இன்னும் அங்கு கடைசியாக அந்த வசனம் வந்து என்னை அன்பினால் மூடிக்கொள்ளும். பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின மூன்றாம் நிருபத்தின் அதிகாரத்தின் 14 வசனத்திலே பூரண சற்குணத்தின் கட்டாகி அன்பை தரித்து கொள்ளுங்கள், வேத கார்மெண்ட் ஆஃப் லவ்னு சொல்றார். எபேசியர் 5:2 சொல்றார், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த அன்பு எங்களுக்கு வேணும். இந்த அன்பை ஊற்றுறது எது? பரிசுத்தாவியானவர் தான் எங்கள் உள்ளத்திலே அந்த அன்பை ஊற்றுறார். இது ஒரு வலிமையானது ஒன்று. பரிசுத்தாவியானவர் ஊற்றும் அந்த அன்பு என்று சொல்லும் பொழுது தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவர் எங்களுக்குள் இந்த அன்பு

தெரியாது. ஆண்டவர் எங்க அழைத்தது சாட்சியாயிருக்க இந்த அன்பைத்தான் ஜனம் காணுது. அன்பு உருளத்தும் இல்ல, ஜனம் அன்பு கேங்கிக் கொண்டிருக்குது. ஆகவே எங்களிலே அந்த அன்பை காணுகிறவர்கள் இயேசுவை காணுவார். கத்தருக்கு சோத், கத்தருடைய நாமத்துக்கு மகிமையான எல்லாம் சொல்லிட்டேன். இப்பொழுது நான் அந்த தீம் சாங்கை இன்னொரு முறை பாடி நான் ஜெபத்தோடு நான் முடிப்பேன். கத்தருக்கு சோத்திரம், என்னை வெளப்படுத்திய கத்தருக்கு சோத்திரம்.

எவ்வளவு அருமையான ஆண்டவர், நீர் எவ்வளவு பெரியவர் என்று நான் அடுக்க பண்ணினேன் ஆண்டவரே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த செய்தி ஆண்டவர் அவர்களுக்கும் ஆண்டவர் நல்லவர் என்பதை உணரத்தக்கதாக, not to take it for granted, மெய்யா ஆண்டவர் உணரத்தக்கதாக பக்கத்திலே இருக்கிறார் என்பதை அவர் சொல்றார். என்ன கண்டடையத்தக்க சமயத்திலே என்ன தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று அவரை பிடித்துக் கொள்வோம் நாங்கள். அவர் வந்துவிட்டால் ஒன்றிலும் எங்களுக்கு குறைவு வராது. இந்த நாளிலும் இயேசு சுவாமி, 8 வருஷங்கள் நான் தனிமை இல்லை ஆண்டவரே, பிகாஸ் யூ ஆர் வித் மீ. உங்களுடைய சமூகமே நீ ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துகிறதையா, நடக்க தெரியாத வேலைகள் வழுத்தி விழாதபடி எவ்வளவு அருமையா என்ன காக்குறீங்க. எத்தனை தேவைகள் எல்லாம் நீங்கள் அதிசயமா ஆச்சரியமா எல்லா தேவைகளையும் சந்திச்சு என்னை வெட்கம் அடையாதபடி காக்குறவரே, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் கேட்க போறவர்களுக்கும் இதே சாட்சி பெற வேணும். அப்பா, நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்யற தேவனா இருக்கிறீர்கள், ஆனால் சிலர் தான் இதை உணர்கிறார்கள், சிலர் இதை டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆண்டவரே, அவர்கள் கடும் புயல் வந்தாலும் உங்களுடைய எழுப்பும் பொழுது நீங்கள் எழும்பி அமைதி என்று சொல்லுவீங்கள். அதே போல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லையே என்று ஏங்குறவர்களுக்கு உங்களுடைய நாமம் இருக்கிறபடி நான் நன்றியோடு சோத்திருக்கிறேன். இந்த சங்கமத்துக்கு ஆசோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுடைய மரணத்தின் பின் 1 வருஷம் கண்ணீரின் பாதையில் என்ன செய்வதென்று இருந்த வேளையில் எவ்வளவு அதிசயமா இந்த ஆகஸ்ட் அவர் மரித்தார். அடுத்த வருஷம் ஆகஸ்ட்லயே நான் இந்த சங்கமத்திலே சேரக்கூடியதா என்று ஆண்டவர் இவ்வளவு நல்லவர், இல்லாவிட்டா நான் என்ன செய்திருப்பேன். இந்த சங்கமம் இருக்கிறபடினாலே கர்த்தர் எனக்கு தந்த பாடல்களையும் சாட்சியாக சொல்லவும் எனக்கு அவர் எப்படி என்னோடு பேசுறார் அதையும் சொல்லத்தக்கதான இந்த தருணம் எனக்கு நீ தந்ததுக்காக சோத்திரம். என்ன கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் கை அமரட்டும் ஆண்டவரே. Fear not, the Lord is with you. ஆம் சுவாமி, எல்லாரோடும் நீங்க கூட இருக்கிறீங்க. என்ன கேட்கிறவரு, எனக்காக ஜெபிக்கிறவ எல்லாருக்காம் நான் நன்றி செலுத்துவேன். விசேஷமா பிரதர் லெஸ்லி, அவருடைய அன்பு மனைவி ரீட்டா, இன்னும் ஆண்டவரே இன்னும் இருக்கிறாரு, நான் பேர் சொல்ல இல்லை, நானும் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்களும் எனக்காக ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்காக உங்க சோத்திரித்து இந்த நேரத்திலும் எனக்கு ஜெயம் கொடுத்தீர் ஆண்டவரே. தடங்கள் இல்லாமல் இந்த செய்தியை குடுக்க நீர் செய்த தயவுக்காக நான் உண்மை சோத்திரித்து சகல துதிகன மயிமையெல்லாம் உங்களுக்கு தந்து இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுத்தேன்.

0: ஆமென். இந்த நாளுக்குரிய செய்தியின் தலையங்கம் என் வாழ்க்கை படவில் வாழ்க்கை புயலில் கர்த்தரின் வழி நடத்துதல். என் வாழ்க்கையில் வந்த புயலில் கர்த்தருடைய வழி நடத்துதல். கர்த்தருக்கே மகிமை. ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். என் வாழ்க்கை புயலில் கர்த்தருடைய வழி நடத்துதல் என்ற தலைப்பின் கீழே இன்றைய நாளிலும் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வந்திருக்கிறீர்கள், நினைவு வந்திருக்கிறீர்கள். கணவனாருடைய இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டு இந்த ஒவ்வொரு சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்தினார், அதற்காக நன்றி செலுத்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுகிறோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும். God bless you. Amen. இணைந்து பாடல்களோடு துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினார். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லா புயல் வேளையிலும் கர்த்தர் அப்படி கூட இருந்தார் என்ற அந்த காரியத்தில் வழி நடத்தி அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்று கொண்டு நாங்கள் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் சவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you.
0: Amen.
1: நாங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது வான்புராவின் நேரம். வான்புராவின் நேரத்தில் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரியா ராஜாமாவல் டொரண்டோ கனடாவில் இணைந்து வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் முன்னே இருப்பது வேத பாட நிகழ்ச்சி. வரவேற்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. பேச முடியுமா? ஆமே. நேற்றைய நாளிலே எங்களுடன் ஊழியர் சுசேசர் எட்மின் வானர் அவர்கள் தன்னுடைய வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடினார். அதற்காக கெபத்துக்காக அழைப்பு கொண்டு பார்த்தேன். நாங்கள் நேற்றைய நாள் முழுவதும் அவருடைய குடும்பத்துக்காக வெட்டிங் அனிவர்சரிக்காக ஜெபித்தோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை புதிய வருடத்திலும் வழி நடத்துவார். இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless.
2: ஆமே. நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாமனோம் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டும் இந்த கிழமையினுடைய இரண்டாவது நாளிலும் இந்த இடத்திலே வந்து இணையவும் நீர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, இந்த நாளில் மாண்டவரே, நீர்தாமே கூட இந்த நடத்தி அருளும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்க முடியும். ஹலோ ஐயா. வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இந்த நாட்களில் என்றும் உள்ளதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் வேதத்திலிருந்து சில காரியங்களை இந்த நாட்களிலே பார்ப்போம். இந்த நாளிலும் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகள் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர்களிடம் முதலாவது அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இங்கே வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே அதே வேளையிலே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவனவனோ அவனுக்கு இந்த நாட்களில் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலும் இந்த வேத வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு அது எப்படியாக இருக்கிறதாம், ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது அங்கே தேவ பலனாய் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு ஆதாரமா இருக்குன்னு சொல்லவில்லை, அங்கு ரட்சிப்பு உண்டாகுவதற்கு அது ஒரு தேவ பலனாய் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவனை நமக்கு இந்த நாட்களிலே இலவசமாய் அவர் தரும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கிறார். அது மட்டுமல்ல தந்திருக்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது. ஆனாலும் இங்கே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அது நமக்கு இந்த நாட்களே கிடைக்கும்படி அங்கே சரியான முறையை இந்த நாட்களே அறிந்து கொள்வது சில வேளைகளிலே நமக்கு கடினமாக உள்ளது என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப அந்த ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பினுடைய அந்த நித்திய ஜீவனை நாங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நித்திய ஜீவனை அடைந்து கொள்வதற்கு அது சரியான முறையிலே இந்த நாட்கள வருகிறதா அல்லது தகாத முறையிலே வருகிறதா என்பதைத்தான் நாங்கள் இந்த நாட்கள் அறிந்தோம். ஏனென்றால் அந்த அப்படியாக அறிந்து கொள்ளுகிற காரியம் இந்த நாட்களிலே கடினமாக அந்த நாட்களே உள்ளது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் இங்கே வேதத்திலே சொல்லியிருக்கிறார், ரட்சிப்பை பற்றி ஒவ்வொன்றும் அங்கே தன் சொந்த தனிப்பட்ட முறையிலேயே இந்த நாட்களிலே வற்புறுத்தும் வகையிலே பலதரப்பட்ட சாட்சிகளை அங்கே சித்தரிக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பார்க்கிற வேளையிலேயே பலதரப்பட்ட சாட்சிகளை இந்த நாட்களிலே சித்தரிக்கிறது மட்டுமல்ல, அங்கே இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த சாட்சிகளின் மூன்றான அந்த ரட்சிப்பு மீட்பு நீதியானது ஆகியவற்றை பற்றி இந்த நாட்களே நாங்கள் ஆராய வேண்டும். அப்ப முதலா பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே எப்படி என்று சொன்னால், முதலாவது பார்க்கிறோம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ரட்சிப்புக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே மூன்று அம்சங்கள் இந்த நாட்களில் அடங்குகிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால், முதலாவது ரட்சிப்பு, அந்த ரட்சிப்புக்கு வருகிற வழியிலே என்ன வருகிறது, இரண்டாவது மீட்பு, மூன்றாவது நீதி, அதாவது நீதியானதாகுதல் என்று சொல்லி நீதிமானாக அந்த நாட்களை மாறுகிறதை குறித்து நீதி என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப மூன்று காரியங்கள் இந்த நாட்களை அங்கே வருகிறதை பார்க்கிறோம். இந்த மூன்று காரியங்களையும் இந்த நாட்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற வழியிலே தான் அந்த ரட்சிப்பு இந்த நாட்களிலே நமக்குள்ளே இந்த நாட்களிலே செயல்படுகிறதையும் அங்கே இந்த ரட்சிப்பு இந்த நாட்களிலே நமக்குள்ளே பலப்படுகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் இன்றைக்கு இந்த நாட்களை நாங்கள் முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் சல்வேஷன், ரட்சிப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அந்த ரட்சிப்பு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமையான அன்பு சோதனை சோதரியை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது ரட்சிப்பு என்றால் கிரேக்க மொழியிலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது, அதாவது சொட்டேரியா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. சொட்டேரியா என்று சொல்லி சொன்னால் விடுவித்தல், அதாவது செட் ஃப்ரீ. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதாவது ஒரு பழக்க வழக்கத்திலே இருந்து விடுவிக்கிறது, மரணப்பிடியிலிருந்து விடுவிக்கிறது, அல்ல இந்த நாட்களை பார்க்கல பிசாசனுடைய பிடியிலிருந்து இந்த நாட்களை விடுவிக்கப்படுதல், அல்ல இந்த நாட்களை வேறு ஏதாவது கட்டுக்கள்ல இருந்து நாட்களை விடுவிக்கப்படுகிறதை குறித்து தான் இந்த நாட்களை அங்கே ரட்சிப்பு சொல்லப்படுகிறது, அதாவது சொட்டேரியான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே அந்த விடுவித்தல் என்ற தலைப்புக்கு இந்த நாட்களை சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், பத்திரமாக இந்த நாட்களிலே கொண்டு வருதல் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த இரண்டாவது பகுதியில் அப்ப இந்த முதலாவது பகுதியில நாங்கள் பார்க்கவில்லை இந்த ரட்சிப்பினுடைய அம்சங்கள் எப்படியாக அமைகிறது என்று சொல்லி சொன்னால், அதாவது விடுவிக்கப்படுகிறது, பத்திரமாக கொண்டு வருகிறது, அது மட்டுமல்ல தீமையிலே நின்று இந்த நாட்களிலே பாதுகாக்கிறது என்ற அர்த்தத்தை இந்த நாட்களிலே அங்கே கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தேவன் தன்னுடைய மக்களுக்கு அங்கே மக்களை ரட்சிக்கிறவருக்கு ஒருவராக இந்த நாட்களை வெளிப்படுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 27வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோமா இருந்தால், கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட அந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 27க்குள்ளே இந்த நாட்களை வாங்க. இந்த சங்கீதம் 27ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறவர்களிலே முதலாவது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் ரட்சிப்பும் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப இங்கே முதலாவது பார்க்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் முதலாவது எங்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறார். ஹீஸ் அ லைட். வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களை வந்தார் என்று யோவானுக்கு சுசேபத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று லூகா சுசேபத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிறோம். இப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், முதலாவது இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், முதலாவது தேவன் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். அப்படியானால் அந்த இருளிலே இருக்கிற நம்முடைய இருளான இருதயத்திலே ஆண்டவருடைய ஆவியானவர் அந்த ஒளியை இந்த நாட்களை நமக்குள்ளே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய அதாவது நாட்களை பார்க்கிற வழியில் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளிலேயே சூழ்ந்து இந்த நாட்களை பாருங்க. ஏன்னா நம்முடைய இருதயம் இருளிலே சூழ்ந்திருக்குமா இருந்தால், நம்முடைய ஆவி இருளுக்குள்ளே இந்த நாட்களில் இருக்குமா இருந்தால், சரீரம் எல்லாம் இந்த நாட்களிலே இருளுக்குள்ளே இருக்கிறதாக கண்கட்டவரை போல் இந்த நாட்களில் இருப்போம். குருடர்களை போல் இந்த நாட்களிலே எங்கு பார்த்தாலும் தடைக்கு விழுந்து காரியங்களை செய்து கொண்டே இந்த நாட்களில் இருப்போம். அருமையான கத்திரவில்லை. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், முதலாவது கத்தர் என் வெளிச்சம் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவது அவர் அந்த வெளிச்சத்தின் வெளிச்சம் மட்டுமல்ல, இரண்டாவது அவர் என்ன செய்கிறார், விடுவிக்கிறார் என்று சொல்லி, ரட்சிப்பு மாணவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். அப்படியானால் இருளிலே இருந்து என்னை விடுவித்து ரட்சிப்புக்குள்ளே வெளிச்சத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வந்த தேவர், அப்படியாக இருக்கிற வேளையிலே நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பிளனானார் யாருக்கு அஞ்சுவன், அவருடைய ஜீவன்ல என்ன செய்கிறாரா பிளனாரான்னு சொல்லி பார்க்கும். இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை பார்த்தோம். முதலாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன் நமக்கு இந்த நாட்களிலே இலவசமாய் இந்த நாட்களிலே கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இந்த இடத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரர் 27வது சங்கீதத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே சொல்லப்படுகிறது, என் சத்ருக்கள் என் பகைஞருமாய் இருக்கிற பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையிலே அவர்களோ என்ன செய்வார்களாம், இடறி விழுவார்களாம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் இந்த நாட்களிலே பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே இந்த நாட்களிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன், கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். தீங்கு நாட்களில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கத்தரை பாடி அவருடைய கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்படியாக இந்த சங்கீதம் 27வது அதிகாரத்திலே இந்த நாட்களிலே சங்கீதக்கார இந்த நாட்களில் இந்த விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், இந்த நாட்களில் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்மை இந்த நாட்களிலே வெளிச்சமா வெளிச்சத்துக்களை கொண்டு வந்த நாட்களே என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த ரட்சிப்பை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கட்டிடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், சங்கீதம் 88வது அதிகாரத்திலே முதலாவது வசனம் சொல்லுகிறது, என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். இது அடுத்த இரண்டாவது ஜெபம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருகிற வேளையிலே, சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வருகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், மனுஷனை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை, தேவனை நோக்கி இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறார், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். எப்படியாக சொன்னால், இரவும் பகலும் இந்த நாட்களை அவர் என்ன செய்கிறாராம், அங்கே இந்த நாட்களை தேவனை நோக்கி இந்த நாட்களை கூப்பிடுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலே கர்த்தாவே என்று சொல்லி இந்த நாட்களை கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இதற்கு முன்பாக அன்பு தாயார் அவர்கள் சாட்சிகளை கூட சொல்லியிருந்தார்கள், அருமையான சாட்சிகள் இந்த நாட்கள் ஆண்டோடைய சமூகத்திலே ஆண்டவரோடு பேசுகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் தேவன் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஜெபத்தை கேட்டு அவர் இந்த நாட்களை அதற்கு தாமதியாதபடி இந்த நாட்களை உடனே அதற்கு ஒரு பதிலை இந்த நாட்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களை பார்க்கிற ஒரு சந்தோஷத்தை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, அந்த முடிவு நேரத்திலே ஆண்டவர் தெளிவாக இதுதான் காரியம் இந்த நாட்கள் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலே உணர்த்துகிற வேளையிலே அவர்களே சமாதானமாக ஜெபம் பண்ணி இந்த நாட்களை அனுப்பி வைக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். உவாகமம் புஸ்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை, உவாகமம் புஸ்தகத்திலே 26வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அல்கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், 8வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன், இங்கே பாருங்கள் சொல்லப்படுகிற காரியம், எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களிலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் கேளுங்க. அப்ப தேவன் என்ன செய்கிறார், பலத்த கையினால் இந்த நாட்களை நம்மை தாங்குகிறார். அந்த கையின் தன்மை இந்த நாட்களை நாங்கள் தெரியாத நமக்கு, நாம அந்த கையை இந்த நாட்களை காணவில்லை. ஆனால் அனுதினம் அவருடைய பலத்த கரம் நம்மை தாங்குகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரனாலும் அடையாளங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் எகிப்திலிருந்து புறப்படும். இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்து கொண்டிருக்கு ஐயா, தெரியாத விதமாக அற்புதம் சிம்பிளா போய்கொண்டிருக்கு. நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, இந்த ரோட்ல நடந்து போய்க்க கூட இந்த நாட்களை தப்பி ஒட்டி வாரீங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் கர்த்தருடைய அற்புதம் தான். அருமையான கத்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் பாருங்க, வீதியில் நடந்து போற சில வழியே நியூஸ்ல போடுவாங்க. வீதியில் நடந்து போன அன்றைக்கெல்லாம் ஒரு தாயும் மகளும் வீதியில் நடந்து போய் கொண்டிருந்தாங்க. திடீர்னு பார்க்கிறவங்களே ஒரு வாகனம் வந்து அப்படியே அடிச்சு ரெண்டு பேரும் வந்த ஆன் த ஸ்பாட். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கிட்டத்தட்ட 7-8 வயசு பிள்ளை, அந்த பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளையும் தாயும் இந்த நாட்கள் அந்த இடத்துல ஸ்பொட்டாய் போய்விட்டாங்க. அவ பாருங்க என்ன காரணம் இருந்தா, பிசாசானவன் இன்றைக்கு அவன் ஜனங்களை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்யலாம், பகை தேடி திரிகிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவன் கொல்லவும் அழிக்கவுமே வருவானே ஒழிய அவன் மனுஷனுக்கு ஒரு சமாதானத்தையோ விடுதலையோ கொடுக்க மாட்டான். இன்றைய பாருங்க, கள்ள விதமாக இந்த நாட்களை நாங்கள் பணத்தை சம்பாதிக்கிற வழி, அதாவது அநியாயமான முறையிலே இந்த நாட்களை நாங்கள் பணத்தை சம்பாதிக்கிற வழியிலே ரொம்ப சந்தோஷமாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த பணங்கள் எல்லாம் ஒரு சாபமான பணமாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் ஐஸ்வர்யமா இருந்தோம்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த நாட்களை அது கத்தர் தருகிறார், எல்லாம் தருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யம் எப்படியா இருக்குமா, மனுஷனுக்கு அது ஒரு வேதனையை கூட்டாதான், சமாதானமா இருக்குமா. ஆனா இது பாருங்க, நாங்கள் நெருக்கப்பட்ட அந்த அதாவது களவாய் சம்பாதித்து காரியங்களை செய்கிற வேளையிலே, முடிவிலே பார்க்கிற வேளையிலே, அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கத்தை கொண்டு சொன்னா அவன் சொல்லுவான், அஞ்சு வாப்பா நான் தான் உனக்கு தந்தான் அந்த காசு இந்த நாட்களே, அப்படியானா நீ என்னுடைய பக்கம் தான் நிக்க வேணும், நீ இங்கதான் வர வேணும், உன்னுடைய வாசல் இங்கதான் என்று சொல்லி இந்த நாட்களை நிப்பான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் கத்தருடைய வாசல் வேதம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழி, அந்த இடுக்கமான வாசல் வழியாக அந்த நாட்களை நாங்கள் போகிறதுண்டா ரொம்ப கஷ்டமான காரியம் அறிவான கத்திரிகள். நெருங்கி தான் போவன் தோல்மூட்டெல்லாம் வலிக்கும், அப்படியான நெருக்கத்தின் மத்தியில தான் நெருக்க அதாவது இடுக்கமாக ஒடுங்கின வாசலுக்களால் அந்த நாட்களை நாங்கள் போகிற வேளையிலேயே அங்காலே அந்த ஒடுக்கம் தானது பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதனால அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே கத்தரை நாங்கள் இந்த நாட்களை தேடிக்கொள்ள வேண்டும், அவருடைய சமூகத்தையே நாடி இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமாக இந்த நாட்களை நடந்து போவோமா இருந்தால் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே நெருக்கங்கள் வருந்தான் துன்பங்கள் வரும். பக்தனாக யோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எல்லா நெருக்கங்கள் துன்பங்கள் வந்ததுதான். ஆனா கடைசியாக ஆண்டவர் கடைசி அதிகாரத்திலே தேவை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறதே அது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் முதலாவது நாங்கள் அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை முதல வேதம் சொன்னபடி கண்டுபிடிக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு இன்றைக்கு அநேகர் அந்த நாட்கள் நினைக்கிறாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் ஏற்றுக்கொண்டா முடிஞ்சது, ஞானஸ்தானம் எடுத்தால் இந்த நாட்களை முடிஞ்சது என்று எல்லாம் இந்த நாட்களை நினைக்கிறோம். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, பரலோகம் போறது முக்கியம் அல்ல, அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போறது முக்கியம் அல்ல, அந்த நாட்களை அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, கத்தருடைய சித்தத்தை செய்வதுதான் இன்றைக்கு முக்கியமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் இந்த நாட்களை சொல்றாங்க, இன்னைக்கு நான் ரசிக்கப்பட்டு நான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னு ஐ ஆம் த்ரூ டிக்கெட் பரலோகம் சொல்லி சொல்றாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, எப்படியாக ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார் என்று சொல்லி இன்று வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் இந்த நாட்களை தெரியாது ஐயா, அதெல்லாம் மறைக்கப்பட்ட சத்தியங்கள். அது மாதிரி நான் கத்துடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய மரணத்தை கூட இந்த நாட்களை இன்றைக்கு அறிந்து கொள்ள முடியாது நிலையில இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, டாக்டர் சொல்லுவார் இன்றைக்கு இத்தினாந்தியை சாவார்னு சொல்லி, ஆனால் அவர் பாக்குற வழியிலே அதுக்கு பிறகு பார்த்தா 6 மாசம் உயிரோடு இருப்பார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, சில வழி அவர் சொல்லுவார் நீ இன்னும் 6 மாசம் இருப்பான்னு சொன்னா 3-ஆம் நாள் ஆள் அங்கே மறிச்சு விடுவார். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், தெளிவாக ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களை சொல்ல முடியாது. இன்றைக்கு சில வழிய பாருங்கள், ஒரு தாயார் கற்பம் தரித்து பிள்ளையை பெறுகிற வழியிலே என்ன சம்பவம் நடக்கிறது, அவர்கள் இந்த கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்றாங்க 10 மாசம் உண்டு, 10 மாசம் அல்ல 9 மாசம் சொல்ப நாட்கள் தான் அந்த கணக்கின்படி பார்க்கிற வழியில். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே பார்த்துக்கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள். ஆனா அந்த குறிப்பிட்ட நாளில் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே அந்த இடத்துல அந்த பிள்ளை பிறக்காவிட்டா உடனே செய்வார்கள், உடனே ஆபரேஷன் பண்ணி இந்த நாட்களை அந்த பிள்ளையை இந்த நாட்களை எடுத்து விடுவார்கள். ஏன்னா பிள்ளை வளர்ந்து விடுமென்று சொல்லி அருமையான கத்துட்ட பிள்ளைகள் பாருங்கள், அந்த பிள்ளையினுடைய சில காரியங்களை கூட இன்றைக்கு தெரிந்து கொள்ளுற அளவுக்கு இந்த நாட்களை அந்த விஞ்ஞானம் இந்த நாட்களை வளர்ச்சியில இல்லை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துட்ட பிள்ளைகளே, ஒரு குத்து மதிப்பிலே அந்த நாட்களை சில காரியங்களை சொல்லுகிறார்கள், இத்தனாம் தேதி சொல்லுவார்கள், அத்தனாம் தேதி இல்ல அல்ல அந்த நாட்கள் அல்லது ஊசியை போட்டுக்கிட்டு ஏதோ காரியத்தை செய்து இந்த நாட்கள் அந்த புள்ள பறக்கும்படியாக செயல்படுவார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த நாட்களே தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய திட்டத்தை இந்த நாட்களை அறிந்து கொள்ளவில்லை. இப்ப இங்க இந்த இடத்துல சொல்லப்படுற அந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கிற வழியிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இப்படியாக, அதே வேளையிலே பார்க்கிற வழியிலே உபாகம் புஸ்தகத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம், இந்த நாட்களில் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தின் பயங்கரங்களினாலும் அடையாளங்களாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்திற்கு அழைத்து வந்து பாலுந்தேன் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. கர்த்தாவே இதோ இப்பொழுது கர்த்தா, இதோ கர்த்தாவே தேவரீர் என கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்து இந்த நாட்களில் என்ன செய்கிறேன், இந்த நாட்களே அங்கே கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே பணிந்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் செய்த நன்மைகளுக்காக அந்த முதல் கனியை கொண்டு வர பழைய ஏற்பாடு சொல்லப்பட்ட பிரகாரம் அங்கே அந்த முதல் கனிகளை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை ஒப்புவிக்க வேண்டும். இந்த இடத்துலதான் இந்த நாட்களை காயினுக்கும் ஆவேலுக்கும் இந்த நாட்களை என்ன வந்தது பிரச்சனை வந்தது. ஆவேலும் அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் பலியிட்டார் அருமையான கர்த்தருடையவர்களே. ஆவேல் இந்த நாட்களை பலியிட்டார். அதே வழியில காயினும் இந்த நாட்களை என்ன செய்தார் இந்த நாட்களில் பலியிட்டார்கள் அருமையான கர்த்தருடையவர்களே. ஆனால் பாருங்கள் இந்த நாட்களிலே தேவன் ஆவேலுடைய பலியை இந்த நாட்களில் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் ஏற்றுக்கொண்டார். காயினுடைய பலியை இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னு சொல்லி சொன்னாங்க அருமையான கர்த்தருடையவர்களே ரெண்டு பேரும் புலியே இல்லை, ஒரே ரூட்டு தான், ஒரே காரியம் செய்கிறாங்க. ஆனால் அந்த பலியிடுகிற விதத்துல தான் இந்த நாட்கள்ல இருக்கிற காரியமே ஒழிய மற்றபடி இந்த நாட்கள்ல பாதை மாறவில்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் தேவனை ஆராதிக்கிற விதத்துல தான் இருக்கு. எல்லாரும் சேர்ச்சுக்கு போறாங்க, ஆராதிக்கிறாங்க, கை வைத்து நானும் பாட்டு படிக்கிறேன், அவரும் பாட்டு படிக்கிறேன். அருமையான என்ன விதத்தில என்ன நோக்கத்தில இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன், என்ன நோக்கத்தில ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்கள்ல பார்க்க வேண்டும். அருமையான கத்திர இன்னைக்கு பாருங்க ஜோம் பண்ண விட்டா ஜோம் பண்ணுவாங்க. ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதி, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, என்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிமே, என்னுடைய பாட்டனை ஆசீர்வதிமே, என் பூட்டனை ஆசீர்வதிமே சொல்லி ஜெபம் பண்ணுவோம். வருமான கர்த்தருடைய பிள்ளைகள் இதான் ஜெபம். ஜெபம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்க வழியில் முதலாவது யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அங்கே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையிலே தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவார். யோவுடைய காரியத்தை குறித்து பாருங்கள், அவர் நண்பனுக்காக ஜெபிக்கிற வழியிலே யோவுடைய சிறையிருப்பை தேவன் அந்த நாட்களை திருப்பினார். அதே விதமாக தான் இன்றைக்கு நாங்கள் அங்கே மற்றவர்களுக்காக ஜெபங்களை எடுக்கிற வழியில் மனது உருகி இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் சொன்னா ஆண்டவரே அப்படி செய்யுமையா, வலது பக்கத்து ஆசீர்வாத கதவை துறவும், இடது பக்கத்து கதவை துறவும், இப்படியாக சொல்லி இந்த நாட்களை சொல்லி சொல்லி சொல்லியே இந்த நாட்களை காரியம்

சிப்பைந்த நாட்களை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அதை குறித்தான் இந்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம், தீமையிலே நின்று நம்மை காக்கும்படியாக நாங்கள் இந்த நாட்களை ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சங்கீத புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 62 அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுவோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 62 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், 62 அதிகாரத்திலே 1வது வசனம் சொல்லுகிறது, தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவராலே என்ன வரும் ரட்சிப்பு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப எதுக்கு முதலாவது ரட்சிப்பு தேவை என்று சொல்லி சொன்னால், மாம்சத்துக்கு ரட்சிப்பு தேவை இல்லையா? முதலாவது உடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே முழு இருதயத்தோடு அவரை ஸ்தோத்தரி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வாலிபன் வந்த இந்த நாட்களில் சொல்லுகிறான் இந்த நாட்களில், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சொல்லுகிறான் தன்னுடைய இருதயத்தை சொல்லுகிறான், ஆத்மாவே நீ நன்றாய் சாப்பிட்டு திருப்தி அடைவர் கலைஞங்களை சேர்த்து வச்சுக்கிற எல்லாவற்றையும் இந்த நாட்களை திருப்தியா நீ சாப்பிடு, நீ இன்னும் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு நீ சாப்பிடலாம் அப்படின்னு. இதை கேட்ட இடத்துல அங்கே ஒரு வசனம் ஒன்று வருது, எப்படின்னு சொன்னார், மதிகடனே இன்றவு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமா இருந்தா உன்னுடைய முடிவு என்ன? இதான் அங்க முக்கியமான காரியம். அருமையான கத்து, அப்ப ஆத்மா எப்பவும் தேவோட ரட்சிப்புகள் இந்த நாட்களில் இருக்கவும், ஆத்மா ரட்சிப்பு வேணும் ஐயா, சரீர ரட்சிப்பு இல்ல, ஆத்மா ரட்சிப்பு வேணும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியான அந்த ஆத்மாவுடைய ரட்சிப்பு வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால், இந்த சரீரத்துக்குள்ளே ஒரு பரிசுத்தம் ஓட்டோமேட்டிக்காக இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்ப தேவனுடைய அந்த ரட்சிப்பினுடைய ஆவியானவர், ரட்சிப்பினுடைய அபிஷேகம், ரட்சிப்பினுடைய அந்த வரங்கள் இந்த நாட்களிலே நமக்குள்ளே கிரிகை செய்து கொண்டிருக்கிற வேளையிலே, அருமையான அன்பு சோதனை சௌதரியே, நம்முடைய ஆத்மா இந்த நாட்களிலே, நான் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களை என்ன செய்யணும்னு சொன்னால், புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இந்த நாட்களே இருக்கு, ரினியூவல் பண்ணி கொண்டே இந்த நாட்களே இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியே பாருங்க, ஒரு சோமலாத வருத்தக்காரனை கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் விடுறோம், இந்த டாக்டர் ஆஸ்பத்திரியில் போயிருக்கோம், அவர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வரார், ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வருகிற வேலையிலே அவருக்குள்ளுக்குள்ள இருக்கிற ஓகான், இந்த ஓகான் இந்த நாட்களை என்ன செய்து பல டேமேஜா இருக்கிறதோ இவங்க என்ன செய்வாங்க, அதுக்குரிய டேப்லெட்ஸை கொடுப்பாங்க. கொடுக்குற வேலையிலே அது அந்த கண்டினியூவா கொடுத்து கொண்டு வருகிற வேலையில அதுன்ற ஒரு ரியாக்ஷன் வந்து தெரியக்கூடியதா இருக்கும். ஏண்டா அது ஒரு எப்படி நினைச்சா அது அப்படியே ரினியூ பண்ணி கொண்டே இந்த நாட்களே வரும், அந்த இதுக்குள்ளே இருக்கிற அந்த பாக்டீரியாவில சாக்காட்டி இந்த நாட்களை ஒரு புதுமையாக புதுமைப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அவர் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர் ஒரு பெரு நடைகிறதா இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அதே விதமாக தான் அந்த ஆத்மா என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையினால், the word of God. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அவர்கள் அந்த word of, he received the word of God, கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே ஆத்மா ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களே, ஒவ்வொரு சக்கரம் இந்த நாட்களே புதுமையடைந்து கொண்டு வருகிறதை அங்கே நாங்கள் உணரக்கூடியதாகவும் காணக்கூடியதாகவும் இந்த நாட்களே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த ஆத்மா ரட்சிப்பு இந்த நாட்களே வேணும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சங்கீதக்காரனுடைய அங்கே ஜெபத்திலே 62 பார்க்கிற வழியிலே, தேவனையே நோக்கிய ஆத்மா என்ன செய்கிறதாம், அமர்ந்திருக்கிறது, அவராலே தான் ரட்சிப்பு உருளம் பெறாதையா. நம்ம பெத்த தாயாலேயும் பெறாது, நம்ம அதாவது நம்முடைய தகப்பனாலேயும் பெறாது, நம்முடைய சகோதரனாலேயும் பெறாது, நம்முடைய சகோதரியாலும் இந்த நாட்களை வராது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த ரட்சிப்பு என்று சொல்லுகிற காரியம் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், அங்கே அவராலே தான் அந்த ரட்சிப்பு இந்த நாட்களே வரும் என்று சொல்லி இந்த நாட்களை, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமா இந்த நாட்களை எப்படி இருப்பேன், அசைக்கப்படுவேன். We are not shaking. Anything happening. Anything happening for our life, our family or something also, we are not shaking. என்ன சொல்லி சொன்னால், கர்த்தருடைய நாட்களிலே அடைக்கலமா இருக்கிற போலே நீ ஒரு நாளும் அசைக்கப்படுவ அரசுக்கப்படுது. அதான் தாவீது ராஜா சொல்லுற அந்த நாட்களிலே, கர்த்தர் எனது வலது பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவரோடு ரசிக்கப்பட்டு 15 வருஷம் 10 வருஷம் 25 என்ன கேட்டா, பிரதர் ரசிக்கப்பட்டீங்களா, சிஸ்டர் ரசிக்கிறோம், நாங்கள் 15 வருஷம், நாங்கள் 25 வருஷம், ஆனா சின்ன ஒரு பிரச்சனை வருமா இருந்தாலும் சொல்லிச்சுனால் ரட்சிப்பும் போ எல்லாம் போகுது நாங்கள். ஐயோ நான் என்ன செய்யல, ஆண்டவரே என் ஆண்டவரே என் கைவிட்டாரோ, ஆண்டவரை விட்டு போயிட்டாரோ. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இப்படியான ஒரு சம்பவத்தை நாட்களை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சோம்னா, அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலை கேட்ட பிரகாரம் அந்த நாட்களை நாங்கள் அங்கே கற்றுக்கொள்ளக்கூடியதாக அறிந்து கொள்ளக்கூடியதாக அந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆனால் பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த நாட்களிலே, அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்புமானவர், அது மட்டுமல்ல என் உயர்ந்த அடைக்கலமா, நான் அதிகமா இந்த

0: நாட்களிலே அசைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே அவர் சொல்லி இந்த நாட்களே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இந்த 62வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்கிறேன், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 25வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 6வது வசனத்திலே நான் வாசிக்கின்றேன், சொல்லப்படுவது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார், அது கொழுமையும் பதார்த்தங்களும் அங்கே அதாவது பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தமும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தா இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டை சகல ஜாதிகளின் மேல் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே இந்த நாட்கள் என்ன செய்வாராம், அகற்றி போடுவாராம் கர்த்தர். இந்த மலையை குறித்து சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய பர்வதத்தை குறித்து, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிற மலையை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்க வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசியாக எலியா குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க பாருங்கள், இந்த நாட்கள் யெசபேல் என்று சொல்லப்படுகிற ஒரு ஒரு மனுஷிக்காக இந்த நாட்களை என்ன செய்கிறார், பயந்து இந்த நாட்களை ஓடுகிறார், கொல்ல போறான்னு சொன்னதுக்காண்டி ஓடுகிற, ஆண்டவரே என்னை எடுத்து விடும் என்ன சொல்றாரு, அவர் சொல்றாரு ஆண்டவரே என்னை எடுத்துடும், ஆண்டவரே நிக்கலாத ஆண்டவர் என்னால் இயலாது தப்பிலா, ஒரு பயங்கரமான ஆள் எடுத்து. ஆனா அந்த நாட்களை பாருங்கள், போயில் சூரிய செடிக்குள்ள படுத்திருக்கிற ஆண்டவர் என்ன செய்யற, அந்த இடத்துல அவருக்கு எதிர்ப்பு வழியில ஆகாரத்தை கொடுக்குற, வேண்டி சாப்பிடுறார் மறுபடியும் படுத்திருக்கிற, இப்படியே நடந்து கொண்டிருக்கிற அந்த வழியில தான் அந்த நாட்களே ஆண்டவருடைய சத்தம் வருகிறது, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், அதுக்கு பிறகு பாருங்க குகைக்கிழவு ஒழிச்சிருக்கிற அங்க கேட்கிற ஆண்டவர் நாட்கள் உனக்கு என்ன வேலையப்பா, இங்க இந்த குகைக்க உனக்கு என்ன வேலை, நான் குகைக்கு என்ன இருக்கும்படியாக நமக்கு அந்த அபிஷேகத்தை தெரியலே நாட்கள் என்று சொல்லி இருந்தாக்களை பார்க்கிற வழியிலே ஆண்டவர் கொடுத்த பலத்தினாலதான் அவர் எங்க போறேன்னு சொன்னால் கத்தருடைய பர்வதத்துக்கு ஏறுறாங்க கத்தருடைய பிள்ளைகள். அதான் அந்த பர்வத்தை குறித்து அந்த ஏசாயா 25 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவருடைய அந்த பர்வதத்திலே இந்த நாட்களை போய் இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அந்த அதிகாரத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுக்கு பின்பாக பாருங்க, அதே எப்படியாக பயந்து போன இந்த தீர்க்கதரிசி வந்து அவளோட எதிர்த்து நிற்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாகால்கள் உள்ள காரியங்களை பார்க்கிற வழியில பாருங்கள், எல்லாரும் நிக்கிறாங்க பாகால் எல்லாம் தண்ணி எல்லாம் வச்சு அவங்க அவங்களோட பாகால்களை கூப்பிட்டு இந்த நாட்கள் என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால் அவங்க இந்த நாட்களை பழி செலுத்துறாங்க. அங்க பார்த்தா ஒன்றுமே இல்லை, இவர் கேட்கிறார் இந்த நாட்களை எவர் லீவ்ல போயிருப்பார் இல்லாட்டி ஏதாவது காரியங்களை செய்திருப்பார். ஆனால் பாருங்கள் இவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் என்ன விட தீக்க தரிசி மாடுகளை துண்டுண்டாவது வெட்டி இந்த நாட்களை காரியங்களை செய்யுங்கள், வச்சு விட்டு தண்ணியை ஊத்துங்க, வேறு ஒண்ணு செய்ய வேணா பச்சை தண்ணியை மட்டும் ஊத்துங்க. அப்படியே தண்ணிகளை ஊத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அவர் கையை உயர்த்தி ஜோம் பண்ணுற வேளையிலே அங்கே வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த அக்னி என்ன செய்து அந்த பலியை பட்சிக்குதான் சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்திலே பயந்து போய் இருந்து கடைசியா தேவன் தன்னுடைய பர்வதத்துக்கு கொண்டு போற இந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியா, அப்ப அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படியா அந்த பர்வதத்திலே கொண்டு போய் தான் தேவன் இந்த நாட்கள் எவரை அந்த அபிஷேகத்தை அனுப்புறான். பாருங்க வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் இந்த மலைகளில் சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்துவார், அது கொழுமையும் பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நிறமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசம் நிறைந்த விருந்தா இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. பாருங்கள் அந்த இடத்துல 2வது வசனம் சொல்லுகிறது, சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகள் மேல் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றில் நீக்கி விடுவார், கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரன் சோதரி, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் தேவன் இப்படியாக அந்த அதாவது ரட்சிப்பின் மூலமாய் செய்வார் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்கள் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஏசாயா புத்தகம் 53வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, என்னோடு கூட நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம். 53வது அதிகாரத்திலே அங்கு நான் வாசிக்கின்றேன், 5வது வசனம் பாருங்கள், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் சுகமானோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நமக்காக அடிக்கப்பட்டார், ஏன் அடிக்கப்பட்டார், எனக்கும் உங்களுக்கும் அந்த ரட்சிப்பை தரும்படியா, எனக்கும் உங்களுக்கும் அந்த அபிஷேகத்தை வரும்படியா, எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற நிந்தையை நீக்கும்படியாகத்தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நிந்தையை அந்த நாட்களை சுமந்து கொண்டார், அடிக்கப்பட்டார் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி எனக்கு கத்துடப்பிள்ளைகளை அப்ப பாருங்கள். இந்த நாட்களை அங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். இந்த புதிய ஏற்பாட்டிலே அது வழி அல்லது பரலோகத்தில் தேவனோடு இந்த நாட்களிலே நித்திய ஐக்கியத்திலே வழிபடும் வாழ்க்கை என்பதையும் பாதை என்பதையும் அங்கே விவரிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடப்பிள்ளைகளை. அப்ப அந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட காரியத்தின் அந்த நிழலை பார்க்கிற வேளையிலே இப்படியாக தேவனிடத்தில் இந்த நாட்களை நாங்கள் செயல்படுவோம் என்பதை குறித்து தான் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 7 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக நான் வாசிக்கின்றேன். மத்தேயு 7 அதிகாரத்திலே 14 வசனத்தை வாசிப்போம். இருந்தாலும் நீ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வழியும் நெருக்கமா இருக்கிறது, அதை அங்கே கண்டுபிடிக்கிறவர் யாருன்னு சொன்னா சிலர் தானே. எனக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் அந்த இடுக்கமான வழியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாங்க கவனிச்சு பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், அது கட்டாயம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டிய எல்லாரும் தான், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு டோக்கன் மாதிரி அருமையான கத்துடப்பிள்ளைகள். எல்லாருக்கும் இப்ப ஆண்டவர் என்ன டோக்கன் கொடுத்துருக்குற இதானே இப்ப சல்வேஷனுடைய டோக்கன் கொண்டு போ. ஆனால் யூ ஃபைண்ட் யுவர் வே, அதாவது இந்த பாதையை, யூ ஃபைண்ட் மை வே, என்னுடைய பாதையை நீ முதலாவது கண்டுபிடி அருமையான கத்துடப்பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அந்த வேதவார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படியாக இருக்குமாம், இடுக்கமான வழியாகவும் நெருக்கமாக இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும் அன்பு பிள்ளைகளே. இந்த நாட்களை பாருங்கள், அப்ப இன்றைக்கு இடுக்கமான வழியை இந்த நாட்களை நாங்கள் கண்டுபிடிப்போமா இருந்தால் தான் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களே அங்கே போகலாமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களை நாங்கள் அவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை நாங்கள் போக முடியாது என கத்துடப்பிள்ளைகள். ரட்சிக்கப்படுகிறது என்பது தேவனுடைய சித்தம் என்பதை நாங்கள் நான் மறுபடியுமா இந்த நாட்களே நான் சொல்லுகிறேன் அருமையான கத்துடப்பிள்ளைகளே. மார்க்கு 12:14 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, அவர்கள் வந்து, போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோ, நீர் முகதட்சணையம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அல்லது கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார். பாருங்க என்ன காரியத்தை சொல்றாங்க, ஆண்டவர் வந்து நாங்கள் சொல்றாங்க நீர் முகதட்சணம் இல்லாம காரியம் செய்கிற ஆண்டவர், ஆனால் ராயனுக்கு வரி கொடுக்கிறது சரியா புளியா. ஏன்னு சொன்னா பாருங்க, இந்த சம்பவத்தில் அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஆண்டவர் சொல்றார் வந்து, ஆண்டவருடைய காரியத்தை பாருங்க, அவர்களுடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படி ஒரு பணத்தை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் இந்த சிறுவத்தின் மேல் எழுத்து யாருடையது என்று கேட்டார்கள். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார். என்ன காரியம் ஐயா, இதுதான் சொல்றது தேவையில்லாத வேலை பார்க்கிறேன்னு சொல்லி அருமையான கத்துடைய உள்ளது பாருங்க. நீ கட்டாய நீ என்ன செய்யணும், டேக்ஸ் கட்டவன், கவர்மெண்ட் டேக்ஸ் கட்டவன், அதுல களவெடுக்க கூடாது. அதே வேளையில தேவனுக்கு நீ கொடுக்கறத கொடுத்தானா ஆகும். தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல இன்றைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. என்னன்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேக ஆலயங்கள்ல பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டுக்கு வருவாங்க. மல்கியா 3 வானத்தின் பலவனிகளை திறந்து என்ன திறந்து கொட்டும்படியாக அந்த நாட்களை ஆண்டவரே காரியத்தை செய்யும்னு சொல்லி. அப்ப அதுல வந்து அந்த வசனத்தை வடிவாக வாசிக்கிறேன். சொல்லப்படுகிறது, அதாவது காணிக்கைகளை பண்டசாலை தசமாங்களை கொண்டு வாருங்க. என்னண்டா என்னை சோதிக்கும்படியானது ஆண்டு கேட்கிறேன், நீ என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்க போறியா, கொண்டு வா. இப்ப தோமா இந்த விளையாட்டு நாங்க விளையாடுறோம். தோமா இந்த நாட்களை ஆண்டவர் இவர் ஆண்டவர் அவருடைய காயங்களுக்குள்ள கையை போட்டு பார்த்தால்தான் நான் நம்புவேன், மட்டுமே நான் நம்பவே மாட்டேன், அவர் உயிர்த்தெழுந்து எடுத்திருந்தேன். ஆண்டவர் பூட்டியிருந்த கதவுக்குள்ள வந்தார். இந்த நாட்களை வந்து தோமா அங்கே வாப்பா, ஒரு ஒருத்தரையும் கூப்பிடல, பேதுருவேன் கூப்பிடல, ஒருத்தரும் தோமா அங்கே வாப்பா, முதலாவது நீ வந்து கையை போட்டுப்ப, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகனு சொல்லிவிட்டு சொல்ற, நீ வந்து முதல் இந்த காயத்துக்குள்ள கையை போட்டுப்பாருதான். தோமா அழுது மனங்கு சந்த அழுது. அதே விதமாக தான் அன்றே பாருங்க ஐயா, இந்த மல்கியாவில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவள் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை பார்க்கிறார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த காசரை நாங்கள் போட்டு அவரை சோதிச்சு பார்ப்போம், 10 போட்டு இந்த நாட்களை என்ன செய்வோம், சோதிச்சு பார்ப்போம், 20 காரியம் நடக்கிறதாண்ட அருமையான கத்துடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்க. வேதம் சொல்றது குழந்தைகள் எப்படின்னு சொல்லி சொன்னால், அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவான், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இது எப்படியாக வசனம் இருக்கிறது, இங்க சொல்லப்படுறது பத்திலொன்னு கொண்டு வாங்கணும் சொல்லி அருமையான கத்திரிபுள்ளி. ஆனா இங்க சொல்லப்படுறது அப்படி அல்ல, விசனமா கொடுக்க வேண்டாம். நீ அங்க பாச சொல்லிட்டான்னு சொல்லி போட்டு நீ போய் கொண்டே அடைய வச்சு போட்டு தசமாக போட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது கட்டாயம் நீ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் அதுல வார்த்தையிலே தெளிவாக சொல்லப்படும், குழந்தைகள் சொல்லுகிறார் அங்க எப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் மனதில் நியமித்தபடி கொடு. உனக்கு மனதில் நியமி டிசைட் பண்ணு. இந்த நாட்கள் ஒவ்வொரு கிழமையும் போய்க்குள்ள டிசைட் பண்ணு. சேர்ச்சுக்கு போறேன்னா ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை நான் செய்யணும். இந்த கிழமை முழுக்க என்ன காத்திருக்கிறேன். கொடிய நோயில இருந்து, விபத்துகள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து, உபத்திரங்கள்ல இருந்து, கடன் பிரச்சனைகள் இருந்து காத்திருக்கிறாரே, அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு நான் ஒரு முழு மனதோடு முழு இருதயத்தோடு இந்த நாட்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஒரு தீர்மானத்தை எடு. அருமையான கத்திரிபிள்ளர் தீர்மானத்தை எடுத்து வச்சு ஆண்டவருடைய சமத்துல போ. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தோடதான் சேச்சி போய்க்கதான் பேச திறந்து பார்ப்பினோம். பேச திறந்து பார்த்துருந்தாங்களே இன்னும் பேசுக்குள்ள ஒரு காசும் இல்லாமல் கிடக்குதே, என்னென்னு சேச்சி போறது. சரி பத்திச்சத்தை போட்டுப்போம், ஐம்பது சத்தை போட்டுப்போம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை அருமையான கத்திரிபிள்ளர்கள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறேன்னா புதிய ஏற்பாட்டில் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாலும் நோமலாகிய அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், அதற்கு முந்தின நாளே நாங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைக்குரிய காரியங்களை ஆயத்தப்படுத்தி தேவனுக்குரியதை நாங்கள் செயல்பட்ட அப்படி வைப்பமாக இருந்தது என்றால் தேவன் அந்த கிழமை பூரா நம்ம பார்க்க போகிற ஒருக்கா நமக்கு வீசுகிற காத்த நைஸாக ஒரு 20 நிமிஷம் பிடிச்சிருந்தான்னு சொன்னால் காலி. கொரோனாவில் நடந்த மாதிரி தான். கொரோனா என்ன நடக்குது, காத்த பிடிச்சிட்டு லேட்டாக மூக்கையும் பிடிச்சிட்டேன். மூக்கை பிடிக்க என்ன நடக்குன்னு சொல்லி அங்கே வெண்டில் ஆட்டோ கொண்டு போட்டாங்களோ அது வெண்டில் ஆட்டோ சரி வருது இல்லை, அது வெக்க காத்து என்ன செய்யறா ஆக்களை கொண்டு போடும் பாருங்களா. அப்ப என்ன காரியம், மூச்சு விட முடியாது, அதனாலதான் ஆக்கள் சாகுறாங்க. அப்ப இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு, சுவாசத்தை தார தேவனுக்கு இந்த நாட்கள் நம்மால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். வருமான கத்துடைய பிள்ளைகள் நான் மட்டும்படி இந்த நாட்களை மட்டும்படி இந்த மல்லிகையா 3:10 குடிச்சு நாங்கள் அது கூட நான் இந்த நாட்களை நான் பேசுறதில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகள். ஏனென்றால் இந்த நாட்கள் ஆண்டவுடைய காரியம் நான் கொடுக்கறது வந்து ஆண்டவரோடு நம்மோடு செய்யற, நாமளும் ஆண்டவரோடு செய்யற உடன்படிக்கா அந்த நாட்களை இருக்கலையே. மற்றபடி அவர் ஊழியக்காரன் சொல்றாரு, போதர் சொல்றாரு, அவங்க சொல்லுவாங்க சும்மானு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தங்களை இது கட்டுறதுக்கு அது கட்டுறதுக்கு அந்த பண்டுக்கு இந்த பண்டுக்குன்னு சொல்லி காரியங்களை வாகனம் எல்லாவற்றையும் மீண்டி வச்சுட்டு இந்த காசுல எடுத்து இந்த காசை கட்டணும்னு சொல்லி இந்த நாட்களை இன்றைக்கு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பாங்க. அருமையான கத்துடைய இதுதான் ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய ஊழியத்தை நீ செய்யறதா இருந்தால் சும்மா செய், எந்த இடத்துல போனால் இது காரியம் வரும், வருமானம் வரும் என்ற நோக்கத்தோடு போய் இந்த நாட்களை ஊழியத்தை செய்யாது. சும்மா போய் இந்த நாட்களை செய்வார்கள். கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார், திருமண காரியங்களை சந்திப்பார், இந்த நாட்களை சீதன காரியங்களை சந்திப்பார், எல்லாம் செய்வார். என்னை பாருங்க, ரசிக்கப்பட்டவனே இன்றைக்கு நிக்கிறான் வந்து இவ்வளவு ரசிச்சிருந்தது தான் இன்றைக்கு என்ன என் மாப்பிள்ளை அவர் இன்ஜினியர் படிச்சிருக்கிறார். இந்த நாட்களை ரசிக்கப்பட்டாங்களே, ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்க, ரசிக்கப்பட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதத்துல பாருங்க, ஆதிகாமத்தில் எடுத்து பாருங்கள், அங்கே ஈசாக்கு பொண்ணு அனுப்புகிற வழியில் எலியாசர் போற, எலியாசர் பரிசுத்தாவியான குறித்து சொல்லப்படுறது, பெரிய அவருடைய சாயலாக சொல்லப்படுது. அங்க போன உடனே பாருங்களேன் அவர் ஜெபம் பண்ணிட்டு போற. இவ என்னுடைய எஜமானு கிடைக்க வேண்டிய பெண்ணுக்கு இப்படியான காரியத்தை அவர்கள் செய்ய வேண்டும், அப்படி என்றா தான் அது தேவனுடைய சித்தம்னு சொல்லி போட்டார். அதே விதமாக அங்க போற வழியே நடக்குது. ஒட்டகத்துக்கு தீனி கொடுக்குறாங்க, அவன் படுக்கிறதுக்கு விடுங்கிறது, தண்ணி வாக்குறாங்க, காரியங்களை செய்யறாங்க, ஆகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு தான் அடுத்து என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னான், அங்க வந்து அங்க என்ன நடக்கணும், அவங்க வந்து கேட்கல இந்த நாட்களே, ரெபேக்காவை அவங்க வந்து கேட்கல இந்த நாட்களை வந்து இவ்வளவு பவுன் கொண்டது நீங்க கேட்கல. இவர் என்ன சார் கடகத்தை எடுத்து போடுறாரு, காப்பை எடுத்து போடுறாரு, இந்த காரியங்களை எல்லாம் எடுத்து தோடுகள் இதுல எல்லாவற்றையும் போடுகிறாரு. ஏன்னு சொன்னி சொன்னால் ஒரு சந்தோஷத்துல திருப்தியா இந்த நாட்கள் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த காரியத்தை செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இன்னைக்கு நம்முடைய தேசத்திலும் இந்த நாட்களை பார்க்கிற வேலையிலே வரவர தமிழர்கள் இருக்க தேசங்களே ஒன்றை பார்க்கிற வழியில் இதுதான் முக்கியமான காரியம். இவ்வளவு தந்தால்தான் இன்றைக்கு திருமணம் நடக்கும். அவனோட வாழ்க்கை அந்த பொம்பளை பிள்ளை இந்த வாழ்க்கை அந்த நாட்கள் எப்படி போகுது, ஒன்றுமே இல்லா இல்லமையில போகுது. என்ன சார் காசு இல்லையா, அவங்களுக்கு காசு இல்லை இந்த நாட்களில், காசு இல்லாமல் என்னென்ன அந்த திருமணத்தை அந்த ஒரு பிள்ளைய திருமணம் செய்து கொடுக்குறோம் இந்த நாட்கள் அருமையான கத்திரப்படுகிறது. இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலைகள் இன்றைக்கு ஜனங்கள் தள்ளப்பட்டுள்ளோம். ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த நாட்களை இருக்க வேணும். அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைய நாட்களை நாங்கள் இந்த பார்க்கிற அந்த காரியத்திலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற அந்த ரட்சிப்பை குறித்து பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் இப்படியாக அந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களை வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டவரை சோதிக்கும்படியாக அந்த நாட்களே அவர்கள் ஆண்டவரிடத்திலே இந்த காரியத்தை கேட்கிறதை பார்க்கிறோம். என்னென்றா ராயனுக்குரிய ராயனுக்குழு, ஆண்டவருக்குரிய ஆண்டவர் குழு சொல்லி ஆண்டு சொல்லி ஒரே வார்த்தையிலே முடிச்சிட்டார் என்பதை. அதனால யாருமே கத்துடைய நாங்கள் ஆண்டவருக்கு ஏதாவது காரியம் செய்யணும்னு சொல்லி சொன்னால் விசனப்படக்கூடாது. அருமையான விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. கட்டாயமா நாங்கள் செய்யணும்னு இல்லை. ஆண்டவர் கட்டாயமா செய்யும்படி ஆசிக்கிறார். ஆண்டவர் எந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தசமாதத்தை குறித்து பேசியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டில் தசமாதத்தை குறித்து ஆண்டவர் பேசியல அருமை. ஏனென்றால் ஆண்டவருக்கு ஜனங்களுடைய நிலைமை தெரியும். ஆனால் அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவர் அங்கே பேசுறதற்கு முன்பாகவே ஜனங்கள் கொண்டு வந்து எல்லா காரியத்தையும் அங்கே செய்கிறார். இந்த ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்துண்டுகள் கொடுத்த சம்பவத்தை பாருங்க. அந்த வாலிபன் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனிடத்துல ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்துண்டுகளும் தாயார் கட்டி கொடுத்துருக்கிறாங்க. அந்த நாட்களே போய் மீட்டிங்கு போய் பார்த்துட்டு வா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட காரியத்தை எழுதில். அப்ப அவன் நிக்கிற நாள் எத்தனை நாள், அஞ்சு நாளோ பத்து நாளோ அந்த நிக்கிற பிள்ளையில அந்த நாட்களில் அவனுக்கு தேவையா இருக்கும் அருமை. அப்ப அதனால பாருங்கள், அவன் அதை தன்னுடைய உணவாக கொண்டு வந்தான். ஆனால் இங்கே இந்த ஜனங்கள் பசி என்று சொன்ன வேளையிலே அவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், அப்படியே முழுக கொடுத்துட்டான் அறிவான கத்துடைய பிள்ளை. அதைத்தான் நாங்க பார்க்கவன், தனக்கண்டு அவன் எடுத்து வைக்க இல்லை, அவன் கொடுத்துட்டான். அது என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அந்த வாலிபன் ஒரு வியாதியிலே ஆப்பிட்டு இருந்தான். அந்த நீர்க்கோர்வ வியாதியிலே ஆப்பிட்டது நிமித்தம் ஆண்டவர் அவனை சுகமாயிருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளை. அதான் அந்த சரித்திரம். அவன் அவர் மேல பற்றி வைச்ச நிமித்தம் தான் அவரை பின்தொடர்ந்து வந்திருந்தான். ஆனா உடனே என்ன செய்தான், கிடந்ததை முழுப்படியே கொடுத்துட்டான். அவன் கேட்கல யாருட்டே, அவன் இதான் உற்சாகமாய் கொடுக்கிறான் அருமையான கத்துடைய, முழு மனதோடு முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அப்படியே அந்த நாட்களை உற்சாகமாய் கொடுத்து விட்டான். அந்த நாட்கள் வாலிபன் கொடுத்த வழியிலே, அந்த பையன் கொடுத்த வழியிலே என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னான், அங்கே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்த மட்டுமல்ல, திரும்ப எட்டு கூடையில திரும்ப என்ன செய்றாங்க, திரும்ப கொண்டு போறாங்க பாருங்க. அதுக்கு பின் அவன் கஷ்டப்பட்டவனா, அல்ல அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் செத்தவனா? அருமையான கத்துடைய இல்லை அருமையான கத்து. ஏன்னு சொன்னால் தேவன் எல்லாவற்றையும் மறைஞ்சிருக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து எந்த காரியம் பேசவில்லை. சீத இடத்துல கேட்டார், ஆகாரத்தை கொடுங்கப்பா, அவங்க சொல்றாங்க காடா இருக்குது, இதுக்குள்ள எங்க போறது, ஜனங்கள் இல்லை. ஆனா மிஞ்சி மிஞ்சி போனா இதுக்குள்ள ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு அங்கனைக்கே பிரட்டி கிட்டே கொடுக்கலாம்னு சொல்லி. ஆனால் இவன் துணிஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறான். கொண்ட இடத்துல வாருங்கள், ஆண்டவர் அதை எடுத்து பிதாவுடைய சமூகத்திலே வச்சு ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிற அருமையான கத்தோடைய பிள்ளை. அதனாலே நாங்கள் இன்றைக்கு ஆண்டவுடைய சமூகத்தில் நாங்கள் இதே கொடுக்க வேணும். நமக்கு உண்டான எல்லா காரியத்தை கொடுக்க வேணும் என்றால், பிதாவுடைய சமூகத்திலே போய் ஆசீர்வதிக்கப்படுமா இருந்தால், நம்முடைய ஜீவன் உள்ள நாங்கள் சாகும் வரைக்கும் ஆசீர்வாதமா இந்த நாட்களை இருப்போம். உலகத்துல பஞ்சம் வரட்டும் ஐயா, பஞ்சம் வந்த அப்புறம் யோசே பெண்ண பஞ்சம் வந்து யோசே பெண்ண சாப்பாடு கொள்ள இல்லாமல் செத்ததா இல்ல? அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, தேவன் போஷிப்பார். அதனாலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே நீங்கள் இதுதான் காரியம் என்று செய்யக்கூடாது, தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்து ஐக்கியப்பட்டு இந்த நாட்களே உங்களால தேவனுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை நாட்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அடுத்ததாக பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், யோவானுக்கள் சுதம் பதினான்காம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன், பதினான்காம் அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவி ஆகிய வேறொரு தேற்றவாளரை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ஆண்டோட பாருங்கள், என்ன காரணத்துக்காக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுதுன்னு சொன்னால், எப்படியாக அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ரட்சிப்பு வர வேண்டும், எப்படியாக அந்த நாட்களிலே அவனுக்குள்ள இந்த காரியங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஆண்டவர் சொல்கிறார், பிதாவை வேண்டிக் கொள்ளுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை இந்த நாட்களே நமக்கு தருவார் என்பதை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்போ சில பதினாறாம் அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி சத்தமிட்டார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை தான் இன்றைக்கு சொல்லப்படுகிற வார்த்தையுடைய தலைப்பு. அருமையான கத்த பாப்ப அந்த பெண் என்ன செய்கிறான்னு சொன்னால், பவுலை பின்தொடர்ந்து வாரார். ஏனென்று சொன்னால், பவுல் பேசின வார்த்தையிலே அவளுக்குள்ளே ஒரு ஒரு காரியம், ஒரு மாறுதல் வருகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுவிசேஷம் என்று சொல்லி இந்த நாட்களே அநேகர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஆனா அது சுவிசேஷம் மாறி அல்ல, என்னத்தையோ பிரசங்கிச்சுட்டு போறாங்க. வேதம் சம்பந்தமான காரியங்களும் வராது, ஆண்டவற்றை பேரே சொல்ல மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவின் பேரே சொல்ல மாட்டாங்க, ஏதாவது உண்டையும் பிரசங்கம் பண்ணி போட்டு இந்த நாட்களை போயிருவாங்க. அருமையான கத்தருடன் கத்தருனே ஆசீர்வதிப்பார். கத்தருனே ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொன்ன நல்லது இல்லைன்னு நான் சொல்லவில்லை, கத்தருடைய நோயை குணமாக்க வேண்டும்னு சொல்லி சொன்னால் அதற்குரிய பரிகாரத்தை எல்லாம் முதல் சொல்ல வேண்டும். அருமையான கத்தருடைய பிள்ளைகள், நீ இதை செய்தால்தான் கத்தர் இந்த காரியத்தை செய்வார் என்று சொல்லுவோம் இல்லை. அந்த நாட்கள் நீ கொண்டு கொடு ஆண்டவர், கொடுத்த உடனே அந்த நாட்களை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், நோயை குணமாக்குவார் சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கலாம். அருமையான கத்தருடைய பிள்ளைகள், அப்படியே இல்லை, நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட அந்த நாட்களில் இந்த உபாகமும் உபாவ புஸ்தகத்தில் இருந்த 24 அதிகாரத்தில் இருந்த நாட்கள் சில காரியங்களை எடுத்து வாசித்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அந்த ஆண்டவர் இந்த நாட்களை நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார் என்பதை குறித்து அந்த வார்த்தையில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களை சொல்லுகிறது. அந்த வார்த்தை நாட்களை நாங்கள் சற்று வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. உபாகம புஸ்தகத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் அங்கே 23 அதிகாரத்திலே 5 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மேலே இந்த நாட்களை அன்பு வைத்த படியினால் இந்த நாட்களே என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு வைத்த படியினால் இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே நம்மை நேசிக்கிறார். அன்பு வைத்த நிமித்தம்தான் கர்த்தர் இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே அற்புதங்களை செய்கிறார் என்பதை தான் இன்றைக்கு அங்கே இந்த இடத்திலே அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது 17 வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப பவுல் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறாள், அவள் பவுலே பின்தொடர்ந்து வாராள். ஏனென்றால் அது அவள் எப்படிப்பட்டவள் சொல்லி பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது. நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த இடத்து போகிலே குறிசொலுகிற ஏவியாவை கொண்டிருந்த குறிசொலுகிறதுனாலே தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்குற ஒரு பெண் எதிர்பட்டு வந்தாள். அப்ப பாருங்கள் அவள் என்ன சொல்றாள் என்று சொல்லி சொன்னால், இந்த காரியத்தை பார்க்கிற வழியில் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறாள் சொன்னாள். இவளுக்குள்ள இருக்கிறது வேற ஆவி ஐயா, அவளுக்கு என்ன ஆவி, குறிசொலுகிறாள். ஆனா இவள் அதே அவள் சொல்லுகிறாள், இவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்ய ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார். இதானே அந்த சத்தியம், சத்தியத்தை அறிவீர்கள். ட்ரூத் இஸ் த மேட்டர். அருமையான கர்த்தருடைய, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யுமே ஒழிய இந்த நாட்கள்லயே வேற ஒன்று முடியும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த நாட்களே நம்ம இந்த நாட்களே சத்தியமான அந்த சத்திய வார்த்தை தான் ஒரு மனுஷனை விடுவிக்குமே ஒழிய வேற எந்த வழியினாலும் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வராது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான அன்பு பிள்ளைகளை பார்க்க, அப்படியானால் பாருங்கள் இவள் செய்த காரியத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து இந்த நாட்களே அங்கே அவர்களை குறித்து இந்த நாட்களை அவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்களை அங்கே ஜனங்களுக்கு அங்கே வெளிப்படுத்துகிறதையும் அறிமுகப்படுத்துகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், 2 பேதுரு 2 2 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். எதை ஆரை குறித்து சொல்லப்படுகிறது, ரொம்ப கவனமாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது கள்ள பாஸ்டர்மார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்று சொன்னால், அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டர்களை தந்திரமாக நுழைய பண்ணி தங்களுக்கு என்ன செய்கிறார்களாம், கிரயத்தை கொண்டு, அதாவது தங்களை அங்கே கிரயத்தை கொண்டு இந்த நாட்களே என்ன செய்கிறார்களாம், இந்த நாட்களே கொண்ட ஆண்டவரை இந்த நாட்களே மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை இந்த நாட்களே வரிவித்துக் கொள்கிறார்னு சொல்லி பார்க்கும். யாரு இந்த கள்ள தீக்கள், கள்ள போதர்கள், அருமையான கத்தொழிப்புகள், அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்ய தந்திரமான, அதாவது எப்படின்னா வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள தந்திரமா பேசுறாங்க, கொடுத்தாதான் உங்க ஆசீர்வாதம், இதெல்லாம் தந்திரமான பேச்சு. அருமையான கத்தொழிப்புகள், என்ன ஐயா கொடுத்தாத்தான் ஆசீர்வாதம் உண்டு, ஏன் அப்படி எப்படியான காரியம், அருமையான கத்தொழிப்புகள், எங்க போனாலும் அங்க பாருங்க, சில நம்முடைய தேசத்துல போய் பாருங்க, மூளைக்கு மூளை கல்லை வச்சு போட்டு, மூளைக்கு மூளை மரத்தை வச்சு போட்டு இந்த நாட்கள் என்ன செய்யறாங்க, அதை சுத்தி சுத்திக்கும்போது பக்கத்துல 2 பாக்குறவங்க இந்தியா தேசத்துல போனீங்கன்னு சொன்னா ஒரு மரத்தை பார்ப்பாங்க, மரத்தை பதறுவோ மரத்துக்கு பக்கத்துல உண்டியில வச்சிருவாங்க, உண்டியில வச்சா அந்த நாட்களை பாக்குறவங்களே 2-3-4 ரூபாய் காசு வந்து சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா, ஒரு நாள் சுத்தி காட்டுச்சுன்னா எல்லாரும் சுத்துவாங்க, என்னத்துக்கு சுத்துறோம்னு சொல்லி தெரியாது, எல்லாரும் சுத்துவாங்க, வந்து அதை சுத்தி போட்டு அது பக்கத்துல சந்தானத்தையும் குங்குமத்தையும் பூசி போட்டு இந்த நாட்களை என்ன செய்வாங்க, அது கொஞ்ச நாள் அப்புறம் அது ஒரு ஒரு ஆராதிக்கிற இடமா போயிடும். உண்டியல் நிறை, உண்டியல் நிறைஞ்சோட பாப்பமா, உண்டியல வச்சவர் என்ன செய்வார், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்தனே காதை திறந்தா இல்ல இந்த காசு எடுத்துட்டு போவார். அருமையான கத்தது இதுதான் நடக்கிற காரி பாருங்க. அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளை இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும், ரட்சிப்பு எப்படியாக இருக்கிறது, அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது என்பதை நாங்கள் குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்தோட பிள்ளைகள், இப்ப இந்த 2 பேதுரு 2 21 வசனம் இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன், நீங்க கத்தோட வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பும் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை விட்டுவிட்டு அங்கே விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானா அவர்களுக்கு நலமாயிருக்கும். அருமையான கத்தோட்டு பிள்ளைகளை அவர்களை குறித்து சொல்லப்படுகிறது, அவர்கள் அங்கே இந்த நாட்களே அந்த காரியத்தை விட்டு இந்த நாட்களே அறியாமல் இருந்தார்கள் என்றால், ஏன்னு சொல்லி சொன்னால் அறியாமல் இருக்கிறது நிமித்தம்தான் பொய்ப்போதகங்கள் பொய்க்காரியங்களை சொல்லி இந்த நாட்களே ஜனங்களே அவர்கள் இந்த நாட்களே அங்கே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அவர்களை பின்மாற்றமாய் போக பண்ணுகிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் அதைத்தான் இந்த நாட்களில், இந்த கடைசி காலத்தில் இந்த நாட்களிலே ஜாக்கிரதையா இருக்கும்படியாக அந்த நாட்களிலே வேதம் நமக்கு கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அப்போ சிலர் 9 இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, இந்த மார்க்கத்தராகிய புருஷராகிய ஸ்திரீகளாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலே இருந்து ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை இந்த நாட்களிலே கேட்டு வாங்கினான் என்று சொல்லி இந்த நாட்களை இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே பாருங்கள் 22:4 சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் இந்த மார்க்கத்தராகிய புருஷரை மிஸ்ரையும் கட்டி சிறைச்சாலைகளை ஒப்புவித்து மரண பரியந்தம் இந்த நாட்களிலே துன்படுத்தினேன். யாரை என்று சொல்லி சொன்னால், கிறிஸ்தவத்தை அங்கே பிரசங்கித்ததை பவுலடிகள் அந்த நாட்களில் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்களை கொல்லும்படியாக காரியங்களை செய்தார். ஆனா அவருக்குள்ளே அந்த நாட்களில் ஒரு அறியாத தன்மை இருந்த நிமித்தம் தான் அப்படியாக அந்த நாட்கள் இருந்தது. அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே உறுதுணையா இருந்தது மட்டுமல்ல, கர்த்தருடைய காரியத்தை இந்த நாட்களை செய்து முடித்தார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை, அப்ப இன்றைய நாட்களிலே இந்த நாட்களை பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், எப்படியாக அந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும், அதாவது ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகளை நாங்கள் இந்த நாட்களிலே அதாவது பேச வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எபிரேயரின் புத்தகம் 10:20 வாசிக்கிற வேளையில் சொல்லப்படுகிறது, அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் இந்த நாட்களே உண்டாயிருக்கிறதுனால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்துவினுடைய மார்க்கத்தின் வழியாக அவருடைய மார்க்கத்தின் வழியாக நாங்கள் பிரவேசிப்பதற்கு அங்கே அவருடைய இரத்தத்தினாலே தான் நமக்கு இந்த நாட்கள் அந்த தைரியம் உண்டாயிருக்கிறது. அந்த மார்க்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மார்க்கமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை அறிய வேண்டும், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாங்கள் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அவர்கள் இப்படி சொல்லுகிறாள் அப்படி சொல்லுகிறான் சொல்லி சொல்லுகிற வழியிலே அதை இதனால் பாருங்க, அநேகருடைய பாருங்கள் தந்திரமான காரியங்களை பேசி தங்களுடைய வசமா இழுத்து வச்சுக்கிறாங்க. அநேக ஊழியக்காரர் ஊழியக்காரருக்கு ஜாலரா போடுறது கொஞ்சம் பெருக்கணும், பாச பாச பாச பாசமா சுத்தி கொண்டு தெரியணும். என்ன காரியம் நடந்தாலும் இந்த நாட்களை சொன்னா கொண்டா கூட விழிப்புணர்ச்சி இல்லாதவர்களா, அவர் அப்படி செய்வாரோ இப்படி செய்வாரோ, கடைசியா போலீஸ்காரம் வந்து பிடிச்சு கொண்டு போய்க்கலாம் தெரியும், இவர் இப்படி செய்தான்னு சொல்லி இவ்வளவு நாளும் தெரியாம போயிட்டதுன்னு சொல்லி நிலைமைக்கு இந்த நாட்களை அப்படி அநேக இடங்களில் நடந்திருக்க. அருமையான கத்தோடு பிள்ளைகள், ஊழல்கள் அருமையான கத்தோடு பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். என்னன்னு சொன்னால், இந்த ரட்சிப்பின் பாதையை இந்த நாட்களிலே முடிவரியந்தம் நடக்க வேண்டும் என்று இந்த நாட்களிலே நாம் அந்த ரட்சிப்பினுடைய அந்த 3 நிலைகளையும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே அங்கே 2 பக்கம் கொண்ட ஒரே வழியா இந்த நாட்களிலே விவரிக்க முடியும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம், முதலாவது நாட்களை பார்த்தோம் ரட்சிப்பு மீட்பு நீதிமானாக்குற 3 காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே இந்த ரட்சிப்பினுடைய காரியம் என்றால் என்ன என்ற தலைப்பை இந்த நாட்களிலே இன்றைய நாட்களை பார்த்தோம். இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பார். 2வது பகுதியை இந்த நாட்களே நாங்கள் நாளைய நாட்களிலே பார்ப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள என் அருமைப்பிதாவே, இந்த அருமையான வேளையில் ஆண்டவரே, ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தை என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக நீங்க தந்த இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வார்த்தைகளை கேட்க போகிற முறையிலே கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களே ஆண்டவரே தெளிந்த புத்தியும் தெளிந்த ஞானத்தையும் இந்த நாட்களை கொடுக்கும்படியாக கேட்கிறோம். அதே வேளையிலே ஆண்டவரே கத்தாவை இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் நாட்களே நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களிலே பலன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா. கத்தாவே தேவரே இந்த நாளிலே ஆண்டவரே கத்தாவே இந்த வார்த்தைகளை ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்களிலே நீர் அனுப்பி அவர்களை குணமாக்கும்படியா செபிக்கிறேன் ஐயா. கத்தாவே இன்றைய நாளிலும் ஆண்டவரே அநேக வஞ்சிக்கிற போதகங்களுக்குள்ளே ஜனங்கள் அங்கே இழுப்புண்டு போகாதபடி இந்த நாட்களே தங்களுடைய உடைமைகளை இழந்து போகாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன் ஆமேன். என்ன தலைப்பு சொன்னீங்களா ஐயா?
0: ரட்சிப்புக்கான வேத வார்த்தைகள்.
1: ரட்சிப்புக்கான
0: வேத வார்த்தைகள் ரோமர் 1:16 ஐயா, அந்த வசனத்தை போட்டுட்டீங்கன்னா சரியா இருக்கும்.
1: 1:16. ஆமேன். நன்றி ஐயா. இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறோம். வேத பாட நேரத்திலே ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறோம். சுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினாலும் மறுவரப்பிலே கேட்கின்ற கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் அதே வேளையிலே ஃபேஸ்புக் கூட ட்விட்டர் கூட யூடியூப் கூட பார்க்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்தில் போகிறோம். கத்தரை தாமே எங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி ஐயா, காட் பிளஸ். தலைப்பை பார்ப்போம். கத்திற்கு நன்றி செலுத்துவோம். கத்திரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
2: வாழ்த்துக்களும்.
0: ரோமர் 1:16
1: படி
0: ரட்சிப்புக்கான வேத வார்த்தைகள், ரட்சிப்புக்கான வேத வார்த்தைகள்.
1: ஆமேன். ரோமர் 1:16.
0: ரோமர் 1:16.
1: கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாக இருக்கிறது. ஆமேன். கர்த்தருக்கு ஆமேன். ஆமேன். நன்றியும் வாழ்த்துக்களும். திரும்பமாக சந்திப்போம். ஆமேன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கரத்தில் உபயோகிக்கிறோம். கதிர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவபலனாக இருக்கிறது. இது சுவிசேஷம். ஆமேன். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தருதாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்கள் ஒரு சில பாடல்களோடு இணைகின்ற பொழுது தேவ ஊழியர் இவங்களுக்கு கூட வழி நடத்துவார். ஆமேன்.

0: அருமையான பாடல்கள் கூட கடந்து சென்றோம். இந்த வேளையில் நாங்கள் ஜெபவேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இன்று 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 11ஆம் தேதி ஆவணி மாதம் 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை மதிய வேளையிலும் இணைந்திருக்கிறோம். மாலை வேளை 1 மணியாக இருக்கிறது. டொரண்டோ நேரம் மாலை நேர விடுதலை நொழிச்சி நேரத்தில் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிசஸ் குலேந்தனம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெப வேளை கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. பிரைஸ்லோட்டமா உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக.
1: உங்களுடைய இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்தையும் இந்த நாளையும் காண்பிக்கிற மற்ற கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உங்களோட கிருபைதான் எங்களை தாங்குறது, உங்களோட கிருபைதான் எங்களை நடத்துகிறது, உங்களோட கிருபைதான் ஐயா என்றும் உள்ளது. உங்களோட கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிற்பதே உங்களோட சுத்த கிருபி ஐயா, நிர்மூலமாகாமல் எங்களை காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யார் மறந்தாலும் நான் மறவேன் என்று வாக்கு தந்து தேவனே, நீங்கள் ஒருவர் தான் எங்களை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மறக்காம உங்களோட திருக்கரத்தினால் தாங்கி வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க நல்லவர் ஐயா, நீங்க வல்லவர், நீங்க போதுமானவர். உடனித்தியோகியம் உங்களை நம்பின பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்காக, எங்களுக்கு விலப்பக்க நிலையாயிருந்து உங்களோட நீதியின் விளக்கிறது எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆர் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று பார்க்கு தந்ததுவனே, ஆர் விட்டு விலகினாலும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு தந்ததுவனே, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாகிய தனிக்கட்டவர்களையும் திக்கட்டவர்களையும் விதவைகளையும் நேசிக்கிற தேவனே, இங்கதான் எங்களுக்கு எல்லாமாயிருந்து போதுமானவராயிருந்து நல்லவராய் வல்லவராயிருந்து எங்களை இன்று வரையும் வழிநடத்தி கொண்டு வர தேவனே, இனிமேலும் உங்களுடைய கிருபையின் இந்த சித்தத்தின்படி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய அன்புக்கு பாத்திராக நாங்கள் என்றும் ஜீவிக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய அன்பை ஆண்டவரே, நாங்கள் ஐக்கியப்படும் பிள்ளைகளோடு அயலார் மத்தியில் சமூகத்தில் சமுதாயத்தில் உங்களுடைய அன்பை நாங்கள் பாராட்டி உங்களுடைய அன்பை எங்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கெங்கு இருந்தாலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த உலகம் பொல்லாத உலகம், இச்சை நிறைந்த உலகம் ராஜ, இருள் சூழ்ந்த உலகத்தில் வாழ்கின்றோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் ராஜாவே, உங்களோட ஒளி சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றதுங்கிற தேசுவே, உங்களோட ஒளி ஒருதலும் வீசத்தக்கதாக, இந்த மங்காத ஒளி வீசத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இடகட்டி வழிநடத்த வேணும், வழிநடத்த வல்லவள் வண்ணத்தை கொண்டு வாரீங்கள். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்க கொடுத்து ராஜா, இந்த உலக பொருளுக்காக ஆசைப்படாதபடி பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் முதல்வன் கொடுத்து ஆண்டவரும் கூட நாமத்தை தூசிக்காதபடி உங்களோட பிள்ளைகள் நடக்கத்தக்கதாக அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தரே, ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்த உங்களால் முடியும், வழிநடத்தி கொண்டு வாங்க ராஜா, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியிலேயே நீங்க கால தொடங்கியது வேற நேரம் நடத்தி கொண்டு வந்தது அவனே, முடிவு பரியந்தம் தடகம் இல்லாதபடி வெற்றியோடு நடத்தி முடிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க தொடக்கின ஊழியம் ராஜா, உங்களோட நாமம் அமப்பட வேணும் என்றும் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்று தொடக்கின ஊழியத்தை நீங்க நடத்துவீங்க, நடத்த வல்லவர், நடத்தி கொண்டு வாரீங்க ஆண்டவரே. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ராஜா, நன்றி. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேணும் என பாரத்தை ஆண்டவரே கொடுத்து சோர்ந்துக்கு கொடுத்து எப்படி நீங்கள் வார்த்தையை முதல் வாசித்தீங்களோ அதே போல் வாசிக்கத்தக்கதாக 365 இந்த வார்த்தையை பிரித்து படிக்கத்தக்கதாக வாசிக்கத்தக்கதாக, நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக, ஒழுங்காக செய்யத்தக்கதாக, ஒழுங்கையும் நீங்கள் ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் விரும்புகிற தேவனே, அதன்படி நீங்கள் நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள வார்த்தை வாசிக்கப்பட்ட ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ராஜா. கேட்ட வண்ணம் இருந்து விடாதபடி எழுந்து நட போட்டு இந்த வார்த்தைகளுக்கு சாட்சியலாயிருந்து கீழ்படிந்து இருக்குள்ள பட்டே போல் இந்த வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருந்து வழிநடத்தி கொண்டு வர்றதுக்காக வழிநடத்த போறதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கோம். வார்த்தை இல்லா ஆண்டவர், வார்த்தை கையில் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவியா இருக்கத்தக்கதாக, வார்த்தை வாசிக்க முடியாத குறைவோடு இருப்பவர்களுக்கும் நேரம் இல்லாமல் இருப்போருக்கும் இந்த வார்த்தைகள் இருந்த இடத்தில் இருந்து கேட்கத்தக்கதாக இப்பொழுது வாய்ப்பை நீங்கள் இந்த தேசத்தில் இந்த சங்கம மொழிகளை கூட நீங்கள் வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கணும் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஐயா இந்த சங்கமம் மொழியரு தடதாமதம் இன்றி பாடலுக்கூடாகவோ செய்தி கூடாகவோ சாட்சி கூடாக உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நீங்க நடத்தி கொண்டு வந்த பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. நீங்க துறக்கின ஊழியத்தை நீங்க நடத்தி முடித்திருக்கிறீர்கள். உங்களோட பிள்ளைகளுக்கு வாஞ்சிய கொடுத்தவர்களுக்கு கொடுத்த வரங்கள் கனியலுக்களால் உங்களை இதில் இணைந்திருந்து மகமப்படுத்த கிடைத்ததே என்று நன்றி உள்ளவர்களாயிருந்து ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கும் கொடுக்கிற சந்தர்ப்பத்துக்காக அழைப்புக்காக ஆசீர்வாதத்துக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட ரட்சிப்பு நிச்சயத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் இணைந்த பிள்ளைகள் ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பை போட்டடித்து விடாதபடி எங்கெங்கு எந்தெந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த சபையில் அவர்கள் ஐக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்று அந்த இயேசுவின் பிள்ளைகள் என்றதை அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக ஆண்டவரே அவர் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்கள் ராஜா. ஆண்டவரே இடகட்டி வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்தில் இதில் ஐக்கியப்படும் பிள்ளைகள் இதை நடத்தும் பிள்ளைகள் நமக்கப்பட பூர்வ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒன்றையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி கொள்ளுங்க ராஜா. இடகட்டி கொள்ளுங்க உலகம் முழுவதும் ஆண்டவரே எல்லாரும் எங்களோட பேச்சுக்களையும் எங்களோட நடத்துகளையும் பார்ப்பார்கள். ஆனால் எங்களோட சிந்தனைகள் ஒன்றை பரிசுத்தாவியானவரே நீங்க தான் காண முடியும். இந்த நடத்தும் பிள்ளைகளை இதில் ஐக்கியப்படும் பிள்ளைகள் உங்களோட அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எங்கெங்கு எந்த பாகத்தில் எங்கிருந்தாலும் எல்லாருடைய சிந்தனைகளையும் பரிசுத்தாவியானவரே ஆட்கொண்டோ இந்த கோணல் மாறுபாடமான உலகத்தில் வாசம் பண்ற நாங்கள் இந்த சிந்தனைகளை எதுக்கு ஐயா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காதபடி கொடுக்கத்தக்கதாக இந்த சிந்தனைகளை ஆண்டவரே நீங்கள் தான் இடகட்டி வழிநடத்த வேண்டும் என்று பரிசுத்தாவியானவரே உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல பரிசுத்தாவியானவரே உங்களால் கூடுமன்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சோதரிக்கிறோம். பல பேர் மூச்சு விட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க பரிசுத்தாவியானவரே உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காகவும் வருங்கால சந்ததிக்காக அன்பின் தேவனே இந்த உலகத்தில் இந்த டெக்னாலஜிக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடிமையாகி போய்விடாதபடி உங்களுக்கு அடிமையாயிருந்து உங்கள் பிரியமுள்ள பள்ளியில் ஆண்டவர் உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக அவர்கள் வியாபியாத்மரம் சிந்தனை செய்ய பேச்சு நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்க கொள்ள கொண்டு வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதவனே வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கணும் ஐயா. ஸ்தோத்திருக்கிறோம். இந்த சங்கம மொழியலே இத்தனை வருஷ காலமாக தேவனே பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வார ஆண்டு சகோதரனுக்காக மனைவிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம். இந்த ஊழிய பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றி உங்களுடைய அன்பரு சுத்ததன் நிமித்தம் உங்களுக்கு என்று என்னத்தை செய்ய வேணும் என்று வாஞ்சியம் உண்டு பண்ணி ராஜா ஆண்டவரே உங்களை அறிய வேணும் என்று இன்ன சின்ன பந்துக்கள் அன்பானவர்கள் அயலார் உயிருள்ள தேவனை அறிய வேண்டும் என்ற வாஞ்சியை நீங்க உண்டு பண்ணி இத்தனை வருஷ காலமாக இது நடத்தத்தக்கதாக நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக அழைப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த அழைப்பு கூட தாழ்மையோடும் உண்மையோடும் அவர்கள் அவர்கள் உங்களோட இந்த சங்கம மொழிகளை நடத்தத்தக்கதாக ஆண்டவரே என்னும் அவர்களை நீங்க பிலப்படுத்தி தைரியப்படுத்தி நீங்க நடத்தி கொண்டு வர கிருபைக்காக பரலோக ஞானத்தினால் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. அவருடைய தேவைகளை அவர்கள் நினைக்க முதலே நீங்க சந்தித்து அவர்களை ஆசீர்வாதத்தை இன்னும் இன்னும் உங்களுக்கு அந்த சாட்சியாக வாழத்தக்கதாக அயலார் மத்தியில், அன்பான மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், பேரப்பிள்ளைகள் மத்தியில், இனசன மத்தியில், சௌரங்கள் மத்தியில், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் இருந்து ஆறாரை இந்த சங்கம மொழிகளை இழைக்கப்படுகிறார்கள். அவர்களும் இவர்களில் உங்களோட உண்மையான அன்பையும் தாழ்மையும் உண்மையும் கண்டுகொள்ளத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி நடத்துகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. என்னும் என்னும் ஆசீர்வதிங்கும் ராஜா, ஆசீர்வதிங்கும் ஆசீர்வாதத்தை இன்னும் சாட்சியாக இருந்து உங்களுக்கென்று பல காரியத்தை செய்யத்தக்கதாக சாட்சியாக செய்யத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி நீங்கள் நடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த மகளுக்காக நன்றி ராஜா, நன்றி. அவங்க கொடுத்த ஞானம் அறிவுக்காக நன்றி. உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. அவவும் உங்களுக்கென்று செய்யும் சேவையை

நீங்கள் அவர்களை காத்து கொண்டு வரக்கிருவைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி நன்றி. பலன் கொடுக்கும் திராட்சை செடிகளும் கனி கொடுக்கும் திராட்சை செடிகளும் பலன் கொடுக்கும் ஒலிவு மரக்கன்றுகள் போலும் ஆசீர்வதிக்கிறவரே, ஆசீர்வதிக்க வல்லவரே, ஆசீர்வதித்துக் கொண்டு வாரவரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மான மர மேலே பொறுப்படுங்க ராஜா. வரப்பிரியாவை என்ற கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து அவர்களை கால் ஊன்றி கல்வாரியா இயேசுவே, உங்களுடைய கால் ஊன்றி தள்ளாடாவோடு நிற்கத்தக்கதாக இந்த குடும்பத்தை உங்களோட கல்வாரியாக இயேசுவே, உங்களில் கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக காற்றோ புசல் போன்ற அசைக்கப்படாதபடி வேலி எடுத்து நீங்கள் காத்து கொண்டு வர கிருவைக்காக காக்க வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சந்ததி சந்ததி ஆசீர்வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி அவர்களுக்குள்ளால் உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை சிறந்து வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா போல ஆத காலத்தில் வாசம் பண்ணும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்கதான் ரத்தத்தினால் மூடி உங்களோட பிள்ளைகளை அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனங்கள், சௌரன் சௌதரி வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம் இந்த ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கிற சங்கமம் மொழியிலே நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி சங்கார தூதன் அண்ணுகாதபடி காத்து கொண்டு வாரதுவனே, என்னும் காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மேன்கின் தேவனே, உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன வாஞ்சைகளை மனதில் நீங்கள் போடுகிறீங்களோ நீங்கள்தான் அந்த வாஞ்சனைகளை கொடுக்கிற தேவன். அந்த வாஞ்சைகளையும் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றி எல்லைகளை பெரிதாக்கி உங்களால் நடத்த முடியும். நடத்தத்தக்க பலன், வல்லமை, ஞானம், அறிவு, நேரம், சுகபலம் ஒவ்வொன்றையும் நீங்க கொடுத்து நீங்க நடத்துவீங்க. நீங்க துறக்கின ஊழியத்தை நீங்க நடத்துவீங்க. செம்மையாக செம்மையாக நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திருக்கிறோம். ஏதோ பிழப்பு கொடுத்து காலை தொடங்கி இதுவரை நேரம் முடிவரை எந்த ஒத்துழைப்பு கொடுக்கும் பிள்ளைகள் ஆறாயிருந்தாலும் ஜபத்து கூடாகவோ, துதி கூடாகவோ, செய்தி கூடாகவோ, பாடல் கூடாகவோ, எது கூடாக ஒரு வார்த்தை கூடாகவோ ஆராய்க்கப்பட்டாலும், எந்த ஆத்மா ஐக்கியப்பட்டாலும் எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, எல்லாரையும் ஆசீர்வதிங்கோ. அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தாவே ஆண்டவரே, அவர்களுக்குள்ளால் இடப்பட்டு நீங்க வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோட செய்தியை கொடுக்கும் தாசனுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி அவர் சுத்தாவியானவரே, நீங்கள் அவர்களால் வெளிப்படத்தக்கதாக தேசத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் நேரத்துக்கு வந்து அவங்களை மாமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரே அந்த ஊழியக்காரரையும் உங்களோட ஆயுதங்களாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவரோட குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, சபையை ஆசீர்வதிங்க ஐயா. அப்ப அவர் குடும்பத்தில் சபையில் சமுதாயத்தில் அவருடைய வாழ்க்கையில் ராஜா உங்களை பிரதிபலித்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இந்த உலக பாசம் பொன் வெள்ளிக்கு இந்த ஐஸ்வர்யத்துக்கு அடிமையாய் போய்விடாதபடி அவர்களை நீங்க தான் ஐயா வழிநடத்த வேணும், நடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். அப்பா எங்களுக்கு நீங்க சொல்லி தந்தீங்களே இயேசுவே, எங்களோட பொக்கிஷங்கள் எங்கிருக்க பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேணும் என்று சொன்னது போல் நாங்கள் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாகி ஒவ்வொருவரையும் ஊழியம் செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தி நடத்துங்களா ஐயா. எத்தனையோ பிள்ளைகளும் ஒரு நேரம் உணவுக்கு உணவு இல்லாமல், உடுக்க உடுப்பு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் எத்தனையோ ஆத்துமாக்கள் தள்ளாடி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவரே, அவர்கள் தங்களுக்கு கிடைப்பதை பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக, பங்கிட்டு கொடுத்து அவர்களை திருவையை சந்தித்து அந்த பசியை போக்குறவர்களாக இருக்கத்தக்கதாக இல்லாதவற்றுக்கு மேலாக இது கூடாக உங்களோட அன்பையும் அவர்கள் வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களோட ஊழியக்காரரை நீங்க உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்
அவசரம் அந்த அபிஷேகத்தை போட்டு அட்டித்து விடாதபடி உலகம் அவர்களை பார்க்கிறது என்று எண்ணோடு அவர்கள் நடக்கத்தக்கதாக இயேசுவே நீங்கள் எப்படி நடந்து உங்களை அன்பை வெளிப்படுத்தி நீங்கள் ஆண்டவர் என்றதை அவர்

0: உணர்ந்து நடக்கத்தக்கதாக தாழ்மையோடு முன்னோடும் உள்ளவர்களாக இருக்க தக்கதாக உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா, உணர்த்தி வழிநடத்துங்க. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா அமெரிக்கா தேசத்துக்காக விசேஷமாக உங்களை நிலவருவோம். இந்த தேசத்தை நீங்கள் 180 வருஷமாக என்று இந்த 280வது வருஷத்தை கண்டுடுவோம் என்று சுதந்திரத்தை பெற்று கண்டோம் என்று அதற்காக ஆராதனை செய்து உங்களை துதிக்கும் உங்களோட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த 280 வருஷத்தையும் நீங்கள் சுதந்திரமாக அவர்கள் நடத்தத்தக்கதாக இந்த அமெரிக்க தேசத்தை நீங்கள் ஆசீர்வைத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே 90% உங்களை ஆராதித்த மக்கள் இப்பொழுது இந்த தேசத்தில் 60% தான் உங்களை ஆராதிக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கை இடம் போட்டு பார்த்து பார்க்கிறார்கள் ஐயா. உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை சந்தது செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட திருக்கிறதுனால் அந்த தலைவரையும் பொறுப்படுத்து ஆண்டவரையும் கூட ரத்தத்தினால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. உங்களோட வார்த்தையை அவர்கள் பிறட்டாதபடி, உங்களோட வார்த்தையை வெளிப்படுத்துறவர்களாக, உங்களோட அடிச்சுவோட பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இருந்த ஆண்டவரே மக்கள் விட்டு விடுபடாதபடி, விட்டு அலைந்து தெரியாதபடி, பின்வாங்கி போகாத பின்வாங்கி போகாதபடி காத்துக்கொள்ள நடத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பரிசுத்தாவியான இடகட்டி வழிநடத்துவோ. உலகத்திலேயே பேர் பெற்ற தேசம் ஐயா, எத்தனையோ மிஷனரமாக எழுப்பின தேசம், இன்றைக்கு நாங்களே உங்களோட பிள்ளைகளாகிய நாங்களே தகப்பனே இந்த மிஷனரிமாருக்கூடாகத்தான் படித்து பட்டம் பெறத்தக்கதாக கிருபை செய்யுங்கள். உங்களை ஆராதிக்கத்தக்க வசதி வழிகளை எங்கள் தேசத்தில் கொடுத்தீங்கள் ராஜா. ஆங்கிலம் படிக்கத்தக்கதாக வசதிகளை கொடுத்து அவசியம் பண்ணி நீங்கள் எத்தனையோ விதமான ஆசீர்வாதத்தை கூடாகத்தான் நாங்கள் எங்களோட மூதாய வேற எல்லோரும் அறியத்தக்கதாக இருந்தது. அதுக்காக நன்றி சொல்ல எவ்வளோ பேர் நன்மையை பெற்றுன்றாங்க. பின்வாங்கி போனவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களையும் காண்கிறதுவனாய் இருக்கிறீர்கள். அவர்களையும் திரும்ப மாட்டவரே பின்னுக்கு வைத்த கால திரும்ப முன்னுக்கு வைத்து உங்களை நேசித்து உங்களை ஆராய்த்து உங்களை ரச்சிப்பின் திட்டத்தை பெற்று உங்களோட பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதாக, உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை செய்ய முடியும். இந்த அமெரிக்க தேசத்தை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ தலைவரை, ஆசீர்வதிங்கோ ராஜா. பின்மாறி முன்மாறிய ஊட்டி இந்த தேசத்தை ஆசீர்வதிங்கோ. உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். அயல்நாடாக இந்த கனடா தேசத்துக்காக உங்களை பெறுவோம் அப்பா. இந்த கனடா தேசத்தை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க தகப்பனே. எத்தனை விதமான நன்மைகளை கொடுக்கும் இந்த கனடா தேசம். திரும்பவும் உங்களோட வார்த்தையை ஆண்டவரே உச்சரிக்கிறவர்களாக ஆண்டியவரே பாலமென்றிலும் பாடசாலைகளிலும் உங்களோட பரமண்டல சிரமத்தை சொல்லி தொடங்கத்தக்கதாக உணர்த்தி வழிநடத்தும் ராஜா. உங்க வார்த்தைகளை ஆண்டவரர்கள் மறந்து போகாதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட வார்த்தைகள் விடுதலை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும் என்று அவர்களை உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த பெரிய சலாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 60 மேல 60 சபை தமிழ் சபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தமிழ் சபைகள் ஒன்றுக்குள்ளே நீங்கள் ஐக்கியத்தை உண்டு பண்ணி நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்லுகிறோம். எப்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீங்க பிரபஞ்சத்தில் இருந்து தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி கூட ஊழியத்தை செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து கடைசி மட்டும் உடராட்சியத்தை கட்டி எழுப்பிறவர்களாக ஒருவர் ஒருவர் நேசி உன்னை போல் பிறனை நேசி என்ற இந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து ஒவ்வொருவரை நேசித்து நடக்கிற ஆண்டவரே ஊழியக்காரராக இருக்கத்தக்கதாக விசேஷமாக இந்த தமிழில் நடத்த மூலியக்காரரை இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர்றவரே உங்களை துதிக்கும் சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களோட அபிஷேகத்தினால் அவர்களை நிறைய ஆசீர்வதித்து இந்த அபிஷேகம் ஆரோனை அபிஷேகத்தது போல் இந்த அபிஷேகம் அவர்களை சிறசிலிருந்து ஊற்றப்பட்டு மற்றவர்களையும் அவர்களை சந்ததியும் தொடத்தக்கதாக பெருங்கால சந்ததியை தொடக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை விட்டு பின்வாங்கி மறுதளித்து உங்களை ஆராதிக்கும், இது ஆராதிக்காமல் இருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்களை வருகிறோம் ஐயா. உங்களை நேசித்து உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே பின்வாங்கி போயிருக்கும் ஆத்மாக்களை நீங்க காண்கிறீங்க. தண்டியாதை ராஜா, மறக்காதைங்கோ, திரும்பவும் அவர்களை உங்கள் அண்டை இழுத்து கொண்டு வர முடியும். இழுத்து கொண்டு வர வெல்ல வரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசத்துல ஆண்டவரே வயசுன்றவர்களுக்கு கொடுக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். விசேஷமாக வைத்திய வசதிக்காக நன்றி சாப்பினே. ஆண்டவரே பாடசாலையில் ஓரளவு வயப்பு மட்டும் படிக்கத்தக்க வசதியை கொடுக்கறது, இலவசமாக படிக்க கொடுக்கற வசதிக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். இதை அனுபவிக்கும் ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களா இருந்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள். உங்களை அறியாத மத்தியிலும் சாட்சியால் இருந்து இந்த பிள்ளைகள் தள்ளாடாதபடி, ஒவ்வொரு ஆத்மாவும் தள்ளாடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களை கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றவனே, இந்த நேரத்தில் விசேஷமாக சுவீனமாய் பலவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவருக்காக வருகிறோம். வயது சென்றவர்களுக்காக வருகிறோம் ஐயா. உலகத்திலேயே வயது சென்றவர்களும் விதவைகளும் தான் கூட இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கையில் சொல்லுகிறதை எங்களுடைய கண்களால் முன்னாலேயே கண்ணாலேயே காணத்தக்கதாக எங்களுக்கும் நீங்கள் எங்களையும் விதவைகளாகவும் வயது சென்றவர்களாகும் தான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நீங்கள் கால் தள்ளாடாதபடி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த தேசத்தில் வயசென்றவர்களுக்கு கொடுக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காக, வயது போனவர்களுக்கு கிடைக்கும் சலுகை ஒவ்வொன்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். யான் இலவசமான பராமரிப்பை கொடுக்கறதுக்காக நன்றி. வைத்திய வசதியை கொடுக்கறதுக்காக நன்றி. வாழ கொடுக்கிற வசதிகளுக்காக, இருப்பிடங்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்தெந்த இடங்களில் உங்களோட பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகள் இந்தெந்த இடங்களில் இருந்தாலும் அவர்களுக்கு இப்படி இடம் கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாக சாட்சியா இருக்கத்தக்க கிருபை செய்யுங்கோ. அவருடைய புத்தி சித்தம் கலங்காதபடி, புத்தி மங்காதபடி காத்துக் கொள்ளுங்கிறார்கள். மறவியின் ஆவி அடிமையாய் போய்விடாதபடி காத்துக் கொள்ளுங்க. இருக்கு நாளெல்லாம் நடந்து நடந்து திரிந்து உங்களை துதிக்கத்தக்கதாக எங்க ஐக்கியப்பட்டாலும் எந்த இடத்திலும் சபையிலும் சமுதாயத்திலும் சாட்சி உள்ளவர்களாயிருந்து உலகத்துக்கு ஒத்த வருஷம் போட்டு விடாதபடி கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வார கிருபைக்கு ஆக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு இந்த எடுத்து பாவிக்கிற ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரன் இவர்கள் மத்தியில் சாட்சியாயிருந்து இவர்களுக்கு உற்சாகத்தின் ஆவியை கொடுத்து வயதம் பண்ணி பாடலுக்கூடாக, துதிக்கூடாக, சங்கீதங்களுக்கூடாக இந்த வயது சென்றவர்களை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்ய முடியும். இந்த கொடுத்தவர்கள் அந்த வயது சென்றவர்களும் இந்த தாளந்துகளை பாவித்து உங்களை மகமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பங்களை நீங்க உண்டு பண்ணி கொடுக்க உங்களால் முடியும். கொடுக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஒத்துரைக்கிறோம். இந்த நாளில் ஆண்டு விரைவு வாழ்வ சந்ததியை கைவிடாதபடி காத்துக் கொள்ளுங்க. வருங்கால சந்ததி ஐயா, படுத்து பட்டம் பெற்று வேலை கிடைக்கவில்லையே என்று எங்கிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்வ பிள்ளைகளுக்கு ஏதோ விதத்தில் அவர்களுக்கு வாழ வழியை நீங்க வகுத்து கொடுக்க உங்களால் முடியும். உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். மனம் சோர்ந்து மனத்து மனம் மடிவாய் போய் உங்களை விட்டு தூர போகாதபடி, மன குழப்பம் அடையாதபடி இந்த வாலிப சந்ததியை, வருங்கால சந்ததியை நீங்க ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆபிரகாமின் சந்ததி அல்லவா? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அத்தனையும் இந்த பிள்ளைகளுக்கு இந்த சந்ததிக்கு உரியதல்லவா? இந்த வருங்கால சந்ததியை நீங்க பேர் பெறாக பொருட்படுத்தி வழிநடத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை ஊட்டி அவர்களை வாழாக்காமல் தலையாக்கி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம். சிருஷ்டி கர்த்தரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை சாயலாக நீங்க சிருஷ்டித்த உங்களை பிள்ளைகளும் ஒவ்வொருதரையும் உங்களோட பரம்பரத்தினால் தாங்கி ராஜா அவர்களை நீங்க வாழாக்காமல் தலையாக்கி எழுத்து பிடிந்து உங்களோட சேவைக்கு என்றும் உங்களோட ஊழியம் செய்வதற்கும் உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்றும் உங்களால் பாவிக்க வேணும் என்று வாஞ்சிக்கிறவர்களை ஆண்டவரே நீங்க தொட்டு குணமாக்கி உங்களால் பாவிக்க முடியும். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே துணைக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அந்த துணைகளையே மாட்டுவே உலக பிரகாரமான செயல்கள் அடிப்படாதபடி அடிமையாய் போய்விடாதபடி காத்து கொண்டு வர அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை பரலோகத்தில் இருக்கிற நிச்சயத்தை நீங்க வெளிப்படுத்தி ஏற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்களுக்கு கொடுத்த அந்த பொறுமைக்காக நான் சொல்லுவோம். அந்நியன் உங்களில் இணைக்கப்படாத நீங்கள் அவர்களை உள்ள தூரம் காத்துக்கொண்டு வைராக்கியமாக இருக்கத்தக்கதாக காத்துக்கொண்டு வர எங்கள் அன்பின் தேவனே, அவருடைய வைராக்கியத்துக்கூடாக உங்களோட பிள்ளைகளை நீங்க கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்களோட சன்னிதானத்தில் அவர்களை ஒரே மாம்சமாக இணைத்து உங்களோட நாம மகமப்படத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகளை உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்வோம். பெற்றாருக்கும் வேண்டிய ஞானம் மரபு பொறுமையை கொடுத்து காத்துக்கொள்ளும் ராஜா, காத்துக்கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நாளில் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணுகிறார்களோ விசேஷமாக உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று ஆண்டவரே ஏதோ விதத்தில் உங்களுடைய அன்பை பயந்து கொள்ள வேணும் என்று உடுப்பு இல்லாதவர்களுக்கு உடுப்பு கொடுக்க, உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுக்க, தண்ணீர் இல்லாதவர்களுக்கு தண்ணீர் வசதியை உண்டு பண்ண பிரயாணம் பண்ணும். உங்களோட பிள்ளைகளுக்கும் ஆறாயிருந்தாலும் உங்களோட பிள்ளைகளை அந்த அழைப்புக்கு கூப்பிட்டு அழைப்பை கொடுத்ததுவனே, அவர்களை ஆண்டிர போக்கையும் பலத்தையும் ஆசீர்வாதத்து வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து அவர்களை கூட்டிக் கொண்டு வர திரும்பவும் அவர்கள் குடும்ப மத்தியில் சப மத்தியில் சமத்தில் கூட்டிக் கொண்டு வந்து உங்களை சாட்சி சொல்லி உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்குள்ளால் நீங்கள் கிருபை செய்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருதரையும் புறப்படுங்க, பிரயாண வசதிகளை உண்டு பண்ணதேவனே, எதில் அவர்கள் பிரயாணம் பண்ணாலும் அதெல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக விமானமோ ஆண்டு காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ கோச்சோ எதுவா இருந்தாலும் அவர்களுக்கு உதவியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கத்தக்கதாக நீங்கள் உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் பாதுகாத்து கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த மீதியான சங்கம மொழியிலேயே நீங்க பொறுப்படுத்து உங்களோட பிள்ளைகளுக்கூடாக ஆறார் வந்து ஐக்கியப்பட்டு உங்களை மாமப்படுத்த வேணும் என்று நீங்க அழைப்பை கொடுத்தீங்களோ அவர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நேரத்துக்கு வந்து இதை சிறப்பாக செய்து முடிக்கத்தக்கதாக உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி உங்களை மகப்படுத்தி செய்யத்தக்கதாக உங்களோட கிருபையை ஊற்றி நீங்க வழிநடத்த வல்லவராய் இருக்கிறதுக்காக வழிநடத்தி கொண்டவரே வழிநடத்த வல்லவரே உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் நீங்கள் ஜபித்து உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீங்கள் ஜபம் பண்ணினீர்கள், காரில் போகிறதோ பிளெயினில் போகிறதோ அங்கே பாதுகாப்பு என்று கடந்த வாரத்திலே சகோதரி ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த புக் ரிலீஸுக்காக வந்தவர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜபித்தீர்கள். அவர் வந்த பிளெயின்லே பொம்மை வைத்து விட்டார்கள் அவர் அங்கே ஒழிக்கிடும் பொழுது, அதனாலே 4 மணிக்கு அவர் டிலே ஆகி அவர்கள் அந்த பொம்மை கிளிய பண்ணி அவரை அரெஸ்ட் பண்ணும் வரையும் அவர்கள் டிலே ஆகினார்கள். ஆனாலும் அந்த வேளையிலே அவர்கள் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவர்களை பாதுகாப்பாக இங்கே கொண்டு வந்து சேர்க்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார், அதற்காக நன்றி செலுத்துவோம். அந்த வகையிலே ஒருவருக்காக ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும். இந்த வெக்கேஷன் காலங்களிலே ட்ராவல் காலங்களிலே கர்த்தர் தாமே பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும். அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஜெபித்தீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இதுவரை நேரம் எங்களுடைய ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரனம்மா அவர்கள் இந்த ஜபங்களை கூட வழி நடத்தினார். கத்திரதாமே வழி நடத்தினார், அதற்காக நன்றி செலுத்துவோம். கத்தடை கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேலையிலும் தேவ ஊழியர், எங்களோடு இணைந்து ஊழியம் செய்த ஊழியர் சாம் சாமுவேல் அவர்கள் இப்பொழுது பாடல்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வயலை பாடலை அனுப்பி தந்திருக்கிறார், கேட்போமா? ஆமேன். ஆயத்தப்படுத்துவோம், கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர் தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பார்த்துக்கிறோம். இதோ அந்த பாடலுக்காக கலந்து கொள்வோமா? ஆமேன்.

0: Recording in progress.
1: உங்களுக்கு நன்மை உண்டாகி தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசிங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நாம் கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைப்போம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும், அவர்கள் ஊருக்குள் வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள், அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள். இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம், தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழியில்லை, பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால் மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம், சீரியருடைய இராணுவத்திடம் சென்று பெற்றுக் கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைப்பும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு, சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர் தமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி, தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி, பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டும் நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தறிகின்றோம். சாவோம் என்றிருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும், தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும், பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், சாபங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன், விரக்தியுடன், யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கிற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியங்கள் ஆனாலும் அவற்றின் தடைகளை விலக்கி ஓடச் செய்து அவற்றின் நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நன்மைகளை கண்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: Recording stopped.

0: آمين آمين.
1: Recording in progress.
0: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி லேப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், பெனியில் திருச்சபை சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். மன்னிக்கவும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். இதா குமாரன் பரசுத்தாவியானவன் நாமத்தாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் இந்த ஊழியரை வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கதர் சந்தித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவருடைய நாளிலும் வார்த்தைகளை கூடாக வழி நடத்துவார். கத்தரை கருத்திலோ போய்ப்போம். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று இந்த வழியில் முன்னிடம் படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ்.
2: இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து அதை பெற்றுக் கொள்ளும்படியாய், அதை தேவ நோக்கத்துக்காக பயன்படுத்தும்படியாய் எங்களை அழைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராம் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதன் நம்மை பார்த்து கேட்கிறதாகவே நீர் அருள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக மக்கள் நன்றி செலுத்த வார்த்தை ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுவதாக. நம் அனைவரையும் உம்முடைய வார்த்தையிலே அழுகி பெருக பண்ணுவதாக. ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை எங்களை உயிர்ப்பிக்கிறது, தப்புவிக்கிறது, பாதுகாக்கிறது, வழி நடத்துகிறது, ஏந்துகிறது, தாங்குகிறது. ஆகவே உம்முடைய வார்த்தை என்ற நாளிலே ஒவ்வொருவரையும் நம் அனைவரையும்

சம்பவம் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 27-28 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இது மிக மிக முக்கியம். இந்த ஐடென்டிட்டி அல்லது இந்த புரிந்துணர்வு நமக்கு இல்லாதபடினால் தான் இன்றைக்கு அநேக காரியங்கள், அவவிசுவாசங்கள், தந்திரங்கள் இவைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால், தேவன் எங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்ற அறிவு இன்னும் நமக்கு வரவில்லை. நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே ஆசீர்வதியும், இதை செய்தால் ஆசீர்வதிப்பாரா, அதை செய்தால் ஆசீர்வதிப்பீரா, தசபாங் கொடுத்தால் ஆசீர்வதிப்பீரா, சபைக்கு ஒழுங்காக வந்தால் ஆசீர்வதிப்பீரா, இப்படியாக ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் மாறாக அவரோ எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருடைய புதிய உடன்படிக்கை என்ன? நம்மை விட்டு அவர் ஒரு பொழுதும் விலகுவதில்லை, காய்விடுகிறதில்லை. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாய்விடேன், தேற்றரவாளனை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியாக தேற்றரவாளனை எங்களுக்காக அனுப்பியும் வைத்திருக்கிறார். ஆனால் நாங்களோ அந்த அறிவில்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வந்து, வாருமாண்டவரே, தாருமாண்டவரே, ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று நாங்கள் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அது நித்திய உடன்படிக்கை. எங்களுடைய கிரிகையை வைத்து அவர் என்ன செய்யவில்லை, உடன்படிக்கை பண்ணவில்லை. அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், உடன்படிக்கை பண்ணுகிறார். அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், ஆமென், எங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது ஒரு நாளைக்கு வேலை செய்து இன்னொரு நாளைக்கு வேலை செய்கிற காரியமாய் அல்ல. ஒரு நாளைக்கு அது எங்களை மேற்கொண்டு இன்னொரு நாளைக்கு எங்களை விட்டு விலகி போகிறதாயும் அல்ல. அது என்றென்றைக்கும் எங்களோடு கூட பண்ணப்பட்ட உடன்படிக்கையா இருக்கிறது. உடன்படிக்கை என்றாலே அதுதான், ரெண்டு விதமான உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை நம்முடைய கிரியையை வைத்து செயல்படுகிறது. நீ 8 மணி நேரம் வேலை செய்தால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்பது உலகத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற உடன்படிக்கை. எந்த உறவும் அல்லாமல், எந்த உறவின் பிரதிபலினால் வருகிற உடன்படிக்கை அவைகள் அல்ல. அப்பேற்பட்ட உடன்படிக்கை வேலை சம்பந்தமாய் வருகிற உடன்படிக்கை. நீ 8 மணி நேரம் வேலை செய்தால் அதற்கான கூலி உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் உறவு சம்பந்தமாய் வருகிற உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை அல்ல. பிள்ளைகள் நல்லவர்களோ கெட்டவர்களோ, எப்படிப்பட்டவர்களோ, பேரண்ட்ஸுடைய தாய் தகப்பனுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு தமனாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அது அவர்களுடைய கிரிகையினால் உண்டானதல்ல. தாய் தகப்பன் தாங்கள் கஷ்டப்பட்டு, தாங்கள் அதுக்கு பிரயாசம் பண்ணி, தாங்கள் சேர்த்து வைத்த சொத்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சொத்து சரிசமனாக எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது அன்பின் நிமித்தம் கொடுக்கப்படுகிற, அன்பின் நிமித்தம் செய்யப்படுகிற உடன்படிக்கை. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அன்பின் நிமித்தம் பண்ணின உடன்படிக்கை. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான். இது பிள்ளைகளின் பிள்ளை நல்லவர்களாய் இருந்ததனால் அல்ல, அந்த தகப்பன் நல்லவனாய் இருந்தபடியினால்
அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். பார்க்காத அந்த பிள்ளைகள், இதுவரைக்கும் அவருடைய கிரிகையை காணாத தகப்பன், தகப்பனுடைய தகப்பன் என்றால் தாத்தா, பேர பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சிந்தித்து இப்பொழுது அவர்களுக்காக நான் கஷ்டப்பட்டு அவர்கள் மேல், காணாத அந்த பிள்ளைகள் மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தம் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் மேன்மையாக மகிமையாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சொத்து சேர்த்து வைக்கிறார். அப்போ ஒரு சாதாரண மனுஷனே தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து சிந்தித்து அப்படி செயல்பட்டிருப்பாரானால் நம்முடைய தேவன் அதை பார்க்கிலும் எங்களுடைய சகல ஜெனரேஷன் சந்ததி சந்ததியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு சகலத்தையும் நமக்காக செய்து முடித்து அதை இலவசமாய் நமக்கு நம்முடைய சொத்துக்களாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கவனியுங்கள், தேவன் எங்களை உருவாக்கின பொழுது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அவரை போலவே அவருடைய சாயலாகவும் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய வல்லமை மகிமை பொருந்தினவர்களாயும் எங்களை உருவாக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய சாயலார் மனுஷனை சிருஷ்டித்தார், அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். அப்ப எந்த குறைவும் இல்லாமல் தேவனங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், ஆதாமினால் நாங்கள் என்ன செய்யப்பட்டோம், நாங்கள் அந்த மகிமையை தேவசாலை இழந்து போனோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவைகள் மறுபடியும் நமக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் மறுபடியும் நம்மை வந்து மேற்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மறுபடியும் புதிய சிருஷ்டியாக அவருடைய வித்தினால் குறைவற்ற நிறைவான பரிசுத்த வித்தாகிய வசனத்தினால் நாங்கள் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம். கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் மறுபடியும் புதியவர்களாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் இவைகளை வாசிக்கலாம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பிசாசினால் வந்த சுபாவங்கள் சாபங்கள் எல்லாமே ஒழிந்து போயின. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுதாமே நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை பூரணமாய் விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆமென். அப்ப ஒரு மனுஷனை தேவன் உருவாக்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யவில்லை, அவனை சபிக்கவோ அல்லது அவனுக்கு தண்டனையோ அல்லது வேதனையோ குறித்து அவர் பேசாமல் அவன் உருவாக்கப்பட்ட உடனே அவன் மேல் அவர் பேசின வார்த்தைகள் ஆசீர்வாதமான. ஏனென்றால் என்னத்தை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் தான் அவர்களை மேற்கொண்டு கிரிய செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நம்மை அவருடைய சாயலாக அவருடைய ரூபமாக அவர் உருவாக்கினது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான சகலத்தையும் நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே உருவாக்கி இருக்கு. ஆமென். இது மிகவும் அவசியம். அநேக பிள்ளைகள் எனித்தான் நாங்கள் ஜெபித்து, எனித்தான் நாங்கள் உபவாசித்து, எனித்தான் நாங்கள் அழுது குளறி மண்டாடி, இதற்கு பிறகுதான் தேவன் ஏதாவது செய்வார் என்பதாக அல்ல, அல்லது நான் செய்கிற அளவின்படி தேவன் செய்வார் என்பதாகவும் அல்ல. நான் கிரிய நடப்பித்தால் தேவன் கிரிய நடப்பிப்பார் என்பதாக அல்ல. ஒரு மனுஷனை உருவாக்கும் முன்பதாக அவன் ஜெபிப்பதற்கு முன்பதாக அவன் அவரிடத்தில் அழுது குளறி கண்ணீர் வடிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் உருவாக்கி விட்ட பின்பே மனிதனை தேவன் உருவாக்கினார். அவனுக்கு தேவையான மாத்திரமில்லை, அவனுடைய சந்ததிக்கு தேவையான சகலத்தை உருவாக்கின
பின்னராகவே தேவன் அவனை உருவாக்கினார். அப்ப நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்ன? நமக்கு தேவையான சகலதும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு தேவையான சகலதும் இருக்கிறது என்று நான் விசுவாசிப்பதற்கு பதிலாக தாறுமாண்டவரே வாறுமாண்டவரே என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனோ அவர் தடுத்து வைத்திருக்கிறார், ஏனோ அவர் தராமல் இருக்கிறார் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 நாங்கள் இதை வாசிக்கிறோம். அப்ப தேவன் கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும்

ஆணும் பண்ணுமாக அவர்களை சிரித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் கவனியுங்கள், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் மேல் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. ஆறால் சர்வ வல்லமை உள்ள தேவனால் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை யாராலும் எவராலும் ஈவன் தேவனாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வார்த்தைகள் மாறுகிறதில்லை. நீங்கள் பலிகி பெருகி, அப்ப ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அழுகுதலையும் பெருகுதலையும் தேவன் கூறிவிட்டார். நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்பி, அப்ப நிரப்புதல் எங்களுடைய வாழ்க்கையிலே கூறப்பட்டாயிட்டு. பலிகி பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப இந்த ஆசீர்வாதம் பிரியமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அன்றைய நாளிலே தேவன் பலிகி பெருகு என்று சொன்ன அந்த வார்த்தை இன்று வரைக்கும் எல்லாமே பலிகி பெருகுகிறது. ஆடு மாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவர வியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், செடி கொடி இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நீர் வாழும் பிராணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவைகள் எல்லாமே இன்று வரைக்கும் பலிகி பெருகுகின்றன. தேவன் மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னபடியே எல்லாமே பலிகி பெருகி கொண்டுதான் இருக்கிறது. இன்று வரைக்கும் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவுக்கு கீழ்ப்படிந்த பிறகும் பலிகி பெருகுதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விசுவாசியின் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, அவவிசுவாசியின் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, நல்லவர்கள் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, தீயவர்கள் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அவர்கள் எல்லாரும் பலிகி பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையிலே மாற்றம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை, இன்னும் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் இன்னும் கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தடுத்து வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை இப்படியாக வனாந்தரத்திலே நடத்துகிறார் என்றெல்லாம் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இயற்கையை பாருங்கள், உங்களுக்கு முன்னால் இருக்கிற இயற்கையை பாருங்கள். இவைகள் எல்லாம் அன்று தேவன் உருவாக்கினது. வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். இன்று வரைக்கும் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் வெளிச்சம் இருக்கிறது. மழை நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மேலும் பெய்கிறது. சுவாசம் காற்று நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அது நன்மையாக செயல்படுகிறது. ஆமென். அப்ப தேவ ஆசீர்வாதத்திலே எந்த குறைவும் இல்லை. நம்முடைய விசுவாசத்தில் தான் குறைவு இருக்கிறது. நம்முடைய தவறான எண்ணங்கள் தான் தேவ ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறது. கவனியுங்கள், தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியும் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். தேவ சாயல் உடையவர்களாய், தேவ அன்பிலே நிறைந்தவர்களா, தேவ அன்பினால் செயல்படுகிறவர்களா, தேவனை போல எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களா நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவன் அதற்காகத்தான் அவரை போலவே நம்மை உருவாக்கினார். அவருடைய அன்பை கொண்டு நம்மை உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப எவ்வளவு பெரிதான அவர் உருவாக்கின சகலவற்றை பார்க்கினும் நாங்கள் எவ்வளவு பெரிதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். தேவ சாயலாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டு

கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடத்திலே நாங்கள் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் அல்லாமல் எல்லாமே நம்மை ஆண்டு கொள்ளும்படி நாம் என்ன செய்திருக்கிறோம், அனுமதித்திருக்கிறோம். நாங்கள் தான் அனுமதித்திருக்கிறோம். நோய்கள் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆளுகை செய்வதற்கு பதிலாக மற்றவைகள், தரித்திரம் நம்மை ஆளும்படி, பற்றாக்குறைவுகள் நம்மை ஆளும்படி, வேதனைகள் துன்பங்கள் நம்மை ஆளும்படி நாங்கள் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவன் அல்ல. தேவன் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. கவனியுங்கள், ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சேச்சிலே 3 சகோதரிமார், இன்னொரு சேச்சிலே அனத 3 சகோதரிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லை. பல வருடங்களாய் திருமணமாகி பல வருடங்களாகியும் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் கவனிங்கள், இந்த வசனத்தை நான் படித்திருக்கிறபடினால், தெரிந்திருக்கிறபடினால், இதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறபடினால் அவர்களை பார்த்து சொன்னேன், தேவனை கவனியுங்கள், இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் பலிகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியுமே நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதித்தார். பலிகி பெருக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தெருவிலே இருக்கிறவர்கள், பிள்ளை வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள், தவறான உறவிலே இருக்கிறவர்கள், தேவனை நம்பவர்கள், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அந்நிய மதத்தார், இவர்கள் எல்லாரையுமே இந்த ஆசீர்வாதம் மேற்கொண்டு அவர்களை பலுகி பெருக பண்ணுமானால் தேவ பிள்ளையாகிய நீங்கள் நிச்சயமாய் பலுகி பெருகுவீர்கள். இந்த வார்த்தையை தேவன் உங்கள் மேல் கூறிவிட்டார். இதை தடுக்க யாராலும் முடியாது. ஆகவே விசுவாசிங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன், அவர்களுடைய வயிற்றிலே பிள்ளைகள் இருக்கிறதாக என்னுடைய சிந்தையிலே பார்த்து, இதுதான் தியானம். இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமாயிருந்து அப்ப இந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுடைய வயிற்றிலே தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான பிள்ளை இருக்கிறது என்பதை என்னுடைய சிந்தையிலே நான் தியானித்து இயேசுவின் நாமத்தினால் பலிகி பெருகுவாயால், இதுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாகி போகலாம் என்று சொல்லி 2 சேச்சிலையும் இந்த 6 பேருக்காகவும் நான் ஜெபித்து விட்டு யூகே தேசத்துக்கு புறப்பட்டு வந்தேன். அதற்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இதே 2 சேர்ச்சுக்கு நான் விசிட் பண்ணின பொழுது கவனியுங்கள், 2 சேர்ச்சிலேயுமே நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள், 4 பேருக்கு பிள்ளைகள் ஏற்கனவே கிடைத்து விட்டது. மற்ற 2 பேரும் ஏற்கனவே பிரெக்னென்டாய் இருந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தை மாறுகிறதில்லை. ஒரு பொழுதும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழியாது, மாறாது. ஆகவே அதை நம்பி, அதை தியானித்து நாங்கள் பேசுவோமானால் அங்கே பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஆனால் எங்களுடைய தியானங்கள் தவறாயிருக்கிறபடியான இல்லை, நடக்க இல்லை, கிடைக்க இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, இப்படியாக தவறாக நாங்கள் நினைக்கிறோம். பிராந்தேசத்திலே இன்னொரு சகோதரன், அவர் வந்து பிள்ளைகள் இல்லை, உங்களுக்கு கிடைக்காது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் இதே வார்த்தைகளை அவர்கள் மேல் நான் பேசினேன், தியானித்தேன், ஆகவே உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவ்வ விசுவாசம்தான் தடைகளை ஏற்படுத்துகிறது.
ஒரு தேவ மனுஷனிடத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்துக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அநேக வேளைகளிலே அவர்கள் அப்படித்தான் பேசுகிறார். நீ வந்து எப்படி, நீ வந்து பேரன் உமன் என்று சண்டை பிடிக்கிறார்கள். குடும்பங்களிலே பேசுவது அவவிசுவாசமாயிருக்கிறது. ஜெபங்களுக்கு தடை ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய அவவிசுவாசம். தேவன் பேசியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கூறியும் நமக்கு வராதபடிக்கு நம்முடைய அவவிசுவாசங்களே தடுத்து நிறுத்துகிறது. தேவன் அல்ல, ஆனால் தேவனை நம்புவோமானால், மார்த்தாளே மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கவனியுங்கள், ஒன்று இல்ல ஒன்று எபிரேயர் 3:10 கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனவர்கள் என்று பார்க்கிறோம். கவனியுங்கள், 18 வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலை, கவனியுங்கள், என்னுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய ஆசீர்வாதம். பின்னும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் ஜாரை குறித்து ஆணையிட்டார். வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம் என்றால், பின்னும் என்னுடைய இறைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் ஜாரை குறித்து ஆணையிட்டார். கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? கீழ்ப்படியாம எங்கே வருகிறது, எப்படி வருகிறது? அவவிசுவாசத்தினால் வருகிறது. ஒருவர் சொன்னதை நாங்கள் கீழ்ப்படியாமல் போவோமானால் நீங்கள் மழை வரப்போகிறது, குடை எடுத்து கொண்டு போங்கள் என்று சொன்னால், ஒருவர் அதற்கு கீழ்ப்படியாமல் போவாரானால் அவர் சொன்ன வார்த்தையை, மழை வருகிறது என்று அவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை என்று அர்த்தம். அதே போலத்தான் இங்கே என்னத்தை பார்க்கிறோம், அவர்கள் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால், கவனிங்கள், இப்ப சரியான கருத்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஆதலால் விசுவாசத்தினாலே, அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. தேவன் வாக்கு பண்ணி இருந்தும் அந்த வாக்குக்குள்ளே அல்லது அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அவவிசுவாசம் என்ன செய்து போட்டது, தடுத்து போட்டது. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் அவருடைய சொந்த கிராமத்தை விட்டு அல்லது தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு சென்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுடைய அவவிசுவாசம். அப்ப அவவிசுவாசம் தான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, மேன்மை, அற்புதங்கள், அதிசயங்கள், சுகங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை யாரும் மாற்ற முடியாது. தேவன் சொன்னது சொன்னதுதான்.

0: தேங்க்யூ ஃபாதர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் உம்முடைய மகிமையிலே, உம்முடைய சமாதானத்திலே, உம்முடைய சந்தோஷத்திலே, உம்முடைய அறிகிற அறிவிலே, உம்மோடு உள்ள உறவிலே இன்னும் அதிகமாய் அழுகி பெருக்குவார்களால் இயேசுவின் இணையற்ற நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள் கர்த்தர்தாமே. அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி உங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர்தாமே, எங்களுக்காக பலியாகி அது மட்டுமல்ல, மண்ணான மனிதனை அவர் கைவிடவில்லை. அது மட்டுமல்ல, எங்களோடு அவர் தாமாகவே முன்வந்து உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள் கத்தர் தாமே. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தை விதைத்திருக்கிறீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறுகிறோம். கத்தர் தாமே எங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரா பாஸ்டர். ஆமேன், ஆமேன், வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேலையில் முடிவெற்றிக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை நாளிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லி இப்ரஹாம் அவர்கள் அவிசுவாச வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி இருக்கிறார், உடன்படிக்கையூடாக வழி நடத்தி இருக்கிறார். பெண்கள் திருத்த மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்டரி சார்பாக லண்டன் யூகேலிருந்து இணைந்து வழிநடத்தி இந்த மாலை நேரத்திலும் கத்தர்தாமே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையையும் கத்தர்தாமே ஆசீர்வத்து வழிநடத்துவாராக, சபை உறுப்பினர்களையும் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையில் முடிவு வருவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென், ஆமென்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் செய்திகளோடு இணைந்தோம், ஒரு சில பாடல்களோடு இணைந்து நித்திய வெளிச்சம் பல்சு நிகழ்ச்சியில் இணைவோம். கத்தர்தாமே வழி நடத்துவாரா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஒரு சில பாடல்கள் இணைவோம். தொடர்ந்து

தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் பாதியாகமும் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம் உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிக்கப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றதை நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது ஒரு துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது.
ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துலதான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது, ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலெக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார், கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின், ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ளை நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்கி அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர்
அதை சொல்றாரு, உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நேரத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ணை கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மற்ற நிறம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடு பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாத்த முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது, கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3:3 தீத்துனுடைய புஸ்தகம் 1:1 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்துல கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலவீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலவீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை உடைத்துவிடும்,
உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும். இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல. சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாளா மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம், செக்ஸ் ஃபீலிங், அதுவும் கர்த்தராலே கொடுக்கப்பட்டது நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது. யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடையே நான் பார்க்கறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்துல யாராவது இந்த 24 வாசிச்சுட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூலை? ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது, அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுதின நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:9-10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டினி கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்லுகிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8:10 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம்,
ஒண்ணு, வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 Corinthians 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே. எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே, இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயு சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே.
அது எனக்கு தெரியாதுங்க, ஆனா ரொம்ப நல்லவருங்க. அவரு நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திருமணம் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமண்ட ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திருமணியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமண்ட ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்கள் எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான். திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தேர்ந்தெடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்பல காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களில் இருந்து பிஷப் மாற நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப் மாரில இருந்து தான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப் மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னே பாதாளம், பரதேசி. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிறுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த ரெண்டு இடத்துலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம்

ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தைகளின் வெளிச்சம் உதயமாகின்றது சங்கம வானொலி நிலையத்திலிருந்து. இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் உலகமெங்கும் பிரகாசிக்க இருளாகல தாழ்ந்த குறுக்க தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் தம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஆகையால் நாம் எண்ணாம் ஆவியில் நிரம்பப்படவும் கர்த்தருடைய கரத்திலுள்ள கத்தரியால் வெட்டப்படவும் நம்மை அர்ப்பணித்தால் போதும், நாம் தொடர்ந்து கர்த்தருக்காக வார்த்தைகளுக்கு வெளிச்சம் கொடுக்கலாம் இந்த சங்கம வானொலி நிலையத்திலே. ஆமென். இன்று துதி ஆராதனை பாடல் வேதத்தியான பகுதியில் தாழ்ந்த கொடுப்போம். பிரதர் மகேந்திரன், சிஸ்டர் கருணா, சிஸ்டர் கிரேஸ், சிஸ்டர் ரஜன ரங்காரமணி, சிஸ்டர் டோலி ஆகியோர். செய்தியாளர்கள் பாஸ்டர் விக்டர் பால் இந்தியா, பாஸ்டர் ராஜநாயகம் இந்தியா, ரெவரன் ஸ்டீவன்ஸ் காப்ரவுண்ட் ஆகியோர். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை காலை மாலை இரவு வேளையிலே இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதி தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி முதாணி பாய்ந்த கரத்தால் ஆசீர்வதித்து இன்று அந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை எங்களுக்கு தொகுத்து தருகின்ற சங்கமா

0: காணொலியை நிறைவு கூறுகிறோம். லெஸ்லி பிரதர்ஸ், சிஸ்டர் ரீட்டா, பிள்ளைகள், பெரியப்பள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளை கலந்து கொண்ட பிள்ளைகள், தளர்ந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆவில் அணுகொண்ட நாளாக நீர் மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, ஒரு பிரசன்னம், ஒரு வல்லமை நமது பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக, ஒரு பிரசன்னம் ஊற்றப்படுவதாக சுவாமி. இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் உள்ளகம் அங்கும் 97 ரேடியோலே கத்தாவே இந்த நிகழ்ச்சியை போகும் பொழுது அநேகர்கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள, அந்த ஒன்றான மேத்தவன் நீரே என்று கண்டுகொள்ள நீர் இன்றைய நிகழ்ச்சியிலே கிருப செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். தாழ்ந்து துதித்து ஆராதித்து பாடல் பாடி வேதத்தியான பகுதியை நடத்துகிற பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீர் உலகத்தில் இருந்து பிரித்தெடுத்து உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஓடோடி வந்திருக்கிறார் சுவாமி. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்து நீர் நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தேவனே, இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதிக்கும் பொழுது அந்த சத்தம் ஆண்டவரது பரலோக ராஜ்யத்தை அசக்கட்டும், இந்த உலகத்தை அசக்கட்டும், 97 வேதிகளை கேட்கிற பிள்ளைகள் அசக்கேறி கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். உமது நாமம் மாயப்பட வேண்டும் ஆண்டவரே, உமது வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, இந்த பரிசுத்தான அபிஷேகத்தால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தார், உமது பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது கர்த்தாவே. உமது பிரசன்னத்தால் நிரப்பும், ஒரு வல்லமையால் நிரப்பும், கேட்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பான சத்துவத்தையும் பலத்தையும் ஞானத்தையும் கற்ற கொடுத்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மன மகிழ்ச்சியின் நாளாக, வார்த்தையில் வேறொன்றை கண்ணொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றி இல்லை கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும், மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும், உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தையும் கற்றுக்கொடுக்க வேண்டுமாக. எல்லாம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபித்து பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க வழி நடத்துங்கள்.
1: அலையிலுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துறோம். தகப்பனே, சதா காலங்களிலும் ராஜ்யத்தை உடையவரே, நீதியின் தகப்பனே, யெகோவாயீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போடுகிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் ஒருவரே கர்த்தாவே. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரும் நீர் சுவாமி. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் செய்த தகப்பன் ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, உம்முடைய சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படியாய் நீர் அழைத்தாலே பிள்ளை ஒருவரும் உண்மை உள்ளவர்களாயிருந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆத்மாக்களை கொண்டு வரும்படியாய் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அமைப்பு கொடுக்கிறோம். யுத்தத்துக்கு குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்படும் ஜெயமோகத்தரால் வரும் என்று சொன்னபடி நாங்கள் குதிரைகளை பாராதபடி கத்தாவே உண்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் கத்தாவே. ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே, எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாகும். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஒருவரும் காத்திருக்கிறோம். அதை எங்களை கழுவி சுத்தம் பண்ணி தகப்பனே உமக்கு நேராக பரிசுத்தமாய் நாங்கள் வந்து சேரும்படியாய், கரை திரையற்றவர்களாய் உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் வந்து சேரும்படியாய், எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் கத்தாவே சமுத்திரத்தின் ஆழங்களிலே அறிந்து போடுகிறவராயிருக்கிறீர், மன்னிக்கிறவராயிருக்கிறீர். நீர் மன்னிக்கிற தகப்பன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிறது போல கத்தாவே, நீரங்களை கடிந்து கட்டி உம்முடைய வார்த்தையினாலே பேசி எங்களை உருவாக்குறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கத்தாவே சோரன் லெஸ்லி பிரதருக்கு அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியா கத்தரும் முடிய உதவியும் முத்தாசையும் மனித தவைகளையும் உண்டாக்கி கொடுக்கும்படியா அழைப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறவர் நீர். குடும்ப காரியங்கள் ஒன்றிலும் தேவைகளை சந்திக்கும்படியா அழைப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதுவரை நிற்பதன் நீர் மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, அது போல நாயந்திரனங்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சுகமாரோக்கிய பலம் கொடுத்து இதுவரை வழி நடத்தினவர் மாணவியலின் மேலும் வழிபடுத்தும்படி ஆய்வு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, இன்னும் வரப்போற சௌரியலும் ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்துக்காக அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தரும் உடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருந்துட்டு மாண்டவரே. அப்பா, தேவைகள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கைவிடாத தகப்பன் இதுவரை பெயர் பெயராக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிற ஆண்டவரே. அது போல ஒவ்வொரு ஊழியக்காரர் உடைய வார்த்தைகளை கொடுக்க வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய சமாதானம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய எல்லா அரவணைப்பும் தேவைகளை சந்திக்க ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் நீர். தொடர்ந்து வழி நடத்துங்க. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாய் அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கத்தாவே 30, 60, 100 மாய ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். சபைகளை நிரப்புங்க. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் நீர் கத்தாவே. அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக வாழிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கோட்டிக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய வார்த்தையினாலே அநேகர் கத்தாவே, அப்பா, ஊழியங்களை செய்கிற அநேகர் சபைகளுக்கு செல்லுகிறவர்களாய் இந்த நாட்களிலே நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் கத்தாவே, பவுலும் சீலாவும் சிறையிலே உம்மை துதித்த போது அந்த கதவுகள் தானாய் தர உண்டதென்று நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அந்த சிறையிலே கத்தாவே அநேகரை சந்திக்க முடியாது. நீர் அவர்களோடு கூட இருந்து பலப்படுத்துங்க. அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கவலைகள், கண்ணீர்கள் இருந்து விடுதலை ஆக்க முடியாது. நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தேசத்தை கத்தாவே, உம்முடைய தேசம் ஆண்டவரே. அப்பா, எருசலேம் உலகத்துக்கு தாயா இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்து ஜனங்களின் பாவங்களை மன்னித்து அவர்களை உம்மண்டை இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் இம்மானுவேலர் என்பதை அறியாதபடி, மேசியா என்பதை அறியாதபடி அவர்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதில் உள்ள நாடுகளின் எல்லா தீய செயல்களுக்கும் அந்த ஜனங்களை அப்பா விடுதலையாக்கி காத்துக்கொள்ளும்படி ஆய்வு கொடுக்கிறோம். பாவங்களை மன்னிக்கும்படி ஆய்வு கொடுக்கிறோம். அது போல ஒவ்வொரு தேசத்து ஜனங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் உமக்கு எதிராக விரல்களை நீட்டாதபடி அப்பா தேவ பயத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய ராஜ்யத்துக்கு அந்த ஜனங்களும் வந்து சேரும்படி ஆய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிருஷ்டிகள் யாவும் உம்முடையதென்று வாக்குத்தத்தம் பண்ணினேன், அகப்பண்ணேன். அந்த ஜனங்களையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. அன்பின் கரங்களினாலே கத்தாவே அவர்களை இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்களும் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கனடா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் ஏறுகிற நெருப்புகளை அணைக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசம் உம்முடைய தேசம் ஆண்டவரே. அப்படியே எல்லாருக்கும் அழைக்கலம் கொடுத்த இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. உம்மை தேடி நாடி அப்பா உம்மை கண்டுபிடிக்க, தடவியாகிலும் கண்டுபிடிக்க அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. சுவிசேஷங்களை அறிவிக்கிறவர்களை எழும்ப பண்ணுங்க. அப்பா, பயமின்றி உம்முடைய சத்தியத்துக்காக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு காரியங்களுக்கு பின்னாக போகாதபடி, தேவைகளுக்கு பின்னாக போகாதபடி உம்முடைய நாமத்தை பிரயோகப்படுத்தி கத்தாவே, தகப்பனே, பிள்ளையான வழிகளில் இட்டு போகாதபடி எல்லாரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுகிறவர் என்பதை அவர்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. ஆனாலும் தகப்பனே, தவறிப்போர் ஒவ்வொருவரையும் மீண்டும் எழும்பி பிரசிக்கும்படி ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கத்தாவே, தகப்பனே, எங்களுடைய தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம். இலங்கை தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களையும் அந்த இடத்திலே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிபதியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாட்டை ஆளுகிறவர்கள் அப்பா நீதியாய் ஆளும்படியாய் இதயத்திலே பேசுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு சத்தியம் போய் சேரும்படியா கிருபை கொண்டிருங்க. ஒவ்வொரு நாட்டின் அதிபதிகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, சாத்தானுடைய தந்திரங்களுக்கு தங்களை இட்டு கொண்டு போகாதபடி உம்முடைய சத்தியத்துக்கு நேராக அவர்கள் தங்களுடைய மனதை திருப்பும்படியாய், எல்லாரோடும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு இந்த போராட்டம் உண்டு கர்த்தாவே. அப்பா, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல கர்த்தாவே. தகப்பனே, இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் எல்லாரும் ஜெயம் கொள்ளும்படியாய் கர்த்தர் எல்லாருக்கும் பலம் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியம் உலகம் எங்கிலும் பரவட்டும். இந்த கடைசி காலத்தில் உம்முடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறதை எல்லாரும் அறியட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அமே. ஏறுவின் சேராவீன்கள் ஓய்வின்றி உமை போற்றுவே, பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை

ஓய்வின்றி உமை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உமை

0: நன்றி சிஸ்டர் கர்ணா. இன்று என்னாலே சேராமிகள் சேருபிங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற பாடலை படித்தீர்கள். அது மட்டுமல்ல, இஸ்லாம் நாட்டுக்காக ஜெபித்தீர்கள், சகல நாடுகளுக்காக ஜெபித்தீர்கள், கனடா தேசம் இலங்கை நாட்டுக்காக மனதிரத்தோடு ஜெபித்தீர்கள். உங்களுடைய பாட்டிலே ஆழ்மான சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன். பூமி அனைத்திலும் உமது மகிமை, ஆலயத்திலும் மகிமை, துதிகண்ட மகிமைக்கு பார்த்தீர்கள். வானம் பூமி மீது சிங்காசனம், பூமி மீது பாதபடி, பரலோகம்மை தவிர வேறு யார் உண்டு. இப்படியான அருமையான தெய்வ வசனங்கள் பொருந்திய ஒரு பாடல், அருமையான பாடலை பாடுவீர்கள். தெய்வம் ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
1: ஆமென்.
0: ஆமென். இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடலை பாடுற சிஸ்டர் கர்ணாஸ் காபிரோன் தாரியோ. அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். கிரேஸ் வந்து தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி தேவன நாமத்தை மாயப்படுத்தி அதுடன் வேதத்தியான பகுதியை எடுத்திருப்பார். நேற்றைய நாளை வேதத்தியான பகுதியை இதுவரை எடுத்து மிகவும் நன்றாக இருக்குன்னு சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்குத்தான் சோஷம். எனவே இன்றைய சிஸ்டர் கிரேஸ் அழைப்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட,
0: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். நாளே துதி ஆராதனை பாடல் வேதத்தியான பகுதிகளை உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்கள். ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவனும் வசனமும் வார்த்தையும் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்குள்ளாக நீர்வாசமாயிருக்கிறபடினால் ஆண்டவர் அந்த மகிமையின் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. அப்படியாக இந்த தேவாதி தேவனை உயர்த்த பாட எங்க கிருபை தந்த தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாரண்டு பாக்கியவான்கள் என்று எங்களை அழைத்த தேவனை அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. இந்த நாளில் நீர் ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமா வழி நடத்தணும். எங்கள் பலத்தினால ஒன்றும் இல்லை ஆண்டவரே, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு ஆண்டவரே. நன்றி, நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரேம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரேம். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்பவரே. ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே, ஆபிரகாமின் உடன்படிக்கை நினைவு கூர்பவரே. உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைக்கு உரியவரே. உம்மை துதித்து பாடுகிறோம், துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே. மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர், மோசையோடு இருந்தது போல் எம்மோடு இருக்கின்றீர். எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார், எமக்கு எதிராக எதிர்த்து நிற்பவன் யார். உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உம்மை துதித்து பாடுகின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம் மகிமைக்கு உரியவரே, உம்மை துதித்து பாடுகிறோம் துதித்து பாடுகிறோம், துதிக்கு பாத்திரரே துதிக்கு பாத்திரரே.

ஆனவர் துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்கா

0: கைவிட கண்மலையேம் இயேசுவேம் இயேசுவேம் உம்மை போல் யாரும் இல்லை. நன்றி ஆண்டவரே. உம்மை போல வேறொரு தெய்வம் இல்லை ஆண்டவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை உயர்த்தி துதிக்க ஆண்டவரே வந்த எங்கள் ஒவ்வொருவரின் நிராசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துறோம் மாமே. இன்றைய நாளிலும் நாங்கள் எடுத்துக்கொண்ட வசனம் தியானத்துக்காக, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வார்த்தையின்படி மற்றும் தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்ற ஒன்று கொரிந்தியன்படி அந்த சொல்லப்படுகிறது என்னென்றால், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் என்ற வாக்குத்தத்தின்படி நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிற நாங்கள் மன சோர்வுக்குள்ளாக போக சில நேரத்தில் உற்சாகம் இழந்து போகிறோம், மன சோர்வுக்குள்ளாக போறோம். காரணம், அவர்களுக்கு எந்த எந்த இது வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை தேவன் இது சரியில்லை என்று சொல்லி எங்களுக்கு ஊடாக எதை ஆண்டவருக்கு சொல்றாரோ இந்த வார்த்தைக்கு ஊடாக இதென்றாலும் அந்த மனச்சோர்வுக்குள்ளாக உற்சாகம் இழந்து போகிறோம். மனச்சோர்வோடு இருக்கிற காரணம் என்னென்றா, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்றது. வேதம் ஒருபோதும் பொய்யுறையாத தேவன் சொல்ற வார்த்தையை நாங்கள் அப்படியே நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். அந்த சமாதானம் மனிதர் கொடுக்கிற சமாதானம் இல்லை, அவர் தேவன் கொடுக்கிற சமாதானம். எப்பொழுதும் சமாதானத்தோடு இருங்கள் என்று சொன்ன தேவன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் நான் அப்படி என்று சொல்கிறேன் ஆண்டவர் என்று, அவருடைய சமாதானம் ஒரு நாளும் குறையாது. அப்ப அது டிவைன், அந்த தெய்வீக சமாதானம். அப்படியான அந்த தேவ சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. நாங்கள் தெய்வீ மனுஷர்களுடைய அந்த தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்து எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடு பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறோம் என்றால், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிற இந்த சூழ்நிலைகளை பார்க்க தரிசித்து பார்க்கைக்குள்ள வந்து எல்லா விதமான தீய உலகத்துக்குள்ள பொல்லாங்க இருக்கிறான் பொல்லாங்கண்ட கிரியைகள் இருக்கிறது. எல்லா விதமான தீமையான எந்த இதையும் நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளாமல் எங்கட இருதயத்துக்குள்ள அதை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கத்தான் செய்யும். அதான் ஊழியக்காரன் சொல்றார், மேலாக பறவைகள் பறக்கிறது, மேலாக பறக்கும், எங்களுக்கு மேலாக பறவைகள் பறந்தோன்றது, ஆனால் அதை நாங்கள் ஒன்றும் செய்யல. ஆனால் கூடு கட்ட விடக்கூடாது, எங்கட தலையில வந்து கூடு கட்டுறதுக்கு நாங்கள் எங்கட தலையில கூடு கட்ட விடக்கூடாது. ஒரு ஊழியக்காரன் அந்த செய்தியில நான் ஒரு கேட்டிருக்கிறேன். அதே மாதிரி மேலாக இருக்கிறது, சுற்றாடல்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கிறது தான், ஆனால் நாங்கள் என்னத்தை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கிற வல்லமை உள்ள அந்த வேத வசனங்களை எடுத்து நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்ப அந்த நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை முழு இருதயத்தோடு நேசிக்கிற சிலர் கூட மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைக்கிறது எதுவோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். தேவனோடு எங்கள் உறவில் ஒரு உணர்வின் அந்த அந்த உணர்வு பூர்வமாக இல்ல, தேவனுடைய அந்த ஆழமான எங்களை இருதயங்களை வந்து அவரோடு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்றார். அந்த ஈட்டு ஜீவ ஊற்றென்றால் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமைய எங்களுக்கு அது ஊற்றா பாயிறது. அப்ப நாங்கள் அந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறோம்னு சொன்னால், ஜீவ ஊற்று அவருடைய ஊற்று எங்களுக்குள்ள இருக்கிறபடினால அந்த சந்தோஷம் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கும்படியாக இந்த வார்த்தை கூட அவர் சொல்ற, இந்த இருதயத்துக்குள்ள கண்ணக்க தேவையற்ற காரியங்களை நாங்கள் இருதயத்துல எடுக்கிறோம், மனதில எடுக்கிறோம், சிந்தனையில எடுக்கிறோம். அப்ப வேண்டத்தகாத காரியங்களை தேவனை இது சரியில்லைன்னு சொல்லியக்குள்ள நாங்கள் அதை விட்டுட்டு தேவனுடைய வார்த்தை எங்களை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் அப்படியே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணவு இந்த தேவனுடைய வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில எடுத்து அதன்படி நாங்கள் வாழும் போது தேவன் எங்களுக்குள்ளாக நல்ல ஒரு தியானத்துல உறவில இருக்கைக்குள்ள அந்த ஒரு நாங்கள் என்னத்துக்காக இந்த உபவாச கூட்டங்களோ அல்லது என்னென்ன இதுல பைபிள் ஸ்டடியோ அல்லது இந்த வெக்கைக்குள்ள ஏன் போயிருக்கிறேன்னா, நாங்கள் கேட்ட வார்த்தைகள் மாதிரி தான் இருக்கும், ஆனா தேவனுடைய அந்த வார்த்தை ஒருபோதும் குறைவுபடாது. அந்த ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு கொமா கூடி நாங்கள் அதை தியானிக்க தியானிக்க நாங்கள் தரிச்சிருக்கும் போது எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லாம் தெரியும் தானே, இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் தானே என்று சில நேரம் தோன்ற பார்க்கலாம். ஆனா ஒவ்வொரு நேரமும் அவரோட நாங்கள் தியானமா இருக்கிறோம், ஒவ்வொரு வெளிப்பாடுகளுக்கூடாக அந்த தேற்றுவதை நாங்கள் காண்கிறோம். அப்ப அதுக்காக தேவனங்களை பெரியார் எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த உணர்வு பூர்வமான நிலையிலிருந்து விசுவாசத்திற்குள் நாங்கள் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு இடத்திலும் அந்த தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினாலே அறிகிற ஒரு நிலைக்கு நாங்கள் செல்ல வேணும். அந்த அன்பு எப்படி, அவர் ஒருபோதும் மாறாதவர், தேவனங்கள் மீது வைத்த அன்பு மாறாதது. அது மனுஷர் மாறி போகலாம், மனுஷருடைய அன்பு மாறலாம், அது அந்த சூழ்நிலையை பார்த்து அன்பு செலுத்துவார்கள் சிலர், அப்படியாக அன்பு மாறலாம். ஆனா தேவ அன்பு எங்களை அரவணைக்கிற அந்த அன்பு ஒரு நாளும் அது மாறாது. உணர்வு பூர்வமான அன்பு இல்ல, இதயத்தின் ஆழத்திலேருந்து நாங்கள் அவரோடு நாங்கள் ஸ்திரத்தன்மையை, தேவனுடைய ஸ்திரத்தன்மை வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அந்த வார்த்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க அந்த இதயத்துல அந்த ஸ்திரத்தன்மையை கொண்டு வருது. அப்ப அவர்களுக்குள்ள நாங்கள் ஸ்திரப்பட்டிருக்கேக்குள்ள அந்த நிலையான அந்த வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம். இருதயத்திலிருந்து அந்த விசுவாசம் இருதயத்திலிருந்து தான் உண்டாகிறது. நம் உணர்வுகளால் அல்ல, தேவன் மீதுள்ள விசுவாசத்தினால் நாம் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உணர்வுகள் நம் கண்களால் பார்க்கக்கூடிய நம் சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிறது உணர்வு. ஆனா விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும், நம் இருதயத்தில் ஒற்று விளைபொருளா இருக்கிறது. அது வந்து இருதயத்துக்குள்ள விளைஞ்சு கொண்டே போகிறது இந்த விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால வரும், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதறான், எத்தனையோ விசுவாசத்துலதான் கூட இருக்கிறது. விசுவாசம் இருக்கிறவன் அவர் உண்டென்றும், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்கணும். அப்ப எத்தனை வார்த்தை விசுவாசம். அப்ப அந்த விசுவாசத்தை நாங்கள் வார்த்தைகளை என்னத்தை கொண்டு விசுவாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவன் தன்னை எங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் அறிந்த உண்மையின்படி ஒருவர் வாழ்கிறார் என்றால் அந்த அவர் எங்களை நேசிக்கிறார், இருந்த வண்ணமாயே அவர் எங்களை நேசிக்கிறார். அப்படியாக இந்த நாட்களை இந்த வசனத்துக்கூடாக தியானித்து நான் இதை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே சோஸ்திரம், நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே உங்களோட பகிர்ந்து கொண்ட வார்த்தையை இன்னும் ஆண்டவர் இன்னும் வழிபாடுகளை தந்து ஒவ்வொருதற்குள்ளாக இது அந்த இருதயத்தில தோன்றக்கூடியதா இருதயத்தில பதிக்கக்கூடியதாக செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளை உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் மேலானவர் மேலானவர், உம்மை போல் யாரும் இல்லை என்ற பாடலை பாடி வேதத்தியான பகுதியிலே தரிசித்து நடவாமல் விசுவாசம் நடத்தல். அதாவது வேதத்தை தியானிக்கிற மாதிரி மிகுந்த சமாதானம் உண்டு. உண்மைதான், தேவன் கொடுத்த சமாதானம், உலகம் கொடுக்க சமாதானம் இல்லை. விசுவாசத்தில் நடக்க வேண்டும்னு சொன்னீங்கள். தேவனின் வார்த்தையின் வல்லமையை, வார்த்தையின் வெளிச்சத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு சமாதத்தை தேவன் கொடுப்பார். இருதயம் பொல்லாதது, அன்பை விசுவாசத்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்கள். அருமையான தலைப்பிலே அருமையான ஒரு வேதத்தியான பாதை நடத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தர் உங்களை உங்களுடைய எங்களை தேவன் ஆசீர்வதிப்பார்கள். ஆமே ஆமே
0: ஆமே தேங்க்யூ.
1: ஆமே, இதுவரை நேரமும் துதித்து ஆராதித்து பாடலை பாடி வேதத்தியான பகுதியிலே தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று அந்த தலையங்கத்திலே வேதத்தியான பகுதியை தொகுத்து அளித்தவர் சிஸ்டர் கிரேஸ் காபரோன்றார்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். பிரஸ்னோ சிஸ்டர் ரஜினி.
2: பிரைஸ் தி லார்ட். பிரதர் மகேந்திரன், காட் பிளஸ் யூ. நீங்கள் நித்திய வெளிச்சத்தை
1: சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தை வெளிச்சத்திலே சனி ஞாயிறு நடக்கிற உபவாச ஜபத்திலே அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜபியுங்கள். உங்களோட ஒப்புக்கிறேன், வழி நடத்துங்கள். ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நீங்கள் கூட வந்து நித்திய வெளிச்சத்தின் பகுதியில் ஆரம்ப ஜபத்தை ஜபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உங்களோட ஆழ்மையான இருதயத்தின் ஆத்மாவுக்குள்ள வாஞ்சையை காட்டினார். அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்பொழுதுமே திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை வந்து வாஞ்சியுடன் ஆத்துமாக்களை சேர்க்க வேண்டும்ன்றதுக்காகவே கத்தர் உங்களுக்கு அந்த விதத்திலேயே பயன்படுத்தி உபயோகிக்கிறதுனால கத்தருக்கே ஸ்தோத்திரம். அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். அதே போலவே நாங்கள் பிரதர் லெஸ்லியும் சிஸ்டர் ரீட்டாவையும் அந்த இடத்திலேயே வைத்து நாங்கள் எப்பொழுதும் ஜபிக்கிறோம். வந்து சேர்ற எல்லா ஸ்திரீகளுக்காகவும் ஹேண்ட் மெய்டன்ஸ் ஆஃப் த லார்ட் என்று நான் சொல்றது, அதே போலவும் பாஸ்டர்ஸ் வந்து சேர்ற எல்லாருக்காகவும் நாங்கள் அந்த பாரத்தோடு தான் நாங்கள் ஜபிக்கிறோம். தேங்க் யூ, காட் பிளெஸ் யூ ஆல். தேங்க் யூ லார்ட். At this time, I would like to also mention how there has been a disaster through an earthquake in Colombia, in South America, Colombia, where 700 people have perished. And so we will remember them also in our prayers. And also, whoever that have joined us, please join us together in standing in the gap and praying for those that perish through this environmental disasters. And so, Lord, we come to you, Lord, at this time, Father, socially remembering, Lord, at this moment, Lord, 700 people and their families, because of the way they have, Lord, been, Lord, disastrously, Lord, through this earthquake, Lord, has been, Lord Jesus, affected by the earthquake. The families of these 700 people that have perished, Lord, are finding this loss, Lord. Lord, even the others, Lord, that have been, Lord, affected by it, Lord, in Colombia, we, Lord, pray for them, Lord, that you would come and minister to them. Send forth the church, Lord, and also, Lord, other missionaries and other evangelists that would come, and also, Lord, with a burden, minister to them as we pray and stand in the gap and pray for them, Lord, in the name of Jesus, I pray. Thank you, Lord, for making this an opportunity that they will seek you, find you, and know you as well. Now also, Lord, bring Lord Jesus Nithya Valicham at this time, Lord, for all those have gathered at this time, Father, from many nations, Lord, 200 plus nations that have gathered together in your name, Lord, as Nithya Valicham has been ministering to them, Lord. Father, we thank you, Lord. Thank you for that much of the blessing that is going on upon the believers and upon the ones that are still, Lord Jesus, standing at the wayside and thinking, what is this all about? As they have been also, Lord, shared by friends and shared by others to come and join us and find the Lord of their salvation. And Lord, we thank you, Lord, because many of them, Lord, this is the very purpose behind them, would come into the knowledge of their salvation through the singing, through all that has been going on from the beginning to the end, Lord, from the handmaidens that are sharing with songs and adorations and worship, and also with the devotional, that many testimonies are coming in, that they have been blessed by it. We thank you, Lord, for every one of them that are listening and being blessed by it as well. So we thank you, Lord Jesus, and also for the ministers of the gospel that would come and share, Lord. This ministry, Lord, that is going to come forth, Lord, is anointed. That is, Lord, set aside for you, Lord, for the end days of the ministry that is coming up, Lord Jesus. This is, Lord, not of man. This is of the power of the Holy Spirit. This is chosen by you, by your Spirit, O God. Therefore, Lord, we bring forth all honor and glory to you, my Savior, in the name of Jesus. And also 97 stations that have joined together as well, Lord. All of them, Lord, reaping that same blessing, which when they share the very message of your salvation, message of the gospel that goes on, Lord, into the people's lives, there is such a blessing, Lord Jesus, in it, and they are all a part of that, Lord. So we thank you for each and every one of them, Father, in imparting that blessing, in sharing that blessing, Lord. So we thank you for that, Lord. We now thank you, Lord Jesus, for Brother Mahindran, who is hosting this program at this time, Father. May be with him. Thank you, Lord, for the anointing that is upon his own life too, Lord, and the calling that is, you have given to him, for the very burden that you have placed upon his heart for souls, Lord. We do not carry anything except souls, Lord, when we come to you, when we see you face to face, and that is exactly what he is doing and has been an example to it, Lord. Thank you for that, Lord. And Lord, continue, Lord Jesus, put your arm of love and protection around him, Lord, and keep him, Lord Jesus, and that call and that purpose to fulfill right to the very end, O God. So we thank you, Lord, in Jesus' name. Now also pray, Lord Jesus, for Brother Leslie and Sister Rita, Lord, who tirelessly work from morning till evening, Father. We know, Lord, how much it takes, how much it entails, Lord, but to be involved in such a work, Lord, 24/7, Lord, for that burden, Lord Jesus, is of the Lord, but they will not find it as a burden, Lord, that comes physically, mentally, and emotionally. By your grace and your strength, you will sustain them, and this would be carried by you, Lord, in their hearts and lives through the power of your Holy Spirit and the anointing power of the Holy Spirit. And we thank you for that, Lord. Be with them, lead them, and guide them, especially with the Brother Leslie, Lord, morning till evening, doing all the recordings and everything that Lord Jesus entails, Lord Jesus, to be able to produce this, Lord, to go into media networks, Lord, as YouTube and Facebook and all the rest, Lord, however he He takes, Lord. So we thank you for that guidance. Thank you for the power of the Holy Spirit and the guidance that He takes, Lord. Only by your guidance, only by your power and your grace, Lord. And also Sister Rita, as she working, Lord, hand in hand, side by side, Lord, for all that it takes, Lord Jesus, for your guidance upon her life as well, Lord, upon her protection. And also, Lord, all as a, even as a housewife, Lord, many other handmaidens that are coming and in the same place, Lord, how they come and dedicate their time and service despite of their family responsibilities as a wife, as a mother for the children, Lord, and even Lord Jesus to take care of their her family needs and all the rest, Lord. They still do a ministry for the call and the purposes to fulfill in their own lives. So we thank you for each and every one of them, Lord. So also, Lord, the ones that are listening, Father, Lord, they know, Lord, as they hear, as they are fed by your Spirit and your power, O God, through the word, Lord, word is the very power and the strength that comes into them, Father, as you are ministering to them, Lord, that they would know, Lord, what it takes, Lord, that they would be also enlightened in their hearts and their lives and the ways in which they want to come in, O God, and know what a God we love and serve, that you become a part of their very life, Lord, because they have that very yearning and the Lord Jesus wanting to come and know more and more of you, Lord, into their hearts and lives as they grow, even as you said, Lord, draw nigh unto me and I will draw nigh unto you. And that is what you're doing at this time, Lord. Thank you, Jesus. Thank you for touching them. Thank you, Lord Jesus, as the word has been prepared to enter into their hearts and lives, bring forth much. The seed has been prepared and the seed is going to be sown into their hearts and lives. And we will see the harvest of the souls as the seed being prepared and sowed, Lord. You will bring forth the harvest upon them, Father. That you are the harvester. You are the God of the harvest. You are the Lord of the harvest who would bring forth that harvest upon their hearts and lives. And we now thank you, Lord, as you are touching them physically, Lord Jesus. The ones that are in the hospitals, upon the beds, Lord, that are sick, Lord. We remember at this time, Lord Jesus, Sister Subha's husband too, Lord. Lord, she's a woman of God. She's a servant of the Lord. She serves you, Lord, from the very bottom of her heart, Lord. And she, you love her, Lord, with an everlasting love. You would not fail her. You would not fail her family. Cover her in your precious blood. Put your arm of love and protection around her and her family, especially upon her husband at this time, Lord. Lord, we plead the blood of Jesus Christ upon him. And Lord, let his soul, Lord, be touched, saved, delivered, Lord Jesus, from the onslaught of the enemy in Jesus' name. Lord, I thank you, Lord, for raising him up, Lord, for your honor and for your glory, Lord, that he will stand up and say, yes, he's the living God. He's the one that I love to serve and honor him and make him, Lord, a strong testimony unto yourself, Lord, as he revives and comes back, Lord, for your honor and for your glory's sake, Lord, as you touch him and strengthen, quicken and revive and bring him out, Lord Jesus, through your wonderful resurrection power that is penetrating through him at this very moment. Thank you for your healing virtues, Lord Jesus, that is working upon his life, in Jesus' name, to raise him up completely healed and becoming a strong testimony for your honor and for your glory, I pray in Jesus' name. I also thank you, the same Spirit that raised Christ Jesus from the dead, the same Spirit that are touching everyone that I been healed right now in your homes, on the sick beds, and in the hospitals. The Lord is touching you. The Lord is raising up. The Lord is delivering you. The Lord is setting you free. Whatever bondage, whatever ailments that may be, God is above all of that. He has already nailed it on the cross upon his body, and he has said that blood, the blood that he shed is for your salvation and for your healing. Receive it right now in Jesus' name. Thank you, thank you, thank you, Jesus, for the ministry of the power of your Holy Spirit that is working upon them. The bloodshed is working upon them. It's the finished work of Calvary, and we thank you for that in Jesus' name. Thank you for meeting the needs of the people, O God. No matter what their needs are, may it be appointment, may it be need of money, may it be need of anything that they have been asking you, Lord, shedding their tears before you, Lord. You have seen them, you have heard them, you have been touched by their infirmities because you have gone on before us, and you are, Lord, setting them free, Lord, and completing. And you said, Lord, come unto me all that labor and are heavy laden. And also you have said in your word, Lord Jesus, when we come to you, Lord, you are the Lord our Jireh God, who will supply all our needs according to your riches in glory through Christ Jesus. Therefore, you are supplying those needs as well. Right now, this very moment, I pray in Jesus' name, amen and amen. Thank you, thank you, thank you, Jesus. Amen. Brother Mahendra.
1: Amen. For your prayer. Praise the Lord, Sister Dolly.
3: Praise the Lord, yeah. Praise the Lord.
1: உள்ளதற்காக ஜெபிங்கள். அது மட்டுமல்ல, வருகிற வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு ஒரு புதிய விசுவாசி செய்து கொடுக்க போற, அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
3: நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவரே, நீங்க வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு உங்களோட வார்த்தையின் வல்லமையை தெரியப்படுத்த போற கிருபைகளுக்காக நீ நன்றி செலுத்துறேன் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரே, உங்களோட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு வல்லமையும் கிருபையும் கிடைத்ததுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரம் ஆண்டவரே, வேற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர் ஆண்டவரே அப்பா. நீங்க அபிஷேகம் பண்ணினவர்களே, ரட்சிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தானவரே, அவர்களை பாதுகாக்கிறீர்கள் ஆண்டவரே. அதுக்காக நீ நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கரத்தின் மூலமாக உங்களோட கிருபையை கொடுத்து வழிநடத்தி கொண்ட வல்லமைக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட அன்பின் அகலம் நீளம் உயரத்தையும் அறிந்து உணரக்கூடியதாக இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை அனுப்பி ஆண்டவரே, வரப்போற ஊழியக்காரர்கள் உங்களுடைய அன்பில நிலைத்திருந்த ஆண்டவரே, விசுவாசம் நம்பிக்கை அன்பில நிலைத்திருப்பதற்கு ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய அபிஷேகத்தை அனுப்பி பரிசுத்தமானவரே, உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் ஆண்டவரே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறியபடி நான் கேட்பதற்கு அதிகமாக உங்களோட வல்லமையினால நிரப்பி ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் வழி நடத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமே பட்ட வேணும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் தாவே. நன்றி இயேசுவே. ஒரு பொல்லாப்பும் அவர்கள் நேரிடாதபடியாக ஆண்டவரே, யாவரையும் உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரே உனக்கு தாபாரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று கூறிய வாக்குத்தத்தின்படி ஒரு வாதையும் ஊழியக்காரர்கள் மேல் வராத வண்ணமாக அப்பா உங்களோட இரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க. தேவ பயத்தை குடுங்க அப்பா. இந்த கடைசி காலத்துல ஐயா உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்தை இந்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி வார்த்தையில நாங்க பெலன் அடைவதற்கு இனி அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படவனும் என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
1: நன்றி சுதோலி. கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசிரியப்பார். தொடர்ந்தாக முதலாவது செய்தியை கடந்து செல்ல போறோம். என்று முதலாவது செய்தியை கொடுக்க இருக்க விக்டர் போல் இந்தியா. இதோ அவருடைய செய்தி.
4: கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். இந்த நாளிலும் இந்த 8வது மாதம் 2வது மாதத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் வந்து நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். இயேசுவை நம்ம ருசித்து ருசித்து ருசித்து பார்க்க பார்க்க பார்க்கத்தான் நம்ம வாழ்க்கையில அற்புதங்கள் பெருகும், கிருபைகள் பெருகும், ஞானம் பெருகும். நம்ம தலைய கர்த்தர் உயர்த்துவார். கர்மகத்தை கர்த்தரை சொல்றோம். அல்லேலூயா. இந்த நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, பொறுமை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரும். பொறுமை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வேதத்துல சொன்னா மோசை ரொம்ப பொறுமை உள்ளவனா இருந்தான், ஆபிரகாம் ரொம்ப பொறுமை உள்ளவரா இருந்தார், யோபு ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், அப்போஸ்தலனே பவுல் ரொம்ப பொறுமை உள்ளவராக இருந்தார், இயேசு கிறிஸ்து ரொம்ப பொறுமையோடு கூட பிதாவாகிய தேவன் கொடுத்த வேலையை உண்மையும் உத்தமமா செய்து கொண்டே இருந்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை, நெருக்கமான வாழ்க்கை, உபத்திரவமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை தான். ஆனால் அதனோடு கூட வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லம் உள்ள தேவன் இயேசு நம்ம கூடவே இருக்கிறார். அவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்றாரு. அப்போ கூடவே இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசு என் கூடவே இருக்கிறார், நான் பயப்படவே மாட்டேன். அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு பொறுமை என்பது ரொம்ப அவசியமானது. பாடுகள் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம், பிரச்சனைகள் நிறைந்த உலகத்துல தான் இருக்கும். பொறுமைதான் வெற்றியை உண்டாக்கும். அலலுயா. பொறுமைதான் வெற்றியை உண்டாக்கும். முதலாவது பார்ப்போம், பொறுமை விசுவாசத்தையும் பூரணமான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். எனது பொறுமை என்ன தந்து கொண்டு வருமா? விசுவாசத்துல பெருக்கத்தை கொடுக்கும், பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும். யாக்கோப்பு ஒன்னாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோப்பு ஒன்னாம் அதிகாரம் 2, 3, 4, 5, 4 வசனங்கள் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயிருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படுவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடித்துக் கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, பலவிதமான சோதனையில அகப்படும் போது, பலவிதமான சோதனை வருது, பகைகள் வருது, பிரச்சனை வருது, நல்லா இருக்கிறவங்களே நம்மளை குறை சொல்றாங்க, நல்லா இருக்கிறவங்களே நம்மளை புறம்ப தள்ளி விட்டுறாங்க, நமக்கு உதவி செய்யறேன்னு சொன்னவங்க உதவி செய்ய முடியாதுன்றாங்க, நட்டாளத்தில் விட்டுறாங்க. அப்படியாப்பட்ட பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? பொறுமையா இருந்தா உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை சொல்றாரு, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமா எடுங்க. நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் கிடைக்கலையா வருத்தப்படக்கூடாது. தேவன் என் ஜெபத்தை கேட்கலையோ சந்தோஷப்படணும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணி ஒரு காரியம் கிடைக்கலன்னா தேவன் பதில் செய்யலாம், அது தீமையான வழியில நம்ம போக போறோம், அது தீமையில இருந்து ஆண்டவர் நம்மள தடுக்கிறான்னு கிடையாது. கரங்களை தட்டி கத்திரம் கொடுத்தோம், சந்தோஷப்படும்.
2: Did you know that he had put a new faucet? He put a new faucet. Where's the faucet?
4: நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாம் தேவன் தாமதப்படுத்துறாரு? நம்மளை நல்ல பிரஷ்படுத்தி சுத்தப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலையில சமுதாயத்துல மேன்மையாக உயர்த்துவதற்குத்தான் நம்ம அந்த உபத்திரவங்கள், பாடுகள், பிரச்சனை, நடுவர் நம்மளை உருவாக்குற. நாலாவது வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியேசியம், பூரணமான ஆசீர்வாதம், நிறைவான ஆசீர்வாதம். ஒரு நன்மை குறைபடாது. சங்கீதம் 34:19, சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் எத்தனை நன்மை உண்டாகும். கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறைபடாதான். சந்ததி சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன், இரண்டாம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. 1000 தலைமுறைகள் மட்டும் கிருபை அளிக்கிற தேவன், அவர் பேர் இயேசு. உற்சாகமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அவரை துதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, அவரை பாடுங்க. ஒண்ணுமே இல்லையா தோத்திரம் சொல்லுங்க, ஜெபம் கிடைக்கலையா தோத்திரம் சொல்லுங்க, ஒருத்த உதவி செய்யறோம் கை விட்டாங்களா தோத்திரம் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில நஷ்டமா தோத்திரம் பண்ணுங்க, இழப்புகளா தோத்திரமா, கண்ணீரின் பள்ளத்தாக்குல இருக்கீங்களா நல்லா முழங்கால் பிடிபட்டு கதவை கூட்டிட்டு ஏற்கனவே மக்கள் தோத்திரம் சொல்லுங்க, அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஒருவே நடந்து கொண்டு அது நீர் உண்டாய் மாற்றுவார். கண்ணீரோடு செபிக்கிறவர்கள் கெட்டிரமாய் அறுப்பார்கள், உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். அவர் பேர் ஏற்று கருவத்தை கத்திரத்துல நீங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் ஒரு நாளும் வரமாட்டார். நீங்க தோற்று போகும்படி தேவன் ஒரு நாளும் விட மாட்டார். படிப்பு வரலையா தோத்திரம் பண்ணுங்க, ஞாபக சக்தி இல்லையா தோத்திரம் பண்ணுங்க, படிப்புல நல்லா எழுத முடியலையா தோத்திரம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணிவிட்டா உங்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண் வரும். அல்லேலூயா. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சிறுபிள்ளைகளுக்கு சொல்றேன், எனக்கு ஞாபகம் விஷயத்து இல்ல, படிப்பு வரமாட்டேங்குது, எழுத்து நல்லா வரமாட்டேங்குது, பாடுகள் ஏசப்பா மக்கள் தோத்திரம் சொல்லுங்க. அதைத்தான் அந்த வசனம் அஞ்சாவது வசனம், பாடுகள் நடுவில் புரட்சி நடுவில் போராட்டத்தை நடுவில் எப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த போராட்டங்களை மேற்கொள்ள எனக்கு ஞானத்தை கொடுங்க, அழியக்கூடாது, புலம்பக்கூடாது, குறை சொல்லக்கூடாது, ஆண்டவரே இந்த பகைகளை மேற்கொண்டு நாங்கள் சமாதானமாய் வாழ எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க.

திருமையை கொண்டு ஜெபிக்கணும், அப்படி ஜெபிக்கணும். அவசியமே கிடையாது. அவர் பணத்தை கொடுப்பாரு, வேலையை கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு, ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, சந்தோஷத்தை கொடுப்பாரு, நல்ல வீட்டை கட்டுவாரு, நல்ல வாகனத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளையோட திருமணத்தை நடத்துவாரு, நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பாரு. இந்த சமுதாயத்துல சகல ஜனங்களை பார்க்கணும். நீங்கள் நானும் கீர்த்தி புகழ்ச்சியமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அவர் பேரு இயேசு. ஞானத்துக்காக பண்ணுங்க, பிரச்சனைகளை மேற்கொள்ள ஞானம் கொடுங்க, பிள்ளைகளை வளர்க்க ஞானம் கொடுங்க, சந்தோஷமா வாழ ஞானத்தை கொடுங்க, பணம் சம்பாதிக்க ஞானத்தை கொடுங்க. அல்லது அவர் ஞானத்துக்காக ஜெபிக்கும் போது தேவ கிருபையினாலும் அவருடைய ஞானத்தினாலும் தேவன் உங்களை நிரப்புவார். அப்ப பொறுமையானது விசுவாசத்தையும் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுமா? இரண்டாவது ஒரு காரியம், பொறுமை உபத்திரவங்களை மேற்கொள்ள உதவி செய்யும். பொறுமையானது பொறுமை வரும்போது உபத்திரவங்களை, பாடுகளை, பிரச்சனைகளை, சோதனைகளை, வேதனைகளை மேற்கொள்வதற்கு உதவி செய்வதேதான் பொறுமைதான். ரோமர் நிறுவம் 5 எடுத்துக்கொள்வோம். ரோமர் நிறுவம் 5:3-5 வசனங்கள், 3-5 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் நன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அறியப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதை சொல்லுவோம், உபத்திரவத்தை மேன்மை பாராட்டுறார் பவுல். உபத்திரம் வரும்போதுதான் தைரியம் வரும், ஞானம் வரும், அறிவு வரும், புத்தி வரும். உபத்திரவங்களை நான் மேன்மை பாராட்டுறேன். உபத்திரம் வரும்போது 3 வசனம், உபத்திரவம் பொறுமையை உண்டாக்குமா, பொறுமை பரீட்சையை உண்டாக்குமா, பரீட்சையை நம்பிக்கையை உண்டாக்குமா. அப்ப விசுவாசம் நம்பிக்கை பொறுமை, இந்த பொறுமை நடுவுல உபத்திரவத்தில் நடுவுல இயேசுல வளரணும். பொறுமை, அப்ப பொறுமை அளந்து நம்ம என்ன கோபத்துல பேசிடக்கூடாது, சண்டை கொடுக்கக்கூடாது, பிரிந்துடக்கூடாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டுப்போவோம், சாட்சி உள்ள வாழ்க்கையை கட்டுப்போவோம். அப்ப ஜெபம் கேட்கக்கூடாது, அப்ப எதிர்காலம் பாதிக்கப்படும். நமக்கு ஆண்டவர் ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து இயேசு எனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, இயேசு என் பிள்ளைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நான் கலங்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பொறுமையை, பொறுமையில வந்து மேன்மை பாராட்டேன் அப்படின்னு இயேசுவுக்கு நன்றி சொல்லணும், தோத்திரம் சொல்லணும். தோத்திரத்தினால கிருபை பெறுவோம். அந்த உபத்திரவத்து நடுவுல தோத்திரம் பண்ணணும். கடன் பிரச்சனையா தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை கோடி இருந்தாலும் கடன் அடைக்க கர்த்தர் வழியை உண்டாக்குவார், அவர் வழியை உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குற தேவன், கற்பாறையில நீரூற்றை உண்டாக்குற தேவன், செங்கடலை இரண்டாய் பிளந்து வழியை உண்டாக்குற தேவன், யோர்தானிலே வழியை உண்டாக்குற தேவன், எரிவோ முதலை இடித்து தலைமட்டமாக்கி வழியை உண்டாக்கி சயத்தை கொடுத்த தேவன். 7 தோத்திரம் பண்றாங்க, 7 துதித்தார்கள், 7 அலலியா சொல்லும்போது எரிய கொட்டை இடித்து தலைமட்டமானது. நீங்கள் ஒரு 7 உபவாசம் போட்டு ஆண்டவர் தோத்திரம் பண்ற, கடன்கள் இல்லாமல் போகும், வறுமை இல்லாமல் போகும், சரித்திரம் இல்லாமல் போகும், மலட்டு தன்மைகள் மாறிவிடும். உங்கள் குடும்பத்துல பிள்ளைத்தாட்சிகள் பருவம், பொருளாதாரம் பருவம், ஆசீர்வாதம் பருவம், சமாதானம் பருவம், நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ஒரு 7 வெளியே போனா கேவலமா இருக்குங்க. ஜனங்கள் பார்த்தா ஏசுறாங்க, ஜனங்கள் வித்தியாசம் பண்றாங்க, கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியல. எங்கேயாவது போய் குடும்பத்துல சமாதானம் இல்லை, எங்கேயாவது போய் ஒரு 3-7 இருக்கு, ஒரு 3-7 ஏதோ மலையடி வாரத்திலேயோ தனியா ரூம்லயோ இல்ல எங்கேயோ போய் ஒரு 3-7 கதவை பூட்டிட்டு மத்திய 6-6 கதவை பூட்டி ஒரு அந்தரங்கத்தில் இருக்கிற புதாவை நோக்கி ஜெபம் பண்ணி அந்தரங்கத்தில் பார்க்கிற புதா வழியரங்கமாய் பழகு. எங்கேயாவது போய் ஒரு 3-7 மனுஷ முகத்துல உங்களை பரியாசம் பண்ற, மனுஷ முகத்துல முடிக்காம உங்களை கேவலப்படுத்துற மனுஷன்

சோம்பேறியா இருந்தா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறீங்களா?

பேசாம அந்த கடவுள் இல்லை சொல்லி மறுத்து செத்து போன சொன்னான். யோக என்ன சொல்ற அடி பைத்தியக்காரி பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுற தேவனிடத்து எத்தனை ஆசீர்வாதங்களை பற்றோம். நல்ல வீடை கட்டணும், நல்ல மனைவி கிடைச்ச உடனே கொடுத்தாரு, நல்ல 10 பிள்ளைகளை கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு, செல்வங்களை கொடுத்தாரு, இத்தனை நன்மை செஞ்ச தேவன் கொஞ்சம் அவருக்கா கொஞ்சம் தீமை அனுபவிக்க கூடாதா பைத்தியக்காரின்னு சொன்னார். அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை கொடுத்தவர் சொல்லி அவரை விசுவாசிச்சாரு. நண்பர்களும் I didn't.

0: இதுவரை நேரமும் பொறுமை வெற்றியை கொண்டு வரும் என்று தலைப்பிலே செய்து கொடுத்தவர் விக்டர் போல் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜநாயகம் அவர்களை அழைக்க போறோம். இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ராஜநாயகம்.
1: பிரைஸ் காட் ஜீசஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். பிரைஸ் காட் ஜீசஸ்.
0: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உங்களுக்கு குட் மார்னிங். வார்த்தையின் வெளிச்சம் என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சியிலே தேவ செய்து கொடுக்க வந்திருக்கீர்கள். இப்பொழுது பாஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன்.
1: ஆமேன். ஹல்லேலூயா. தோத்திரம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். குட் மார்னிங். என் மீட்பரும் உலக ரட்சகரும் நமது மனமாளனும் நியாயாதிபதியும் ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியானவரும் எஜமானரும் நண்பருமான இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான திருப்பெயரால இந்த சங்கமம் நிகழ்ச்சியில வார்த்தையின் வெளிச்சம் இந்த பகுதியில பங்கேற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் ஆவியார்மா சரீரம் இணைந்து நேசனாக இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால மூன்று யோவான் ஒன்று ரெண்டுல சொல்லப்படுவது போல பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் சொன்ன தேவ வசனத்தை வாழ்த்துக்களாக நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். நன்றி. ஆண்டவர் சின்ன ஜபம். ஆண்டவரே, தந்தையாகிய யோவா தேவனே, இயேசு ராஜாவே, தேவகுமாரனே, பரிசுத்த ஆவியனரே, இதோ அடியேன், நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நான் மௌனமா இருக்கிறேன், நீங்க பேசுங்க. எல்லாவற்றிலும் இயேசு ராஜாவுடைய திருநாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக, போற்றப்படுவதாக, போலப்படுவதாக, உலகமெங்கும் அறிவிக்கப்படுவதாக. ஆமேன். ஆமேன். ஆமேன். அடியனை, அடியன் சேவி ராஜநாயகத்தை, இயேசுவின் கண்மணியில் குடும்பம் சார்ந்த என்னை, இந்த அருமையான சங்கமம் நிகழ்ச்சியில வார்த்தையின் வெளிச்சம்ங்கிற பகுதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தை உயர்த்தும்படியாக, அவருடைய வசனங்களை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த அதிகார வேளையிலே, இந்தியாவில் இப்ப மணி 5:30 AM என்ன சந்தர்ப்பத்தை ஆண்டவர் இயேசுவின் வாழ்நாள கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். இந்த வார்த்தையானது இந்த வசனமானது அநேகருடைய இதயத்திலே விதைக்கப்படும்படியாக, அதை வளர்ந்து கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை பயன்படுத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படியே போதிக்க கடவன். பரிசுத்த வேதாகமத்துல 1 Peter 4:11 சொல்லப்பட்டிருந்தது. அதே போல அடியேன் இயேசுராஜா நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக இன்றைக்கு நான் கொடுக்கப்பட முடியாத இந்த கர்த்தருடைய வசன வார்த்தை நாவுங்கிற தலைப்புல நான் உங்களுக்கு செய்தியை, நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். முதலாவது தேவ வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Samuel 23:1-2 உள்ள தேவ வசனங்களை வாசிக்க கேட்போம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்கிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அவன் பேசின கடைசி வார்த்தைகளை தான். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து செயல்பட முடியாத அவன் அவனை விட்டு கொண்டிருந்தான். ஆகவே கர்த்தருடைய வசனம் அவன் நாவில் வைக்கப்பட்டிருந்தது, அது பேசியதான். அதே போல அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படட்டும். அவருடைய தீர்மானங்கள், அவருடைய செயல்பாடுகள் விண்ணகத்தில் நிறைவேறது போல மன்னகத்துல பூமியில இந்த அருமையான சங்கமம் நிகழ்ச்சியில வார்த்தையின் வெளிச்சம் இந்த பகுதியில வெளிப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். I am just a nobody to tell everybody about somebody who can save anybody. என்ன இது ஒரு கஷ்டமான ஒரு வார்த்தையை போட்டு எனக்கு கலங்குறீங்களோ? நான் ஒன்றும் இல்லாதவன், எனக்கு ஒருத்தரையும் தெரியாது, ஆனா எனக்கு ஒருதே ஒருத்தரை தெரியும், அவர் யார வேணாலும் ரசிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை தான் இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. I am just a nobody to tell everybody about somebody who can save anybody. ஆமா, எல்லாரையும் யார வேணாலும் ரசிக்க வல்லவரா இருக்கிற அந்த ஒருவரை பற்றி பேச நான் யார்? நான் ஒருவனும் இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த நாவு, இந்த நாவை பத்தி ரொம்ப அருமையான காரியம் உண்டு. மோசையை பற்றி நம்ம அறிவோம். அவன் மந்தனாவும் திக்குவாயும் உடையவனா. அவன் நாவில வந்து சொற்கள் வந்து அழகாக வராதான். அந்த மோசையதான் ஆண்டவர் இயேசு தன்னை அருமையான இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுக் கொள்ள முடியாக, எகிப்திலிருந்து கொண்டு வர முடியாக அனுப்பினார். ஹல்லேலூயா. ஆமா, மரணமும் ஜீவனும் எந்த எதன் அதிகாரத்தில் உள்ளன உங்களுக்கு தெரியுமா? அது நாவின் அதிகாரத்தில் உள்ளன. நம்முடைய நாவு ஒருத்தரை சந்தோஷிக்கப்படவும் முடியும், மற்றவரை தூக்கப்படுத்தவும் முடியும். அது பயங்கரமான ஒரு காரியம். இந்த நாவு, இந்த நாவை எப்படிலாம் அடக்கணும், எப்படிலாம் என்னென்ன நாவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அந்த அருமையான வார்த்தைகளை பகிர்ந்து உள்ளதான் அடியேன் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சோத்ரா, நன்றி ஆண்டவருக்கு. குதிரைக்கு கடிவாளம், யானைக்கு சங்கிலி, புலிக்கு கூண்டு, நாய்க்கு பெல்ட், நாவிற்கு என்ன, அதெல்லாம் நம்ம இந்த அருமையான நர்சீதில நம்ம பார்க்க போறோம். சோத்ரா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 139 1-4 வரையுள்ள தேவவசனத்தோட சின்ன காரியங்களை நான் விளக்கமா சொல்றேன். என் நாவில் சொல் பிரவாதருக்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை இல்லாமல் அறிந்திருக்கின்றேன். என் நாவில வார்த்தை அம்மா அப்படின்னு வரதுக்கு முன்னாலே நான் என்ன பேசுவேன், என்ன செய்வேன் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கின்றேன். அவர் அறிந்திருக்கிறாராம். அப்ப நாம இந்த நிகழ்ச்சியில என்ன பகர போறோம் என்பதை கர்த்தர் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். அரியனை பயமெடுத்த அரியன் ஒப்பு கொடுக்க கொடுத்திருக்கிறேன், அர்ப்பணிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். நான் வாயை திறந்தால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைகளை அவர் எனக்கு தந்து இயேசுராஜாவுடைய நாமத்தை மையப்படுத்த முடியாக அந்த சந்தர்ப்பங்களை அன்றைய இயேசு கொடுத்துள்ளார். அன்றைக்கு நன்றி தோத்திரம். நாம எல்லாம் பூரண புருஷனாக காணப்பட வேண்டும். அது எப்படின்னு பார்ப்போம். யாக்கோபு 3 1-2 வரை உள்ள பரிசுத்த தேவ வசனங்கள்ல நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நிறைய விஷயங்களை நம்ம தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறார். எல்லாம் கவனிங்க, நம்ம அநேக விஷயங்களை தவறி போயிடுறோம். பரிசுத்த வேதாம மிக அழகாக சொல்லுது, ஒருவன் பூரண புருஷனா இருக்க வேண்டுமானால் தன் சரீரம் முழுவதையும், நல்ல கவனிங்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறான். நல்ல கவனிங்க, இந்த சிறிய அவயமான நாவானது அடங்காததும் பொல்லாதுக்குரியதுமான விஷாவுக்கு எதுவான விஷம் கொண்டதா இருக்கிறது இந்த நாவு. ரொம்ப ஜாக்கிரதையா நாம் காணப்பட வேண்டும். நல்லா கவனிங்க, நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று யாக்கோபுல நம்ம வாசிக்கிறோம். நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது என்று. அதே பரிசுத்த வேதாவும் யார் நாவை அடக்க முடியுங்கிறத விடையையும் அங்கேயே வைத்திருக்குது. இல்ல, மறைவான விஷயங்கள் அல்ல, வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள். நாம் அந்த வேத வசனங்களை முழுமையாக படித்து தியானித்தால் எதை கொண்டு நாவை அடக்க முடியும், யார் நாவை அடக்க முடியுங்கிறதுக்கும் பதில் இருக்குது. நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாதுங்கிற அந்த வசனமும் தேவ வார்த்தைகள்ல தான் இருக்குது. அப்ப ரெண்டு காரியங்களையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அநேக மனிதர்களால நாவை அடக்க முடியவில்லை. யார் அடக்க முடியுமா? யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாம 3 1-2 வரை உள்ள தேவ வசனங்கள்ல நல்லா கவனிங்க, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும், நல்ல கவனிங்க, தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறான். தன் சரீரம் முழுவதையும், நல்ல கவனிங்க, சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ள கூடியவனா இருக்கிறான். அவன் தான் பூரண புருஷன். அப்ப தன் சரீரம் முழுவதையும் அடக்கிக் கொள்ளக்கூடிய ஆவியான்மா சரீரத்தை பயன்படுத்தி கர்த்தரை வசனங்களை பயன்படுத்தி அதை செயல்படுத்தி வாழ்ற பூரண புருஷனாகிய மனிதன் இந்த நாவை அடக்க பலவனாயிருக்கிறான். நாவை அடக்க ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்ல அதே பரிசுத்த வேதாகவும் அவை அடக்கவும் முடியும். அவன் பூரண புருஷனாய் காணப்பட வேண்டும். அதான் கவனிக்க, வியாக்கப்படுகிற பரிசுத்த வேதாகவும் 3:7-8 வரை உள்ள வசனங்கள் குறித்து சொல்லுது, சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊறும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுவாபம் மனுஷ சுவாபத்தால் அடக்கப்படும். அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாதது. அது அடங்காததும் பொல்லாங்குள்ளதும் சாவுக்கெதுவான நிறைந்ததுமாய் இருக்கிறது. அல்ல கவனிங்க, அது அடங்காததாம் பொல்லாததாம் சாவுக்கெதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. பாருங்க ஒரு காரியத்தை நான் சொல்றேன், சாட்சி சொல்லிட்டு அப்படியே வசனம் இந்த வார்த்தைகளை கூட கடந்து செல்ல ஆசைப்படுறேன். ஒரு சமயம் நானும் மனைவியும் கூட மற்ற இரண்டு பேரும் இங்க மதுரையில் உள்ள ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட பார்க்க போறோம். அடியனுக்கு ஒரு பலவீனம், அந்த ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பேரை சொல்ல நான் விரும்பல. அவரு மதுரையில பிரபலமான டாக்டர்ஸ்ல ஒருத்தர், அவர் ரொம்ப அருமையானவர். எனக்கு எல்லா டெஸ்டும் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் அங்க அவரு டாக்டர் போச்சு. நானும் மனைவியும் என்னுடைய கூட ரெண்டு பேரும் அழைக்கப்பட்டோம் உள்ள. உள்ள போய் எனக்கு சில என்னைய சோதனை பண்ணாரு. அவர் செத்தாஸ்கோப் போச்சு, இதயத்துல சோதனை பண்ணாரு, கால்ல சில சோதனை பண்ணாரு. மைண்ட் உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னார். நான் அவரையே நாங்கெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன், என்ன சொல்ல போறாங்க டாக்டர் தான் சொல்லி. அவங்க சொல்லாங்க ஒரு 30-40 லட்சம் ரூபாய் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஏன் டாக்டர் அப்படி கேட்டோம். இல்ல உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப பலவீனமா காணப்படுது, அது ஃபங்க்ஷன் ஆக வழி இல்லை, அதனால ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. இதயத்தை இதய மாற்று அறுவை சிகிச்சை உடனே பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க. ஐயோ டாக்டர், நான் சென்னைக்கு போறதுக்காக நான் ட்ரெயின்ல டிக்கெட் போட்டிருக்கேனே, அவங்க கண்டிப்பா போகணுமே சென்னைக்கு, நான் போகணுமே, நானும் என் மனைவியும் போறமே. நான் அவங்க சொன்னாங்க நீங்க ஃபிளைட்ல போங்க, ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்லுங்க டாக்டர்னு கேட்கும்போது சொன்னாங்க, ஃபிளைட் தான் ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள போயிடும் சென்னை போயிடும், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து பிரச்சனை இல்லை, அங்க உங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்ல ஆட்கள் காத்திருப்பாங்க, உங்களை ஆஸ்பத்திரி கூட்டு போய் உங்களுக்கு காப்பாத்திடலாம் அப்படின்னாங்க. அப்படின்னா அதை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க மாத்திரைகளை நான் வாங்கிட்டேன், நீங்க போகலான்ட்டாங்க. டாக்டருங்களால் நான் அமர்ந்திருப்பது அவருக்கு இப்ப பிடித்தம் இல்லை, ஏனென்றால் ஒருவேளை நான் அங்கே ஜீவனை விட்டால் அந்த டாக்டருக்குள்ள மரியாதை மதிப்பு எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நான் அந்த டாக்டர் நானும் மனைவியும் என்னுடைய கூட வந்த ரெண்டு பேரும் அந்த வாசலுக்கு வெளியே நின்னோம், யாரும் ஒரு வார்த்தையும் பேசல. அப்ப நான் ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே என்னை நீர் உள்ளங்கையில் வரைந்திருக்கின்றீர், என்னுடைய எல்லைகள் என்னுடைய எல்லைகளை நீ ஏற்கனவே முன்குறித்திருக்கின்றீர், என்னுடைய வாழ்வின் எல்லைகளை நீர் ஏற்கனவே முன்குறித்திருக்கின்றீர், நீரளவா ஜீவனுக்கு அதிபதி. ஆண்டவரே ஒரு டாக்டர் நிறைய படிச்சிருக்கிறாரு, மதுரையில நிறைய படிச்ச டாக்டர்ஸ்ல வருவாரு, அவர் இப்படி சொல்றாரு, ஆனா ஆண்டவராக இயேசுவே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நான் கேட்டேன், மனசுக்குள்ளே கேட்டேன், யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் சொல்லாரு நீ தைரியமா போடா, நீ ஏன் பிள்ள நீ தைரியமா இருந்தாரு. நான் கலங்கவும் இல்லை பயப்படவும் இல்லை, அந்த அந்த ஆஸ்பத்திரி வெளியே வந்தேன். அப்படி வெளியே வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கடந்து 8வது வருடத்துக்குள் நான் பிரவேசித்து இன்னைக்கு உயிரோட ஜீவனோட வைத்து உங்க முன்னால நான் கத்துறைய நச்சதி கொடுக்க முடியாத ஆண்டு எனக்கு ஜீவனை கொடுத்தார், தீர்க்காயசை கொடுத்தார். இயேசுராஜா நாம மத்திரம் உயர்த்தப்படுவதாக, போற்றப்படுவதாக, வணங்கப்படுவதாக, துதிக்கப்படுவதாக, ஆராதிக்கப்படுவதாக. ஆமென். எனக்கு ஆண்டவராக இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் பரிசுத்த வேதாந்த சங்கீத புத்தகத்துல 138:8 சொல்லப்பட்டது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார், யாவையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டோட மண்டாடன ஆண்டோட நீங்க என்னுடைய எல்லைகளை குறித்திருக்கின்றீர், நீங்க என்னுடைய நாவால் அறிக்கையிட்ட ஆண்டோட கேட்டேன். ஆமா கேளுங்கள் எவனும் பெற்று கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான். இயேசு நாமத்தில் நம்ம கேட்பதே இல்லை. மத்திய எழுதின பரிசுத்த வேதாமம் 7:7 யோவானுக்கு எழுதின பரிசுத்த வேதாமத்துல 14:14 இறைமைக்கு எழுதின நூல்ல 23:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன். இது கெத்தனை வேத வசனங்கள் இன்றைக்கு ஜீவன் உள்ளதா இருக்கு. இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வசனமோ வார்த்தைகளோ ஒருபோதும் அழிவதில்லை, அதுக்கு நானே சாட்சி. இப்ப நான் இவோட உங்க முன்னால இருக்கிறேனே, யோசி பாருங்க, 40 லட்சம் ரூபாய் அடியே படி பண்ணிக்கோ, உனக்கு ஹார்ட்டே மாத்தணும் அப்படின்னாங்க. ஆமா, அந்த பாவ மனுஷனை ஒழிச்சுட்டு புதிய மனுஷன் ஆண்டவர்களை வைத்து அனுப்பினார். இன்னைக்கு ஆண்டவரின் நச்சரியை சொல்ல முடியாத உங்க முன்னால அமர்ந்திருந்து இந்த காலை வேளையிலே நான் நச்சரியை பகிர்ந்து உள்ள ஆண்டர் பாராட்டின கிருபை மிகப்பெரியது. ஆண்டவர் இயேசுராஜாவை நீங்க விசுவாசிங்க, அவர்கிட்ட கேட்க மாட்டீங்கல, கேளுங்கள் தரப்படும் சொன்னாங்களே, தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னாங்களே, தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டறிவீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார. ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், ஆண்டவரே இல்லை பாவங்கள் வெளியிறங்கமா இருக்குள்ளதே, நான் எப்படி கேட்பேன், நீங்க எப்படி தருவீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இல்ல ஒருவேளை நம்ம ஆமா கர்த்தர் வந்து பாவியில் அழைக்கத்தான் இந்த உலகத்துல வந்தார், நீதிமான்களே அல்ல, பாவியாகி உன்னையும் என்னையும் அழைக்க ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார். நாம் நம்மளை தாழ்த்தி அறிக்கையிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு மனம் அருந்தி மனம் திரும்பினால் கர்த்தர் நமக்கு சேமத்தையும் நீண்ட வாழ்நாளையும் தீர்க்க ஆயுசையும் தர வல்லவராக இருக்கிறார் என்பதற்கு நானே உங்கள் முன்னால சாட்சியாக அமர்ந்திருக்கிறேன். ஆந்திரா இயேசுராஜன் நாமம் மையப்படுவதாக. தேளுக்கு கொடுக்கில் விஷம் இல்லையா, பாம்பிற்கு பல்லில் விஷம், நாவிற்கு வார்த்தையில் விஷம். நம்முடைய வார்த்தையில் நாம எப்படி பேசணுமா, நிதானித்து கவனமாக ஞானமாக பேச வேண்டும், நிதானித்து பேசணும், ஞானமாக பேசணும், கவனமாக பேசணும். அப்படின்னு பேசலன்னா இந்த சாவுக்கு எதுவான விஷயம் அதுல இருக்குது. நம்ம ஏற்கனவே வாசிக்க கேட்டோம் இல்லையா, அது அடங்காததும் பொல்லாங்குது பொல்லாங்குள்ளதும், நாவானது அடங்காததும் பொல்லாங்குள்ளதுமான சாவுக்கேதுவான விஷம் நிறைந்தது மாதிரி இருக்கிறது சொல்லப்படும். ஜாக்கிரதை நாவை குறித்து நம் ஜாக்கிரதான். யாக்கோபு 3:5 நாவான ஒரு சிறிய அவயம்தான், அது என்னெல்லாம் செய்யுமா, பெருமையானதை பேசும், நாவு ஒரு நெருப்பு, அநீதி நிறைந்த உலகம், முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும், ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடும், நர அக்னியால் கொளுத்தப்படுகின்றதுமாய் இருக்கிறது, அது அடங்காததும் பொல்லாங்குள்ளது, சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. எனக்கு தெரிந்து சில வார்த்தைகளை சிலவர்கள் பேசும் பொழுது சில சமயங்கள்ல அதை கேட்கிற அதை ரிசீவ் பண்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்க தெரியும் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகளை பேசினார், ஒரு புருஷன் ஒரு பெண்ணை பார்த்து தேவையில்லாத ஒரு வாசையை பேசிவிட்டால், அதை அனைவரையும் கேட்டு விட்டால் அவர்கள் தன் ஜீவனையே மாய்த்துக் கொள்கிறார்கள். பேப்பர்ல நம்ம பார்க்கலாம், டெய்லி நியூஸ்ல பார்க்கலாம். அப்படின்னு இது சாவுக்கேதுமானதெல்லாம் பொல்லாங்குள்ளது, சாவுக்கேதுமானது, சாவுக்கு மேலும் விஷம் நிறைந்ததா இருக்கிறது வேதம் சொல்லுது, பரிசுத்த வேதாமும் அப்படி சொல்லுது. அப்ப இந்த சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்த நாவை நாம அடக்கணும். நம்ம என்னெல்லாம் செய்யலாம் பார்ப்போம், நாவு மூலமா சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதம் 31:1 சொல்லப்பட்டிருக்கு, நாவானது பாவம் செய்யும், நாவு மூலமா நம்ம பாவம் செய்ய முடியும், நம்முடைய சிந்தனை மூலமாக மட்டும் இல்ல, சிந்தனை சொல் செயல் நடத்தை பாவை பேச்சு வார்த்தை அனைத்திலும் பரிசுத்தம் வேண்டும். இந்த நாவானது பாவம் செய்யும், கவனிக்கிறது நாவானது எப்படி பாவம் செய்யும், நீங்க பேசுற வார்த்தையிலே பாவம் இருக்கிறது. நாவானது தீட்டப்பட்ட சவரன் கத்தின்னு பரிசுத்த வேதம் சொல்லுது, நாவானது கருக்கான பட்டயம், கூர்மையானது, அடுத்தடைய கேட்குத மனிதருடைய இதயத்தை கொல்லும். ஜாக்கிரதை, நம்முடைய பேச ஆசீர்வாதமான நல்ல காரியங்களை நாம் பேசணும். அப்படி பேச முடியலன்னா ஒண்ணு செய்யலாம், அமைதியாக இருக்கலாம். நாவானது நம்மையே கெடுக்கும், நாவானது புகழ் பாடும், வானம் எட்டும் அளவு பேசும், பூமி எங்கும் உலாவும், நாவு நகைப்பினாலும் ஆண்ட சத்தத்தினாலும் நிறையும், சர்ப்பத்தை போல நாவு கூர்மையா இருக்கும். நல்ல கவனிக்க, விரியன் பாம்பின் விஷம் உள்ளதா இருக்கும், சங்கீதம் 143 சொல்லப்பட்டது, சர்ப்பத்தை போல நாவு கூர்மையா இருக்கும், விரியன் பாம்பின் விஷம் உள்ளதா இருக்கும். பாருங்க, இந்த நாவு ஒரு சவுக்கு நாவு இச்சகம் பேசும், இவ்வளவு வசனம் சங்கீதத்துல சொல்லப்பட்டு, இவ்வளவு வசனங்கள் சங்கீதம் எடுத்து வாசி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள், 39 சங்கீதம், 52 சங்கீதம், 57 சங்கீதம், 64, 66, 73, 126 சங்கீதம், 140 சங்கீதம், யோபு 5:21, இவைகள்லாம் நாம பத்தி ரொம்ப அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அம்மன் ஜாக்கிரதை, அதான் ஒருவன் 1 Peter 4:11 சொல்றது, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்கள் இப்படியே போதிக்கிறது. இன்றைக்கு எனக்கு என்ன இந்த நிகழ்ச்சிக்கு அறிவுப்படுத்தின சென்னிவாசகம் மகேந்திரன் சென்னிவாசம் ஐயா அவர்களை பத்தி நான் சொல்லலை, ஏனென்றால் அவர்களுக்கு என்னை பேச முடியாது, அழைப்பதற்கு பரிசுத்த ஆவியான உதவியா இருந்தார், மனிதனை மறைத்து தேவனை மையப்படுத்த நான் அழைக்கப்பட்டிருக்கேன். ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தின விக்டர் ஜெயபால் கொடிமங்கலம் மதுரையில் உள்ள அவர்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்றோம். அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகப்படுத்திருக்காங்க, அவர்களுக்கு நாங்கள் நன்றி. இந்த நாவு எதெல்லாம் பேசப்படாத பேசினா என்ன ஆகும் அப்படிங்கிறது சில ரெண்டு நிகழ்ச்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். பரிசுத்த வேதாமத்தில் உண்டு 2 Kings 2:23-24 உள்ள தேவ வசனங்களை நீங்கள் வாசிக்க கேட்டால், எலிசா பெத்தேலுக்கு போகும் பொழுது எலிசா மொட்டை தலையுடையவனாய் இருந்தான். பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், நல்ல கவனம், சின்ன பிள்ளைகள் மொட்டை தலையா மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ ஏறிப்போன்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க. அவங்க நினைக்கிறாங்க கிண்டல் தானே பண்றோம், ஒரு பரியாசம் தானே பண்றோம், இதுல என்ன இருக்குது, அது ஜாலியா எடுத்துக்க வேண்டியதான இல்ல. அது நம்ம பேசும் வார்த்தைகள் வந்து ஆசீர்வாதமான நல்ல வார்த்தைகள் தான் நம்ம பேசணும், அதுக்குதான் இதுக்கு உதாரணம். அப்படி அவன் வந்து அதை திரும்ப திரும்ப சொல்லிக்காங்க, மொட்டை தலையா மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போ மொட்டை தலையா மொட்டை தலையான்னு. எலிசா கர்த்தரை மனுஷன் கோபப்பட்டு அந்த பிள்ளைகளை சபித்தான். நடந்தது என்ன, காட்டிலிருந்து 2 கரடிகள் வெளிப்பட்டு 42 பிள்ளைகளை பீறி போட்டதுன்னு பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கணும். கேட்டு நடுங்கி போன கர்த்தரை மனுஷன் எலிசா, பரிசுத்தமான மனுஷன், கர்த்தருடைய தேவ பிள்ளை, அவன் சபிக்கும் அளவுக்கு அந்த அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். நாம் இந்த நாவை வைத்து கர்த்தரை போகலாம் பாடலாம், ஆனா நாவை வைத்து சபிக்க கூடாது யாரையும். ஆனா சபிக்கும் சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க, என்ன காரணம், பரியாசம் பண்ணல. ஒரு நாளும் செய்யாதீங்க, அவருடைய தோற்றத்தை பார்த்தோ அவருடைய பார்த்தையை பார்த்தோ அவருடைய உடையை பார்த்தோ பரியாசம் பண்ணி நீங்க எப்படி இருக்க அசிங்கமா இருக்க அப்படி இருக்கன்னு சொல்லி பரியாசம் பண்ணவே வேண்டாம். கூடிய மட்டிலும் நல்ல வார்த்தைகளை, கனிவுள்ள அன்புள்ள வார்த்தைகளை நாம பேச பழகுவோம். ஆமா, இந்த இந்த நாவானது பெருமையானது, பெருமையானவளை பேசும் இல்லையா? நான் அப்படி, நான் இப்படி, நான் அது படிச்சிருக்கேன், இப்படி படிச்சிருக்கேன், நான் பிரமாம ஆள், நான் 40 வருஷம் ஊழியம் பண்றேன், 50 வருஷம் ஊழியம் பண்றேன்னு சொல்லி அந்த நேரத்துல ஆண்டரை பத்தி பேச ரெண்டு வார்த்தை பேசிடலாம் இல்லையா? அது பெருமையானவளை பேசும், புறம் பேசும், பாடமும் செய்யும், சாடமும் செய்யும், நன்மை செய்யும், தீமையும் செய்யும், இங்கொன்றும் பேசும், அங்கொன்றும் பேசும், பின்னால் ஒன்றும் பேசும், இல்லாததும் பொல்லாததுமானதையும் பேசும். பெரிய கப்பல்கள் சுக்கானால் திசை திருப்பப்படும், சிறிய நாவு எல்லாம் அடக்கப்படும். பெரிய கப்பல், மிகப்பெரிய கப்பல், அதை நிறுத்தின உடனே நிறுத்தினா சுக்கானாலும் அதை திசை திருப்பப்படும். நங்குரம் போட்டு இடத்துல அவங்க கட்டி வைத்திருவாங்க. அதே போல நங்குரமாகிய ஆண்டவர் இயேசுவ அவருடைய வசனங்களை நம்ம வைத்திருந்தோம் என்றால் இந்த நாவையும் அடக்கிக் கொள்ள முடியும். நாவை அடக்க ஒரு மனிதன் கூடாதுன்னு பரிசு வேதாம் சொல்லுது, அதே பரிசு வேதாம் சொல்லுது, நாவை அடக்க முடியும். யாரு? பூரண புருஷன். பூரண புருஷனாய் கர்த்தர் இயேசு ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்படியில் ஒரு மனிதனாய் காணப்பட்டால் இந்த நாவை அடக்க முடியும். இந்த நாவை குறித்த 20 வகையான நாவுகள் இருக்குன்னு சொல்லி பரிசு வேதாந்த நான் ஆராயும் போது நான் கண்டுபிடிச்சேன். 20 வகையான நாவுகள். அவைகள் என்ன? இனிய நாவு, கல்விமானி நாவு, ஆரோக்கியம் உள்ள நாவு, புறக்கூடாத நாவு, ஞானமுள்ள நாவு, தேவனை புகழும் நாவு, தேவ வசனத்தை விவரிக்கும் நாவு, புறம்பூறும் நாவு, கபடம் உள்ள நாவு, மாறுபாடு உள்ள நாவு, பெருமையானவளை பேசும் நாவு, தந்திரமுள்ள நாவு, ரொட்டுள்ள நாவு, பொய் பேசும் நாவு, கள்ள நாவு, முகஸ்துதி பேசும் நாவு, இருநாக்கு, பொல்லாத நாவு, வஞ்சக நாவு. இது பரிசுத்த வேதாமத்துல பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, விரிவாக சொல்ல நேரம் இல்லை. ஆனா பரிசுத்த வேதாமத்துல 20 வகையான நாவு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சங்கீத புத்தகத்துல கிட்டத்தட்ட 7 இடங்களிலும், நீதிமொழியில 8 இடங்களிலும், யோபுல 1 இடத்திலும், ஏசாவில 1 இடத்திலும், ஏசாயால 1 இடத்திலும், மீகாவில 1 இடத்திலும், இறைமையால 1 இடத்திலும், செப்பனையால 1 இடத்திலும், 1 தீமோத்தேயு 3:8 சொல்லப்பட்டது. இந்த நாவை பத்தி படிச்சு பாருங்க நேரம் கிடைக்கும் பொழுது. இந்த நாவை குறித்து சொல்லப்பட்ட 20 வகையான நாவுகள் உலகத்துல உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 3:9-11 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்டோம்னா, நாவானது நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கவும் பயன்படுத்துகிறோம், தேவனுடைய சாயம்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை அதனாலே சபிக்கிறோம். எப்படி முடியும்? மனுஷனை நீ சபித்தா தேவனை சபித்த மாதிரி அல்லவா? யாரை சபிக்க முடியும்? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே காணப்பட்ட கர்த்தரை அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். பகைவராக இருந்தாலும் சரி, நம்முடைய எதிரிகளா இருந்தாலும் சரி, நாம் அவர்களை ஆசீர்வதிக்கவே நாம் பிறந்திருக்கிறோம். நாம் எதற்கு பிறந்திருக்கிறோம்? இயேசுவுடைய பரிசுத்தமான திருப்பெயரால ஆசீர்வதிக்கிறோம் உங்களை. 3 யோவான் 1:2 சொல்லப்படுது போல, பிரியமானவனே, பிரியமானவளே, பிரியமானவர்களே, உங்கள் ஆன்மா வாழ்வது போல, வாழ்ந்திருப்பது போல, நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க முடிய வேண்டுகிறேன்னு சொன்ன தேவ வசனத்தை தான் நாம சொல்லணும், வாழ்த்தணும். பரிசுத்த முத்தத்தோட, பரிசுத்த சத்தத்தோட அவங்க ஒவ்வொருவரையும் நம்ம வாழ்த்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அமேன், அல்லேலூயா. ஆண்டு அழகா சொல்றது, நம்ம நியாயாதிபதியா மாறிட்டோம். ஒரு காரியத்தை எப்படி நம்ம சொல்றோம் கேளுங்களேன், நம்ம எப்படி தெரியும் நியாயாதிபதியா நாம கொண்டு மாறிட்டோம் அப்படின்னா, இப்ப ஒரு சர்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த சர்ச் முன்னால இந்த பக்கம் ஒரு 10 பேர், இந்த பக்கம் 10 பேர் வந்து அவங்க யாசகம் பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சர்ச் முடிஞ்சு நம்ம வெளியே வரோம். சர்ச்ல ஆண்டுடைய காணிக்கையை நம்ம கொடுத்துட்டோம். தேவனுடைய தேவனுக்கும் ராயனுடைய ராயனுக்கும் கொடுங்கன்னு பரிசுத்த வேதாம் சொல்லு. தேவனுடைய தேவனுக்கு நம்ம கொடுத்துட்டோம், நம்ம வெளியே வரோம். இங்க ஒரு 10 பேர் உட்காந்துருக்காங்க, இங்க 10 பேர் உட்காந்துருக்காங்க சர்ச் முன்னால. நம்ம கடந்து வரோம், அவங்கள பார்த்துட்டே வரோம். சிலவங்களுக்கு காணிக்க கொடுத்தோம், சிலவங்கள இவன் தான் நம்ம முழு மனிதனா இருக்கானே, அவனுக்குலாம் ஊனம்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா தானே இருக்கான், அவன் வேலை செய்ய பழகிட்டுமே. உடனே நியாயாதிபதியா நம்ம மாறி அது நீதியின் சிங்காசனத்துல ஏறி அமர்ந்துட்டு, இவன் தான் நல்லா இருக்கானே, இவனுக்கு காசு கொடுக்கணும். நீ யார் அதுக்கு தீர்மானிக்க? அவன் யாசகம் கேட்கிறான், பிச்சை கேட்கிறான், கத்தர் ஏசராஜா நாமத்துல முடிஞ்சாலும் நம்ம கொடுக்கலாம். ஆனா நான் பார்த்த அளவுல யாருமே கொடுக்கல, ஒரு சில பேரை தவிர. அவளும் இவன் முழு மனதா இருக்கப்பட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சிலவங்களுக்கு கொடுக்குறாங்க, சிலவங்களுக்கு கொடுக்காம போயிடுறாங்க. நம்ம எப்படி நியாயாதிபதியா ஆகலாம்? நம்ம நியாயாதிபதியா ஆகவா நம்மளை அழைத்திருக்கிறார்? தேவனுடைய இயேசுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வல்லவா நம்மளை அழைத்திருக்கிறார்? ஒரு 1000 பேர் சர்ச்சைப்படி வெளியே வராங்க, ஆளுக்கு 5-5 ரூபா கொடுத்தா எவ்வளவு ஆச்சு? 5000 ரூபா ஆச்சு. அது 20 டிவைட் பண்ணுங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும் கொஞ்சம் யோசிப்பாங்க. ரொம்ப எல்லாம் வேணாம், ஆளுக்கு 5-5 ரூபா, 20 பேருக்கு இருக்காங்க. நம்ம எவ்வளவு செலவு? 100 ரூபா செலவு, ஒரு ஆளுக்கு 100 ரூபா செலவு. 1000 பேர் இருந்தாலும் எவ்வளவு செலவு நல்லா யோசிப்பாருங்க. ஒரு சிலருக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் யோசிப்பாருங்க. அந்த கிறிஸ்த தேவ ஆலயத்துக்கு முன்னால உட்கார்ந்துருக்க மனுஷனுக்கு நம்ம அன்பை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம நாவனால இயேசுடைய ராஜா நாமத்துல அவனை வாழ்த்தணும். நம்ம வாழ்த்தணுமா? இல்ல. யாக்கோபு எழுதின பரிசுத்த வேதாகமம் 4:11-12 வர சொல்லுது, சகோதரரே, ஒருவருக்கொருவர் விரோதமாய் பேசாதிருங்கள். ஒருவருக்கு விரோதமா நீங்க பேசாதிருங்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி தன் சகோதரனை குற்றம் குற்றப்படுத்துகின்றவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவான் ஆயினால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகின்றவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் அல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீயா மற்றவனை குற்றப்படுத்துவதற்காக உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, உனக்கு நாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரையும் குற்றவாளியாக தீர்க்க வேண்டாம், அதற்கு நீ அழைக்கப்படவில்லை. ஒருவரை ஆசீர்வதிக்க அவனை வாழ்த்த நீ அழைக்கப்பட்டிருக்கிறார். கிறிஸ்தவனாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவும் அவளுடைய வாழ்த்தவும் இயேசுடைய பரிசுத்தமான திருப்பெயரால் வாழ்த்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாவு எதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும்? மற்றவரை குற்றவாளியாக தீர்க்கவோ நியாயாதிபதியா நீ மாறவோ இந்த நாவை நாம் பயன்படுத்த கூடவே கூடாது, ஒரு நாள் கூடவே கூடாது. நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகின்றவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் அல்லவர். மற்றவனை குற்றப்படுத்துவதற்கு நீயா? ஒரு பாடல் ஆண்டவர் இயேசு கொடுத்தாரு. இதை பார்த்த உடனே நான் அழுதேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை பேரை நான் குற்றப்படுத்திருக்கிறேன் ஆண்டவரே, நானே குற்றவாளியா இருக்கிறேன் ஆண்டவரே. சகலமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது, வெளியரங்கமா இருக்கிறது. மறைக்கக்கூடிய காரியங்கள் உள்ளதில்லை, நம்மிடம் ஒன்று யாரும் இல்லை. கர்த்தருடைய கண்கள் முன்பாக எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது, நிர்வாணமா இருக்கிறது. மறைக்கத்தக்கார் சிசிடிவி கேமரால நம்ம வீட்டுல ஒவ்வொரு வீட்லயும் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சிசிடிவி கேமரால அந்த அந்த நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் பதிவாகிட்டே வருது. 20 நாள் பதிவாகுது, சில மாதிரி 2 மாசம் கூட வச்சிருக்கலாம். அதனுடைய அந்த அந்த அந்த சிசிடிவி கேமராவுடைய தன்மையை பொறுத்தது. ஒரு சிசிடிவி கேமரால 20 நாளுக்குள்ள காரியங்களை சேவ் பண்ணி வைக்க முடியுமானால் நம்முடைய வாழ்நாள் முழுவுல காரியங்களை அன்னோரால சேவ் பண்ணி வைக்க முடியாதா? நீ மறைவான இடத்துல செய்யும் பாவங்களும் மற்றவர்கள் அறியாமல் செய்யும் பாவங்களும் வெளியரங்கமாய் கத்த சமூகத்தில் இருக்கிறதே. ஆகவே சாக்கிரதை, மற்றவனை பாவி என்று தீர்க்க நீ யார்? சகோதரனை குற்றப்படுத்தி நீ குற்றப்படுத்தி அவன் எனக்கு விரோதமாய் செய்து விட்டான், அப்படி பேசி விட்டார் என்று நீ குற்றப்படுத்து நீயா? அவனை நேசித்தாயா? சகோதரன் ஒப்புரவானாயா? அவன ஒப்புரவாக ஏழு எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? 70 முறையா? 7 முறை அன்றைக்கு எத்தனை முறை சொல்லிக்கிறாரு அறியாப்பா? அத்தனை முறையும் அன்னைக்கு மன்னிக்கணும். ஆனா நாம் செய்த பாவங்களை சிந்தனை சொல்லி ஏழு நடத்தை பார்வை பேச்சு வார்த்தை அனைத்தும் பாவம் செய்தவமே நம்மளை மன்னிக்கலையா? ஆண்டவன் இயேசு அனுதினமும் செய்யறமே அதை நம்ம மன்னிக்கலையா? நம்ம ஒருதமும் உப்புரவும் பொழுது கர்த்தர் அவருடைய ரத்தத்தால் கழுவப்படுறமே என் தேவ பிள்ளையே, தேவ மனுஷனையே, என் கண்மணியே, நீ பாவம் செய்யாதுன்னு அன்று எத்தனை நாள் பேசுறாரு, நம்ம பேசுறாரு. சிறுவியில் காயப்பட்ட அன்பு இயேசுவை நாம் முத்தம் கொடுத்து டெய்லி காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறோமே. யூதாசை போல அவனை காட்டி கொடுத்தமே முத்தம் செய்து, பேதுருவை போல 3 முறை இல்ல 300 கத்தரை மாறந்தடை நம்ம கத்தரை மறுதளித்திருக்கிறோமே. அவர் யாருன்னு தெரியாமல் நம்ம செய்திருக்கோமா இல்லையா? ஆண்டவர் இயேசு நம்மளை மன்னிக்கலையா? இந்த நாவை நம்ம கத்தரை புகழுவதற்கும் கத்தரை போற்றுவதற்கும் கத்தரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் மாறாதற்கும் நம்ம பயன்படுத்தலாம், அவரை மற்றவர்களை வாழ்த்தலாம். ஆனால் சபிக்க கூடாது, அதுக்கு தேவையில்லை. யார் யார் யார் நீ யார்? மற்றவனை குற்றவாளியாக தீர்த்திட நீ யார்? யார் யார் யார் நீ யார்? குற்றவாளியாக தீர்ப்பிட நீ யார்? நண்பனை குற்றவாளி என்பாயோ? சகோதரனை நியாயம் தீர்ப்பாயோ? நண்பனை குற்றவாளி என்பாயோ? சகோதரனை நியாயம் தீர்ப்பாயோ? ஒரு வீரல் மற்றவனை சுட்டி காட்டினான், 3 வீரல் உன்னை குற்றம் சாட்டுமே. ஒரு வீரல் மற்றவனை சுட்டி காட்டினான், 3 வீரல் உன்னை குற்றம் சாட்டுமே. யார் யார் யார் நீ யார்? ஒரு பாடாண்டு ஏசன் தந்தார். நம்மையார் மற்றவனை குற்றவாளியை தீர்க்க? நம்மையார் நீதிமொழிகள் 11:21 இவ்வாறாக சொல்லி, மரணமும் ஜீவனும், நல்ல கவனிங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜெமிமான்னு சொல்லி அருமையான ஒரு சகோதரி, இந்தியன் கேர்ள்ஸ் கிரிக்கெட் டீம்ல இருந்தாங்க. அவங்க விளையாடும் பொழுது, பிரமாம விளையாட்டு விளையாடும் பொழுது, செமிஃபைனல் இருக்கும் பொழுது அவர் ஆண்டரை மையப்படுத்தினாங்க. ஆண்டர் இயேசு ராஜா நாமத்தை மையப்படுத்தினாங்க. அவர்கள் மூலமாக இந்தியன் விமன்ஸ் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் தேடிந்தார். அந்த வெற்றியை தேடி தந்த பிறகு இன்டர்வியூல கேட்கிறாங்க, எல்லா பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இருக்காங்க, பெரிய பெரிய பத்திரிகையாளர் உலகத்துலாம் இருக்காங்க, கேட்க முடிச்சிருந்தாங்க. ஆண்டவர் இயேசுதான் நம்பினேன், இயேசு ராஜா நான் கேட்டேன், எனக்கு தந்தார். அடியேனே ஆண்டர் பயன்படுத்தி இங்க இந்திய கிரிக்கெட் விமன்ஸ் டீமுக்கு பெருமை தேடி தந்தார். எல்லா புகழும் ஆண்டவர் தான், ஆண்டர் இயேசப்பாக்கு தான் சொல்லி அவங்க ஆண்டரை மையப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் நம்ம நாவை கொண்டு கத்தரை மையப்படுத்த காத்திருக்கிறோம்? இந்த காலை வேளையில நம்முடைய எதிரிகளுக்காக பகைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம நாவை கொண்டு அவர்களுக்காக ஆசுவாவான நல்ல வார்த்தையை சொல்றோமா? இன்னைக்கு நியாயம் தீர்த்த அன்பு சாதனைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசு ராஜா நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். இத்தனை பேர் நீங்க சொன்னீங்க காலையில, கர்த்தராகிய இயேசு ராஜா நம்மளை மன்னித்தாரே, கர்த்தராகிய இயேசு ராஜா மன்னித்தாரே. அவர் படைக்கும் பொழுது எல்லாம் நல்லதுன்னு கண்டாரே, அனைத்தும் நல்லதுன்னு கண்டாரே, தீமையான காரியம் ஒன்றுமே இல்லையே. ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகின்றவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஜாக்கிரதை. ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க போறேன். கடைசி வேதாந்த சொல்லப்பட்ட நல்ல காரியம், ஒரு காரியம் 2 Samuel 1:1-16 உள்ள தேவ வசனங்கள்ல இந்த காரியம் சொல்லப்பட்டது. நாவினால ஜீவனும் வரணும் மரணமும் வரும். அது எப்படி பரிசுத்த வேதம் சொல்லுது நம்ம கேட்போமே. அதுல சொல்லப்பட்டிருக்க அந்த 2 Samuel 1:1-16 வரை உள்ள தேவ வசனங்களை சொல்லப்பட்டிருக்கு. சவுல் மறித்த பின்பு தாவீத் வந்து அமலேக்கரை வந்து முறியடிக்கிறான். சிக்லாக்கு வந்து அங்க தங்கியிருக்க கூட அடிச்சு தங்கியிருக்கிறான். அந்த படை வீரர்கள் எல்லாம் அங்க இருக்காங்க. அமலேக்கரை ஜெயிச்சுட்டு வந்து தங்கியிருக்கிறான். அங்க தங்கியிருப்பது 3rd நாள்ல ஒரு அமலேக்கியவர் ஒருவன் வந்து அங்க வாரான். தாவீத பார்க்க வாரான். அவன் இழைச்சு போய் களைச்சு போய் வரான். இஸ்ரேலி பாளையத்துக்கு வந்து அவன் சொல்றான், இஸ்ரேல் பாளையம் வந்து முறியடிக்கப்பட்டது. சவுலும் அவன் குமாரனும் யோனத்தானும் மடிந்தார்கள், இறந்து போனாங்க. அதை என் கண்ணால பார்த்தேன். அது மாத்திரம் இல்ல, தற்செயலாய் கில்போவா மலைக்கு நான் போனேன். கில்போவா மலைக்கு நான் போனேன். அங்க சவுல் ராஜா சவுல் ஈட்டி மேல் சாய்ந்து கொண்டிருந்தார். அது மாத்திரம் இல்ல, சவுல் என்ன சொன்னாரு, நான் அந்த ஈட்டி வந்து ரெண்டு பேரும் கற்குள்ள பட்டயம். அது தரையில ஊனி அது மேல சாய்ந்து தன் உயிரை விட மாச்ச நினைத்திருந்தார் சவுல். ஆனால் பிராணன் போகல. அப்ப இந்த அமலேக்கன் சொல்றான் அப்படின்னு அவன் பக்கத்துல போய் பாக்குறான். யாரும் பார்த்து சவுல் சவுல் அவன் சொல்றான், அமலேக்கன் சொல்றான், என் பிராணம் இன்னும் போகல, நான் எதிரி கையில சிக்கிருந்தாலும் என்னை நீ கொண்டு போடு, இல்லைன்னா அவங்க எதிர்கையில் சிக்கினா என்னைய ரொம்ப அவமானப்படுத்திடுவாங்க என் உடலை அப்படின்னு சொல்றான். அந்த அமலேக்கன் செய்யறான், தந்த சவுலின் தலை மேல் விழுந்த அந்த முடி இருந்த அந்த முடி புயத்தில் இருந்த அஸ்த கடாகம் இவற்றெல்லாம் எடுத்துக்கிட்டு அவனை கொண்டு போடுறான். அவனை கொண்டு போடுறான். கொண்டு போட்டு அந்த அஸ்த கடகம் மற்ற அவனுடைய உடைகள் எல்லாம் எடுத்துட்டு அதை கொண்டு தாவீதோடு கொடுக்கறான். கொடுத்து தாவீத் அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை கொண்டு போடும்படி உன் கையை நீட்ட பயப்படாமல் போனதுன்னு அவன் கேட்கறான். ஏன்னா அது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சவுல். அவனை கொண்டு போட உன் கையை நீட்டினது என்ன, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி செய்வே, செய்யலாமா, சவுல் அரசன் அல்லவா அப்படின்னு சொல்லி இவன் பரிதாபப்பட்டு செய்தான். அந்த செயலை செய்தா அமைதியா நீ இருந்திருக்கலாம். அவன் அதை பெருமையா தாவி முன்னால் வந்து அறிக்கையிடுறான். நல்ல கவனிக்கிறான். நாவ் என்ன பாருங்க, அவன் நாவு அவனுக்கு எதிராகவே அறிக்கையிடுது. நம்முடைய நாவு நமக்கு எதிராகவே அறிக்கையிடுது. அப்படி அவன் சொல்லி அந்த கேள்வி கேட்டுட்டு அவன் சொன்னான். தாவி சொல்றான், வாலிபர்கள் ஒருவனை கூப்பிட்டு நீ கிட்ட போய் அம்மே விழுந்து அவனை வெட்டி போடுங்கிறான். அவன் அவனை வெட்டினான். அவன் செத்தான். அந்த அமலைகள் செத்து போனான். எதனா செத்து போனான், அவன் நாவால. நல்ல கவனிக்க, எவ்வளவு பயங்கரம் பாருங்க, நாவால, அவன் சொந்த நாவால தேவையில்லாத அறிக்கையிட்டு. அவன் கேட்கவே இல்லை. தாவீது கேட்டானா, நீ அமலேக்கனா, நீ அங்க போனியா, இங்க நடந்து கேட்டானா, கேட்கல. இவன் சொன்னனால தாவீது 2 Samuel 1:16 வர சொல்லப்பட்டிருக்கு. தாவீது அவனை பார்த்து, உன் இரத்த புலி உன் தலைமையில் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன் என்று உன் வாயே உன் நாவே உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லிட்டு. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, எச்சரிக்கையா சொல்றோம், எச்சரிக்கா சொல்றோம், ஜாக்கிரதை. உன் நாவு மற்றவரை நியாயம் தீர்த்தால் அதே நாவு உன்னையும் நியாயம் தீர்க்கும். கர்த்தரை கண்கள் பூமி எங்கும் முலாவிக் கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரனே, நாவு ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. நம்ம நாவை நான் ஒரே வீட்டிலிருந்து தித்திப்பான தண்ணீரும் கசப்பான தண்ணீரும் வரும்போது அந்த அளவா கேட்கிறா. நான் கேட்டுட்டா ஆடி போயிட்டேன். எத்தனை சமயங்களை நான் நியாயம் தீர்க்கிறேன் ஆண்டவரே, எத்தனை பேரை நான் நியாயம் தீர்க்கிறேன் நாவால, இந்த அழுகி போற நாவால நான் நியாயம் தீர்த்துக்கிறேன் ஆண்டவரே, நீ மன்னிங்க, பெரியத்தனமா செய்துட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறேன். நீங்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த நாவால நான் செய்த பாவங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம், என்னை மன்னிங்க. இந்த நாவு நல்லதே பேச, வார்த்தைகளை சொல்ல, எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியம். ஆர்டர் வேத பரத்துல வேதம் சொல்றது, நீதிமொழி 15:4, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். நல்ல கவனிக்க, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். கர்த்தருடைய வசனங்கள்லாம் இருவரும் புடமிடப்பட்டவைகள், இருவரும் கருக்குள்ளவைகள். இல்ல அதனால சொல்லி, கர்த்துடைய நீதிமான நாவு சுத்த வெள்ளி, ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம்னா அது எவர்லாஸ்டிங் லைஃப், எவர்லாஸ்டிங் லைஃப் கொடுக்கக்கூடியது நாவு. ஒருத்தனை வாழ்த்தணும்னு அப்படி வாழ்த்தமே, அவன் களைப்பா இருந்தானா அவனுக்கு தண்ணீர் கொடுத்து அவனை ஏசுராஜா அந்த வாழ்த்தி அவனை பிளஸ் பண்ணி நம்ம அனுப்பணும், அவனை ஆசீர்வதித்து நம்ம அனுப்பணும். நம்ம நாவு அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்தோம், தன் நாவை காக்கின்றவன் தன் ஆன்மாவை காக்கிறான். நீதிமொழிகள் 21:23 சொல்லப்பட்டிருக்கு, தன் நாவை காக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். இந்த ஆத்மாவை கொண்டு போடும் சக்தி இருக்குது இந்த நாவுக்கு. ஜாக்கிரதையா அண்ணன் சகோதரே, சகோதரியே, ஒவ்வொருவரும் நான் எப்படி இருக்கணுமா, பிரியமான சகோதரரே, யாக்கோபு உண்ணாம் அதிகாரம் 19 வசனம் சொல்லுது, என் பிரியமான சகோதரரே, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாகவும் கோபப்படுகின்றதற்கு தாமதமாகவும் நீர் இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகின்றதற்கு பொறுமையாயும் கோபப்படுவதற்கு தாமதமாகவும் இருக்க வேண்டும். என் வாய்க்கு நீ காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும், என் வாய்க்கு நீ காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும், மூடன் அதிகமாகவே பேசுகிறான், ஞானியோ அமைதலாக இருக்கின்றான், மூடன் அதிகமாகவே

0: பேச நீயோசி, கொஞ்சம் பேசினால் நீதான் சுகவாசி. அதிகம் பேச அதிகம் பேச நீயோசி, கொஞ்சம் பேசினால் நீதான் சுகவாசி. வாய்க்கு நீர் காவல் வையும், என் உதடுகளை சேர்த்து தையும். அடவரே, நாவை அடக்க கருவுதா? இதை கேட்டா ஒவ்வொருவரும் தன் நாவை அடக்க உண்ண முடியாக, தன் நாவை நல்ல காரியங்களுக்கு மற்றவரை ஆசிர்வதிக்க வாழ்க்கை பிரயோஜனப்படுத்த முடியாத இந்த வேலையை நீர் பயன்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை செய்தியை கொடுக்க அடையை மரத்தை நீர் வெளிப்படுத்தி நாமும் மையப்படுவதாக. அதனை அநேக உள்ளத்துல நல்ல வசனமாக விதைய விதைத்திருக்கிற ஒன்றுக்கு நூறாக பலன் தரணும். மீட்பன் ரட்சகருமான இயேசுவின் பரிசுத்தமான திருப்பெயரால் வேண்டி பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளே நாவு என்ற தலைப்பிலே அருமையான செய்தியை வேதாமத்திலிருந்து தொகுத்து நீ அழகாக எடுத்துரைத்தீர்கள். நாவை அடக்க முடியாதான், ஆனா அடக்க முடியும் பூர்ண புருஷன் சொல்லி அருமையான விளக்கத்தை கொடுத்து மிகவும் ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாச, நன்றி. இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ராசநாயம் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் ரெவரன் ஸ்டீபன் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் ரெவரன் ஸ்டீபன் அவர்களே.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நாளிலே பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே கடைசி செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். முதல் தடவையாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நாள் உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், இங்கே வழி நடத்துங்கள்.
2: தேங்க்யூ, தேங்க்யூ பாஸ்டர். ஆண்டவருடைய கிருபையினாலே உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பதில் ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பிரின்ஸ் ஆஃப் லைஃப் கிறிஸ்டியன் சர்ச் டொரண்டோ சபையிலிருந்து உங்களை வாழ்த்துகிறோம். பாஸ்டர் பந்துஜன் அவர்களின் சார்பாக, சபை மூப்பர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருடைய சார்பாக உங்களை வாழ்த்துவதில் ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ரெண்டாவது முறையாக உங்களுடைய வானொலியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய வார்த்தை அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளின் மூலமாக இடைப்பட்டு கொண்டிருப்பதற்காக, உங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி. நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில தேவனுடைய வார்த்தை உங்களோடு நிச்சயமாய் பேசும், உங்களை ஆசீர்வதிக்கும். ஒரு தூர தேசத்துல, ஒரு காட்டு பகுதியில, ஒரு அன்பு தகப்பனா தன்னுடைய பிள்ளையோடு வாழ்ந்து வந்தாராம். அவர் எந்த வேலைக்கு போனாலும், எந்த வீட்டை விட்டு எங்க போக வேண்டும் என்றாலும், ஒரு பெரிய ஆற்றை கடந்து அல்லது ஒரு பெரிய நதியை கடந்துதான் போக வேண்டும். ஸ்கூலுக்கு போனாலும் சரி, மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, இந்த தகப்பனாரும் இந்த சின்ன பிள்ளையும் அந்த நதியை தாண்டிதான் போயாக வேண்டும். அந்த தகப்பனார் என்ன செய்வார், அந்த சிறு பிள்ளைய கையில பிடித்து கொண்டு தன்னுடைய தோளின் மேல வைத்து மகளை பார்த்து சொல்லுவார், என் கழுத்தை நீ நல்ல பிடிச்சுக்கோ, இறுக்கி என் கழுத்தை பிடிச்சுக்கோ, நான் இந்த ஆற்றை கடக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆற்றை நீந்தி கடப்பாரா. அந்த மகள் பயங்கர சப்தத்தோடு, பலத்த பயத்தோடு அழுவான், அப்பா இந்த ஆறு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா போகுது, வேண்டாம் என்னை விட்டுருங்க, நான் உங்க கூட வரலன்னு சொல்லி அதுக்கு ரொம்ப பயம். நாட்கள் சென்றது, கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா சொன்னாரா, இல்ல நீயும் ஒரு நாள் இந்த ஆற்றை கடந்து செல்லுவாய், நீ பயப்படாத, ஒரு நாள் வரும், அந்த நாளில நீ இந்த ஆற்றை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தேவையானதை எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். ஒரு நாள் சொன்னாராம், இப்போ உன் கையை விடு, இப்போ உன்னுடைய கையை விட்டு இந்த ஆத்துல நீ இறங்கி பாருன்னு சொன்னா. பிள்ளை நல்ல வளர்ந்திருந்த நாட்கள் அது, கையை விட்டுச்சு. தகப்பனார நம்பி கையை விட்டு இந்த ஆற்றுல, நடு ஆற்றுல இறங்கிச்சு. வேகமாய் ஓடுற தண்ணி அந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் பயமுறுத்தினாலும், நடுங்க வச்சாலும், அந்த பிள்ளை இப்ப தைரியமா நின்னுச்சு, நீச்சல் அடிச்சுது. இங்கேயும் அங்கேயும், இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் திரும்ப திரும்ப திரும்ப நீச்சல் அடித்து கொண்டே இருந்தது. நீச்சல் அடித்து கரைக்கு வந்த பிறகு அந்த பிள்ளை தகப்பனாரை பார்த்து சொல்லிச்சான், அப்பா இந்த நதியை பார்த்தா நான் இவ்வளோ நாள் பயந்திருந்தேன், இதுக்கா நான் இவ்வளோ பயப்பட்டேன், இப்ப நான் ரொம்ப ஈஸியா நான் தாண்டிடுறேன், ரொம்ப ஈஸியா நான் வந்து என்ன செய்ய முடியுது, தாண்ட முடிகிறது. நீங்க வந்து எனக்கு என்னை கூட்டிட்டு போய் பழக்கப்படுத்தி இருக்கிறீங்க, இவ்வளவுதானா இந்த நதி, இவ்வளவுதானா அந்த நதின்னு சொல்லி அதுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கரத்திலேயே இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திலேயே இருக்கின்ற பொழுது நாம் அறியாத வகையில நம் நினையாத வகையில கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே வருகிறார். பலப்படுத்தி கொண்டே வந்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களை நம்மை கொண்டு செய்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிறேன். ஒருவேளை பார்வையிலோ அல்லது நம்முடைய செயலிலோ அல்லது படிப்பிலோ அநேக சூழ்நிலைகளில நாம் பலவீனர்களா இருக்கலாம். பலவீனமான சூழ்நிலைக்கு மத்தியில இருந்தாலும் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு, தேவனுடைய சமூகத்துல நாம் எப்போது என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு பண்ணினார். அவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். எசேக்கியேல் 33:7 இப்படி சொல்லுகிறது, மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் காவல்காரனாக நியமிக்கிறார். தேசத்தை காக்க வேண்டும், தேசத்தினுடைய ஜனங்களை காக்க வேண்டும், தேசத்துக்கு சுதந்திரமாய் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் காக்க வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் தேவனுடைய காவல்காரனாக வைக்கப்படுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. இது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு விசுவாசியினுடைய அழைப்பு, ஒரு விசுவாசியினுடைய செயல்பாடு, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்பதை இதிலிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் பலனடைகிறேன், நான் அண்மையானவைகளை பெற்றுக்கொள்கிறேன், நான் நல்ல ஊழியத்தை செய்கிறேன், நான் விசுவாசி என்கின்ற எல்லைக்குள்ளே வரும்போதே கர்த்தர் நமக்கென்று அல்லது எசேக்கியேலுக்கென்று வைக்கப்பட்ட ஒரு பெயர், நீ காவல்காரன், நீ அநேக காரியங்களை காக்கும்படியாய் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உன்னை நான் வைத்திருக்கிறேன். இப்ப இந்த எசேக்கியேல் காவல்காரன் என்று சொல்லும் போது மூன்று விதமான காரியங்களை மாத்திரம் சுருக்கமா அவங்க மத்தியில வைக்கிறேன். இந்த காவல்காரனுக்கென்று ஒரு அழைப்பு இருந்தது எனக்கு.

சாப்பிடணும். என்ன செஞ்சிருப்பாங்க அந்த சிறைப்பட்டவர்கள், ஐயா நாங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டோம், நாங்க கொஞ்ச நேரம் எந்திரிச்சு நிக்கலாமா, கொஞ்ச நேரம் படுத்துக்கலாமா, கொஞ்சம் சாப்பிடலாமான்னு சொல்லி அந்த காவல்காரனை பார்த்து என்ன செஞ்சிருப்பாங்க, அனுமதி கேட்டிருப்பாங்க. ஐயா ரொம்ப கால் வலிக்குது, நான் கொஞ்சம் காலை நீட்டி உட்கார்ந்துகிட்டுமா. அவன் அந்த சிறைச்சாலை காவல்காரன் என்ன சொல்லியிருப்பான், ஒருவேளை சரி பரவாயில்ல உட்கார்ந்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ரெண்டு மிதி என்ன செஞ்சிருக்கலாம், மிதிச்சிருக்கலாம். சிறைச்சாலையின் அனுபவத்தை பெற்றிருந்தாதான் நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம விரும்பின காரியம் நடக்காது, நம்ம விரும்பின காரியம் நடக்காது. உலகத்தின் மனுஷனுடைய கையில ஒரு கைதியாக ஒரு சிறைச்சாலை மனுஷனாக இருந்த எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், உன்னோட நான் பேசுகிறேன். இரண்டாவது அதிகாரத்துல காலூன்றி நில், நான் உன் வார்த்தைய உன் வாயில வைக்கிறேன். மூன்றாவது அதிகாரத்துல சொல்லுகிறா, நான் உன்னை காவல்காரனாக வைக்கிறேன், நீ அநேக வேலையை செய்யணும், நீ என் ஜனத்தினுடைய காரியங்களை என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி சிறை பிடிக்கப்பட்டிருந்த ஒரு மனுஷனை அந்த சிறையிலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் விடுவித்து அந்த தேசத்திற்கே காவல்காரனாக வைத்தார். சிறைப்பிடிக்கப்பட்ட மனுஷன் தான் காவல்காரனாக மாறினார். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில, தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில ரொம்ப அற்புதமானது. அப்ப எசேக்கியேலுக்கு தெரியும் தன்னுடைய அழைப்பு என்ன, நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம். அவர் ரொம்ப கவனமா இருந்திருப்பார். இந்த வார்த்தை உள்ளத்துல வந்த உடனே நான் காவல்காரன், அவருடைய கண்ணு பார்க்கிறதை எல்லாம் அந்த காவல்காரனோ இதை பாதுகாக்க வேண்டும், இந்த குடும்பத்தை நான் பாதுகாக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும், இந்தந்த காரியங்கள் எல்லாம் ஏன் பொறுப்புன்னு சொல்லி ஒரு பொறுப்புக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்புணர்வுக்குள்ள எசேக்கியேல் வந்திருப்பான். இன்றைய நாளில அநேக விசுவாச பிள்ளைகள், நீங்களும் நானும் அநேகருக்கு பொறுப்பாளிகள், அநேகருக்கு காவல்காரர்கள். ஏன்னா நாம் எப்படி இருந்தோம், சிறைச்சாலையில இருந்தோம், அடிமைத்தனத்தில் இருந்தோம். அநேக மக்கள் நீங்க இதை காட்டிலும் கொடுமையான இடங்களிலும், கொடுமையான மரணத்தின் பிடிகளில இருந்தீங்க, கொடுமையான இடத்துல இருந்தீங்க, ரொம்ப கடினமான சூழ்நிலையில இருந்தீங்க. உங்களை கர்த்தர் விடுவித்தார், உங்களை கர்த்தர் பாதுகாத்தார். குறிப்பாக இலங்கை தேசத்திலிருந்து இன்னும் பிற நாடுகளில் இருக்கிறவர்கள், நீங்கள் எவ்வளவோ வேதனைகளை தாண்டி, வலிகளை தாண்டி, இழப்புகளை தாண்டி, அப்போ சிறைச்சாலைனா என்னன்னு தெரியும். உங்களை இன்றைக்கு கர்த்தர் காவல்காரராக வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு எண்ணம் வரும்போது பாருங்க எவ்வளவு ஆச்சரியமானது. தமிழ் மக்களை இந்த இன்டர்நேஷனல் பல சர்வதேச இந்த கனடா தேசத்துல பார்க்கும்போது, ரொம்ப ஒரு சில மக்களை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும். எவ்வளவாய் உழைக்கிறாங்க, எவ்வளவாய் ஓடுறாங்க, எவ்வளவு வேலை செய்யறாங்க, எவ்வளவாய் இந்த மக்கள் தன்னுடைய மக்களை பாதுகாக்கிறாங்க, பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரிந்து காலை அதிகாலையிலிருந்து இரவு மட்டும், நடு இரவு மட்டும் வேலை செய்யறாங்க, வேலை செய்து கடினமாய் உழைத்து இருக்கிற மக்கள் உண்டு. பல பிரச்சனைகள் இருக்கிறார், பல ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, யூத் யங்ஸ்டர்ஸினுடைய ப்ராப்ளங்கள் இந்தியா, இலங்கை, கனடா இந்த நாடுகளில இருக்கிற குடும்ப பிரச்சனை, திருமணங்களில பல பிரச்சனைகள், திருமண உறவுகளில பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருக்கு. அவர்கள் ஆவிக்குரிய உலகத்துல நம்மை போல அவங்க வருவாங்களா, ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். அவர்கள் கையில பைபிள் எடுப்பாங்களா, ஆலயத்துல காலடி எடுத்து வைப்பாங்களா, அந்த தலைமுறை ஊழியத்தை செய்யுமா, செய்வார்களா, ரட்சிப்பின் பாதையில நடப்பார்களா, அநேக கேள்விகள் இருக்கும் போது நமக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரே ஒரு பதில், நான் தான் அதை செய்யணும், நான் தான் அதற்கு பொறுப்பு, நான் தான் அதற்கு காவல்காரன். நான் காவல் காக்கும்படியா என்னிடத்துல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், ரெண்டு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறார், அநேகரை கத்தர் கொடுத்திருக்கிறார். நான் கண்களால பார்த்தறியாத, கேட்டறியாத அநேகரை கத்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப காவல்காரனுக்கு என்று ஒரு அழைப்பு உண்டு. நீங்க இதை கேட்டுட்டு இருக்கிற இதே சமயத்துல யாரெல்லாம்

0: எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய உறவுகளில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு நீங்க தான் காவல்காரர்கள். தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இங்க இஸ்ரவேல் புத்திர எசேக்கியேலுக்கு சொல்ற வார்த்தை தான், அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ சொல்லு, ஆண்டவருடைய வார்த்தையை பேசு. அநேக நேரங்களில சொல்லலாமா, சொல்லாம சொல்லிட்டா எதுவும் நினைப்பாங்களா, நான் சொன்னா எதுவும் பிரச்சனை வருமா? இல்ல, சொல்ல வேண்டிய இடங்களில சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல. கர்த்தர் உங்களை, உங்களுடைய ஊழியங்களை காவல்காரனுடைய ஊழியமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த காவல்காரன் எல்லா நாளும் அவசியமே இல்லை. தேவையா? வேண்டவே வேண்டாம். காவல்காரன் என்ன செய்யலாம்? போகணும், வேலையில சேரணும், வீட்டுல வந்து படுத்து தூங்கணும். உண்மையாவே சொல்ல பிராக்டிக்கலா பேசுறேன். இப்ப என்ன வந்து பேங்க்ல ஒரு காவல்காரனாக வைத்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஏடிஎம்ல காவல்காரனாக இருக்கிறேன்னா நான் என்ன செய்யலாம்? போயிட்டு வேலையில ஜாயின் பண்ணிட்டு நல்ல வீட்டுக்கு திரும்ப வந்து படுத்து தூங்கிடலாம். காவல்காரன் தினமும் அவசியம் இல்லை. ஒரு நாள் திருடன் வருவான், ஒரு நாள் பிரச்சனை வரும், அன்னைக்கு மாத்திரம் போனா போதும். தீங்கு நாளில் ஒரு நாள் தீங்கு நாள் வரும். எல்லா நாளும் காவல்காரன் அவசியமே இல்லை, இல்லையா? எசேக்கியேல் 1, 2, 3 அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது இந்த வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கு. தீங்கு நாள் ஒன்று வரும், தீங்கு நாள் வருகின்ற பொழுது நீ என்ன செய், அந்த நாளில நீ காவல் காத்தா போதும். எல்லா நாளும் காவல் காக்க வேண்டாம். ஆனா அப்படி காவல்காரன் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தீங்கு நாளுக்கென்று அவன் காத்து கொண்டே இருப்பான். 3 அதிகாரத்தை நீங்க வாசிக்கின்ற பொழுது அவர் அந்த வார்த்தையை எசேக்கியேல் 3 அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க. இதெல்லாம் சரியாக நம்ம என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும், சரியாக நம்ம என்ன செய்ய முடியும், கேட்டுக்கொள்ள முடியும். அந்த தீங்கு நாள் எப்போது வரும், அந்த தீங்கு எப்போ வரும், அந்த பிரச்சனை எப்போது வரும், அந்த நெருக்கம் எப்போது வரும், நான் ரெடியா இருக்கிறேன். இன்னைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கு என்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு எந்த ஒரு நெருக்கடியுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தர் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆக என்னை வந்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம நல்ல அமைதியா இருந்துட்டு விசுவாசியான பிறகு, ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற பிறகு, கிருபைகளை பெற்ற பிறகு, நன்மைகளை பெற்ற பிறகு, ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு யுத்த களம் ஆரம்பமாகிறது. 2 ஆப்ஷன்ஸ் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில இருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிறது. நல்ல சுகமாய் இருக்கிற நாளில என் பலனை பெருக்கிக் கொண்டே இருக்கிறேன், பலனை சேர்த்து கொண்டே இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தைகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு நாள் தீங்கு வரும்போது நான் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறேன். என்றைக்கு தீங்கு வரும், என்றைக்கு பொல்லாத நாட்கள் வரும், என்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்லி காத்து கொண்டே இருக்கிறான் காவல்காரன். அதே போல தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் காத்து கொண்டே இருக்கிறார்கள். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, நல்ல சுகமா இருந்துட்டு எதை பத்தி நான் காலப்படல, ஆண்டவர் பார்த்து கொள்வார், நான் அமைதியா இருக்கிறேன், சும்மா இருந்து விட்டு நான் என்ன ஆயத்தப்படுத்தல, அல்லது ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தல, வரங்களினால ஆயத்தப்படுத்தல, வார்த்தைகளினால என்ன ஆயத்தப்படுத்தல, திடீரென்று ஒரு நாள் முழிக்கிறேன், நான் இன்று யுத்தம் பண்ணுகிறேன், இல்லை காவல்காரன் அப்படி திடீரென்று எழும்பி செய்ய முடியாது. கேள்வி இதுதான், இன்றைக்கு கர்த்தர் என்னை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார், நான் என்னை எப்படி ஷார்பன் பண்ணுகிறேன், எப்படி என்னை கூர்மைப்படுத்துகிறேன், நான் எல்லாவற்றிற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உன்னே ஒன்று, அந்த அன்பு மகள் தகப்பனுடைய கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டாள், அவ்வளவுதான். அப்பாதான் நீச்சல் அடிக்கிறார், பிள்ளை ஒன்றும் செய்ய வேண்டாம், நீச்சல் அடிக்கிறார். ஒரு நாள் வந்தது, தகப்பனா சொன்னார், இப்ப நீ தண்ணியில இறங்கு. இந்த தண்ணியில இறங்கும் போது பிள்ளைக்கு பயம் போயிடுச்சு, பலன் வந்துட்டு. ஆனா உன்னே ஒன்று அந்த பிள்ளை செஞ்சது, ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய கழுத்தை கட்டி கொண்டு அது அமைதியா இந்த பக்கமும் அந்த பக்கமும் தகப்பனாரோடே கூட நீச்சல் அடிச்சது, நீந்தினது. அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம இவ்வளவுதான் ஆயத்தப்படணும். நம்ம ஆண்டவரோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளில நீ ஆற்றில இறங்கு, இன்னைக்கு தீங்கு வருது, பிரச்சனை வருகிறது என்று சொல்லுகிற ஒரு நாளில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தும் போது அந்த தீங்கு நாளில நீங்க ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அந்த ஜெயம் வருகின்ற பொழுது, அந்த ஜெயத்தை நீங்க பெற்றுக் கொள்ளுகிற பொழுது நமக்கு அன்றைக்கு புரியும், நான் அநேகருக்காக இதை நீங்க எசேக்கியேல் 1:2-3 எசேக்கியேல் 33 நீங்க வாசிக்கின்ற பொழுது ஒரு தேசத்துல தீங்கு வரும்போது காவல்காரன் செயல்பட ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிச்சு பார்க்கணும், எங்க தீங்கு வரக்கூடும், என் குடும்பத்துல எந்த பிரச்சனைகள் வரலாம், யார் மூலமா வரலாம், எந்த நேரத்துல வரலாம், அது வர ஆரம்பித்திருக்கிறதா, டு ஐ சி த ட்ரேசஸ் ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னு காவல்காரன் என்ன செய்யணும், பார்த்து கொண்டே இருக்கணும். பிரச்சனை வந்த பிறகு செயல்படுகிறது அழைப்பல்ல, பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே எக்கால சத்தத்தை ஊதுவதற்கு ஆயத்தமா இருப்பவர்கள் காவல்காரர்கள். வெரி பிராக்டிக்கல். என் சரீரத்தை பார்க்கிறேன், ஓகே நான் நன்றா இருக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே இப்ப எனக்கு என்ன பிரச்சனை வருது, லேசா ஒரு ஒரு டயர்ட்னஸ் வருகிறது, அல்லது சிலர் என்ன சொல்லலாம், எனக்கு டயபெட்டிக்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அல்லது லேசா வயிறு ஓவர் வெயிட் ஆயிடுச்சு, ரொம்ப குண்டாயிட்டேன் நான், அல்லது நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறேன். நம்ம சரீரத்துல எங்க பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியும், உடனே என்ன செஞ்சிடும், அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுகிறோம், ரொம்ப கேர் பண்ணுகிறோம், வாக்கிங் போகிறோம். அதே போல சுற்றி இருக்கிற இடங்களை எல்லாம், உங்க அதிகாரத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க பார்க்கறீங்க, ரொம்ப வாட்ச் பண்றீங்க, பண்ண கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார், இதுதான் பிரச்சனை, இந்த பிரச்சனை வரப்போகுது, நீ ஆயத்தம் ஆயிரு, உன் பிள்ளைகள் எச்சரிக்கை பண்ண, இதை செய். இப்படி செய்யும் போது ஜாமக்காரர்கள் அல்லது காவல் காக்கிறவர்கள் தீங்கு நாளுக்கு ஆயத்தப்படுகிறாங்க. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார், அதுதான் நமக்கான வாக்கு தத்துவம். எசேக்கியேல் 3:27 காவல்காரனுக்கு ஒரு அழைப்பு உண்டு, காவல்காரனுக்கு என்று ஒரு தீங்கு நாள் உண்டு, காவல்காரனுக்கு என்று ஒரு வாக்கு தத்தம் உண்டு. என்ன வாக்கு தத்தம் தெரியுமா, நான் உன்னோடு பேசும் போது உன் வாயை திறப்பேன், நான் உன்னோடு பேசும் போது உன் வாயை திறப்பேன், அவ்வளவுதான். அதுக்கு முந்தின வசனங்களை எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பலப்படுத்தினார். 22 நான் உன் கூட பேசுவேன்னு சொன்னார், கூட்டிட்டு போனார், மகிமையை எசேக்கியேல் பார்க்கிறார், முகங்குப்புற விழுந்தார், ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவி அவரோடு பேசினது, நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது, எசேக்கியேல் அமைதியானார், பேசவே முடியல. மனுஷ ஞானம் தடைப்பட்டது, மனுஷ ஆலோசனை தடைப்பட்டது. கர்த்தர் எசேக்கியேலை ஆளுகை செய்தார், நாவோடு மேல்வாயோடு நாவை ஒட்டி கொள்ள பண்ணினார். ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் உன்னோடு பேசும் போது உன் வாயை திறப்பேன். அப்படின்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. நீ சும்மா உன் வாயை திறக்காத, நீ காவல்காரன், சும்மா கடந்து பேசாத, ஊர்ல சொல்லுவாங்க வளவள கொலகொல நினைச்சையாத, பேசாத, அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு. இது ரொம்ப ஆச்சரியமானது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நான் எப்போ பேசணும்னு விரும்புறேனோ அப்பந்தான் உன் வாயவே திறப்பேன். அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரே, நீர் எப்போது பார்க்கணும்னு நினைக்கிறீரோ அப்போது என் கண்களை திறந்துடலும், நீர் எப்போது கேட்கணும்னு நினைக்கிறீரோ அப்போது என் காதுகளை திறந்துடும், எப்போது நான் நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அப்பொழுது என் கால்களை நீ திறந்துடலும், என் கைக்கு அப்படி காவல் வையும். அப்ப இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு தீர்க்கதரிசியினோட வார்த்தை. இன்றைக்கு நம்ம பேசுகிற எந்த இடமா இருந்தாலும், வீட்டுல பேசினாலும் சரி, ஆலயத்துல பேசினாலும் சரி, பிரசங்கத்துல பேசினாலும் சரி, சும்மா பேசினாலும் சரி, நண்பர்களோடு பேசினாலும் சரி, மனைவியோடு பேசினாலும் சரி, குடும்பங்களில பேசினாலும் சரி, இதுதான் கட்டளை, ஆண்டவரே நீர் பேசும்போது என் நாவை திறந்துடும். அநேக நேரங்களில நான் நினைப்பது உண்டு, ஒருவேளை இந்த இடத்துல சொல்ல இந்த வசனத்துக்காக நான் சொல்லுகிறேன், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கங்க, அநேக சூழ்நிலைகளில ஊழியக்காரங்க பேசாம இருந்தாலே எழுப்புதல் வந்துடும், சும்மா பேசாம இருந்தாலே, அமைதியா இருந்தாலே இந்நேரத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன செஞ்சிருக்கோம், எழுப்புதல் வந்திருக்கும். நம்ம பேசி தேவையில்லாததை பேசி, ஏதோ ஒன்ன பேசணும் வேண்டும் என்று பேசி அநேக காரியங்களை நாமே கெடுத்து கொண்ட சூழ்நிலைகள் உண்டு. நான் உன்னோடு பேசும் போது உன் வாயை திறப்பேன், அமைதியாயிரு. ஆனா இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும். நீ ஏன் கவலைப்படுற? கேட்கிற ஆளை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? உன்னை பேச வைக்கிற ஆளை குறித்து கவலைப்படு. நம்ம கன்சர்ன் ஃபுல்லா கேட்கிற ஆளை பத்தி இருக்கு. கேட்கிற ஆட்கள் ஆசீர்வதிக்கப்படணும், கேட்கிற ஆட்கள் அப்படி இருக்கணும் இப்படின்னு. ஆனவருக்கு அந்த நீ கேட்கிறவர்களை பத்தி நான் பார்த்து கொள்ளுகிறேன். நீ என்ன பற்றி கவலைப்படு, நீ என்ன பற்றி நீ என்ன செஞ்சுக்கோ, கவனமா இருந்துக்கோ. கேட்கிறவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்ல, உன் ஃபோக்கஸ் அங்க இல்ல, யுவர் ஃபோக்கஸ் இஸ் டுவர்ட்ஸ் ஆன் மீ. கேட்கிறவர்களை குறித்து நீ வந்து ரொம்ப யோசிக்காத. நீ ஆண்டவருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருப்போம் என்றா, இன்னைக்கு என்னுடைய ஜெபம் இது, ஆண்டவரே தேவைப்படாத நேரங்களில, அவசியப்படாத நேரங்களில என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொள்ளட்டும். நீ பேச விரும்புகிற நேரத்தில் என் நாவை திறந்து பேசவையும். உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மீண்டுமாய் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் காவல் காதர்கள். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு நாள் வருகிறது, அந்த நாளில நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். உங்களுக்கென்று ஒரு வாக்கு தத்தம் உண்டு, உங்கள் வாயை கர்த்தர் கூர்மையாய் எடுத்து ஆசீர்வதிப்பா. தேவன் தாமே இந்த வார்த்தையை பல இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அசைப்பாராக. ஒரு செகண்ட் உங்களுக்கு அச்சுப்பிக்கிறேன். பரலோகத்தின் தகப்பனே, இது தூர இடத்திலிருந்து கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய காவல்காரர்கள். நீர் கவனித்துக் கொள்ளும். இந்த வார்த்தை ஆழமாய் கிரியை செய்யட்டும். எந்தெந்த சூழ்நிலைகளுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பி நிற்கிறார்களோ, வியாதி, பிசாசின் போராட்டங்கள், நெருக்கடிகள், பிள்ளை சூனிய கட்டுகள், குடும்ப பிரிவினைகள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், கடன் பிரச்சனைகள், சரீர வியாதிகள், ஆமேன், ஒவ்வொன்றிலும் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். Thank you again. God bless you.
1: மனுபுத்திரனே, நான் உன்னை காவக்காரனா வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு நம்ம தலைவர்கள் செச்சிருப்ப அருமையான விளக்கத்தை கொடுத்தீர்கள். இதுல சிறைப்பிடிக்கப்பட்ட மனிதன் காவக்காரனா மாறினா, பட் ஒரு தலைமுறையை பற்றி சொல்லியதை பார்த்தா நானும் தலைமுறை இனி வருகிற ஜெனரேஷன் எப்படிப்பட்ட ஜெனரேஷனாக வருவார்கள் தெரியாது. சபைக்கு போவார்களா, வார்த்தையை வாசிப்பார்களா, தன்னுடைய வார்த்தையை கீழ்ப்படுவார்களா என்ற கேள்வி. காரணம் இன்றைய நாள நவநாக நன்றாக முன்னோக்கி கொண்டு போயிருக்கு. இந்த பிசாசானவன் பல விதமான நுட்ப காரியங்களை கொண்டு வந்து புகுத்தி விட்டு, இதனாலே இந்த இளைஞர் ஜோதிடர் வந்து உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பிசாசானவன் காந்தம் போல எடுத்து கொண்டிருக்கான். அப்ப இந்த தலைமுறை நல்ல சுதாரணத்தை சொல்லுங்க, தலைமுறை எப்படிப்பட்ட தலைமுறை என்னவாக முடியும் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கின்ற பாச அருமையான வழிபாட்டை கொடுத்தீர்கள். அடுத்தது, நான் உன்னோடு பேசும்போது வாயை திறப்பேன். இப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வார்த்தையை தந்தா பேசாமல் இருப்போம், டெலிபோனோட அலம்புவோம். காரணம் கீழ்ப்படிவன் வார்த்தை தியானிக்கும். அருமையான இசைக்கிற அதிகாரத்துல தெளிவாக ஆறுதலாக உங்களுடைய வார்த்தை மிகவும் தெளிவாகவும் ஆறுதலாக இப்படித்தான் செய்தி கொடுக்க வேண்டும். உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது முதியோர் அணைகர் இப்ப 97 ரேடியோவில நாங்கள் தொடர்படுத்திக்கின்றோம். உங்களுடைய தேவனுடைய வார்த்தை இப்பொழுது உலகம் முழுக்கவும் 97 ரேடியோவில் போய்கொண்டிருக்கிறது. அநேக முதியோர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இந்த அநேக முதியோர் கேட்கக்கூடிய முறையிலே நீங்கள் மிக ஆறுதலாக அமைதியாக வார்த்தையை உச்சரித்து சொன்னீர்கள். மிகவும் ஆசிரியது உண்மையிலே. இது மறு உடற்பிள்ளை போகும்போது அன்னைகள் கேட்டு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நீங்க ரெண்டாம் முறையா வந்திருக்கு. இப்ப ஞாபகம் முதல்முறை நீங்க வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆனா உங்களோட முதல் வரைக்கும் இளைஞர் இப்ப கொஞ்சம் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாம போச்சு. பரவாயில்ல, கத்தையும் உங்கள் உதயங்களையும் இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ரெவரன்ஸ் ஸ்டீவன். இது ரெண்டாம் முறையாக இந்த நித்தியவசனம் வந்திருக்கிறார். எஸ்ஐக்கிய அதிகாரத்திலிருந்து ஒரு வசத்தை கூறி மிக தெளிவாக வழிபடுத்தினார். மிகவும் ஆசிவா இருந்து கத்தர் அந்த ஊழியக்காரன் ஆசிரியப்பார்கள். அது மட்டும் நான் பஞ்சுஜனுக்கும் நன்றியை சொல்ல வேண்டும். அவர் கூட அநேக ஊழியக்காரர்களை வந்தையில தொகுத்து அதுக்காக நான் சொல்ல வேணும். கத்தர் பஞ்சுஜனை ஆசிரியப்பார்கள். தொடர்ந்தாக முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். நாளிலே வார்த்தையின் வளர்ச்சி மிக ஆசீர்வாதமாக நடந்து முடிஞ்சது. ஆவியானவர் தான் இன்றைய நாளே இந்த வார்த்தையின் விதத்தை நடத்தினார். மிகவும் ஆசமாக இந்த முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினியிடம் ஒப்புக் கொடுக்கும் காரணம், அவர் ஜெபிக்கும் பொழுது சில வசனங்கள் என்ன தொட்டது, ஆரம்ப ஜெபம் எடுக்கும் பொழுது சில வார்த்தைகள் என்ன தொட்டபடியா இந்த முடிவு ஜெயத்தை அவர்கிட்ட ஒப்புக் கொடுக்க போகிறேன். சிஸ்டர் ரஜினி அடங்காரமணி
2: மகேந்திரன், அது ஆங்கிலத்துல சொல்ல போனார் விட்னஸிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதுதான் எனக்கு நடந்து கொண்டே இருந்தது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே தொடக்கத்திலேயே எனக்கு காட்டி கொண்டிருந்தார் என்ன மாதிரி அவர் அதை தொடர்ந்து அவரே நடத்த போகிறார் என்று சொல்லி. நீங்கள் அவ்வளவுக்கு நீங்க அவரிடம் காத்திருந்து தான் வந்திருந்தீர்கள். அதே போல அவர் உங்களை நடத்தி கொண்டே வந்தார் பரிசுத்த ஆவியின் மூலமாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ லார்ட், எங்களை கத்தர் என்ன மாதிரி காவலரா வைத்திருக்கிறார் என்று நல்லாரு ஒரு செய்தியை கொடுத்தார். We are watchmen of the Lord. When the Lord has, you know, instated us and given us that position of, just like in Ezekiel, has been coming through a place of being in, almost like in a prisoner's position to be a watchman. In such a wonderful place, the Lord has called him out to be watchman. They call it out watchman on the wall, watchman, you know, how the Lord calls people to be watchman of a city, watchman of the gate, watchman of, you know, several ways and means. But we can be the watchman of the souls that God has called us to be, you know, wonderfully. That is carrying the souls in our hearts as being the watchman, that we do not want them to be taken by the enemy, rather than we come into the place of taking them, you know, from the enemy's hands into God's holy way in which he has redeemed us, into God's redemption. And so I really, really was blessed by that special word coming from Ezekiel, how the Lord has blessed Reverend Stephen to come and share that wonderful word, how to be a watchman. And thank the Lord for that wonderful word. And the second word that came from Pastor Rajanayam also was a very powerful word that blessed me also personally. Thank the Lord for that word as well. The first word from Pastor Victor Paul. Thank the Lord for all of these servants of the Lord that come and bless us with the word of God. And as it goes into YouTube and even, you know, Facebook, they become a wonderful blessing to the hear us once again for the listeners as they go into the media networks to be blessed as Brother Leslie is preparing, recording and sending them into the media networks. So thank the Lord for that. Thank you, thank you, thank you, Master. Thank you, Savior, Lord God Almighty. In the name of Jesus, Lord, you have been such a blessing, Lord, bringing this blessing, Lord, into the hearers, into the listeners, and they have been listening, Lord Jesus, that have also joined hands together. Lord, we do not take this light, Lord. This is your work. This is the work of the Holy Spirit. I always, Lord, want to adhere that, and I want to acknowledge that, Lord Jesus, not to bypass the work of the Holy Spirit, the third person in the Trinity, how he is the one who is carrying and working and moving and doing this, as you have sent that third person in the Trinity, Lord Jesus. You coming in the form of the person of the Trinity into this world to accomplish the mission that you have asked us to do, Lord, and given us, Lord Jesus, as it has all been said, Lord Jesus, through the lips of the servants and the handmaidens, Lord, and also, Lord, for this network to come in and been blessed by it, Lord, and also Brother Mahendran, Brother Leslie, Sister Rita have been working alongside, Lord, as you have, Brother Mahendran has been hosting this network, he has been empowered, and Lord Jesus anointed Lord, Lord Jesus, such a way, Lord, to be led by you, Lord, right from the beginning to the end. This is nothing but your work and your spirit, the work of your Holy Spirit, Lord. So we thank you for that, Lord. Now we, Lord, entrust, Lord Jesus, the rest of the program that has been going on, that you have been so faithful, Lord. I'm bringing Sister Karuna, Lord, who has been singing and worshiping and blessing many, Lord, in how you have been leading her, Lord, through prayer, Lord. In many ways, she has been coming and praying for Israel and Sri Lanka and India and so many other places that she has been led to pray for, Lord. And also, Lord, thank you for the song that she had sharing also beautifully. And also, brother, Sister Grace Jayaranjan, who came and also, Lord Jesus, shared in the worship, Lord, the time of worship, Lord, that you have been, Lord, leading many, Lord, to come and worship together. And also, Lord, oh God, the time of devotional, Lord, that she had been coming and sharing once again about the just shall live by faith. And faith is the essence, Lord, oh God. And without faith, it's impossible to please God. And thank you for that wonderful message, Lord, the short devotional that she was able to challenge people's heart to keep faith in the very bottom line, Lord, in our lives, Lord. That's why you said it is impossible to please God without faith. And faith is the substance of things hoped for and the evidence of things not seen. So we thank you, Lord. Now we also thank you, Father, for Sister Dolly, who came and prayed, Lord, for the workers and servants of the Lord, right from beginning to the end, to be empowered and strengthened and anointed, Lord Jesus, to come and share, which you have been faithfully doing that, Lord, as we have been preparing them, praying for them, standing in the gap, Lord, and praying accordingly. Thank you, Lord, for her ministry and her call and the way you have been praying through also, Lord, and bless her and her family as well. And we thank you, Lord, also to be able to come in and pray, Lord, for the nations of the world and the hearers, Lord, and especially for Colombia, Lord, in South America. We have been struck by an earthquake and 700 people have perished. This is how life is, Lord, when we are not prepared to meet you. And yet, Lord, the life is such a way, Lord, comes and takes us away without even knowing about it. And such a disaster when they were not even prepared. Lord, this is how, Lord, we have to be so prepared, knowing that we are going to meet the Lord, our Maker, like it or not, prepared or not. That is how we have to take it so seriously, Lord, with the breath that you have given us, in the image you have made us, Lord. Lord Jesus, be always knowing. And Lord, you said you are knocking on the hearts of the doors and given us such an opportunity, Lord. These 700 people might have given such an opportunity. We do not know, Lord, how you might have been knocking the doors of their hearts, Lord, before they perish. But Lord, we think of their families once again, Lord, that you have been ministering and sending both churches and ministries, Lord, of the gospel, Lord, through evangelism and all the rest, Lord, to go in and now make whatever they could, Lord, with the families and the rest of what's going on in that very particular place, Colombia. We thank you for that, Lord. Now we also thank you, Father, for the ministers of the gospel that came, Lord, for Pastor Victor Paul's sermon, Lord, and Lord Jesus also, Pastor Rajan Ayam's sermon as well, Father. All those sermons have had such a special foundation of the gospel, the word of the living God coming through, blessing many, Lord, and bless them, Lord, as they go into YouTube and Facebook, however it goes in, Lord, oh God, that many will be hearing and listening and being blessed by it. And also the last sermon, Lord, that we had already shared, Lord, from Reverend Stephen, Lord, would also be such a blessing, Father, as Brother Mahendran already mentioned about it, Lord. Let it be a blessing as it goes into YouTube and Facebook as well, at a time such as this, Lord, to challenge their hearts, Lord, to come in and be blessed by it, to be the watchman, Lord, not the watchman of their cities or the watchman on the wall, the watchman of their souls, Lord, for the others that they are feeling the responsibility of their souls, just like this earthquake that the 700 got perished, Lord Jesus, that we will be responsible for the souls of our loved ones, our neighbors, our acquaintances, however that you have put us, Lord, in the path of their lives. We will be a witness to them and be blessed, Lord Jesus, because this is the time, Lord, that you have made it a point to be make a difference, just like the media networks are going this very moment as we spend this time before you, Lord, that you will be honored, lifted up and glorified and draw all men unto yourself. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen. Thank you, Sister Rajani Arangaramai, for your powerful closing prayer. God bless you and your family. Amen.

கடந்தவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரமே

0: இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: இதுவரை நேரமும் புதித்து ஆராய்ந்த பாஸ்டர் ஆண்டன் டாஸ்மேன் சங்கம வானொலியில தினமும் செய்து கொடுக்கிற ஊழியக்காரர். தேவன் அவர் ஆசிரியப்பார. தொடர்ந்து நாங்கள் டொலி அழைக்க போறோம். டொலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டொலி.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்க.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. புதிதான கிருபையின் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக

புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஆமென்.

ஆமென். அவருடைய கிருபையின் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட, அதை கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்க இந்த இப்போ இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவரது ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவருடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துற அப்பா. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்க 1000 70000 திறம் நாங்க விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழி நடத்துற கிருபை கிருபை கிருபை கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்துல ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்க உங்களையும் எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. நன்றி. ஆமென். ஆமென்.

புகழும் அதெல்லாம் எங்களுக்குரியதில்லை, அதெல்லாம் கத்திருக்குரியது. அப்ப பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கன்று, அவர் எங்களை ரசிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கத்திரங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக, எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு, எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம், அவர் பாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்றது. அதுக்காண்டி நன்றி செலுத்துறோம். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி சொல்லி நன்றி நன்றி நன்றி கூறுவதற்கு அப்பா உங்கள் கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா, வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே, இப்பொழுது பிரசனத்துக்குள்ள உங்களுடைய பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்கள் பாடுற பாடுகளுக்கு நாங்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை எனக்கு தாபாரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே இப்பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து

0: குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே அவருக்கு ஒரு அழைப்பு கொடுங்கள். இயேசுவேன் ஆண்டவரே உள்ளத்துல வாங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையா மாத்துங்கப்பா அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்தா போதும், இந்த சர்வ அதிகாரமும் உடைய தேவாதி தேவன் உங்களுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுவார், உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை தலையிலாக மாற்றி விடுவார். யோசேப்பு பாருங்க, யோசிச்சே பார்த்திருக்க மாட்டார் அங்க போடப்பட்டிருக்க எவ்வளவு தீவிரமா அவனை வந்து தூக்கி குழியில போடுறதுக்கு தீவிரிக்கிறாங்க, சிறைச்சாலையில தீவிரமா போட்டாங்க. அதற்கு மேலாக பார்வோன் பாருங்க தீவிரமாய் ஆள் அனுப்பி உயர்த்தினான். அதே போலவே உங்களை உயர்த்துவதற்கென்று கர்த்தர் மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்று அநேக காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு அவர் ரெடியா இருக்காருங்க. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, இந்த வேத புஸ்தகத்திலே கர்த்தர் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையோட இரவும் பகலும் தியானமா இருக்கும் போது சங்கீதம் 1:3 போடப்பட்டிருக்கிறது, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 போடப்பட்டிருக்கு, நீங்க எப்பக்கம் திரும்பினாலும் வெற்றி பெறுவீர்கள், வெற்றிகரமான வாழ்க்கைக்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், அசாதாரணமான காரியத்தை செய்வதற்கென்றே கர்த்தர் உங்களை அழைக்கிறார், உயரமான ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை ஏறி வர பண்ணுவார், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் தேவனே, கர்த்தாவே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, மகத்துவமானவரே, மாசற்ற தேவனே, மகிமையின் ராஜாதி ராஜாவே, நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, ஒருவரும் சேரக்கூடாதவரும் கர்த்தாவே சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, வானாதி வானங்களும் கொல்லாத தேவனே, உம்முடைய மகிமையினால் சங்கமம் வானொலியின் கர்த்தாவே இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் நிரப்பப்படுவதாக. தேவாலயத்தின் வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல், உம்முடைய மகிமை கர்த்தாவே மேகம் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தை மூடுவதாக. உம்முடைய உயர்வு ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தின் பேரிலே கர்த்தாவே பலிதமாகட்டும். நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே எல்லா உயர்ந்த எண்ணங்களும் மகிமையான திட்டங்களும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தாவே பலிக்கும்படி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். உம்முடைய விருப்பமும் உம்முடைய சித்தமும் செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. வானொலியோடு இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்கிறீர், பலப்படுத்துகிறீர், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் ஒவ்வொருத்தரையும் ஏறி இருக்க பண்ணுகிறீர். கர்த்தாவே வேலைக்காக ஜெபிக்கிற எல்லா மக்களுடைய கர்த்தாவே வேலைகளிலே நீர் இடைபடுகிறீர். யோசேப்பை உயர்த்தினவர் கர்த்தாவே, உயர்வு ஒவ்வொருத்தர் குடும்பத்தின் பேரிலே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped. Recording in progress.

0: 2 சாமுவேல் 3 அதிகாரம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் எஸ்ரயேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவனுடைய 2 குமாரன். 3 குமாரன் கேசூரின் ராஜாவான பல்மாய் குமாரத்தியாகிய மாக்காள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4 குமாரன் ஆகித் பெற்ற அதோனியா என்பவன். 5 குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6 குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லால் இடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னே சவுலின் குடும்பத்திலே பலத்தவன் ஆனான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தி ஆகிய ரிஸ்பால் என்னும் பெயருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தாள். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டி இடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இந்நாள் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இந்த ஒரு ஸ்திரீயின் நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர் செபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலை நிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதின் இடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலை எல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உன்னோடு இருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோட நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்ல சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்தில் இருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோட பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பெனியமீன் மனுஷர் காதுகள் கேட்க பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பெனியமீனுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானதை எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகளை கேட்க பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோட கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோட வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்மோட உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போனான். தாவீதின் சேவகரும் யோவாபும் அநேகம் பொருட்களை கொள்ளையிட்டு தண்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அப்னேர் எப்ரோனில் தாவீதின் இடத்தில் இல்லை. அவனை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோட போய்விட்டான். யோவாபும் அவனோடு இருந்த எல்லா சேனையும் வந்தபோது நேரின் குமாரனாகிய அப்னேர் ராஜாவினிடத்தில் வந்தான் என்றும் அவர் அவனை சமாதானமாய் போக அனுப்பிவிட்டார் என்றும் யோவாபுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவாப் ராஜா வண்டையில் பிரவேசித்து, என்ன செய்தீர்? இதோ அப்னேர் உம்மிடத்தில் வந்தானே, நீர் அவனை போக விட்டது என்ன? நேரின் குமாரனாகிய அப்னேரை அறிவீரே, அவன் உம்மை மோசம் போக்கவும் உம்முடைய போக்குவரத்தை அறியவும் நீ செய்கிறது எல்லாம் ஆராயவும் வந்தான் என்று சொன்னான். யோவாப் தாவீதை விட்டு புறப்பட்ட உடனே அவன் அப்னேரை தாவீதுக்கு தெரியாமல் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆட்களை அனுப்பினான். அவர்கள் சீரா என்னும் துறவு மட்டும் போய் அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசகேலுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொண்டு போட்டான். தாவீது அதை கேட்டபோது, நேரின் குமாரனாகிய அப்னேரின் இரத்தத்திற்காக என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கர்த்தருக்கு முன்பாக எந்தைக்கும் பழி இல்லை. அது யோவாபுடைய தலையின் மேலும் அவன் தகப்பன் குடும்பத்தின் மேலும் சுமந்திருப்பதாக. யோவாவின் வீட்டாரிலே பிரமியக்காரனும் குஷ்டரோகியும் கோல் ஒந்தி நடக்கிறவனும் பட்டயத்தால் விழுகிறவனும் அப்பம் குறைச்சல் உள்ளவனும் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்றான். அப்னேர் கிபியோனில் நடந்த யுத்தத்திலே தங்கள் தம்பியாகிய ஆசகேலை கொன்றதின் நிமித்தம் யோவாபும் அவன் சகோதரனாகிய அபிசாயும் அவனை சங்காரம் பண்ணினார்கள். தாவீது யோவாபையும் அவனோடு இருந்த சகல ஜனங்களையும் பார்த்து, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தி அப்னேருக்கு முன்னாக நடந்து துக்கம் கொண்டாடுங்கள் என்று சொல்லி தாவீது ராஜா தானும் பாடைக்கு பின் சென்றான். அவர்கள் அப்னேரை எப்ரோனிலே அடக்கம் பண்ணுகையில் ராஜா அப்னேரின் கல்லறை அண்டையிலே சத்தமிட்டு அழுதான். சகல ஜனங்களும் அழுதார்கள். ராஜா அப்னேருக்காக புலம்பி, மதி கட்டவன் சாகிறது போல அப்னேர் செத்து போனானோ, உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை, துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாய் அவனுக்காக அழுதார்கள். பொழுது இன்னும் இருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் வந்து அப்பம் புசியும் என்று தாவீதுக்கு சொன்னபோது, தாவீது, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே நான் அப்பத்தை ஆகிலும் வேறெதை ஆகிலும் ருசி பார்த்தால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று ஆணையிட்டு சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கவனித்தார்கள். அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்படியே ராஜா செய்ததெல்லாம் சகல ஜனங்களுக்கும் நலமாய் தோன்றினது. நேரின் குமாரனாகிய அப்னேரை கொண்டு போட்டது ராஜாவினால் உண்டானதல்லவென்று அந்நாளிலே சகல ஜனங்களும் இஸ்ரவேலர் அனைவரும் அறிந்து கொண்டார்கள். ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, இன்றைய தினம் இஸ்ரவேலில் பிரபுவும் பெரிய மனுஷனும் ஆகிய ஒருவன் விழுந்தான் என்று அறியீர்களா? நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செருயாவின் குமாரராகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு.
1: எரேமியா 9 அதிகாரம். ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆ, வனாந்தரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லாரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே

0: அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேற எந்த பிரகாரமாக நடத்துவேன்? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் தன் அயலானோடே தன் தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், மனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்தரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? நான் அவரவருக்கு விதித்த என் நியாய பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமலும் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்து அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத புறஜாதிகளுக்குள்ளே அவர்களை சிதறடித்து பட்டயம் அவர்களை நிர்மூலமாக்கும் மட்டும் அதை அவர்களுக்கு பின்னாக அனுப்புவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பட்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாகவும் நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாகவும் ஒப்பாரி சொல்லக்கடவர்கள். எத்தனையாய் பாழாக்கப்பட்டோம், மிகவும் கலங்கி இருக்கிறோம். நாங்கள் தேசத்தை விட்டு போகிறோம், எங்கள் வாசஸ்தலங்களை அவர்கள் கவிழ்த்து போட்டார்கள் என்று சியோனிலிருந்து உண்டாகிற புலம்பலின் சத்தம் கேட்கப்படும். ஆதலால் ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். வீதியில் இருக்கிற குழந்தைகளையும் தெருக்களில் இருக்கிற இளைஞரையும் சங்காரம் பண்ண சாபு நம்முடைய பலகணிகளில் ஏறி நம்முடைய அரமனைகளில் பிரவேசித்தது. மனுஷரின் சவங்கள் வயல்வெளியின் மேல் எருவை போலவும் அறுக்கிறவனுக்கு பின்னாலே ஒருவனும் வாரிக்கொள்ளாதிருக்கிற அரியை போலவும் கிடக்கும் என்று கர்த்தர் உரைத்தார் என்று சொல். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும் எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாவையும் கடைசி எல்லைகளில் உள்ள வனாந்திர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம்.
1: இருபதாம் அதிகாரம். பரலோக ராஜ்யம் வீட்டெஜமான் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். மூன்றாம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை

தோட்டத்துக்கு ஏஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11 மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இயேசு எருசலேமுக்கு போகும் போது வழியிலே 12 சீஷரையும் தனியே அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை மரண அக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் பிரஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது வாரிசத்திலும் ஒருவன் உமது இடது வாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கே எல்லாமே, மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சல் ஆனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள்

நீங்கள் மன்னிக்கவும் அமைதியாக இருக்கவும் இனிமையாக பேசவும் தேர்ந்தெடுக்கும் போது தேவனுடைய அன்பு உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள். அன்பு சூழ்நிலைகளை மாற்றுகிறது, மனிதர்களின் இதயங்களையும் மாற்றுகிறது. நீங்கள் அன்புடன் பதிலளிக்கும் போது இயேசுவை போல பிரகாசிக்கிறீர்கள். ஹல்லேலூயா.

கேட்டாங்க ஜெபிப்போம். என்னோட சேர்ந்து ஜெபியுங்கள். அன்பான பிதாவே, என் இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்பியதற்காக நன்றி. இன்றும் என்றும் என்

0: வேலையும் நிரப்புதல் இயேசு ராஜாவே, நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 17th of July 2026, and the topic for today is Respond with Love. The opening scripture is taken from Matthew 5 verse 44. But I say to you, love your enemies. Hallelujah. Sometimes people may laugh at you, ignore you, or say unkind things. In those moments, you have a choice. You can react in anger or you can respond the way Jesus taught. When Jesus was nailed to the cross, he did something unexpected. Instead of spending harshly, he prayed for the people who hurt him. Father, forgive them, he said. It is in Luke 23 verse 34. He showed that love is stronger than hate. Glory to God. When you choose to forgive, stay calm and speak kindly. You show that God's love lives in you. Love changes situations. It also changes hearts. And when you respond with love, you shine like Jesus. Hallelujah. Let's look into another scripture from Luke 6 verses 27 and 28. But I say unto you which hear, love your enemies, do good to them which hate you, bless them that curse you, and pray for them which despitefully use you. Let's pray. Dear loving Father, thank you that your love fills my heart. I express it through my words and actions today and always. In Jesus' name, amen. Hallelujah. Have a wonderful weekend. See you on Monday. God bless you all.
1: Recording stopped. Recording in progress.
2: வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். மத்தேயு 11:28. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அலைந்து கொண்டிருக்க வேண்டாம், என்னிடம் வாருங்கள். நோயினாலும் வியாதியினாலும் துக்கப்பட்டு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ வேண்டாம். என் பாரத்தை எங்கே இறக்கி வைப்பேன் என்று கலங்கி தவிக்க வேண்டாம், என்னிடத்தில் வாருங்கள் என்று அன்போடு இயேசு கிறிஸ்து இருகரம் நீட்டி அழைக்கின்றார். நிச்சயமாகவே அவரிடத்தில் இளைப்பாறுதல் உண்டு. அவர் ஏற்கனவே நம்முடைய துக்கங்களையும் வேதனைகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததுதான். வருத்தப்பட்டு வேதனை அனுபவித்ததினாலே நம்முடைய வருத்தங்களையும் வேதனைகளையும் நன்றாக அறிவார். அதை நீக்கவும் வல்லவராய் இருக்கின்றார். இயேசுவிடம் வாருங்கள்.

0: இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவே பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதி இருக்கிற ஜீவ வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே. என கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள கண்ணீரின் நிலைகள் எவைகளாக இருந்தாலும் அவற்றை மாற்றி சமாதானத்தை அருளி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அனுதினமும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய சத்ருவானவன் சமாதானத்தை குலைத்து போடும் பொருட்டு யாரை விழுங்கலாம் என வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இதில் யாரும் தப்புவதற்கு இல்லை. அனைவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையின் நிமித்தமாய் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் என்ன நாமமுடையவர் இந்த உலகிற்கு வந்ததே சமாதானத்தை கொடுக்கவே. என்றபடியினால் சத்ருவின் பிடியிலிருந்து நம்மை அனுதினமும் காப்பாற்றுகின்றார். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன் என்கிறபடியினால் இன்றைக்கு நீங்கள் எவைகளிலெல்லாம் சமாதான குறைவுகளோடு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை காண முடியாதபடி காணப்படுகிறீர்களோ அவற்றில் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 5 வாசிக்கையில் அங்கே 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து பார்ப்போமானால், அவள் தன்னுடைய வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டியும் வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டியும் தன்னிடம் உள்ள ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வைத்தியர்களுக்காக செலவழித்தாள். ஒன்றுமில்லாத நிலைக்கு தள்ளப்பட்டவள் இயேசுவை விசுவாசித்தாள். எப்படி என்றால், தான் தீட்டுள்ளவள் என்று சமுதாயத்தினால் தள்ளப்பட்டவளும் ஜனக்கூட்டம் இருக்கும் இடத்திற்கு தான் போவது என்பது அரிதான காரியம் என்பதாலும் அவள் இயேசுவை நாம் முகமுகமாய் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கவலையை பகிர்ந்து கொள்வதற்கோ எந்த வழியும் இல்லை. ஆதலால் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தின்

கொண்டாள். அதோடு மட்டுமல்லாமல் அவள் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாய் பெற்றுக் கொண்டது என்னவென்றால், இயேசுவிடமிருந்து புறப்பட்ட ஜீவ வார்த்தையாகிய, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்ற வார்த்தை.

0: போல அநேக வழிகளில் சமாதானத்தை இழந்தவர்களாய் காணப்படலாம். அவள் இழந்த சமாதானம் பொருளால், சரீர பலவீனத்தால், சமுதாயத்தினால், தனிமையாக்கப்பட்ட நிலையினால், சட்டத்தின் கடினத்தால் என்று. ஆனாலும் இவையெல்லாவற்றையும் இயேசு என்ற உன்னத வார்த்தையை விசுவாசித்தபடியினால் சூழ்நிலைகள் அவளுக்கு பெரிதாக தெரியவில்லை. இழந்த சமாதானத்தை குறித்து கலங்கவில்லை. தான் நிச்சயமாக இரட்டத்தனையாய் பெறுவோம் என்று விசுவாசித்தபடியினால் 3000 ஆண்டுகளாக அவள் பேசப்பட்டு வருகின்றாள். ஆகவே இன்றைக்கு நீங்களும் கூட உங்களின் சூழ்நிலைகளை குறித்த சிந்தனையை தள்ளி வைத்துவிட்டு உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் என்பதையும் அவராலே செய்யக்கூடாத அற்புதமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். அமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நல்ல ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 67 வாசிக்கலாமா? 67:3 தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜனங்கள் துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் துதிப்பார்களாக. துதியை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் சங்கீதத்தின் வழியாக.

அப்ப இந்த உலகத்துல நமக்கு என்ன ஒரு விஷயம் வேணும்னா, மனுஷனை புகழ்ந்து பாடுறதை விட்டுட்டு, மனுஷனை புகழ்ந்து அவங்களை அவங்களுடைய பிரஸ்தாபங்களை சொல்றதை விட்டுட்டு, தேவாதி தேவனை வானத்தை மூமெண்டாக்குன சர்வலோகாதிபதியை நம்ம துதிக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாங்க அப்படின்னா யாருங்க? இந்த இடத்துல ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலரை குறிக்கிறது. ஜனங்கள் அவங்க தான், அவருடைய ஜனங்கள். ஏன் ஆண்டவர் ஜனங்களை உண்டாக்கினார்? என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், அதுக்காக தான் ஜனங்களை உண்டாக்கினார். ஜனங்கள் உண்டாக்கப்பட்டதுக்கு மெயின் ரீசன் இதுதான், அவருடைய துதியை நம்ம சொல்லி வருவோம் அப்படின் நோக்கத்தோடு தான் உண்டாக்கினார். அப்ப ஜனம் என்பது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலரை குறிக்கிறது. அப்புறம் சொல்றாரு, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. சமாரியாஸ்திரி

வேண்டாம் அப்படி சொன்னதுனால அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரே பிள்ளைகளே, ஒருவேளை அவங்க கண்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்குமானால் நாம

0: மாசம் 2026 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. உபாகம புத்தகம் 2:7 இந்த நாட்களே நாங்கள் வாசிக்க கேட்போம். இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வந்திருக்கிறதையும் அறிவார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவும் இல்லை என்று சொல் என்றார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கையின் கிரியைகளை இந்த நாட்களில் ஆசீர்வதித்து நடத்துகிறதை இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை இந்த நாட்களை நடத்தி வந்தவர் தேவன். 40 வருஷம் அந்த தேவனுடைய நடத்துதல் மத்தியிலே அந்த ஜனங்களுக்கு எந்த விதமான குறைவுகளும் இல்லாதபடி இந்த நாட்களில் தேவன் கார்த்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய நடத்தல் நமக்குள்ளே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே இருக்குமா இருந்தால் எந்த விதமான குறைவுகளும் இந்த நாட்களில் ஏற்படாது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக பார்க்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவடையாதாம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இங்கே தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த வழியிலே தான் தேவன் இந்த நாட்களில் நம்மை இந்த நாட்களில் சரியாகவும் சீராகவும் இந்த நாட்களில் நடத்தி வருவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இந்த நாட்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக அந்த 40 வருஷங்கள் அவளுக்கு ஒன்றுமே குறைவடையாதபடி இந்த நாட்களை பாதுகாத்த தேவன், இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களை அப்படியே நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தைகளூடாக வாக்குத்தத்தங்களூடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் இந்த நாட்களை நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படியாக நாங்கள் தேவனுடைய நடத்தலுக்குள்ளே நம்மை இந்த நாட்களே அவருடைய சித்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் நடத்துகிற வேளையிலே அவர் நம்மை இந்த நாட்களே சரியாகவும் நாட்களே நடத்தி வருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 54 14 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய நித்தம் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி நெலும்பொழி நெலும்புள்ளதாக்கி உன் நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூட்டை போலவும் பாட்டுவார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் நம்மை நித்தமும் இந்த நாட்களே நடத்துவதற்கு அவருடைய கரத்திலே இந்த நாட்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தான் தேவன் நம்மை இந்த நாட்களே நடத்துவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே முறுமுறுத்தாலும் ஆனால் தேவன் அவர்களை இந்த நாட்களிலே நடத்தி வந்தார். அந்த முறுமுறுத்தவர்கள் ஒரு சிலர் இந்த நாட்களிலே வனாந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நம்மை ஒப்பு கொடுத்து எந்த விதமான முறுமுறுப்புகளும் இல்லாதபடி இந்த நாட்களிலே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை நாங்கள் நடத்த விட்டு கொடுத்து நாட்களில் வருவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்துக்கள் இந்த நாட்களை ஒப்புக் கொடுப்போம். தேவரே நம்மை நடத்தி வாரும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்து நடத்தப்படுவோமா இருந்தால் அங்கே ஒரு குறைவும் நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய வாழ்க்கையில் இராதபடி தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருவார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தருடைய வழிநடத்தலுக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஒப்புக் கொடுக்கிற வேளையிலே தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். கர்த்தாவே, இந்த வேளையிலும் இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசங்களை வர்த்திக்க பண்ணி அவள் நடத்தும்படியாக உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற வேளையிலே அந்த விசுவாசத்தின் ஊடாக தேவரே உங்களுடைய கரம்தானே கூட இருந்து அற்புதமான காரியங்களை செய்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நடத்துவார் என்று அவருடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம் இயேசுவின் நாமத்திலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன் ஆமீன். டொரண்டோ சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்திய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி காலை 8 மணிக்கும், இலங்கை இந்தியா சனி மாலை 5 மணிக்கும், ஜெர்மனி சனிக்கிழமை மாலை 2:30 மணிக்கும் ஆரம்பமாகின்றது. ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த அதிகாலை வேளையிலே இந்த சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகள் வராதபடி ஆணிபாந்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். இன்றைய நாளிலே வந்து துதித்து ஸ்தோத்திரித்து பாடலி பாடுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், உற்றார் உணர்வரை நீர் ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, இந்த சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியில் இந்த உலகம் எங்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். சுவாமி, உமது பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறார்கள், உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறார்கள், உபவாசத்தோடு வந்திருக்கிறார்கள். சுவாமி, அவர் ஆசீர்வதித்து அதே நடத்துகின்ற சங்கமா வானொலி நிலையத்தை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே முதலாவதாக சுவிசேகர் வார்னரியா அழைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் மிதுலா, அதற்கு பிறகு சிஸ்டர் சாந்தினி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுவிசேகர் வார்னரியா.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட்.
0: ஐஸ்வர்யம்
1: உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்கு அவங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வழியில் உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த நாட்களில் வந்து உடைய நாமத்தை மாயப்படுத்த நீ தந்த கிருபைகளுக்கு அவனுக்கு சோதனம் ஐயா. இன்றைய நாளிலும் இந்த ஒளிபரப்பு மூலமாக உலகமெங்கிலும் செய்திகளை ஆண்டவரே கத்தாவை ஜபங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு மாறுதல், ஒரு மனம் திரும்புதல், ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும்படியாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நாளும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்து செபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர்களுடைய கிருபை எங்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறபடியினால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களே நாங்கள் ஆராதி

0: ஆமீன். நன்றி ஐயா, கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், நன்றி.
1: ஆமீன். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசேதி நிகழ்ச்சியிலே துதித்து பாடியவர் சிவசேகர் வானர் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் மிதுலா ஜெர்மனி அழைக்க போறோம். சிஸ்டர் மிதுலா, இன்றைய நாளே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருகிறேன், உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள்.
2: ஆமேன், ஆமேன். மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் நன்றி செலுத்தி நாங்கள் எங்கள் துதி ஆராதனையை நாங்கள் யாவரும் இணைந்து துதிப்போம். பாருங்கள், எங்கள் ஒன்றா இணைந்து கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவரே, தகப்பனே, இந்த துதி வேளையை உமது சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து கொடுக்கிறேன். ஆவியானவர் தகப்பனே, இந்த நாளை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், வெளிப்படட்டுமாப்பா. உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இருக்கிறவரா இருக்கிறங்கள் நல்ல தெய்வமாண்டவரே, நீங்கள் மகத்துவமான தேவன், நீங்கள் மகிமைக்கு பாத்திரப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே என் தேவன் நீங்கள் வாசம் செய்கிறீர்கள். உங்களை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் என் தேவன். நீங்கள் சாரோனின் ரோஜாவப்பா, நீங்க பள்ளத்தாக்கின் லில்லியப்பா. 16,000 பேர்களிலும் நீங்கள் சிறந்த தேவன், நீங்கள் உன்னதமான தேவன் அப்பா. உங்களை துதிக்கிற இடத்திலே ஓடி வருகிற தகப்பனல் ஓப்பா, அதனால நாங்களை துதிக்கிறோம், உங்களை நேசிக்கிறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் உங்களுடைய நாமம் அல்லவோ அப்பா. இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஊற்றுண்ட பரிமள தைலம் போன்ற இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நன்மை செய்த நல்லவரே தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு நன்மை செய்து நான் உங்களை துதித்து பாடி உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் என் தேவன். நீங்கள் மாத்திரமே எங்கள் துதிக்கு பாத்திரர் தகப்பனே. உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் எச்சமானராய் இருக்கிறீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். வழியும் சத்தியமும் ஜீவனுமானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற தேவனப்பா, நீங்கள் வாக்கு தத்தங்களை கொடுத்த தகப்பனே, எங்களை வெல்லப்படுத்துகிற தகப்பனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. முந்தினவளை நிற்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். புதிய காரியம் செய்வேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. உங்கள் வாக்கை நம்பி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நிச்சயமாய், நிச்சயமாய் என் தேவனே, நீங்க வாக்கு கொடுத்தவர். வாக்கு மாறாததுனால் உங்களுக்கு

ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை விடுவித்த நல்ல தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரை தகப்பனே உடைய நாமத்தை தவிர வேறே நாமம் கொடுக்கப்படவில்லையே தகப்பனே. இந்த உன்னதமான நாமத்தை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்களை மீட்டு கொண்ட நாமம் அப்பா, எங்களை பாதுகாக்கிற நாமம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிறங்கள் நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீங்கள் நம்பிக்கையின் தேவன் தகப்பனே. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவரா இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வள்ளி காட்டியே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசைவாடுகிற தகப்பனே, எங்களை காக்கிற தேவன், எங்களை ஏந்தி சுமக்கிற தேவன் ஆண்டவரே. பறந்து காக்கும் பட்சியை போல் எங்களை பாதுகாக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, உன் துக்கங்கள் உன் வேதனைகள் எல்லாவற்றையும் என் மீது வைத்து விடன்று சொன்னீங்களே அப்பா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்கள் மீறுதல் அக்கிரமங்கள் அனைத்தையும் நீங்க சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. நாங்கள் சுமக்க தேவையில்லை என்று சொல்லி எங்களுக்கு விடுதலை கொடுத்தங்கள் நல்ல தெய்வம் அப்பா. நீங்கள் நம்பிக்கையின் தேவன் அப்பா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. லா நாமத்துக்கு மேலான உடைய நாமத்தை உங்களை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. நன்றி ராஜாவே, நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் துதிக்கிறேன். விடுதலை கொடுக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம்.

0: நீங்கள் நல்லவரும் வல்லவை மேலமையும் உள்ள தேவனாய் இருக்கிறதுனால் உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தகப்பனே வாக்கு தத்தத்தை தந்தங்களை நடத்துகிற நல்ல தெய்வமப்பா, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே தகப்பனே, வானத்தின் கீழே பூமியின் மேலே தகப்பனே, உங்களுடைய நாமம் தவிர வேறு எந்த ஒரு நாமமும் அறிவிக்கப்படவில்லையே, அந்த உன்னதமான நாமம் அப்பா, உங்களுக்கு நன்றி நன்றி. இந்த நாமத்தை தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. இவ்வளவு நேரமா என் தேவன் எங்கள் துதியிலே வாசம் செய்தீங்களே, துதியின் மத்தியிலே உலாவி வந்தீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இனி வரும் ஒவ்வொரு காரியங்களையும் இவரை துதிக்க இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செபங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து தகப்பேன் இன்னும் அதிகமாக உயர்த்தும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் செபங்க ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென்
1: ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவ செய்தி நிகழ்ச்சியிலே துதித்து ஆராய்த்த சிஸ்டர் மிதுலா ஸ்டுட்கார்ட் ஜெர்மனி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சாந்தினி அழைக்க போறோம், சாந்தினிக்கு பிறகு மேகலா வாச அழைக்க போறேன். சிஸ்டர் சாந்தினி இன்றைய நாளிலே ஹனோவர் ஜெர்மனியில் இருந்து சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசரிகளை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிடம் கொடுக்கிறேன், ஆராதித்து துதித்து இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன்
2: அப்பா. இந்த மாலை வேளையிலும் உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக என் நாமத்தினாலே எங்கே இருவர் மூவர் கூடுகிறீர்களோ அங்கே அவர் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், துதிகள் மத்தியில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனை உங்களை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகிடுகிறவன் உங்களை மகிமைப்படுத்துறான் என்று சொல்லி இருக்கிறவரே உங்களை ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னிதி முன் வாருங்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் பூமியின் குட்டிகள் என்று நம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவரே சொல்லுகிற தகப்ப நீங்கள் ஒருவர் அல்லவா. அல்லே லூய, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்து கொண்டு இருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாட்சியிருந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை.

நன்றியோடுமே துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. போற்றி துதிப்போம் இந்த வகு

என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், அல்லேலூயா. கோர பயங்கரமான புயலின் கொடிய

ஆத்மா கீதமே என்னே சரி சுவை நான் என்றும்

என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், இயேசு கிறிஸ்துவே உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், அன்பான பிதாவே.

துதிக்கின்றோம் நல்லவர் அல்லவா, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், துதிக்கின்றோம், துதிக்கின்றோம், நன்றி நன்றி, நன்றியோடும் ஸ்தோத்தரிக்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம், நன்றி அப்பா, நன்றி நன்றி என்று ஆவியானவர் எம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கின்றோம். அல்லேலூயா. கடந்த காலம் காத்தீரே நன்றி ஐயா, புதிய நாளை தந்தீரே நன்றி ஐயா, கடந்த

0: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஹல்லேலூயா. எல்லா புகழும் மேன்மையும் துதியும் கனமும் மகிமையும் பரலோக தேவனுக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பொறுப்படுத்தி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
1: ஆமென் ஆமென் ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்து பாடிய சிஸ்டர் சாந்தினி ஹானோவர் ஜெர்மனி, அந்த மகளை தேவன் ஆசிரியப்பாராக. தொடர்ந்து நாங்கள் மேகலா வாச அழைக்க போறோம். அதுக்கு பிறகு பாச அன்று அழைக்க இருக்கிறேன். சிஸ்டர் மேகலா வாஸ். இன்றைய நாளிலே ஸ்ரீலங்கா கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து சங்கம வானொலியின் அபிஷேக நிகழ்ச்சியிலே துதிக்க ஆராதிக்க வந்திருக்கேன். உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமென்
2: ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த வேளையிலே சங்கம வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் தேவாதி தேவன் இன்றைய நாள்ல செய்ய போகிற பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். வாருங்கள், நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாதி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ளே நாத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் தேவன், அவங்கள் மத்தியில உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவர். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதும் இல்லை, எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்கள் நடுவுல உலாவுகிறவர் ஆமே என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி எங்கள் மத்தியில உலாவுகிற தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். வாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது.

ஆமாண்டவரே, இஸ்ரவேலுக்கு பிதாவாக இருக்கிறவரே, ஜீவனுள்ள பிதாவாக இருக்கிறவரே, பூமி அனைத்துக்கும் ராஜாவுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்கு

அற்றவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,

ஹலெலூயா ஹலெலூயா ஹலெலூயா. அவருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்துக்கு முன்பாக, அந்த நாமத்துக்கு நிகரான நாமம் இந்த பூமியில இல்லை. அவருடைய நாமமே இந்த பூமியில கட்டளையிடப்பட்டிருக்கிற நாமம். அந்த நாமம் அது பரிசுத்தம் உள்ள நாமம், அது ஜெயம் உள்ள நாமம், கூப்பிடுகிற குரலுக்கு செவிசாய்க்கிற நாமம், அது இயேசுவின் நாமம். அவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய அவர்கள் சத்தத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே எங்கள் ஜீவாதிபதியும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாய் இருக்கிறார். ஹாலேலூயா. அவரை நாங்கள் துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் உயர்த்துவோம் உயர்த்துவோம். அவர் பெரியவரும் சிறந்தவரும் உன்னதரும் ஆயிருக்கிறார். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அது மகத்துவம் உள்ள நாமம். காதீஸ் வனாந்திரத்தை எல்லாம் அசைக்கிற நாமம் அவருடைய நாமம். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, அவரை நம்பினவர்களுக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவர் நாமே அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறபடினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தையும் துதியையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துவோம். ஹாலேலூயா.

இயேசுவின் நாமத்திலே நிச்சயமாகவே விடு.

0: எங்களை ரத்தத்தால மீட்டுக் கொண்டு எங்களுடைய ஆக்கின தீர்ப்பை மாற்றின எங்கள் தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் இந்த மாலை காலை மத்திய அனுவேளையில நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளை முழுவதையும் அவருடைய பாதுபடியில ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ளவர். ஆமென்.
1: ஆமென். ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே துதித்து ஆராதித்தவர் சிஸ்டர் மேகலவாஸ் கொழும்பு ஸ்ரீலங்கா, இந்த சகோதரி செவ்வாய்க்கிழமையிலே வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துகிறோம். கர்த்தர் இந்த மகளை ஆசிரியப்பாக தொடர்ந்து நாங்கள் ஜெப விண்ணப்பத்துக்கு பின் அந்த அழைப்போம். மூன்று ஜெப விண்ணப்பங்கள் வந்திருக்குன்னா இந்த மூன்று ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க பேசுறோம். சிஸ்டர் சுஜாதா உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேசியில மூன்று ஜெப குறிப்புகள் வந்து ஒன்று டாக்டர் சரோஷினி அவருக்கு வந்து கை கால எல்லாம் வழங்காமல் இருக்கால் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். இரண்டாவதாக பிரதர் லெனின் அவரும் கூட கை கால எல்லாம் அசைக்க முடியாமல் சோர்ந்து போயிருக்கார். அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் அவருக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். ஜெர்மனியிலே போயிருக்கிறார். மூன்றாவதாக கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் சங்கம வானொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது வியாதியோடு வேதியோடு இருந்தால் அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபியுங்கள். உங்களுக்கு 10 நிமிடம் தருங்கள். 10 நிமிடத்துக்குள் நிகழ்ச்சியை முடியுங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க விளையாடுங்கள். ஆமென்.
2: ஆமென். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான அதிகாலை வேளை, மதிய வேளை, மாலை வேளையாகவும் தேவனே உம்முடைய முகத்தை நாங்கள் எல்லோரும் நோக்கி பார்க்க விண்ணப்பங்களோடு உம்மண்டையிலே வந்து நிற்கின்றோம் தகப்பனே. பிதாவே, எங்கள் ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்கள் செவிசாய்க்கிற தேவனாக இருக்கிறீங்க தகப்பனே. தந்தையே, நாங்கள் கேட்பதற்கு முன் நீங்கள் அறிந்திருக்கிற தேவன், நீங்கள் தெரிந்திருக்கிற தேவன் சுவாமி. ஆனாலும் எங்கள் நாவினூடாக கேட்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் செவிசாய்த்து அதை ஆண்டவரே நீங்க ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தருவதற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே, இன்றைய நாளில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்திலே வைக்கின்றேன் தகப்பனே. பிதாவே, விசேஷமாக நிரோஜினியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். கடந்த வாரமும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தேன் சுவாமி. ஆண்டவரே, அவளுடைய சரீரத்திலே இருக்கிற வியாதிகளை நான் அறியேன் சுவாமி. நானும் காணவில்லை, ஆனாலும் நீர் காண்கிற தேவன், நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய கரத்துல இருந்து தானே சுவாமி இந்த பூமிக்கு ஒவ்வொரு மானிடர்களையும் நீங்க உருவாக்கினீங்க. ஒவ்வொரு மானிடர்களுடைய எல்லா அவயவங்களில் கலசங்களில் இருக்கிற வியாதிகள் வேதனைகளை ஆண்டவரே நீங்க தான் காண்கிற தேவன். பரம தந்தையே, இந்த சகோதரியை உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. உச்சி முதல் கொண்டு உள்ளங்கள் வரைக்கும் உம்முடைய ரத்தத்தை நான் அவர்கள் மீது தெளிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் அவர்கள் சரீரம் முழுவதையும் சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினால் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க, தூய்மைப்படுத்துங்க பிதாவே. அவரின் அவயவங்களில் எங்கெங்கெல்லாம் நோய்கள் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கங்களோடு தவிப்புகளோடு, இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி இருக்கும் அன்பான அந்த சகோதரி அவர்கள் உறவினர்களையும் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. அவர்களையும் மனதை ஆற்றுங்க தகப்பனே. விசேஷமாக எழிலையும் உங்களோட கரங்கள்ல ஒப்பு கொடுக்க, அந்த மகன் சகோதரனையும் உங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையே. அந்த சகோதரனின் சரீரத்திலும் ஆண்டவரே அவர்கள் இரு கரங்களும் கால்களும் ஆண்டவரே செயல்படாத நிலைமையிலும் என் சூழ்நிலை இப்படி என்று ஆண்டவரே அந்த சகோதரன் ஏக்கங்களோடு தவிப்புகளோடு இருக்கின்ற நேரத்திலும் அவன் இருதயத்தை ஆண்டவரே நீங்க ஆராய்கிற தேவனாக இருக்கிறீங்க. தகப்பனே இரு பிள்ளையின் தந்தையாக இருக்கும் போதெல்லாம் அவளின் மனைவி ஆண்டவரே எவ்வளவு துன்பங்கள் துயரங்களை சுமக்கும் வேளையிலும் தேவனே இந்த துன்ப கிண்ணம் உமக்கு சித்தமானால் நீங்க கூடுமானால் சுவாமி நீக்கி விடுங்க. இந்த மகனை இந்த நோயில இருந்து விடுதலை ஆக்குங்க தகப்பனே. இந்த மகனை ஆண்டவரே அவரின் பெற்றோர்கள் சகோதரர்கள் காண்கும் போதெல்லாம் எவ்வளவு வலிகள் வேதனைகளோடு இருப்பார்கள். உறவினர்கள் ஆண்டவரே எவ்வளவு வேதனைகளோடு பாரத்தோடு இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க. சந்ததி சந்ததியான சாப பாவங்கள் ஏதும் இருந்தாலும் சுவாமி இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நோயின் சிறையிருப்பிலிருந்து மகனுக்கு பரிபூரண சுகம் பெற வேணும் தகப்பனே. உமக்கு சித்தமானால் இந்த மகனை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் இந்த சிறையிருப்பிலிருந்து இந்த மகனை விடுதலையாக்குங்க தகப்பனே. உமக்கு ஒரு சாட்சி உள்ள மகனாக எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்கு சாட்சி உள்ள குடும்பமாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அவன் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறேன். நரம்புகள் தசைகள் நார்கள் ஊடாக பாய்ந்து செல்லட்டும். இறந்து போன கலன்கள் யாவும் உயிர்ப்படைவதாக. இயேசப்பா உம்முடைய கிருபையின் ஊடாக அவனுடைய சரீரங்கள்ல எல்லா அவயவங்களும் எல்லா கலசங்களும் ஆண்டவரே உயிர்ப்படைவதாக சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அன்பு எப்பொழுதும் இந்த குடும்பத்தில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுத்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற குடும்பமாக சாட்சியாக நீங்க நிக்க வைக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். மற்றைய விண்ணப்பமாக சுவாமி சங்கம வானொலிய உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இதனூடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாமலும் ஆண்டவரே மனம் உடைந்து பாரங்களோடு யார் யார் இந்த இருட்டினில் வாழ்கின்றார்கள் பிசாசானவன் வலை விரித்து வைத்திருக்கும் இந்த வலைகளில் இந்த படுகுழிகளில் ஆண்டவரே யார் யார் போடப்பட்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் நீர் அன்று யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தினீர் ராஜா. அதே போல நோயின் சிறையிருப்பு நோயின் குழிகளில் யார் யார் விழுந்து கிடக்கிறார்களோ ஆண்டவரே எங்களை விடுதலையாக்க யாரும் இல்லையே, எங்களை இந்த சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க யாரும் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்ற ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்களே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி ஊடாக ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்திகள் கேட்கப்பட வேண்டும் அப்பா. உம்முடைய வருகையின் ராஜ்யத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பெயர்கள் ஒவ்வொருவருடைய நாமங்களும் உம்முடைய பரிசுத்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் பிசாசின் கைகளுக்குள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி பிதாவே எங்களுக்கு வரும் சோதனைகள் துன்பங்கள் யாவும் நீங்க அறிகிற தேவன் சுவாமி. உம்முடைய அனுமதி பெற்றுத்தான் இந்த பூமிக்கு சத்ருவானவன் எங்களை சோதிப்பதற்கு வருகிறான் தகப்பனே. எங்கள் திராணிக்கு மேலான சோதனையை அனுமதித்து விடாதேங்க தகப்பனே. எங்கள் உடல் சுகம் பலம் பெற்று நாங்கள் உமக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. இந்த இணைப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய வார்த்தைகளும் உம்

சங்கம வாழ்நொழியின் ஊடாக நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் என்ற செய்தியை ஆண்டவரே நீங்க அறிய வேணும் தகப்பனே. ஆண்டவரே இந்த

0: கஷ்டங்களோடு வந்திருந்தாலும் பிதாவே உங்கள் முதுகின் மீது வைத்து விடுகிறேன். அனைத்து துன்பங்களையும் இயேசுவின் இரத்தத்தினால் தூய்மை அடைவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் தான் சுவாமி உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவருடைய சரீரத்தின் அவயவங்கள் கலசங்கள் யாவும் இயேசுவின் இரத்தத்தினாலே தூய்மை அடைவதாக. உமக்குகந்த பாத்திரங்களாக ஒவ்வொருவரையும் எடுத்து நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே. ஆண்டவரே நீங்க வெறுத்து தள்ளாத தேவன் சுவாமி. மரண பரியந்தம் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேணும் தகப்பனே. ஆண்டவரே அனலுமின்றி குளிருமின்றி வாழ்கின்ற மக்களை நீர் நாவிலிருந்து வாந்தியை பண்ணாதேயும் ஆண்டவரே. வாந்தி பண்ணி போடாதேங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களினால தூய்மைப்படுத்துங்க. உம்முடைய கரங்களினால எங்களை பரிசுத்தப்படுத்து. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க. யார் யார் ஆண்டவரே என்னை விடுதலையாக்க யார் இருக்கிறார்கள் என்று ஏங்கி ஏங்கி இருந்தாலும் அந்த இடத்தில் நீங்க ஆண்டவரே உங்கள் தூதர்களுக்கு கட்டளையிடுங்க தகப்பனே. உங்களுக்கு சித்தமானால் ஆண்டவரே தூதர்கள் சென்று எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவரே அவர்கள் செய்ய கூடும். ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே ஒவ்வொரு வர்த்தகர்கள் ஊழியர்கள் ஒவ்வொருதரையும் உங்கள் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே கற்பத்தின் கனிக்காக ஏங்கி ஏங்கி இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களை உங்கள் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொன்னீங்க தகப்பனே. எத்தனையோ மக்கள் சுவாமி கற்பத்தை கற்பம் எனக்கு இல்லையே என்று எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று எவ்வளவோ நிந்தைகள் போராட்டங்கள் அவமானங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டு வேதனைகளோடு பாரத்தோடு எத்தனை பெண்கள் ஆண்கள் இருக்கின்றார்கள் தகப்பனே. அன்று அந்நாளின் கண்ணீரை கண்ட தேவன் ஆண்டவரே அந்நாளுக்கு ஒரு நல்ல தீர்க்கதரிசியான சாமுவேலை கொடுத்த தேவன் எந்தெந்த தாய் எந்தெந்த இருட்டில் இருந்து என் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிரு அந்த கற்பத்தின் தடைகளை தடை கற்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் காண்கிற தேவன். ஒவ்வொரு கண்ணீரையும் நீர் துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். தேவனே விடுவியும் சுவாமி. இந்த உலகத்தின் பாவத்தில இருந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுவீங்க. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூடவாக இருந்து வழிநடத்தி தேவனே ஒரு பாவியாவது என் பக்கம் திரும்ப மாட்டானா என்று நீங்க ஏக்கத்தோடு தவிப்புகளோடு இருக்கின்றீங்க தகப்பனே. அந்த எண்ணத்தை எல்லாரும் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக பாடுபட வேண்டும். உங்களுக்காக ஆண்டவரே எப்பொழுதும் இந்த உலகத்தில் சாட்சியுள்ள மனிதர்களாக வாழ வேணும் தகப்பனே. உம்முடைய கரத்திலே ஆண்டவரே ஒவ்வொருதரையும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறியோர் தொடக்கம் வாலிபர் தொடக்கம் முதியோர் வரையும் இயேசப்பா அவர்களுடைய உடல் சுகம் பலம் எல்லாவற்றிற்கும் நீங்க ஒரே தேவனாக இருந்து வழி நடத்துங்க. இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே.
1: இதுவரை நேரமும் விண்ணப்ப ஜெபத்தை எடுத்தவர் ஆனந்த ராசா சுஜாதா கிளிநொச்சி ஸ்ரீலங்கா. ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாச அஞ்சன் ராசா தலைக்க போறோம். அதற்கு பிறகு சிஸ்டர் டொலி, அதற்கு பிறகு சிஸ்டர் இளங்கோ, அதற்கு பிறகு சிஸ்டர் ரூபி, அதன் பின் தேவசதி கருத்தில் போறோம். இப்ப நாங்கள் பாச அஞ்சன் ராசா தலைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாச.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு 10 நிமிடங்கள் தருகின்றேன். உங்களை தொடர்ந்து நடத்துங்கள் பாஸ். ஆமென்.

அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, பாவங்களை கழுவுவதற்கு நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் இயேசு இடத்தில் வர முடியும். அவர் யாரையும் புறம்பே தள்ளாதவர். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்ற தேவன் தான் எங்களுடைய தேவன், அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். நாங்கள் அவரை, அவருடைய ஆடையை, துதியின் ஆடையை அணிந்து அவரை துதிப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம்

0: இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
1: இதுவரை நேரமும் துதித்து ஆராய்ந்த பாஸ்டர் ஆண்டன் டாஸ்மேன் சங்கம வானொலியில தினமும் செய்து கொடுக்கிற ஊழியக்காரர் தேவன் அவர் ஆசிரியப்பார. தொடர்ந்து நாங்கள் டோலி அழைக்க போறோம். டோலிக்கு பின் சிஸ்டர் சுபா இளங்கோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே சங்கமா வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருப்பீர்கள். ஒப்பு கொடுக்க வழிநடத்துங்க.
2: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. புதிதான கிருபையின் மூலம் யாவரையும் முடிசூட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. எல்லாவற்றிலும் கூட கிருபை பெரியது. உங்கள் கிருபையின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, அது காணி நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆதி மந்த மாணவரே, இன்றும் எங்கள் மத்தியில் ஆண்டவரை உலாவி கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அபிஷேகத்தினால ஆண்டவரை முடிசூற்று, அது அபிஷேகத்தினால ஊற்றி ஊற்றி உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும்

கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட கிருபை பெரியது, அதுக்காணி நன்றி செலுத்துறேன். இந்த காலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி யாவரையும் உங்களோட பிரசுரத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்த கிருபைகளுக்காணி நன்றி செலுத்துறேன். உங்களோட நாம மட்டுமே பெரிதாக அப்பா அற்புதம் நிறைந்த தகப்பனாக அப்பா நாங்கள் உங்களை தாழ்த்தி எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தடியில் வைத்து யாவருக்கும் அப்பா உங்களோட புதிய பலனை கொடுத்து புதிய சத்துவத்தை கொடுத்து வழி நடத்துகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். யாவருக்கும் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்.

ஆமென். அவருடைய கிருபையின் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட, அதை கிருபை எங்கள் இல்லாவிட்டால் நாங்க இந்த இப்போ இந்த மத்தியில் வந்து நிற்க மாட்டோம். அவரே எங்களுக்கு ஜீவன் தந்து அவருடைய ஜீவனை எங்களுக்கு கொடுத்து இன்று மற்றும் அவருடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களை நடத்தி கொண்ட மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. வழி தப்பி நடக்கும் பொழுது அப்பா நாங்க 1000 70,000 தரம் நாங்க விழுந்தாலும் எங்களை தூக்கி அணைத்து உங்களுடைய சித்தத்தின்படி உங்களுடைய அன்பின் மூலமாக முடிசூட்டி உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி நிரப்பி அப்பா ஒரு நிமிடமும் யாவரையும் வழி நடத்துற கிருபே கிருபே கிருபே கிருபேலுக்கானே நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமமே பெரியது. உங்களோட நாமத்தை விட இந்த உலகத்துல ஒரு விதமான நாமமும் இல்லை. எங்களுக்கு அதை அனுபவிக்க கூடியதாக நாங்க உங்களை எங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. எங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்தீரையா, அந்த அன்புக்காவணி நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா, நன்றி. ஆமென், ஆமென்.

ஆமென். பொன் வெள்ளியும் பெரும் புகழும் அப்பா அப்படியெல்லாம் எங்களுக்குரியதில்லை, அதெல்லாம் கத்திருக்குரியது அப்பா. பண ஆஸ்தி ஆசை எல்லாம் அவருக்கன்று, அவர் எங்களை ரட்சிக்கும் பொழுது யாவற்றையும் வெறுத்து சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு கத்திர எங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பின் பாத்திரருக்கு நாங்கள் தேவ பயத்தோடு அவரை நாங்கள் ஆவியோடு மும்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு அவர் முன்பாக எங்களுக்கு முன்பாக அவர் செல்கிறார். எங்கள் பாதைக்கு எங்கள் பாதைகளுக்கு முன்பாக அவர் பாதம் எங்களுக்கு முன்பாக செல்கிறது. அவர் சமூகம் பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்றது. அதுக்காண்டி நன்றி செலுத்துறோம். பரலோகத்தில் செல்வம் அவர்தே, இயேசுவே எங்களுக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை மட்டுமே நாங்கள் நன்றி சொல்லி நன்றி நன்றி நன்றி கூறுவதற்கு அப்பா உங்களுக்கு கிருபையில் காணி நன்றி செலுத்துறேன். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதும் கிருபை, அதுக்காண்டி நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே அப்பா வாக்கு தத்தம் செய்தவரே வாக்கு மாறாதவரே, இப்பொழுதும் பிரசனத்துக்குள்ள உங்களுடைய பிரசனத்துக்குள்ள இருந்து நாங்கள் பாடுற பாடுகளுக்கு நாங்கள் நீங்க எங்களுக்கு கொடுக்குற பலன் சத்துவத்துக்கு உங்களோட வல்லமைக்கு நன்றி செலுத்துறேன். எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தர் எனக்கு தாபாரமாக கொண்ட அப்பா, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று கூறியபடி ஆண்டவரே நீங்க எங்கள் பாதையில் ஆண்டவரே எப்பொழுதும் இருந்து வாதை உன் கூடாரத்தை அணுகாத வண்ணம் காத்து வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்.

இரவும் பகலுமாக ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற கிருபை இப்பொழுது அபிஷேகத்தில் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி யாவரையும் ஆண்டவரே உங்களுக்குரியவர்களாக மாற்றி இன்னும் அதிகமாக உங்களை நேசிப்பதற்கு உங்களுடைய அன்பை உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றி

0: கர்த்தர் என்னை கேட்டு விசாலத்திலே வைத்தார். மனுஷரை நம்புவதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பெற்றுதலாயிருப்பது நலம் என்று சொன்ன வாக்குத்தத்தின்படி யாவருக்கும் இந்த வாக்குத்தத்தை கூறி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்து மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் துதி ஆராதனை சிஸ்டர் டோலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நடத்துற சகோதரி தொடர்ந்தாங்க. சிஸ்டர் சுபா இளங்கோ அழைக்க போறோம். சுபா இளங்கோக்கு பிறகு சிஸ்டர் ஜனத், அதன் பிறகு தேவசதி கடன் சொல்ல போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா இளங்கோ.
2: பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவசதி நிகழ்ச்சியில துதிக்கு ஆராதிக்க வந்திருக்கிறேன். உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமே.
2: நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் இந்த துதி ஆராதனை

பாடங்கள் வந்தது நல்லது என்று சொல்லும்படி நேரத்துல கூடுகிற நேரத்துல நீங்க இறங்கி வருகிற தேவனுடைய நாமத்தினால் அங்கே இருவர் மூவர் ஒருமுறை படுகிறார்கள், அங்கே நான் இருப்பேன், உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன் அபிஷேக ஆராதனையில் எங்களை ஆளுக செய்யும்படியா விட்டுக் கொடுக்கிறோம் அப்பா. உரிமையான பாத்திர நாங்கள் வருத்தத்தல்லாதவர் நிறமை வழியில பாத்திரமா எங்களை மாற்றி ஒற்றுமையா

உமக்காய் கலக்கிடு கலக்கிடப்பா, உலகத்தை கலக்கிறோம் இங்கே வந்து விட்டார் என்று சொல்லும்படியாக இந்த அபிஷேகம் ஆராதனை மாறட்டும் எனப்பா. ஒரு மேல்விட்ட அறையில் அசை உண்டானது போல இந்த வேலையில் அசை உண்டாட்டும் அப்பா. நிர்மாணப்படுகிற மகிமை வெளியிறங்குமா வாம்சமாய் ஏகமாய் காணும் என்று சொன்னீங்களா? காணும்படியா இன்னும் துதிக்க இன்னும் அறி இன்னும் கட்டி சேரங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே. இம்மட்டும் நடத்தினீங்கப்பா, இனிமேல் நடத்த நீங்க கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர். உமாலாக அதற்காக ஒன்றுமே இல்லையப்பா, நீங்க சொல்லாகும், நீங்க கட்டளை நிற்கவே அப்பா. ஒரு வார்த்தை ஒரு

குடும் இசையா, எல்லாம் கூடும் இசையா, சும்மா கூடும் இசையா, எல்லாம் கூடும் இசையா. ஒரு வார்த்தை சொன்னால்

வாழ்வோரை மேட்டிடுமே, சாபத்தின் இருளி நின்று வாழ்வோரை மேட்டிடுமே. எஸ்ஐயா செல்லம் கூடும், எஸ்ஐயா உம்மா கூடும், எஸ்ஐயா எல்லாம்

ஆசீர்வதிங்க ஆண்டவர், உங்களோட பேசுங்க ஆண்டவர். அப்பா அவளுடைய கருமரத்தை நீங்க வெளிப்படுங்க அப்பா. விதைக்கிற விதைகளோ ஒன்று 30, 60, 100 உமக்கு பலன் கொடுக்கிறது. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைகளாக மாறட்டும் அப்பா. பிரகாசமான மெனக்கங்கள் எங்களுக்கு திறந்து அப்பா நாங்கள் காண முடியும். மகத்துவம் அறியும்படியாக வார்த்தை இதே வேண்டியது விசுவாசத்தை அறிக்கை பண்ணும்படியா.

0: ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபாச துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு துதித்து ஆராய்ச்சி சுப இளங்கோ ஒன்டாரியோ கனடா இந்த சகோதரி நித்திய விழுத்த நிகழ்ச்சியை நடத்துகிற சகோதரி சகோதரியை கத்திர ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து ஜெனட் அடைக்க போறோம். அதுக்கு பிறகு தேவ செய்தி பேசுவோம். ஜெனட்
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன்.
0: பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக திவச நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வந்திருக்கிறேன். துதித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை மாயப்படுத்துங்களாமே.
1: பாடல் பாடுறதுக்கு நான் ஆயத்தமா இல்லை. நான் செய்திக்காகத்தான் வந்திருக்கிறேன். ஆனாலும் என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு நான் ஒரு சின்ன ஒரு துதி என்ற நான் பாடி நான் ஆரம்பிக்கிறேன்.

புகழ்ந்திடு மாலையிலே. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமது வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, பாடல்களுக்காக, புகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களோட வாயில நீங்க போட்டிருக்கிற அந்த புகழ்ச்சிக்காக நன்றி கூறுகிறோம். எங்களோட உள்ளத்துல பதித்திருக்கிற அந்த வசனங்களுக்காக நன்றி கூறுகிறோம். எங்களுக்கு முத்திரையாக நீங்க தந்திருக்கிற அந்த அபிஷேகத்தை

0: என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவஞ்சனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பெலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி கூறுகிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் வல்லரவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: பாடலை பாடியவர் சிஸ்டர் ஜெனட். தொடர்ந்து நாங்கள் தேவ செய்தி கரண்ட் செல்ல போறோம். தேவ செய்திக்கு பின்பு சிஸ்டர் பிறகு நாங்கள் அழைப்போம். இப்பொழுது நாங்கள் தேவசை கரண்ட் செல்வோம். இந்தியாவில் இருந்து இப்பொழுது ஜெர்மனியிலே வந்திருக்கும் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியல் அவர்களை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் இன்றைய நாளிலே சங்கம வானொலியின் துதி ஆராதனை அபிஷேக நிகழ்ச்சியின் சார்பிலும் அவர்களை ஜெர்மன் நாட்டில இருந்து இந்தியா நாட்டில இருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்து ஜெர்மன் நாட்டில இருந்து இப்பொழுது கனடா தேசத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களோட ஒப்பு கொடுக்க நிறுத்துங்க. ஆமே,
2: தேங்க்யூ, தேங்க்யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மொழியாவதையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட அநேகருடைய பாடல்களும் ஜபங்களும் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தினபடியினாலே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம்,
3: ரெக்கார்டிங் இன் ப்ரோகிரஸ், கர்த்தருடைய
2: நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய தலைப்பு என்னவென்றால், விசுவாச வாழ்க்கையினால் ஜெயம் கொள்வோம். ஜெயம் என்ற வார்த்தை எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களில் ஜெயம் பெற்ற பிறகு களி கொண்ட நேரங்கள் உண்டு. இந்த ஜெயம் கொள்ளுகிறவன் விசுவாசத்தில் பாக்கியவான். ஆவினாலே, ஆவின் அபிஷேகத்தினாலே நிரம்பி பாடலையும் இந்த ஆவினுடைய அபிஷேகத்தினாலே உற்சாகத்தோடு நாம் ஜெபிப்பதிலும் துதிப்பதிலும் போற்றுவதிலும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பலனடைகிறது. விசுவாச வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை துதிக்க கனத்தை பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டோம், விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட, விசுவாசத்தினாலே மீட்கப்பட்ட, விசுவாசத்தினாலே இயேசுவை விசுவாசித்ததுனாலே அவருடைய நாமத்தையும் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வார்த்தைகளும் விசுவாசித்தபடினாலே அவருடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறோம் என்பதை யாவரும் மறக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்து நிற்பதற்கு நமக்கு பசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பசுத்தாவி வழிநடத்துகிறார், அந்த பசுத்தாவி போதிக்கிறார், சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற பசுத்தாவி. அந்த சகல சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்தாவி நம்மை அபிஷேகத்தினாலே நிரப்பி வல்லமையினாலே நிரப்பி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கு அவர் நம்மை நிரப்புகிறார் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலின் தேவன் காலகாலமாய் தம்முடைய பிள்ழைகளை அழைத்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் போது அந்த விசுவாசத்தை எவ்விதமாய் தம்முடைய ஜனத்தின் இடத்திலிருந்து எதிர்பார்த்தார், எப்படி அவர்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தார்கள், கட்டளையை கொடுத்தார்,

எப்படி வாழ வேண்டும் என்ற திட்டவட்டமாக மோசையின் மூலமாக எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எல்லாம் ஜனங்கள் விசுவாசிக்க வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். அந்நிய தெய்வத்தை விசுவாசிக்க கூடாது. யெகோவா என்னும் தெய்வத்தை அவருடைய நாமத்தின் மீது அவிசுவாசம் வைக்கக்கூடாது. இதுதான் ஆண்டவர் போட்ட கட்டல். கட்டளையை மீறினவர்கள் ஜெயம் பெறவில்லை. கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், கட்டளையை கையாண்டவர்கள், கட்டளையை வைத்து வாழ்ந்தவர்கள் ஜெயம் கொண்டார்கள். எத்தனையோ முறை தாவீது அரசன் ஆண்டவரை விசாரிக்க சென்றார். எப்பொழுது வாழ்க்கையில் யுத்தத்தில் தோல்வி அடைந்த பிறகு அந்த தோல்வியின் நிமித்தமாக தன்னுடைய வாழ்க்கையில எதற்காக தோல்வி அறிந்த பிறகு அறிவதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்த ஒரு தேவனுடைய தேவனுடைய தாசர் தவறுகளை உணர்த்தப்பட்டவனாய் தவறுகளை திருந்திய பிறகு வெற்றியும் ஜெயத்தையும் கொண்டாடின இஸ்ரேல் ஜனதா, வெற்றியும் ஜெயத்தை கொண்டாடின தாவீது அரசு. விதமாக விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற தேவ வசனங்கள், தேவ கட்டளைகள், தேவ கற்பனைகளை கையாளுகிற பிள்ளைகள் என்றும் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருப்பார். இதற்கென்று ஒரு வசனத்தை தெரிந்து கொண்டது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 11:11 அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். முன்னே சொல்லப்பட்டிருக்கிறது, மரணம் நேருகிறதாக இருந்தாலும் ஜீவனை பாராமல் அவர்கள் செய்த காரியம் தன் வாழ்க்கையின் விசுவாசத்தை தட்டி எழுப்பினார்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை விசுவாசித்தார்கள். ஆட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், அதன் ரத்தத்தின் இயேசு கிறிஸ்து சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மீது விசுவாசத்தை வைத்த பிறகு பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, சாப கட்டுகள் உடைந்து சென்றது, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, எந்த அளவுக்கு கர்த்தர் மீது வைத்த விசுவாசம் அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்தன என்பதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமா, சாட்சியை காத்து கொண்டார்கள், வாழ்ந்து காட்டினார்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனம் கனத்துக்குரிய வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில வைத்து வாழ்ந்தபடினாலே ஜீவனையும் பாராமல் விசுவாசத்தை உறுதியாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். விசுவாசத்தினால், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜெயம் கொள்ளுவோம். இந்த உலகத்தில் நாட்கள் செல்ல செல்ல, விஞ்ஞானம் பெருக பெருக, இன்டர்நெட்டினுடைய சகல காரியங்களை பார்க்கும்போது இன்டர்நெட் மூலமாக ஆத்மா அழிந்து செல்லுவதற்கான அநேக சோதனைகளை பிசாசு கொண்டு வந்து பரப்புகிறதை பார்க்கிறோம். ஜனங்களை விசுவாசத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், அபிஷேகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். கர்த்தருடைய வல்லமை அவர்கள் தொடர்ந்து அனுபவிக்காதபடி இருளின் அதிகாரத்துக்குள் வர வேண்டும் என்று விசுவாசத்திற்கு போடுகிற தடைகள் பிசாசு,
ஜெபிப்பதற்கு தடை, வேத வசனத்தை வாசிப்பதற்கு தடை, கேட்பதற்கு தடை, கேட்டு நடப்பதற்கு தடை, இவையெல்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் கொண்டு போய் தள்ளும்போது

அவருடைய பிள்ளையாய் மாறிய பிறகு, அவர் பிள்ளை என்ற அதிகாரத்தை அவர் கொடுத்த பிறகு, நமக்கு ஒரு பெயர் உண்டு, விசுவாசி. இந்த விசுவாசி யார் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே நித்திய ஜீவனை பெற்று ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட விசுவாசி. நாம் ஜாக்கிரதையோடு இந்த விசுவாசத்தை விட்டு விலகாது பண்ணி, அவிவிசுவாசம் அடையாது பண்ணி, உலகத்தோடு காம்ப்ரமைஸ் வைக்காது பண்ணி, நம்முடைய விசுவாசத்தில் பின்வாங்கி போகாது பண்ணி, நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கவும், விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும். வேதமான துதி ஆராதனைகளில் முன்னாக வந்து பாடுகிறதிலோ ஜெபிப்பதிலோ தன் ஆத்மாவை மாற்றம் தட்டி எழுப்புகிறது மாத்திரமல்ல, கேட்கின்றவர்களையும் தட்டி எழுப்புகிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசித்தனாலே நாம் ஒரு நீதிமான் என்ற தகுதிக்கு வந்திருக்கிறோம், அந்த கணத்துக்கு வந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கருமையானவர்களே, இந்த உலகத்தில பிசாசு பலவிதமான போராட்டங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு வருகிறார். பல விதமான சோதனைகள், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக தான் இஷ்டம் போல நடப்பதற்கு, ஆலயத்திற்கு வாயென்றால் வரமாட்டேன் என்று சொல்வார்கள், வீட்டினுடைய ஜபத்திலே குடும்ப ஜபத்திலே வாயென்றால் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு டைரக்ஷன். இந்த காலத்தினுடைய ஞானம், இந்த காலத்தினுடைய விஞ்ஞானம் பிள்ளைகளை மனம் மாற்றி இந்த உலகத்தின் பின்னாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது பெற்றோரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், போதகர்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும் என்றால் தேவ வசனத்தின் மூலமாக நிற்க வேண்டும். அசையாதபடி அவரை பின்செல்லுவதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிற அந்த பசுத்த ஆவி, அந்த ஆவியை விட்டு விலகக்கூடாது. ஒன்று யோவான் 5:4 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயித்த ஜெயம் நம்முடைய விசுவாசமே. உலகத்தினுடைய சோதனைகளை கொண்டு வருகிற பிசாஸ், எதிர்பார்க்காத விதமாக குடும்பங்களுக்குள் சோதனையும் போராட்டத்தையும் பிரிவினைகளையும் சமாதான குறைவையும் அன்பு குறைவும் கொண்டு வந்து எல்லோரையும் பலவிதமான சிக்கலில் போடுகிறார். அவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீயும் நானும் விசுவாசம் என்று சொல்லும் போது நம்முடைய விசுவாசம் அவிவிசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நான், பிசாசின் அடிமைதனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், பாவத்தினுடைய பிடியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம், இருளின் அதிகாரத்தை நம்முடைய தலையின் மீது விட்டு நம்மை தாக்கிக் கொண்டிருந்த பிசாசின் பிடியில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கிறிஸ்து என்னும் இரட்சகர், வல்லமன்னவர், அம்மானவர், ஜீவிக்கிறவர், அருமையான சுவிசேஷத்தை கொண்டு வந்து தன் ஜீவனை பார

இந்த உலக அடிமதனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம். உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டாய். உலகத்திற்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் அல்ல. நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு விசுவாசி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. அவனுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டாய். அவனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய். அவனுடைய இருளின் அதிகாரத்திலிருந்து கிறிஸ்துவின் அதிகாரத்திற்கு வந்து சேர்ந்து விட்டாய். விசுவாசம் தொடர வேண்டாம். விசுவாசம் தொடருமானால் இந்த உலகத்தை நீ ஜெயிப்பாய். ஏனென்றால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார். இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்றால் நீ அதானும் அவருடைய பிள்ளையா இருக்கிறவர்கள், முட்டி போடுகிறவர்கள், சத்தியத்தில் வாழ்கிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறவர்கள், பசுத்தாவினுடைய உதவியினாலே ஜெபத்தை பண்ணுகிறவர்கள், பிசாசு எதிர்த்து நிற்பதற்கு சர்வ சாதாரணம். நமக்கு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலும் வேத வசனத்தை பட்டயமாய் எடுத்து பிசாசு மேற்கொள்ளுகிறவர்களாய் இந்த உலகத்தில் விசுவாசத்தில் நிலைத்து நிறந்தால் ஒழிய பிசாசு எதிர்க்க முடியாது. இந்த உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. தேவ வசனம் உன்னை ஆளுகை செய்யும் போது, பசுத்த ஆவி உன்னை ஆளுகை செய்யும் போது, பாவம் உன்னை ஆளுகை செய்யாது, இந்த உலகம் ஆளுகை செய்யாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம். தேவனால் பிறந்த யாவரும் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமென். தேவனால் பிறந்தவர்கள் தான். தன் உயிரை பாராதபடி தன் உயிரை நமக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த தியாகம் மிகப்பெரியது. அவர் கொடுத்த கிருபை மிகப்பெரியது. கெச்சேமனத்தில் தோட்டத்தில் அவர் கடைசியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை என்ன அதிகமாக தொட்ட வார்த்தை என்னவென்றால், வேர்வையும் இரத்தமும் மாறி அது பூமியின் மேல் விழுந்தது. எந்த அளவுக்கு அவர் ஜெபித்திருக்க முடியும்? ஜெபவீரர், ஜெபத்தில் போராடினார். தேவ குமாரனாகிய கிறிஸ்து மூலங்கால் படித்து யுத்தத்தை துவங்கினார் கெச்சமன தோட்டத்தில். பிரியமானவில்ல, இந்த உலகத்தை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய முட்டியை தேவ சமூகத்தில் நில். நேர்க ஜப வாழ்க்கையை இழக்கிறோம். ஜபத்தில் தரித்திருப்பது கிடையாது. இயேசுவானவர் அவருடைய வேர்வை இரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் அப்போது சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் பாவம் செய்த பிறகு அதே ஒரு தனி உலகம் அவருக்கு இருந்தது, அவர்களுக்கு இருந்தது. பாவம் என்றான பிறகு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை விட்டு, அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். எவ்வளவு பெரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது. சமாதானம், அன்பு, தேவனுடைய ஐக்கியம், கர்த்தரோடு பேசுகின்ற அந்த பாக்கியம், கர்த்தரை பார்க்கிற ஒரு பாக்கியம், எல்லாவற்றையும் இழந்தார்கள். காரணம் ஒரே ஒரு பாவம். ஆனால் அங்கு ஒரு வார்த்தை சொன்னார் கர்த்தர், என்னென்றால் உன்னின் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சபிக்கப்பட்ட பூமியில் என்றைக்கு இயேசு தன்னுடைய காலை எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு கிருபையும் காலம் துவங்கப்பட்டது. கெத்தேமலையில் எங்கே முழங்கால் படித்து ஜெபித்தாரோ அந்த ஜெபத்தினுடைய வேர்வை, ஜெபத்தினாலே அவர் போராடி போராடி ஜெபித்த ஜெபத்தினாலே வேர்வை இரத்தமாய் பூமியின் மீது விழுந்தது என்றால் சபிக்கப்பட்ட பூமியை ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு காரண கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் நீதிவான், விசுவாசிக்கிறவன் தான் பாக்கியவான், விசுவாசிக்கிறவன் தான்
நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர். கடுமையானவிலே நம்முடைய விசுவாசம் எவ்விதமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாச பாதையில் நிலைத்து நின்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இந்த உலகம் நீயும் இந்த உலகமும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார். உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு விசுவாசியாய், தேவனுடைய பிள்ளையாய், ஒரு பசுத்தவானாய், ஒரு நீதிமானாய், கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளையாய், தேவ பக்தியோடு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோதனை உண்டாவதாக. எபிரேயர் எழுதின புத்தகம் 11:1 சொல்லி இருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகின்றவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களினுடைய உறுதி. நான் நம்பிட்டோம், பேசுவே நம்பிட்டோம், என் விசுவாசத்தை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது வைத்துவிட்டு இனி பின்வாங்கி போக மாட்டேன், விசுவாசத்தில் பின்வாங்கி போற மாட்டேன், நான் ஜீவன் இருக்கிறவரிலும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். இந்த உலகம் உனக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை, நிரந்தரமும் இல்லை. இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் நீ நானும் நம்முடைய ஆத்மா வெளியே செல்ல வேண்டும். இந்த சரீரம் தான் இந்த உலகத்துக்கு சொந்தம், மண்ணுக்கு சொந்தம், அது மண்ணுக்கு போய் விட்டுக்கிறது. ஆனால் இது பரத்திலிருந்து வந்த இந்த ஆத்மா, கட்டரிடத்திலிருந்து வந்த ஆத்மா, அது கட்டரிடத்திலே திரும்பி போடுகிறது. மறித்த கிறிஸ்துவுக்குள் மறித்த பிறகு இலைப்பாக செல்லுகிறது. அவருடைய வருகைக்காக காத்திருக்கும் அந்த ஆத்மா. இந்த கடுமையான இந்த இடத்தை பார்க்கும் போது எவ்வளே நிருபத்தில் ஆகையால் உங்கள் விசுவாசமானது நம்பப்படுகின்றவையில் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் நம்ப வேண்டும். வசனத்தை வாசிக்கிறாய் நம்பி, ஜெபிக்கிறாயா, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணு, கர்த்தருடைய வார்த்தையில் நடக்கிறாயா? அநேகர் அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை வித்தியாசமாக உச்சரிப்பார்கள். இல்ல, தேவ வசனம் எப்படி இருக்கிறதோ அப்படியே விசுவாசி. பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடு வரும், அது எச்சரிக்கிற வசனம். என் விசுவாசத்திற்கு பலவீனம் ஏற்படும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் நான் தடுமாறும் போது எச்சரிக்கிற வசனம், என் விசுவாசத்தில் என் ஆத்மா கரைப்படும் பொழுது பின்வாங்கி கரை, என் விசுவாசம் பின்வாங்கி கரைப்படும் போது எச்சரிக்கிற வசனம். பசுத்தாவி யார் என்றால், உலகத்தின் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற பசுத்தா, உலகத்தின் பாவத்தையே கண்டித்து உணர்த்துகிறார். உள்ளத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உள்ளத்துல இருக்கிறார், காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் கண்களால் காண்பதின் மேல் அல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் நிற்கிறது. இந்த விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நிற்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டாம், அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டாம், அவருடைய வார்த்தையை வைத்து வாழ வேண்டாம், அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்து நிற்க வேண்டாம். எனக்கு அருமையான இல்லை, அந்த வார்த்தைக்குள் நிலைத்து நிற்கிறாயா? அந்த வார்த்தையோடு வாழ்கிறாயா? அந்த வார்த்தையின் மீது உண்மையாகவே விசுவாசம் இருக்கிறாயா? தேவ வசனத்தை கேட்போம், பிரசங்கத்தை கேட்போம், ஆர்வமாய் கேட்போம், தாகத்தோடு கேட்போம், அதுக்கு பிறகு அதை வைத்து வாழ்கிறோமா? இங்கதான் பிசாசு கிரியை செய்யறான். அருமையான செய்தியை கேட்டு வரும் ஆலயத்தில் இருந்தோ, ஏதோ டெலிவிஷன்ல இருந்தோ, இல்ல ரேடியோல இருந்தோ, உங்கள் மதியில அநேக ஆண்டுகள் நாம் தேவ வசனத்தை பிரசங்கம் பண்ணி வருகிறார். ஒரு பிரசங்கம் என்பது தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி தேவனுடைய வெளிப்பாடை கேட்டு
அவருடைய வார்த்தை நாவிலே வைத்து பசுத்தாவி பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அநேகர் இந்த காலகட்டத்தில் கேட்பார்கள், வசனத்தை பேசினவர்கள் புகழ்வார்கள், அவ்வளவுதான். அதை வைத்து வாழ்கிற ஜன குறைவு, அநேகருக்கு அதை வைத்து வாழ விருப்பம் இல்லை. அதை வைத்து வாழ வேண்டும் என்ற தீர்மானத்தை எழுப்பது கிடையாது. சிந்திக்க வேண்டும், உன்னுடைய விசுவாசத்தில் நீ ஸ்டேபிளாக இருக்கிறாயா? உன் விசுவாசத்தில் நீ உறுதியோடு இருக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தில கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகின்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுகிறாயா? பிசாசு வெட்கப்பட வேண்டும், உன் விசுவாசத்தினாலே தேவன் மகிமைப்பட வேண்டும். கர்மையான நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு இது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டங்கள் எல்லா சபைகளிலும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில சபைகள் வைப்பது கிடையாது. காத்திருப்பு என்றால் என்ன? சுத்திகரிப்பு. அடுத்த ஞாயிறு நாளை தினத்திலே ஆண்டவருக்காக ஆராதனை செய்ய போற நாம் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவோ, நம்ம ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாய் பசுத்தமாய் தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் என்று சுத்திகரிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள். அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்க வேண்டும், அவருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லக்கூடாது. எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, ஆகையால் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், அதற்கு பெரிய பலன் உண்டு. இந்த விசுவாசம் என்னும் தைரியம் வேத வசனத்தில் பார்க்கும்போது அந்த தைரியம் நமக்கு விசுவாசத்தில் இருக்க வேண்டும். அந்த தைரியம் இருக்கும்போது விசுவாசத்தில் நீ உறுதியாக இருப்பார். நம்முடைய தைரியத்தை விட்டு விலகி போகக்கூடாது, நாம் பயப்படக்கூடாது, கொலையாய் மாறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். நான் தைரியமாய் விசுவாச பாதையை தொடர வேண்டும். தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழ வேண்டும். அப்படி தைரியத்தோடு விசுவாசத்தில் வாழும் போது எனக்கு என்ன நடக்கிறது? அதற்கு பெரிய பலன் உண்டு. பரலோகத்தில் நித்தியத்திலே நித்திய ஜீவனை பெற்ற நாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய பெயரும் என்னுடைய பெயரும் அந்த பெயர் அழிக்கப்படாமல் நீடிக்கப்படுவதற்கு உன்னுடைய விசுவாசம் இந்த உலகத்தில் உன்னுடைய விசுவாசமும் உன்னுடைய பசுத்தமும் தெய்வ பக்தியும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கர்த்தருடைய வார்த்தையை வைத்து வாழ்கிற அந்த விசுவாச வாழ்க்கை இருக்கும் போது யாரான கர்த்தருடைய கரத்தில் இருந்து உன்னை பிரிக்க முடியாது. உனக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. யாராவது ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையோ அவர்களுக்கு பரிதாபம். ஞாயிற்று நாளிலே நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து என்ன போராட்டங்கள், என்ன சோதனைகள், என்ன கண்ணீர்கள், என்ன துன்பங்கள், என்ன வியாதியின் போராட்டங்கள் வந்தாலும் நிலைத்து நிற்கின்ற உறுதியான தைரியமுள்ள ஒரு விசுவாசியாய் இருக்கும் பொழுது பிசாசு உன்னை தொட முடியாது. ஏனென்றால் உனக்குள்ளே வாழ்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவனை கத்த சிலுவையிலே கொன்றான், அவன் ஜீவனை எடுத்து விட்டார் கத்தன். பிசாசுக்கு உயிரில்லாத தள்ளாடுகிற பிசாசா இயேசு ஜெயம் கொன்றான், ஜெயத்தை கொன்றான், வெற்றி பெற்றான். அந்த வெற்றியிலே நாம் கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சொத்துரு உண்டாதாக. ஆகவே பெரிய பலன் உண்டு.
இவ்வளவு போராட்டத்தை அனுபவிக்கிறார், எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் அதிகம். கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வாழ்கிறதுனால குடும்பத்திலும் பிரச்சனை, வேலையின் மீதும் பிரச்சனை, இந்த உலகத்திலும் பிரச்சனை. எல்லாவற்றையும் சகித்து கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவன் நித்திய ஜீவனில் பெரிய பலன் உண்டு. மறாத கிறிஸ்துவனை ஆதரிக்கிறவராய் மாறுவார். ரோமர் 8:37 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். நம்மீது அன்பு கூறுகிற கர்த்தர் என்னுடைய விசுவாசத்தை உறுதியாய் நான் கிறிஸ்துவின் நாமத்தின் மீது, கிறிஸ்துவின் கண்மலையாகிய என் ரட்சகராகிய என் மீட்பராகிய இயேசுவின் மீது வைக்கும் பொழுது என் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற மிக பெரியதான ஒரு பாக்கியம், அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னமாய் அவருடைய அன்பு எனக்குள்ள ஊற்றப்படுகிறது. அவர் அதிகமாய் என்னை நேசிக்கிறார், அவர் அதிகமாய் என் மீது அன்பு வைக்கிறார், அதிகமாய் என் மீது பாசு வைக்கிறார். ஏனென்றால் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முற்றிலுமாக என்னுடைய இதயத்தை பக்குவப்படுத்தி கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று வாழும் பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும்.

மீது ஜெயம், பிசாசின் மீது ஜெயம், அவிசுவாசத்தின் மீது ஜெயம், வருத்தத்திலிருந்து ஜெயம், வியாதியிலிருந்து ஜெயம், என்னுடைய வியாதி நீங்காவிட்டாலும் அதற்கு பலனை கொடுத்து தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்து எனக்கு ஜெயம் கொள்ளுகின்ற, ஜெயம் கொள்ளுவதற்கு என்னை பக்குவப்படுத்துகிற கிறிஸ்துவர். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் எவர் என்றான், விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் தோல்வியானவன் அல்ல. அவன் யார் என்றால் கிறிஸ்துவுக்குள் ஜெயத்தை கொள்ளுகிறவன், இந்த உலகத்தில் ஜெயத்தை கொள்ளுகிறவன், உலகத்தினுடைய சோதனையின் மீது ஜெயத்தை கொள்ளுகிறவன். மேலும் இந்த வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளுவது ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் விதமாக வார்த்தைகளை சொன்னார். விசுவாசத்தை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆணிதரமாக விசுவாசத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை நம் மீது விழும்போது அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறது, தேற்றுகிறது, ஆற்றுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர்களை நோக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் என்னிடத்தின விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசமா இருந்தது என்னிடத்தில் விசுவாசமா. அப்போ நம்முடைய விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். விசுவாசத்தை கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை, அவர் மாறாத வார்த்தை, அழியாத வார்த்தை எனக்குள்ளே வாழ வேண்டும். நான் அதற்குள்ளே வாழ்கிறேன். கிறிஸ்துவின் வார்த்தை எல்லா காலத்திலும் நமக்கு துணையாய் நிற்கிறது. எல்லா சூழ்நிலையும் தேவனை நம்ப வாழ்க்கையே உண்மையான விசுவாச வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் அதான் ரொம்ப முக்கியமானது. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. எப்போ எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசமாயி, சோதனை வந்தா, வேதனை வந்தா, கண்ணீர் வந்தா, பிள்ளை ஓன் பிள்ளைகளின் மீதமாக உபத்திரம் வருதா, வேலையின் மீது உபத்திரம் வருதா, அநேக பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில தானே தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்துகிற சூழ்நிலையில் கடந்து செல்கிறோமா, யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு அவர் கடந்து வருகிறார், நம்மோடு. வேதம் சொல்லுகிறது, யோனர் வாக் வித் த லார்ட், ஆண்டவரோடு சென்றிருக்கான், ஆண்டவரோடு நடந்தார். அப்படி நடக்கின்ற ஒரு விசுவாச வாழ்க்கையா இருக்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளே சந்தேகம், அநேக வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளை சந்தித்து வருகிறான். ஆனால் தேவன் மீது, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தவன் உண்மையான விசுவாச வாழ்க்கை நடத்துவான். 2 கொரிந்தியர் 5:7 நாம் காண்கிறதினாலே அல்ல விசுவாசத்தினாலே நடக்கிறோம். காண்கிறதினாலே அல்ல, எதையோ பார்க்கிறோம் அதனால விசுவாசிக்கல. காணாதவைகளை விசுவாசிக்கிறது, எது காணாதவைகள், நித்திய ஜீவன். சுவிசேஷம் 14 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் வீட்டில், என்னுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி என்னிடத்தில் மீண்டும் உங்களை அழைத்துக் கொள்வேன். அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையத்தான் விசுவாசிக்கிறோம். அதை பார்க்கல இன்னும். இந்த
ரெண்டு கொரிந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல சொல்லி இருக்கிறபடி கைவேலை இல்லாத வீட்டுக்கு போறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் தேவனால் உருவாக்கப்பட்ட கைவேலை இல்லாத வீடு நமக்கு உண்டு என்பதை அறிந்திருக்கிறோம் என்று எழுதுகிறார். அப்போ கைவேலை இல்லாத வீடு காணாத ஒன்று, காணாத ஒன்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவா. அதனால தான் விசுவாசத்தை நடத்துகிறோம். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, சூழ்நிலை பார்த்து விசுவாசத்தில் நம்ம நடக்கல. வந்துட்டோம், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும், பசுத்த ஆவியோடு வாழ வேண்டும், பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோலோடைய ஆவி ஆத்மா சரீரம் இருக்க வேண்டும் என்று விசுவாசத்தை வெற்றோம். விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், விசுவாசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறோம். எந்த பிசாசும் எந்த பிசாசின் கிரியைகளும் உன்னை தாக்காதபடி காக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆகவே ஜெயம் கொள்ளுகிற விசுவாசத்தில் கடந்து செல்லவர்கள். விசுவாசி சூழ்நிலைகளை பார்த்து நடப்பதில்லை, தேவனுடைய வாக்குறுதிகளை நம்பி நடக்கிறவர். ஓ, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்குத்தத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை வைத்து நடக்கிறோம். அவருடைய வார்த்தையை வைத்து நடக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்கிறோம், அவருடைய வார்த்தையில நடக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொல்றோம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன். இந்த ஜெயம் கர்த்தரால வருகிறது. 1 Corinthians 15:57 இவ்விதமாக சொல்லப்பட்டது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நம்ம ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்றோம். யாரால வருது? கர்த்தரால வருது. அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ஜெயம் நமக்கு சொந்தமாய் மாறுகிறது. வாழ்க்கையை ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தவர், ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரியா, முழுதமே பசுத்த நாமத்தை சோத்திரியா, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காதே. கடந்த காலங்களில் எத்தனை ஜெயம், எத்தனை வெற்றி கர்த்தர் விசுவாச வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார், அதை நினைந்து நினைத்து துதிக்க சோத்திரிக்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கும். ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்தும். ஜெயம் நம்முடைய திறமையினால் அல்ல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நான் நான் நான் இல்ல, நான் இல்ல, நான் ஒன்று இல்ல, கிறிஸ்துவின் கிருபையால் வருகிறது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முடிவால இல்ல, பலத்தால இல்ல, ஞானத்தால இல்ல, அவருடைய செல்வத்தால இல்ல, ஜெயம் எங்க இருந்து வருதுன்னா கிறிஸ்துவால வந்து, கிறிஸ்துவின் கிருபையினால வரும். அது யாரும் மறக்க கூடாது. இந்த நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். யுத்த நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், ஆனா ஜெயமோ யாரால வரும்? கர்த்தரால வரும். விசுவாசிக்கிறவர்கள் ஜெயம் கொள்வார்கள். கர்த்தர்தான் ஜெயம் கொடுக்கிறவர் என்று எத்தனையோ தோல்விகளை நீ சந்தித்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மீது உன்னுடைய விசுவாசத்தை ஆணிதரமாய் வைக்கும் போது ஜெயம் உனக்கு சொந்தமாய் மாறும். ஜெயம் கர்த்தரால வரும். நாம் ஆயத்தப்பட வேண்டும், ஆனால் இறுதி ஜெயத்தை அளிப்பவர் கர்த்தரே. நான் ஆயத்தமா இருக்கணும் அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு. விசுவாசத்தில் ஆயத்தமா இரு, ஜெயம் உனக்கு சொந்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க செய்கிறது. விசுவாசம் பயத்தையும் தைரியமாய் மாற்றுகிறது. என் வாழ்க்கையில பயம் இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் தள்ளாடும். நான் விசுவாசத்தில் தைரியமாய் மாற்றுகிறது, என் விசுவாசத்தை மாற்றுகிறது ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு.
விசுவாசம் வாக்கு தத்தங்களை சுதரமாய் பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ள ஒரு விசுவாசியாய் மாற்றுகிறார். அவ விசுவாசம் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற விசுவாசியே உண்மையான விசுவாசி. அதை வெட்டு வாழ்கிறவனே ஜெயம் கொள்ளுகிறவன், அதை வெட்டு வாழ்கிறவனே பாக்கியவான். ஜெயம் மனிதன் பலத்தால் அல்ல, கர்த்தரால் வருகிறது. தான் சொந்த பலம் ஒண்ணு இல்ல. இந்த சரீரம் என்றைக்கும் மாறும், என்ன நேரத்திலும் சூழ்நிலையிலும் மாறும். கவலை வந்த பிறகு ஒரு பயம் வரும், பயம் வந்த பிறகு விசுவாச வாழ்க்கையில குறுகி போவார்கள், தள்ளாடுவார்கள். ஆனா ஒன்று நிச்சயம், ஜெயம் கர்த்தரால வரும் என்று விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி தாம் பலத்தால் அல்ல, கர்த்தர் பயத்தாலே பலத்தாலே ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறார். கர்த்தரால் வருகிற ஜெயம் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்று உண்டாவதாக. என்ன கண்மையானவர்களே, விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோற்று உண்டாவதாக. இந்த விசுவாசத்தை குறித்து நேரு வசனங்களை பார்த்தோம். விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிறாயா? விசுவாசத்தில் தைரியமாய் இருக்கிறாயா? விசுவாசத்தில் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுகிற விசுவாசியாய் இருக்கிறாயா? விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைய தேவனுடைய வார்த்தைக்கு கனத்தை கொடுக்கிற பிள்ளையாய் இந்த உலகம் இந்த உலகத்திற்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி இந்த உலகத்தை ஜெயிக்கிற வல்லமை கொடுக்கிற பசுத்த ஆவியினுடைய கண்ட்ரோல்ல வாழ்வதற்கும் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? சிந்தித்துப்பார், யோசித்துப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியா நின்று அப்பாவுக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தைக்கு உண்மையாயிரு, அவருடைய வார்த்தையை வைத்து வாழ். உன்னுடைய விசுவாசம் பலப்படுத்துவதற்கு பசுத்தாவினுடைய உதவி தேவை. உன்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஜபம் தேவை. உன் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு, உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்து கொள்வதற்கு வேத வசனத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாய் இருந்தது. நமக்கு ஒரு நாள் ஒரு புதிய நாள் துவங்கப்படுகிறது. அன்றைக்கு இயேசு வருவார், நித்தியத்தில் போவோம். விசுவாசத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தில் என்றாலும் அந்த பாக்கியத்தை பெற்றுகிற வரையிலும் நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது தளராதபடி, அவிவிசுவாசமா இல்லாதபடி விசுவாசத்தில் உறுதியா இருப்போம். கத்தனமே ஆசீர்வதிப்போம். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நர்சனாகி இயேசுவே, சிந்தப்பட்ட ரத்தம், அதை விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் விடுதலை அடைவதற்கு காரணக்கட்ட நீ. கேட்க போகிறவர்கள் அவிவிசுவாசியா இருந்தாலும் இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வெளிச்சத்திற்கு வர திருப்பார். விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுகிறவர்கள், பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரையும் நீ தன்னோக்கி பார்க்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வதியும் திருவை கொடும். உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டு உம்முடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ கிருபை தாரும். ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர்

0: ஆண்டவருடைய ஆமென். இதுவரை நேரமும் சங்கம வானொலியின் உபவாச துதி ஆராதனை அபிஷேக தேவஸ்ரீ நிகழ்ச்சியிலே தேவ செய்தி கொடுத்தவர் பாஸ்டர் லூயிஸ் கரன் பெனியேல். இந்தியாவிலிருந்து ஜெர்மனில இருந்து இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். இந்த செய்தியின் தலைப்பு விசுவாச வாழ்க்கை. இந்த செய்தி 97 ரேடியோ கலெக்ட்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இல்லாத இடங்களுக்கு இந்த இவருடைய விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை தொனித்துக் கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல மறு உழைப்புடன் கூட தொனிக்கும். அவருடைய செய்தியிலே பாவ பிசாசு இருளிருந்தங்களை தூக்கி எடுத்தவர், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த தேவன், விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், வார்த்தையை விசுவாசித்து தியானித்து வார்த்தையோடு வாழ வேண்டும், எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்கின்றபடியால் விசுவாச வாழ்க்கையை வாழ என்று சொல்லி இந்த விசுவாச வாழ்க்கை தலைப்பை ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இருந்து இந்த வார்த்தைகளை மாலையாக தொகுத்து தொகுத்து அந்த விசுவாச வாழ்க்கைன்ற மாலையை கேட்டுக்கொண்டிருந்த எங்கள் மேலே போட்டு விட்டார். இப்பொழுது எங்களுக்குள் அந்த விசுவாச வாழ்க்கை என்னும் மாலை இருக்கும் பொழுது அந்த மாலை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட அந்த மாலை, அந்த மாலையின் மூலம் நான் உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட, இந்த சங்கம வானொலியின் ஊடாக இந்த உலகத்திலே நல்ல போராட்டத்தை போராட விசுவாச வாழ்க்கை, இந்த செய்தி எங்களை மிகவும் தொட்டது. ஆசீர்வாதமான செய்தி, கேட்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியிலே கொடுத்த செய்தி ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தைகள் இருந்துதான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனிப்பட்ட முறையில் அல்ல, மாமிச சிந்தையன் அவர் கொடுக்கவில்லை, பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் அந்த நாவலை தொட்டு அந்த நாவல் இருந்த வார்த்தைகள் தான் அந்த விசுவாச வாழ்க்கை என்ற வார்த்தை. மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் அந்த மகனை அபரிவிதமாக ஆசிர்வதித்து இந்த உலகம் எங்கும் கொண்டு சென்று இந்த விசுவாச வாழ்க்கையின் வார்த்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். எஸ்தர் ரூபிக்கு பின் முடிவு ஜெபத்தை சிஸ்டர் சுபா இளங்கோ என்று ஏற்க போகின்றோம். இப்போ நான் சிஸ்டர் எஸ்தர் ரூபி அழைக்க போறோம். இவர் சங்கம வானொலியிலே வார்த்தை கொடுக்கிற சகோதரி. அது மட்டுமில்ல, கடந்த காலத்தில் இந்தியாவிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே முதலாவது பரிசு பெற்ற சகோதரி, ஃபர்ஸ்ட் வினர் பைபிள் குயிஸ் இந்தியாவிலே முதலிடத்தை பெற்றார். அப்படியாக தேவன் ஆசீர்வதித்த அவர் இப்படி அழைப்போமா? அதன் பேர் சிஸ்டர் சுபா இளங்கோ முடிவு ஜெபத்தில் எடுப்பார். சிஸ்டர் எஸ்தர் ரூபி,
1: ஐயா பிரைஸ் லார்ட்ங்கய்யா.
0: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்தியாவில இருந்து உச்சாத்தோடு ஆரோத்தோடு வந்திருக்கேன். நீங்க துதித்து ஆராதித்து இந்த நாமத்தை மாயப்படுத்துங்க. நாங்க முடிவு ஜெபத்து கடைசியில் போறோம். உங்களோட ஒப்பு கொடுக்க விளையாடுங்க. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ரட்சகரே, மீட்பரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமுமானவரே, இம்மானுவேலரே, எபினேசரே, யெகோவா சம்மாவே, யெகோவா ராப்பாவே, வானாதி வானங்களும் கொல்லாத மகா பெரிய ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை துதிப்பது எங்களுடைய பாக்கியம் ஐயா. உம்மை போற்றுவது, உம்மை புகழ்வது, துதியினாலே உமக்கு சிங்காசனம் அமைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. கர்த்தர் அங்கே என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறவர்கள், மறு ஒளிபரப்பில கேட்கப் போகிறவர்கள், பல தேசா தேசங்களில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் உங்களுடைய ஜீவனம் ஆசீர்வாதத்தையும் நீர் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சாமுவேல் அன்றைக்கு மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் இடையாக ஒரு தூணை நிறுத்தி இந்த போரிலே பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படி செய்த, இம்மட்டும் உதவி செய்த தேவனுக்கு எபினேசர் என்று பேரிட்டார் என்று ஒன்னு சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம் ஐயா. இம்மட்டும், இந்த மட்டும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே வருகிறீர் கர்த்தாவே. இனிமேலும் நான் உன்னை தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் கர்த்தாவே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இருக்கும் ஏகோ வாயிரே, இந்த மட்டும் காத்த ஏவினே சரே, இனிமே காக்கும் ஏகோ வாயிரே.

நாட்களிலே சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகம் என்னை காக்கும் தேவனே.

பரமேஸ்வரே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தவரே, எங்களை மறவாமல் காத்தவரே, கர்த்தாவே உமக்கு நன்றி. எங்களை கண்டவரே, ஆகாரே இன்றைக்கு வனாந்தரத்திலே கண்டவர், அந்த அம்மா சொல்லுவாங்க, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி அவருக்கு லகாய் ரோயி, பாருங்க தேவனுக்கே ஒரு பேர் சுற்றாங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எபினே சார், நீர்தான்

கர்த்தாவே, நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மரண பரியந்தங்களை நடத்துகிறவர், கரம் பிடித்தவர், கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்தவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. கோடான கோடி இந்த எண்ணூறு மில்லியன் ஜனக்கூட்டத்திலே நீரோ எங்கள் நினைவாயிருக்கிறீரே கர்த்தாவே. உம்முடைய எண்ணங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. எபெனேசரே கர்த்தாவே, மறவாமல் எங்களை நினைத்தவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி.

ஒரு கருப்போ காட்டி நன்றி, என்னை சிதையான சுமந்தீரே நன்றி.

0: Yevine sare, yevine sare, yenninai vai irpavare, nandri nandri nandri, idayathil sumandhi nandri nandri nandri nandri, karupola sumandhi nandri.
1: நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்மை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, உம்மை முத்தம் செய்யும்படி, உம்மை புகழும்படி, போற்றும்படி, உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுக்கும்படி கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீர், அழைத்தீர், உமது கிருபையினாலே கூட்டி சேர்த்தீர். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகா பெரிய கிருபையும் தயவும் சத்தியமும் கர்த்தாவே, உம்முடைய தேவ அன்பும் எங்களுடைய உள்ளத்திலே கர்த்தாவே நீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர் ஐயா. கர்த்தாவே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தாமே வானொலியோடு கூட இருந்து நீர் பலமான கிரியைகளை நடப்பிக்கிறபடியால் நன்றி. மாம்சமான யாவர் மேதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீர் ஐயா. எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அடைவதே உங்களுடைய சித்தமா இருக்கிறதே, உங்களுடைய சித்தம் ஒன்றே கர்த்தாவே இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பேரிலே செய்யப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் ஒன்றே வருவதாக, உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக ஆண்டவரே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய கர்த்தர் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் கல்வாரி சிலுவையில் பிரத்யட்சமாய் தொங்கின அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய கர்த்தாவே கல்வாரியின் பாடுகள் ஒவ்வொருத்தருடைய மனக்கண்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்துவீராக. உள்ளங்கள் எல்லாம் கர்த்தாவே உமக்கு நேராக மனம் திரும்பப்படுவதாக. இந்த ரட்சிப்பு கர்த்தாவே தேசா தேசங்களில் உள்ள மக்களை எல்லாம் கடந்து சென்று கர்த்தாவே அநேக ஜனங்களை மீட்கும்படியாக பரிசுத்த ஆவியானுடைய கரம் ஆண்டு கொள்கிறபடியால் நன்றி கர்த்தாவே. உம்முடைய கிருபைக்காக நன்றி. மனுஷர் மேலே நீர் கொண்டிருக்கிற மனதுருக்கத்திற்காக நன்றி ஐயா. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறு கர்த்தாவே தாமதிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு மனுஷரும் உன் மண்டையில வரும்படி நீர் இன்னும் தாமதித்துக் கொண்டே இருக்கிறீர் ஐயா. உம்முடைய கிருபையை எண்ணி கர்த்தாவே உண்மை கொண்டாடுகிறோம், புகழுகிறோம். வானொலியோடு இணைந்திருக்கிற அத்தனை குடும்பத்தின் பேரில் உம்முடைய ஆசீர்வாத நன்மைகளும் சுகமும் ஜீவனும் பலனும் நன்மைகளும் கர்த்தாவே பாதுகாவலும் கர்த்தாவே ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் நிறைவாக்குகிற எல்ஷடாய் தேவனுடைய கரமும் கூட இருந்து வழி நடத்துகிறபடியா நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேச கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தாவே கரத்திலே இந்த வானொலியை ஒப்பு கொடுக்கிறோம், வானொலியின் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
2: ஆமென், ஆமென். இதுவரை நேரமும் துதித்து ஆராய்த்த ரூபி இந்தியா தொடர்ந்து நாங்கள் முடிவு ஜெபத்தை எடுக்க போறோம். முடிவு ஜெபத்தை இன்று எடுக்க சிஸ்டர் சுபா இலங்கை வளைக்க போறோம். பிரைஸ்டோ சிஸ்டர் சுபா. பிரைஸ்டோ. தொடக்க முதல் முடியும் வரை அமர்ந்திருந்து கேட்ட நீங்கள் முடிவு ஜெபத்தை எடுங்கம்மா.
3: ஸ்தோத்திரமானவரே, தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். கோடி கோடி ஸ்தோத்திரம். இதுவரை உதவி செய்த எபினியஸ்தரே உமக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை ஆயத்தப்படுத்தவும் ஆயத்தமாகவும் கர்த்தாவே மீதங்களை ஒருமனப்படுத்தி ஒருமனப்படுத்தின இந்த உபவாச அபிஷேக ஆராதனைக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இவர்களை முன்குறித்துறோம்.

இறையாக்கா நன்றி சொல்றோம். சந்தி மத்தியால வேலையில நோக்கி பார்த்து நீர் கொடுத்திருந்த கிருபையின் பலத்துக்காக நன்றி ஆண்டவர். தொகுத்து வழங்க உற்சாகப்படுத்துவோம் மற்றவர்கள். அப்பா அழைய செய்தியிலே உமக்கு கோடி கோடி சோஸ்திரம் கொடுத்தது. ஆத்ம பாரத்துக்காக நன்றி செலுத்துறோம். இன்னும் ஐயா எடுத்து வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி கூட செபிக்கிறாண்டு நாளும் கதாவே ஆரம்பத்தில் செபம் பாட துதியோளுக்கு வழி நடத்துற பாஸ்டர் வானதுக்காக நன்றி சாலப்படுத்தி வழி நடத்த வேண்டுமாய் நன்றி செலுத்தி செபிக்காண்டும். அதே போல கத்தா இலங்கை தேசத்துல இருந்து இணைந்தார்கள் கத்தா விண்ணப்பத்தோடு அப்பா செபத்தை ஏறெடுத்தார்கள் சோத்திரத்தோடு தெரியப்படுத்தினோம் ஆண்டு. இந்த விண்ணப்பங்களுக்கு அணியாம் என்று மாமேன் என்று பதிலப்புற கிருபைக்க நன்றி. பிறருக்கா பாரப்பட்டு செபித்த அந்த சகோதரி குடும்பங்கள் அப்பா நீரே ஜோபு கட்டு தனியான ஆசிரியத்தை கொடுத்தது போல இவளை ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால். அப்பா அவளை ஆசீர்வதி குடும்பத்தை ஆசிரியம்.

0: நீர் மகிமைப்பட்டீங்க. தோழிக்கான நன்றி சூத்திரம் ஆண்டவர். அப்பா அருமையான பாடலை பாடி நாமத்தை உயர்த்தினார்கள். அந்த சோதனையின் குடும்பத்துள்ள எல்லைகளை விசாலப்பட்டு இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்துறேன். அப்பா அருமையான வார்த்தைகள் வெளிச்சு வார்த்தை எங்களை கொடுத்தீரே கத்தா. வார்த்தையானவர்களோடு பேசினீர் அப்பா பாசல் லூயிஸ் கரனு கூட. அதற்கான நன்றி அப்பா. கோடி கோடி சோஸ்திரம் விசுவாசத்தினாலே ஜெயம் என்று சொல்லி எங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப கட்டி எழுப்ப அருமையான வார்த்தைகள் ஆண்டவர். அப்பா தகப்ப நாங்கள் வார்த்தையை வைத்து வாழப்பட்ட நாங்கள் தரிசித்து நடவாம விசுவாசித்து நடக்கலாம். அந்த விசுவாசத்துல இன்னும் வளர அந்த விசுவாச வரங்கள் எங்களுக்குள்ள இன்னும் கிரிய செய்ய இன்னும் தட்டி எழுப்ப உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் அப்பா எங்களை நீங்க தெரிந்து கொண்டீரே. அந்த வல்லமை சத்துவத்தை தந்திருக்கிறீர்கள். அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறீர்கள். கிருபைகளுக்கான நன்றி ஆண்டவர். காந்தை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கான கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். அது நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக 100 மடங்கு பலனை பெற்றுக் கொள்ளத்துக்கு நிகழ செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவர். அடுத்த ஊழியக்கான ஆசிரியர்கள் குடும்பத்தை ஆசிரியர் ஊழியர்கள் எல்லைகளை விசாலப்படுத்த இன்னும் வல்லமை அடுத்து பயன்படுத்தும் இயேசு நாமத்தின் ஆசிரியத்து நந்தி கரத்தில் ஒப்பு செவிக்கிறோம் ஆண்டவர். அப்பாயம் மட்டும் நடத்தின விநேசருக்கு கோடி கோடி சோஸ்திரம். இடத்துல ஆண்டவரை ஜபிக்க மறந்த எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி உங்களிடத்தில் ஒப்பு வைக்கிறேன். வெற்றி எல்லாம் தொகுத்து வழங்கி மறு ஒளிவெப்பில கத்தாவே ஒளிபரப்பாக வேண்டும் என்று மறைவான ஊழியத்தை செய்கிறேன். நன்றி செலுத்தும் ஐயா. ஊழியரும் சாபரும் ஆனந்த ஊழியருக்கான ஆசீர்வதி அவருடைய மனைவி பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்காக உடன் ஊழியர்களுக்கான நன்றி செலுத்துறோம். நல்ல கருத்தில் ஒப்பு வைக்கிறோம். அவருடைய ஆசீர்வத்தின் பேர் எடுத்து பாதுகாப்பினார். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்பு ஜெபிக்கிறேன். மறு ஒழிப்பை ஆசீர்வதி உள்ளத்திலாம் கற்றாவிலாம் கேட்கின்றார்கள். உள்ளமும் இல்ல உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக விசுவாசத்தை தட்டி எழுப்பி கட்டி எழுப்புற வார்த்தைகள் இன்னும் ராஜ்யத்தை கற்ற பிள்ளைகளாக எழும்ப வேண்டுமா எழும்பி பிரகாசிக்க வேண்டுமா நீர் கிரிய செய்ய வேண்டும். நம்முடைய கரத்தின் கிரிய நிகழவிட்டாதிருப்பார். இயேசுவின் நாமத்துல புகழ்ச்சி வைக்கும். தொடர்ந்தும் கத்தாவே நாளை அபிஷேக ஆராதனை ஆசீர்வதி தருமடி ஆயிடுச்சு வைக்கும். ஆசீர்வதி இங்க வழி நிறுத்துங்க. நல்ல கருத்துக்குள்ள எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தகப்பனும் ஒப்பு கொடுத்து சுபம் கேட்கிறேன். சுபதைகளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி.
1: இதுவரை இந்நேரமும் முடிவு ஜெபத்தை எடுத்த சிறு சுபாலங்கோ ஒன்டாரியோ கனடா புதன் வியாழனில நித்திய விபத்து நிகழ்ச்சியை நடத்துற சகோதரி சகோதரி தேவன் ஆஸ்வதிப்பாராக. இன்றைய நாளே கலந்து கொண்ட ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் துதித்து ஆராய்த்த பிள்ளைகளையும் பார்த்து கொடுத்த தாசன் தேவன் ஆஸ்வதிப்பாராக. நாங்கள் இப்பொழுது முடிவாக என் ஆத்மாவ எல்லோரும் ஒன்று சேர்ந்து சொல்லுவோம். எல்லோரும் மைக் ஆன் பண்ணுங்க. சிஸ்டர் டோலி மைக் ஆன் பண்ணுங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். எல்லோரும் ஆத்மாவை சேர்ந்து சொல்லுவோமா? ஆமேன்.

0: நன்றிகளையும் வாழ்த்துக்களும். God bless you all. Amen. Amen.
1: Recording stopped.
0: Amen. Amen. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். யாராவது

0: பேசுறோம். கத்திர திருமலை லோரியன் சொன்னோமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் மறுவில் எப்படி கணக்கினைவோமா? ஆமேன்.
1: அவர்கள் அங்கே உள்ளே அரச குடும்பத்தில் நடக்கிற ராஜ உபசரிப்பு நடக்கிற ராஜ விருந்தில உபசரிப்புல கலந்து கொள்றதுக்கு உள்ள போகணும்னா அந்த விலை உயர்ந்த வெண்மைக்கல் இல்லைன்னா உள்ள போக முடியாது. அது பெர்கமு சபையின் காலத்தில் இருந்த நடைமுறையில் இருந்த வழக்கம். நடைமுறையில் நான் இப்ப சொன்ன எட்டு காரியமும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தது. சரித்திரத்தை படிச்சு பாருங்க, அங்க போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பெர்கமு பட்டணத்துல வெண்மையான காரியத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க, வெண்மை கல்லுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அப்ப ஆண்டவர் அந்த சொல்ற அவங்க வழக்கம் என்னன்னா, அந்த வெள்ளை கல் இருந்ததுன்னா நான் ராஜாவினுடைய பந்தியில போய் பங்கெடுக்கிற விருந்துல போறதுக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் இந்த கல் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அவங்க சொல்லுவாங்க. பெருமை கடையாளமா சொல்லுவாங்க, மத்தவங்களுக்கு யாருக்கும் கிடைக்காது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்தை கத்த சொல்றாரு. ஒரு வெட்டிங் செரிமனி பரலோகத்துல இருக்கு. அந்த பரலோகத்துல மனவாட்டியாம் சபையை மனவாளனாம் இயேசு இணைத்துக் கொள்ளுகிற

யாராலையும் உள்ள வர முடியாது. இந்த உலகத்துல உன் பட்டணத்துல எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ராஜ விருந்து போறதுக்கு ஒரு கல் இருந்தா வெண்மை கல் இருந்தா உள்ள போக முடியும் ஒரு சட்டம் இருக்கிறதோ, அதுபோல நானும் உனக்கு ஒரு கல்லை கொடுக்கிறேன். உடன்படிக்கை பண்ணின ஒரு கல், அந்த கல்லோடு சேர்ந்து இன்னும் உனக்கு அந்த பரலோகத்துக்குள் வருவதற்கு, பரலோக ராஜ்யத்துக்குள் வருவதற்கு ஒரு கல் கொடுக்கப்படும். அந்த கல்லை பெற்றுக்கொள். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் நீ பரலோகத்துக்கு வந்து விடலாம். அந்த கல்லை நீ பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் சிங்காசனத்தை பார்க்கலாம், குமாரனை பார்க்கலாம், பரிசுத்தாவியானவரை பார்க்கலாம், ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ பார்க்கலாம். அதுதான் சொல்லப்படுகிற கர்த்தர் நாமத்திற்கு மேலாவது அந்த கல்யாண விருந்து ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன், ஸ்பெஷல் இன்விடேஷன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், பெருங்கம்பு சபைக்கு உனக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்தை ஜெயித்து வா, விக்கிரகத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா, வேசித்தனத்துக்கு ஜெயித்து வா, கள்ள உபதேசத்துக்கு ஜெயித்து வா, வலு சர்ப்பத்தின் வல்லமைகளுக்கு ஜெயித்து வா. பெருங்கம்புடைய அந்த அந்த அந்த அந்த தந்திரமான சத்தியம், சத்தியம் என்கிற பெயரில் வந்த விக்கிரக கிரியைகள் இருந்து விலகி வா. நீங்கள் விலகி வந்தால் ஆண்டவர் சொல்லுறார் பரலோகத்துல ஒரு கல் உங்களுக்காக கொடுக்கப்படும். இந்த கல்லை பெற்றுக்கொண்டால் விடுதலையாவாய், போஷிக்கப்படுவாய். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நியாய தீர்ப்புல, நீ நியாய தீர்ப்பில் நீ நியாயம் தீர்க்கப்பட்டு நீ ஜெயிக்கப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, நீ யுவர் சாம்பியன் என்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படி நீ சாம்பியன் ஆவாய். ஐந்தாவது சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆறாவதாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆறாவது காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு உள்ளே வருவதற்கு நான் உனக்கு ஒரு பாஸ்போர்ட் விசாவை போல நான் உனக்கு உள்ளே வருவதற்கு ஒரு அனுமதி சீட்டை நான் கொடுக்கிறேன். பரலோகம் வருவதற்கு ஒரு என்ட்ரி பாஸ் நான் கொடுக்கிறேன். ஏழாவது, பரலோகத்துக்கு வருவதற்கு உன்னை உடன்படிக்கை பண்ணுகிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். எட்டாவதாக, உடன்படிக்கப்பட்ட உன்னை அந்த திருமணத்தில் நான் இணைத்துக் கொள்கிறேன். அங்கே சந்தோஷம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு. விலையேறப்பெற்ற விருந்திலே பங்கெடுப்பதற்குத்தான் இந்த பூமியிலே பாடுகள், நிந்தைகள், கஷ்டங்கள். அதனாலதான் சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் பூமியிலே அனுபவிச்சுக்கிறேன், எனக்கு அங்க வேண்டான்னு சொல்றாங்க. சத்தியம் அப்படித்தான் இருக்குது, பரலோகமே பூமி தான், இங்கதான் நமக்கு அனுபவிக்க கொடுப்போம், இங்கேயே அனுபவிப்போம்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, சத்தியம் அங்கவா ஜெயித்துவா. உனக்கு உன்னை சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் நீ ஜெயித்துவா. எட்டு விதமான ஆசீர்வாதங்களையும், உலகம் கொடுக்கிற எட்டு விதமான ஆசீர்வாதத்தை விட நிரந்தரமான மகிமையான பரலோகத்துக்கு வருவதற்கான அடையாளத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இந்த பெருங்கம்புக்கு சொல்லி கர்த்தர் தைரியப்படுத்துகிறான். இறுதியாக நான் சொல்லி முடிக்கிறேன், என்னவென்று கேட்டால் இந்த கல் எதற்கு அடையாளம் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், எதற்கும் பயப்படா, எதற்கும் பயப்படா, எதற்கும் பயப்படாத. நான் சொல்றேன், நான் உன்னோட இருக்கேன், எதற்கும் பயப்படா. நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன், உன் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் ஊழியத்தை பாதுகாத்துக்கிறேன், உன் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதுகாக்கிற செக்யூர்ல என் கட்டுப்பாட்டுக்கள் நான் உன்னை வச்சுக்கிறேங்கிற அடையாளம் தான் அந்த வெண்மை நிற கல். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போறோம், ஒரு விஷயம் கண்களை மூடி ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னை கைவிடாத இருமாண்டவரே, என்ன நிந்தை வந்தாலும் என்னை கைவிடாத இருமாண்டவரே, இந்த உலகத்தில் நான் சாதிக்க பிறந்திருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை விட நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் மேல் என்பதுதான் இந்த பெருங்கம்பு உலகத்தை காட்டி கொடுக்கிற. அதனாலதான் உலகம் உள்ள வந்துருச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, ஆவிக்குரிய காரியத்துல என்ன சொல்லிட்டே இருப்பாங்க, நமக்கு நடக்காதுப்பா, பரலோகமா நமக்கு வாய்ப்பு இல்ல, போகுமான்னு தெரியாதுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அடுத்த வாரத்தை நம்ம பார்க்க போறோம் இது எப்படி சாத்தியம், அவர்களை இதை ஜெயிக்க முடியாதபடி எப்படி அதை நெருக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும், அவனுடைய மாம்ச கிரியை உடைத்தா
நாம் மாம்ச கிரியைகளை உடைத்து உலக ஆசைகளுக்கு வெறுத்து உன்னதருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கரம் கோர்த்து அவருக்கு நம்பிக்கைக்குரிய விசுவாசிகளாய் ஊழியனாய் நிற்க கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை நேரத்துக்காய் நன்றி. எங்களோடு பேசின நல்ல வேத தியானத்துக்காய் நன்றி. உலகம் கொடுக்கிற ஆண்டவரே, சுத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, நிரந்தரம் இல்லாத காரியங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம், நிரந்தரம் இல்லாத உலகம், அழிந்து போகிற

0: முடியாது. பரிசுத்தத்துக்கினரை திருப்பும்படியாக, ஆராதனைக்கினரை திருப்பும்படியாக, அர்ப்பணிப்புகினரை திருப்பும்படியாக இந்த சத்தம் இந்த சங்கமம் வானொலி மூலமாக அந்த வலைதளத்தின் மூலமாக ஆண்டவரே இந்த சத்தம் துணிக்கப்படுகிறது. எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த குடும்பங்கள் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்கள் மனம் திரும்புவார்களாக, அவர்கள் மனம் திரும்புவார்களாக. உலகத்தினுடைய கிரியைகளுக்கு ஒத்து போகாதபடி சர்வ வல்லவருடைய சித்தத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்கிற ஒரு கூட்டமாய் எழுமட்டும் என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை இனியும் கேட்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த சங்கமம் ஊழியம் வளரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சொத்திரமாண்டவரே, இந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களோட குடும்பங்கள், நம்முடைய பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நிச்சயம் உண்டு, எங்களுக்கு உடன்படிக்கையின் ஒரு கல் உண்டு. எங்களுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை அந்த கல்யாணத்தில் நாங்கள் பங்கெடுத்து நானும் ஒரு பங்காளனாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சந்தோஷமாய் நாங்கள் ஒரு சமூகத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆலையை செய்யும் புதிய கன மகிமையாவற்றும் நீர் எடுத்துக்கொள்ளும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: அருமையான வெளிப்பாடு, இதுவரை நான் கேட்காத வெளிப்பாடு. இந்த பெர்கமோ சபையில எட்டு காரியங்களை சொன்னீர்கள், அது சரி. ஆனால் அந்த எட்டு காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், அதுதான் அங்கே ஒரு பியூட்டி. நாங்கள் உலகத்தில் பெர்கமோ எட்டு காரியங்கள் இருக்கு, அந்த எட்டு காரியங்களே இந்த ஆவிக்குரிய காரியங்களா மாற்றி சொன்னீங்களே, அதுதான் மிக மிக முக்கியமான இருக்க வேண்டிய காரணம். அருமையான செய்தி. இந்த செய்தி 97 ரேடியோல போய் கொண்டிருக்கிறேன், உலக முழுக்க கேட்டிருக்கிறார்கள். கண்டு இந்த பெர்கமோ சபை என்றால் என்ன, அந்த வெள்ளக்கல் அந்த மரமான மண்ணா என்றால் என்ன, வெண்மையான குறிக்கல் என்றால் என்ன என்பதை ஆழமான சத்தியத்தை எல்லாரும் கற்றுக்கொண்டோம் உண்டு. இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கும் சொல்லலாம், அல்லது மற்றவர்களுக்கும் இந்த செய்தியை அனுப்பலாம், அப்படியாக செய்யலாம். கத்தன் ஆசிரியப்பாரு, சந்திப்போம். கத்தன் இதுவரை நேரமும் பாஸ்டர் சைமன் ஸ்டான்லி இந்தியா பெர்கமோ சபையில காரியங்கள் எட்டு காரியங்களையும் அதற்கெதிராக ஆவுக்குரிய அர்த்தங்களை விளக்கத்தை கொடுத்த மிக மிக மிக ஆசிரியா வந்து கத்திர அந்த மகனை குடும்பங்களை ஆசிரியப்பாரு. ஆமேன். அடுத்த செவ்வாய்க்கிழமை தொடரும். நாங்கள் இப்போது பாஸ் அர்ஜென்டாசனுக்கு அப்புறம் பிரைஸ் லார்ட் பாஸ் அர்ஜென்டாசன்.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா, பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: ஆமேன். இன்றைய நாளிலே கடைசி செய்தி உங்களுதான், உங்களுடைய ஒப்புக்கிறேன் பாஸ்டர், நீங்க வழி நடத்துங்க. ஆமேன்.
3: ஆமேன். நாங்கள் எங்களுடைய தேவனை முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் ஒருவரே மெய்யான தேவன். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி சிலுவையில மறிக்க வைத்து எங்களை மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டீர். பிள்ளைகளாக நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். ஆவியானவரே, இந்த ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மதங்களில் வாழுகிற மக்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவர்களும் இயேசுதான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அறிந்து, இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை அறிந்து

மக்கள் மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உம்முடைய அன்பின் கட்டளையை எங்களுக்கு தருகிறீர். அவர்கள் மேல அன்பு கூறும்படியான கட்டளையை தருகிறீர். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரும் முழு இருதயத்தோடு உம்மை தேடி கண்டுகொள்ள அந்த மெய்யான ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் கண்டுகொள்ள நீர் உதவி

ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமென். யாத்திராகமம் 20:3 சொல்லுகிறது, என்ன அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். பாருங்கள், தேவனுடைய 10 கட்டளைகளில பிரதானமான கட்டளை, நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த மெய்யான தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும். வேறு தேவர்களை, உருவங்களை, இதுகளை உருவாக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். மேலே வானத்தின் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ இவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பல இன்றைக்கு இந்த மத வழிபாடுகள் உள்ள மக்கள், விக்கிர ஆராதனை உள்ள மக்கள் மெதுவாக பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். என்னுடைய மதம் ஆதி காலத்தில் இருந்த மதம், அது உண்மைதான். ஆபிரகாம் காலத்தில இந்த மத வழிபாடுகள் இருந்ததை வேதாகம எடுத்து காட்டுகிறது. இப்படியான மத வழிபாடுகளில் இருந்துதான் ஆபிரகாமை, ஆபிராம் அந்த தாய் வைத்த பேர் ஆபிராம், அந்த மகனை தேவன் பிரித்தெடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இந்த மத வழிபாடுகள் உள்ள பல குடும்பங்களில் இருந்து ஒருவரை இருவரை இப்படியாக தேவன் இன்றைக்கும் பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். மதங்கள் நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. தவறான வழிபாடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், பாருங்கள் மதங்கள் எல்லாம் வெளிப்புறமாகத்தான் கடவுளை தேடுகின்றன. அவர்களுடைய மூதாதையர்கள் உருவாக்கின தெய்வங்களை வெளிப்புறமாக சரீர பிரகாரமாக தொட்டு கும்பிடுவார்கள். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை மதங்களுக்கு செய்வார்கள். பாருங்கள், இந்த முகமதியர் கூட ஒரு 5-6 காரியங்கள் செய்துவிட வேண்டும். அந்த மக்காவுக்கு ஒரு முறையாவது அவர்கள் போய்விட வேண்டும். பாருங்கள், மெய்யான தேவன் அங்கு இல்லை. அந்த நாட்டில பைபிளை வைத்துக் கொள்ளக்கூடாது. பைபிள் வைத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். அப்படியான ஒரு தவறான சட்டத்தில சட்டத்தை அந்த சவுதி அரேபியால கடைபிடிக்கிறார்கள். பாருங்க, நாங்கள் ஒன்றான மெய்தேவனை ரட்சகராக ஏற்றிக்கொண்ட கிறிஸ்தவ நாடுகள் தவறு செய்கின்றது. பாருங்கள், அவர்கள் எல்லா மதங்களை தங்களுடைய நாடுகளுக்கு கிறிஸ்தவ நாடுகளுக்கு ஈட்டுக் கொள்ளுகிறார்கள். ஃப்ரீடம் என்ற ஒரு காரியத்தை கூடாக இந்த ஆதியிலே இந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ நாடுகளும் தேவனுடைய வார்த்தையை சிறு வயதிலிருந்து கற்று பள்ளி பாடசாலைகளிலே அந்த தேவனை, இந்த மெய்யான தேவனை

சிற்பங்களை கொண்டு வந்து இன்றைக்கு கிறிஸ்தவ நாடுகளில பாருங்கள், அங்கும் அந்த மதங்கள் பரவி இருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோசுவா 24:1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவர பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். பாருங்கள், 12 கோத்திரங்களை யோசுவா அழைத்து யோசுவாவும் காலேபும் தேவனை உண்மையோடு உத்தமத்தோடும் ஃபாலோ பண்ணினார்கள். பாருங்கள், யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, முடியாத இருதயத்தில் அவன் நியாய பிரமாண புஸ்தகத்தை வைத்திருந்தான். காலேபும் யோசுவாவும் உண்மையோடு உத்தமத்தோடு அந்த மெய்யான தேவனை அவர்கள் ஆராதித்த நிமித்தம் அவர்களும் அந்த பிள்ளைகளும் அந்த கானான் தேசத்துக்கு போனார்கள். இந்த காலத்தில் வாழுகிற நீங்கள் ஒவ்வொருவரும், இந்த மதங்களில் வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி அவர் எங்களுக்கு அந்த கடமையை தந்திருக்கிறார். அந்த மெய்யான

தொடங்குகிறது. ஆபிரகாமின் காலத்தில அந்த தகப்பன் இப்படியான மத வழிபாடுகள் இருந்த மகனை மகனுடைய குடும்பத்தில இருந்துதான் ஆபிரகாமை தேவன் பிரித்தெடுக்கிறார். பாருங்கள், 24 அதிகாரம் யோசுவா 2 அதிகாரத்தில், அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்தில் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். பாருங்கள், இந்த தேவர் வணக்கங்கள் இன்றைக்கு இலங்கை இந்தியா பல நாடுகளில் இப்படியான தேவர்கள் வணக்கங்கள் இருக்கிறது. உருவங்களை வணங்குவது, ஒவ்வொரு விதமான முக்கோடி தேவர்களை அவர்களுக்கு உருவாக்கி அதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்த மகன்தான் ஆபிராம். பாருங்கள், யோசுவா 24:3 நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்களை தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமங்கன் சந்ததிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபையும் ஏசாவையும்

ஏற்பட்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இந்த உறவு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு சொந்தமாக எங்களுடைய அப்பாவாக தேவன் வருகிறார். அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி

நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து எங்களுடைய ஆவி உள்ளான மனுஷனில நீங்கள் அந்த மெய்யான தேவனை தேட வேண்டும். உங்களுடைய ஆவியில ஆத்மாவில இந்த ஆத்ம உணவுதான் வேதாகமம். இந்த ஆத்மாவிலே இருதயத்திலே இந்த வார்த்தைகளை நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவுடைய உணவு பாருங்கள், சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது.

சந்தோஷம் இந்த ஆத்மாவில இருந்துதான் வெளிப்படுகிறது. ஆத்மா தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை ஆத்மாவில பலன் கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது. பாருங்கள், இப்படியாக எங்களுடைய தேவனுடைய கற்பனை அன்புதான் அவருடைய கற்பனையாக இருக்கிறது. மத்தேயு 22:37 அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். பாருங்கள், மதங்களை நீங்கள் நீங்கள் இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கலாம், ஆனால் பக்தி உள்ளவனை நீங்கள் பக்தியாக இருந்தால் இயேசு மூலமாக அந்த மெய்யான தேவனை தேடும் பொழுது அவர் இலவசமாக கிருபையினால உங்களை ரட்சித்துக் கொள்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவதற்கு நீங்கள் கடன் கொடுக்க தேவையில்லை. அவரை விசுவாசித்தால் போதும். நீங்கள் விசுவாசி

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றிக்கொண்டு அவரை அறிக்கையிடும் பொழுது அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார் என்று அவருடைய வசனத்தை அறிந்து இதனுடைய வார்த்தைகள் மூலமாக அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க உங்களுக்கு விசுவாசத்தின் அளவு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால் உங்களுக்கு எதிராக செயற்படுகிற உங்களுடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற முடியும், கவலைகள் கண்ணீர்களை அகற்ற முடியும். அந்த கவலைகளை நோக்கி நீங்கள் கட்டளையிட்டு ஜபிக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு சரீரத்தில ஒரு நோய் நோவு இருந்தால் அல்லது ஒரு வருத்தம் இருந்தால் அந்த நோவுக்கு அதுதான் மலை, உங்களுடைய கஷ்டமாக துன்பமாக பணக்குறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அந்த தேவனிடத்தில் நீங்கள் அந்த நோவுக்கு கட்டளையிட வேண்டும். விசுவாசத்தின் கடுகளவு விசுவாசத்தை சீர்த்து கொண்டு தேவனுடைய இந்த மெய்யான தேவனிடத்தில் நான் வருகிறேன். நீங்கள் மதங்களில இருந்து கொண்டு தேவனை அறிந்து கொள்ள முடியாது, அந்த மதத்தில் இருந்து வெளி வர வேண்டும். வெளிவந்துதான் அவர் இயேசு உங்களுக்கு காட்சி தருவார், தன்னுடைய தான் உயிருள்ள தெய்வம் என்று உங்களுடைய விஷன் தருவார். நீங்கள் அவரை அறிய அறிய நீங்கள் இருதய பூர்வமாக உள்ளான மனுஷனிலே அவரை அறியும் பொழுது அவர் உங்களுக்கு அவர் தான் உயிரோடு இருக்கிறவராக காண்பிப்பார். நான் தான் மெய்யான தெய்வம், உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை தருவார். அன்புதான் அவருடைய கட்டளை, அதற்காகத்தான் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்புதான் இன்றைக்கு புதிய பாட்டில் அன்பு, கிருபையினால இரக்கத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு, இலவசமாக நீங்கள் அந்த மெய்யான தேவனிடத்தில் வந்துவிட முடியும். பாருங்கள், பல தவறான மதங்களை நம்பி நீங்கள் நரகத்துக்கு இழுபட்டு விடக்கூடாது. இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு இந்து மதமாக இருக்கலாம், முஸ்லிம் முகமதியர் மதமாக இருக்கலாம், எல்லா மனிதர்களை இந்த ஒன்றான மெய்த்தவன் தான் படைத்தவர். அவர் தன்னுடைய சுவாசம் தான் எங்களுக்கு, இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம் அந்த மெய்யான தேவன் தந்த சுவாசம். இன்றைக்கு இந்த உலக நாடுகளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் மழையை தருகிற தேவன் எங்களுடைய தேவன் தான். எரேமியா 14:23 வசனத்தில், வீணான தேவர்களுக்கு மழை வரிசிக்க தன்மை உண்டோ? நான் அல்லவா அதை செய்கிறவர் என்று சொல்லுகிறார். என்னுடைய மெய்யான தேவன் தான் மழையை இந்த உலகத்தை கொடுக்கிற தேவன். ஆமோஸ், 4:13 சொல்லப்படுகிறது, காற்றை சிரித்தவர் நான் அல்லவா? காற்றை சிரித்தவர், மலைகள் பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை ஒரு நாள் புதிய வானம் புதிய பூமியாக மாற்றுகிறவரும் எங்களுடைய மெய்யான தேவன். நீங்கள் இந்த மூதாதையர்கள் உருவாக்கிற இந்த தவறான மதங்களில தொடர்ந்து வாழ்வீர்களாக இருந்தால் அது நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், இந்த பழைய பாட்டில ஒரு பாவம் செய்யும் பொழுது அவர்கள் அதற்கொரு பலி செலுத்தி விட வேண்டும். பலி செலுத்தும் பொழுது அந்த பாவம் பாவ நிவாரணமாக செலுத்தப்படுகிறது. திரும்ப பாவம் செய்யும் பொழுது இப்படியாக ஒரு தொடர்ச்சியாக அவர் பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். பாருங்கள், அன்பு, நாங்கள் அன்பு செய்யும் பொழுது, பிறரை அன்பு செய்யும் பொழுது நாங்கள் இது நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக வருகிறது. அன்பு செய்யும் பொழுது நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். சகோதரராக சகோதரிகளாக நாங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது நிமித்தவனை நேசிப்பது தேவனுடைய கட்டளையாகிய அன்பின் கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது பிறரை நேசிப்போம், எந்த மத இனமாக இருந்தாலும். அதுதான் இயேசுடைய அன்பின் கட்டளையாக இருக்கிறது. ரோமர் 13:10 வசனத்தில், அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டில் உணர்ந்து அன்பில முடிக்கிறார். நீ பிறன்
என்னை நேசிக்கும் பொழுது முகமது என்னை நேசிக்க கற்றுக்கொள்ளவன், இந்து மகனை நேசித்து புத்த மகனை நேசிக்க கொள்ளவன். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, அந்த தீமையான எண்ணங்கள், அதை நீக்கிவிடும் பொழுது அவன் இயேசுவை அறிந்து கொள்வான். அவனுடைய கண்கள், பிசாசு அவனுடைய கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறது. அந்த குருட்டான கண்களை நாங்களுடைய ஜெபத்தினால குருட்டு கண்கள் அகன்று போக, அவனுடைய வாழ்வு திறக்கப்பட, அந்த மெய்யான தேவனை அறிகிற அந்த அந்த ஞானத்தை கிளவர வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். நீங்கள் யாராவது கிறிஸ்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் ஜெபிக்க வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவ மன்னிப்பின் ஜெபத்தை முதலாவது ஏறெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதங்களில் இருக்கிறவர்கள் எப்படி இயேசுவிடத்தில் வருகிறது என்று அறியாதிருக்கிறார்கள் பார்கள். இன்றைக்கு இந்த கனடா தேசத்தில் முகமதியர்கள் அப்படி அறியாத மக்களிடத்தில் முகமதியர் கொண்டு வந்து தங்களுடைய புஸ்தகத்தை கொடுத்து விடுகிறார்கள். மத அறிவில்லாததுனால இது நடக்கிறது பாருங்கள். இந்த கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கும் பொழுது, அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவர் ஜெபிக்கும் பொழுது முதலாவது அவர்கள் ஜெபிப்பார்கள் பாவ மன்னிப்புக்கான ஜெபம். இயேசு எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு உயிருள்ள தேவன், அவரை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்தே இதயபூர்வமாக சொல்லிக் கொள்ள வேண்டும். வேதாகமத்தை எடுத்து யோவான் முதலாம் அதிகாரத்தின்படி ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இயேசுவாக, இயேசு வார்த்தையானவர், வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், இந்த வார்த்தை ஒரு தீமையை கூட கற்றுத்தரவில்லை. இந்த மதங்களில பலவிதமான தீமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுடைய தேவன் அபக்கூக் முதலாம் அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், தீமை அவருக்கு பிடிக்காது. அதனாலதான் அன்புதான் அவருடைய பிரதான கனியாக இருக்கிறது. எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 7:21 வசனத்துல உங்களுடைய பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும். வேதாகமத்தில் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 7:21 வசனத்தில் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி பாருங்கள், பிதா அவருடைய சித்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். இயேசு இயேசு எனக்கு செய்ததை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை தான் அவர் செய்கிறவர். நன்மையான ஈவுகளும் பரிபூரணமான வரங்களும் அந்த பிதாவாகிய ஜோதிகளிடத்தில் வருகிறது. நாங்கள் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும். இந்த ஊடகங்களுக்கு கூடாக இயேசுதான் ஒரே ஒரு இரட்சகர். மதங்களுக்கு ஒரு மதங்கள் ஒரு பிசாசின் கிரிகைகளுக்குள்ள இருக்கிறது பாருங்கள், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறது. அங்கு பாருங்கள், இந்த மதங்கள் எல்லாவற்றிலையும் எபேசியர் 6:12 வசனத்தில் துரைத்த ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. எங்களுடைய தேவன் தருகிற ஆவி பரிசுத்த ஆவி, அன்பின் ஆவி, மற்றவர்களை நேசிக்கிற ஆவி, இப்படியாக தன்னுயிரை கொடுத்து எங்களை காப்பாற்றினார் தேவன். நாங்கள் யோவான் 3:16 பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒற்றை பிறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். இப்படியான ஒரு அன்பு கூர்ந்த தேவனை நீங்களும் அதை ருசித்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறோமா என்று எங்களை நாங்களே திருத்திக் கொள்ள வேண்டும். எங்களை வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது பாருங்கள், தேவன் அவரோடு கூட இருப்பார். யோசேப்பு பாவம் செய்யக்கூடாது. நாங்கள் அறியாம 39:9 வசனத்தில் அவர் ஒரு உணர்வோடு வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? பாவம் செய்யாம இருக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். பாவம் செய்ய

எண்ணங்களை கொண்டு வருகிறவன் பிசாசு. அவன் முதலாவது ஒரு தோட்ஸ் போடுவான், அந்த தோட்ஸ் மூலமாக நீங்கள் பாவம் செய்வீர்கள். இப்படியாக இறுதியாக அவன் மரணத்திற்கு இழுந்து செல்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள், நாங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி வாழும் பொழுது தேவன் எங்களோடு கூட இருப்பார். யோசேப்பை உயர்த்தின தேவன் எங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், அவரை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். அவர்தான் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, கேட்கிறவன் மட்டுமல்ல இவைகளின்படி செய்கிறவன் அவனோ, அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். நாங்கள் இயேசு என்ற கண்மலை என்ற கற்பாறையில எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும்

கண்ணில முடம் வீட்டை கட்டி இருக்கிறீர்கள். இன்றைக்கு தவறான பாவத்தில பாவ சம்பளத்தை நீங்கள் பாவிக்கிறீர்கள், புத்தலான பைகளில போடுகிறீர்கள். இப்படியானவர்கள் பாருங்கள், மணலின் மேல வீட்டை கட்டுகிறார்கள் என்று பேதாகம் சொல்லுகிறது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவனவனோ

பத்து பதினொன்றுல சொல்லப்படுகிறது, மதங்களை மதங்களில் உள்ள தேவர்களை எங்களுடைய தேவன் தண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர்கள் நீங்கள் அவர்கள் உருவாக்கின தேவர்களை தேவன் ஒரு நாள் தண்டிக்கிறவராக இருக்கிறார். இதை மதங்களில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் எரேமியா 10:11 சொல்லியிருக்கிறார். 10:10 அவர்தான் மெய்யான தேவன், நித்திய ராஜா, ஒரு நித்திய வாழ்வை இமைக்கு பின்னும் அருமையில அவரோடு கூட வாழ்கிற வாழ்வை அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்திலேயும் ஒரு 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ முடியும். அதன் பின்பு பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படும். இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக இருக்கிறார். அவன் கட்டப்படும் 1000 வருஷம் இந்த உலகம். பிசாசின் இப்படியான கொலைகள், இப்படியான தீமையான காரியங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள், இப்படியான தீமையான காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் வாழ முடியும் அந்த 1000 வருட ஆட்சியில். அதன் பின்பு நித்தியமாக பிசாசு நரகத்தில தள்ளப்படும் பொழுது பாருங்கள், இந்த 1000 வருட ஆட்சி வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பலி சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவன் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் தமது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருடங்கள் பிசாசு கட்டப்பட்டு இருக்கும் பொழுது இந்த தேசம் இயேசுடைய தேசமாக, ஒரு தீமை இல்லாத தேசமாக வாழ முடியும். பாருங்கள், இயேசுக்காக மரிக்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ்வார்கள். இயேசுடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறவர்கள் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 20:4 அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் அவர்களுக்கு

இந்த உலகத்தில் ஒரு 80 இருந்துடும், 100 வருடம் வாழ்வுதான். ஆனால் தேவனோடு வாழ்கிற வாழ்வு ஒரு நித்திய நித்தியமான வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் மதங்கள் என்ற துறைத்தின் ஆவிகளுக்கு கூடாக, அதிகாரத்தின் ஆவிகளுக்கு கூடாக இழந்து போகாமல் அந்த மெய்யான தேவனை இந்த கடைசி காலத்தில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அந்த தொழில்நுட்பங்களுக்கு கூடாக உங்களுடைய ஆராய்ந்து இந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தான் பரலோகத்துக்கான ஒரே வழியாக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah, thank you Jesus, thank you Jesus.

முழு இதயத்தோடு உள்ளான மனுஷத்திலிருந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகி அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும்.

இருந்தாலும் அவரிடத்துல வரும் பொழுது அவர் அவர் அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் ஈட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் எங்கள் ஒவ்வொருவரை படைத்த மெய்யான தேவன். அவரை எழுந்தருளும்படியாக நாங்கள் ஒரு வசன பாடலை பாடி அவரை ஜெபிப்போம்.

வஞ்சிக்கப்படாதபடி இந்த மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் விசேடமாக இந்த ஐந்து கண்டங்களில வாழுகிற ஒவ்வொரு தம மக்களும் இந்த மதங்களுக்கூடாக பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக வேதாகமத்தை அறியாதபடி அவர்கள் மறித்த

பாவம் செய்தவன் நான் மறிக்க வேண்டிய இடத்துல என்னுடைய பாவங்களை சுமந்து கொண்டார். ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும், மலங்களில வாழுகிற மக்களும், அறியாமையில வாழுகிற மக்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு இரக்கத்தை காட்டும்படியாக, சிலமாக தமிழ் மக்கள் அறியாமல் யுத்தத்துக்கூடாக பல நாடுகளில போயிருந்தாலும் நீர்தான் மையான தெய்வம் தேவன் என்பதை இயேசுதான் அப்போஸ்தலன் 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் அறிந்து இந்த தமிழ் தேமதிர தமிழ் ஓசியாக வேதாகமம் விளங்க ஒவ்வொரு கண்டங்களிலே

நீட அபிஷேகத்தை இப்பொழுது நிரம்பிக் கொண்டிருக்கிறதற்காக தந்தையோடு துதிக்கிறேன். நன்றியுள்ள இதயத்தோடு ஒவ்வொரு தமிழ் மக்களும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வார்களாக. உம்மை அறிகிற அறிவை கொடுப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் எழுந்து கொள்வீராக. ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்

வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து கொள்ள தமிழ் மக்கள் யூதர்களைப் போல பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு தமிழ் மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு ஜபித்தது போல என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன் என்றது விடமாட்டேன் என்று போராடி ஜபித்தது போல உம்மோடு போராடி ஜபிக்கிறோம். இந்த தமிழ் மக்களை ஆசீர்வதியும் அவர்கள் நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பங்கில இந்த கடைசி கால ஊழியத்தில அவர்கள் ஒவ்வொரு தமிழ் மக்கள் வந்த நாடுகளில் செயற்பட கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் கட்சிகருமாயி

ஒன்று சாமுவேல் 19 அதிகாரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாய் இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உன்னை கொண்டு போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளித்துக் கொண்டிரும். நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்திலே நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொண்டதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள்

0: தாவீதோ அந்த ராத்திரி ஓடி போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இன்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை ஏய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கியிருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலனுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரும் மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
1: ஏசாயா 63 அதிகாரம். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள்.

0: கூட்டினால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியான். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே, நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களோ உம்முடையவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நீர் ஆண்டதில்லை. அவர்கள்
1: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையில் இருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளுநர் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவர் அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள் தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள் தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை வெற்றிடங்களை விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன் நாளைய தினத்தை குறித்த கவலையுடன் வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போட சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.

ஆண்டவரானவர்களே, தேவன் எம்மை இரண்டு விதமான வழிநடத்தல்களின் மூலம் நடத்துகிறவராக இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் எம்மை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். எம்மை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே எம் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள்

பேண்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் என்னை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டுமாய்

ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகே தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியான வழியில்

0: ஆராதனையோடு வேத வார்த்தைகளோடு வழிநடத்து. ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜெப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேளையிலும் காலை வணக்கங்களை கூறி ஊழியரை வரவேற்போம்.
1: சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நீத்தது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஜோவினுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமையை ஆசீர்வைத்த தேவனையா ராஜா, யாவற்றையும் ரெண்டு மடங்காக ஆண்டவரே செய்து முடித்த ஆண்டவரே தகப்ப நீங்க தான அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் அப்பா. யோபு ஆண்டவரே உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பன் அப்பா. ராஜா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே முக்கு சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே இந்த நாளிலும் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே நீரே உங்களோடு கூட இந்த மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்தவனமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே.

ஆண்டவரே தேவனே வழி நடத்தும்படி செபிக்கிறோம், எங்களை உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகளை இருதயத்தை தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியா இருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்கு. எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்கு. எங்களை திரும்ப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமென்.

ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். சிவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே அப்பா தகப்பனே ஆண்டவரே, நடைபெற வீணமா ஜீவிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜீவித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பில்லுகளிலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. பாலிவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகளப்பா ராஜா. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம்.

அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே ஒரு துருத்தி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே சாராலும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பிவிட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன் எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவன் நீங்க கண்ணோக்கி பார்த்தீரப்பா.

ஆண்டவரே, நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஊடவிட்ட தேவனப்பா, ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாயாகிய தேவன், தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த திங்கட்கிழமையிலே ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவராகி கத்தாவே என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்களப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம், யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும். ஆண்டவரே, எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருமாண்டவரே, எங்களோடு தங்கி இருமாண்டவர்.

தவறுகள் கோபங்கள் பொறாமைகள் ஆண்டவரே அப்பா தவறுகள் ஆண்டவரே தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் ஆவியின் கனியப்பா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சியடக்கம் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமா செவிக்கிறோம். ஆவிய ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்குமன் சொன்னீரையா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தரவிடமா செவிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு சொல்லிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படித்து திறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி கோவப்படாதபடி ஆத்திரப்படாதபடி கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் உங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு திரும்ப பாராட்டும்படி செவிக்கிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்க ஆண்டவரே தேவனே எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி

இரத்தத்தை எடுத்து ஐயா ஆண்டவரே தேவனே எல்லா இடங்களையும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனே, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனே. அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாயின்னு சொன்னவரே அப்பா விதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆசீர்வதிக்கப்படுங்கள்னு சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரிய

இயேசுவின் நாமத்தினால் ஜோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுந்து போல உருகுவதாக, ஹாலே லோயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்க

அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பர், ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போலேன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லைன்னு சொல்லிச்சுனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை, ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னா மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை, அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன், எப்படி சொல்லி சொன்னால் ஒருவர் சொல்லுற காலையில் எழும்பினுடனே ரெண்டு நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கிறார். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம் ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் பண்ற அப்படி அல்ல, துதி ஆராதனை ஒரு மணித்தியாலம் ரெண்டு மணித்தியாலம் இத்தனை மணித்தியாலம் செய்யலாம், ஆனா ஜெபம் என்பது சுருக்கமா இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பேரிலே அலப்புதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளில் நீங்கள் கொமினியன் அநேக திருச்சி

புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு யோசேப்பு பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வை மௌன் கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவனால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு. தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹல்லேலூயா, அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அன்றைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். பெண் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவனே.

பிள்ளைகளாண்டவரே உமால் போதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்களுடைய சமாதானம் பெரியாதாயிருப்பது உம்முடைய சித்தமப்பா. ஆண்டவராய தேவனே சபைகள் பெருக்கம் அளவது உமக்கு சித்தம். ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தங்களை பெருக பண்ணுவது உம்முடைய சித்தமப்பா ராஜா. சகலவித நெற்றியர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு இருபதாயிரம் ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா இச்சியடக்கம் வரை உள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே ப்ரொடியூஸ் பண்ணப்பட விடமா செவிக்கிறோம் கர்த்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் பிதாவே. தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறதப்பா ராஜா. தகப்பனே உண்மை அறிந்து அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரும். தகப்பனே தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தியடைய எங்களை திருவதாரும். கர்த்தருக்கு பிரியம் உண்டால் அவருக்கு பார்த்துட்டுதான் நடந்து கொள்ளவும்.

எங்களுடைய ஆண்டவரின் நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரம் ஆண்டவர் எங்களை வழி நடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவர் உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரை கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களுக்காக, பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தகுப்பினேமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவர். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்குண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுவின் மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரை கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றார். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தீர். ஆண்டவர் யோசேப்பை தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலே ஆண்டவர் எல்லாம் ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீது ஆண்டவரை சகல காரியங்களில் ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரை விதவித

0: சுவீராக ராஜா, இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. ட்ரக்ஸிலிருந்து, போத மருந்துகளிலிருந்து ஆண்டவரே, அப்பா திருச்சபைக்கு ஆண்டவரே அப்பா வராதபடி இருக்கின்ற சோம்பல்கள், அலட்சியங்கள் ஆண்டவரே, அந்த இருளின் ராஜ்யம், இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரி ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை எப்படி பாவிகளாயிருந்தோம் அப்பா, பரதேசிகளாயிருந்தோம் அப்பா, அந்நியராயிருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதர்களாயிருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளாயிருந்தோம் ஆண்டவரே, உன்னை அறியாதவர்களாயிருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா, எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததையா, அன்பின் கயிர்களால் நெழுத்துக் கொண்டே என்ற வார்த்தை பிரகாரம் அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே. தேவன் எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உடைய அன்பு எங்களை இழுத்துக் கொண்டதப்பா ஆண்டவரே. முக்கு சூத்திரம், எங்களை அபிஷேகித்து எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா எங்களுக்கு ஆண்டவரே. தேவனே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கிய வைத்தீரப்பா ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டியே என்கிற ஆண்டவரே தைரியத்தை, நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே, இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி, சபது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவி. ஆண்டவரே முக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா ஐயா. நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே, நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா. என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராய தேவனே உடைய தலையை கட்டிக்கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடவுறவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா. மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா. சபையாகிய ஆண்டவரே சரீரத்துக்கு நீர்தான் தலையானவர் அப்பா ராஜா. தேவரீர் எங்களை ஆசீர்வித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்குகளை தூக்கப்படுத்தாதவரைக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம். இந்த நாளை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரை வழிநடத்தினீர்கள் கர்த்தர். தாமே உங்களுடன் கூட இந்த

0: ஸ்லோட்டமா
1: என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை அவரோடு கூட இருப்பாராக. சங்கபவானுடைய நடத்தி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்க யாவரும்

அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதம் அங்களுக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், நடுராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் ஜெபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்பத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சஜதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யாராருலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்திய சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்ததென்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்றும் சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீலாக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பவுலும் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலை ஆக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க

அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு ரட்சிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பாக்குறோம் பாருங்கள். இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள் அந்த இடத்திலே. யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றஞ்சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலே தான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு, அதனால் நற்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்க ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உள்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த ஊழிய உங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மேம்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள், குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மேம்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

ஸ்துதிகளும் ஆராதனைகளும் ஐந்து கண்டங்களிலே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படக்கு உதவி செய்வீதாக. அந்தந்த வீடுகளில உம்முடைய மகிமையை அவர்கள்

0: நன்றி பாஸ்டர் கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமேன்
1: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
0: ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை பூட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்லே தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: மத்தியில் வாசமா இருக்கிறீர்கள் அற்புதமான தேவனே, தர்மியான ஜப வேலைக்காக உமக்கு நன்றியில் எடுக்கிறேங்க அத்தாவே. நல்லவரும் வல்லவரமாயிருந்து மாறாத தெய்வமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துற தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஆயிற்று வைக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் சமூகத்தில கொண்டு வருகிறோம், ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உம்முடைய தயவு இல்லை என்றா ஒன்றுமே இல்லாண்டவர. அப்போ உம்முடைய தயவு எப்போதும் எங்களுக்கு நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்படும்படியா சிந்திக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரை உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரை கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கத்தாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்த தேவன் ஆண்டவரே. அப்பா வனாந்தரத்தில் ஒன்றும் இல்லாத இடத்தில் ஆண்டவரே வானத்தினுடைய ஆண்டவரே மன்னாவை ஆண்டவரை நீ தந்து அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் போஷித்து பாதுகாத்து ஜீவனோடு வைத்தீரே உக்கு கோடான கொடி தோத்திரம். அது போல ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரே இறக்குகிறதையும் ஆண்டவரே அவர்கள் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையில் கர்த்தாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்த ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த தேவன் இனி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்தும்படியாய்

இருக்கிறீரே ஆண்டவரே. அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர். நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆண்டவரே கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே ராஜாவாகி அரசாளுகிற தேவனாகி கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே. உம்மை விட்டால் ஒரு

அவரிடத்திலிருந்து கிடக்கிறதான எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை நீங்க தகுதிப்படுத்தும்படியாய் துபிக்கிறோம். அப்படியா ஆண்டவரே, நீ செய்த ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் மகிழ்விக்க போகிறதுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறவங்க தான்.

தத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரே இன்னும் ஜீவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எல்லா போலி தனங்களுக்கும் ஆண்டவரே பொய்யாட்டங்களுக்கும் ஆண்டவரே வைத்தி தனங்களுக்கும் ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இடத்தில் ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அந்த பழங்குடி மிக்க மக்கள் அந்த இடத்துல பெருகியிருக்கிறார்கள், அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியில் ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உண்மையில் சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆத்துவதீங்கப்பா. அங்கு ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரே நீரழிக்கும்படியாய் சுதைக்கிறோம் கர்த்தாவே. அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியால் தேவன் உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டவர. அப்பா நீர் அந்த பிள்ளைகளை சுகமாக்க வல்லவராயிருக்கிறீர். கர்த்தர் நினைத்த காரியம் அங்கே நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம். அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவர எப்பா நீர் ஆண்டவர சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைங்களுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தந்து அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்து கொண்டு ஆண்டவரே உம்மண்டைக்கு வரவும் உம்மை நோக்கி பார்க்கவும் இரு வார்த்தைகளை கேட்கவும் ரட்சிப்படையவும் புது

பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அது ஆண்டவரே உதவியாக இருக்கவும் அதிலிருந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் காப்பி வழிநடத்தும்படியாக சிதைக்கிறோம்.

அறியாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். ஒரு சில கூட்டம் மட்டுமே உடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மான சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டு இருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் தொழிக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் வேலைக்காரன் சொச்சபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜெய ஜபம் ஆண்டவரே மலைய பிழந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கரு அளவு விசுவாசம் இருந்தால் மலை வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியாய் ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கட்டளிடும்படியாய் செபிக்கிறோம். பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே எபோலா வைரஸ் ஆண்டவரே அதன் மூலமாய் துன்பப்படுகிறாரோ எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உடைய பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கத்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன்

ஆரம்பிச்சுடுகிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் அந்த ஜெபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வேலையிலோடு கத்தாவை ஜெபித்த மகனை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் ஒழிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபக்கு ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவராகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க. அப்ப

கொண்டு வருகிறோம். இலையில் வாழ்கின்றான இடத்திலே ஆண்டவர் தேவன் நீர் அவர்களோடு கூடியிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அவர் எண்ணியிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடு தேவனாடி கர்த்தகைய உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். உமக்காக ஆண்டவர அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்கிற மகனுக்கு ஆண்டவர நீர் எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொடான கொடி சூற்றம் அப்பா அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவர அப்பா தொகுத்து வழங்கறதான மகளின் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே

0: உதவிக்கு எப்படியாக சிந்திக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நடத்துக்கு வழியாக சிந்திக்கிறோம். அப்படியே செய்வதற்காக கொடான கொடுத்தோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதை உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன், ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம், குழப்பங்கள், அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாலு காய் நன்றி. இந்த நாளை வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர், இந்த நாள் முழுவதுமாய் நீர் எங்களை கண்ணின் மணியை போல அப்பா நீர் பாதுகாத்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தும்படியாய் உமது திரு கரத்திலே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இம்மட்டுமாய் பாதுகாத்து எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் மது பாடுபடியில வருகிறோம் ராஜா. இலங்கைக்கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேல உமது ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பானே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நீர் மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற எல்லா ராஜாக்கள், பிரபுக்கள் எல்லோரையுமாய் கூட தெய்வீக கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தனாயிருந்து இலங்கை வாழ் மக்களுக்கு வேண்டிய எல்லா நல்ல காரியங்களை செய்ய தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்திலே எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்கு ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அநேக இயற்கை சீற்றங்களினாலே அந்த தேசம் பாழாய் கிடக்கிறது அப்பா. இனி ஒருபோதும் இயற்கை சீற்றத்தினாலே அந்த தேசம் அழிந்து போகாத படிக்கு மழையினால் அப்பா விசேஷமாய் ராஜா மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா. அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படி கூட இருப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசீர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் சீர்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமார் இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாத படிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள், எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா இந்த வேலை

ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமாய் அந்த தேசத்திலிருந்து அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளி போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாய் ஒப்பு கொடுக்கிறாப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்கள் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறதப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறதப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் மனம் திரும்ப கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. அப்படியே கூட அந்த அவர்கள் செய்கிறதான மக்கள் செய்கிறதான அந்த தொழில்களின் நிமித்தம் கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம மூடகத்தை முதல் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதாக இந்த மக்களும் ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சோத்ரா இன்னுமாய் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனியர் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பங்கள் இல்ல ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீர் தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி குடும்ப ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறப்பா. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஓ குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தேவதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோருமா குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஐந்து ராஜாக்கள் 13 அதிகாரம். யெரோபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையிலே நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான், மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரோபெயாம் கேட்டபோது, அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறத்து போயிற்று. தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோட கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றான். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீர் எனக்கு உம்முடைய வீட்டில் பாதி கொடுத்தாலும் நான் உம்மோட வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாய் போய்விட்டான். கிழவனான ஒரு தீர்க்கதரிசி பெத்தேலிலே குடியிருந்தான். அவன் குமாரர் வந்து தேவனுடைய மனுஷன் அன்றைய தினம் பெத்தேலிலே செய்த எல்லா செய்கைகளையும் அவன் ராஜாவோட சொன்ன வார்த்தைகளையும் தங்கள் தகப்பனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் தகப்பன் அவன் எந்த வழி போனான் என்று அவர்களை கேட்டான். யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் போன வழி இன்னதென்று அவன் குமாரர் பார்த்திருந்தபடியால், அவன் தன் குமாரருடனே கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்த பின் அவன் அதின் மேல் ஏறி தேவனுடைய மனுஷனை தொடர்ந்து போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்கிற அவனை கண்டு, யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷன் நீர்தானா என்று அவனை கேட்டதற்கு அவன், நான்தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோட வீட்டுக்கு வந்து அப்பம் புசியும் என்றான். அதற்கு அவன், நான் உம்மோடே திரும்பவும் உம்மோடே உள்ளே போகவும் மாட்டேன், இந்த ஸ்தலத்திலே உம்மோடே நான் அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் மாட்டேன். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் அங்கே தண்ணீர் குடியாமலும் நீ போன வழியாய் திரும்பி வராமலும் இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான், அவன் அப்பம் பூசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். அப்பொழுது அவன் இவனோட திரும்பி போய் இவன் வீட்டிலே அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருக்கிற போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானதினால் அவன் யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளையை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விலக்கின ஸ்தலத்துக்கு நீ திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடியினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையிலே சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் போஜன பானம் பண்ணி
முடிந்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பிக் கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொந்து போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதன் அண்டையிலே நின்றது. சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதர்சி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதர்சி அதை கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொண்டு போட்டது என்று சொல்லி தன் குமாரரை நோக்கி, எனக்கு கழுதையின் மேல் சேணம் வைத்து கொடுங்கள் என்றான். அவர்கள் சேணம் வைத்து கொடுத்தார்கள். அப்பொழுது அவன் போய் வழியிலே கிடக்கிற அவன் பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே கழுதையும் சிங்கமும் நிற்கிறதையும் கண்டான். அந்த சிங்கம் பிரேதத்தை தின்னவும் இல்லை, கழுதையை முறித்து போடவும் இல்லை. அப்பொழுது கிழவனான அந்த தீர்க்கதர்சி தேவனுடைய மனுஷனின் பிரேதத்தை எடுத்து அதை கழுதையின் மேல் வைத்து அதற்காக துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் பண்ணவும் அதை தன் பட்டணத்திற்கு கொண்டு வந்து அவன் பிரேதத்தை தன்னுடைய கல்லறையிலே வைத்தான். அவனுக்காக ஐயோ என் சகோதரனே என்று புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள். அவனை அடக்கம் பண்ணின பின்பு அவன் தன் குமாரரை நோக்கி, நான் மரிக்கும் போது தேவனுடைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையிலே என்னையும் நீங்கள் அடக்கம் பண்ணி அவன் எலும்புகள் அண்டையிலே என் எலும்புகளையும் வையுங்கள். அவன் பெத்தேலில் இருக்கிற பலிபீடத்திற்கும் சமாரியாவின் பட்டணங்களில் இருக்கிற மேடைகளாகிய சகல கோவில்களுக்கும் விரோதமாக கூறின கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்றான். இந்த நடவடிக்கு பின்பு எரோபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களை மேடைகளின் ஆசாரியராக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதிருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளின் ஆசாரியரானார்கள். எரோபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த எரேமியா 39 யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 9 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரும் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு ரோதமாய் வந்து அதை முத்திக்கை போட்டார்கள். சிதேக்கியா அரசாண்ட 11 நகரத்து மதிலில் திறப்பு கண்டது. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் பிரபுக்களாகிய நெர்கல் சரேத்சேர், சம்கார் நேபோ, சர்சேகிம், ரப்சாரிஸ், நெர்கல் சரேத்சேர், ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் மற்ற எல்லா பிரபுக்களும் உட்பிரவேசித்து நடுவாசலில் இருந்தார்கள். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் சகல யுத்த மனுஷரும் அவர்களை கண்டபோது ஓடி ராத்திரி காலத்தில் ராஜாவுடைய தோட்டத்து வழியே 2 நடுவான வாசலால் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். அவன் வயல்வெளியின் வழியே போய்விட்டான். ஆனாலும் கல்தேயருடைய இராணுவம் அவர்களை பின்தொடர்ந்து எரிகோவின் சமபூமியில் சிதேக்கியாவை கிட்டி அவனை பிடித்து அவனை ஆமாத் தேசத்தின் ஊராகிய ரிப்லாவுக்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே இவன் அவனை குறித்து தீர்ப்பு செய்தான். பின்பு பாபிலோன் ராஜா ரிப்லாவிலே சிதேக்கியாவின் குமாரரை அவன் கண்களுக்கு முன்பாக வெட்டுவித்தான். யூதா பிரபுக்கள் அனைவரையும் பாபிலோன் ராஜா வெட்டி சிதேக்கியாவின் கண்களை கெடுத்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டான். கல்தேயர் ராஜாவின் அரமனையையும் ஜனத்தின் வீடுகளையும் அக்கினியினால் சுட்டெரித்து எருசலேமின் மதில்களை இடித்து போட்டார்கள். நகரத்தில் தங்கியிருந்த ஜனங்களையும் தன் பட்சத்தில் ஓடி வந்து விட்டவர்களையும் மீதியான மற்ற ஜனங்களையும் காவச்சேனாதிபதியாகிய நேபோ சராதான் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போனான். காவச்சேனாதிபதியாகிய நேபோ சராதான் ஒன்றுமில்லாத ஏழைகளில் சிலரை யூதா தேசத்திலே வைத்து அவர்களுக்கு அந்நாளிலே திராட்சை தோட்டங்களையும் வயல் நிலங்களையும் கொடுத்தான். ஆனாலும் எரேமியாவை குறித்து பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் காவச்சேனாதிபதியாகிய நேபோ சராதானை நோக்கி, நீ அவனை அழைப்பித்து அவனுக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யாமல் அவனை பத்திரமாய் பார்த்து
அவன் உன்னோடே சொல்லுகிறபடியெல்லாம் அவனை நடத்தென்று கட்டளை கொடுத்தான். அப்படியே காவற்சேனாதிபதியாகிய நேபு சராதானும் நேபு சஸ்பான் ரப் சாரிஸ் நெர்கல் சரேசேர் ரப்மாக் என்பவர்களும் பாபிலோன் ராஜாவின் எல்லா பிரபுக்களும் எரேமியாவை காவற்சாலை முற்றத்திலிருந்து வரவழைத்து அவனை வெளியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவனை சாப்பானுடைய குமாரனாகிய அகிகாமின் மகனான கெதலியாவின் இடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்படியே அவன் ஜனத்துக்குள்ளே தங்கியிருந்தான். இதுவும் அல்லாமல் எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருக்கையில் அவனுக்கு கர்த்தரால் உண்டான வசனம், நீ போய் எத்தியோப்பியன் ஆகிய எபத்மெலேக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ என்னுடைய வார்த்தைகளை இந்த நகரத்தின் மேல் நன்மையாக அல்ல தீமையாகவே வரப்பண்ணுவேன். அவைகள் அந்நாளிலே உன் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அந்நாளிலே உன்னை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே உப்பு கொடுக்கப்படுவதில்லை. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று. மார்க்கு 13 அதிகாரம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள். நீங்கள் ஜப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டுக்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்திராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வந்திக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியக்கூடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள்.
அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போவோம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவன் அவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு ஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடிக்காதபடிக்கு

0: ஆமீன் ஆமீன். இன்று 17ஆம் தேதி 8ஆம் மாதம், 17ஆம் தேதி ஆவணி மாதம், 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே இந்த நாட்களையும் இந்த வாரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன்.
1: Recording in progress.
0: இந்த நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய வசனம், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதான தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், 1 Kings 12, எரேமியா 38, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க் 12வது அதிகாரம். இதை நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அத்தோடு வாக்கு தத்தம், ஜீவமன்னா, நற்சிந்தனை, இவற்றையும் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வழியிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் கர்த்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. ஆமென். இன்று நாளையும் சகோதரி நஹோமி லோகன் அவர்கள் இணைய மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் 8:30 ஆரம்பித்திருக்கிறோம். சகோதரி டோலி அவர்கள் மீதியானவற்றை புறப்படுப்பார்கள். எங்களுடன் சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அண்டன் தாசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அத்தோடு சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி டோலியிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் தி லார்ட். ஆமீன். இந்த வேளையிலும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிறது ஊழியரை தங்கு தடை என்று இணையக்கத்தர் உதவி செய்வாராக. அவருக்கு தொண்டையில் இருந்த அந்த காரியத்தை கத்தர் நீக்கி கொடுத்திருக்கிறார். கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்களை வரவேற்போம். ப்ரைஸ் லோ பாஸ்டர். ஆமே. நீங்க ஆரம்ப ஜெபத்தோடு ஒருவரையும் அவருக்காக ஜெபித்து வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாடுகளில் இருந்து இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவரை நீ அந்த நேரத்துல இணையும்படியான ஒரு இதை கொடுக்கும்படியாக, உணர்வை கொடுக்கும்படியாக தேவனிடத்துல நாங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் எங்களுக்கு பதில் தருகிறார் என்ற ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக, இந்த நாடுகள் சேமமாக தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் ஒவ்வொருவரும் இணைந்து செயற்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த இணைப்பில இணைந்து கொண்டிருக்கிற சிஸ்டர் டோலி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகளுக்கு நீர் அந்த சுகத்தை கொடுத்து, உம்முடைய தள்ளும்புகளினால நல்ல சுகத்தை கொடுத்து மகளை நீர் மீண்டுமாக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சத்துரு கொண்டு வார ஒவ்வொரு தடைகளையும் படிக்கல்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அடுவரே இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். நீர் அவர்களுடைய பலவீனங்களை பலமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். அன்றுவரே விசேடமாக இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல ஒரு உண்மை அறிகிற அறிவுடைய மக்கள் அந்த தேசத்துல எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்துல மறுபடியும் இயேசுவுக்குள்ள மறுபடியும் பிறந்த வாழ்வு, போனகெய்ன் கிறிஸ்டியனான மக்கள் அந்த தேசத்துல எழும்புவதற்கு எழும்பும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த மக்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, எத்தனை மக்கள் போனகெய்ன் கிறிஸ்டியனாக இலங்கையில இருக்கிறார்களோ அந்த மக்களுடைய ஜெபம் அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உள்ளங்க போகிறதுக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சவுத் கொரியா தேசம் ஒரு புத்த தேசமாக இருந்த தேசம், உண்மை அறிந்த உம்முடைய போனகேன் கிறிஸ்டியனான மக்கள் அந்த தேசத்தில் அதிகரித்த பொழுது அந்த தேசத்துக்கு நீ தொழில்நுட்பங்களை கொடுத்தீரே, ஆசீர்வாதங்களை கொடுத்தீரே. ஆண்டவரே, ஒவ்வொரு 5 கட்டங்களில் உள்ள ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களில ஒரு எழுப்புதலை காண, உண்மை அறிகிற அறிவை காண ஒவ்வொரு தேசங்களுக்கும் நீர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். விசேடமாக அமெரிக்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த பிரசிடென்ட் கிறிஸ்டியனாக இருக்கிறது நிமித்தம் அந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் வந்து அந்த எல்லா தேசங்களுக்கும் பரம்பும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் இணைத்தது தடைப்படாது. இஸ்ரவேல் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த இஸ்ரவேல் தேச மக்கள் இன்னும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக வாழுகிறார்கள். ஆண்டவரே, நீர் அந்த தேசத்தையும் இயேசுவை அறிகிற தேசமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தேசத்தில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு தான் போனகையினாக மாற்றுகிறவர் என்பதை அந்த நிக்கதேமுக்கு கற்பித்து கொடுத்தீரே. ஒருவன் தாயின் வயிற்றில பிறக்கும் பொழுது பாவ சரீரத்தோடு பிறக்கிறான், உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிறக்கும் பொழுது அவன் போனகையின் கிறிஸ்டியனாக வருகிறான். தாயின் வயிற்றிலே பிறந்த பாவ மனிதனை, ஆதாமவாள் செய்த பாவத்தை பரிசுத்த மனிதனாக மாற்றி எங்களை அழைத்தது போல ஒவ்வொரு இஸ்ரேல் ஜனங்களை நீர் அழைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். 5 கண்டங்களில் உள்ள விசேடமாக தமிழ் மக்களை மற்ற இன எல்லா மக்களையும் ஒரு எழுப்புதலை நோக்கி போக தீமை

0: கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே இணைந்திருங்கள். இரவு நேரத்திலே, நித்திய வழி நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகிற ஊழியர் பாஸ்டர் அன்றன் தாசனையும் அவர்கள் கால வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
1: Amen. God bless you, brother. God bless you, everybody.
0: Amen. Amen. நன்றி பாஸ்டர். நாங்கள் இந்த வேளையில் இருந்த ஊழியர் சௌரி ஐரின் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். அம்மா, ஆமேன். இன்றைய நாளிலே சௌரி டோலி அவர்கள் பேச முடியவில்லை. அவருடைய தொண்டையிலே ஒரு காரியம், அதனாலே பேச முடியவில்லை. ஆனால் அவர் வேலையிலும் இருக்கிறார் நினைக்கிறேன். நீங்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். எங்களுடன் சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூரிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்று கொண்டு நீங்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். மீதியாக இணைகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வரவேற்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையில் நீங்கள் அடுத்ததாக சகோதரி நிர்மலா மரியா, சகோதரன் சார்ல்ஸ் அவர்களை அழையுங்கள்.
2: நன்றி பிரதர். தொடர்ந்து நாங்கள் ஜெபத்துக்குள்ள கடந்து செல்வோம். நிர்மலா மரியா சிஸ்டர், நன்றி பிரதர். நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். தேசத்திலே யுத்தங்கள், கலவரங்கள், பயங்கரவாதங்கள் நீங்கி கர்த்தருடைய சமாதான ஆளுகை செய்யும்படியாக, தேசத்திலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்க பிரதர். ஜெபிக்கிறோம்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான ஜெப வேலைக்காய் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எழுக்கிறோம். கர்த்த பெரியவரும் நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து எங்கள் மல்லை மத்தியிலே ஆண்டவரை ஆளுகை செய்கிற தேவனாகிய கர்த்தாவே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அந்த வேலையில கொடுக்கப்பட்ட ஆண்டவரே ஜப விண்ணப்பத்திற்காக ஆண்டபடிய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் அவகிய தேவன் ஆண்டவரே, இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே மடி சமாதானத்தையே வைத்து போகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த சமாதானம் இந்த உலகத்திலே ஆண்டவரே, அது இல்லாமல் ஆண்டவரே ஒவ்வொரு நாட்கள் நாட்டிலும் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையை பெற்றிருக்கிறது கர்த்தாவே. யாரை விழுங்கலாமோ, யாரை அழைக்கலாமோ என்று ஒவ்வொரு தேசமும் ஆண்டவரை சூழ்ச்சியினாலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் செய்கிறதான எல்லா விதமான அப்பா நோக்கத்தின் மூலமாக இவர்கள் ஆண்டவரே ஒரு நாட்டில் இருந்து ஒரு நாட்டிற்கு ஆண்டவரே எப்படியா இந்த நாட்டை வீழ்த்த முடியும் என்று ஆண்டவரே ஒவ்வொருவரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை இந்த உலகத்திலே உண்டாயிருக்க கொண்டிருக்கிறது கர்த்தாவே. இதற்கு ஆண்டவரே அந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களும், அந்த நாட்டை ஆளுகிற ஆண்டவரே அந்த கட்சிகளும் உடன்பாடு ஆண்டவரே ஏற்பட்டு இப்படியான பெரிய காரியங்களை செய்து நாட்டுக்கு விரோதமான நாடும் ஆண்டவர் ஜனத்துக்கு விரோதமான ஜனமும் இப்படியாய் மாறி ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக நாடுகளிலே ஒரு சமாதான குலைச்சலை உண்டாக்குற அப்பா எண்ணங்களை இந்த தலைவர்களுக்கு வந்ததனுடைய நோக்கம் ஆண்டவரே சாத்தானுடைய சூழ்ச்சியா இருக்கலாம் அப்பா. இந்த சாத்தான் சொல்லுகிறதான காரியங்களுக்கு தன்னை ஒப்புவிக்கலாம். இல்லை என்றால் என் தேவனுடைய இரண்டாம் வருகையின் போது ஆண்டவரே நீர் மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற அத்தனை அறிகுறிகளும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்படி ஆயிக்கூட இருக்கலாம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எப்படி இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்மிடத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் நல்ல விளைகளை தந்து ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். நாட்டுக்கு ஆயிருக்கிறதான ஆண்டவரே இந்த சண்டைகளை எல்லாம் ஓய செய்கிற தேவனாகி கர்த்த நீர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே உக்ரைன், ரஷ்யா ஆண்டவரே, லெபனான், சிரியா, அதே வேளையில் கொடுத்தாவே ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், இப்படி ஆண்டவரே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை மத்திய ஆசியா முழுவதும் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஏற்பட்டிருக்கிறபடியா கர்த்தர் தாமே அநேக பொருள் ஆண்டவரே சேதங்களும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே அப்பாவி உயிர்களும் மாய்ந்து ஆண்டவரே அப்பா போயிருக்கிறார்கள் கர்த்தாவே. அதே வேளையில் எத்தனையோ ஆண்டவரே ரஷ்யாவிலே கிட்டத்தட்ட 5 லட்சம் சிப்பாய்கள் ஆண்டவரை விழுந்து ஆண்டவரே மரித்திருக்கிறார்கள். அதே வேளையில் ஆண்டவரே, உக்ரைனிலும் ஆண்டவரே அப்பா பல ஆண்டவரே அப்பா உக்ரைனிலும் ஆண்டவர்

0: அந்த அப்பா சோர்ஜர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்பா கர்த்தாவே, அப்படியா ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே இப்படியா ஆண்டவரே அப்பா ஈரானில் அநேக ஆண்டவரே சிப்பாய்களும் அதே வழியில் ஆண்டவரே அடுத்த நாடுகளிலும் ஆண்டவரே அமெரிக்க தேசத்திற்கு பலவிதமான சேதங்களையும் இப்படியாய் ஆண்டவரே நாட்டில் ஆண்டவரே இந்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சி எண்ணெயினுடைய வீழ்ச்சி அது எண்ணெயினுடைய விலை ஆண்டவரே அது உயர்ந்து கொண்டே இருந்து ஆண்டவரே அநேக நாடுகளில் அப்பா இந்த சண்டைக்கும் அவர்களுக்கும் எந்த சம்மதம் இல்லாத நாடுகளில் எல்லாம் இப்படி ஆய் ஆண்டவரே இதன் மூலமாய் ஆண்டவரே பல விலைவாசி உயர் ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகம் இறங்கட்டும் அப்பா அப்பா உம்மை அறிந்தவர்கள் மத்தியிலே ஆண்டவரே கர்த்த நீர் பெரிய காரியங்களை செய்ய முடியாய் சுபிக்கிறோம் அப்பா ஏழை எளிய மக்கள் ஆண்டவரே திக்கற்றவர்கள் அனாதைகளாய் மாறி போயிருக்கிற அநேக தேசங்களையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் காசா தேசத்திலே ஆண்டவரே உண்ண உணவின்றி ஆண்டவரே நோயினால் அநேக ஜனங்கள் மரித்து போயிருக்கிறதை பார்க்கிறோம் அதே வேளையிலும் ஆண்டவரே என் தேசங்கள் இப்படியான ஆண்டவரே இந்த சண்டை மூலமாய் உக்ரைனிலும் ஆண்டவர் இப்படியான ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வாழ்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல சிந்தனை நல்ல ஞானத்தை ஆண்டவரை கட்ட நேரம்படி ஆயிச்சு வைக்கிறோம் வீணான ஆண்டவரே வீம்புக்காக செய்கிறதான போர்கள் தான் ஆண்டவர் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது அப்படியாய் அந்த வீம்புகளை எல்லாம் விட்டு ஆண்டவரே ஈகோ எல்லாம் விட்டு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தன்னுடைய தேச தன்னுடைய தேச மக்கள் நல்ல விதமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர அந்த சிந்தனையோடு ஒரு சிந்தனையோடு ஆண்டவர செயல்பட அந்த தேசங்களுக்கு இவர்கள் ஆண்டவர அப்பா ஆலையை செய்கிற பொழுது தன்னுடைய மக்களுக்கு எது நியாயமான காரியங்கள் என்பதை அறிந்து ஆண்டவர அந்த பிள்ளைகளுக்கு உதவ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் எந்தெந்த தேசத்திலே ஆண்டவர இந்த சண்டை மூலமாய் ஏற்பட்டிருக்கிறதான வறுமைகள் வேதனைகள் மத்தியிலே ஆண்டவர நீ தேவனாக இருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம் இவர்கள் எல்லா தேசத்திலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ்கிறார்கள் கர்த்தாவே அந்த தேசத்தின் மக்கள் எழுக்கிறதான குக்குரலுக்கு என் தேவருடைய செடியாண்டவரை சாய்க்க முடியாது செபிக்கிறோம் ஐயா அந்த பிள்ளைகள் ஏறக்கெடுக்கிற ஒவ்வொரு சுபத்திற்கும் அப்பா இதோ நாங்களும் ஏறக்கப்படுகிறதான ஒவ்வொரு சுபத்திற்கும் கர்த்தர் தாமே ஆண்டவரே நல்ல ஆண்டவர் தீர்வுகளை கொண்டு வந்து இந்த தேசங்களிலே ஒரு சமாதானத்தை கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் நாட்டை ஆளுகிற தலைவர்களும் அந்த நாட்டில் ஆளுகிற அந்த கட்சிகளும் ஆண்டவரை இதற்காய் ஆண்டவரை அப்பா தயவை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சி வைக்கிறோம்ப்பா எல்லா இடங்களிலும் ஆண்டவர ஒரு சமாதானம் கொண்டு வரும்படியா ஆய்ச்சபிக்கிறோம் ஒருவேளை ஆண்டவர இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்படுகிறதான் அந்த சூழ்நிலையில ஆண்டவர அதிலேயே சாத்தானும் ஆண்டவரே குறுக்கிடாதபடிக்கு இந்த சமாதானம் நிரந்தரமாய் மாற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் தேவராகிய கர்த்தர் இப்படியாய் ஆண்டவர இந்த சமாதானத்தை தீர்வு கொண்டு வந்து ஆண்டவர இதன் மூலமாய் தேசங்கள் ஆண்டவர ஒரு ஒருமை பாட்டையும் ஒரு ஆண்டவர ஒரு சமூகம் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருவரை நேசிக்கிறவர்களாக மாற்றி தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவரே அப்பா உம்முடைய உம்முடைய நாமத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக உம்முடைய சித்தத்தின் போல் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்க ஒவ்வொரு தலைமையும் மாற்றுங்க அப்படியா ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவர இந்த குழப்பங்கள் மாறட்டும் விளைவாசைகள் இறங்கட்டும் பிள்ளைய ஆண்டவர ஒவ்வொரு தேசத்துல வாழ்கிற பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு தன் வாழ்க்கையை நடத்த கர்த்தர் நீ போதுமானவராயிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம் சத்ருவானவன் எத்தனையோ ஆண்டவரே குறுக்கீடுகளை செய்து எத்தனையோ போராட்டங்களை ஆண்டவரே இந்த தலைவர் மூலமாக கொண்டு வந்தாலும் என் தேவன் நீர் பெரியவர் ஆண்டவர எல்லாவற்றையும் செய்ய உம்மால் கூடும் ஆண்டவர உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை என்று ஆண்டவர அந்த தலைவர்கள் எல்லாம் அறிந்து கொள்ள நாட்டு மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க எந்தெந்த தேசங்களிலே ஆண்டவரே இந்த தீவிரவாதிகளுடைய ஆண்டவர காரியங்கள் இருக்கிறதோ அந்த தீவிரவாதிகளை எல்லாம் அடக்க கர்த்த தேவன் நீர் ஒருவரே போதுமாப்பா அப்படியா அந்த எந்தெந்த இடத்துல தீவிரவாத செயல்கள் இருக்கிறதோ அந்த தேசங்களில் எல்லாம் அந்த தீவிரவாதங்கள் எல்லாம் அகன்று போக கர்த்தர் உதவி செய்யுங்க தேசத்தை ஆளுகை செய்ய என் தேவன் நீர் ஒருவரே போதுமப்பா அப்படி ஆய் ஆண்டவரே ராஜாதி ராஜனும் தேவாதி தேவனாயிருந்து ஆண்டவரே இந்த உலகை ஆளுகிற தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவர நீர் ஆண்டவர ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவர மால் ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்யக்கூடும் ஆண்டவரே, அப்பாவும் மால் ஆண்டவரே, இவை எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே, இந்த லேசான காரியங்களை மாற்றுவது உமால் கூடும் ஆண்டவரே. அப்பா அப்படியா ஆண்டவரே, இந்த தேசங்களையும் தலைவர்களையும் தேச மக்களையும் எந்தெந்த இடத்துல போர் நடந்து கொடுக்கிறதோ எல்லா தேசங்களையும் சமூகத்துல கொண்டு வரும் தேவனாகிய கர்த்த விரைவில் ஒரு சமாதானத்தை தந்து ஆண்டவரே அந்த தேச மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்க கர்த்த உதவி செய்யும். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா வேண்டு வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஜெப வேளையே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடத்தி இருக்கிறதானே அப்பா, சங்கமம் ஊடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம், இதை நடத்துகிறதான அருமையான ஆண்டவரே சகோதர ஆண்டவர் எஸ்சி சகோதரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம், ரீட்டா சிஸ்டரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. இவர்களே ஆண்டவரே இந்த தேசத்தை தேசங்களுக்காகவும் உலகத்திற்காகவும் இலங்கை தேசத்திற்காகவும் ஆண்டவரே ஜெபிக்க இந்த ஜெப வேலையை ஏற்படுத்தி இருக்கிறபடியா என் தேவனாகிய கர்த்த இவளோடு கூட நீங்க இருங்கப்பா, இவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனை தாங்க, இவர்கள் கையிட்டு செய்கிற வேலை விருத்தி அடைக்கட்டும் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இவர்கள் குடும்பங்களுக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இவர்கள் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த சத்ருவும் ஆண்டவரே இவர்களுக்கு எந்த விதமான ஆண்டவரே போராட்டங்களை கொண்டு வராதபடிக்கு பிள்ளைகளை உம்முடைய தேவ பட்டாளம் வைத்து ஆண்டவரை இவர்களை பாதுகாத்து கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கொடுக்கத்தாவே இந்த நாளில ஜெபித்த ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருவோம். இனி ஆண்டவரை ஜெபிக்க இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவர பிள்ளைகளை தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருவோம். தேவனாக கர்த்த அவர்களையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. அவர்கள் வீட்டிலும் ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து நீ பெரிய காரியங்களை செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா இதோ இந்த ஜெப வேலையை தொகுத்து வருகிறதான அருமையான சகோதரியின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். மகளை நீங்க ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே நீர் ஆண்டவர் பாதுகாப்போடு வழிநடத்து. இந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணையாயிருங்க, எழுந்து பிரகாசிக்க தேவன் அப்படியே நீ செய்து வழிநடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்துல இந்த ஜபத்தையர் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரமான ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுக்க போறதுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தவும். உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள் குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. நன்றி பிரதர். தொடர்ந்து நாங்கள் நிர்மலம் பிரியா சிஸ்டர் இருக்கீங்களா?
2: எனக்கும் ஜெபிக்கலாம், இந்த தொண்டை கிளியரா இருக்கு. தேங்க்யூ சிஸ்டர்.
1: அநேகர் வைத்தியரால் கைவிடப்பட்ட நிலையிலே அநேகர் இருக்கிறாங்க. அதே போல ஆபரேஷனுக்காக காத்திருக்காங்க. ஆபரேஷனுக்கான பண தேவைகள் சந்திக்கப்படாதபடி அநேகர் தேவைகளோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்னி மாற்று சிகிச்சை செய்ய முடியாத சூழ்நிலையில அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் ஐசியூல இருக்கிறாங்க. அதே போல இலங்கை தேசத்திலே டெங்குனாலே அநேக மரண வீதம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. இலங்கை தேசத்திலிருந்து இந்த டெங்கு வைரஸை தேவன் அகற்றி போடும்படியாகவும் வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க சிஸ்டர். ஜெபிக்கிறவங்களே தேவன்
3: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளு ஆண்டவரே உமது கிருபை நாளே எங்களை முடி சூட்டி வருகிற தெய்வ காய் சூத்திரம் மட்டுமாய் கர்த்தர் பாதுகாத்தீரே. எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. தொடர்ந்து எங்களை நீத்தாமே பாதுகாத்து கொள்ள முடியா உமது வல்லமையான கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் தந்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஆண்டவரே கொடுத்த எல்லா சுகபெல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போது கூட கர்த்தாவே நாங்கள் வெவ்வேறு இடங்களிலும் தேசங்களிலும் நேரங்களிலும் வித்தியாசமான காலங்களில் இருந்த போதிலும் அப்பா உண்மை நோக்கி பார்க்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் சோத்திரம். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் உமது பாதப்படியிலே நாங்கள் வந்து ஆண்டவரே அநேக காரியங்களுக்காய் ஜபிக்க வந்திருக்கோம். எங்களுடைய ஜபங்கள் விழுந்து போய்விடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவைகள் உமது சந்நிதியிலே வந்து சேர அவைகளுக்கு நீ நல்ல விடைகளை தந்து ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கப்பட்டதான ஜபக்குறிப்புக்காய் சோத்திரம். இந்த நாள வியாதியஸ்தர்களுக்காய் ஜபிக்கிறோம். ஏசப்பா வியாதியஸ்தர்களையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நாளிலே அநேக விதவிதமான நோய்கள் ஆண்டவரே, இன்னும் கூட மருந்துகள் கண்டுபிடிக்க முடியாத நிலை. இப்படியான நேரங்களிலே ஐசியூல இருக்கிற மக்களுக்காகவும் மருத்துவமனையில இருக்கிற மக்களுக்காக விசேஷமா ஜபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு பாரங்கள் வேதனைகள் ஆண்டவரே, அவருடைய கண்ணீர்கள் யாவற்றையும் தேவ நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அதே வேளையில ஆபரேஷனுக்காய் கூட ஆண்டவரே அநேக பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிற நிலைமையிலே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இருக்கும்படியா ஜபிக்கிறோம். நீர் பரம வைத்தியரா இருக்கிறபடினாலே இந்த நோயாளிகளின் நோய்கள் எல்லாம் ஆண்டவர் தாமே நீர் தொட்டு சுகமாகும்படியா ஜபிக்கிறோம். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம் என்ற வார்த்தையின்படி அப்பா இந்த வியாதியஸ்தர்கள் மேலே வைக்கிறோம். கர்த்தர் தாமே நீர் உதவி செய்யுங்க. அநேக வியாதியஸ்தர்களை டாக்டர்கள் கைவிட்ட போதிலும் நீர் பரம வைத்தியராயிருந்து கைவிடாத தேவனாயிருந்து அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கட்டளிடும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. அநேக வியாதியஸ்தர்களின் உடலில் இருக்கிறதான பாடி பார்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்பிளேட் பண்ற நிலைமையில இருக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கு ராஜா. அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதான எல்லா வியாதியஸ்தர்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய பிளட் எல்லாவற்றையும் கொடுத்து பணவத்த வசதிகளை கொடுத்து அவர்கள் சரீரங்களிலே காணப்படுகிறதான அவயங்களின் மறுபாதிப்பை செய்யற வேலைகளிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே இன்னும் அந்த டெங்கு நோய்கள் ஆண்டவருடைய பரவித்தான் கொண்டு இருக்கிறது அப்பா. அதில் எல்லாம் அது வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். இனி ஒரு போதும் அவைகள் பரவாதபடிக்கு அப்பா அவைகள் முற்றிலுமா அகன்று போக முடியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் எபோலா போன்ற கொள்ளை நோய்கள் அநேக விதமான கொள்ளை நோய்கள் எல்லாவற்றையும் தேவரே நீர் விலக்கி போட்டு மக்கள் சமாதான சந்தோஷத்தோடு வாழ்ந்திருந்து சுகமாக ஆரோக்கியமாக வாழ உதவி செய்யுங்க. மது செட்டையின் நிழலிலே வந்த அடையத்தக்கதான கிருபை தாங்க. மது செட்டையின் நிழலிலே ஆரோக்கியம் இருக்கும் என்ற வார்த்தையின்படி அப்பா வசனத்தின்படி அவர்கள் எல்லோரும் செட்டையின் நிழலிலே வந்தடையத்தக்கதான கிருபை செய்யுங்க ராஜா. ஆமேசப்பா, நீங்க ஏற்கனவே சிலுவையிலே எல்லா நோய்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீரப்பா. உமது பரிசுத்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறீரப்பா. உமது முதுகை உழவர்கள் உழுவது போல உமது முதுகை உழவி உழுது அப்பா. 39 அடிகளாலே நீர் காயப்பட்டிருக்கிறீரே அப்பா. அப்படியாக நீ நினைவு கூர்ந்தள்ளபடியா ஜபிக்கிறோம். இந்த வேலையிலே அப்பேற்பட்ட நோயாளிகளின் நோய்கள் எல்லாம் கர்த்த நீர் ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் அவர்களை ஒரு விசை கூட தொட்டு நீ சுகமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீர் அப்பா உம்முடைய கைகள் குறுகி போகவில்லைப்பா. ரட்சிக்கப்படாத படிக்கு இருக்க கர்த்தர் நீர் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சுகத்தை கட்டளிடும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுக்கிறோம். சிறு வயது வியாதியஸ்தர்கள் முதற்கொண்டு பெரியோர் வரை வாலிப பிள்ளைகள் பெண்கள் அநேகர் யாரெல்லாம் வியாதியிலே அவதிப்படுறாங்களோ அவங்களுடைய வியாதிகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் நீர் போட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுங்கப்பா. வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். நீ கொடுத்த வாக்கு தத்த வசனங்கள் எல்லாம் நாங்கள் அப்பா நாங்கள் அறிக்கை செய்யறோம். தேவன் நீங்க அவைகளை உறுதி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறப்பா. அம்மாக்கு சோத்திரம். அப்படியே தேவன் எல்லா நோயாளிகளின் நோய்கள் எல்லாவற்றையும் விலக்கி போட்டு பரிபூர்ண சுகத்தோடு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி மக்கூட ஆண்டவரே ஒரு விசை இந்த சங்கமும் ஊடகத்தையும் ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேரப்பிள்ளை, குடும்பத்தார், மருமக்கள் யாவரையுமா சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. டே கூட சுராஜா இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஒருவேளை இந்த குடும்பங்களிலே யாரானா வியாதிப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய தழும்புகளால் அவர்களை தொட்டு நீ சுகமாக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அதே வேலையில அப்போ இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஐரின் சகோதரி அவருடைய குடும்பத்தையும் அவர்கள் உமக்கு செய்யற ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே ஆசீர்வதிங்க. ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தெய்வ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான யாவரையுமா ஆசீர்வதிங்க. இறுதியாக வருகிறது ஏமி மகளை கூட ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே தேவன் ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென்.
1: உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் அநேகருக்கு சுகம் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துவோம் கர்த்தர். நல்லவர், இந்த நாளிலும் அவருடைய தழும்புகளால நாங்கள் சுகமாகினோம் என்று சொல்லத்தக்கதாய் அநேகருக்கு இந்த நாளிலே ஒரு விடுதலை கொடுப்பாராக தேவன். தாமே உங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர்.
3: ஆமேன். உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். நன்றிமா. தொடர்ந்து நாங்கள் ஜாலி சிஸ்டரை வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக துபித்துக் கொள்ளுங்க சிஸ்டர். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகள் வழி தவறி போய் கொண்டு இருக்கிறாங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. அதோடு கூட அநேக தற்கொலைகள், இப்ப யாழ்ப்பாண பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய தற்கொலைகள், ஆக்சிடென்ட்கள்னாலே அநேக வாலிப பிள்ளைகள் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் தேவன் பாதுகாத்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களிலே சாத்தான் அதிகமாக தொட்டு அந்த பிள்ளைகளை அலக்கடிக்கிறான். அவங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனை யோசனைகளை கொடுக்கணும், நல்ல தீர்மானங்களை எடுக்க அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யணும். அநேக பிள்ளைகள் வேலை கிடைக்காததுனால அநேக தற்கொலை செய்து கொள்ள போகிறாங்க. வீட்டுல சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் தற்கொலை போயிடுறாங்க. இப்படியான இந்த தற்கொலையின் ஆவியெல்லாம் தேவன் தேசங்களிட இருந்து எடுத்து போடணும். இந்த வாலிப பிள்ளைகளை இந்த போதை வஸ்திரில இருந்தெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளணும்னு சொல்லி ஜெபிச்சு கொள்ளணும். ஜெபிக்கிறவங்களை
2: நன்றி நன்றி நன்றி. இயேசுவே நன்றி அப்பா. என் முதலாவதாக யாவருக்கும் நன்றி செலுத்துறேன். எனக்காண்டு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நீங்களும் இந்த காலை நேரம் வந்து இந்த ஜெப வேண்டுதலை எடுத்து நடத்தி கொண்டிருக்க கிரியபிளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பலத்தினாலும் மேல பராக்கிரமத்தினாலும் மேல அப்பா உங்களுடைய ஆவி மட்டுமே எங்களை வழி நடத்த முடியுமாண்டவரே அப்பா. வென்று நான் நன்றியோடு துதித்து ஜெபித்து கொண்டிருந்த மானிய எலும்புல தொண்டையிலும் ஒண்ணுமே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஆண்டவரே நீங்க சுகம் கொடுக்கிற தகப்பன், அது காணி நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஜெப வேண்டுதலை அப்பா நீங்க அங்கீகரி யாரையும் ஆசீர்வதிக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. வாலிபர் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வாலிபர் நாட்கள்ல உங்களை நினைவு கூறுவதற்காண்டு வரையே இவங்களுக்கு கொடுத்த பிரிதான அந்த கிருபையும் அன்பை ஊற்றி இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆமேன் அப்பா. சிஸ்டர் கூறின போல ஆண்டவரே இந்த தற்கொலை ஆவி வந்து இங்கேயும் ஸ்டேட்ஸ்லயும் ஆண்டவரே ஒரு 17 வயசு பிள்ளை அம்மாவை குத்திட்டா. ஏன்னா அவன் கேம் விளையாடி கொண்டிருக்கான். கேம் விளையாடி இது என்னத்தை பாக்குறேன்னு சொல்லி சொன்ன உடனே இதோ எடுத்து குத்திட்டான். இன்னொரு போல அப்படி கஷ்டத்துக்குள்ள வளர்த்து கொண்டு வர அந்த பெற்றோரையும் அப்பா அவங்களுக்கு ஒரு ஞானத்தை அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க. வாலிபர் அப்பா உங்களுக்குரியவர்கள் அப்பா. அப்பா நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தகப்பனே இந்த வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிதான உங்களுடைய அன்பையும் கிருபையும் வல்லமையும் கொடுத்து அப்பா அவங்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி இந்த காலை நேரம் ஜபிக்கிறேன் அப்பா. ஜபமே ஜெயம் என்று கூறியபடி ஆண்டவரே அப்பா உங்களுடைய சித்தத்தின்படி வாலிபர்கள் உங்களுக்கு எழுந்து பிரகாசிப்பதற்கு உங்களுடைய ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. யாழ்ப்பாணத்திலும் கொழும்புலையும் இலங்கை இல்ல இருக்க எல்லா மாகாணங்களிலும் உள்ள வாலிபர்களும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு ஒரு பிரிதான அற்புதத்தை செய்து பெற்றோர்கள் ஒரு சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த இந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி இப்பொழுதும் எங்களுக்கு கொடுக்கிற புதிதான பலன கிருபைக்கு நன்றி செலுத்தி ஊழியர்கள் யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. முதலாவது தேவடைய ராஜ்யத்தை வர நீதியை தேடும் பொழுது நீங்க எங்களுக்கு கேட்கறது அதிகமாக கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க அப்பா. நீர் நல்லவர், போதுமானவர். கிருபையினாலே முடிசூட்டி புதிதான பலத்தினாலும் உங்களோட பலனுக்கு மேலாக அப்பா உங்களோட கிருபையினாலும் உங்களோட இரத்த கோட்டுக்களை யாவரையும் மறைத்து வைத்து உங்களோட சித்தத்துப்படி செய்வதற்கு அப்பா யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். உங்களோட நாமமை மட்டுமே மகிமை படம் ஒன்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே எனக்கு ஜபித்தவருக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. இது நீங்க செய்யற கிருகையலையா அப்பா. நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. ஆமேன் சிஸ்டர். ஆமேன். காட் பிளெஸ். ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர். நன்றி கர்த்தர். தாமே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ள போறபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்களையும் ஊழியங்களையும் குடும்பத்தின் தேவைகள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் சந்திக்கணும். உங்களுக்கு பரிபூரண சுகத்தையும் விடுதலையும் தேவன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். தொடர்ந்து காட் பிளெஸ் யூ சிஸ்டர். நாங்க தொடர்ந்து குணா பிரதரே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்.
4: அடுத்த பிரேயர் சார்.
1: தொடர்ந்து நாங்க சாந்தி சகோதரியை வரவேற்கிறேன். நீங்க சபைகளிலே இருக்கிற ஒற்றுமை, இந்த நாட்களிலே அநேகமாக சபைகளிலே ஒற்றுமை இல்லாதபடியினாலே அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறாங்க. அதனால சபைகளில் ஒற்றுமை, பரிசுத்தம், வல்லமை இறங்க, ஊழியர்கள் பாதுகாக்கப்பட, ஊழியர்களின் குடும்பங்கள், அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் பாதுகாக்கப்பட, அவங்களிடத்திலே சமாதான குலைச்சல் வராதபடிக்கு தேவன் குடும்பமாய் ஊழியர் செய்ய தேவன் கிருபை பாராட்டும்படியாக நீங்க ஊழியர்களுக்காக அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிங்க சிஸ்டர்.
4: பாலகத்துல இருக்கிற எங்கட பிதாவை நாங்க முதல்ல மகிமைப்படுத்துவதாக, உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே, அவரை கனம் பண்ணி கொண்டு ஆண்டவரே அவர்கிட்ட பாதத்துல இந்த ஜபத்தை நான் வைக்கிறேன். அவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபைகளையும் அவர்கிட்ட கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா இந்த திருச்சபையில ஒற்றுமையை கொடுக்குறவர் அப்பா, அப்பா நீதி வழங்குற நீங்கப்பா உண்மையாயும் உத்தமமாய் உங்களுக்கு பயந்து நாங்கள் அதுல இருக்கிறவர்கள் ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு பாஸ்டர்மார்களும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு பேரும் ஒற்றுமையா அந்த திருச்சபைய உங்களுக்கு பயந்து அதுல பெரியவர் சிறியவர் என்று இல்லாதபடி, இன்று வந்தவர் நேற்று வந்தவர் என்று இல்லாதபடி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கனம் கொடுத்து ஒவ்வொருவரையும் எல்லாராலையும் எல்லாம் முடியும் என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளின் படி ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்து ஆண்டவரே அப்பா உமக்கு பயந்து நாங்க உங்களுக்காக வந்து இந்த திருச்சபையில நிக்கிறோம், மற்றவர்களுக்காக இல்லையன்றதை நாங்க மனதில் வைத்துக் கொண்டு தவப்பனே அப்பா நீங்க எங்களுக்கு அந்த ஞானத்தை தருகிறதுக்காக ஒற்றுமையை ஆண்டவரே எங்களுக்கு ஒற்றுமையை நீங்க கட்டளை இடுகிறதுக்காக ஒவ்வொரு திருச்சபையிலையும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் போயிட்டு திரும்பி திரும்பி வாரதை பாக்குறோம், ஒவ்வொரு சபையும் பிரிந்திருக்க பாக்குறோம் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா அப்பா சாத்தான் இந்த வேலையில பிரிக்கிற வேலையை செய்யாதபடி அவன்கிட்ட எங்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே உம நோக்கி கூப்பிடுறோம் ராஜா, ஒவ்வொரு திருச்சபையும் ஆண்டவரே அப்பா உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுங்க ஐயா, பொறுமையை தருகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே, உங்களுக்காக உங்களுக்கு பயந்து நாங்க அந்த இடத்துல வந்து இருக்கும்படியாக யாவரும் அதுல வார ஊழியர்களோ ஒவ்வொருவரும் வந்து அப்பா ஒவ்வொருவரும் வந்து நாங்க வந்து உங்கள்கிட்ட வார்த்தைகளுக்கு இருக்கும்படி ஆண்டவரே உங்களுக்கு பயந்து நாங்க இருக்கும்படி ஆண்டவரே திருச்சபைய சுத்தமாக நாங்க ஆண்டவரே அப்பா ஒரு சண்டை சச்சரவு இல்லாதபடி வேறு கதைகள் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா உண்மை நாங்க தியானித்தபடி அந்த இடத்துல வந்து நாங்க இருக்க பரிசுத்தமா இருக்க கட்டுத்தாரும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா ஒரு பிரிவினையும் வராதபடி ஆண்டவரே பிரிவினையை உண்டாக்குற சாத்தானை நீங்க ஆண்டவரே துரத்தி எங்கால விடுறதுக்காக ஆண்டவரே அப்பா துரத்தி போடும்படியாக ஆண்டவரே கட்டளை இடுங்க, ஒற்றுமையை கட்டளை இடுங்க ஐயா, ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவரே ஒவ்வொரு திருச்சபையிலையும் இருக்கிற பிள்ளைகள் இன்னுமா நாங்க ஆத்மாக்களை கொட்டிக்கணந்து நிரப்பும்படி ஆண்டவரே எங்களுக்கு கட்டளை இடுங்க ராஜா, ஒவ்வொரு திருச்சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கனம் கொடும் ஐயா, ஆசீர்வதிங்க ஐயா, அங்க வாரவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு நாங்க பிள்ளையில எங்களுக்கு சொல்லி தருகிறவராய் இருக்கிறீங்க அப்பா, நாங்க ஒவ்வொரு மேல கோபமும் பொறாமையும் எரிச்சலும் இருக்காதபடி எனக்கு இந்த ஊழியன் தரையில உனக்கு தரையில என்று சொல்லாதபடி ஆண்டவரே எங்கட வாயில நீங்க பொத்தி எங்கட நினைவுகளை ஆண்டவரே சிந்தைகளை ஆண்டவரே எங்கட குணங்களை ஆண்டவரே எங்கட செய்ய கிரியைகளை ஆண்டவரே நீர் சுத்தப்படுத்துறதுக்காக ஆண்டவரே எங்கள்கிட்ட வந்து ஜெபங்கட்டு நிக்கிற ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு கட்டளை எடுங்க ராஜா, நாங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன ஊழியம் செய்யணும் என்று நீங்க உத்தரவு போடுங்க ஐயா, கட்டளை எடுகிறதுக்காக ஆவியானவரே ஒவ்வொரு சபையையும் ஆண்டவரே நீ பாதுகாத்து நடத்துறதுக்காக உமக்கு இந்த வேலையில நன்றி சொல்லுறோம் அப்பா, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா, இந்த ஜெபங்களை நீ கேட்டுக்கொள்ளுறதுக்காக நன்றி ராஜா, அப்பா எங்களால ஒன்றுமில்ல உமால முடியும் ஆண்டவரே, கூடாத காரியம் ஒன்றுமில்ல ராஜா, உமக்கு எல்லாம் இலகுவாயிருக்கிறது, லேசான காரியம் ஐயா உமக்கு அல்லவோ ஐயா, உமக்கு லேசான காரியம் உங்களை திருச்சபையில பொத்தி பாதுகாக்கிறதுக்காக நீங்க எங்களுக்கு எல்லாமா இருக்கிறதுக்கு எங்களை திருச்சபையில நீங்க தலையாயிருக்கிறது குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. நீரல்லவோ அவங்களுக்கு தலையா இருந்து பாதுகாக்கிறேன். நாங்க விடுற பிள்ளைகளை ஆண்டவரே, திருச்சபையில இருந்து ஒவ்வொருவரும் விடுற பிள்ளைகளை சுட்டி காட்டி எங்களை உணர்த்துறதுக்காக வார்த்தை மூலம் ஆண்டவரே அப்பா எங்களை உணர்த்தி அந்த திருச்சபையில ஒன்று கூடி ஆண்டவரே நாங்க ஒற்றுமையா இருக்க கட்டுத்தாருங்கள் ஆண்டவரே. வழியிலிருந்து வாரவர்களுக்கு நாங்க ஒற்றுமை இல்லாதபடி இருக்காதபடி அவர்கள் எங்களை பார்த்து அவர்களும் வந்து சேரும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அவர்கள் உண்மை அறியும்படியாக ரட்சிப்புகளை இன்னும் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்க திருச்சபையில ஒவ்வொருவரும் பயந்து நடக்கும்படி எங்களை கட்டுத்தாருங்க ஐயா. ஐயா நீர் ஒருவரே எல்லாமா இருக்கிறீர், உமக்கு மட்டும் நாங்க பயந்து நடக்க ஆண்டவரே எங்களுக்கு சொல்லி தருகிறவராக இருக்கிறீர் ஐயா, கட்டளையிடுகிறவராக இருக்கிறீங்க தகப்பனே. அப்பா எல்லாவற்றையும் ஜாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எங்களை மனதில் நாங்க என்ன நினைக்கிறோம் நீர் முன்னுமே அறிந்திருக்கிறவராக இருக்கிறேன். நாங்க சபையில விளையாட்டு விடாதபடி ஆண்டவரே, எந்த தீங்கும் செய்யாதபடி எந்த தப்பும் செய்யாதபடி ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பொத்தி பாதுகாத்து பிசாசானவன் எங்கேண்டு இருக்கிறான் எங்களை குழப்பத்துக்கும் ஒற்றுமை இல்லாம ஆக்குறதுக்கும் ஆண்டவரே நீர் கடிந்து கொள்ளுறதுக்காக உமக்கு ஜபிக்கிறோம் ஆண்டவர், உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா பிசாசானவனை கடிந்து கொள்ளுங்க, ஒற்றுமையை குலைக்கிற ஆண்டவரே அந்த பிசாசானவனை கடிந்து கொள்ளுங்க ராஜா. அப்பா அவங்கிட்ட ஜபம் கட்டு நிக்கிறேன் தகப்பனே. இந்த சங்கமமான வழியை எங்களுக்கு அறி தந்ததுக்காக நன்றி. இதுல நடத்துற சகோதரனை நாங்க வாழ்த்துறோம் உம்முட நாமத்தினால் ஆண்டவரே, நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. நீங்களே இவர்களுக்கு எல்லாமா இருந்து அப்பா சுக பெல்லம் ஆண்டவரே. இந்த சிஸ்டர் ஆண்டவரே ரெண்டு மூணு நாளா கதைக்காம குரல் வளம் இல்லாம இருந்து சனிக்கிழமை ஜெபிச்ச போது அவருடைய குரலை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா அற்புதம் செய்த தேவன் ஆண்டவரே நன்றி சொல்லுறோம். இதுல இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவரே, அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே, அவர்களுடைய செய்கிற ஊழியங்களை ஆண்டவரே, அவங்கள துதிகளை ஆண்டவரே நிறைவேறெடுக்கிறதுக்காக ஜெபங்களை நீங்க ஏறெடுக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இவ்வேளையில எங்களை இணைத்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மதிய வேலையில எங்களை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன் ராஜாதி ராஜா, உமக்கு சோத்திரம் நன்றி ஏசப்பா. ஏசுவின் நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றிமா, நன்றி கர்த்தாமே. நிறைவதிப்பாராக, உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. உங்களுடைய ஜபங்களை கேட்டு சபைகளிலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வர போறதுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றிமா கத்தர்.
4: நன்றி நன்றி நன்றி சொன்னீங்க.
1: ஆமேன் நன்றிமா. தொடர்ந்து நாங்கள் குணா பிரதரை முடியுமா பிரதர்? நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க பிரதர். இந்த நாட்களில வந்து அங்கு தனிந்து கொண்டு போயிருக்கிறது. இலங்கை தேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 வயசு பிள்ளைய ஒரு தாய் அடிச்சு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க கள்ள காதலனோட. அப்படியா இருக்கிறது? திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள் இப்படியா ஆதரவிட்டு ரோடு வழியே விட்டுட்டு போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவருடைய பாதுகாப்புல வைத்துக் கொள்ளணும், அவங்களுடைய தேவைகளை சந்திக்கணும். அப்படியாய் அந்த பிள்ளைகள் அநேக உபத்திரவங்கள் மத்தியிலே கடந்து வராங்க. அவங்க எல்லாரையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்களை கர்த்தர்
5: ஆசீர்வதிப்பார். பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானத்தை உத்தாசோடும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. திக்கத்த பிள்ளைகளுக்கு தகப்பனா இருக்கிறவரே, உங்களை நோக்கி பார்த்து நான்வர நல்லோரா இருந்தாலும் தீயோரா இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவரும், நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிற பட்சபாதம் இல்லாதவரே, இதோ இந்த காலை வேளையிலும் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த விண்ணப்பத்தை கேட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, கடைசி காலத்துல அறிவு பெருகும், அன்பு தனிந்து போயிடும் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி ஒரு தாய் தன் பிள்ளைய ஆண்டவரே நடுத்தருவுல விட்டுட்டு போகிற காரியங்கள் இந்த உலகத்துல துணிகரமாய் தோன்றி இருக்கிறது ஐயா. இதோ உம்முடைய வார்த்தைகளின் நிறைவேற்றத்தை நாங்கள் காண்கிறோம். ஆனாலும் நீர் இரக்கம் உள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் அன்புள்ளவர், பாதுகாக்கிறவர், நேற்று மின்று மாறாதவராய் இருக்கிறவரை முந்தினவர்களோடு இருந்த நான் தானே, பிந்தினவர்களாகிய உங்களோடும் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறவரே, இந்த வேளையிலும் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மக்கள் ஆண்டவரே தகப்பனை உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த மக்கள் அன்பு செலுத்த உதவி செய்வீராக. பிள்ளைகள் மீது கர்த்தாவே கவனம் செலுத்த உதவி செய்வீராக. தங்களுடைய ஆசைகளுக்காக, தங்களுடைய ஆண்டவரே இன்பங்களுக்காக பிள்ளைகளை வெறுத்து ஆண்டவரே தகப்பனை செய்கிற காரியங்களை கர்த்தர் காண்கிறவரா இருக்கிறீங்க. இதோ அப்படியே நீ நடக்காதபடிக்கு கர்த்தாவே இருக்கிற மக்கள் தங்களுடைய பிள்ளைகள் இல்ல கர்த்தாவே அந்த பாசத்தை செலுத்தத்தக்கதான ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. தெளிவை கொடுக்கும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. மக்களுக்கு வருகிற இன்னல்கள், வேதனைகள், ஆண்டவரே பிரச்சனைகள் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனைகள் அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் கர்த்தாவே இந்த வேளையிலும் கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. அவர்களுடைய இருதயத்தின் கடினங்களை கர்த்தர் உடைக்க உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. இருதயத்துல நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. தங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எத்தனை வேதனைகள், எத்தனை கர்த்தாவே பாடுகள், உண்மை ஆண்டவரே ஆண்டவரே அந்த நாட்டில் கர்த்தாவே பிள்ளைகளை வளர்க்க முடியாத சூழல்கள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே தகப்பனே நீர் கிருபை செய்கிற தேவனா இருக்கிறீங்க. இதோ உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. அந்த நிலைமையில இருக்கிறவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே தாய் தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக நாங்க செவிக்கிறோம் ஐயா. வீடு வாசல்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்க செவிக்கிறோம் ஐயா. என் ஆண்டவருடைய கரம் இந்த குடும்பத்தை சந்திப்பதாக, இந்த பிள்ளைகளை சந்திப்பதாக. சுத்தி இருக்கிற மக்களுடைய கண்களுடைய தயவுகள் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவரே இப்படியான பிள்ளைகளை காண்கிறவர்கள் எடுத்து வளர்க்கத்தக்கதான சூழல்கள் உண்டாகட்டும் ஐயா. இப்படியான பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே தாக்கப்படுகிறதை பார்க்கிற நிறுவனங்கள் எடுத்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆண்டவரே ஆளாக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசத்துல காணப்படுத்தும் நான் செவிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே எத்தனை பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவரே தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள், இதெல்லாம் நிறுத்தப்படவும் ஆண்டவரே தகப்பனே. அந்த மக்கள் பாதுகாக்கப்படவும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் கர்த்தர் உதவி செய்வீராக செவிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளை இழந்து வாடுகிற தாய் அநேகர்கள் உண்டு கர்த்தாவே. பிள்ளைகள் இல்லாமல் கர்த்தாவே துடிக்கிற தாய் தகப்பன் உண்டு ஆண்டவரே. இதோ கர்த்தர் தாமே அந்த இடத்துல கர்த்தாவே மாற்றங்களை செய்து கொடுத்து இந்த பிள்ளைகள் இப்படியான பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிற கிருபைகளை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. இதோ தாய் தகப்பன் கர்த்தாவே பிள்ளைகளினால் துரத்தப்பட்டு ஆண்டவரே வீடுகள் வளவுகள் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தாமே அந்த தாய் தகப்பன்மாருக்கும் உதவி செய்வீராக. வீடு வாசல்கள் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்வீராக. தங்குற வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. அந்த தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் கர்த்தாவே ஆளுகை அந்த தேசத்தை ஆளுகை செய்வதற்காக நீங்க நியமித்திருக்கிற அதிகாரிகள் ஆண்டவரே அவர்கள் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்களாக சுய நோக்கம் இல்லாதபடிக்கு கர்த்தாவே பரந்த நோக்கத்தோடு இப்படியாப்பட்ட மக்களை பாதுகாக்கத்தக்கதான அந்த உணர்வுகளை கொடுத்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. அந்த நிறுவனங்கள் அங்கே செயல்படவும், ஜனங்கள் பாதுகாக்கப்படவும், தப்பு வைக்கப்படவும் கர்த்தர் தாமே அந்த தேசத்துல நல்ல ஞானங்களை கொடுத்து, அறிவுகளை கொடுத்து, தெளிவுகளை கொடுத்து இந்த மக்களை காப்பாற்ற உதவி செய்யும்படியாக நாங்க செவிக்கிறோம். தேசத்தை பாதுகாப்பீராக, பாதுகாக்கும்படியாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. இதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற சில நிறுவனங்களுக்காக நாங்க செவிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாக நாங்க செவிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கமும் ஊடகத்துக்காக நாங்க செவிக்கிறோம். இந்த ஊடகத்தின் ஊடாக ஆண்டவரே எத்தனை ஜெபங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு காரணமா இருக்கிற இந்த சங்கமும் ஊடகத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து ஆண்டவரே இதன் ஊடாக செய்யப்படுகிறதான ஒவ்வொரு தேவ செயல்களிலும் கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. அநேக வீடுகளுக்குள்ளே கர்த்தாவே விடுதலைகள் உண்டாகிறதற்காயுமை சோதரிக்கிறோம். அநேகர் எண்ணம் கர்த்தரை அறிந்து கொண்டு ஆயத்தப்படுகிறதற்காயுமை சோதரிக்கிறோம். என்னும் இந்த ஊடகம் அநேக வீடுகளுக்குள்ளே கடந்து செல்ல கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இதில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே தொடர்ந்து பாதுகாப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே இங்கே இணைந்து ஒருங்கிணைப்பாளராக நிற்கிற ஆண்டவரே சகோதரி ஐரினுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன். கத்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்து கத்தாவை எண்ணம் அதிகமான ஊழியங்களை செய்ய பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஏன் சிஸ்டருக்காகவும் அவங்க குடும்பங்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அவங்களும் இருக்கிற இடத்துல கத்தர் தாமே அவங்களையும் பாதுகாத்து பத்திரமாய் கூட்டி சேர்ப்பீராக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த இணையத்துடன் ஊடாக இணைந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்தும் தொடர்ந்து பயணிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியுமாய் கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய உத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பிரதர். சக்கரங்களையும் உங்களுடைய ஊழியங்கள், கபேலை காரியங்கள், கையின் பிரயாசிகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு திக்கட்ட பிள்ளைகளையும் விதவைகளையும் அனாதைகளையும் தேவன் அரவணைத்துக் கொள்ள போறதுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பிரதர். கத்தருங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாங்கள் நன்றி பிரதர். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டியம்மா பிரதர் அவங்க நீங்க வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா. தேசத்துல இருக்கிற பொருளாதார காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எல்லா தேசங்களிலும் இந்த நாட்களிலும் இந்த யுத்தத்துக்கு பிறகு எல்லா தேசங்களிலும் பொருளாதார காரியங்களும் விழுந்து போயிருக்கிறாங்க. எல்லா பொருளாதார காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். அங்கே ஒவ்வொரு தேசங்களிலும் இருக்கிற தொழில்கள், கம்பெனிகள், இப்படியாய் விவசாயம், இப்படி எல்லா காரியங்களையும் தேவன் மேம்படுத்தி கொடுக்கும்படியாகவும் நல்ல காலநிலையிலே தேவன் கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கம்மா.
6: எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே நாங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாக நீங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியால் எல்லா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பொறுப்படுங்க. கர்த்தாவே இந்த தேசங்களில் இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிட்டு செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே துறைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளின் சக்திகள் வான மண்டங்களில் இருந்து கிரியை செய்து ஆண்டவரே தேசத்தின் பலத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகளை நசுரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திட்டத்துகிறோம். தேசமங்கும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா நீர் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து எல்லா ஆண்டவரே அழிவுகள், சாபங்கள் தேசங்களை விட்டு நீங்கும்படியாய் செபிக்கிறேன். பொருளாதாரத்தில் ஒரு மலர்ச்சி உண்டாகட்டும். கம்பெனிகள் திறக்கப்படட்டும். புதிய புதிய கண்டுபிடிக்க ஆண்டவரே பிடிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஜனங்கள் கத்தரை அறிகிற அறிவினாலே தேசத்திலே செழிப்போம். ஆண்டவரே தேசத்தில் இருக்கிற வறட்சிகளும் சாபங்களும் நீங்கி போகும்படியாய் கட்டளையிட்டு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா பொறுப்படுங்க. ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கிற மக்கள் கத்தரை அறிகிற அறிவை அடையும்படியாக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே சத்தியத்தை அறிய வேண்டும் அப்பா. இது உம்முடைய சித்தம் ஆண்டவரை. ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காலம் சமீபமாயிற்று ஆண்டவரே. நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள் என்று உம்முடைய வார்த்தையின் படி கர்த்தாவே தேசங்களுக்காய், ஜனங்களுக்காய், பிள்ளைகளுக்காய், வாலிபர்களுக்காய், வயதியவர்களுக்காய் நாங்கள் மன்றாடுகிறோம். தொழில்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. வாலிபர்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்திருக்கும்படியாக ஆண்டவரே அநேக கம்பெனிகளும் அநேக ஃபேக்டரிஸ்களும் திறக்கப்படட்டும். அதன் மூலமாய் அவர்கள் வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல காலநிலையை கட்டளை விடுங்க ஆண்டவரே. ஏற்ற ஆண்டவரே மலையை கொடுங்க கர்த்தாவே. அதே போல ஏற்ற காலநிலையை கொடுத்து ஒவ்வொரு தேசத்திலும் பயிர் வளங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. பூமியிலே மலையையும் பனியையும் பெய்ய பண்ணுகிற தேவனாகி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. செழிப்பு உண்டாகட்டும், வறட்சிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. வயல் நிலங்கள் செழித்து காடாய் மாறும் என்று சொன்னீரே. அவனமாய் உம்முடைய பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படுவாராக, தேசமங்கம் ஊற்றப்படுவாராக. செழிப்பு உண்டாகட்டும். கையிட்டு செய்கிற காரியங்களின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. கத்தரை அறிகிற அறிவினால் ஜனங்கள் நிரம்பி இருக்கும் பொழுது கர்த்தாவை உம்மை தேடி உமக்கு பயந்து ஆண்டவரை நடக்கும் பொழுது ஆண்டவரே கலகம் இல்லாத
7: அமைதலான ஜீவனம் பண்ணும்படியாக நீர் இறங்கும் என்று ஜபிக்கிறோம். அதன் மூலமாய் அவர்கள் செய்கிற காரியங்கள் உமக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே தேசத்துல ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும் ஐயா. ஆண்டவரே கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உம்முடைய கண்களிலே தயவுண்டாகும் கிருபை இறங்கும் ஐயா. தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் வருவார்களாக. வேதங்களை வாசித்து தியானித்து கர்த்தாவை அதன் மூலமாய் உண்மையை பற்றிய மகத்துவங்களையும் வேதத்தின் அதிசயங்களையும் கண்டு ஆண்டவரை இன்னுமாய் பற்றி கொள்ளத்தக்கதாக மக்களந்து பிரகாசிக்கத்தக்கதாக வாலிபர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. பெற்றாருக்கு கீழ்ப்படுகிறனாலும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறனாலும் ஆண்டவரே அவர்கள் குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தானியலை போல வாலிபர்களை ஞானத்தினால் நிறைத்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுங்க, சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் இந்த வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எழுந்து உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாக கால்களையும் கைகளையும் இதயங்களையும் திடப்படுத்தி பலப்படுத்தி பேசும்படி ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிப்பாராக. ஆண்டவரே யோசேப்பை போல இங்கு உமக்கு உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தமாய் வாழும் பொழுது ஆண்டவரே அவர்களை நீர் உயர்த்துகிற தேவ நிமிதமாய் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வேத வசனங்களை வாசித்து உணர்வடைந்து அறிவடைந்து கர்த்தாவை அன்பும் பலமும் தெளிந்த குடுத்தியும் கொடுக்கிற பரிசுத்தாவினாலே நிறைந்து வாழத்தக்கதாக இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் தேசங்கள் ஆண்டவர் சுமீட்சி அடையட்டும், மறுமலர்ச்சி அடையட்டும், செழிப்பை காணட்டும் ஐயா. பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் பொழுது தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தாவை உம்முடைய கண்களில் இருந்து கிருபை கிடைக்கும் ஐயா. அதுக்காய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களும் சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம், சபைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருக்கும் பயந்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை உம்மை தேடும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே செழிப்பு உண்டாகட்டும், சாபங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. பாவம் அகன்று போகட்டும் ஐயா. மன்னன் திரும்புதலை கட்டளையிடுங்க சுவாமி. ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய நீர் கேட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஜெபத்துக்கு பதிலை கொடுத்து ஆண்டவரே தேசத்துக்கு நான் சமாதானத்தை சுபீட்சத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே. தேசம் ஆண்டவரை வாழ்ந்திருக்கும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரை. அவிதமான உம்முடைய ஆசீர்வாதம் தேசத்திலே இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளையும் ஆசீர்வதிங்க, ஃபேக்டரிகளை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமான ஆண்டவரை செழிப்பு உண்டாகும்படி உம்முடைய கிருபை கரமும் ஓங்கும் புயமும் பலத்த கரமும் வழிநடத்தும்படி ஆகியுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தாவி இந்த ஊடகத்துக்கு ஊடாக நடக்கிற இந்த ஊழியங்களுக்காய் துதிக்கிறோம். சங்கமம் வானொலி ஆசீர்வதிங்க சுவாமி. நித்திய வெளிச்ச இந்த வசனம் ஆண்டவரே எல்லா இடமும் சென்று கர்த்தாவி ஜனங்களை கட்டவள் கட்டும். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னபடி ஜனங்கள் கட்டவிழ்க்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தக்கதாக ஆண்டவரே இந்த ஊழியர்களை ஆசீர்வதிங்க. அவர்களை இன்னுமா எடுத்து பயன்படுங்க. குடும்பங்களும் சந்ததி மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து இவர்களுடைய பிள்ளைகள் செழித்திருக்கவும் இவருடைய சந்ததி செழித்திருக்கோம் ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எப்பொழுதும் நீரே எங்களுக்கு தலைவனாயிருந்து எங்களை வழி நடத்தும். சகலவற்றையும் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம்.
1: ஆமீன், ஆமீன். நன்றிமா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் தேசங்களிலே பொருளாதார காரியங்களை தேவன் மேம்படுத்தி கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்தவும். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்திப்பாராக. ஆமே, நன்றிமா. ஹலிலூயா, ஸ்தோத்ரவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் திருவையின் தேவனையும் அக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, அப்பா உலக தேசங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களிலே கர்த்தாவை ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வர தேவன் உதவி செய்யும்படியாய் சிபிக்கிறேன். அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை தேவன் அனுப்பும்படியாய் சிபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே அனைத்து சுவிசேஷர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களின் ஊடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு குடும்பத்திலே ஒருவர் ரட்சிக்கப்பட்டு அநேக ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க தகப்பனே. அந்த குடும்பங்களை எல்லாம் தேவன் தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லாரும் குடும்பமாய் ரட்சிப்புகளாய் வர குடும்பமாய் சேவிக்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அநேகர் பின்மாற்றத்துல போய்கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க எல்லாரையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா உடைய வார்த்தையினூடாக அவர்களோடு தேவன் பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா மக்கண்டு எழும்பி நிற்கத்தக்கதான கிருபையை அவர்களை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை கொடுங்க, நல்ல பொறுமையை கொடுங்க தகப்பனே, விட்டு கொடுக்கிற தன்மையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஆலயங்களிலே கத்தாவே திருச்சபைகளிலே பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு கத்தாவே. அப்பா வேறு வேறு சபைகளுக்கு போய் எந்த சபையிலையும் நீடித்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அநேக இருந்த நாட்களிலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியானவர்கள் எல்லாம் தேவன் தொடுங்க, அவங்களை வார்த்தைகளை கொண்டு ஆற்றி தேற்றும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உண்மை இருங்க பிடிக்கிற தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சூத்திரம் ஐயா நன்றி தகப்பனே. அப்பா சூத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் குடும்ப ஜபங்கள் செய்ய தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா சூத்திரம் ஆண்டவரை. அப்பா குடும்பத்திலே பிரிவினை நாவிகளை கொண்டு வருகிற எல்லாம் அந்தார கிரியலை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறேன் ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களிலே தேவ சமாதானம் வர தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களிலே கர்த்தாவே கணவன் மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாய் ஊழியம் செய்யறதுக்கதான ஒரு கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களில இருக்கிற வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா பைபிள் காலேஜுக்கு போயிட்டு பாதியிலே திரும்பி வந்துடுறாங்க தகப்பனே. அப்படியெல்லாம் இல்லாத படிக்க தொடர்ந்து படித்துட்டு ஊழியக்காரர்களா மிஷனரிகளா ஒவ்வொரு வாலிய பிள்ளைகளும் வெளியில வர தேவன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா சோத்திரம் ஐயா நன்றியோடு கூட துதிக்கிறேன் சோத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட மறு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சுரேதா சகோதரியும் மறு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஊடகத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா இணைந்து கத்தாவை ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஊடகமானது அநேகருக்கு கர்த்தாவே ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு ஊடகமாயிருக்க தேவன் கிருபை பாராட்டிருக்கீங்க. அநேக வசனங்கள் வார்த்தைகள் கர்த்தாவே அநேக ஆராதனைகளை கேட்க தேவன் கிருபை செய்திருக்கிறீங்க தகப்பனே. இந்த ஊடகமானது அநேக தேசங்களுக்கு கடந்து சென்று அநேகரை ரட்சிப்புகளை கொண்டு வர தேவன் கிருபை செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாசோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிகம் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாசோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே ஒருவரையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஜெபித்த வீடுகளிலும் கூட அநேகர் ஒருமனப்பட்டு இருந்திருப்பாங்க, அவங்களையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பாஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னையும் கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னையும் தேவன் பயன்படுத்துகிறபடியா நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாமக்கூடான குறித்து ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே வாக்குமாறவரே உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அது நாமத்தை உயர்த்துகிறோம், அது நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. பாஸ்தோத்திரம் மட்டுமாய் ஜெபித்த ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நாம் என்று மாமையன் என்று பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமாய் நடத்தின எபினேசரே முக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படிய என்னை தாழ்த்தி உயர்த்தி கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
8: ஆமேன் ஆமேன். விசேடமாக ஏமிக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். அவருக்கு பல தடைகள் இருக்கிறது, பல காரியங்கள் சமரலே இணைய முடியவில்லை. அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளையிலே சகோதரி ஜனத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுவோம். இதுவரை நேரமும் அவர் கனடாவிலே தங்கியிருக்கின்ற பொழுதும் அவரோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் சபைக்கு போகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படியாக ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொகுத்து வழங்கிய சகோதரி ஐரின் அவர்களுக்கும் மாலை வேளையில் இணைந்து, அதே வேளையிலே மாலை வேளையில் இணைந்த சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்தார்கள். சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்தார். அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்தார்கள். சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்தார்கள். மற்றும் பாஸ்டர் ஆண்டன் ராசனையும் அவர்கள் தொடர்ந்து இந்த கால வேளையில் இணைந்தார்கள். இணைய முடியாத ஒருவரையும் நாங்கள் இந்த வேளையில் நினைவு கூறுகிறோம். கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாளை கால வேளையில் 8:30 நாங்கள் திரும்பமாக சந்திப்போம். சகோதரி நகோமி லோகன் அவர்கள் இணைய முடியவில்லை என்றார்களுக்காக இன்றைக்கு நாளைக்கும் அதனால் நாங்கள் 8:30 ஆரம்பிக்கிறோம். இந்த வேலை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரன் பாலனுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். லண்டன் யுகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். ஜெபங்களோடு பாடல்களோடு வழி நடத்துவார். ப்ரைஸ் லார்ட் ஐயா. ப்ரைஸ் லார்ட் பாலன்.
9: மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூட ஆன கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகப்பனே சங்கமம் பாலியர் எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரருடைய குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியர் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள் சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் பாடியை கேட்டுக்கொண்டவர்கள் எல்லோருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தினுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேரா கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்துல ஏவன் டப்பங்களை ஏற்றுக்கொண்டு தகப்பனே பிரியான மார்க்கமாக ராஜா உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களின் வெளியில் சுகண்டு கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க பாதுகாப்பு எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக வழிநடத்திக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் மறுமுறை கூடான கூடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு தகப்பனே உலக அறிதியில் ராஜா நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. நிரந்தர சமாதானம் போர் முகங்கள் இல்லாத தேசங்களாக தேசங்களை அமைதிப்படுத்துங்க அமைதிப்படுத்துங்க எல்லோரும் பிள்ளைகள் ராஜா ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்துல பிதாவே ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.

கண்மணி போல் காப்பவரே, கழுகு போல சுமப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஓசன்னா உன்னத தேவனே.

அடித்தளமே விலையுயர்ந்த மூளைக்கல்லே ஓசன்ன ஓ

0: தகப்பனையும் கண்ணம் பண்ணுவாயாக. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறத்தில் அன்பு கூறுவாய். எப்படி கட்டளைகளை பகுதி பகுதியா பிரிச்சார், இது இவ்வளோ லென்த்தா இருக்கு, அதை என்ன பண்ணாருங்க குறைச்சி 10, அதுக்கப்புறம் 1. இன்றைக்கு உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறத்தில் அன்பு என்ற அந்த பிரமாணத்துக்குள்ளே கற்று கொண்டு வந்து சகலத்தை அடைக்கிட்டார். இது எங்க வந்ததுங்க, அது சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது. அது பிரசித்தப்படுத்தினாங்க. யார் பிரசித்தப்படுத்தினாங்க? அது இஸ்ரவேலர்கள் தன்னுடைய தலைமுறைகளுக்கு பிரசித்தப்படுத்தினாங்க. அது கடைசி யூதன் வரைக்கும் அந்த நியாய பிரமாணம் இன்றைக்கும் போய்கொண்டே இருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு யூத குழந்தை பிறந்துட்டா அது என்ன செய்வாங்கங்க, 12 வயதுக்குள்ள நியாய பிரமாணம் முழுசையும் அவன் கன்று தேர்ந்திருக்க வேண்டும். இது யூத குழந்தையினுடைய முறைமை. அதுவே லேவி கோத்திரத்துல அந்த யூத குழந்தை பிறந்திருந்தா அது நியாய பிரமாணமும் படிக்கணும், லேவி ஆறாம் இருக்கு இல்லைங்களா, அது முழுசா படிச்சிருக்கணும். இது அந்த லேவி கோத்திரத்துடைய குழந்தைக்கு இருக்கிற முறைமை. அப்ப அந்த கத்திரி பிள்ளைகளை அதை பிரசித்தப்படுத்திட்டே வராங்க. இன்னைக்கு நீங்களான யூதர்களா இல்லையே, நீங்களான இஸ்ரவேலர்கள் இல்லை, ஆனா ஆவிக்கு ஒரு ரீதியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக அவருடைய சமூகத்துல நாம் அவரை பிடித்து கொண்டோம் இல்லையா, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதனால அவருடைய வசனத்தை இன்னைக்கு நீங்கள் நானும் கை கொண்டு இருக்கிறோம், பிரசித்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம், வேத வசனத்தை தாகமா வாசிக்கிறோம். நம்முடைய தேவைகளில் அவர் சமூகத்தில் நின்று வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் அதிலிருந்து நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதில் அந்த கத்துரை பிள்ளைகளை அந்த வார்த்தைகளை இன்னும் நீங்கள் பிரசித்தப்படுத்தணும். ஒரு நாள் அதை மறந்துடாதீங்க. ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமா இந்த நாளில் எங்க கூட பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைகளை வசனங்களை பிரசித்தப்படுத்த எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. God bless you all.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். மத்தேயு 6:22. பிரியமானவர்களே, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது, கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவாக இருக்கும். கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகவே தேவனுடைய கிருபை மகிமை ஆசீர்வாதங்களை நோக்கும்படி நம் கண்களை பாதுகாப்போம். பழைய ஆதாமின் சுபாவங்களான உலக இச்சைகளிலிருந்து கண்களை விலக்கி கண்களையும் இருதயத்தையும் கர்த்தர்க்கே ஒப்பு கொடுப்போம். சோதனைகள் சூழ்ந்தாலும் இயேசு கட்டுக் கொடுத்தபடி எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபித்து தேவனுடைய உதவியை நாடுவோம். இயேசு சொல்லித்தந்த ஜெபம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என. கர்த்தர் சொல்லும் செய்திக்கு எங்கள் சிந்தைகளை திறப்போம். சாத்தான் எம்முடைய கண்கள் வழியாகவே தன்னுடைய முதல் ஆயுதத்தை எய்கிறான். கண்கள் மூலம் இச்சையோடு பார்த்தாலே அங்கே அவன் பாவத்தில் விழுகிறான் என்று வேதம் எம்மை எச்சரிக்கிறது. தேவ பிள்ளைகளே, பாதாளத்திற்கு அழைத்து செல்லும் பாவக்காரி போடும்படி மனம் திரும்புவோம். ஆதாமின் கிரிகில் எம்மை ஆளாதபடி பரிசுத்த அக்கினியினால் எம்மை புடமிட்டு புதுப்பிக்கப்பட எம்மை முற்றும் முழுதுமாக தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24:6. அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும் உரிமை கொண்டாடாதபடிக்கும் போராட்டங்களும் விரக்திகளும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும் முயற்சிகளை கைவிட்டவர்களும் முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜெபங்கள் கண்ணீர்கள் காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டு இருக்கின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கிறார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை மனிதன் கொன்று சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும், அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள். அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கூடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள் என்றும், இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம், தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழியில்லை. பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால் மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம், சீரியருடைய இராணுவத்தினிடம் சென்று ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கடந்து போகிறதை கர்த்தரின் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு, சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர், நமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடி போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டு நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தருகின்றோம். சாவோம் என்றிருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக்கொள்ள வழி இல்லாமலும் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும் பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், காயங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன் விரக்தியுடன் யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கின்ற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியமானாலும் அவற்றின் தடைகளை விலக்கி நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசிங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் எந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
3: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜீவம் அண்ணா நற்சிந்தனை வாக்கு தத்தம் வெற்றுக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். ஊழியர்கள் வழி நடத்தினார்கள். பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து எடுத்து வந்த நற்சிந்தனை, சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் எடுத்து வந்த ஜீவ வார்த்தை, போனியோ தேசத்திலிருந்து சகோதரி ஐரீன் அவர்கள் இலங்கை தேசத்திலிருந்து எடுத்து வந்த ஜீவமன்னா, இவற்றை கேட்டீர்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 9:59. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவரிடம் அப்படிப்போம். அவர் ஜெபம் கூட வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். ஆமேன். ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸா அக்கண்டாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவார். அவரை இணைப்பு கொண்டு வருவோமா? ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின். ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே உங்களுக்கூடாக எடுத்து வரப்போகிற ஜபங்களுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு கத்திருந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். உங்களோட லைன் கிளியரா இல்லையம்மா? நீங்கள் கொஞ்சம் தள்ளி வேறு இடத்து நின்று பேசுகிறீங்களா? உங்களோட லைன் கிளியரா இல்லை. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. தடைகளை நீக்கி வழி நடத்த கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நிகழ்ச்சி நேரம்.
4: Your call has been forwarded to a voicemail service that has not been initialized.
3: ஆமென். அவர் வருவார். இணைப்புக்கு வருவார். போய்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமென். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.
4: Your call has been forwarded to a voicemail service that has not been initialized by the customer you are calling. The Rogers Wireless customer you are calling is not available at this time.

0: லைன் கிளியர் இல்லையு சொன்ன
1: அவருக்கு தொடருங்க.
0: வாரம் பாருங்க அம்மா, நண்டாயா இந்த போன் நான் மேல ரூமுக்குள்ளதான் இருக்கிறது. இந்த பாபாவோட கதை இங்க
1: வாக்கேம்மா, நீங்க தொடருங்க.
0: தொடரவா? சரியா இருக்கா?
1: இப்ப சரியா இருக்கம்மா.
0: சரியோ. ஓகே அம்மா, ஓகே தேங்க்யூ ஐயா. மகளுக்கு தேவை இந்த மாதிரி என்றதான். சரி ஐயா, நான் தொடர்றேன்.
1: ஆமா தொடருங்க.
0: சோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. தடைகளை எல்லாம் நீக்கி போடுற ராஜாவே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஜெப வேலைக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்றோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரங்கள் ஐயா, ஸ்தோத்திரங்கள் ஐயா, ஸ்தோத்திரங்கள் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காணக்கூடாதொழி, சேரக்கூடாதொழி அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. இந்த வேலையில நன்றி அப்பா. எட்டு எங்களுக்கு கூட கருவை அப்பா, கருவை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, விபத்துல வழி நடத்துற கிருபைக்கா நன்றி, கிருபைக்கா நன்றி ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பனே. இந்த வேலையில ஆண்டவரே இந்த காலநில சூழ்நிலைக்காக உங்களை தேவைக்க வந்திருக்கிறோம் சுவாமி. விபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பனே. தொடிய காலங்கள் இருக்கிற இந்த காலத்துக்காக வேண்டி கொள்ளுறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே துன்பங்களும் தொல்லைகளும் கண்ணீர்களும் வேதகின பாவங்களும் அக்கிரமங்களும் தகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மனம் திரும்புதல் உண்டாக வேணும் சுவாமி, மனம் திரும்புதல் உண்டாக வேணும் இந்த காலத்தில் ஆண்டவரே அப்பா. ஐயா எனங்கள் மனம் திரும்பி உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் தகப்பனே. இவருடைய ஆத்மாவில் ஏறப்பெற்றது, அவருடைய ஆத்மாக்கள் எல்லாம் ஒடுக்கப்பட வேணும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. கருவை செய்யுங்க, கிருபைக்காகத்தான் அப்பா நாங்க காத்திருக்கிறோம், காத்திருக்கிறோம், காத்திருக்கிறோம் அப்பா. எங்களுடைய விலம் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் அல்ல சுவாமி, எங்களுடைய வழிகளும் ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதங்களும் வேணும் சுவாமி. வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. யுத்தங்கள் அப்பா, யுத்தத்தில் அல்லப்படுறோம் நாங்கள் கண்ணீர் அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே இதற்கு இப்படி ஒரு சமாதானம் உண்டு பண்ணும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வேதத்துக்கு கீழ்ப்படிந்து, நன்மைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே, இவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த காலங்களில் ஆண்டவரே இந்த யுத்தத்தில் அல்லப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நாம் வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. கண்ணீரை துடிங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. இவருடைய வாழ்க்கையிலே ஒரு வாழ்வாதாரம் வரட்டும் சுவாமி. எங்கெல்லாம் அலைகிறார்களோ சுவாமி, அந்த இடங்களெல்லாம் அவங்களை தேவை கிருபை, கிருபை, கிருபை இவர்களை தாங்கள்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம், பேசங்களை எல்லாம் காண்கிறீங்க சுவாமி. எங்கும் அப்பா வறட்சி அப்பா, ஆண்டவரே குக்குரல் போராட்டம் வேலையில்லை, ஜனங்கள் அங்கலாய்ப்புகள், கண்ணீர்கள், பயங்கள் அப்பா. ஜனங்கள் படுகிற துன்பங்கள், போகிற வழி தெரியாமல் அந்தரிக்கிற ஜனங்கள் தகப்பனே, தவிக்கிற மக்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்க தானப்பா வெளிச்சம், நீங்க தானப்பா வாழ்வு ஆண்டவரே. இவர்கள் சட்டாவே வாழ்வாதாரம் பெற வேண்டும் ஆண்டவரே, சமாதானத்தை பெற வேண்டும் சுவாமி. குக்குரல் எல்லாம் உங்களை நோக்கி கூப்பிடுறவர்களாக இருக்கட்டும். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு இந்த நாட்களில் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் மறந்திருப்பவர்களாக மாறட்டும். இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நேரம் இல்லாமல் தவிக்கிறோம் ஜனங்கள், பிள்ளைகள், குடும்பங்கள் ஆண்டவரே. அநேகம் உண்டு சுவாமி, அநேகம் உண்டு. பசியை போக்க வல்லதேவன் நீங்க ஒருவர் மாத்திரம்தான், ஒருவர் மாத்திரம் வெள்ளோர் எல்லோருக்கும் நீங்க அபாரம் கொடுக்கிற தேவரன் எழுதப்பட்டிருக்கிற சுவாமி. உங்க வார்த்தையை இவன் உள்ள வார்த்தையை, இறக்கம் உள்ள வார்த்தையை, அக்கிரே செய்கிற வார்த்தையை ஐயா அவர்களுக்கு இறங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பசியின் கொடுமையை, பசியின் தாக்கத்தை அறிந்த தேவன் நீங்க ஆண்டவரே. ஐயா நீங்க இந்த பூமியில வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுடைய உறவு, உணர்வுகளை மறைந்த தேவன் சுவாமி இருக்கிறீங்க, சுவாமி இருக்கிறீங்க, நீங்க மாறுவதில்லை, மாறுவதில்லை அப்பா. அப்பா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், கூடான கூடி நன்றி சொல்லுறோம் தகப்பனே. நன்றி வர்களுக்காகப்பா, வியாதிப்படுக்கள் இருக்கிற அந்த நாட்களை பெருகிக்கொண்டே இருக்கிறார். வியாதியின் கொடுமை, வியாதியின் கொடுமை, வியாதியை பற்றி ஆண்டவர் எங்கு பார்த்தாலும் ஆண்டவர் எனக்குடி கூக்குறாண்டவர் என் பரிகாரியாக கத்த நீங்க என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. குணமாக்குறது நீங்க என்று சொல்லியிருக்கீங்க. ஞானங்கள் முதலில் உங்களுடைய ராஜ்யத்தை தேடட்டும், உங்களுடைய நீதியை தேடட்டும், சோத்தை பெறட்டும். ஆண்டவரே மரண தருவாயிலாவது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தட்ட சுவாமி. தங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நீங்க மன்னிக்கிற தேவன் சுவாமி. மன்னிப்பதில் தயவுத்தர் சுவாமி. ஆண்டவரே இவர்கள் தங்களை ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. இவர்களுக்கு ஆண்டி கையா முதியோர்களப்பா வைத்தியசாலை எல்லாம் நிரம்பி வழிகிறார்கள் சுவாமி. வியாதி படுக்கையில் ஆண்டவரே கூக்குறல் ஆண்டவரே, வேதனை கண்ணீர் ஆண்டவரே, தாங்குகிற கத்தன் நீங்க ஆண்டவரே, ஆறுதல் செய்கிற கத்தன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்கு இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம், இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இந்த முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எங்கிருந்தாலும் ஆண்டவரே காண்கிற தேவன் நீங்க சுவாமி, தாங்குகிற தேவன் நீங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. உங்களை சரை மட்டும் தாத்தி நன்றி சொல்லுறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதக்கங்களுக்கு முடிவில்லை ஆண்டவரே. தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்களை எல்லாம் நீங்க காண்பது. எங்கு பார்த்தாலும் குழப்பம் அப்பா, குழப்பம் அப்பா. ஆண்டவரே தலைவர்கள் மத்தியில ஒரு தேவப்பா எந்தவண்ணி அவர்களுக்கு உண்டாம்படியாய் வண்டி கொடுத்த ஆளுகை, நீங்க கொடுத்த ஆளுகை என்று சொல்லி ஐயா எப்பொழுதும் ஆண்டவரே அந்த ஆளுகையை நீதியோடு உண்மையோடும் ஆளுகிறவராக இருக்கட்டும். வேதம் இவருடைய கரங்களில் இருக்கட்டும், அதில் உள்ள வார்த்தைகளின்படி ஆண்டவர்கள் தேசத்தை ஆளுகிறவர்களாய் நடத்துகிறவர்களாய் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே அதிகாரம் எல்லா நன்மைக்கு எதுவாக கொடுத்தது. ஒவ்வொரு அதிகாரங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்துல இருக்கிற அதிகாரங்களுக்காக ஆண்டவரே தேசங்களில் ஆண்டவா நீதி புரட்டப்பட்டு, நீதி புரட்டப்பட்டு ஆண்டவரே நியாயஸ்தலங்களிலும் ஆண்டவரே தனிமையான காரியங்களிலும் ஆண்டவரே புரட்டப்பட்ட நிலையில் ஜனங்கள் கண்ணீரை பாதாவிக்கிறார்கள். அப்பவர்களுக்கெல்லாம் நீதி செய்யற காத்த நீங்க. இவர்களுடைய நீதிக்காக ஆண்டவரே அப்பா அவங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். அதுக்குரிய தலைவர்களை ஆண்டவரே தேசங்களில் ஆளுவிக்கு வைக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். அப்பனே நாங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் இந்த நாட்களில் ஆண்டவரே. உங்களுடைய வருகையின் காலம் ஆண்டவரே அப்பா. அந்த காலத்திலே ஆண்டவரே உங்களோட ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு. இவர்கள் பெற்றுக் கொள்வார்களா பெற்றுக் கொள்வார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்கிறோம். தேசத்தில் இருக்கிற அதிகாரங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ராணுவ வீரர்களுக்காக நன்றி சொல்கிறோம். தேசத்துக்காக வைத்த ஊழியர்கள் ஆண்டவர். இந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் எந்த இடத்தில் யுத்தத்தில் நிற்கிறார்கள் சுவாமி தாங்குங்கப்பா. அப்படி ஆத்துமா ஆண்டவரே எப்பொழுது வாய்த்தமுள்ளதாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் எங்கிருந்தாலும் தகப்பனே இங்க காண்கிற தேவனாக இருங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எத்தனை நல்லவர்களுக்கு இருவை என்றும் உள்ளதென்று நாங்கள் சொல்லுகிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா அந்த ஊரிலும் ஆண்டவரே அப்பா தேசத்தில் ஆளுகிற தலைவர்கள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவர் நினைக்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் மிகவும் ஆண்டவரே தகப்பனே. புலங்கான காலமாக இருக்கிற சுவாமியே தகப்பனே. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியர்கள், ஊழியர்கள் வட்டிப்பான அபிஷேகம் ஆண்டவர் அவருக்கு உண்டாகட்டும். எங்க எந்த நிலையில் இருந்தாலும் இந்த போராட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே நிலை நிற்கத்தக்கதாய், ஊழியர்கள் ஆண்டவரே நிற்கத்தக்கதாய், ஊழியர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிக் கொள்ளுறோம் நீரல் எல்லாம் பார்த்து அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து அப்பா ஆசீர்படுத்துற தேவன் நீங்க ஆண்டவர். அவர்கள் குடும்பங்கள் சாட்சி உள்ள குடும்பங்கள், ஆசீர்வாதம் உள்ள குடும்பங்களாக வாழட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் ஐயா. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவரே, விழுந்து போன விசுவாசிகள் ஆண்டவரே, ஆண்டவரே வஞ்சிக்கப்பட்டு போன ஊழியர்கள் ஆண்டவர், இந்த காலத்தில் உண்டு சுவாமி. தகப்பனே, இந்த ஊழியத்தின் மகிமையை மகத்துவத்தை ஆண்டவரே இவர்கள் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே பிசாசன் இல்லாத தந்திரங்களில் இருந்தும் ஆண்டவரே விடுபட்டவர்களாய் கத்தாவே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. எங்களுடைய நாம மகிமைப்பட வேணும் சுவாமி, எங்களுடைய நாம மகிமைப்பட வேணும் சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரை பெற்ற ரட்சிப்பு இழந்து போய் கொண்டிருக்கிற மக்கள் இரட்சிப்பின் ஆண்டவரே மகிமை, ஆண்டவரே ரட்சிப்பு ரட்சிப்பு அதன் மகிமை ஆண்டவரே திரும்பமாய் பெற்றுக் கொள்ள வேணும் அறிவிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக்கணும் அப்பா. சபைகளுக்காக வேண்டிக் கொள்றோம், சபைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இந்த காலத்து பசுத்தமாகட்டும் ஆயத்தப்படட்டும் சுவாமி. எங்களோட வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய், எப்பொழுதும் ஆண்டவர் விழித்து இருக்கிறவர்களாய், ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. சபைகள் எல்லா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நான் பரிசுத்தப்பட்டு கொண்டே வர வேணும் சுவாமி, ஆயத்தப்பட்டு கொண்டே வர வேணும் சுவாமி. சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபையிலே ஆண்டவரே ஒருவனும் அன்பும் உள்ளவர்களாய், ஆவியோடுமையோடு ஆராதிக்கிறவர்களாய் சபைகளில் இருக்கட்டும் சுவாமி. அப்பா சபையில் உள்ள ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ள எல்லாரும் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரை எங்களோட வருகையில் எடுத்துக்கொள்ள சபை ஆயத்தமுள்ளதாக இருக்க வேண்டும் இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, இவர்களுக்காக நீங்க சபையில் இருக்க போதர் மறு ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இவர்களுடைய ஊழியங்கள் கத்தாகவே எங்களுக்கு பிரியமாய் ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கட்டும் சுவாமி. வெளப்படுத்துங்கப்பா, வெளப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வியாதியாய் இருக்கிற ஊழியக்காரை ஆண்டவரே சுகப்படுத்துங்கப்பா. மந்தகளை மேய்க்கத்தக்க ஞானத்தை கொடுங்கப்பா. அவர்களுக்கான வார்த்தைகளை கொடுங்கப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் தகப்பனே, வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபையப்பா. அப்பா அந்த வேலையிலும் சுவாமி ஆண்டவரே ராட்சியத்தின் சுவிசேஷம் சகல யாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சித்தம் ஐயா, எவ்வளவு அன்புள்ள தேவன் ஐயா, ஒருவர்தான் கெட்டு போவதும் கூட சித்தம் அல்ல என்று சொல்லியிருக்கேன். அப்பா அந்த காலத்தில் ஆண்டவரே எங்களோட ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல யாதிகளுக்கு அறிவிக்கப்பட்ட காலத்தை தந்திருக்கிறீங்க பாப்பா. டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து எவ்வளவு வேகமா எங்களோட வார்த்தை சொல்ல முடியும், அவ்வளவு வேகமாய் சொல்லத்தக்கதாய் காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு அன்புள்ளவரப்பா, எவ்வளவு அன்புள்ளவரப்பா. ஜனங்களுக்காக பரிசவிக்கிற தேவன் நீங்க சுவாமி, நீங்க சுவாமி. இவருடைய காரியங்களை ஒன்றே நீங்க காண்கிறேன் சுவாமி. தகப்பனே எங்கும் அறிவிக்கப்படுகிறபடினால் நன்றி நன்றி ஆண்டவரே. நடத்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தகப்பனே உங்களுக்காக நல்ல உத்தரவாதமான ஊழியக்காரர் நித்தத்தக்களாக கிருபை செய்யப்பா. ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. அவருடைய வழிகள் எல்லாவற்றையும் நீங்க நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் தகப்பனே. இப்படியாக ஊழியக்காருக்காக என்னமா ஆண்டவரே, அடைக்கப்பட்ட பட்டணங்கள் இருந்த பட்டணங்கள் ஆண்டவரே, அநேக கிராமங்கள் உண்டு சுவாமி. இந்த இடங்களுக்கெல்லாம் ஐயாங்களோ ஊழியத்தை சென்று சுசேஷத்தை அறியக்கூடிய ஊழியர்கள் சேவை அப்பா போதாதப்பா. காலங்களோ குறிக்கொண்டு வருகிற சுவாமி, எங்களோட வருகையோ மிக சமீபம் ஆண்டவர். அதற்குள்ளாக எல்லா மக்களும் சுவிசேஷத்தை அறிய வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீங்க சுவாமி. அந்த இடங்களில் எல்லாம் போகத்தக்க ஊழியர்களும் பட்டும் விசேஷமா வாலிபர்களும் பட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள். இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கத்தாவே உங்களோட அன்பை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறோளாய் அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுடைய தாழ்வு மனப்பாடுகள் அடுத்து ஆண்டவரே தேவனே உங்களுடைய வார்த்தைகளை தைரியமாக சொல்லத்த ஆசீர்வாதத்தையும் பலத்தையும் கொடுங்க சுவாமி. ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் வேலைத்தளத்திலாவது பாடசாலையிலாவது காங்கிரஸ் நிகழ்ச்சிகளாவது தகப்பனே ஒரு வார்த்தையாவது தகப்பனே சொல்லத்தக்க ஒரு வாதத்தை ஆண்டவருடைய வாயில வரட்டும் சுவாமி. எப்படியாக ஒருவருக்காக வேண்டிக் ஆண்டவரே இந்த கட்ட கஷ்டமான பிரதேசங்களில் இருக்கிற ஊழியர்களுக்காக சுவிசேஷர்களுக்காக அப்பா மிஷனர்களுக்காக வேண்டிக்க கண்ணீரப்பா கண்ணீரப்பா கண்ணீரப்பா. அடிக்கப்படுகிறார்கள்ப்பா, சிறைச்சாலையில் இருக்கிறார்கள்ப்பா, வியாதியோடு இருக்கிறார்கள்ப்பா. தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா, இடப்படுத்துங்கப்பா. தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, கொடுக்கப்பா. அந்த அடுத்த மக்களும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும். தேவனே எங்களுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை ரசிக்கப்படட்டும். பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வாதாரப்பட்டிருந்த தேசம் எல்லாம் ஆண்டவரை வெளிச்சத்தை காண்கிறதாக இருக்கட்டும். தேசங்களுக்கு எல்லாரும் வெளிச்சம் உண்டாவதாக வெளிச்சம் உண்டாவதா. நீங்கள் தானப்பா அந்த வெளிச்சம். அதினரின் காலத்தில் நேர்த்தியாக நடத்துகிற தேவன் சுவாமி. எல்லாம் கூட ஆதீனத்தில் உண்டு சுவாமி. அந்தந்த காலத்தில் நீங்கள் நீதி நியாயம் உங்களுடைய சிங்காசனம் அதன்படி நடத்தி வாரீங்க சுவாமி. அதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்கள் வாழ்ற ஜனங்களுக்கு அன்பு தணிந்து போன காலம் ஆண்டவர். கடைசி காலத்தில் இவையெல்லாம் போகும் அப்படி சொல்லி இருக்கிறீங்க. அன்பு தணிந்து போகும் அப்படி சொல்லி இருக்கிறீங்க அப்பா. அங்கும் ஆண்டவரே அன்பு இல்லாமே நான் ஜனங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இவ்வளவோ கஷ்டமாயிருக்கிற சுவாமி. இறக்கமற்ற செயல்கள் ஆண்டவரே, கொடுமைகள் அப்பா. தகப்பனே உண்மை இல்லையப்பா. ஆண்டவரே மாட்டுகளும் ஆண்டவரே பெற்றோர்கள் குடும்பங்கள் என்று சொல்லி ஆண்டவரை தவிக்கிற காலம் ஆண்டவரே. இந்த காலத்தினுடைய அன்பு வேணும் சுவாமி. இப்படியான நேரத்தினுடைய அன்பு வேணும் சுவாமி. ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஆண்டகரசி நாட்களில் பின்வாரியாக உங்களுடைய அன்பு ஒரு மேல ஊற்றப்படும்படியாக உனக்கு விசேஷமாக பிரிந்த குடும்பங்கள் பிரிந்த உறவுகள் பெற்றோர்கள் ஆண்டவரே ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. இவர்கள் சந்தோஷமும் சமாதானம் பெற்று வாழ வேண்டும். கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். குடும்பத்தில் ஒருவராய் வாழ்க்கையில் ஒருவராய் நீங்க அவர்களுக்கு வேணும் சுவாமி. மனம் திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அந்த வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையான கடந்த நாட்கள் அன்பினா கட்டப்பட்டு கத்தாவே நீங்க ஒருவரே குடும்பத்தை காட்டுகிறவர் சொல்லி ஆண்டவரே எங்களுடைய திரும்பி தங்களுடைய எல்லா பொல்லாத வழிகளுக்கு இப்படியாம ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு சுவாமி தேவனுக்கு நீதிக்கு பயந்து குடும்பங்கள் கட்டப்படட்டும் சுவாமி. குடும்பங்கள் கட்டப்படட்டவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பாலிய பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே இந்த வேலையிலும் கத்தாவே ஐயா தேசங்களுக்காக வேண்டி இந்த கனடா தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தின் நன்மைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே எங்களை தேசத்து இந்த தேசத்துடன் எங்களை உறவுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நன்மை செய்தவர்களாய் பாவத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு அநியாயத்தை விட்டு திரும்புகிறவளாய் தகவனே எங்களை ஆராதிக்கிறவளாய் விஜயமாக தேசத்திலேயே வழிபடு ரவிக்கிற ஆராதனைகளை விலக்கி இவன் நல்ல தேவனை ஆராதிக்கிறவளாய் மாறட்டும். எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்தில் இருக்கிறார். எல்லா மக்களும் ஒரு மக்கள் ஒரே ஜீவன் உள்ள தேவன் ஆராதிக்கிறவளாய் மாறட்டும். தேசத்துக்கு நன்மை தாங்கப்பா. தேசம் உங்களிடம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் சுவாமி. கனடா தேசம் கிறிஸ்தவ நாடு என்று அறிக்கை செய்கிறோம் சுவாமி. அப்பா நாட்களில் தேசம் எப்படி கட்டப்பட்டதோ சுவாமி. உங்களோட வார்த்தை ஆண்டவரே மின்மாதிரியாக தேசத்துக்கு இருக்கட்டும் சுவாமி. அக்கா வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்படியா அவங்களுடைய உறவுகள் அங்கெல்லாம் இருக்கிற அந்த இடங்களில் எல்லாம் மனந்திரும் பட்டும் ரசிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும். எங்களை தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், எங்களை தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய தேசம் ஆண்டவர், ஆனாலும் ஆண்டவர் என்ன தேசத்துக்கு உரிய மகிமை உங்களோட களத்தில் உண்டு சுவாமி. தேசம் உங்களுடைய மாறட்டவன், அந்த தேசத்தின் மக்கள் ஆசீர்வாதமான நிலைக்கு வரக்கணும். நீங்களான ஆசீர்வாதம், நீங்களான பார்த்து நம் தேசத்தை நீங்களான பார்க்காட்டவர், தேசத்தை ஆண்டவர்களுடைய கருத்து தந்திருக்கிறோம் சாமி, எவிக்கிறோம் சாமி. எங்களை ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சாமி, உறவுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஏன்னா அதிகரிக்காம அவரோடு இருக்கிற மந்திரிகள்மார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியாக ஒரு தேசங்களையும் உங்களை சமூகத்தை தருகிறோம் சுவாமி. இரண்ட தேசங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணக்கு, வெளிச்சத்தை காணக்கு, வெளிச்சத்தை காணக்கு. தகப்பனே, காலங்களோ கிட்டி இருக்கிற சுவாமி, கிட்டி இருக்கிற சுவாமி. உங்களோட வருகையோ மிக சமீபம் ஆண்டவர், சமீபமோ காலங்கள் ஆண்டவரே. தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக, உங்களோட ராஜ்யம் வருவதாக தகப்பனேகளுக்காக வாண்டிக்கிறோம். தகப்பனே, கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம் ஆண்டவரே, இருந்த அந்த தேசம் ஆண்டவர், அந்தகாரத்துக்குள் இருக்கிற தேசம் ஆண்டவரே தகப்பனே, அந்த தேசத்துக்கு ஒரு விடிவு வர வேணும், ஒரு வெளிச்சம் உண்டாகணும் தகப்பனே. இனங்கள் எல்லாம் ஆண்டவரே அவன் திரும்பி தேசத்துக்கு ஒரு பரிசுத்தம் வர வேணும் சுவாமி. இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்றபடியாக ஒவ்வொரு தேசங்களுக்காகவும், ஒவ்வொரு காரியங்களுக்காக அவங்களை சமூகத்துல வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்றோம். நீங்களான அப்பா அந்த வழி, நீங்களான அப்பா ஆசீர்வாதத்தின் அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த யுவங்களுக்காக நன்றி, கட்ட யுவங்களுக்காக நன்றி ஐயா. இஷ்ட தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசத்தை நேசிக்கிறோம் சுவாமி. தேசத்தை நேசிக்கிறவர் சுவித்திருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசம் உங்களுடைய சுவாமி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் உங்களுடைய சீக்கிரத்தில் ஆண்டவரே, யூத மக்கள் ஆண்டவரே தேசத்தை ஆண்டு கொள்வார்களாக, ஆண்டு கொள்வார்களாக, ஆண்டு கொள்வார்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். எப்படியாவது தேசங்கள் ஒன்றுக்காக சமூகத்துல வேண்டிக் கொள்ளுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, எல்லா நன்மைகளுக்கும் அவங்களுக்கு ஒளி ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் தகப்பனே. இந்த வேலையிலும் தகப்பனே காங்கமங்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தேவைகள் சந்திக்கப்படாதவரையில் குறைகள் ஆண்டவரே, எந்த குறைகளாக இருந்தாலும் விசேஷமாக ஆண்டவரே இந்த ஜப நேரத்துல தடையா இருக்கிற ஆண்டவரே, அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படட்டும் சுவாமி. நாங்க வாங்கியோடு காத்திருக்கிறோம் சுவாமி, யுவகளுக்காக காத்திருக்கிறோம் சுவாமி. தடை இல்லாமல் போக ஆண்டவரே அதுக்குரிய காரியங்களை அப்ப பார்த்து கொள்ளுங்க சுவாமி. தேவைகளை சந்திங்க, அவர்களுக்கு வேண்டிய சுகத்தை கொடுங்க. ஊழியக்கார ஒவ்வொருவரையும் நினைத்து ஆசீர்வதிங்க சுவாமி. இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும், இன்னும் பெருகட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனோட புள்ளிய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மட்டுமாய் காத்து வழி நடத்தின கத்தாவே நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு கிருபைதானப்பா, உங்களுக்கு கிருபைதானப்பா அப்பா. உங்களுக்கு கிருபை இல்லாமல் ஒன்றும் இல்லை சுவாமி. எங்களை தரை மட்டும் தாழ்த்தோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் பணமும் துணியுமா உங்களுக்கு நாமத்தில் ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் கத்தர் தாமே சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த வாஞ்சியோடு ஜபித்து உங்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு இதே வேளையிலே நாளை காலை வேளையில் சந்திப்போமா? அதுவரை இந்த விசமாதத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்திலே உங்களை உங்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதத்தை வழி நடத்துவார் நான் வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடைய தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும்
2: தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?

0: கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எஸ்தரின் புஸ்தகம் 9:1 காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற காரியங்களில் தடைகளை அகற்றி நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல போராட்டங்களை அனுதினமும் சந்தித்துக் கொண்டும் விடுதலை வேண்டி அநேக பிரயாசங்களை எடுத்துக்கொண்டும் முயற்சி செய்கிற காரியங்களில் தோல்விகளும் சோர்வுகளும் மற்றவர்களின் அவிவிசுவாச பேச்சுகளும் காரியங்களை செயல்படுத்த முடியாதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றதே என்றும், இனி என்ன செய்வது, நமது காரியமாய் யார் செல்வார் என்று உதவி செய்வாரும் உறுதுணையாய் நிற்பாரும் ஒருவரும் இல்லையே என்றும் இருக்கின்ற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் இன்றைக்கு வைத்திருக்கின்றார். இதுவரையில் தோல்விகளை சந்தித்த நீங்கள் வெற்றிகளை காணும்படியும் சோர்ந்து போன நீங்கள் பலனடையவும் ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் கட்டப்பட்டிருந்த உங்களின் நிலைகள் யாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார். நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிக்கையில் அங்கே மொர்தகாயை குறித்து பார்ப்போமானால், உண்மையும் உத்தமமுமான ஒரு வேலைக்காரனும் நல்ல புத்திமதிகளை கற்றுத்தருகிற ஒரு தகப்பனும் தன் ஜனத்தையும் நாட்டையும் அடிமையின் வாழ்விலிருந்து மீட்க வேண்டும் என்ற தாகமும் கொண்டவனாய் காணப்பட்டவன். ஆனால் மொர்தகாய்க்கு எதிராக பொறாமை கொண்டு ஆமான் என்கிறவன் அழிக்க வேண்டி திட்டம் தீட்டுகின்றான். அதன்படி செயல்பட்டும் வருகின்றான். நீதிமானுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகம், ஆனாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கின்றார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் மொர்தகாயை காப்பாற்றும்படி அகாசுவேரு ராஜாவிற்கு காலவர்தமான புஸ்தகத்தை வாசிக்கும்படி ஏவினபடியினால், அதை வாசித்த அகாசுவேரு தன்னை கொல்ல நினைத்தவர்கள் கையிலிருந்து காப்பாற்றியவன் மொர்தகாய் என்று எழுதியதை வாசித்து மொர்தகாய்க்கு ராஜ மரியாதைகளை செய்து ராஜாங்கத்தில் சிறந்த இடத்தையும் கொடுத்து உயர்த்துகின்றார். அன்று இரவே காரியம் மாறுதலாய் முடிந்தது. கொல்ல நினைத்த ஆமானிற்கு தூக்கு மேடை காத்திருந்தது என்று வாசித்து அறிகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்களா? நன்மை செய்தும் தீமையே துரத்துகின்றதே, முயற்சி செய்கிற காரியங்களில் எல்லாம் முடியாது போகின்றதே, ஆமானின் சதிகளாக எல்லாம் தடைகளும் தடுமாற்றங்களும் தவறுகளும் தள்ளாடுகிற நிலைகளுமாக இருக்கிறதே என்றும், எப்பொழுது விடியும், என்றைக்கு என் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கும், என்றைக்கு எனது காரியங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்களே, அன்று மொர்தகாயினுடைய காரியத்தை ஒரே இரவிலே மாறுதலாய் முடிய பண்ணின அதே கர்த்தர் இன்றைக்கும் உங்கள் நடுவில் இருக்கின்றார். எவ்வளவு நாட்களாய் தடைப்பட்ட காரியங்களானாலும் அவற்றை இன்றைக்கு மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கின்றார் கர்த்தர். அவர் மாறாதவர். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடுகிற தேவனில்லை என்பதை விசுவாசியுங்கள். நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 17 தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாங்களே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 46:3 இந்த நாட்களை வாசிக்க கேட்போமா இருந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோவின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று கர்த்தரிந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை இந்த கால வேளையிலும் நமக்கு கொடுக்கிறார். யாக்கோபினுடைய சந்ததி என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாயிருக்கிற சகல ஜனங்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே தேவன் இரண்டு பிரிவான ஜனங்களை குறித்து இந்த நாட்களிலே அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். முதலாவது, அவருடைய சொந்த ஜனமாகிய யாக்கோபினுடைய சந்ததியிலிருந்து வந்தவர்களும், ரெண்டாவது அங்கே இஸ்ரவேலின் சந்ததியிலே மீதியாக இருக்கிற சகல ஜனங்களை குறித்தும் இந்த நாட்களிலே ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு செவி கொடுங்கள், தாயின் வயிற்றிலிருந்தே தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்திலே உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை நம்மை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை தாங்குகிற தேவனும் தப்புவிக்கிற தேவனுமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். எங்களை இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் உலக தோற்றத்துக்கு முன்னே எங்களை இந்த நாட்களில் கண்டுகொண்ட தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவன் இந்த நாட்களிலே கேட்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், எனக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லித்தான் இந்த நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை இந்த நாட்களுக்கு சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுப்போமா இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அதாவது நாங்கள் இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கை நாட்களிலே இந்த நாட்களிலே நமக்கு எந்த விதமான இக்கட்டுகளோ நெருக்கங்களையோ இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் இக்கட்டுகள் இந்த நாட்களில் நமக்கு வருமா இருந்தால் கூட அவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே இலகுவாக இந்த நாட்களில் நம்மை கடந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவரோடு நடந்தவர்களுக்கு பாடுகள் இருந்ததுதான், உபத்திரவங்கள் இருந்ததுதான். ஆனால் அந்த பாடுகள் அவர்களை இந்த நாட்களிலே அங்கே ஒன்றுமே செய்ய முடியாமல் போய்விட்டதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்கள், எவ்வளவு பாடுகள் மத்தியிலே உபத்திரவங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் நடந்தார்கள். தீர்க்கதரிசிகளை பாருங்கள், எலியா எலிசா தீர்க்கதரிசிகளை எடுத்து பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாடுகள். அதே வேளையிலே அங்கே யோசேப்பருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. சொந்த சகோதரங்களாக இந்த நாட்களே நிராகரிக்கப்பட்டு பாலும் கிணத்திலே போடப்பட்டு இந்த நாட்களே எகிப்துக்கு அடிமையாக விற்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அந்த பாடுகளின் முடிவிலே பார்க்கிற வேளையிலே ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக அந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அன்பு பிள்ளைகளே, பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருமா இருந்தால் அந்த பாடுகள் மத்தியிலே பாடுகளை கடந்து நாங்கள் செல்லுகிற வேளையிலே நாங்கள் அமைதியாக ஆண்டவரோடு இந்த நாட்களை கைகோத்து நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே வாக்குத்தத்தங்களை இந்த நாட்களை அனுதினம் இந்த நாட்களை தியானித்து அதை நீங்கள் இந்த நாட்களிலே அங்கே அதை இந்த கேட்கிற வேளையிலேயே கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருந்து உங்களை இந்த நாட்களை நடத்தி செல்லுகிறதா இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே யாக்கோபனுடைய சந்ததியையும் இஸ்ரவேலுடைய சந்ததியாக ரெண்டாக பிரித்து இந்த நாட்களிலே அதே வேளையிலே மூன்றாவதாக மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு இந்த நாட்களிலே செவி கொடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்துக்கு இந்த நாட்களில் நாங்கள் செவி கொடுப்போம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, காதோ ஸ்வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், பெண்மானை ஈன பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், அப்படிப்பட்ட சத்தம் இந்த நாட்களிலே உலகமெங்கிலும் தொனித்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் ஆமோஸ் தீர்க்கதரிசி 4:12 சொல்லுகிறார், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லி. அப்படியானால் அவரை சந்திக்கும்படியாக நாங்கள் ஆயத்தப்பட வேண்டுமா இருந்தால், முதலாவது அவருடைய சத்தத்திற்கு இந்த நாட்களிலே நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். அப்படியாக செவி கொடுக்கிற வேளையிலே எப்படியாக நடக்க வேண்டும், எப்படியாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுத்தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்கு

0: ப்ரைஸ் லோ பாஸ்டர்.
1: ப்ரைஸ் லோ பிரதர்.
0: ஆமீன். அப்படி என்ன
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். என்று புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். என்று 17ஆம் தேதி 8ஆம் மாதம், 17ஆம் தேதி ஆவணி மாதம், 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். வார்த்தைகளை கூடாக வழிநடத்தினர் பொழுதும் பரிசுத்தாவியானவர் தாமே அவருக்கு கூடாக வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் நிறைத்து வழிநடத்துவாராக. வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒழிப்பிலை கேட்கப் போகின்ற ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தினவரும் தேவ ஊழியரின் பரிசுத்தாவியானவர் நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவார். அவரிடம் ஒப்படைப்போம். பிரேஸ்லோ பாச தொடருங்கள்.
1: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. என் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் உங்கள் மத்தியிலே தேவ வசனத்தை பேசுவது மிக்க மகிழ்ச்சியானது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் எழுதின புத்தகம் 10:38. நசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் பிடிபட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித்திருந்தார். இயேசுவின் மீது பரிசுத்தாவியின் அபிஷேகம் இருந்தது. அவரிடம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இருந்தது. பிசாசின் வல்லமையில் பிடிபட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். இயேசுவின் ஊழியம் நன்மை செய்தல், குணமாக்குதல், விடுதலை ஆகியவற்றை வெளிப்படுத்தினது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், அப்போஸ்தலர் 10:38 மேலே இருக்கிற வசனத்தை பார்க்கும் பொழுது, மேலே இருக்கிற வசனத்தில் அடிப்படையில் என்ன சொல்லுகிறது என்றால், பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தையும் பரிசுத்தாவியினுடைய வல்லமையும் சொல்லுகிறது. இரண்டாவதாக பிசாசினுடைய வல்லமையை சொல்லுகிறது. பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆகவே தான் அவன் விசுவாசிகளை, அவிவிசுவாசிகளை இருவரையும் சேர்ந்து அவன் கையாளுகிறான். விசுவாசிகளை தாக்குவது அவனுக்கு லேசான காரியம் அல்ல. ஏனென்றால் ஒரு விசுவாசி சத்தியத்தில் வாழும் போது அவ்வளவு ஈஸியில் மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார். பிசாசு வெட்கப்பட்டு போகிறான். ஒரு விசுவாசி விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராய் இறங்கி வருகிறார். கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு துணையாய் நிற்கிறார். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை கொடுத்தார். எத்தனையோ பிசாசுகள் அவருடைய ஊழியத்தில் எதிர்கொண்டு வந்தவைகள், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் முறியடித்து விட்டார். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி துதிக்கிறேன். இவர் யார்? இவருடைய வல்லமை என்ன? தேவ வசனம் சொல்லுகிறது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒன்று கொரிந்தியர் 2 அப்போஸ்தலர் லூக்காயதின சுவிசேஷம் 10:18 இவ்விதமாக சொல்லுகிறது. அவர் அவர்களை நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒருவர் நசரனாகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றால், அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறபடினாலே அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசு எவ்விதமாக கீழே விழுந்தான், அவனுக்குள்ள பெருமை வந்தது. அவன் தன்னை கர்த்தருக்கு யூக்களாக இருக்க வேண்டும் என்று எண்ணினதினாலே அவன் கீழே தள்ளப்பட்டான் என்பதை யாவரும் அறிவோம். அதைத்தான் இயேசுசாமி சொல்றார். அவர்களை அவர் நோக்கி, சீஷர்களை நோக்கி, அதாவது சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். அவனுடைய வாழ்க்கையிலே கீழே விழுந்தவன் இருந்த போதிலும் அவனுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமை அவனிடத்திலிருந்து பறிக்கவில்லை. அவனுடைய வல்லமை அவனுக்கு இன்னும் இருக்கிறது. அது குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல அவனை மேற்கொள்வதற்கு அவன் கொடுக்கிற சோதனைகள், அவன் கொடுக்கிற போராட்டங்கள், அவன் கொடுக்கிற உபத்திரங்கள், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். சீஷர்களுக்கு கொடுத்து அனுப்புகிற அதிகாரங்களில் சிலதை நாம் பார்க்கும் போது, சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஏனென்றால் பிசாசினுடைய வல்லமைகளை அழித்தவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அந்த பிசாசினுடைய விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ப வேண்டும். அது நம்பிக்கைக்குரியதான வசனம். ஆண்டவர் நமக்கு இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு தவறான சிந்தனை நம்முடைய மைண்டில் வரும்போது அதை எதிர்கொள்ளக்கூடிய பெலன் நமக்கு இருக்க வேண்டும் என்றால் அந்த பசுத்தாவினுடைய வல்லமை நம்மோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் பசுத்தாவினுடைய ஐக்கியம், பசுத்தாவியோடு வாழ்வது, பசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் நிலைத்து நிற்பது, பசுத்தாவினுடைய வல்லமையினால நிரப்பப்படுவது, இந்த பசுத்தாவினுடைய வல்லமையினால நிரப்பப்பட்ட ஒரு விசுவாசியை பிசாசு சர்வசாதாரணமாக மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த விசுவாசிக்குள்ள கிரியை செய்வது இந்த காலகட்டத்தில் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட அந்த பசுத்தாவி, அந்த பசுத்தாவினுடைய வல்லமை. ஆகவே அந்த பசுத்தாவி நம்மோடு கூட இருக்கும் போது அவருடைய வல்லமை நமக்கு தொடர்கிறது. அவர் வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார், எவ்விதமாக பிசாசு மேற்கொள்ள வேண்டும் என்று, எவ்விதமாக பிசாசு ஜெயம் கொள்ள வேண்டும், எவ்விதமாக பிசாசு எதிர்கொள்ள வேண்டும் என்று, எவ்விதமாக பிசாசினுடைய அடிமைதனத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி இருப்பதற்காக நமக்காக பெருமூச்சியோடு போராடுகிற அந்த பசுத்தாவி, நம்மை சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற அந்த பசுத்தாவி, நம்முடைய கரத்தை பிடித்து வழிநடத்துகிறவராய், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய், நாம் தெளிந்த புத்தியோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் உதவி செய்கிற, ஞானம் கொடுக்கிற பசுத்த ஆவியாய் நம்ம அதில் உலாவுகிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். ஆகவே ஒரு விசுவாசி கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு எந்த சேதமும் அணுகாது. இந்த வேதம் நமக்கு புத்தி சொல்லுவது, வேதம் நம்மை ஆராய்கிறதுமாயிருக்கிறது. இந்த இயேசு யார் என்றால், மின்னலை போல அவன் வானத்தில் இருந்து கீழே விழுந்தாலும் அந்த பூமியின் மீது வந்த அவன், பூமியை கரப்படுத்த வந்தவன், பூமியை சாபத்துக்குள்ளாக்க வந்தவன், பூமியை பாவத்துக்குள்ளாக்க வந்தவன், பூமியில் வாழ்கிறவர் மீது அவன் பாவத்தை திணித்து குற்றங்கள் தொடர வேண்டும் என்று பிரயாசப்பட்டதற்கு, அதற்கு மாறாய் தன் ஜீவனை பாராமல் தன் ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களை மீட்பதற்காக ஒரு இரட்சகர் வந்தார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக சிலுவையிலே பிசாசை கொன்றார் என்று வேதம் வாசிக்கிறது, வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது பிசாசினுடைய வல்லமைகளை காட்டிலும் ஒரு மேலான வல்லமை கர்த்தருடைய வல்லமை. சமாதானத்தின் தேவன் தானே, சீக்கிரமாய் உங்களை உங்கள் காலின் கீழ் சாத்தானை நசுக்கி போடுவார் என்று சொல்லுகிறது. அப்போ நம்ம காலின் கீழ் வருகிறவன் அவன் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது, மறக்க கூடாது. ஒன்று யோவான் 3:8 இவ்விதமாக சொல்லப்படுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த காரணம், இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் பிசாசின் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள் என்று, அந்த அடிமைதனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. ஏனென்றால் இந்த பிசாசு தான் இந்த சத்ரு தான் ஏதென் தோட்டத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தவர்களை, தேவனோடு ஐக்கியமாய் வாழ்ந்தவர்களை, தேவனுடைய சமாதானத்தை பெற்று வாழ்ந்தவர்களை, தேவனுடைய அன்புக்குள் வாழ்ந்தவர்களை அவன் திசை திருப்பி குற்றவாளிகளாய் தேவ சமூகத்தில் அவர்களை நிறுத்தினது இந்த சத்ரு தான். ஆகவே தான் ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை ஒரே பாவத்தின் நிமித்தமாக வெளியேற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு இழப்பு அதிகமாக ஏற்பட்டது. ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், தேவனுடைய ஐக்கியத்தை இழந்தார்கள், தெய்வீக சமாதானத்தை இழந்தார்கள், தேவனுடைய அன்பை இழந்தார்கள், தேவனோடு பேசுகிற அந்த வாய்ப்பை, மிகப்பெரியதான கிருபையான அந்த வாய்ப்பை அவர்கள் இழந்ததை இந்த வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி வெளியேற்றப்பட்டவர்கள் எங்கள் பாவத்தோடு வாழ்ந்து எல்லா காலங்களிலும் குற்றங்கள் தொடர்ந்தது, பழி ஏற்பாட்டில் பலி செலுத்தி பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு ஒருவரே நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டவர். நமக்காக அவர் பாவத்திற்காக தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார் என்ற இந்த சிலுவையின் உபதேசம், இந்த சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் சாதகமாய் மாறினது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், அவர் நியாயாதிபதியாய் இந்த உலகத்திலே வந்து நமக்காக வாதாடுகிறவராய், நமக்கு நியாயம் பண்ணுகிறவராய், யுத்தம் பண்ணுகிறவராய், நமக்கு விரோதமாய் எழும்பின அந்த பிசாசை அழிக்கிறவராய், பிசாசை சிலுவையில கொன்றவராய் அவர் இந்த உலகத்தில் வந்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார், அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுத்தார். அதாவது வேதம் சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய அதிகாரம், இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை, இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்க அவரால் தான் முடியும். அவரால் அழிக்கப்பட்டவன் தான் பிசாசு. அப்போ இயேசுவாமிக்கு அவருக்கு இருக்கிற வல்லமை அளவில்லாத வல்லமை, அவருடைய வல்லமை இந்த பிசாசு மேற்கொள்ளவில்லை. ஆகவே தன்னே பலியாய் செலுத்தி அவனுடைய கிரியைகள், அவனுடைய கிரியைகள் என்று சொல்லும் பொழுது பாவத்தை தூண்டி விடுவது, பாவம் செய்வதற்கு திசை திருப்புவது, தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும்படி அவர்களை செவிசாய்ப்பது, அது மாத்திரமல்ல கர்த்தருடைய கட்டளை உடைக்கவும், தேவ வசனத்தை மீறவும், கீழ்ப்படியாமையின் ஆவியை ஜனங்களுக்குள்ளே அனுப்பி ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்வதற்கு தூண்டுகிற அந்த பிசாசினுடைய கிரியைகள், இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கப்பட வேண்டுமென்றால் இயேசுவால தான் முடியும், அவரால தான் ஆகும். அவர் ஒருவரே அவனுடைய கிரியைகளை அறிந்தவர், அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான் சிலுவை மரத்திலே தொங்கினார், சிலுவையிலே பிசாசை கொன்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தது நமக்கு ஒரு விடுதலை. குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தது மீண்டுமாய் கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டோம். தூரமாயிருந்தோம், சமாதானம் இல்லாமல் இருந்தோம், அன்பு இல்லாதவர் இருந்தோம், அடிமைதனமாக அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இவை எல்லாவற்றையும் தலைக்கீழாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையை பசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி அவர் அவரோடு நிலையாய் வாழ்வதற்கு கர்த்தர் செய்கிற அந்த கிருபையை நாம் பார்க்கும் போது, அவருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிற கர்த்தர், தன்னுடைய பிள்ளைகளுக்காக துணையாய் நிற்கிற கர்த்தர், தன்னுடைய பிள்ளைகளுக்காக போராடுகிற கர்த்தர், அந்த கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எவ்வளவு பெரிய கிருபையே நமக்கு அருள் இருக்கிறார். அவருடைய கிருபையினாலே மீட்கப்பட்டோம், அவருடைய கிருபையினாலே ஆசீர்வாதத்தை பெற்றோம். கொலேசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கி. அப்போ பாவம் செய்கிற ஒரு ஆத்துமாவினுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. இருளடைந்த வாழ்க்கை, இருளடைந்த சிந்தனைகள், இருளடைந்த ஆத்துமா, இருளடைந்த இதயம், இருளடைந்த வாழ்க்கை, இந்த இருள் தொடர்கிற வாழ்க்கையில் அந்த இருளின் அதிகாரம், அந்த அதிகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்றால் எவ்வளவு பெரிய கிருபை அது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் இவரை தவிர ரட்சிப்பு இந்த உலகத்தில் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த உலகத்தில் வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. 4:12 சொல்லுகிறது அப்போஸ்தலர், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த உலகத்தில் அருளப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசுவின் நாமம், மேலான நாமம், வல்லமுள்ள நாமம். இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழுடையோ முழங்கால் யாவும் முழங்கப்படும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிட பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்போ எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும். எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக நியாய தீர்ப்பில் முழங்கால் படியிட வேண்டும். எல்லா யாராயிருந்தாலும், இந்த காலகட்டத்தில் அதிகாரத்தை வைத்து ஆட்டி படைக்கிற யாராய் இருந்தாலும் ஒரு நாள் வரும் நியாயாதிபதியாகிய இயேசுவுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று முட்டி போட்டு அவரை வணங்கக்கூடிய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்தார். எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்திய இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்திய இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ இந்த மரணத்திற்கு அதிபதியாயிருக்கிறவன், அவனுக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் மரணத்திற்கு அதிகாரி. ஆகவேதான் அவன் செய்கிறபடி, அவன் சொல்லுகிறபடி சினல் தூக்கு போட்டுக் கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், உயிரை மடித்துக் கொள்ளுகிறார்கள். இதெல்லாம் பிசாசின் கிரியைகள், இதெல்லாம் பிசாசு ஆட்டி படைக்கிறது, மனுஷனை திசை திருப்புகிறது, மனுஷனை தன்னுடைய வலைக்குள்ளே அழைத்து கொண்டு. யோ ஜனங்கள் கெரோசினை ஊற்றி பற்றி கொள்ளுவதும், தூக்கிலே நிற்பதும், தற்கொலை செய்து கொள்வதும், போகின்ற ரயிலே தலை கொடுப்பதும், இவ்விதமாக கிணற்றில் விழுவதும், இவ்விதமாக பல பல விதத்திலே ஜனங்களை திசை திருப்பி அவர்களை ஏவி மரணத்துக்கு நேராய் இந்த மரணத்தின் அதிகாரியாகிய இந்த பிசாசானவன் செய்கிறதை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அதை தடுத்து நிறுத்த, இருளின் அதிகாரத்தை அழிக்க, பிசாசின் வல்லமைகளை அழிக்க கிறிஸ்து என்னும் கர்த்தர் அவனை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார் என்ற செய்தி ஒவ்வொருவருக்கும் பரவ வேண்டும். இதுதான் சிலுவையினுடைய உபதேசம். இந்த சிலுவையின் உபதேசம் மாறாத உபதேசம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும், அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும், அவருடைய ஆலயத்திற்கு கீழ்ப்படுகிறவளா இருக்கணும், அவருடைய பசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க, பசுத்த ஆவி கொடுக்கிற சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவளா இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று. கீழ்ப்படுகிற குணம் நமக்கு இருக்கிறதா? பசுத்த ஆவி நம்மோடு இடைப்படுகிறார், பசுத்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, அந்த பசுத்த வார்த்தைகள் பேசப்படுகிற அந்த பசுத்த வார்த்தைகளில் நாம் உறுதியாய் அவரை பற்றி கொள்ளுகிறோமா? உறுதியாய் அவருடைய சமூகத்தில் தரித்து நிற்கிறோமா? உறுதியாக அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. எனக்கு அருமையானவளே, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் நல்லது என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்கு சொன்னதை ஒன்று சாமுவேல் புத்தகத்திலே நான் 15 அதிகாரத்தில் பார்க்கிறோம். எதற்காக அவர் சொன்னார் என்றால், ஆசாரியன் செய்ய வேண்டியதை அவர் செய்து விட்டார். ஆசாரியன் தான் பதில், தீர்க்கதரிசி தான் பலி செலுத்த முடியும், பலிப்பிடத்தை கட்ட முடியும், கர்த்தருடைய சன்னதியில் நிற்க முடியும். ஒரு ராஜா கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு ஜனங்களை ஆளுவதற்கு நியமித்திருக்கிறார். ஆனால் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவன் தேவனுடைய ஆசாரியன், அவன் தான் கர்த்தருடைய பலிப்பிடத்தை கட்டி காளையை பலி செலுத்துவதும் ஜனங்களுக்காக தேவ சமூகத்தில் நிற்பதும் பலிப்பிடத்தை அன்று நின்று ஜனங்களுடைய பாவங்களுக்காக வேண்டுதல் செய்வதும் அவன் பலியின் மூலமாக கர்த்தரை அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட பிறகு அது ஜனங்களுக்கு எல்லோருக்கும் அந்த பாவ மன்னிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்தது அந்த காலகட்டத்திலே. ஆனால் சவுல் சாமுவேல் செய்ய வேண்டியதை இவர் செய்து விட்டார், அவசரப்பட்டு விட்டார். இதுதான் அவர் சொல்லுகிறார், பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் நல்லது, கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எங்கு கீழ்ப்படியவில்லையோ ஆசீர்வாதத்தை இழக்கிறோம், கிருபையை இழக்கிறோம், அவருடைய வல்லமை இழக்கிறோம், அவருடைய பலத்தை இழக்கிறோம், பசுத்தத்தை இழக்கிறோம், விசுவாசத்தை இழக்கிறோம், தேவனுடைய கிருபைகளை இழக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது நமக்குள்ளே. ஒரு கீழ்ப்படுகிற கீழ்ப்படியாமையின் ஆவி நமக்குள்ளே குடியிருக்குமானால் நீ கர்த்தரை எதிர்த்து வாழ்கிறாயா என்று அர்த்தம், தேவனுடைய கட்டளையை மீறுகிறாய் என்று அர்த்தம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்காக சூத்திரம் உண்டாதாக. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசு எதிர்த்து நில்லுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ எப்போ கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறாயோ அப்போது பசுத்த ஆவினுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கிறதை நீ அறிவாய், உணர்வாய். அவருடைய சத்தியம், சகல சத்தியத்திலும் வழிநடத்துகிற கர்த்தர், சகல சத்தியத்திற்கு நீ கீழ்ப்படியும் போது அந்த சத்தியம் உனக்குள்ளே வாழும் போது அந்த சத்தியத்தினுடைய வல்லமை உனக்குள்ளே இருக்கும் போது நீ தாராளமாக பிசாசு எதிர்க்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிற கர்த்தர். பிசாசு எதிர்த்து நில், எதிர்க்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எதிர்க்க முழங்கால் யுத்தத்தில் நிற்க வேண்டும், எதிர்க்க தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியுள்ளாக இருக்க வேண்டும், எதிர்க்க கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையிலே. கர்த்தர் கொடுக்கிற இந்த பாடம், பிசாசு எதிர்த்து நில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நான் பிசாசு எதிர்த்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான், அப்போது உங்களை விட்டு ஓடி போவான். அப்போ நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது பிசாசு எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு எதிர்க்கும் பொழுது அவன் உன்னோடு தொடர்பு கொள்ள மாட்டான், உன்னை எதிர்க்க அவனுக்கு திறன் இல்லை. ஏன் என்றால் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், அந்த பெரியவரை அவனால எதிர்க்க முடியாது. நீ அவருக்கு கீழ்படியும் போது, சத்தியத்திற்கு கீழ்படிய வந்து இயேசுவின் நாமத்திற்கு கீழ்படியும் போது, சக சத்தியத்தில் வழிநடத்துகிற அந்த பசுத்தாவிக்கு கீழ்படியும் போது என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் பிசாசு எதிர்ப்பதற்கு போதிய பலனையும் வல்லமையும் கொடுக்கிறார். இதா வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த போதனையில் இருக்கிறோம், இந்த போதனையில் வாழ்கிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த கருமையானவ இல்லை, இந்த வேலையில அவன் நம்மை விட்டு ஓடி போக வேண்டும் என்றால் நம்மை நாமே ஆராய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். முக்கியமான சிந்தனைகள் இவைகளில் இருக்கிறது என்னவென்றால், பிசாசின் வல்லமை மனிதனை கட்டி போடலாம், ஆனால் இயேசுவின் நாமத்தின் வல்லமை கட்டுகளை உடைத்து விடுதலை கொடுக்கிறது. பிசாசின் கட்டுகளை உடைக்கிறது, பிசாசினுடைய வல்லமைகளை தகர்க்கிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார், பலப்படுத்துகிறார். ரொம்ப முக்கியம். பிசாசினுடைய வல்லமை நம்மை அவிசுவாசத்திலும் பாவத்திலும் குற்றத்திலும் அசுத்தத்திலும் நம்மை கட்டுகளினாலே கட்டு போடலாம், ஆனால் இயேசுனுடைய வல்லமை நம்மை அவைகளிலிருந்து விடுதலை ஆக்கிறது. ஆகவே பிசாசின் வல்லமையை முறியடிக்க இயேசு கிறிஸ்துவின் வல்லமை போதுமானது. அதுதான் இதை உச்சரிக்க வருகிறது. இயேசு யார் என்றால், பசுத்த ஆவினுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டவர். இயேசு யார் என்றால், பசுத்த ஆவினுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவர். அவருடைய வல்லமை குறுகி போகவில்லை, அவருடைய வல்லமைக்கு அளவில்லை. அவர் தாம் அவரை விசுவாசிக்கிற, அவரை நேசிக்கிற, அவரை பின்பற்றுகிற, அவருக்குள் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் தம்முடைய வல்லமையினாலே பிசாசு மேற்கொள்ளுவதற்கும், பிசாசினுடைய வல்லமைகளை தகர்ப்பதற்கும் கிருபையாய் நம்மிடத்தில் அவர் செயல்படுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொள்ள வாசிக்க வாசிக்க, அதை புரிந்து கொள்ள அதை தியானிக்க, அந்த சத்தியம் என்னை காப்பாற்றுகிறது. அந்த சத்தியத்தினாலே பிசாசை வெல்லுவேன், பிசாசை மேற்கொள்ளுவேன், பிசாசினுடைய அந்தகார இருளின் அதிகாரத்தை தகர்த்து கொள்வதற்கு முழங்கால் யுத்தத்தில் நிற்கும் பொழுது என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர் மாறாதவராய் வருகிறார். இந்த தலைப்பில் பார்க்கும் போது பிசாசினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை, அவனுக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் அதற்கு மேலாக இயேசுவின் வல்லமை இருக்கிறது. இந்த இயேசு தான் பசுத்தாவினால அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பசுத்தாவினுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவர். ஒரு காலமும் இயேசு நாமத்தினுடைய வல்லமை குறுகி போகவில்லை. எல்லாவற்றிலும் அந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் சுவிசேஷ பணியில் அவர் எங்கெங்கு சென்றாரோ எல்லா இடத்திலும் பிசாசின் வல்லமைகளை கொன்று அழித்து எல்லா ஜனங்களையும் விடுவிக்கிற கர்த்தராய், விடுதலை கொடுத்த கர்த்தராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆகவே இந்த ஆண்டவர் அவர் கொடுக்க ரட்சிப்பை ஏற்றுக்கொள், அவருக்கு வல்லமை உண்டு. கண்ணீரோ துன்பமோ வேதனையோ போராட்டமோ சோதனையோ எதுவாய் இருந்தாலும் பிசாசு கொண்டு வருகிற அவனுடைய தந்திரத்தினுடைய காரியத்திலிருந்து உன்னை விடுவிக்க ஒரு வல்லவர் இருக்கிறார், அவர் தன் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நாமத்தை நம்பி வாழ்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசுவே, நம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஆயுசு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்திலே எந்த அளவுக்கு இயேசுவின் நாமம், பரிசுத்தாவினுடைய வல்லமை, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் எந்த அளவுக்கு இயேசுவின் காலத்திலும் உறுதுணையாய் இருந்தது என்பதை பார்த்தோம். ஆகவே இந்த வேளையில ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, அந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உணர்த்தப்பட, கர்த்தருக்கு கீழ்ப்படிய, பிசாசு எதிர்த்து நிற்க, பரிசுத்தத்தில் வாழ, விசுவாசத்தில் நிலைத்து நிற்க கிருபைத்தார். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா.
0: ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கர்த்தர் சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்து அந்த இரத்தத்தின் மூலம் நாங்கள் பெற்ற அதிகாரம் வல்லமையை கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நீக்க கர்த்தர் உதவி செய்கிறார். நாங்கள் அதை பயன்படுத்தி கொள்வோம். தந்த அதிகாரங்களை பயன்படுத்தி பிசாசை வெல்லுவோம், பிசாசை துரத்துவோம். ஆமேன். நன்றி பாஸ்டர், தேவசெய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிப்பு ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக செல்லுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுப்போம். பலத்த அறுவடையை கர்த்தர் செய்ய உதவுவாராக. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னொரு நேரடி ஒளிபரப்பிலே புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ். ஆமேன்,
1: தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ பிரதர், தேங்க்யூ.
0: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே பாஸ்டர் புரூஸ் கரன் அவர்கள் பணியில் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம். அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த வார்த்தைகளை பிரயோகிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு ஒளியை வந்து விடைபெற்று கொண்டு அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
0: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு.
2: ரெக்கார்டிங் இன் ப்ரோக்ரஸ்.
0: வேத பாடத்து கூட கடந்து செல்ல இருக்கும். எங்களுடன் சுவிசேஷின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க அவை பல்லூறு மடங்காக பயன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. ஊழியரையும் குடும்பத்தாரையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய

தோத்திரம் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய நாளில் ஆண்டவரே கர்த்தாவே, புதிய கிழமையிலே வரவும் நீர் தந்த அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து எங்களுக்கு போதித்து வழி நடத்தி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அடியேனே மறைத்துக் கொள்ளுங்கப்பா, நீங்க வழிபடுங்கப்பா. தேவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா துதியும் உங்கள் ஒருவருக்கே நான் செலுத்தி என் ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய கிழமையிலே புதிய நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியடைகிறேன். விசேஷித்த விதமாய் தங்க முனையத்தில் நடத்துகிற அன்பு டெசியாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நான் இந்த நாட்களிலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் நாங்கள் வேத படிப்புகளே மீண்டுமாய் கடந்து செல்வோம். ரட்சிப்புக்கு ஏதுவான வேத வார்த்தைகள் என்ற தலைப்பிலே தான் இந்த நாட்களை பேசிக்கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனுடைய நான்காவது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேளையிலே பாருங்கள், அதிலே அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம் ரட்சிப்பின் வருங்கால நிலையிலே இந்த நாட்களிலே, அதாவது வருங்கால நிலை என்ற தலைப்பிலே இந்த நாட்களை அங்கே தொடர்ந்து இந்த நாட்களை சில காரியங்களை பார்ப்போம். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது ரோமர்கள் நிறுவனத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியை நான் வாசிப்போம். எடுத்து ரோமர்கள் நிருபம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுறது. ரோமர்கள் நிருபத்தில் இந்த நாட்களிலே 13வது அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிற வழியிலே அங்கே 11:12 வாசிப்போமா இருந்தால், அவருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்து இருக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமானதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளாக இருக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் அது ஆன்மாவையும் ஆத்மாவையும் கணுக்களையும் உடுறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசி நேரத்துல மட்டும் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கும். பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, இரவு சென்று போய்விட்டது, இரவு சென்று போயிட்டது, பகல் சமீபமாயிற்றது, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்திருக்க கடவோம் என்று சொல்லி நாக்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. இப்படி ஆனால் இன்றைய பாருங்கள், இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டோட புள்ளை என்று சொல்லுகிறோம். அப்படியானால் நாங்கள் இன்றைக்கும் அந்த காலத்திலேயோ நடக்கிறோம் என்ற கேள்வி நமக்குள்ளே இந்த நாக்களை எழும்பலாம். உண்மையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்திருக்கிறோம், அது நியமிக்கப்பட்ட காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், அங்கே ஒரு காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே இன்னும் பரிபூர்ணப்படவில்லை என்பதைத்தான் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் முடிவு பரியந்தம் நிலநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு கற்றுத்தருமா இருந்தால், அருமையான அன்பு சோதனை சோதரியே, அங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை எதை சொல்லுகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இங்கே பவுலடிகள் ரோமாபுரிக்கு எழுதுகிற வழியிலே பாருங்கள், ரோமாபுரியில் எழுதுகிற வழியிலே பாருங்கள் சபைக்கு, அங்கே அவர் சொல்லுகிறார், இரவு சென்று போய் பகல் சமீபமாயிட்டது, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளி நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆதங்களை தருத்திக் கொள்ள கடவுள். அப்ப பாருங்கள், இது யாருக்கு சொல்லப்படுகிற காரியம்? விசுவாசிகளுக்கு. பாருங்கள், இங்க பாருங்கள், இந்த 11வது வசனத்தை வாசிக்கிறேன் நான் மறுபடியுமா. இந்த 11வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள், அதாவது நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. ஏன் இப்படியாக சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுடைய வருகை சமீபமாய் இருக்கிறதை இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த காலகட்டத்தில் உணரக்கூடியதா இருக்கு. பாருங்கள், கிட்டத்தட்ட 1800 ஆண்டுல தான் இந்த ஜெர்மனியில பாருங்கள் ஒரு வெக்கையான காலநிலை வந்தது. ஆனால் இன்றைக்கு அதே நிலையில தான் இன்றைக்கு அந்த காலநிலையில வந்திருக்கு. பாருங்கள், தொடர்ந்து கிட்டத்தட்ட இப்ப 3-4 கிலோமீட்டர் ஒரு மாசத்துக்கு மேலே இந்த நாட்களை பார்க்கிற வழியில 40 கிராத், 35 கிராத், 38 கிராத் இப்படியாக அந்த நாட்களை போய் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைய நாட்களே நியூஸ்ல காண்பித்தார்கள், அந்த பெல்ஜியம் என்று சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் எங்களுடைய நான் இருக்கிற இடத்துல இருந்து அந்த சொல்லப்பட்ட அந்த போர்டர்ல திடீரென்று பார்க்கிற வழியில புல்லுகள் எல்லாம் பத்தி எரிகிறது. அப்படி அருமையான கத்திரவில்லை, நீரடைக்கும் படைகள் இந்த நாட்களை அந்த இடத்துல போய் அங்கே அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இன்றைக்கு என்னவென்று சொல்லி சொன்னால், வானத்திலே இருந்துதான் இந்த நாட்களே அக்னி வரும், அக்னி

அந்த நாட்களிலே நம்மை அங்கே இந்த நாட்களை பாருங்கள், ஜனங்களை பட்சிக்கும் அழிக்கும் என்று சொல்லி அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இன்றைக்கு பூமி தன்னுடைய வெக்கியை இந்த நாட்களை கக்கும்படியாக அந்த நாட்களை என்ன செய்கிறது, தன்னுடைய செயல்பாட்டுகளை வருகிறது. ஏனென்றால் பூமியினுடைய வயசை நாங்கள் குறித்து பார்க்கிற வழியில் அது எத்தனையோ பில்லியன் பில்லியன் கணக்கில் ஆண்டுகளா இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே தான் அந்த ஜனங்களை வாழும்படியாக அந்த பூமியை பக்குவப்படுத்தி இந்த பூமியிலே ஏதோன் தோட்டத்தை உருவாக்கி இந்த நாட்களில் அதிலே ஜனங்களை வைத்தார்னு சொல்லி பாருங்க. அது ஆண்டோட நியமம் பாருங்கள். அவர் சொல்லுகிறார், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிறது என்னுடைய கிருபை என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அங்கே பாதபடியாக இந்த நாட்களை இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிற வரும் எனக்கு. ஏன் இந்த பூமியை தான் ஆண்டவர் மென்ஷன் பண்ணி சொல்லுகிறார் சொன்னால், வேறு ஒரு கிரகத்திலையும் மனுஷர்கள் வாழுகிறதோ வாழுகிற சாத்திய கூறு இந்த நாட்களே இல்லை. இன்றைக்கு விஞ்ஞானிகள் எதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த கடைசி காலத்துல வேதம் சொல்லுற தானியல் புத்தகத்தில் அறிவு பெருகும். அப்ப அறிவு பெறுகிற வேலையில இந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னால், அங்க போவாங்க, இங்க வருவாங்க, அதை செய்வாங்க, இவ்வாறு ஒரு காரியத்தை சொன்னாங்க, இந்த நாட்களே மாசுல போய் இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க, இன்னுமே பூமிய மாதிரி ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதுல போய் இருப்போம் சொல்லி சொன்னாங்க. அருமையான கதையில ஆக்சிஜன் எல்லாம் இருக்கா, அங்க போயிருப்போம்னு சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் சொல்லி இந்த நாட்களை பாருங்க, நாங்க மூணுல போய் இந்த நாட்களை வாசம் செய்வோம்னு சொல்லி அருமையான கத்திரவர்களே அங்கே ஆக்சிஜனை உருவாக்கி அந்த அங்கே சந்திரன்லேயே போய் வாசம் செய்ய முடியும். இப்படியாக ஒரு திட்டத்தை போடுவார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு, அதாவது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே சர்வ ஞானியாகிய ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு சிம்பிளாக இந்த நாட்களில் இருக்கும். நாங்கள் நம்முடைய மூளை என்ற அளவு ஒரு கோழி குஞ்சு மாதிரி அருமையான கத்திரவர்கள். ஆனால் ஆண்டவர் சர்வ வியாபி, இஸ் த ஓம்லி பிரசன்ஸ் அண்ட் ஓம்லி பொட்டன்ட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையிலே பாருங்கள், அவருக்குள்ளே அவர் ஒரு சர்வ ஞானியும் சர்வ வியாபியுமா இருக்கிறபடினால் அவர் எதை செய்கிறாரோ அதை சரியாக அந்த நாட்களில் செய்வார். அது மட்டுமல்ல, இந்த பூமியிலே எதை நியமிக்க வேண்டும், மனுஷனை உருவாக்க வேணும்னா மனுஷனை உருவாக்குவார், மிருகங்களை உருவாக்க வேணும்னா மிருகங்களை உருவாக்குவார், நட்சத்திர அதாவது நம்ம கடல் மச்சங்களை உருவாக்க வேணுமென்றா மச்சங்களை உருவாக்குவார், இப்படியான காரியங்களை செய்கிறவர் அவர்தான் என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை பற்றி அறிவதில்லை. இன்றைக்கு நாங்கள் கூட காரியங்கள் என்ன சொல்லி சொன்னால், இந்த ரட்சிப்பை குறித்து பேசுகிற வழியிலே யாரிடத்திலே போனாலும் சொன்னாலும் அவர் சொல்லின அந்த நாட்களே, இது எங்களுக்கு தேவையில்லையா ஐயா, நாங்கள் மதம் மாற விரும்பலையான்னு சொல்லி, உங்களை மதம் மாறும்படியாக நாங்கள் இதுவரையிலும் சொல்லவில்லை. இந்த மாதிரிதானே ஐயா இருக்கிறீங்களே ஐயா, நீங்க என்னதான் இந்த நாட்களை ஆண்டவர் அறிந்தாலும் இருந்ததா ஒரு உருவம் மாறுதா, ஆண்டவர் அறிந்தோன்னு உங்களோட உருவம் மாறுதா, அல்ல உங்களோட வெயிட் மாறுதா, அருமையான கத்திரி இமேஜ் மாறுதா, இல்லையே அப்படியேதான் இந்த நாட்களில் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு வழியைத்தான் கண்டுபிடிக்கிறீங்க என்பதை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஒரு தவறான வழியில இந்த நாட்களை போய்கொண்டிருக்கிற உங்களை கையில பிடிச்சி இந்த நாட்களை ஆண்டு சொல்றாரு, இதுதான் வழியப்பா, இந்த வழியில நீ நட, உன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்துல உனக்கு ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாமுன்னு சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்றாரு அருமையான கத்திரி பிள்ளைகளை. அதனால அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்திரி பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பவுலடிகள் ரோமாபுரிக்கு எழுதுகிற வழியில சொல்லுகிறார், இந்த நாட்கள் நித்திரையை விட்டு எழுந்தக்க வழியா என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறது மட்டுமல்ல, விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருக்கிறதை பார்க்கலாம், இப்பொழுது நமக்கு இந்த நாட்களை எப்படியாக இருக்கிறதாம் இன்னும் அதிக சமீபமாய் இருக்கிறன்னு சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுது. இப்ப இதிலே பாருங்க, ரெண்டு வசனத்திலே நான் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், இங்க சொல்லப்படுகிறது அந்தகாரத்தின் கிரிகை என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்தகாரத்திலே நடக்கிறார்களா? அருமையான கத்தோட பிள்ளைகளே, இது நமக்குள்ள ஒரு குழப்பமான கேள்வி. இதை பாருங்கள் என்னவென்று சொன்னால், இது பைபிள் ஸ்டடியா இருக்கிறபடினால் இந்த நாட்கள் இந்த காரியத்தை நான் இந்த நாட்கள் தெளிவாக சொல்லுகிறேன். பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் அநேகர்கள் அந்தகாரத்துல தான் இன்றைக்கு நடக்கிறார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் இந்த வார்த்தை தெளிவாக பிரித்து சொல்லுகிறது, அந்தகாரத்தின் கிரிகைகளை, ரொம்ப கவனமாக கேளுங்கள், கிரிகைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை தெரிந்து கொள்ள கடவும். அருமையான கத்தோட பிள்ளைகளே, அப்ப அந்தகாரத்தின் கிரிகை என்று சொல்லி சொல்லப்படுற என்ன என்ற கருமையான கத்தோட வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், எபிரேயர் சொல்லப்படுது, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அருமையான கத்தோட பிள்ளைகள், அப்ப ஒரு கிரிகை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் சொல்லுகிறதை செயல்பாட்டிலே கொண்டு வருகிறதா, அது கிரிகையாக அந்த நாட்கள் இருக்கிறது. இப்ப ஒருவருக்கு இந்த நாட்களை நான் சொல்லுகிறேன், இப்ப பாருங்கள், ஒரு கஷ்டப்படுகிறவர் வீதியில இருக்கிற சொல்றேன், இங்க வாப்பா நான் உனக்கு நான் நல்ல உடுப்பும் சாப்பாடும் வேண்டித்தாரன்னு சொல்லி போட்டு இந்த நாட்களை பாருங்கள், ஐயோ 50 பேர் 100 பேர் நிக்கிற மாதிரி நிக்கிற போலே நான் போயிட்டு இந்த நாட்களை என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா, ஒரு பெருமைக்காக இந்த நாட்களை அந்த காரியத்தை சொல்லுகிறேன். சொன்னோன்னு இந்த நாட்களை அந்த மனுஷனும் இந்த சரி ஓகே
இந்த ஐயா வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு, இந்த ஐயா எனக்கு அந்த காரியத்தை செய்வார்னு ஒரு நம்பிக்கையோடு இந்த நாட்களே அவர் இருக்கிறார் என கத்துடைய பிள்ளைகளே. அப்ப என்ன காரியம் இந்த நாட்களே? அந்த இடத்துல நான் சொல்லி இருக்கிறேன், ஆனா அந்த நாட்களே அந்த சொன்ன காரியத்தை நிறைவேற்றாம இருக்கிற வேளையிலே அந்த நாட்களே, அது இந்த நாட்களே ஒரு விசுவாசமான வார்த்தையும் அல்ல, அது இந்த நாட்களே கிரியையும் அல்ல என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கிரியையின் படி இந்த நாட்களில் நடக்கணும். எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் உனக்கு இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னா செய்ய வேண்டும். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சொன்னார், ஆபிரகாமை நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரங்கள் கடக்கிற மணலை போல உன்னுடைய ஜனங்கள் பெருகும் என்று சொன்னார். செய்தாரா? செய்தார். அருமையான கத்துடைய, இதைத்தான் நாங்க பார்க்கணும். இதே போல மதிய மாதிரி தான் ஒருவருக்கு ஒரு ஒரு ப்ரொமிசை கொடுத்தா அந்த ப்ரொமிசை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அந்த ப்ரொமிசை காப்பாற்ற வேண்டும். அதே விதமா தான் நீங்க சொல்லப்பா, இங்கே அந்தகாரத்துக்கும் ஒரு கிரியைகள் இந்த நாட்கள் இருக்கிறது. அப்ப அந்தகாரத்தினுடைய கிரியைகள்னு சொன்னா இருளின் கிரியைகள், இருளினுடைய காரியங்கள். சிலருக்கு இந்த நாட்களை பாருங்கள், ஏதாவது ஒரு பொருளில இந்த நாட்களை அநேக நாட்டம் இருக்கும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் பாருங்க எப்படியான்னு சொல்லி உதாரணத்துக்கு பார்க்க, உலகத்துல இருக்கிறவளே சற்று பார்க்கிறவளே ஒரு சிலருக்கு இந்த நாட்களை பாருங்கள் எப்படியான்னு சொல்லி சொன்னால், ஒரு விபச்சாரம் சம்பந்தமான காரியத்துல தொடர்பு இருக்கும். சில இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை வேறு பழக்கவளம் குடி அல்கஹோல் இப்படியான காரியங்களுக்கு இந்த நாட்களை பழக்க வழக்கத்திலே இப்படி காரியங்கள் இருக்கும். ஆனாலும் இந்த காரியங்களை விட்டு இந்த நாட்களில் ஆண்டவர்களுக்குள்ளே வந்ததற்கு பின்பாக, குடியை விட்டு விபச்சாரத்தை விட்டு பொய்யை விட்டு களவை விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை வந்ததுக்கு பின்பாகவும் மறுபடியுமா இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், இந்த நாட்களில் ஆண்டவரை சொந்தரச்சரா ஏற்றுக்கொண்டதற்கு பிறகும் இந்த நாட்களில் அதே காரியத்தை தான் நாங்கள் திரும்பவும் இந்த நாட்களில் செய்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். ரகசிய பாவங்கள், அதாவது அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ரகசியமான பாவங்கள். அந்த பாவங்கள் இந்த நாட்களை தெரியாதையா, இதை சொல்லி போட்டு அந்த நாட்களை செய்யற கணவன் செய்யற பாவம் மனைவிக்கு தெரியாது, மனைவி செய்யற காரியம் கணவனுக்கு தெரியாது. என்ன வேலைக்கு போறாருன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம், சில வழியில் ஏதோ அங்க ஒரு சம்பவம் இந்த நாட்கள் நடக்கிறது. ஏன்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளே, உதாரணத்துக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அந்த காலத்தின் கிரியைகளை நான் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளப்படுவோம். பாருங்க அதுக்குரிய அந்த காலத்து கிரியைகள் என்னவென்று சொல்லி சொன்னால், ரொம்ப இந்த வார்த்தையை கேட்கிற வழியில் நீங்க யோசிப்பீங்க. பாருங்க 13 வசனம் சொல்றது, களியாட்டு, அதாவது வெறியும் பேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலே நடக்கிறவள் போல் சீரா நடக்க வேண்டும். இப்ப பாருங்க இந்த காரியத்தை பார்க்கிற வேலையில் ஒரு சிம்பிளாக கிடக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, இந்த இடத்துல பாவடிகள் சொல்லுகிற களியாட்டு, களியாட்டுன்னு சொல்லி சொன்னா இப்ப 4-5 ஜனங்களோடு இந்த நாட்களை சந்தோஷமா இந்த நாட்களை பாட்டி பாட்டின்னு சொல்லுவோம், பாட்டின்னு சொல்லி காரியங்கள் செய்யற காரியங்கள். அந்த களியாட்டுல போகிற வேலையில வெறி இருக்கிறது, வேசித்தனம் இருக்கிற அருமையை கத்துடைய, அங்கே போயிருக்கிற ஒரு பெண்ணையாவது இந்த நாட்கள் டச் பண்ணுற தொடர்கிற வழியில், அல்லது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தொடர்கிற வழியில, அங்கே என்ன வந்தா ஒரு காமவிகாரத்துக்குரிய வேசித்தனத்துக்குரிய காரியமாகவும் காமவிகாரத்துக்குரிய காரியமாகவும் இந்த நாட்களை இருக்கிறதே பார்க்கும். 3வதாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே வாக்குவாதம், அங்க போனா டிஸ்கஸ் வேறு, நீயா பெருசு நானா பெருசுன்னு சொல்லி சில வழியில சில வாக்குவாதங்கள் வேறு. பொறாமை இருக்கிறது, ஐயோ இந்த பிரதர் இப்படி செய்யறத பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கு, இந்த சிஸ்டர் இப்படி செய்யறத பார்க்க எனக்கு பொறாமையா இருக்கிறது. இதுகள் எல்லாம் இந்த நாட்கள் அந்த காலத்துக்கு உரிய கிரியல் என்ற பட்டியல் இந்த நாட்களில் வந்தடங்கிறதை பார்க்கணும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே பொறாமை உள்ளவர்களா நடாமல் பகலில் நடக்கிறவளை போல இந்த நாட்களை சீராய் நடக்கவும் நடக்க வேண்டும். அதே வழியிலே துர்ச்சி இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் இந்த நாட்களே பாருங்கள் கிறிஸ்தவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ரட்சிப்பின் வருங்கால நிலை என்று பார்க்கிற வேளையிலே இந்த சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை இருக்கிற ஜனங்கள் வெளியாலே வர வேண்டும். அப்படியானால் அந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுகிற வேளையிலே இந்த அந்தகாரத்தின் கிரிகள் இந்த நாட்கள் நீங்கி போகுது. இப்ப பாருங்கள் ஏதோன் தோட்டத்திலே ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களை இருந்தார்கள். அவங்க செய்த ஒரு பெரிய ஒரு பாவம் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நாங்கள் அண்டண்டாடு நடக்கிற காரியம் தான் அருமையான கத்துடைய பிள்ளைகள். என்ன காரணம் இன்று கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னார் அந்த நாட்கள் அந்த பழத்தினுடைய அந்த மரத்தினுடைய கனியை நீங்க புசிக்க வேண்டாம்னு சொல்லி. என்ன நடந்தது? ஏவாள் வந்து அந்த இடத்துல பாருங்கள் சர்ப்பமோலை வஞ்சித்து நீ புசி அது ஒன்றும் நடக்காது, நீங்க தேவர்களாய் மாறிடுங்கிட்டு ஏதாவது இல்லா போல காரியங்களை எல்லாம் சொல்லிக்கல் இந்த நாட்கள் என்ன நடக்கணும் சொல்லி சொன்னால் அந்த பழத்தை புசிக்க வைத்தார். ஆனால் ஏவாள் வேண்டி புசித்த உடனே அதுக்கு பின்வாக அந்த பூமியோட நிலைப்பாடும் மாறுகிறதை பார்க்கிற மாதிரி எனக்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருகிறதை பார்க்கிறோம். என்னவென்று சொல்லி சொன்னால் ஒரு பயம் இல்லாதபடி ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியா அந்த ஏதோன் தோட்டத்தில் உலாவி திரிஞ்சார்கள். ஏதோன் தோட்டத்தில் சகல அதிகாரங்களும் சகல உரிமைகளையும் ஆண்டவர் இந்த நாட்களை அவர்களுக்கு கொடுத்தார்.
ஆதாமை தான் கூப்பிட்டு சொன்னா, இங்க வாப்பா அந்த மிருகங்களுக்கு பேரவை, மச்சங்களுக்கு பேரவை என்று சொன்ன. ஆதாம் பஞ்ச பேர் தான் இன்றைக்கும் அங்கே ஆடு மாடு பூனை நாய் என்ற காரியங்கள் எல்லாம் இந்த நாட்டில் ஒன்று இருக்கிறது. அவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கூட என்ன காரணம் சொன்னால், இந்த பழத்தை சாப்பிட்டதற்கு பின்பாக ஒரு அந்தகாரம் அதற்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய எங்கே அவர்கள் இருந்த அந்த ஏதோன் தோட்டத்திலே ஒரு அந்தகாரம் அங்கு வருகிறது. உடனே ஆண்டவர் வாரர், அருமையான ஆதாமே எங்கே இருக்கிறாய், மூன்றாவது அது சொல்லப்படுகிறது. ஆண்டவரே நான் இந்த நாட்களே ஒழிச்சிருக்கிறேன், எங்கே சொன்னா செடியில் இருக்கலே. ஏன் அதுக்கு ஆண்டவர் கேட்கிறான், நீ நான் புசிக்க வேணாம்னு சொன்ன கனியே புசிச்சியா, வேற ஒரு கேள்வியில் டிரெக்டாய் ஆண்டவர் வாரர், அருமையான கர்த்தருடைய சுத்தி வளைக்காதவன். அப்ப அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம், அவள் ஒன்றுமே சொல்ல முடியாதபடி இந்த நாட்களை இருக்கிறபடினால், உடனே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்க, இவங்க வந்து பாருங்க அந்த இடத்துல ஆண்டவரத்தில் ஒரு நாங்கள் தவறாக செய்து விட்டோம் ஆண்டவர் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்க இல்லை, இவங்க பேசாம இருக்கிறாங்க ரெண்டு பேர். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் உடனே அவளை தூக்கி வழியால போட்டுட்டு அந்த ஆதாம் ஏதோன் தோட்டத்திலே இந்த நாட்களே சுடர்களில் பட்டயத்தை இந்த நாட்களை வைக்கிறார். அப்ப பாருங்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒளியின் ஆயுதங்களை சரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஏதோன் தோட்டத்திலே இருந்ததுன்னா ஒளி, அதாவது சுடர் ஒளி பட்டயம் அந்த நாட்களே அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கும். அந்தகாரம் அங்கே அந்தகாரம் தள்ளப்பட்டு அங்கே இருளி, ஆதாம் மூலமா ஏவாள் மூலமா ஏற்பட்ட அந்தகாரம் தள்ளப்பட்டு இந்த நாட்களை பாருங்கள், அங்கே மறுபடியும் அந்த இடத்திலே ஒரு ஒளி ஆயுதம் இந்த நாட்களே அந்த இடத்திலே வைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இன்றைக்கு சொல்லப்படுகிறது பாருங்கள். இன்றைக்கு அவர்கள் செய்த பாவம் ஒரு பெரிய பாவம் இல்லை, கீழ்படியவில் நாட் ஒபீடியன் என்ற காரியம் தான் இன்றைக்கு அருமையான கற்று. இன்னைக்கு பாருங்க குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படிய மாட்டார்கள். அநேக குடும்பத்துக்குள்ளே இதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. தேப்பன் பெரிய ஊழியக்காரராக இருப்பார் இந்த நாட்களை பாருங்கள், ஆனா பிள்ளைகளோ கீழ்படியாதபடி கண் தங்களுடைய எண்ணத்துக்கு காரியங்கள் செயல்படுத்தி கொண்டு போவார்கள் இன்றைக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஆனா பாருங்க அவர்கள் ஊழியம் ஊழியம் ஊழியம் ஊழியம் என்று சொல்லி இந்த நாட்களை பிசி பிசி என்று சொல்லி ராஜ்யத்தை கட்டுவார்கள். ஆனால் குடும்பத்தை அவர்கள் கட்டி எழுப்புவதற்கு இந்த நாட்களே அவர்களால் முடியாத நிலைமைக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை குடும்பம் ஒரு சீரழிவுக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை ஏனென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தால் நாட்களே முதலாவது ஆண்டவரோடு நாங்கள் இருக்கிற ஐக்கியத்தை வைத்து பிள்ளைகளை குடும்பத்தை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும். இதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். குடும்பத்தை கட்டி எழுப்பினால்தான் இந்த நாட்களில் இந்த குடும்பத்திலே தேவனுடைய காரியங்கள் தேவனுடைய கிரியைகள் இந்த நாட்களில் நடக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள் அப்ப ஆதாமும் ஏவாளும் செய்த காரியம் கீழ்படியாத நிமித்தம் அங்கே ஆண்டவருடைய பெரியொரு அதாவது பெரியொரு சாம்ராஜ்யம் அருமையான கத்துடைய எப்படி என்றால் ஏதோ தோட்டம் என்று சொல்லுகிற இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த இடம் சொலிப்பான இடம் இந்த நாட்களை அருமையான கத்துடைய அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து இந்த நாட்களே இவர்கள் இருவரும் தூக்கி வெளியிலே இந்த நாட்களே ஒரு வறட்சிக்குள்ளே இந்த நாட்களே அந்தகாரத்துக்குள்ளே எரியப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகள் இதான் நடந்த சம்பவம். அதனாலே அருமையான கத்துடைய பிள்ளைகளே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு கீழ்படியாமல் இருக்கிறது அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு அந்தகாரத்திலான நாட்கள் இருக்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை அந்தகாரத்தினுடைய கிரியைகளுக்குள்ள அந்த நாட்கள் கீழ்படியாமல் இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்படியாமல் இருக்கிறார்களா, கணவன் மனைவிக்கு கீழ்படியாமல் இருக்கிறாரா, அருமையான கத்துடைய பிள்ளைகள் மனைவி கணவனுக்கு கீழ்படியாமல் இருக்கிறார்களா. அருமையான கத்துடைய பிள்ளைகளே குடும்பம் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே கணவன் மனைவி அவைகளுக்குள்ளே ஒரு ஐக்கியம் ஒரு சில காரியங்கள் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அவர்கள் இந்த நாட்களே ரெண்டு பேரும் இந்த நாட்களே ஒத்துத்தான் ஒரு காரியத்தை இந்த நாட்களை செயல்படுத்த வேண்டுமே ஒழிய இது ரெண்டு நம்முடைய தேசத்துல பாருங்க அந்த மாட்டுல மாட்டு வண்டியில அந்த நாட்களை ரெண்டு மாடு பூட்டுவாங்க. ஒரு மாடு வடக்கு பக்கம் இழுக்குமா இருந்தா ஒரு மாடு தெற்கு பக்கம் இழுக்குமா இருந்தா நிலைமை எப்படியாக இருக்கும், மாட்டு வண்டியில் நடுவில் உடைஞ்சு விழுகிற கட்டம் தான். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அப்ப ரெண்டு பேரும் இந்த நாட்களே ஒரே எய்மில தான் இந்த நாட்களை ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இந்த நாட்களை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய எய்ம் எப்படியா இருக்க வேண்டும் என்றால் சிலுவையை நோக்கித்தான் இந்த நாட்களை ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். பிள்ளைகளையும் அந்த சிலுவை அண்டைக்குள்ளே இந்த நாட்களை வரும்படியாகத்தான் இந்த நாட்களை அவர்கள் கூட்டிச் செல்ல வேண்டுமே ஒழிய இடையிலே அவர்கள் இந்த நாட்களை விட்டு விட்டு இந்த நாட்களை செல்லக்கூடாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தையிலே பார்க்கும். அதனால இங்க பவுலடிகள் சொல்லுகிறார், இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிற்றது, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு நாங்கள் ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளும்படியாகத்தான் கத்தர் இந்த நாட்களை வாஞ்சிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வழி என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் நித்திரை கொள்ளுவதற்கோ அல்லது நாட்களிலே வேறு காரியங்கள் செய்வதற்கோ நமக்கு காலங்கள் இந்த நாட்களிலே இல்லையா. ஏன்னா இன்றைக்கு உலகத்திலே நடக்கிற காரியத்திலே நாங்கள் எதிர்பார்க்கிற அளவு 2030 இந்த நாட்களை நாங்கள் காணுவோமோ இந்த நாட்களை தெரியாத நிலைப்பாட்டில் இந்த நாட்களை இருக்க அருமையான கத்துடைய 4 வருஷங்கள் அருமையான கத்துடைய. ஏனென்றால் வேத வார்த்தை துண்ணியமாக இந்த நாட்களை நிறைவேறி கொண்டிருக்கு. அதை நாங்கள் பார்க்க வேண்டும்.
பாருங்கள், எப்பொழுது ஆண்டவருடைய அந்த ராப்ஷர் அதாவது எடுத்துக்கொள்ளப்படுகிறது வருமா இருந்தால், அதுக்கு பின்பாக அந்த நாட்களை சரியா 7 வருஷம், அந்த 7 வருஷத்தோட எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். அப்ப அதுக்கு காலம் செல்லாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் 1000 வருஷம் ஆண்டவருக்கு ஒரு நாள் அப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய கணக்கின்படி அது வேற கணக்காக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு பாருங்கள், பூமி வெப்பம் அடைந்து என்ன நிலையில வருகிறதுன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு கடல் நீர் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், மறுபடியுமா இந்த நாட்களை பூமிக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் வெப்பத்தின் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அந்த அதாவது தரை நிலங்கள் இந்த நாட்களை வெடித்து வெடித்து வெடித்து எரிமலைகள் மூலம் எரிமலைகளும் வெடித்து அப்படியே கடலுக்குள்ளே இந்த நாட்களை தண்ணிகள் போகிறதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப ஆதியிலே எப்படி இருந்தது பூமி? ஆதியாமத்திலே ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பூமி ஜலத்தின் மேலே அங்கு ஜலத்துக்குள்ளே இந்த நாட்களை இருந்ததை சொல்லக்கூடாது. அப்படியான நிலைமைக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்படுகிற நிலைமைக்கு வருகிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நாங்கள் நினைக்கலாம் இந்த நாட்களை பாருங்கள், யுத்தங்கள் ஒரு பகுதியிலே இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. இரண்டாவதாக இன்றைக்கு பூமியினுடைய அழிவை பார்க்கிற வழியிலே இந்த எட்னான்னு சொல்லப்படுகிற இந்த யூரோப்பிலே பெரிய எரிமலை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மறுபடியும் வெடித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே, அந்த இடத்துக்கு நான் கிட்டத்தட்ட 1990 மட்டும் போய் இருந்தேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த ஏர்போர்ட்டு கிட்ட இருக்கிறபடினால், அந்த ஏர்போர்ட்லே அப்படியான சூழ்நிலை நடக்குமா இருந்தால், இந்த கச்சானியா ஏர்போர்ட்டுக்குள்ள இந்த நாட்களை அவர்கள் இறக்க மாட்டார்கள். ஃபிளைட்டை அந்த கேன்சல் பண்ணி பழைய ஊருக்கு கொண்டு வந்து இறக்குவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த சூழ்நிலையை பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த எரிமலையை நான் பார்த்தேன், அந்த இடத்திலே விமானத்திலே காண்பித்தார்கள். அந்த விமானத்திலே பார்க்கிற வேலையிலே பாருங்கள், அப்படி எரிமலை வெடித்து அப்படியே குழம்பு அப்படியே இந்த நாட்களை அப்படியே இந்த எப்படி என்ன ரத்தம் அதாவது ஒரு ரத்த நெருப்பு தணல் போல அப்படி நிலத்து கீழே இருந்து அப்படியே வெள்ளிக்கிட்டு அப்படியே வருகிறது. அப்படியே அந்த பிளைட்ல போய் சைட் பக்கமாக அந்த நாட்களை காண்பித்து கொண்டு போறாரு. குறிப்பிட்ட ஒரு 2-3 நாட்களுக்கு பிறகு, ஒரு கிழமைக்கு பிறகு அந்த ஊழியங்களை முடித்து விட்டு நாங்கள் திரும்பி வருகிற வேலையில எல்லாம் ஒரே வெள்ள சாம்பலாக இந்த நாட்களை இருக்கிறது. அதுல பக்கத்துல இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களை சுவாசிக்க முடியாதபடி சில ஜனங்கள் அப்படியே விட்டு போய்விட்டார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படியான சூழ்நிலை ஏற்படும். அது கிட்டத்தட்ட ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்களே அப்படி சூழ்நிலை நடக்கிறது. இந்த முறையும் இந்த காரியங்கள் இந்த நாட்களை நடந்ததே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய. அப்ப பாருங்கள், அப்ப பூமி தன்னுடைய வெக்கையை தாங்க முடியாதபடி அந்த நெருப்பை இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னா வெளியால கொண்டு வருது அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இது தேவனுடைய இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை கூட உடனே செய்யவில்லை. அது ஏற்கனவே இந்த உலக தோற்றத்துக்கு முன்பே எல்லாத்தையும் நிர்ணயித்து வச்சிருக்கிறார். பூமி அப்படியாக இருக்கும், அப்படி போகும் என்ன காரியம்னு சொல்லி அக்கடை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த சூழ்நிலைக்குள்ள வருகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், பூமியில இன்றைய பாருங்கள் தண்ணி பற்றாக்குறையில இந்த நாட்களை வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு சில இடங்களை சொல்லியிருக்கிறார்கள், வாகனங்களை நீங்கள் வீட்டிலே கழுவ வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு கத்துடைய. ஏன் அப்படியாக சூழ்நிலைக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னால், தண்ணி பற்றாக்குறையாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான கத்து. குடி தண்ணீர் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப சுடு குடி தண்ணீர் பற்றாக்குறை என்று வருகிற காரியத்தின் நோக்கம் என்ன? அந்த பூமி இந்த நாட்களை பாருங்கள், அந்த வெப்பம் அந்த தண்ணீரை இந்த மண்ணில் இருக்கிற தண்ணீரை இந்த நாட்களை உறிஞ்சுகிறது நிமித்தம் இந்த நாட்களே வறட்சியை அங்கே அந்த பூமி இந்த நாட்களை சந்திக்கிறதை பார்க்கிறோம். பயிர் வச்சுகள் இந்த நாட்களே விளைவு அதிக விளைவை கொடுக்கவில்லை. மழை இல்லா தன்மை நிமித்தம் அங்கே வறட்சி உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அப்ப வறட்சி உண்டாகணும்னு சொல்லி சொன்னா, அண்டை பாருங்கள் ஒரு பகுதி வேலை பகுதிகள் எல்லாம் இந்த நாட்களை இல்லாம போ தோட்ட வேலை செய்கிறவர்கள் தங்களை வேலை செய்ய முடியாதவர்கள். ஏனென்றால் தண்ணியும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? அவர்கள் அந்த பயிர் பச்சைகளை இந்த நாட்களை ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. பஞ்சம் உருவாகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கு அருமையான. அது இரண்டாவது பகுதி. இப்ப இப்படி இருக்கிற வேலையில பாருங்கள், இங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், நாங்கள் இந்த அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? ஒளியின் பேசத்தை இந்த நாட்களை தரித்துக் கொள்ள வேண்டுமாம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். ஏனென்றால் இரவு சென்று போய்விட்டது, பகல் சமீபமாயிட்டு, ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்திர. பகல் என்று சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வேலையே ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிற தேவன் இந்த நாட்கள், அதாவது அப்படி அவர் பகிரங்கமான இந்த நாட்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே அங்கே அப்படியாக இந்த நாட்களே ஜனங்களை எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போறார் இந்த நாட்கள் என்பதற்கு இந்த வார்த்தைகள் ஆதாரமாக இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள் இந்த நாட்களே 1 தெசலோனிக்கேயன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள் 1 தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே. இங்கே 1 தெசலோனிக்கேயன் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலேயே நாங்கள் எடுத்துக்கொள்வோம் 1 அதிகாரத்திலே நான் 10வது வசனத்தை வாசிக்கின்றேன். இந்த வசனம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும்
இனிவரும் கோமாக்கினை நின்று நம்மை நீக்கலாக்கி இரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலே இருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த பகுதியை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள், அங்கு சொல்லப்படுகிறது. எனினும் உங்களிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் எங்கும் இந்த நாட்களில் பிரசித்தமாயிற்று. ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்திலே நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்ன என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திலே மனம் திரும்பினதையும் அதே வேளையிலே அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோவாக்கினை நின்று நம்மை நீக்கலாக்கி நடிச்சிக்கிறவருமாய் இருக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிவிக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களில் இங்கே பவுலடிகள் இந்த நாட்களில் தெசலோனிக்க சபைக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப தெசலோனிக்க சபையிலே இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கிறது? சுவிசேஷம் அங்கே பிரசங்கப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்தோலிப்பிள்ளைகள். அப்ப அதைத்தான் குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுது. ஏனென்றால் ஆண்டவுடைய காரியம் இந்த நாட்களை அந்த ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே விக்கிரகங்களை விட்டு தேவனத்திலே மனம் திரும்பினதை இங்க காணக்கூடியதாக கருமையான கத்தை தான் இந்த கடைசி காலத்திலே. இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் இந்த நாட்களே பொல்லாத வழிகளை விட்டு இந்த நாட்களை மனம் திரும்ப வேண்டும். யோவான் சொல்லுகிறார் இந்த நாட்களை, விரியன் பாபு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பி வைத்துக் கொள்ளும்படியாக அந்த நாட்களிலே கோடாலியானது மரத்தின் அடியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் விட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுமா இருந்தால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களிலே வர வேண்டும் என்பதைத்தான் கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகள், அதைத்தான் இங்கே 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 10வது வசனத்திலே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனை பாருங்கள், 5வது அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 5வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படைவதற்கென்றே நியமித்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய, அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கவில்லை. இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். அப்ப ஆண்டவர் எதற்காக நம்ம உருவாக்கினார்னு சொல்லி சொன்னால், இந்த பிள்ளைகள் இந்த நாட்களே அதாவது இந்த ஆத்மா பரலோ ராஜ்யத்துக்கு வர வேண்டும், பரலோ ராஜ்யத்தில் இந்த நாட்களை என்னை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு தான் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை நம்மை உருவாக்கினான் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றை பாருங்கள், இந்த பூமியிலே இந்த நாட்களை இந்த ஜனங்கள் கடவுளை கண்டவர்கள் யார்? அருமையான கத்துட்ட பிள்ளைகளை, பிதாவாகிய தேவனும் ஒருவரும் காண. அப்ப பிதாவாகிய தேவன் என்று சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பிதாவாகிய தேவனுக்கு அங்கே உருவம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், அவரைக்கு அந்த உருவத்தை கொடுத்தது யார் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் யோவானுக்குள்ள சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லுகிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த குமாரனாய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராமல் இருந்தால் நமக்கு ஆண்டவருடைய சரித்திரமோ ஆண்டவருடைய காரியமோ இந்த நாட்களை தெரியும். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா எல்லாம் ஒரு குழப்பமாக தான் இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பாகத்தான் எல்லாம் இந்த நாட்களே வெளியரங்கமாகவும் வெளிச்சமாகவும் இந்த வார்த்தைகள் இந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே கிரியல் நடப்பிக்கிறதையும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டோட ஓடு இன்றைக்கு நாங்கள் நிற்போமா இருந்தால் அந்த பழைய ஏற்பாட்டுக்கு உரியவர்கள் யாருன்னு சொன்னால் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தான் அந்த பழைய ஏற்பாட்டுக்குரியவர்களாக இந்த நாட்களை இருக்கிறார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த புரஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷம் பிரசங்கிக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வந்தாலே ஒளிய அந்த நாட்களே புரஜாதிகளுக்குள்ளே இந்த நாட்களே அந்த காரியங்கள் நடக்காது. ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியங்களை பாருங்க, அவருடைய கற்பனைகள் அதாவது நியாயப்பிரமாணங்களை பார்க்கிற வழியில் வித்தியாசமான காரியம். இன்றைக்கும் இங்க மத்திய கிழக்கு நாடுகளை போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பழக்க வழக்கத்தின் படிதான் அந்த காரியத்தின் படிதான் இன்றைக்கு அவர்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். அப்ப அதனாலதான் நீங்க பாருங்கள் 1 தேசலோனிக்கே 5வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்படுவதற்கு நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானால் நித்திரடைந்தவர்களிலும் நாம் அங்கே நம்ம தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக இந்த நாட்களிலே மரித்தாரே. ஆகையால்
நீங்கள் செய்து வருகிறபடி ஒருவரொருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் புத்தி அதாவது பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப ஆண்டவுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள். இந்த நாட்களிலே வேதம் சொல்லுறது 8வது வசனத்திலே பாருங்கள். ஒன்று குழந்தையர்களே அந்த 1 திசனுக்கு 8வது வசனத்திலே பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவுள். அப்ப நாங்கள் யாரையா நம்மை குறித்து நாட்களை சொல்லப்படுகிறது? நம்மை குறித்து சொல்லப்படுகிற காரியம் பகலுக்குரியவர்கள் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் நாங்கள் அந்தகாரத்துக்குரியவர்கள் அல்ல என்பதை வார்த்தை தெளிவாக திட்டமாக இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்புள்ளே, இன்னைக்கு நாங்கள் சில வேளை தவறான காரியங்களை நினைத்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் பகலுக்குரியவர்கள். ஆனால் நாங்கள் பகலுக்குரியவர்களா இன்றைக்கு நடக்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களிலே பழைய காரியத்துக்களே வருவோம். அருமையான கத்திர பிள்ளைகளே, பழமொழி சொல்லுவார்கள் ஒரு பழமொழி என்று சொல்லி சொன்னால் சில பேர் இந்த நாட்களில் எப்படி பழைய குருடி கதவை திறவடி என்ற மாதிரி தான் இந்த நாட்களில் இருக்கும். இப்போ பாருங்க என்ன மாதிரி சொன்னால் அவர்கள் பழைய காரியத்துக்கே மறுபடியும் போவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த பழைய சுபாவத்துக்களை அவன் கொண்டு போவான். இன்றைய பாருங்கள், ஒருவன் எதிலே இருந்து ரட்சிக்கப்பட்டான் பார்க்கவன். ஒருவன் விபச்சாரத்தில இருந்து ரட்சிக்கப்பட்டால் அல்ல, குடிக்கடிமையா இருந்து ரட்சிக்கப்பட்டால் அல்ல, இந்த நாட்களில் களவு கடிமையா இருந்து களவெடுத்து காரியங்களை செய்த நாட்களில் அங்கே அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலை ரட்சிக்கப்பட்டால் அவன் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் கொஞ்ச காலம் விட்டு வைப்பான். 10 வருஷம் 15 வருஷம் விட்டு வைப்பார். விட்டு வச்சுட்டு திடீரென இந்த நாட்கள் என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் இந்த களவெடுக்க போற காரியத்தை குறித்து அவனுடைய இருதயத்திலே பேசிக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பான். அவன் பேசுறவன் தானே ஐயா, அவன் காதுக்குள்ள அவன் சொல்லுவான் அந்த நாட்கள் இதை செய் அதை செய் இதை செய். சிலருடைய நான் எத்தனையோ பேருடைய காரியங்களை கேட்டிருக்கிறேன். அவர்கள் அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அவர் சாட்சி சொல்லுவார்கள் ஐயா, வந்து யாரோ வந்து காதுக்குள்ள சொல்ற மாதிரி இருக்குமா என்னன்னு சொன்னா தற்கொலை செய்ன்னு சொல்லி யாரெண்டா ஆக்கள் தெரியாதான். அடிக்கடி தான் காதுக்குள்ள வந்து ஒரு ஆள் பேசிக்கொண்டே இந்த நாட்களை நிற்குவான். நீ இந்த பூமியில இருக்கிற நீ வேஸ்டேஜ் நீ யாரோடய நீ தற்கொலை செய்தான்னு சொல்லி இந்த நாட்கள். அப்ப இந்த காரியத்துல பாக்குறவளே ரொம்ப கவனம். என்னோட பிசாசு வந்து நம்முடைய மைண்ட்ல தான் பேசுவான் ஐயா. அருமையான கத்தோலி பிள்ளைகள், இன்றைக்கு டிப்ரெஷர் இப்படியான சூழ்நிலை ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கிறான்னு சொன்னிச்சுன்னா அவன் டக்குன்னு என்ன செய்யறான், சிந்தையில கை வச்சான், மைண்ட்ல கை வச்சான். நாட்களை மைண்ட்ல கை வச்ச வழியில இந்த நாட்களை பாக்குற வழியிலே கண்டா பயன். எங்க என்னத்தை கண்டாலும் பயன், கருப்பை கண்டாலும் பயன்தான், பிள்ளையை கண்டாலும் பயன்தான், புள்ளையை கண்டாலும் பயன்தான், மனைவியை கண்டாலும் பயன்தான், கணவனை கண்டாலும் பயன்தான். எல்லா கண்டாயோ பயப்படுறான்னு சொல்லி நிப்பாங்க, வெளியாலே போக மாட்டாங்க. என்ன சொன்னா டிப்ரெஷர். அருமையான கத்தோலி பிள்ளைகள், ஒரு பதட்ட நிலைக்குள்ளே இந்த நாட்களை ஜனங்களை கொண்டு வந்திருக்கிறார். அங்கே அதுக்கு உதாரணமாக கொரோனா ஊசி போட்டது நிமித்தம், அந்த ஊசி நிமித்தம் அவர்கள் அதை குறித்து கூட இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அதன் மூலமா இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்கள் சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுறாரு கத்துடைய. ஏனென்றால் அவன் இந்த கடைசி காலத்திலே ஜனங்களை வஞ்சிக்கிறான். இன்னைக்கு எத்தனையோ ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் இந்த நாட்களில் தற்கொலை செய்து மறிச்சிருக்கிறார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, கடந்த ஆண்டு இந்தியா தேசத்தில் நடந்த காரியங்கள் ஏன் அப்படியாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்ட இந்த நாட்கள்லயே அப்படியான நிலைமைக்குள்ள இந்த நாட்களே அவருடைய வாழ்க்கை அந்த ஆத்மா எங்கே போகும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு ஆத்மா தன்னைத்தானே அழிப்பதற்கோ இந்த ஆத்மா இந்த நாட்களை தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதற்கோ அதிகாரம் இல்லை என்பதை முதலாவது. ஏனென்னு சொன்னால் ஆத்மாவுக்கு உரியவர் இந்த நாட்களை ஆண்டவர் என்பதை நாங்கள் முதலாவது அறிஞ்சிருக்கிறோம். என் வேதம் சொல்வது அவர் ஆத்மா நேசரன்னு சொல்லி. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தது ஒரு ஆத்மாவுக்கு. அது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது 99 ஆடுகளை விட்டு ஒரு ஆட்டை தேடி போனாராமன்னு சொல்லி. அப்படியானால் ஒரு ஆத்மாவது என்னை விசுவாசிக்குமா என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், ரொம்ப தெளிவாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்ப இந்த சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருந்து செயல்பட வேண்டும். அருமையான அதைத்தான் குறித்து வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் இங்கே திசலோனிக்கு 5வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலே வாசிக்கிற வழியிலே பகலுக்குரியவர்கள் நாங்கள் தெளிந்தவர்கள் புத்தவர்களாக இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், 1 பேதுருவின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, 1 பேதுருவின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், 1வது அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற, ரொம்ப கவனமாய் கேளுங்க, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, யாருக்கு? உங்களுக்கு. இதுதான் வசனம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பாருங்கள், அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
இப்ப நீங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்க பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களை வாசிப்போம். மறுபடியுமா இந்த வார்த்தையை சொல்லப்படுவது பாருங்கள், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமா இருக்கிற. அப்ப அந்த ரட்சிப்பு இன்னும் வெளிப்படவில்லை. இதை நாங்க பார்க்க வேணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒளிய அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் முடிவு வரை அந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுமா இருந்தால், அந்த முடிவு கடைசி காலத்திலே கடைசி நேரத்தில அந்த ரட்சிப்பு இந்த நாட்களை வெளிப்படும். அப்ப சோதனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே அந்த ரட்சிப்பை விட்டு ஒரு சிலர் வழுகி போயிடுவார். இன்னைக்கு ஜோபுக்கு வந்த நிலைமை இந்த நாட்களே ஒரு சிலருக்கு வருமா இருந்தால் அவன் என்ன செய்வான், விட்டு போயிடுவான். ஜோபுக்கு அந்த பாருங்கள், அந்த நிலையிலே இருந்து யோபு இந்த நாட்களை பாருங்கள் விளவனும் என்பதற்காண்டி ஜோபுடைய மனைவியார் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீ என்ன செய், பேசி தூசித்து விட்டு விட்டு போப்பான்னு சொல்லி, உனக்கு வேற வேலை இல்லையான்னு சொல்லி இந்த நாட்களை மனைவி. அப்ப பாருங்கள் எதற்காக மனைவி வச்சிருந்த பாருங்கள், இந்த நாட்கள் இப்படியான ஒரு பிரச்சனை உபத்திரவத்தின் பாதையில இந்த நாட்களை நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அந்த காரியத்தை இந்த நாட்களையும் பாருங்கள். எல்லா பிள்ளைகளும் செஞ்சுட்டாங்க, மறிச்சிட்டாங்க, வேலைக்காரர்களும் மறிச்சிட்டாங்க, ஒட்டகங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் போயிட்டுது, நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா ஏன் மனைவி மட்டும் சாகவில்லைன்னு சொல்லி சொன்னால், சில வேளைகள்ல அந்த விசுவாசம் புடமுடுவப்படுவதற்காகத்தான் ஜோவுடைய மனைவியை தேவன் அந்த நாட்கள் அந்த நாட்களில் உயிரோடு வைத்திருந்தார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய அப்போ சில காரியங்களை நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் வேதத்திலே பார்க்கிற சில காரியங்கள் வித்தியாசமான காரியங்களாக இந்த நாட்கள் இருக்குது. அப்ப பாருங்கள், அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவள் ஒரு விசுவாச மறுதளிப்புக்குள்ளே இந்த நாட்களை அங்கே ஜோவை நடத்தும்படியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஜோவு ஞானமுள்ள மனுஷனாக, அதாவது ஒரு பைத்தியக்காரி பேசுகிறது போல் நீ பேசுகிறாயே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களே அதற்கு மறுமொழியை கொடுக்கிறதை பார்க்கும். அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளே, அவ முடிவு பரியந்தம் அந்த ஜோபு நிலைந்து நிறுத்தந்தான் அந்த ஜோபனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களிலே பரிபூர்ணப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த பரிபூர்ணத்தை நிமித்தான் கடைசி அதிகாரத்திலே யோபு ரெட்டிப்பான அபிஷேகத்தை இந்த நாட்களை பெறுகிறது, அதாவது ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறதை அங்கே காண்போம். அப்ப இன்றைக்கு நாங்கள் அந்த ரட்சிப்பினுடைய காரியத்திலே முடிவு வரைய அந்த நிலைநிற்பவா இருந்தால் நாங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை பெற்றுக்கொள்வோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியில இருக்கிற காரியங்கள் எல்லாம் அழிந்து போவோம் ஐயா, இந்த வானம் பூமி எல்லாம் இந்த நாட்கள் அழிந்து போவோம், ஆனா கத்தருடைய வார்த்தை அழிந்து போவாது, பாடல்களே இந்த நாட்களை இருக்கிறது. அப்படியானால் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இந்த பூமியில நாங்கள் படுகிற நெருக்கங்கள், துன்பங்கள், மற்றவர்களால் வருகிற பிரச்சனைகள், மற்றவர்களால் வருகிற உபத்திரவங்கள், எல்லா காரியத்தையும் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வைத்துக் கொண்டு இந்த நாட்களே அங்கே நாங்கள் இந்த நாட்களை கரகி கொண்டு இந்த நாட்களை இருக்கிற மாதிரியான கத்துடைய, இதனாலே ஒரு சிலர் இந்த நாட்களே தன்னுடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியாதபடி இந்த நாட்களே அப்படியே வலுக்கி வலுக்கி அந்த படியில இருந்து பாருங்கள், அந்த படியில சாணற முளம் சறுக்கும் சொல்லுவாங்க, அப்படி ஏறி ஏறி வலுக்கி வலுக்கி இந்த நாட்களை வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் மாதிரியான கத்துடைய பிள்ளைகளே ரொம்ப கவனமா இருங்கள், ஏனென்றால் வேதம் சொல்லுகிற இந்த நாட்களே ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு, அப்ப விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால்தான் அந்த விசுவாசம் அந்த ரட்சிப்பை பரிபூர்ணப்படுத்தும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நாட்களை பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, விசுவாசம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இந்த நாட்களே அந்த ரட்சிப்போட சேர்ந்து இணைந்து நடக்கிற காரியம். ஒரு கதவுக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே ஒரு புணச்சல் இருக்குமா இருந்தால் அதனுடைய காரியம் என்ன பாருங்கள், அந்த புணச்சல் இருந்தா தன் கதவை சும்மா தூக்கி வச்சு பூட்டலாமா, பூட்டலாது, கதவை தூக்கி வச்சு பூட்டணும்னா சும்மா தட்டியை தூக்கி சாத்தி விடுற மாதிரி தான் இருக்கு. மாதிரியான கத்துடைய அப்ப தள்ளி கொண்டு வந்தா விழுந்து உடஞ்சி போயிடும். ஆனால் நான் சைட்ல இந்த புணச்சலை நாங்கள் வெப்பமா இருந்தால் தான் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் அந்த கதவு இந்த நாட்களை இலகுவாக துறக்கிறதற்கும் இலகுவாக மூடுவதற்கும் அதற்கு ஒரு ஆதாரமாக அந்த நாட்களை இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள் அந்த அந்த புணச்சல் அதுக்கு என்ன செய்து உதவி செய்கிறது, அதே விதமாக தான் இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்புக்கு விசுவாசம் இந்த நாட்களை உதவி செய்கிறது. அனுதினம் டெய்லி இந்த நாட்களே விசுவாசம் நமக்குள்ளே அந்த விசுவாசத்தை அங்கே என்ன செய்கிறோம்னா உயிர்ப்பித்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கு. புதுசு புதுசான விசுவாசத்தை புதுப்பித்துக் கொண்டே இந்த நாட்களை இருக்கிறபடியினால் தான் நாங்கள் இந்த நாட்களை இந்த ரட்சிப்புக்குள்ளே இந்த நாட்களை நிலைத்திருக்கிறோம். அதே தான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ எப்படி என்று சொன்னால் ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு, அதாவது விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய பலத்தினாலே, நீங்க சும்மா இல்லை ஆண்டவருடைய பலத்தினாலே காக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு. ஐயா இந்த இடத்துல வந்து நீங்க சேர்ச்சில் போன பாஸ்டர்ன்ற பலத்தினால நீங்க காக்கப்பட்டு வரையில, அண்டு ஜெபம் பண்ணுற பலத்தினால நீங்க காக்கப்பட்டு வரையில, அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த பலம் அருமையான கத்துடைய பிள்ளைகள் என்னென்றால் தனிப்பட்ட உறவு தேவனுக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த தொடர்பின் நிமித்தம் தான் இந்த நாட்களில் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம்.
எப்படி என்று பார்க்கிற வழியிலே நாங்கள் ஆண்டவரோடு தனிப்பட்ட ஜெபத்திலே அங்கே இணைந்திருக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு இந்த நாட்களை படுக்கையிலே படுத்திருக்கிற வேளையிலே பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மாவிலே இந்த நாட்கள் என்ன வருகிறது சொன்னால் ஒரு புதிய பலன் இந்த நாட்களை அங்கே உருவாகி கொண்டு வருகிறதை பார்க்கும். பாருங்கள், அந்த பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதா? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதா? அப்ப கடைசி காலத்திலே வெளிப்பட இருக்கிற காரியம் நீங்கள் எந்த மனுஷனா இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாது. இப்ப நானே அறிந்து கொள்ள முடியாது என்னுடைய காரியங்களை குறித்து. ஆனால் கர்த்தர் அந்த ரகசியங்களை மறைச்சு கொண்டு எங்க வச்சுக்கிறார் சொல்லி சொன்னால் பரலோகத்துல வச்சுக்கிறார். பரலோகத்துலதான் அன்றைக்கு நாங்கள் மறிச்சு ஆண்டோட சமூகத்திலே போயிருக்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏசாயத்திற்கு புத்தகத்திலே அந்தகாரத்தில் இருக்கிற பொக்குஷங்களை அங்கே காண்பிப்பேன் என்ற பிரகாரம் அங்கே தேவனந்த நாட்களை ஒழித்து வைத்திருக்கிற அந்த பொக்குஷங்கள் எல்லாவற்றையும் திறந்து, மகனே இது உன்னுடையவைகள் என்று சொல்லி இந்த நாட்களை காண்பிப்பார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய அந்த ரட்சிப்பை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் முதலாவது விசுவாசம் என்னும் திறவுகோல் இந்த நாட்களில் நம்மோடு இருக்கவே வேண்டும். அந்த விசுவாசம் என்னும் திறவுகோல் இல்லைன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்களை நாங்கள் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் வருகிற வேளையிலே விசுவாசத்தை காண்பேனும் சொல்லி இந்த நாட்களே வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலே ரொம்ப ஜாக்கிரதை பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது எப்படின்னு சொன்னால், பின்பற்பவர்களை இந்த நாட்களில் இந்த காரியங்கள் அடக்கியுள்ளது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், முதலாவதாக தேவனுடைய அந்த வரும் கோபத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும் என்பதை தான் குறித்து இந்த நாட்களை வேதம் நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த கோபத்திலிருந்து இந்த நாட்களை விடுதலையை குறித்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ரோமர் 5 திருப்பி கொள்ளுங்கள். அந்த 5 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீக்கலாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே. அப்ப இந்த வார்த்தை ஒன்றே இந்த நாட்களை மனுஷருக்கு காணும் ஐயா. அப்படி என்றால் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான அண்டே பாருங்கள், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனும் அப்படியான ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு அந்த ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக இந்த நாட்களை ஆக்கப்பட்டிருக்கிற நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள், கோபாக்கினைக்கு நீக்கலாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று சொல்லி, நிச்சயமே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். அருமையான கர்த்தருடையவர்களே, ஏனென்றால் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையிலே அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடைய அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே இந்த நாட்களே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். அப்ப இந்த ரட்சிப்பு எதனால வருகிறதுன்னு சொன்னால் ஜீவனாலதான் வருது ஐயா. ஒரு உயிராலதான் இந்த நாட்கள் அந்த ரட்சிப்பு, அந்த உயிர் என்ன சொல்லி பார்க்கிற வழியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட உயிரினாலே தான் இந்த நாட்களே வருகிறது. அப்படி ரத்தம் சிந்தினது நிமித்தம் அந்த ரத்தத்திலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், சயின்டிஸ்ட் கூட சொல்லுகிறார்கள் ரத்தத்திலே உயிர் இருக்கிறதுன்னு சொல்லி. ரத்தம் நன்மைகளை பேசுமாம் ஐயா, பருந்து பேசுமாம் பாருங்கள், ஆவேலின் ரத்தம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே காயின் ஆவேலை கொண்டு விட்டு நாட்களை ஓடுறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். என்ன காயினை வந்து கூப்பிட்டார், கூப்பிட்டு கேட்கிறார் நாங்கள் ஆண்டவர் கேட்கிற வழியிலே எங்கேயப்பா அந்த சோதரன், தெரியாது எனக்கு தெரியாது, நானுக்கு அவன் எனக்கு நான் சோதரனு காவலாளியோ என்று சொல்லி கதையை முடிக்கிறார் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஜவாப்பா அவனுடைய ரத்தம் என்னை கூப்பிட்டேன்னு சொல்லுவார். அப்ப ரத்தத்திலே உயிர் இருக்கின்றபடினால் இன்றைக்கு நாங்கள் ஒரு சில நாட்களை சனங்களை கொல்லுவார்கள், அருமையான கத்துள்ளவர்களை சித்திர வதை செய்து கொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிற வழியிலே அவர்கள் அந்த வழியில் அழுவார்கள், ஆண்டவரே இந்த காரியத்தை கேட்கிறதற்கு ஒருவரும் இல்லையா, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா, அந்த ரத்தம் அங்கே அந்த அதாவது இவர்களுக்கு ஆக்கினோடு அந்த குடும்பத்தை அந்த ரத்தம் இந்த நாட்களை நியாயம் தீர்க்கும். அருமையான கத்துடைய, அது மட்டுமல்ல அந்த நாட்களை பாருங்கள், அருமையான கத்துடைய அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வருகிறவர்களுடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கும்னு சொல்லி ரொம்ப கவனமாக அந்த நாட்களை இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே ரோமர் 5 9 வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற கோபாக்கினைக்கு நீக்கலாக்கப்பட்டு அவருடைய அவராலே நாம் ரட்சிக்கப்படுவோம் அதிக நிச்சயமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடைய ஒப்புரவினாலேயும் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது நாம் அங்கே ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றி அங்கே தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, 1 புத்தகத்தில் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் இன்னொரு கூட இந்த நாட்களே 1 புத்தகத்திலே
மூன்றாவது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பி கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்றால், நான் வாசிக்கின்றேன் மூன்றாவது அதிகாரத்திலே அங்கே 15வது வசனத்திலே வாசிப்போமா இருந்தால், ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள். அங்கே ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான், அவனோ அந்த நாட்களே அதை ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கும். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்கள், சரீரத்தை கெடுக்கிறதை குறித்து நாங்கள் சொல்லப்படுது. இந்த ஆலயம் என்று சொல்லப்படுகிறது, ஆண்டவர் இந்த இடத்துல குறிப்பிட்ட காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே மனுஷனுடைய சரீரத்தை குறித்து நாட்களை இப்படியாக சொல்லுகிறார். அந்த சரீரத்தை இந்த நாட்களே குடிக்கு அடிமையாக்கி, விபச்சாரத்துக்கு அடிமையாக்கி, இச்சலுக்கு அடிமையாக்கி இந்த நாட்களை அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, இனிமாய் வேறு காரியங்களுக்கு இந்த நாட்களை அடிமையாக்கி இந்த நாட்கள் அந்த சரீரத்தை கெடுக்கிற வேளையிலே கத்தர் அந்த அவர்களை கெடுப்பார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள். ஏனென்றாவது தேவனுடைய வாசம் இன்றைக்கு நான் பார்க்கிறேன் ஐயா, இன்றைக்கு அதாவது குறிப்பிட்ட இந்த கொரோனாக்கு பிறகு வந்த காலத்திலே இன்றைக்கு வாலிபர்கள இருந்து யுவதிகள் மட்டும், வயசானவர்கள் மட்டும், எல்லாரும் பார்க்கிற வேளையில எல்லாம் அதாவது இந்த டெட்டோ குத்தி இருக்கிறாங்க. முந்திதானையா கையில ஒரு ரெண்டு படம் ஒரு படத்தை குத்துவாங்க, இன்றைய பாக்குற வழியில் அப்படியே கை பூரா இந்த நாட்களை பாருங்கள், புல் கையா ஷர்ட் போட்ட மாதிரி ரெண்டு கையிலையும் குத்தி கொண்டு வராங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அது மட்டும் இல்ல, கால் எல்லாம் குத்தி கொண்டே போறாங்க. இன்றைக்கு பாருங்கள் இந்த சமர் நேரத்துல பாக்குற வழியில கால் எல்லாம் குத்தி இருக்கிறாங்க. அது போக பாருங்கள், ஒரு முறை காண்பித்தாங்க டிவியில ஒரு மனுஷன் இந்த நாட்களை பாருங்கள், அப்படியே முகம் முழுக்க டெட்டோ குத்தி, தலையை மொட்டை அடிச்சு தலையெல்லாம் டெட்டோ குத்தி, கடைசியாக கண்ணில உள்ள வெள்ளை முடியில கூட ரத்த டெட்டோ குத்தி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குற வழியிலே எப்படியாக இந்த உலகம் போகிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த ஜனங்களுக்கு இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு இந்த காலம் எப்படியா இருக்குன்னு சொன்னால், நோவாவின் காலத்திலே என்ன நடந்ததோ அந்த நிலைக்குள்ளே இந்த பூமி இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலே ராட்சதர்கள் இருந்தார் ஐயா, அதனாலதான் பாருங்க நோவா சொன்னார் அந்த நாட்களே ஆண்டவர் அதாவது மழை பெய்ய போகிறது, அதனாலதான் ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார்ன்னு சொன்னார். அப்ப நோவா பேழை கட்டுறார் எப்படிப்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், ஒரு அதாவது இந்த நாட்களே கடலுக்கிட்டவோ அல்லது இந்த நாட்களே குளம் இருக்கிற இடத்துக்கிட்டவோ இல்லை, அவர் கட்டின இடம் இந்த நாட்களை பார்க்கிற ஒரு வெளியில தான் இந்த நாட்களை கட்டினார். அந்த இடத்துல மழை என்ன வெள்ளம் பாற சாத்தியமோ வெள்ள காரியங்களோ இந்த நாட்களே அவர்கள் அறியவும் இல்லை, அந்த இடத்துல இல்லை அப்பவே இல்லை. அந்த இடத்துல வைத்து மரங்களை எல்லாம் இணைத்து ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இத்தனை அங்குல அளவிலே இந்த நாட்களை அடி அளவிலே இந்த நாட்களை எல்லாம் கட்டி திருப்தியாக செய்து கொண்டு இருக்கிறார். வந்து சிரிச்சாக சரங்கள் எல்லாம் அந்த நாட்களை பகுடி பண்ணி ஏளனம் பண்ணாங்க, என்னையா நோவா உனக்கு ஒரு மூளை இல்லையா, அந்த நாட்களை மழையா மழையை நாங்கள் கண்களாலே காணவில்லையே, காலையிலே மாக்குற வழியிலே பனி அப்படியே புல்ல மூடுது, அவ்வளவுதான் நாங்கள் கண்டிருக்கிறோம்னு சொல்லி இந்த நாட்களே நகைத்தார்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் இப்படிப்பட்ட இப்ப இருக்கிற இந்த ஜனங்களுடைய நிலைப்பாட்டில தான் ஒரு முரட்டாட்டம் பிடிச்ச ஜனங்களாக அந்த நாட்களில் இருந்தார்கள். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லையா, இன்றைக்கு டவுனுக்குள்ள போவீங்க இருந்தா இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே முந்தொரு காலத்துல இரவுல வேலைக்கு போய் தனியா பெண்களை பிள்ளைகளே இந்த நாட்களை வரலாம் பஸ் ஸ்டாப்ல, இன்றைக்கு அவர்கள் பாரது கூட இந்த நாட்களை பயப்படுகிறார்கள். ஏனென்றா அப்படிப்பட்ட நிலைக்குள்ள இந்த நாட்களை போயிருக்கிறது, அதாவது கத்தியால வெட்டுறதும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனா அந்த சூழ்நிலையிலும் பாருங்கள், அங்கே பாருங்கள் நோவா அதை விடவில்லை, அங்கே தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களை காரியத்தை செயல்படுத்துகிறார். கடைசியாக என்ன நடந்தது, அப்படியே எல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு நோவாவுடைய குடும்பம் அந்த கப்பல் ஏறினதுக்கு பிறகு மிருகங்கள் எல்லாம் பறவைகள் எல்லாம் ஏறினதுக்கு பிறகு அங்கே கதவு அடைக்கப்பட்டது. அங்கே அடைக்கப்பட்ட உடனே வானம் வானத்தின் மதவுகள் பூமியின் மதவுகள் எல்லாம் இந்த நாட்களில் திறக்கப்பட்டது. எல்லாம் திறக்கப்பட்டு அங்கே என்ன நடந்தது, வெள்ளம் பெருக்கெடுத்தது, கப்பல் அப்படியே மிதக்க துவங்கினார். அருமையான கத்துடைய எல்லாரும் இந்த நாட்களில் வந்து வெளியில நின்று மிதந்து வந்து நோவா கதவு துறப்பா கதவு துறப்பான்னு தட்டினார்கள். ஆனால் பூட்டினால் பூட்டினதான் கத்தர், பூட்டினால் பூட்டினதான் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதெல்லாம் ஒருவரும் பூட்டக்கூடாது அப்படி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாது அப்படி பூட்டுறவருமா இந்த நாட்களில் இருக்கிறவர் இந்த நாட்களை கத்தர். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கடைசி முடிவில் பாருங்கள் எல்லாரும் மறித்தாங்க, சத்தியத்தை அறியவில்லை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, பேதுரு மூன்றாம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், முதலாம் அதிகாரத்திலே மூன்றாவது ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரத்திலே அங்கே 19 நீங்க வாசிப்பீங்கன்னா சொல்லப்படுறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுக்கு பின்பா பாருங்கள், நோவாவின் காலம் எங்கே ஐயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காலம் எங்க? இப்ப பாருங்க, நோவாவின் காலத்துக்கு பிறகு இந்த நாட்களை 4000 5000 வருஷத்துக்கு பின்பாக
அப்ப நோவாவின் காலம் அங்கே ஆதிகாபத்திலே இருக்குது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தையிலே பிறக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தையிலே பிறந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவர் நாட்களை பாருங்கள். அந்த நாட்களே அந்த மரித்தோருக்கு பின்பாக பேதுரு அந்த வெளிப்பாட்டை எழுதுகிறார். அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மரித்து 3 நாள் போய் நோவாவின் காலத்திலே கீழ்ப்படியாமல் இருந்த ஆவிகளுக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான வார்த்தை. அப்ப அந்த கீழ்ப்படியாமல் இருந்த அந்த ஆவிகளுக்கு போய் என்ன செய்தாராம்? சுவிசேஷத்தை அறிவித்தாராம். சுவிசேஷத்தை அறிவித்தது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்க, அந்த நாட்களே அவர்கள் அங்கே அந்த அவர்கள் இருந்த இடத்துல இருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவர் வேறு இடத்துக்கு கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, அங்கே பிசாசுடைய கையில இருந்த மரணத்தின் பாதாளத்தின் திறவுகளை புடுங்கி கொண்டு அந்த நாட்களை வெற்றி சிறந்தவராய் வந்தாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற மாதிரி கருத்து பாருங்கள். அப்ப அந்த காலத்திலே இருந்த காரியம் அதைத்தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். தன்னுடைய காலம் வருகிற வழியில் சொல்லுகிறார், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே காரியம் மனுஷகுமாரனுடைய காலத்திலே நடக்கும் என்பதை குறித்த நாட்களை ஆண்டவர் நாட்களை மத்திய சுயத்தை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மனுஷகுமாரனுடைய காலத்திலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து மரித்தாலும் அவர் இந்த நாட்களிலே உயிரோடு 3 நாள் எழுந்து இந்த நாட்களிலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களோடு கூட இருக்கு. இதோ அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இன்றைய நாட்களிலே நம்மோடு இந்த நாட்களை என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகள் இந்த நாட்களில் ஒரு ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தைகளாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாருங்கள் பாருங்கள், அப்ப ஆண்டவருக்கு பாருங்கள் எப்படி ஒரு வெளிப்பாடு. நோவாவின் காலத்திலே இருந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறார். மனுஷகுமாரன் காலத்தில் நடக்கும் அதே காரியம் இன்றைக்கு நடக்குது. பெண் கொடுக்கிறாங்க, பெண் வாங்குறாங்க, குடிக்கிறாங்க, இதன்றாங்க, இந்த நாட்களில் ஆண்டவரை மறுதளிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அருமையான கத்திரவழிகளே. இரண்டாவதாக பாருங்கள், சோதோம் குமாராவில் நடந்த காரியங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு தேசத்திலும் அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆணுமானும் திருமணம், பெண்ணும் பெண்ணும் திருமணம், இந்த நாட்களே அரசாங்கங்களே அந்த காரியங்களுக்கு அங்கீகரிக்குமா இருந்தால், அருமையான கத்திரவழிகளே, தேசத்திலே பூமிக்குள்ளே இருந்து அக்னி வருவதற்கு அங்கே தாமதமாகாது. ஏனென்ற அக்கிரமம் கூடிவிட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாட்ட பார்த்து, இந்த ஜனத்தை நான் உண்டாக்குறதுக்கு நான் விசனப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். அதே வார்த்தையை தான் இன்றைக்கும் ஆண்டவர் நாட்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்களுக்காக நான் சிந்தின ரத்தம் இந்த நாட்களே, இவர்களுக்காக நான் விசனப்படுகிறேன், இவர்களுக்காக நான் சிந்தின ரத்தத்தை இந்த நாட்களே இவர்கள் அறியவில்லையே, இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாய் போகிறார்களே என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவருக்குள்ளே இந்த நாட்களே ஒரு அவருடைய இருதயத்திலே ஒரு குமுறல் இந்த நாட்களை இன்றைக்கும் துணிச்சு கொண்டே இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய காலத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்க. இன்னைக்கு ஆண்டோடைய காலம் ஆண்டோடைய நாட்களோ ஆண்டோடைய காலங்களோ தாண்டி போகவில்லை. ஏனென்றால் ஆண்டோடைய காலம் எப்பொழுது தாண்டி போகும்? கடைசியாக, அதாவது அந்த கிறிஸ்துனுடைய சங்காரத்துக்கு பிறகுதான் ஆண்டோடைய காரியம் எல்லாம் அந்த நாட்களை தாங்கி போகும். வேதம் சொல்லுகிற பாருங்கள், ரோமர்களை அதாவது கொரிந்தியர் சொல்லப்படுகிறது, கடைசியாக அந்த நாட்களை பார்க்கல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலே ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. ஏன் அப்படியா சொல்லப்படுதுன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மறிச்சாலும் இந்த நாட்களிலே அவர் உயிர்த்தெழுந்து நமக்குள்ளே வாசம் செய்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மையும் இந்த நாட்களில் இப்படியாக நடத்தி கொண்டு வருகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆவிக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே இப்ப பாருங்கள், இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களில் அங்கே கொரிந்தியர்களே 5 அதிகாரத்திலே பார்க்கிற வழியிலே, அங்கே 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசித்தோமோ 5 அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்க மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறதை பாருங்கள். எப்படின்னு சொன்னால், இந்த சரீரத்தை குறித்து நாட்கள் சொல்லப்படுது. 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன். 5:5 வாசிக்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் 3 வாசிக்கிறேன், நாம் சரீரத்திலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவிலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இருக்கிறேன். இப்படி செய்கிறவரை குறித்து நான் கூட இந்த நாட்களை இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியையும் நான் நமது கர்த்தராய இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையிலே அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாளே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அங்கே இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அந்த ஆவி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து பவுலடிகள் இந்த நாட்களே பாருங்கள், இந்த கொரிந்தியர்களுக்கு ஒரு வைராக்கியமான இந்த வார்த்தை இந்த நாட்களே எழுதி கொள்கிறதை அங்கே பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே இன்றைக்கு சில சில காரியங்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே என்ன காரியம் நடக்கிறது,
என்ன நடக்க போற அன்றைக்கு ஒருவருக்கும் தெரியாம இருக்கு. இந்த கடந்த சில 2 மாசங்களாக இந்த விக்கை நிமித்தம் பாருங்க, இந்த தேசத்துல பாருங்க, இந்த முறைதான் இந்த நாட்களை பார்க்கிற போலே இவங்களை ஒரு நாளும் இந்த நாட்களை பாருங்கள், என்ன சொல்றது, ஏர் கண்டிஷன் பண்றே இல்லை. இன்றைக்கு ஏர் கண்டிஷன் கடையில இல்லையா ஐயா? ஏன்னா ஏர் கண்டிஷன் மிஷின் எல்லாம் வேணும்னா உடனுக்குடனே அவங்கெல்லாம் எவ்வளவு காசு வந்தாலும் மீனி கொண்டு ஊர்றாங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா அவ்வளவு நிலைப்பாட்டில் இந்த நாட்களை வந்து விட்டது அருமையான கத்துட பிள்ளைகளே. கிறிஸ்துக்குள்ள அன்பான அன்பு பிள்ளைகளே, ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் வானத்தினுடைய அசைவுகளை, காலநிலைகளை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது ஆண்டவருடைய வருகையை குறித்து நமக்கு இந்த நாட்களை எச்சரிக்கிறது அருமையான கத்துட பிள்ளைகளே. இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சந்திர கிரணம் வந்து அருமையான கத்திரப்பிள்ளைகள் ஜெர்மன் தேசத்திலிருந்து அநேகர் இந்த நாட்களை பார்த்தார், உலகம் மங்கிலும் இருந்து பார்த்தார்கள். ஒரு பெரிய ஒரு சந்திர கிரணமாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்களை வந்திருக்கு. அதான் ஒரு தாயார் வந்து சாட்சி சொன்னார்கள், என்னுடைய நாட்கள்ல அவருக்கு வயசானவர், இந்த நாட்களில் கூட இந்த காரியத்தை நான் காணும்படியாக இந்த நாட்களில் அங்கே எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்குன்னு சொன்னார் அருமையான கத்திரப்பிள்ளைகளே. ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே 60, 70, 80, 90 வயசு அந்த வயசுக்குள்ள இந்த நாட்களை அவன் மறிச்சு போவான். ஆனா பாருங்கள், அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான சூழ்நிலைகள் வருகிற வேளையிலே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் கஷ்டமான காரியம். அப்ப சிலருக்கு இந்த நாட்களை இந்த காரியங்களை பார்க்கிற வழியில் சந்தோஷமாக அந்த நாட்களை இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதே விதமாக தான் ஆண்டோட வருகை வருவதற்கு எல்லாம் இந்த நாட்களை தயாராக இந்த நாட்களை இருக்கிறபடினால் அதற்கு பூமியை சாட்சி கொடுக்கிறது, ஆகாயமாய் சாட்சி கொடுக்கிறது, இயற்கையை சாட்சி கொடுக்கிறது. வேதம் சொல்றது பாருங்கள், இந்த நாட்களை கடைசி நாட்கள்ல தண்ணீர் கூட இந்த நாட்களை ரொம்ப தண்ணீர் பஞ்சம் இந்த நாட்களை வரும்னு சொல்லி. இன்றைக்கு ஒரு தேசத்துல தண்ணி பஞ்சம் வந்தா பரவாயில்லை, இன்னைக்கு எல்லா தேசத்துலயும் வந்துருக்கு. நம்முடைய தேசத்துல பாருங்க பயங்கரமான வெயில் அடிச்சு இப்ப பாருங்க மழையான காரியம், மழை நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கத்துல பாக்குற போல வெள்ளப்பெருக்கு. இன்னைக்கு நம்முடைய நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 100-200 கிலோமீட்டர் அங்கால பாக்குற போல எல்லாம் இந்த நாட்களே பயங்கரமான கல்லு மழைகள் பெய்து பயங்கர சேதத்துக்கள் இந்த நாட்களே இடங்கள் இருக்கிறது எங்க காணக்கூடிய மரங்கள் விழுந்து வாகனங்கள் எல்லாம் சேதமாக போயிருக்கிறது பாருங்க. எல்லாம் இந்த நாட்களே அழிவே இந்த நாட்களை நோக்கி கொண்டிருக்கிறதை ஒழிய ஒன்றும் இந்த நாட்களை ஒரு விடுதலையோ சமாதானம் இந்த நாட்களே இல்லை என்பதை அங்கே இந்த நாட்களை காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அங்கே பாருங்கள் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு வார்த்தை இந்த நாட்களை வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சொல்லப்படுறதுக்கு முன்பாக தெய்வீக மகிமையில் இந்த நாட்களை பங்கெடுப்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்க வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வரும் கோபத்திலிருந்து விடுதலையை பெற்று நாங்கள் தெய்வீக மகிமையை அங்கே மகிமையிலே பங்கெடுப்பது எப்படி என்றால், ரோமர் 8 அதிகாரத்திலே 29வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், நம்முடைய தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்போரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தார் அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்ப தேவன் முன்குறித்தவரை, அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ, அப்ப தேவன் முன்குறித்த காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த முன்குறித்தவர்களுக்கு என்ன செய்கிறாரலாம், அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்காக அந்த நாட்களை தேவன் ஒப்பாக மாற்றுகிறாராம் என்று சொல்லி பார்க்கிறோம் அருமையான கத்துடைய. 2வதாக சொல்லப்படுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அப்படியானால் தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறார், அந்த 12 அப்போஸ்தலர்களை முன்குறித்தார் தேவன் இந்த நாட்களே, அழைத்தார் அருமையான கத்துடைய. அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பாருங்கள், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார். ஆனா பாருங்க, அதுல யூதாஸ் கரியோத்தும் இந்த நாட்கள் ஒரு சிலர் இந்த நாட்கள் என்ன சேர விட்டு போய்விட்டார்கள் மேல கத்துட பிள்ளைகளை பாருங்கள். இப்ப வேதம் சொல்லுங்க பாருங்கள், அப்ப இவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார்களோ, இவர்களை நீதிமான்களாக இருக்கிறார்களோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், பவுலடிகளை எடுத்து பாருங்கள், பேதுருவை எடுத்து பாருங்கள், பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். மீன்பிடித்து கொண்டிருந்த பேதுரு இந்த நாட்களை பேசவும் தெரியா ஒன்றுமே தெரியா ஒரு முரட்டாட்டம் பிடிக்க பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இந்த நாட்களை கெச்சமனை தோட்டத்தில் நிக்கிற வேளையிலே அங்கே அவரை பிடிக்க வந்த அந்த போர்ச்சி அவருடைய மல்குஸ் என்று சொல்லப்படுவோம் காதை வெட்டின பேதுரு அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்படிப்பட்ட பேதுரு இந்த நாட்களை தேவன் நீதிமானாக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவருக்கு நிகராக என்ன சிலுவையில் அடையாதீங்கப்பா, என்ன தலைகளாக அறையுங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இதுதான் அந்த தேவனுடைய அந்த அதாவது தேவனுடைய தொடுதல் என்று சொல்லி அவருடைய அழைப்பை இந்த நாட்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. வேதம் சொல்லுவது அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு என்னவாம் வேதம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாம் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய தேவனாலே அழைக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த நாட்களே அங்கே பார்க்கிற வழியில் அருமையான கத்துட பிள்ளைகளே, அங்கே அது சகலமும் இந்த நாட்களே நன்மைக்கு ஏதுவாக இந்த நாட்களே நடக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களாக இந்த நாட்களை இருக்க வேண்டும்.
அவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இந்த நாட்களில் இருக்கவும். அதை குறித்தான் வேதம் சொல்வது, அந்த ரட்சிப்பின் வருங்கால நிலை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு நிலையெல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களை ரட்சிப்பை விட்டு விலகி போயிருக்கிறார்கள். அநேகர் இந்த நாட்களை விசுவாசத்தில் இல்லை அருமையான கத்திருப்பவர்களே, இப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களை தள்ளப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கடைசியாக இன்னும் ஒரு வசனத்தை வாசித்த நாட்களை நாங்கள் முடிப்போம். ஒன்று குருந்தியன் புத்தகத்துக்கு இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். 15வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை வருவோமா இருந்தால் அங்கே கத்துடைய வார்த்தை நாங்களே இப்படியா சொல்கிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 49வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், மேலும் மண்ணான அதாவது மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அருமையான கத்தோட பிள்ளைகளே, மண்ணானவனுடைய சாயலை இந்த நாட்களை நாங்கள் அணிந்திருக்கிறோம். மண்ணான மனுஷராகிய நாங்கள் அந்த வானவருடைய சாயல் சொன்னார், அந்த மகிமைக்குரிய சாயல். அருமையான கத்தோடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அருமையான கத்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து பாருங்கள், அந்த மகிமை உள்ள சரீரத்தோடு தான் போய் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொன்னால், அங்கே தூமாட்ட சொன்னா, தூமா இங்க வாப்பா என்னுடைய தழும்புகள்ல என்னுடைய கையை போட்டு பாருன்னு சொன்ன தூமா அந்த நாட்களை அழுதா அருமான ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்கள் அருமான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களை அவனுக்கு அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற காரியம் இல்லாத நிமித்தத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இருந்தது. ஆனால் ஆண்டோடு இந்த மகிமை உள்ளவராய் போகிற வேளையிலே அவர் அங்கே தேவனை விசுவாசித்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரி.

0: சில வேளைகளிலே. என்ன ஐயா, நீங்க வந்து இதுல வந்து நீங்க மனம் திரும்பன்னு சொல்லி இருக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், 20 வருஷம் 30 வருஷம் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவரோட தான் இருக்கிறேன் ஐயா, உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி சொன்னார். அதுக்கு தான் நீங்க வேதம் தெளிவாக சொல்லுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே பாருங்கள், அந்த காலத்தின் கிரியைகளை இந்த நாட்களை விட்டுடுங்க. அந்த கிரியைகள் தெரியாது நமக்கு இந்த நாட்கள், கீழ்ப்படியாம இருக்கிறது கூட அந்தகாரத்தின் கிரியை தான். என்னென்ன சின்ன காரியங்களை ஆண்டவர் பிரியமில்லா செய்யறோமோ அதெல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள். அப்ப இந்த காரியங்களை விட்டுட்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை குறித்து அந்த ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டு இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே செல்லுகளாக இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை அருமை பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் தகப்பனே உங்களை வார்த்தைகளை பேசும்படியாக அடியேனுக்கு நீங்கள் கொடுத்த அந்த கிரிவைகளுக்காக நமக்கு சோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் போல் 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்பட்டீங்களப்பா தகப்பனே. இந்த நாளும் ஆண்டவரே உங்களுக்கே மகிமையையும் உங்களுக்கே கனத்தையும் உங்களுக்கே துதியையும் உங்களுக்கு போலேயும் செலுத்துகிறேன் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, அடியேன் கூட அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி அந்தகாரத்தின் கிரிகளை விட்டு நீங்கி இந்த நாட்களில் ஆண்டவரே ஒளியின் ஆயுதத்தை தரித்துக் கொள்ளுகிறான். அடியேனை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னுமோடு கிட்டு சேர அந்த நாட்களே எனக்கு அந்த கிருபையை தரும்படி ஆச்சரியம். எல்லா தடை சுவர்களையும் எடுத்து விட்டு ஆண்டவர் இன்னுமாய் நான் உண்மை அறிய வேண்டும், இன்னுமோடு கிட்டு சேர வேண்டும் ஆண்டவர். ஆண்டவரே என்னை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த வேளையிலும் சங்கம் இணையதளத்தில் இணைந்து மறுவழப்பிலே கேட்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி தரலும்படி ஆட்சேபிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தைகள் நல்ல இடத்திலே விழுந்த விதைகளைப் போல் அந்த ஜனங்களோடு இடைப்படும்படி ஆட்சேபிக்கிறேன் ஐயா. எங்களுக்கல்ல கர்த்தாவே, ஆண்டவரே உங்களுக்கே மகிமை உண்டாகும்படியாக உங்களோட வார்த்தைகளை நீங்கள் அனுப்பி குணமாக்கும்படியாக ஜனங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒருவரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தைகளுக்கு வழி நடத்தி இருக்கிறீர்கள். கர்த்தர் தாம் இரட்சிப்புக்கு இதுவான வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழே தேவ சரி எடுத்து வந்து வந்திருக்கிறீர்கள். இது 4வது பாகம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே வாக்குத்தத்தை தியானத்து கூடாகவும் சந்திப்போம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஐயா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
0: நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். மதிய நேர மாலை நேர விடுதலை நொழிச்சினத்திலே சுசேகரை பின்வாணர் அவர்கள் யமன் தேசத்தில் நிர்ணயித்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு ரேடியோ ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையில் முறை பெறுவோம். கர்த்தர் தாமே வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம் என்ற அந்த செய்தி கூட கடந்து செல்வோம். தேவனுடன் ஒரு நிமிடம். ஆமேன், ஆமென்.
2: Recording in progress. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, உங்களுக்குள் இருக்கும் ஜீவனை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். ஆரம்ப வசனமாக 2 தீமோத்தேயு 4:5 பார்ப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 1 தீமோத்தேயு 6:12 பவுல் பரிசுத்தாவினாலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அறிவுரையை கொடுத்தார். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இப்பொழுதே உங்களுக்குள் சொந்தமானது. அதாவது தேவன் நித்திய ஜீவனை உங்களுக்கு வெறுமனே அறிக்கையிடுகிற ஒரு போதனையாக வைத்திருக்கும்படி கொடுக்கவில்லை. மாறாக அந்த ஜீவன் உங்களிலும் உங்கள் மூலமாகவும் வெளிப்பட வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஜீவனை முழுமையாக வெளிப்படுத்துங்கள். அதை ஆதாரமாக காட்டுங்கள். அதை செயல்படுத்தி காட்டுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும்.

0: கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவன் செயலற்றதல்ல, மாறாக அதை குறித்த உங்கள் உணர்வுக்கும் அதில் உங்கள் பங்கேற்புக்கும் அது பதிலளிக்கிறது. பிலோமோன் 1:6 கூறுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களிலுள்ள சகல நன்மைகளையும் அறிகிற அறிவினாலே உன் விசுவாசத்தின் அந்நியோன்யம் பயனுள்ளதாயிருக்கும்படி வேண்டுதல் செய்கிறேன் என்று. அவ்வப்போது தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அறிக்கையிடுங்க. அதை குறித்த உங்கள் உணர்வும் உறுதியும் உங்களில் தைரியத்தை உண்டாக்குகிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு தைரியத்தை அளிக்கிறது. வேதம் கூறுகிறபடி ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள் மற்றும் நீங்கள் சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்கும் விதம் ஆகியவை உங்களுக்குள் இருக்கும் அந்த ஜீவன் உண்மையானது என்பதற்கான ஆதாரங்கள் ஆகின்றன. ஹல்லேலூயா. கர்த்தராக இயேசு கூறுகிறார் 16:17-18, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவை நித்திய ஜீவனை பெற்றவர்களோடு தொடரும் ஆதாரங்கள் அல்லது அடையாளங்களில் சிலவாகும். நாம் கிறிஸ்துவேசுவுக்குள் வெற்றியாளர்களாக இருக்கிறோம். எல்லாவற்றிலும், எல்லா இடங்களிலும், எப்பொழுதும் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறோம். உங்களுக்குள் இருக்கும் ஜீவன் தேவையில் இருப்பவர்களுக்கு சுகத்தையும் விடுதலையையும் மாற்றத்தையும் கொண்டு வருகிறது. நீங்கள் பேசும்போது காரியங்கள் மாறுகின்றன. நீங்கள் செயல்படும் போது தெய்வீக ஜீவன் வெளிப்படுகிறது. இதுவே உங்கள் அழைப்பு. தேவனுடைய ஜீவனை மறுக்க முடியாத அளவுக்கு மிகவும் தெளிவாக வெளிப்படுத்துவது. நீங்கள் அப்படி செய்யும் போது உங்கள் வாழ்க்கை அவருடைய வல்லமைக்கும் அவருடைய சுபாவத்திற்கும் அவருடைய மகிமைக்கும் ஒரு சாட்சியாகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, எனக்குள் இருக்கும் நித்திய ஜீவனின் ஈவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று இந்த ஜீவனை முழுமையாக வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி, உம்முடைய வல்லமையை பிரகடனப்படுத்தி, சூழ்நிலைகளின் மேல் ஆளுகையோடு நடக்கிறேன். என் வாழ்க்கை உம்முடைய மகிமைக்கும் நீதிக்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Monday, 17th of August 2026, and the topic for today is Make Full Proof of the Life in You. The opening scripture is taken from 2 Timothy 4:5. But watch thou in all things, endure afflictions, do the work of an evangelist, make full proof of thy ministry. In 1 Timothy 6:12, Paul by the Spirit gave a most remarkable admonition. Fight the good fight of faith. Lay hold on eternal life. Eternal life is your present hour possession in Christ Jesus. However, God didn't give you eternal life for it to remain a doctrine you confess. Rather, He wants that life manifested in and through you. He wants you to make full proof of the divine life in you. Bring it into evidence. Demonstrate it. Let it be seen in your life. The life you received in Christ isn't dormant. Rather, it responds to your consciousness and your participation. In Philemon 1:6 says that the communication of thy faith may become effectual by the acknowledging of every good thing which is in you in Christ Jesus. Every so often acknowledge that the life of God is in you. Your consciousness or certainty of it produces boldness, boldness to tread on serpents and scorpions and over all the power of the enemy, knowing that nothing shall by any means hurt you, just as the Bible says. Your words, your actions, your responses become the proof that the life in you is real.
1: The Lord Jesus said in Mark 16 verses 17 to 18, "And these signs shall follow them that believe. In my name they shall cast out devils. They shall speak with unknown tongues, new tongues. They shall take up serpents, and if they drink any deadly thing, it shall not hurt them. They shall lay hands on the sick, and they shall recover." These are some of the proofs or signs that accompany those who have eternal life. We are victorious in Christ Jesus. Hallelujah. Triumphant always, in all things and in every place. The life in you brings healing, deliverance, and transformation to those in need. When you speak, things change. When you act, the divine life is manifested. This is your calling, to manifest the life of God so clearly that it becomes undeniable. And as you do, your life becomes a testimony of His power, His nature, and His glory. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, I thank you for the gift of eternal life in me. I make full proof of this life today, expressing your nature, manifesting your power, and walking in dominion over circumstances. My life is a testimony of your glory and righteousness. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தேவனிடம் ஒரு நிமிடம் என்ற அந்த செய்திக்கூடாக தேவ ஊழிய சகோதரி சசிகலா ருபேக்கா அவர்கள் வழி நடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையில் முன்னே இருப்பது ஜெபவேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அவர்கள் நிகழ்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. கத்திரதாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஒரு அழைப்பு கொண்டருவோமா? இவ்வளவும் டொரண்டோ நேரம் 12:58 இன்று 17:08 ஆவணி மாதம் 17 ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை மாலை வேளை மதிய வேளையில் இணைந்திருக்கிறோம். மிஸ்ஸஸ் குலேந்திரம் அவர்கள் இணைகிறார்கள் ஜெப வேளைக்காக. அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். கத்திரதாமே அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம்.
3: Sorry, but the person you called has a voicemail box that has not been set up yet. Goodbye.

0: പ്രൈസ് ലോട്ടമ്മ.
1: പ്രൈസ് ലോഡ്. അപ്പൊ ഏതോ ടെലിഫോൺ ഉണ്ട് ഭാവിക്കവേല നോട്ട് ഇൻ ചാർജ് എന്ന് ചൊല്ലുന്നു. പിന്നെ എനിക്ക് മറ്റേ ഫോൺ എടുത്തനാ. സോറി അപ്പു.
0: ഓക്കെ അമ്മ, ഇണങ്ങളെ വാഴ്ത്തുകോം വരവേൽക്കോം. ഇത് വേളയിലും പുതിയ വാരത്തിലും പുതിയ നാളിലും പുതിയ മാലവേളയിലും ഇണങ്ങിയിരിക്കീകൾ. ഇപ്പോഴും ടൊറന്റോ നേരം 1:01. ഇന്ന് വേളയിലും ജപങ്ങൾ കൂടാകെ വഴിനടത്ത കത്തർ ഉദവി സിവാറാകം ഉങ്ങളുടെ അമ്മ പഠിക്കുവോം. വഴിനടത്തങ്ങൾ അമ്മ, ഗോഡ് ബ്ലസ് യു. ആമേൻ.
1: ഗോഡ് ബ്ലസ് യു. ഗോഡ് ബ്ലസ് യു. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അൽബം കിരുവേ മിരക്കമ നരേന്ദ്ര ദേവനേ, ഇന്ന് നേരത്തുക്കാഹ ഞങ്ങൾ നന്ദി സ്വരൂപം രാജാ, നന്ദി സ്വരൂപം. ഇന്ന് നേരത്തെ കാണ ചെയ്തവങ്ങളുടെ മട്ടത്തെ കിരുപയ്ക്കാഹ ഉങ്ങൾക്ക് നന്ദി, നന്ദി, നന്ദി. ഞങ്ങൾ ഇന്നേക്കിന് ഇപ്പതേയും കൂടെ സുത്ത കിരുപയ്യാ. നിർമൂലമാക അമലങ്ങളെ കാക്കറും കൂടെ കിരുപയ്ക്കാഹ ഉങ്ങൾക്ക് നന്ദി ചൊല്ലി, നന്ദി ചൊല്ലി തുതിക്കിറോം, തുതിക്കിറോം ഐയാ, സ്തുതിക്കിറോം. ആർ മറന്നാലും നാം എന്നെ മറവേനെന്ന് ഉങ്ങളെ നേസിക്കിറ പിള്ളകളെ നിങ്ങൾ നിനക്കിറതുക്കാഹ, உங்களோட உள்ளங்கையில் வரந்து வைத்திருக்கிறதுக்காக அப்பா உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுரத்திருக்கிறோம். சிருஷ்டிகர்த்தரே உங்களுக்கு நன்றி, நன்றி. உங்களோட சாயலாக மனக்குள்ள முழுவையும் சிருஷ்டித்தீங்களே ராஜா. அப்படிப்பட்ட ஓரபட்சம் இல்லாத தேவனையும் உங்களை நன்றி உள்ள தொடுத்திருக்கிறோம். உங்களோட பிள்ளைகளின் உரிமை எங்களுக்கு தந்து, அப்பாண்டு கூப்பிடத்தக்க அந்த உரிமையை தந்தது அழியாத உரிமைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த உரிமை கூடாக ராஜா இந்த சங்கம மொழிகளில் இன்றைய நாளில் இந்த வாரத்தின் முதல் நாளில் நாங்கள் நங்கிருந்து உங்களை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை விண்ணப்பங்கள் வேண்டுதல் ஒப்படைக்க நன்றி செலுத்த எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக அப்பா உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பாண்டு கூப்பிடத்தக்க தந்த உரிமையை மட்டுமல்ல ராஜா, எங்களை விண்ணப்பங்கள் வேண்டுதல் இல்லாமல் நீங்கள் பொறுமையோடு கேட்டு கேட்கறதுக்காக, கேட்டு வழிநடத்துறதுக்காக, உங்களோட நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்துறதுக்காக, எங்களுக்கு வலப்பக்கம் நல்லா இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எங்களுக்கு நீங்க தான் நல்ல மேய்ப்பர் ஐயா, நீங்க தான் எங்களை நல்ல மேய்ப்பர். எங்களை புல்லுள்ள இடங்களுமே தமர்ந்த சண்டையில் அண்டையில் வழிநடத்துறங்கள் நல்ல மேய்ப்பரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோட பாதங்கள் ராதபடி என்று வரையும் தூக்கி எங்களை நிக்கத்தக்க பலனை தந்து எங்களை வழிநடத்துற கிருபைக்காக நன்றி, நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்புக்கு பாத்திரராக எங்களை ஆண்டவரையும் கூட அன்புக்கு பாத்திரராக நாங்கள் அங்கேக்கப்பட்டாலும் ஆரோடு பேசினாலும் உங்களோட அன்பை பாராட்டத்தக்கதாக நீங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நானே நானே கத்தர், என்னை அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை என்று வாக்கு தந்த உண்மை உள்ள இரட்சகரே, உண்மை உள்ளவரே, சர்வ வல்லம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். குருடருக்கு பார்வை அளித்த தேவன் ஐயா, சப்பானியை எழுப்பின தேவன், ஆண்டு குஷ்டரோய்க்கு சுகம் கொடுத்த தேவன் ஐயா, அஞ்சப்பத்தின் ரெண்டு மீனையும் 5000 பேருக்கு போஷித்து பசிய தீர்த்த தேவன் ஐயா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அநேகத்தர் இது என் நாமம், என்ன என் நாமத்துக்கு மகமே கொடுக்காமல் வேறு இதுக்கும் மக்கிரங்களுக்கு ஓ எதுக்கும் மகமே கொடுக்காதபடி இருக்கத்தக்கதாக எங்களை நீங்கள் உங்களை நோக்கி உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதித்த வண்ணம் வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாயாதபடி எங்களை காத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி ஐயா, நன்றி. எங்களை மீறுதர்கள் ஆண்டவரே மதத்தை போலும் எங்களை பாவங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்க மன்னித்து சந்ததி சந்ததி பாவங்களை கூடி எங்களை தொடராதபடி மனம் திரும்ப பண்ணி உங்களை நோக்கி நடக்கத்தக்கதாக உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி ஆண்டவரே நீங்கள் எங்களை வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி, நன்றி சொல்லியுள்ள உங்களை துதிக்கணும் ஐயா, சோத்திருக்கிறோம். முந்தினோரும் பிந்தினோரும் உங்களை தான் நேசிக்கத்தக்கதாக வாழும் வழியை வகுத்து கொடுத்த எங்கள் வல்லமுள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இருந்த நல்ல முறையாமலும் மங்கீறுகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். இந்த சங்கம மொழியலியை இந்த கால நேரம் தொடங்கி இதுவரை நேரம் நீங்க நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. தலதாமதம் வந்து நடத்தி கொண்டு வந்த அன்பின் தேவனே ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாளை தொடங்கும் பொழுது வேதத்தை படிக்க வேண்டும் என்று வாங்கியை கொடுத்து அந்த வேதத்தை பரிசுத்த வேதத்தை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக நீங்கள் கொடுத்த அந்த ஞானத்துக்காக, வழிநடத்தலுக்காக நன்றி. வாசிக்கப்பட்ட வேத வாத்தியத்துக்காக, உயிருள்ள அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வாசிக்க தெரியாத பிள்ளைகளுக்கு, வாசிக்க முடியாத பிள்ளைகளுக்கு, பலவீனமானவர்களுக்கு இருந்து இருந்த இடத்திலிருந்து வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் எப்படி ஒரு வழியை திறந்து வழி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. வாசிக்க கேட்டது வேத வாத்தியம் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க ஐயா. நல்ல நிலத்தில் விழுந்ததியாக முளைக்க முறையாக நீங்கள் முளைக்கச் செய்து பலன் கொடுக்கதாற்றாக அதில் கேட்கப்பட்டதோ அவர்கள் நல்ல பலனை கொடுக்கிறவர்களாக, 60-30 கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இந்த ஜீவனுள்ள வார்த்தை அவர்களுக்குள் புகுந்து, ஒரு காதால் புகுந்து மற்ற காதால் போகாதபடி அவருடைய இருதயத்தை கூடி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த வாழ்க்கை வாழத்தக்கதாக, எல்லாவற்றுக்கு மேலாக உங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக, உங்களை ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக, ஜீவனுள்ள ஜீவாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து ராஜா பாடலுக்குடாகவோ செய்திக்குடாகவோ இதுவரை நேரம் நீங்கள் நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, உங்களோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை இருந்த இருந்த இடத்தில் இருந்து உங்களை மகமப்படுத்த கிடைத்தது என்று அவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி சுயத்தில் எதையும் பேசி விடாதபடி உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கு அந்த இலக்கியப்பட்டு இந்த சங்கம மொழியிலே இலக்கியப்பட்டு ஒரு வார்த்தை கூடாகவோ, செய்தி கூடாகவோ, பாடலு கூடாகவோ, துதி கூடாகவோ, சாட்சி கூடாகவோ நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். உங்களோட பிள்ளைகளின் உரிமையை கொடுத்து உங்களுக்கென்று ஆண்டவரை செய்யத்தக்க நேரத்தை கொடுத்து உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இரவு பகல் என்றாவது இருந்த இடத்திலிருந்து உங்களை மகமப்படுத்த கிடைத்தது என்று அவர்கள் நன்றி உள்ளவர்களாயிருந்து இந்த நச்செய்தியை மற்றவர்களுக்கும் பெறப்புறவர்களாயிருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்கள் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொருட்படுத்தவரே, வழிநடத்துறவரே, ஆசீர்வதிக்கிறவரே உங்களுக்கு நன்றி ராஜா. எல்லைகளை பெரிதாக்குறவரே உங்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் அப்பா என்பவனே, இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் மனவாங்கி அந்த சங்கம மொழியிலே, சங்கமம் என்ற பேரையே கொடுத்து இந்த சங்கம மொழியிலேயே நடத்தத்தக்க வல்லமை, ஞானம், அறிவு, அறிவு பலன், சுகம் எல்லாம் நீங்கள் கொடுத்து வழிநடத்தின சகோதரனுக்காக கைகோத்த வண்ணம் புத்தாசம் கொடுக்கும் சகோதரிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அவருடைய இறுதிய வாஞ்சைகளை நீங்கள் நிறைவேற்றினதுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக நான் அறிந்து நான் ஏற்றுக்கொண்டு என்னை நேசிக்கிற உயிருள்ள தேவனை, இந்த இனசன பந்துக்கள் அதிலார் அன்பானவர் உங்களை அறியாதது அறிய வேணும் என்ற மனதில் அவருக்கு ஒரு வாஞ்சியை போட்டு அந்த வாஞ்சி அந்த சங்கம ஒளியலைக்குள்ளால் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடையா பொறுமையோடும் தாழ்மையோடும் இதை நடத்தத்தக்கதாக நீங்கள் இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்கதாக நேரத்தை பிரித்தெடுத்து கொடுத்து உங்களுக்கென்று நேரத்தை செலவழிக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. கொடுத்த ஞானம் அறிவு எல்லாவற்றுக்கும் மேலால உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி. தள்ளாடாதபடி கல் காலம் ஊன்றி காற்று வந்தாலும் புசல் வந்தாலும் தள்ளாடாதபடி அந்த உங்களுக்குள் அந்த அன்பே ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே நாட்டி வைத்திருக்கிறதுக்காக கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக நடத்தி கொண்டு வர கிடைப்பைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரனே, சகோதரியும் ஆசீர்வதிங்க ஐயா. புது பலனை கொடுத்து, காலை போல பலனை கொடுத்து என்னும் உங்களுக்கு என்ற காரியங்களை ஆண்டவரே, குடும்ப மத்தியில் எல்லார் மத்தியில் ஐக்கியப்படும் சம மத்தியில் செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களை பிறப்படுத்தி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. கொடுத்த மகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவளுக்கு கொடுத்த ஞானம் அறிவு கூடாக உங்களை மகப்படுத்த அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து அவவே நீங்கள் உங்களுடைய கருவியாக பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. என்னை பிளப்படுத்துற கிறிஸ்துவின் ஆள் எல்லாம் செய்ய முடியுமென்ற விசுவாசத்தோடு வெற்றி நட போட்டு நடக்கத்தக்கதாக அவள் நடத்துற தேவனே, உங்களுக்கு நன்றி. என்ன மகனுக்காக, மருமகளுக்காக, கொடுத்த பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களே, நீங்கள் ஆசீர்வத்தவில் பிரியாசங்கள் பிரியாசங்களை ஆசீர்வத்து வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அவர்கள் உங்களுக்குள் கால் ஊன்றி தள்ளாடாதபடி கனி கொடுக்கும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கும் போலும் மரக்கட்டு போலும் அந்த பிள்ளைகள் வளர்த்துக்கதாக அவர்களை நீங்கள் வாழ்வ பிள்ளைகளை ஆண்டவரே வாழும் வழிய வகுத்து கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி, நன்றி, நன்றி. அன்பு தேவனே, அவர்களில் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் ஆண்டிருந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை முடிமுறையில் என்னென்ன செய்தாலும் எல்லாவற்றையும் மறந்து தேவனே உட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கோ ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ அன்பு தேவனே. ஆண்டவரே, அவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் ஐக்கியப்படும் ஐக்கியம் ஒவ்வொன்றிலும் வேலை இடத்திலேயோ சபையிலோ சமுதாயத்திலோ எல்லார் மத்தியிலோ எந்த இவர்களில் உங்களை கண்டுகொண்டு ஊற்றி இவர்களை வல்லடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த வருங்கால சந்ததியா செய்வதிங்க ராஜா, நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக எது படித்து என்ன படித்து முன்னேற வேணும் என்று நீங்கள் விரும்புறீங்களோ உங்களுடைய கிருபை வந்த சித்தத்தின்படி அவர்கள் ஆண்டவர்களுக்குள் வளரத்தக்கதாக அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அந்த வருங்கால சந்ததி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. ஆண்டவர் சந்ததி ஆசீர்வத்த நோக்கம் உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும் உங்களோட நாமம் மாம்பப்பட வேணும் என்ற ஆசீர்வாதம் நீங்கள் அவருடைய வாழ்க்கையில் அந்த பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். என்னும் சௌகரியம் சௌகரியம் வாசம் பண்ணும் கூடாரத்தை ரத்தத்தால் மூடி ஓடும் வாகனங்களையும் காத்து கொள்ளுங்க ராஜா. இந்த சங்கம மொழியலே விசேஷமாக இந்த சங்கம மொழியலே அழைத்த ஸ்டூடியோவை உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்கோ. இரவோ பகலோ ஒன்றிடாமல் ஆண்டவில் இருந்து சங்கம மொழிகளில் நினைவோர் உலகத்தில் இருந்து எந்தெந்த பாகத்திலிருந்து தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்கு பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் பதில் அளிக்கத்தக்கதாக நீங்கள் கூட அன்பினால் இவர்களை இடகட்டி வல்லடத்தி கொண்டு வர கிடைவைக்காக இன்னும் வல்லடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் என்னென்ன விதமாக உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு இது புது இந்த சங்கம மொழியிலே புது புது விதமாக நடத்த வேணும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு வேண்டிய தொடர்புகளையும் கொடுத்து வழிகளையும் தொடர்ந்து உங்களால் நடத்த முடியும். வல்லடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் துதி ஸ்தோத்திரத்தோடு நிலத்தில் ஒப்படைங்கள் என்று சொன்னது போல் ராஜா, நாங்கள் எல்லா விண்ணப்பங்களையும் ஆண்டவரின் குடும்பத்தில் துதி ஸ்தோத்திரத்தோடு ஒப்படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா, ஏற்றுக்கொள்ளுங்களோ. ஏற்றுக்கொண்டு கூட நாம மகமப்படத்தக்கதாக உங்களால் நடத்த முடியும். நடத்தி கொண்டு வாரதேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எனும் தொடர்ந்து ஐயா இந்த சங்கம் ஊழியலில் இந்த சாயந்தர வேலையில் ஆண்டவரையும் கூட செய்தியை கொடுக்கும் தாசர்களுக்காக பாடல் கூடாக சாட்சி கூடாக கேள்விவதற்குடாகவோ ஆண்டவரையும் உங்களை ஐக்கியப்பட்டு மாமப்படுத்தும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக உங்களுக்கு உங்கள் அண்டில் வருகவும் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர்களும் உங்களை ஆண்டவர் பிள்ளைகள் என்ற உரிமையோடு வந்து உங்களை மாமப்படுத்தவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று தங்களை தாட்டு உங்களை நாமத்தை உயர்த்தி எதையும் விஷயத்தில் பேசிவிடாதபடி ஆண்டவரே நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கோ. அவருடைய சபையை ஆசீர்வதிங்கோ ராஜா. எங்கைக்கப்படா எல்லாம் மத்தியிலும் சபை மத்தியிலும் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக எப்பொழுதும் உங்களை மாமப்படுத்தி உங்களை நாமத்தை உயர்த்தி வாழ்றவர்களாக வாழத்தக்கதாக அவர்களை நடத்த முடியும். ஆசீர்வதிங்கிறார். இந்த இருள் சூழ்ந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம் ராஜா. ஆண்டவரும் கூட ஒளியும் கூட பிள்ளைகளில் வீசத்தக்கதாக மங்காதபடி அந்த ஒளி வீசத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இடகட்டி வழிநடத்துங்கப்பா. வழிநடத்தி இந்த வெட்டியோடு சங்கம மொழிகளே நீங்கள் முடிப்பீங்கள், நடத்தி முடிப்பீங்கள் ஆண்டவரே. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே, இந்த நேரத்தில் உங்களோட ஊழியத்தை அபிஷேகப்பட்டு உங்களோட ஊழியத்தை செய்யணும். இந்த என்னென்ன பாசையில் எந்தெந்த பாசையில் செய்தாலும் ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொரு அந்த நாட்களுக்காக உங்களை பெறுகிறோம். நீங்கள் தான் ஐயா அவர்களை அழைத்தீங்கள். அழைத்த அழைப்புக்கு இயேசுவே உண்மை உள்ளவர்களாக உலக விதமான ஆசீர்வாதங்களை நாடி அதுக்கு இடம் கொடுத்து நடக்கிறவராக அல்ல. உங்களோட ராஜ்யம் வளரும், உங்களோட நாமம் அமப்படணும். இன்னும் உங்களை அறியாதவர்கள் உங்களை அறிய வேணும் என்ற வாஞ்சியோடு ராஜா அவர்கள் ஆண்டவரே ஊழியத்தை செய்யத்தக்கதாக அவர்கள் சபை மத்தியிலும் சமுதாய மத்தியிலும் எல்லாவற்றுக்கும் எல்லா குடும்பத்தில் சாட்சியா இருக்கத்தக்கதாக, சமுதாயம் சபையில் சாட்சியா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரையும் இடகத்தை வல்லடத்தும் ராஜா. பொண்ணுக்கு வள்ளிக்கும் இடம் கொடுத்து உங்களோட நாமத்தை தூசிக்காதபடி அப்பா இயேசுவே, நீங்கள் உலக தாழ்மையோடும் பொறுமையோடும் ஊழியத்தை செய்தீங்க. அந்த சீஷர்களுக்கு எத்தனை விதமான காரியத்தை ஆண்டவரை கற்றுக் கொடுத்தீங்க. ஒரு பையனுக்கு மாத்துவதற்கு ஒரு உடுப்பை கூடி கொண்டு போகலாம் என்று எங்கள் சீஷர்களுக்கு சொன்னீங்களே ராஜா. இதுகள் எல்லாவற்றையும் உணர்ந்து அவர்களாக அதன்படி ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தாவை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதன்படி அவர்கள் உங்களோட ராஜ்யத்தை கட்டியெழுப்பத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் உங்களால் உங்களோட அபிஷேகத்தினால் நிறைத்து பாவிங்கிற அபிஷேக தைலத்தை ஊற்றுங்கோ. பரிசுத்தாவியான ஒரு ஊற்றுங்கோ, ஒரு சற்ற சிரசன் மேலும் ஊற்றி அவர்கள் அந்த அந்த அபிஷேகம் அவர்கள் சபையில் சமுதாயத்தில் ஆண்டு விரைக்கப்படும் எந்த இடத்திலும் ஆண்டு விரை அது ஊற்றப்பட்டு தொடத்தக்கதாக. ஆத்துமாக்கள் என்னும் உங்களை அறியாமல் இருந்து தள்ளாடி கொண்டிருக்கும் ஆத்துமாக்கள் உங்களை அறியத்தக்கதாக அற்புதமாக கிரிய செய்ய உங்களால் முடியும். கிரிய செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா. சொல்லு உங்களோட சுயத்தில் அவர்கள் எதையும் பேசிவிடாதபடி ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழிநடத்துங்கோ. அவர்களை அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ ராஜா. என்னும் சந்ததிகளையும் ஆசீர்வத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த சந்ததிகளையும் உங்களால் எடுத்து பாவிக்க உங்களுக்கு எடுத்து பாவிக்க முடியும். எந்தெந்த சந்ததியில் மனத்தில் வாஞ்சி வருகிறதோ உங்களுக்கு என்று செய்ய ஊழியம் செய்வோம் என்று வாஞ்சை உண்டு பண்றது. அந்த வாஞ்சியை நிறைவேற்றி அவர்களையும் ஐயா உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா அதிகாரிகளுக்காக உங்களை வரவும் அதிகாரத்தை கொடுத்த தேவன் நீங்கள் ஐயா. உங்களை நேசிக்கும் அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு நாட்டு அதிகாரிகளையும் பொறுப்படுங்கோ, இடகட்டி கொள்ளுங்கோ. விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரியை பொறுப்படுங்க ராஜா. உங்களை நேசிக்கும் ஒரு மகனாக நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர் எந்த விதத்திலும் சுயத்தில் இதையும் செய்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. நல்ல ஞானத்தையும் ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் தொடர்ந்து அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பெஞ்சமின்னத்தாக பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரே பொறுப்படுங்கோ. ஆண்டவரே அந்த தேசம் நீங்கள் திரும்ப ராஜராஜனாக வர இருக்கிற அந்த தேசத்தை இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர் ஆண்டவரே உங்களுடன் உங்களை ஆத்துமாக்கள் இன்னும் அறிந்து உங்களை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே வாழத்தக்கதாக அதை ஆள ஆண்டு சுதந்திரத்தோடு ஆளத்தக்கதாக நீங்கள் அவருக்கு அந்த தேசத்தை பொறுப்படுத்தி உங்களால் நடத்த முடியும். நடத்தி கொண்டு வர தேவனே சுற்றவர இருக்கிற நாடுகள் அதுக்கு எதிராக எழும்பி அதை அதுக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்காதபடி உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே அன்பின் தேவனே விசேஷமாக அமெரிக்கா தேசத்துக்காக உங்களை வருகிறோம். உலகத்திலே பெயர் பெற்ற தேசம் ஐயா, எத்தனை மிஷன் மாறி ஊழியக்காரர் எழுப்பின தேசம் தகப்பனே, எத்தனை ஆசீர்வாதமாக இருந்த தேசம் அந்த ஆசீர்வாதமாக குன்றாத குன்றி போகாதபடி ஆண்டவரே அந்த தேசத்தை நீங்கள் ஆண்டவரே பின்மாறி பின்மாறி ஊற்றி ஆசீர்வதிங்கோ. உங்களோட சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தை செய்யும் ஊழியம் செய்யும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் ராஜா, ஆசீர்வதிக்கும். எத்தனையோ சதவீதம் உங்களை ஆராதிப்பது குறைந்து விட்டது என்று எண்ணு கேள் சொல்லுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே, எங்கட கண்களால் நாங்கள் அதை காதுகளால் கேட்டு குடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, என்ன தொடர்ந்து இந்த சந்ததி சந்ததியாக உங்களை விட்டு போகாதபடி உங்களை ஆராய்த்து உங்களை மாமப்படுத்ததற்காக எப்படி கூட வார்த்தைகளை வெளிப்பாடுகளை அவர்களுக்கு கொடுக்குறீங்களோ அதன்படி அவர்கள் தங்களோட சபையும் சமுதாயத்திலும் சாட்சியலாக இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரையும் ஆசீர்வதிங்க ராஜா. பசுத்தாவியானவரே ஆசீர்வதிங்கோ. அந்த தேசத்தையாலும் அந்த பிரபல மந்திரிக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். ஆண்டு இந்த வயசுக்கு நேரத்திலும் அந்த பொறுப்பு எடுத்து அவர் உங்களுக்குள் உங்களோட ஆட்சி பிரமாணம் செய்து ஆண்டவர் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆலோசனம் வந்து வாஞ்சிக்கும். அவரை அவசியத்தில் எதையும் செய்துவிடாதபடி அவருக்கு நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக நாடுகளோடு போராட்டங்களை உண்டு பண்ணாதபடி சமாதானமாக நாடுகளோடு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அரசாளத்தக்கதாக அவரையும் உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். அன்பின் தேவனே, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். ஒன்றுமே மறவர்கள் இல்லையா ஐயா. உங்களோட பிள்ளைகள் ஆண்டு உங்களோட பிள்ளைகள் உங்களோட அச்சம் வளர்வதற்கென்று இன்னும் அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உணர்த்தி வழிநடத்தும் ராஜா. உணர்த்தி வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த கனடா தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம். அவர் எந்த அளவில் உங்களை நேசிக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது ஐயா. இந்த கனடா தேசத்தில் உலக மக்கள் எல்லாரும் வந்து சரணடைந்து ஆண்டவரே இருக்கும் இந்த தேசத்தைக்கு நீங்க தான் பரிசுத்தப்படுத்த முடியும் ஐயா, பரிசுத்தப்படுத்த முடியும். சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதை போட்டடித்து விடாதபடி உங்களோட பிள்ளைகள் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து உங்களோட மகிமையை கண்டுகொள்ளுகிறவர்களாக உங்களை அறியாதவர்கள் அந்த மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் ஐயா பெரிய பெரிய காரியங்களை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். ஒவ்வொரு சபைகளையும் பொறுப்படுங்கிறாய். எந்தெந்த பாஷையில் உங்களை ஆராதித்தாலும் ஒவ்வொரு சபைக்கும் நீங்க தான் சபை தலைவர் ஐயா. அவர்கள் அந்த சபைகளை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் நடத்தத்தக்கதாக ஆண்டவரே கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் பிறந்து கொள்ள அந்த தேசமாகிய அந்த சிறிய தீவுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். அந்த தீவில் அண்டையில் இருந்த பகமைகளை போக்கி மக்கள் ஓரளவு மன ஆறுதலாக வாழத்தக்கதாக நீங்கள் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அந்த இப்பொழுது ஆளும் அந்த அனுராவை பொறுப்படுங்கிற ராஜா. ஆண்டவரே, அனுரா அந்த மனதில் நீங்கள் ஒரு நீதி உள்ளவராக இருந்து தமிழ் சிங்களவருக்குள் சம அந்த உரிமையை கொடுத்து ஆளத்தக்கதாக நீங்கள் அவரோடு பேசினதுக்காக நன்றி. ஆனால் இப்படி இருந்தாலும் என்னும் அவர் ஆண்டவரே விக்கிரங்களை தான் மனுஷரையும் விக்கிரங்களையும் தான் ஆராதிக்கிறார். அதிலிருந்து அந்த உங்களால் தானையே அந்த அனுராவை விடுவிக்க முடியும். இன்னும் விதிக்கிறாங்களை அறியா பேசாத விக்கிரங்களை நாட்டி அதுக்கு பணத்தை செலவழிக்காதபடி அந்த மூட நம்பிக்கையிலிருந்து அனுராவ விளத்த முடியும் ஐயா. எல்லாவற்றுக்கு மேலாக உங்களை அவர் இவன் உள்ளதுவன் நீங்கள் என்றதை அவர் ஏற்றுக்கொள்ள ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும். அவருக்கு எதிராக எழும்பும் எல்லா விதமான அந்தகார சக்திகளையும் உங்களால் நொறுக்கி தள்ள முடியும் ஐயா, அதுக்கு தள்ள முடியும். அதுக்காக நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகள் சுதந்திரமாக அந்த தேசத்திலிருந்து உங்களை ஆராதிக்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர அந்த பெரிய ஆசீர்வாதத்துக்கு அற்புதத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, சபை தலைவர்களை ஆசீர்வதிங்கோ. இவர்களுக்குள் இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பகுத்துற நாவியையும் கொடுத்து அந்த மக்களை அந்த சபைகளை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக அனுதினமும் உங்களை அறியாமல் பிரமச்சத்தை இருக்கும் ஆத்துமார்களும் வந்து சேரத்தக்கதாக ஒவ்வொரு சபையும் ஒளியுள்ள சபைகளாக உங்களால் வைத்து நடத்த முடியும். ஆண்டவரே, பேர் பேராக பொறுப்படுங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்த தேசத்தில் ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை ஆண்டவரே காணத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எங்கெங்கெல்லாம் நாட்டப்பட்டிருக்கிற சபைகளையும் தள்ளாடாதபடி வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக, குன்றின் மேல் தீபம் போல ஒவ்வொரு சபைகளும் இருக்கத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. சபத்தலைவர்களையும் பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்கோ, உங்களோட அபிஷேகத்தினால் நிறைத்து காத்து கொள்ளுங்க ராஜா, காத்து கொள்ளுங்கோ. என்னும் ஆண்டு விடை இவ்வளோ திரு வருஷ காலமாக இந்த பிறந்து வளர்ந்த இடத்துக்கெல்லாம் போய் போகாமல் இருந்த எத்தனையோ ஆத்துமாக்கள் நான் பிறந்து வளர்ந்த தேசத்துக்கு போய் அதை பார்த்து அனுபவித்து வரத்தக்கதாக நீங்க கொடுத்த அந்த வசதிக்காக, அந்த சுதந்திரத்துக்காக, அந்த ஆறுதலுக்காக, அந்த பகைமைகளை நீக்கி நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிடைப்பைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அந்த அந்த தீவை பொறுப்படுங்க ராஜா. ஆண்டவரையும் கூட சிலுவக்கொடிய சிங்கக்கொடிய அல்ல, சிலுவக்கொடி பறக்கத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்க இன்னும் விக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றையும் நொட்டிக்கு, விக்கிற தோப்புகளை நொட்டிக்கு உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். கோடி கோடி கோடி சிலர் வேற நீங்க கூட்டிக் கொண்டு போய் சேர்த்தது கூடத்தானே அப்பா. அந்த தேசத்தில் ஆண்டவர பாடசாலைகளையும் ஆலயங்களையும் ஆண்டு விரே வைத்தியசாலைகளையும் அவர்கள் கட்டினது கூடாது. இன்றும் அதுகள் இயங்கிக் கொண்டிருக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர அந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அதே போல் தொடர்ந்தும் ராஜா உங்களோட பிள்ளைகள் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் குலாக்கியத்தை உண்டு பண்ணி அந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். இவ்வளவு அற்புதம் செய்த தேவன் பகமே சிங்களவருக்கும் தமிழருக்கும் உண்டு பண்ண பகமை கூடாக உலகம் முழுதும் ஆண்டு ராத்து மாக்களை சிறடைக்க பண்ணி இப்பிரபஞ்சத்தில் இருந்தவர்களை உங்களை நேசிக்கத்தக்கதாக இவன் உள்ள தேவனை கண்டுகொள்ளத்தக்கதாக தொட்டு குணமாக்கின தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி. இது கூடாக உங்களோட ஊழியத்தை இருந்து எங்கெங்கெல்லாம் இருந்து செய்கிறார்களோ உங்களோட அபிஷேகப்பட்டப்பட்ட ஊழியர்களையும் அவருடைய சந்ததியையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய சபைகளையும் ஆசீர்வதித்து காத்து ராஜா. அவருடைய பிரயாசங்களுக்கூடாக இன்னும் அந்த தேசத்துக்கு நன்மை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீங்க பலித்து வழிநடத்தி கொண்டு வர அந்த ஆசீர்வாதத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் அப்பா. உங்களோட பிரதானமான கற்பனைகளுக்கு இரண்டு கற்பனைக்கு கீழ்ப்படிந்து உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உன்னை நேசிக்கின்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கையின் பிரியாசங்களில் இருந்து ராஜா ஆண்டு அந்த தேசத்துக்கு கை கொடுத்து எத்தனையோ ஆத்துமாக்களை போஷித்து கொண்டு வர கிருபைக்காக, படிப்பித்து படிப்பிக்கத்தக்க வழி வசதிகளை கொடுத்து கொண்டு வர்றதுக்காக உங்களுடைய அன்பை இவ்வளவு தூரம் பாராட்டத்தக்கதாக பாய்த்து கொண்டு வர ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். என்னும் அந்த தேசத்தை நீங்கள் அந்த ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. உங்களை அப்பா உங்களை நேசிக்கத்தக்கதாக போராட்டமோ எல்லாவற்றையும் நிப்பாட்டி சமாதானத்தோடு உங்களை நேசிக்கத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுத்திக்கிறோம். இந்த நாளில் பிரியாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்காக உங்களை நிறுவோம். என்னென்ன நோக்கத்தோடு ஆண்டவரே பாடசாலை இந்த கேட்டா தேசத்தை பாடசாலை விடுமுறையில் ஐயா ஆண்டவரே இந்த விடுமுறையில் இருக்கும் பிள்ளைகளுடைய நேரங்களை நீங்க பொறுப்படுத்த அவருடைய நேரங்களை கொள்ள கொண்டு உங்களுக்கு பிரியமில்லாத இதையும் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. என்னும் ஆண்டு வரே பிரயாணம் பண்ணும் ஒவ்வொருவருக்கும் பிரயாண வசதியை உண்டு பண்ண தேவனே, எல்லாவற்றுக்கும் இல்லாத உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வேணும் என்று பிரயாணம் பண்ணும் பிள்ளைகளே, உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு பகிர வேணும் என்று பிரயாணம் பண்ணும் பிள்ளைகளே, எங்கு போனாலும் எதில் பிரயாணம் பண்ணினாலும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. பிரயாண வசதியை உண்டு பண்ண காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு கார்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ கோச்சிலயோ பிளேன்லயோ எதில் பிரயாணம் பண்ணாலும் அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக பாதுகாப்பா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் வழிநடத்த வேணும். உறங்காமல் தூங்காமல் விழுத்த வண்ணம் வழிநடத்துறது எங்கள் தேவனே. பொல்லாங்கன் பொல்லாங்களை செய்யாதபடி ஆண்டு அவர கைகளையும் குறுக பண்ணி உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இந்த மீதியான சங்கம மொழியிலேயே பொறுப்படுங்க ராஜா. எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ அவர்கள் வந்த நேரத்துக்கு தடதாமதமின்றி உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக நீங்க வெற்றியோடு வெற்றியோடு ஜீவன் உள்ள தேவனே, உயிர் உள்ள தேவனே, உங்களோட உயிர் தெழுந்த வல்லமை கூடாக இதை நடத்தி முடிக்க வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களொருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய்மை செலுத்தி இயேசுவனும் உயிர் உள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்திரி கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்திர தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நாளைய நாளிலே இதே வேளையிலே ஜப வேளையிலே திரும்பவும் சந்திப்போம். அதுவரையும் தேவச மாத குறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ.
1: ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவில் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்திரதாமே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்த சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. கேட்கப்பட்ட ஜபங்களை கத்தர் கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளை வாழ்த்துக்களையும் ஊழியர் கூறிக்கொண்டு விடைபெறுவோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: ஆமேன். காட் பிளஸ்.
0: காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரமும் ஜப வேளையில் இணைந்திருந்தோம். நாங்கள் அடுத்து ஒரு ஒரு பாடலோடு இணைந்த பொழுது தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி ஏப்ரஹாம் அவர்கள் இணைவார்கள்.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரம் 14 வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் நீண்ட நாள் ஜபங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பதில்களை பெற்றுக்கொள்கிற நாளாய் கர்த்தர் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேக தங்களின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பல போராட்டமான சூழ்நிலைகளுக்கு எவ்வளவோ ஜபித்தும் இன்னும் பதில் வரவில்லையே என்றும், என் ஜபங்களை கர்த்தர் கேட்கிறாரா என்கிறதான பல கேள்விகளுடன் சோர்ந்து போனவர்களாய், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நன்மையான உத்தரவு வராதா என்று காத்திருக்கிறவர்களே, உங்களின் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே விசுவாசித்து உறுதியாய் ஜெபியுங்கள். உங்களின் எல்லா ஜெபங்களுக்கும் பதில் பரலோகத்திலிருந்துதான் வருகின்றது. ஆகவே இன்றைய நாளில் பரலோகம் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிற நாளாய் ஜபங்களுக்கு பதிலை தரும்படிக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து ஆயத்தமாக்கப்பட்ட பதில்களை ஜபத்தினாலே விசுவாசித்து பெற்றுக்கொண்டதை குறித்து தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22 அதிகாரத்தில் ஆபிரகாம் தன் ஒரே மகனை கர்த்தரிடத்தில் ஆணையிட்டதின்படி ஒப்புக்கொண்டதின்படி பலியிட அழைத்து கொண்டு போகையில், ஈசாக்கு அதை அறியாதவரா

0: சரீரத்தின் வியாதியினால் உண்டான பலவீனங்கள், பற்றாக்குறைகள், எதிர்பார்த்திருக்கிறவைகள் கிடைக்காததினால் உண்டான விரக்திகள் போன்ற சூழ்நிலைகளில் கடந்து போய்கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களின் ஜபத்தின் நிலையை மாற்றுங்கள், விசுவாச ஜபமாக மாற்றுங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் வரும்படி ஆயத்தமாகுங்கள். ஆபிரகாமின் விசுவாசம் தன் மகனை தகன பலிபீடத்தில் பலி கொடுக்கும் வரையில் செயல்பட்டது என்பதை அறிகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் தன்னையும் தன் மகனையும் குறித்து வாக்கு பண்ணினவர் அப்படியே செய்வார் என்ற நம்பிக்கையும் உறுதியும் ஆபிரகாமின் விசுவாச பாதையை உறுதியாக்கியது. ஆகவேதான் ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈராகிய கர்த்தர் யாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று. இன்றைக்கும் உங்களின் ஜெபங்களையும் கர்த்தரின் பலிபீடத்திற்கு கொண்டு செல்லும் பொழுது விசுவாசத்தில் உறுதியாயிருந்து கர்த்தர் யாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று ஒப்புக்கொடுங்கள். உங்களின் ஜெபங்களும் கேட்கப்படும், ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கின்ற பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைய நாளில் நீங்கள் கடந்து போய்க் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் ஆயத்தமாக்கப்பட்ட நன்மைகள், ஆசீர்வாதங்களை, சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி யெகோவா ஈரை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். உங்களின் வாழ்க்கையிலும் யெகோவா ஈராகிய கர்த்தர் இடைப்படுவார். உங்களுக்காய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசீர்வதிப்பார். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். பொழுது டொரண்டோ நேரம் 2 மணி. எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையிலே கத்துடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, வார்த்தைகள் மூலம் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கரத்திலே வார்த்தைகளையும் ஊழியரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிதா குமாரன் பிரசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். ப்ரைஸ் லோ பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லோ.
1: ப்ரைஸ் லோ பாஸ்டர்.
2: ப்ரைஸ் லோ.
1: பாஸ்டர் ப்ரைஸ் லோ.
2: ஆ ப்ரைஸ் லோ.
1: நீங்க பேசுறது கேட்கல பாஸ்டர்.
2: அப்படியே
1: சார் நிக்கிறீங்களா? மைக்கில் எதுவும் தடை இருக்கிறதா? மைக் ஓன்ல இருக்கு. ப்ரைஸ் லார்ட்.
3: ப்ரைஸ் லார்ட். கேக்குதா?
1: பேசுறது கேக்குதா பாஸ்டர்?
3: ஆ கேக்குதா? எனக்கு

0: Praise the Lord.
1: Pardon, Namisham.
0: Pastor, நீங்க பேசுறீங்களா? நம்முடைய ஆடியோல பேசுறீங்க.
2: ஹலோ.
0: ஆமென்.
2: ஹலோ, கேக்குதா?

0: Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு. பாஸ்டர் இணைந்திருக்கிறார், பேசவில்லை. ஆமீன். பேசல பாஸ்டர்.
1: ஆ, கேக்குதா?
0: Praise the Lord.
1: Hello.
0: Amen.
1: Praise the Lord.
0: Amen. Amen. அப்படி நில்லுங்க பாஸ்டர்.
2: Recording in progress.
0: ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் உன் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையிலும் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்க. ஆமீன். காட் பிளஸ்.
1: ஆமீன். ஆமீன். ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நினைவு நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், மேன்மையானவர், மகிமையான தேவன். நமக்குண்டு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்த தேவன் நமக்குண்டு. ஆமேன். எல்லா விதத்திலும் வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைய நாளிலும் அவருடைய வார்த்தையை தியானிப்போம். நிச்சயமாக அவர் பெற்றுக் கொடுத்த யாவும் நம்மை வந்து மேற்கொள்ளும், அதிலே பலகி பெருக பண்ணும். ஆமேன். எடுப்போம், ஜபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன உண்மை உள்ள தேவன், உண்மையாகவே நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுவே எங்களுடைய அனுதின தியானமா இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய அனுதின தியானமா இருக்கட்டும். பரலோக ராஜ்யம் முதலாவதாக ப்ரியோரிட்டியாக எங்களுடைய வாழ்க்கையில இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வார்த்தை மேற்கொண்டு ஈர்ப்பிக்கட்டும், புதுப்பிக்கட்டும். நீர் பெற்றுக் கொடுத்த யாவற்றிலும் பலகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். ஆமேன். ஆமேன். வாசிப்போம். சங்கீதம் 19:14 இப்படியாக சொல்லுகிறது: என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அப்ப கவனியங்கள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனுடைய வேண்டுதல் என்ன? என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நினைவுகள் என்ன செய்யட்டும்? உமக்கு பிரியமுள்ளதாய், உம்முடைய சித்தத்தின்படி இருப்பதாக என்று இங்கே அவர் ஜெபிக்கிறார். கவனியுங்கள், அவர் எப்படி தேவனை பார்க்கிறார்? என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே. அப்ப கவனியுங்கள், அவர் தன்னை எந்த சூழ்நிலையிலும் இருந்து மீட்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், விடுதலையாக்குற தேவன். ஆகவே என்னுடைய வாயின் வார்த்தைகள், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் சரியாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமுள்ளதாய், அவருடைய வார்த்தையின்படி, அவர் பெற்றுக் கொடுத்த விடுதலையின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பேசுகிறார். அநேக வேளைகளிலே எங்களுடைய இதயத்தின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தையும் ஒன்றுக்கொன்று முரண்படுகிறபடினால்தான் அநேக காரியங்களிலே அநேக காரியங்களை பெற்றுக் கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். தேவன் ஏதோ நமக்கு கொடுக்கவில்லை என்பது கிடையாது. அவர் எல்லாவற்றையும் கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி இருக்கிறார். இனிமேல் தான் அவர் ஏதாவது செய்து, ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு, ஏதாவது ஏதாவது என்று ஒரு பாடல் இருக்கு. அப்படி அல்ல, தேவன் ஏற்கனவே ஏதாவது ஏதாவது என்ற சூழ்நிலைகள் அல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் அவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளும். எங்களுடைய வாயின் வார்த்தை, ரெண்டு காரியம் இங்கே சொல்லுகிறார், கவனிங்க, வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. உமக்கு பிரியமுள்ள வார்த்தையை நான் பேச வேண்டும், உமக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை நான் தியானிக்க வேண்டும். சத்துருவானவன் சொல்லுகிற பொய்களை அல்ல, என்னுடைய சூழ்நிலைகள் சொல்லுவதை அல்ல, பிசாசினால் கொண்டு வரப்பட்ட என்னுடைய சூழ்நிலைகள் சொல்லுவதை நான் தியானிக்க கூடாது, பேசக்கூடாது. என்னுடைய பிரச்சனைகளை நான் தியானிக்க கூடாது, பேசக்கூடாது. மாறாக தேவன் என்னத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நான் தியானிக்கிறவனாய் பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட வெற்றியை எனக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை தியானிக்கிறவனாய் பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். பிசாசு என்னோடு கூட இருக்கிறது என்று விசுவாசிக்காமல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசித்து பேச வேண்டும். ஆமென். அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் தங்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லாமல் தேவன் எங்கேயோ இருக்கிறார், ஆகவே அழுது குளறி கண்ணீர் வடித்தால்தான் ஏதாவது நடக்கும் என்று அநேகர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது தவறு. தேவன் வாக்கு பண்ணினவர் பண்ணினதுதான். ஒரு வேளை அநேகர் நினைக்கலாம், அந்த வார்த்தைகள் அப்போஸ்தலர்களுக்கு தான் அவர் சொன்னார், உலகத்து முடிவு பரியந்தமும் சதா நாட்களில் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு சொன்னார். ஆனால் நம்மோடு இருப்பாரோ இல்லையோ தெரியாது என்று நாங்கள் நினைப்போமானால் மிக பெரிய தவறு விடுகிறோம். அப்படி பார்க்க போனால் வேதத்திலே சொல்லப்பட்டவைகள் எல்லாம் முன்னாடி இருந்தவர்களுக்கு தான் சொல்லப்பட்டது என்றுதான் எடுக்க வேண்டும். அப்படியானால் எங்களுக்கு எதுவுமே சொல்லப்படவில்லை என்றுதான் எடுக்க வேண்டும். ஆனால் யாருக்கு என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகள் எங்களுக்கும் சொந்தம் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால்தான் தேவனுடைய சித்தங்களை, தீர்மானங்களை எங்களால் நிறைவேற்ற முடியும். இப்ப பார்ப்பீர்களானால் தேசத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது என்று வைப்போம். அந்த சட்டம் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த காலத்தில் இருக்கிறவர்களுக்கும் அந்த சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவ வார்த்தைகள் எல்லாம் சட்ட திட்டங்களை போன்றது. ஒருவேளை சட்ட திட்டங்களை கூட என்ன செய்திருவாங்க, சில காலங்களுக்கு பிறகு மாற்றி விடுவார்கள். இங்கே யூகேல இருக்கிற கிங், அவர் வந்து கிறிஸ்தவத்தை என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பேன் என்பதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய, இந்த ராஜாவினுடைய பொறுப்பு. கிறிஸ்தவத்தை, அதனுடைய நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம் என்பதுதான் சட்டத்திலேயே இருக்கிறது. அதை கூட என்ன செய்திருக்கிறார், இப்பொழுது இருக்கிற கிங் மாற்றி அமைத்து எல்லா சமயங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையை நான் பாதுகாக்கிறவன் என்று சொல்லி அவர் என்ன செய்திருக்கிறார், வேற தேசங்களிலே மணியை வாங்கிட்டு என்ன செய்திருக்கிறார், இப்படியான சட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே இந்த தேசங்களுடைய சட்டங்கள் கூட என்ன செய்ய முடியும், ஒருவேளை மாற்றப்பட முடியும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் மாற்றப்பட முடியாதவைகள். ஆமென். ஆகவே அவர் சொன்னது சொன்னதுதான், செய்து முடித்தது முடித்ததுதான். அப்ப எங்களுடைய தியானம் அவர் செய்து முடித்ததை வைத்து இருக்க வேண்டும். எங்களுடைய பேச்சுக்கள் அவர் செய்து முடித்ததை நாங்கள் பேச வேண்டும். அவர் செய்து முடித்ததை நாங்கள் தியானிப்போமானால் நிச்சயமாக அவர் செய்து முடித்ததையே நாங்கள் பேசுவோம். ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ரோமர் 10 இதிலே நாங்கள் வாசிக்கிறோம், எண்ணத்தை விசுவாசித்து எங்களுடைய இதயத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை பண்ணுகிறோமோ அதுதான் நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் சரியாய் விசுவாசித்து சரியாய் பேசினால், அவர் செய்து முடித்ததை விசுவாசித்து நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாக தேசத்திலே எழுப்புதல் உண்டாயிருக்கும், நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் உண்டாயிருக்கும், அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுதினமும் காண்கிறவர்களாக நாங்கள் இருப்போம். ஆமென். சங்கீதம் 104:34 வசனம், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர், அடிக்கிறவர், தண்டிக்கிறவர், என்னை அழிக்கிறவர் என்பது அல்ல மெய்யான தியானம். சரியாக தேவனை புரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் முழு பைபிளையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இங்கே அங்கே ஒரு வசனங்களை வாசித்து விட்டு என்ன செய்யக்கூடாது, அதை வைத்து வேத வசனத்தை மொழிபெயர்க்க கூடாது. வேத வசனத்தை முழுமையாக அறிந்து என்ன செய்ய வேண்டும், தேவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். ஆக வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமா எங்களுக்குள்ளே சமாதானம் சந்தோஷம் பெருகாவிட்டால் அதை வாசிக்க வேண்டிய விதமாய் நாங்கள் வாசிக்கவில்லை என்ற அர்த்தம். வாசிக்க முன்பதாகவும் நான் எப்படி இருக்கிறேன், கவலையோடு இருக்கிறேன், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறேன், வாசித்த பிறகும் அதே மாதிரி இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த வார்த்தையோடு நான் ஒரு இணைப்பை ஏற்படுத்தவில்லை. ஆகவே அந்த வார்த்தை என்னை மேற்கொள்ளவில்லை. அந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பேனானால், அந்த வார்த்தையோடு என்னை இணைத்து கொள்வேனானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்பேன். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். இது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு அநேகர் நாங்கள் அழுது குளறு கண்ணீர் வடிக்கிறோம், பிசாசானவன் சந்தோஷப்படுகிறான். ஆனா நாங்கள் தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று விசுவாசிப்போமானால் நிச்சயமா எங்களால் அவருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஆமேன். எசாயா 26:3 வசனம், உம்மை உறுதியாய் பற்று கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினான் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஆமென். தேவனையே நாங்கள் நம்பி இருப்போமானால் எங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே சமாதான சந்தோஷம் பலகி பெருக வேண்டும். ஆமென். எடுப்போம், வாசிப்போம். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் லூக்கா 15:17 24 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. அப்ப கவனிங்கள், எப்படி அவனுக்கு புத்தி தெளிக்கிறது என்று சொன்னால், தேவனை குறித்து அவன் நினைக்கும் பொழுது, என்னுடைய தகப்பன் யார், என்னுடைய தகப்பன் எப்பேற்பட்டவர் என்பதை அவன் தியானிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய சூழ்நிலை மரணப்படுக்கையில் இருக்கிற சூழ்நிலையா இருக்கிறது. இன்றைய நாளிலும் அனைவருடைய சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே சில பேர் மரணப்படுக்கையிலும் சில ஹாஸ்பிட்டலிலும் கூட நீங்கள் படுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கவனியுங்கள், அந்த சூழ்நிலையிலே அவன் என்ன செய்கிறான் என்றால் தகப்பனுடைய குணாதிசயங்களை தியானிக்கிறான். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஒரு மேன்மையான தகப்பன். அவர் என்ன செய்கிறவர், கூலிக்காரனுக்கு என்னவா அவர் அவனை நடத்துகிறார், பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது என்றால் பூர்த்தியான ஆசீர்வாதம், எந்த குறைவும் இல்லாத ஆசீர்வாதத்தை ஈவன் வேலைக்காரருக்கே கொடுக்கிற தேவனாய் தகப்பனாய் அவர் இருக்கிறார். நானும் பசியினால் சாகிறேன். அப்ப கவனியுங்கள், இப்பேற்பட்ட ஒரு தகப்பனுடைய மகன் நான் இப்படி இருக்கிறேனே என்று அவன் சிந்திக்கிறான். ஆனால் அநேகர் நாங்கள் தவறாய் நினைக்கிறோம், தகப்பன் தான் இப்படி ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தகப்பன் தான் எங்களை கொண்டு போய் இப்படியாக மரண படுக்கையில் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் தவறாக நினைக்கிறோம். ஆனால் இவனுடைய நினைப்பை கவனியுங்கள், எப்படிப்பட்ட நினைப்பு அவனுக்கு இருக்கிறார் என்றால், என்னுடைய தகப்பன் வேலைக்காரரையே ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு அவர்களை விசாரித்து அவர்களை பராமரித்து அவர்கள் எல்லோரையும் பூரிப்புடையவர்களாக மேன்மையாக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவர்களுடைய தேவைகள் நாம் சந்தித்து அவர்களை பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர்களை வேதனைப்படுத்தி, துன்பப்படுத்தி, கவலைப்படுத்தி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை கொடுத்து, வேலைக்கு மேல வேலையை கொடுத்து, அடிமைத்தனத்துக்கு மேல அடிமைத்தனத்தை கொடுத்து அப்படியாய் நடத்துகிறார் என்று அவன் தவறாக தியானிக்கவில்லை. ஏனென்றால் அப்படியாக அவன் தன்னுடைய தகப்பனை பார்க்கவில்லை. அவனுடைய வார்த்தையை கவனியுங்கள். அவன் என்னத்தை தியானிக்கிறான்? கூலிக்காரர் எத்தனையோ பேர் பூர்த்தியாக சாப்பாடு இருக்கிறது, பிளண்டி. வேலைக்காரருக்கே என்னவா இருக்கிறது? பூரிப்பான சாப்பாடு இருக்கிறது, நிறைவான சாப்பாடு இருக்கிறது. ஆமென். நிறைவான ஆசீர்வாதம் இருக்கிறது. நானோ பசியினால் சாகிறேன். அப்ப இது நான் சொந்த மகன், இவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மகன் நானோ என்ன செய்திருக்கிறேன்? தவறான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்வேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கவனியுங்கள். அப்ப அவனுக்கு தெரியும், 100%க்கு 100% அவனுக்கு தெரியும், நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது பிதாவின் சித்தம் அல்ல, இது என்னுடைய தகப்பனின் சித்தம் அல்ல, நான் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிரச்சனை, வேதனை, துன்பம், கவலை, கண்ணீர், தடைகள், தாமதங்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், இவைகளை எல்லாம் என்னுடைய தகப்பன் தரவில்லை, இவைகள் எல்லாம் என்னை சாகடிக்கின்றன, எல்லாவற்றையும், என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விளக்க பண்ணுகின்றன, இது என்னுடைய தகப்பன் தரவில்லை, ஆனால் ஒன்று செய்வேன், நான் தகப்பனை நோக்கி போவேன், தகப்பனோடு கூட என்னை இணைத்துக் கொள்வேன். வேலைக்காரராய் இருக்கிறவர்கள் கூட தகப்பனோடு இணைக்கப்பட்டிருக்கிறபடினால் அவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்த குறைவும் இல்லாமல் இருக்கிறார்கள். ஆனால் நானோ குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். ஏனென்றால் தகப்பனோடு இணைக்கப்படவில்லை. ஆனால் நான் இணைக்கப்படுவேனானால், நான் இப்பொழுதே எழும்பி போய் அவரோடு இணைக்கப்படுவேனானால், நிச்சயமாக அவர் என்னை ஏற்றுக்கொள்வார், என்னை ஆசீர்வதிப்பார், மறுபடியும் நான் எழுந்து பிரகாசிக்கிறவனாய், தகப்பனோடு இணைக்கப்பட்டவனாய், அவருடைய உறவிலே இன்னும் அதிகமாய் பலிகி பெறுகிறவனாய் இருப்பேன் என்ற நிச்சயம் அவனுக்குள்ளே இருந்தது. நான் போய் தமிழ்நாட்டிலே ஜபிக்கும் பொழுது, நான் ஜபிக்கிற ஜபத்தினுடைய பதில் எனக்கு உடனே கிடைக்கும் என்ற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. ஆமென். அப்ப முதலாவது அவன் தேவனுடைய நன்மைகளை தியானிக்கிறான், தேவன் நல்லவர் என்பதை தியானிக்கிறான், தேவன் மன்னிக்கிறவர் என்பதை தியானிக்கிறான். மாத்திரம் அல்ல, எல்லா விதத்திலும் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்துகிற தேவன். ஆமேன். என்னை கொண்டு தேசங்களை, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை கொன்று மற்றவர்களை விடுதலை ஆக்குற தேவன். ஆமேன். எனக்கு தேவையான வரங்கள், வல்லமைகள், இவைகளை எல்லாம் கொடுக்கிற தேவன். இப்பொழுதோ வல்லமையற்றவனாய் நான் இருக்கிறேன், வேலைக்காரனாய் இருக்கிறேன், ஆனால் என்னை வேலைக்காரனாக அவர் ஏற்றுக்கொண்டால் கூட அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் என்று அவன் நினைக்கிறான். ஆகவே அவன் புறப்பட்டு போகிறான். தகப்பனார் என்ன செய்கிறார்? அவனை பார்த்து, தூரத்தில் பார்த்து எழுந்து ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி, கவனியுங்கள், மனதுருகி செயல்படுகிற தேவன். ஆமேன். ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்வேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். ஆண்டவருக்கு நன்றி. இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படியாக அநேகர் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களுக்கு தவறாய் தவறான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம். எசையாவிலே நாங்கள் வாசிக்கிறோம், 58:13 சொந்த வசனத்தை பேசாமல் தேவன் செய்து முடித்ததை பேசுவோமானால் நிச்சயமாக நாங்கள் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். ஆகவே அவன் சொன்ன இந்த காரியங்களை கேட்டு இந்த ஜபத்தின்படி அவர் பதில் அளிக்காமல் அவருடைய இதயத்திலே எப்பேற்பட்ட மேன்மையான மகிமையான காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ அவைகளை அவர் பேசுகிறார். ஆமென். ஆனால் தான் நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரிகை செய்கிற அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையின்படியே கிரிகை நடக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் வேண்டுவதன்படியல்ல, நாங்கள் நினைப்பதன்படியெல்லாம் அநேக வேளையிலே எங்களுடைய வேண்டுதலின் நினைவுகளும் தவறாயிருக்கிறது. ஆனால் மாறாக அதை விட மேன்மையான மகிமையான காரியங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆகவே அவன் அப்படி ஜெபம் பண்ணியும் தகப்பன் சொல்லுகிறார். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்டியையும் போடுங்கள். இந்த முத்திரை வந்து என்ன என்று பார்க்கிறோம். அது அதிகாரத்தை கொடுக்கிறது, வல்லமையை குறிக்கிறது மாத்திரமல்ல, பாதரட்சைகள் சுதந்திரத்தை குறிக்கிறது. ஆமேன். ஆகவே இவைகள் எல்லாம் மறுபடியும் அவனுக்கு ரீஸ்டோர் பண்ணப்படுகிறது. அப்பொழுது கொடுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அல்லேலூயா. அப்ப இப்பேற்பட்ட எண்ணமுடைய தேவன் நமக்குண்டு. ஆனால் இவைகளை அறியாமல் அநேக வேளைகளிலே நாங்கள் இருக்கிறோம். மூத்த குமாரன் தகப்பனை இப்படியாய் அறிந்து கொள்ளவில்லை, இப்படியாய் தியானிக்கவில்லை. ஆகவேதான் அவன் கேட்கிறான் தகப்பனிடத்திலே, இதோ இத்தனை வருஷமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இதுதான் அவருடைய சிந்தை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய சிந்தை இப்படியா இருக்கிறது. தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, தேவன் எனக்கு தரவில்லை, தேவன் ஒன்றோ ஒரு நாள் தருவார், இப்படியாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் ஏற்கனவே கொடுத்து விட்டார் என்று அறிவில்லாதபடினால் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளாய் வல்லமை நிறைந்தவர்களாய் தைரியமாய் ஒரு சுக இனத்தை பார்த்து வெளியே இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டா இருப்பதாக என்று பேச முடியாதவர்களாய் பேசாதவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு அவர் கொடுத்து விட்டார் என்ற அறிவில்லாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் மூத்த மகனை பார்த்து தகப்பன் சொல்லுகிற வார்த்தை என்ன? அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். இதை விட பெரிய காரியம் என்னென்றா, தேவன் மத்தேயு 28 என்ன சொல்லுகிறார், 18 தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களில். சொன்னவர் சொன்னதுதான், அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. அவருடைய மனதை யாரும் மாற்ற முடியாது. தேவன் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். ஆனால் எங்களுடைய தவறான எண்ணங்கள் என்ன செய்கிறது, எங்களுடைய ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், சுகங்களா இருக்கட்டும், வல்லமை வரங்களா இருக்கட்டும், இவைகள் வந்து நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்முடைய தவறான எண்ணங்களும் தவறான வாய் அறிக்கையுமே தடை செய்கிறது. நீர் எனக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை, இன்னொரு விதத்தில் சொன்னால் நீர் இன்னும் ஆசீர்வதிக்கவில்லை, நான் எல்லாம் உமக்கு செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீர் எனக்கு செய்யவில்லை. எவ்வளவு தவறான ஒரு அறிக்கை. தேவன் என்னை ஆசீர்வதித்து விட்டார், ஆதி ஆகமத்திலேயே என்னை ஆசீர்வதித்து விட்டார், அதற்கு பிறகு சத்ருவானவன் கொண்டு வந்த தடைகள் தாமதங்களை நீக்கும்படிக்கு அவரே பலியாக தம்மை செலுத்தி அவரே சாபமாகி எல்லா சாபத்திலும் இருந்து நம்மை விடுதலையாக்கி எல்லா வாக்கு தத்தங்களுக்கும் எங்களை சொந்தக்காரராக்கி எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொன்ன பிறகும் ஆண்டவரே அதத்தரையிலேயே இதத்தரையிலேயே தாருமையா என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த மைண்ட் செட், இப்படிப்பட்ட சிந்தையுடையவர்களாய் நாங்கள் இருந்து பேசுவோமானால், ஜெபிப்போமானால் நிச்சயமாய் பெற்று கொண்டவர்களாய், மற்றவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கிறவர்களாய், தேசத்திலே எழுப்புதல்களை கொண்டு வருகிறவர்களாய் இருப்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர் எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றாலும் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு உள்ளதெல்லாம் எங்களுடையது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். இது சாதாரண வார்த்தை அல்ல. இவைகளை செய்து முடித்தபடியினால் இதை சொன்னீர், இவைகள் வந்து எங்களை மேற்கொள்ளுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேற்கொள்ளுவதா, ஒவ்வொருவருடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அதற்கு தேவையான சகலத்தையும் செய்து முடித்தது மாத்திரமல்ல, உம்முடையதெல்லாம் எங்களுடையதாய் மாற்றி இருக்கிறீர். அவைகள் இன்றைய நாளிலே மேற்கொள்ளட்டும். நீ கொடுத்த ஆசீர்வாதத்திலே, உம்மோடுள்ள உறவிலே, உம்மை அறிகிற அறிவிலே, வரங்களிலே, வல்லமைகளிலே, உம்முடைய பிள்ளையாக செயல்படுவதிலே இன்னும் அதிகமாய் இவர்கள் பலிக்கு பெருகட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன்.
0: ஆமீன், ஆமீன். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை திரும்பவும் திரும்பவுமாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்காமல் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார், அதை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரை கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் பாஸ்டர். நாங்கள் திரும்பமாக நாளைய நாளில் இதே வழியிலே கர்த்தரை சித்தமானால் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
1: ஆமென்,
0: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரவும் நாங்கள் நேரடி ஒளிபரப்பில் இணைந்திருந்தோம். இந்த வேளையிலும் பாடல்களோடு இணைவோம். எங்களுடன் தேவ ஊழியர் ஊழியர் பாஸ்டர் அண்டன்ஸ் இல்லை இப்ரஹாம் அவர்கள் தேவ செய்தி எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரை ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம். ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன்.

0: கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போய்த்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணும்ங்கிறது முதல்ல போதிச்சேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனார், வைத்தார், கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரம் மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆகிடுச்சு. அதனால் அநேகம் இருக்குது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இதை யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்னா யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பிறந்துருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்த பண்ணியதாக போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால் நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீ ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. அப்போ நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்கள். மனுஷனை ஒன்றும் இல்லாமாக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்கள். ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்போ பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனால தான் வேலை கடினமாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் சாபம்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமாக வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்று இன்னொன்றை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமாக வேலை செய்து இந்த சாபத்திலே மத்தியில் வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதுதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்று யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பாய்ஞர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள். அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றுறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார், ஆனா இவனுக்குன்னே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு. வேற யார்ட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பாய்ஞர்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள். அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான், ராஜா ஆட்டி ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கத்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளை இடுகிறார், தயவை கட்டளை இடுகிறார். எல்லாம் பார்த்தோம். இப்போ ரூத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையாக இருக்கனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதில் நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்தில் வாழ்றா. மோவாபிய ஸ்திரீவ இஸ்ரேவேலில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாபில் வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவன், மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, 2 பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கே தான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்கே வர்றாங்க, வந்து அங்கே பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கத்தர் எப்படி தயவு பண்ணுறாரு, கத்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கத்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால் கத்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறாருன்னு? நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்க. கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கத்தர் எங்கே, அங்கே தான் இருக்கிறார். நீங்கள் பார்க்கல, சிலர் கேட்குறாங்க எங்கெங்க கத்தர், அங்கே தான் இருக்கிறார். நான் சொல்கிறேன் அங்கேயே தான் இருக்கிறார். உங்களுக்காக பேக்ரவுண்டில் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பேக் ஆஃபீஸும் செய்ய முடியாத வேலையை அவர் பிரமாதமாக செய்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்க. இந்த கதை ரூத்தின் கதை நீங்கள் வாஸ்து பார்க்கணும் பாருங்க. சின்ன கதை தான், ஆனால் அவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசலில் திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கத்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த பாவ உலகம் சாப உலகம், அதனால நான் இப்படி தான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கத்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கத்தர் ஒன்றும் கஷ்டத்தை உண்டாகிறது இல்லை. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாகுது. அது உலகத்தில் நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்தில். ஆனால் கத்தர் மீட்பராக இருக்கிறார். நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்போ போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா வந்து கத்தர் எப்படி தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமா போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 காரியங்களை முக்கியமா உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போறேன். இந்த கதையில இருந்து 2 காரியங்கள் முக்கியமா. ஒன்னு, இந்த இது 3 பேருடைய கதை. ஆக்சுவலா வெறும் ரூத்தினுடைய கதை இல்ல, ரூத்தின் தான் பேரு, புத்தகம் பேரு. இதுல 3 பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ் ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த 3 பேருடைய கதை
1: இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாசை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான், அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா அப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போறோம், எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குன்னே டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்று போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் என்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. முதலாவது போவாஸை பற்றி பார்ப்போம். போவாஸ் அவனை ஏன் ஒரு சிறந்த முதலாளி என்று சொல்லுகிறோம்னு சொன்னால் பல காரணங்கள். அது முதலாவது காரணம் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன, அவன் எப்படி தலைமைத்துவம் வைக்கிறான்னா மற்றவர்களுக்கு சிறந்த விதத்தில் மரியாதையை கொடுக்கிறவனா இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கு ஓனர்னா ஒரு பெரிய முதலாளினா அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் என்றால் அவனை யாரும் சாதாரணமாக யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி ரொம்ப துச்சமாக நினச்சி அப்படி நடத்துவான். அப்படி தான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போல தான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம். ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, ஆனால் இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எப்படி அவர்களை கிரீட் பண்றான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னுடைய வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவரை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்லை வெறும் ஆர்டர் கொடுக்குறவனாக இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்ட அவனாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுகிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்துக்கிட்ட சொல்கிறான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதுலே குடிக்கலாம். தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள். ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்கே மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இளக்காரம், ரொம்ப ஒரு சீப்பாக நினைப்பாங்க, ரொம்ப ஒரு சாதாரணமாக நினைச்சு கேவலமாக நினைக்கிற ஒரு ஊர் இஸ்ரேல் ஜனங்கள். மோவாபியரை ரொம்ப கேவலமாக எண்ணினார்கள். அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனஹீனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்கிறான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வராங்க, அந்த தண்ணியிலேயே நீயும் குடிக்கலாம். அவன் தயங்குறா, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு சொல்கிறான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது, அவனுடைய மரியாதையை பாருங்கள், எப்படி மரியாதையோடு நடத்துகிறான்னு. அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த வார்க்கோதுமையை தூற்றுகிற வேலையில் ஈடுபடுகிறான். தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். அந்த களத்திலே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். 14 வசனம் சொல்லுது, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்ப இவன் வந்து பெரிய செல்வந்தன். 2 அதிகாரம் 1 சொல்லுது, அதாவது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவனை எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஆஸ்திக்காரன் இல்ல, மிகுந்த ஆஸ்திக்காரனாக இருந்த போவாஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனா தன்னுடைய ஊழியக்காரரை அவ்வளவுதான் கவனிக்கிறான், அவர்களுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துகிறான், அவளை வாழ்த்துகிறான், அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், தண்ணி குடி கூட ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோட சாப்பிடுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். எப்படி நடந்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷரை பற்றியும் ஒரு உயர்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷரை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மரியாதையும் கனமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வேதவசனத்தின் போதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சி கல்ச்சர் வந்து பைபிளோட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க ஆணுக்கு தான் கனம், பெண்ணுக்கு வந்து கனமெல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. பைபிளை வாசித்து பாருங்க, 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படியே எழுதியிருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதின பேதுரு. இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் இயக்கங்கள் உரிமைக்கு போராடுற அந்த இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு அவரு. அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறார் பாருங்க. வெள்ளம் சொல்றாங்க பைபிள் பழமையானதுன்னு, அவர் எழுதிட்டாரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்றார். சிலர் நினைக்கிறாங்க மனைவிக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லைன்னு, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, ஆண்களுக்கு தான் மரியாதை தேவைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பாருங்க, ஒரு நல்ல பிலீவர் மாதிரி செயல்படுறான் அவன். கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கி இருக்காருன்னு தெரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேணும்னு அப்படி அந்த விதத்தில் செலுத்துகிறான். கொஞ்சம் பாருங்க, அதை 5 வசனத்தில் பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடைய இவள் என்று கேட்டான். புதுசா வந்திருக்கா இவ, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நவமிட்டு சொல்லிட்டு போறான், நான் போறேன், கர்த்தர் யார் கண்ணிலையாவது தயவு கிடைக்க பண்ணுவார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்பி தான் போறா. போனா இவன் கண்ணில் படுறாவ, பட்ட உடனே இவன் சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்கிறான், யாருப்பா அந்த பெண்ணு புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறான். 6 வசனம், அறுக்கிறவர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. சொல்றான் யாருன்னு, அங்கிருந்து வந்த மோவாபிய பெண்ணுங்கிறத தெரிந்து கொள்றான். அப்புறம் சொல்றான், அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அவன் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டா, எதுக்கு பர்மிஷன் கேட்டா, அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அரிக்கட்டுகள் இருந்து சிந்தினதை பொறுக்கி கொள்ளும்படியா கேட்கிறார். இப்படி ஒரு ப்ரொபிஷன் கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போறேன். அதான் 2வது பாயிண்ட் நான் சொல்ல போறது. அதாவது ஏழை எளியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேவனுடைய பிரமாணம் கொடுக்கிறது, அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை, அந்நியர்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்கு எந்த உரிமை, நாட்டில் நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைப்பாங்க அவங்க, அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுது. அப்ப நிலத்தை அறுக்கிறவர்கள் அறுவடை நேரத்தில் ஒட்ட அறுத்து எல்லாத்தையும் வலிச்சிடக்கூடாதுன்றாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விடுன்றாரு. வசனம் வாசித்து காமிக்கிறேன் பாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விட்டு வைக்கின்றாரு, மரத்திலேருந்து எல்லா காயும் பறிக்கும்போது சுத்தமாக வலிச்சிடாதுன்றார், கொஞ்சம் கடக்கட்டும் பண்ணுறாரு. ஏன், யாராவது தாய் தாப்பு இல்லாத பிள்ளை பசியில் வரும், பறித்து சாப்பிட்டோம், பறித்து எடுத்துகிட்டு போட்டோம், இந்த அறுவடையில் நீ எடுத்துக்கோ, ஆனால் கொஞ்சம் ஓரத்தில் விட்டு வை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தனியாக அறுவடை நடத்திக்கலாம், தே கேன் க்ளீன், அவங்களும் வந்து இங்கே பொறுக்கி கொள்ளலாம், எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த பொறுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக வந்து கேட்கறான். நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டுமா பின்னாடியே வந்து, ஏன்னா அந்நிய ஸ்திரீ வெறும் பொறுக்கி கொள்ளதான் முடியும், அங்கே வேற எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு நிலம் கிடையாது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே நான் வந்து பின்னாடியே இருந்து பொறுக்கிறேன்றா பர்மிஷன் கேட்டான்னு சொல்றான். எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து சூப்பர்வைசர் சொல்றான், எனக்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டா இவ அப்படின்னு சொல்றான். போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, இப்ப கவனிங்க இந்த இவனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்க. பாருங்க, இன்றைக்கு பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா சிலர் மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால, ஆண்களில் ஒரு குரூப் இருக்குது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறதுனால பெண்களுக்கு பொதுவாகவே பெரிய ஆபத்து இருக்கு. எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்க, ஒரு பத்து பேர்னா அல்ல ரெண்டு மூணு பேர் இப்படி இருக்கிறான். பாருங்க, பெண்களுக்கு என்ன தீமை செய்யலாம், அவர்களை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அவர்களை எப்படி கெடுக்கலாம், அவர்களை எப்படி பயமுறுத்தலாம், அப்படி எல்லாம் யோசித்து பெண்கள்னாலே ஒரு ஒரு பலவீன பாண்டம் நினச்சி அவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களை அட்வான்டேஜ் எடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுக்கு ஒரு குரூப் தனியாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால் பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, ராத்திரியில் போவேணான்றாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா போவாஸ் சொல்ற இந்த பெண்ணுக்கு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவன் சொல்ற கட்டளையெல்லாம் பார்த்தா அந்த சமுதாயம் அப்படி இதை விட இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு. போவாஸ் சொல்றான் ரூத்தை பார்த்து, பாருங்க எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளேக்கள் மகளேக்கள் மகளேன்னு அட்ரஸ் பண்றான், மை டாட்டர் லிசன் அப்படின்றான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இவ யாரோ ஒரு அந்நிய ஸ்திரீ, மோவாபிய பெண் இங்கே வந்திருக்க. மோவாபியர்னாலே ரொம்ப மோசமாக நினைப்பாங்க இஸ்ரவேலர். சொல்கிறான் மகளே கேளுன்றான், இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் மோவாபிய பெண்ணு, மகளே கேளுன்றான். என்ன இங்கே ஒரு காரியம் பாருங்க, இந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான் பாருங்க. எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையும் தன்னுடைய சொந்த மகளாக அல்லது சொந்த தாயாராக சொந்த சகோதரியாக நினைச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணா இவங்க வெளியே போகலாம், வரலாம், வேலைக்கு போகலாம், எங்கே வேணா வேலை செய்யலாம், எந்த பயமும் இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்ல போனால் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையுமே ஒன்று தங்களுடைய தாயாரை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சகோதரியை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சொந்த மகளை போல நினைக்கணும். அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் ஐடியல், அதுதான் பெஸ்ட்டு. இவன் பாருங்கள், இந்த பெண் யாரோ இதுவரைக்கும் அவனுக்கு பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியலன்னா என்ன, அவளும் என்னுடைய மகளை மாதிரி தான் நினைக்கிறான் சொல்லலாம். மகளே கேள், ஒரு மகளுக்காக எப்படி பாதுகாப்பாக ஒரு தகப்பன் பார்த்துக்குவானோ, அவளுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடிக்கு அவன் கவனிச்சுக்குவானோ, அதுபோல் ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்திலிருந்து பேசுகிறான். ஒவ்வொரு ஆணும் இதை உணரணும் பாருங்க. இதுதான் பிப்ளிக்கல் வே ஆஃப் திங்கிங், இதுதான் வேத வசனத்தின்படி எண்ணுகிற ஒரு விதம். நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்கிறான். மகளே கேள், எல்லா ஆணுமே பெண் யாரா இருந்தான்னா, எந்த வீட்டு பெண்ணா இருந்தான்னா, யாருடைய பெண்ணா இருந்தான்னா, யாருடைய மனைவியா இருந்தான்னா, நம்முடைய சகோதரியாக, நம்முடைய மகளாக, நம்முடைய தாயாராக நினைக்கும் போது இந்த உலகத்துல பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் இல்லை. இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகணும். பார்க்கும்போதே அப்படிதான் பார்க்கணும், நினைக்கும் போதே அப்படிதான் நினைக்கணும், அவங்களோட பேசும்போதே அப்படிதான் பேசணும், நடந்து கொள்ளும் போதே அப்படிதான் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாமல், எந்த பெண்ணும் பயப்படவே மாட்டாள், எதுக்கும் பயப்படவே மாட்டாள். இன்னும் கேட்டா எதுவும் ஒரு ஆபத்துனா யாராவது ஒரு ஆணை சொல்லுவாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா, ஏன்னா அவன் வந்து சகோதரியா நினைப்பான், தாயா நினைப்பான், மகளா நினைப்பான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை விட்டு விட்டு ஒரு ஆணை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாயிடுது. பாருங்க, ஒரு ஆணை பார்த்தாலே பயமா இருக்கு. எத்தனை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்காங்க தெரியுமா, அவர் மனநோய் மாதிரி ஆயிடுது. ஒரு ஆணை பார்த்தாலே பயம், ஏன்னா ஆண் இடத்துல பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறதுனால. ஆண்களை பொதுவாக ஆண்களை பார்த்தாலும் நல்ல ஆளாக இருந்தால் இவங்களுக்கு பயம், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகி விடுகிறது அவர்களுக்கு. பாருங்க, எந்த பிரச்சனைக்கு அங்கே இடம் இல்லை. ஒரு ஆண் தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வச்சுக்குவான்றது வழங்கும். சிலர் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்பிதாங்க பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு என்ன தெரியாமல் எப்படிப்பட்ட ஆள்னு கொஞ்சம் பார்க்கலாம். அம்மாவை கை ஓங்குறானா, புருஷனா எடுத்துக்கவே முடியாதானே. அம்மாவை மதிக்கிறது இல்லையா, அவன் புருஷனாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். அவன் வந்து மனைவியை அதை விட மோசமான நடத்துவான். சகோதரிய, தன்னுடைய சொந்த சகோதரிய அவன் மரியாதை இல்லாமல் நடத்துகிறானா, துச்சமாக நினைக்கிறானா, பெண்ணாக இருக்கிறதுனால அவளை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறானா, அவன் வந்து ஒரு புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். தன்னுடைய சொந்த மகளை நல்லா வச்சு பாதுகாத்து, அவளுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் செய்து, அவளை குறித்து கரிசனையாக இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய மனதில்லாதவனாக இருக்கிறானா, அதை பற்றி ஒரு அலட்சியமாக இருக்கிறானா, அப்போ மனைவி பேர்லையும் அவன் அலட்சியமாக தான் இருப்பான். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்திலாம் நிறைய பேர் தாங்களே மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க. இவங்களே நான் அவனை விரும்பினேன் இவனை விரும்பினேன் அப்படி என்னதான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணவாது தெரியணுமே நல்லா. எப்படிமா செலக்ட் பண்ணனா, வந்தாருங்க ஒரு கட்டை அடிச்சாரு பாருங்க மோட்டார் சைக்கிளில், அந்த கட்டை பார்த்தே எனக்கு அவரை தான் பிடிச்சது. துண்டு துண்டா கட் பண்ண போறான் பார்த்து. அந்த பேண்ட் பாருங்க, அது அப்படி இருந்ததுங்க. அந்த பேண்ட் அவன் மாட்டிருக்கிறத பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஐயோ கடவுளே, பெண்கள் வந்து சில நேரத்தில் அவங்க பிரச்சனைக்கு அவங்களே காரணம், யோசிக்கிறதே கிடையாது. யாரை கல்யாணம் பண்ணுறோம், இவன் தகுதி உள்ளவனா, இவன் கூட போய் நான் வாழ முடியுமா, ஒரு பெண்ணை வச்சு பாதுகாக்கக்கூடிய நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அவன்கிட்ட இருக்கா, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. பைபிள்லேருந்து அதை கற்றுக்கணும் பாருங்கள், அது தெரியலன்னா வாழ்க்கையில் பெரிய தவறுகளுக்கு ஆகிடுவோம். ஆளை பார்த்து எதுலேயும் இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. அவன் முடி இப்படி வெட்டியிருந்தாங்க, இப்படி இப்படி கோதி விட்டுருந்தான், எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாளைக்கு முடியெல்லாம் கொட்டிடும், அப்புறம் என்ன பண்ண போறீங்க? கொட்டின பிறகு எந்த முடியை பார்த்து எதை பார்க்கணும்னு பாருங்க, குணத்தை பார்க்கணும். எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், தாயை கனம் பண்ணுகிறானா, தாயை நல்லா கவனிச்சுக்கிறானா, தாயிட்ட கை ஓங்குறானா, தாயை நல்லா கவனிக்கிறவன் வந்து மனைவியும் நல்லா கவனிப்பான், சகோதரியும் மகளையும் நல்லா பார்க்குறானா, வேண்டியதெல்லாம் செய்கிறானா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அரணை போல் இருக்கிறானா, அவன் ஒரு கோட்டை சோர் மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நின்று அவங்கள பாதுகாத்துக்கிறானா, அப்போ அவன் வந்து ஒரு தகுதியான மாப்பிள்ளை. இந்த போவாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் பேச்சுலர், தகுதி உள்ள பேச்சுலர் பாருங்க, என்ன அருமையான ஆள். அவன் சொல்கிறான், மகளே கவனின்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேறு வயலில் போகாமலும் பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெசன் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இதெல்லாம் அதுக்கு தான் கோயிலுக்கு வரணுன்றது, வந்தால் தானே இதை கேட்க முடியும். சில நினைக்கிறாங்க, அப்பா நல்ல காலம் வந்தேன் இதை கேட்டேன். ஆகவே என்ன பேண்ட்டு போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், அவன் கலர் கலராக வாங்கிட்டு வந்து போடுவான், ஏன்னா அவன் வேற ஒன்றும் இல்லை, கலரை தான் காட்ட முடியும், மோட்டர் சைக்கிளை தான் காட்ட முடியும், இல்லை காரை தான் காட்ட முடியும், ஸ்டைலில் தான் காட்ட முடியும், குணத்தை காட்ட முடியுதான்னு பாருங்கள். குணம் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறான் அது ரொம்ப முக்கியம், பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சொல்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வாயிலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எப்படி சொல்றான் பாருங்க, அவளை பற்றி எவ்வளவு கரிசனை, யார் வீட்டு பொண்ணும், அந்நிய ஸ்திரீ, இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எவனும் என்னமோ பண்ணிட்டு போறான், இவ்வளவு இவனுக்கு என்ன வந்தது, நம்ம வேலையில வந்தா நம்ம வயல்ல வந்தா நம்மளால முடிஞ்ச சரி வேணா பொறுக்கிக்கொன்னு விட்டு போக வேண்டியதானே கிடையாது. அவன் சொல்றான், வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடம், ஏன்னா வேற வயல்ல டேஞ்சர் இருக்கு, அவனுக்கு தெரியும் எல்லா வயல்ல என்ன நடக்குதுன்னு, எல்லா வயல்லையும் இப்படிப்பட்ட அக்கப்போர் நிறைஞ்ச ஆம்பளைங்க சிலர் இருப்பாங்கன்னு தெரியும். அங்கே 100 பேர் வேலை செஞ்சானா ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்கன்னு தெரியும். வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு வேலை போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஒரு பெண்ணை பற்றி எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பார்த்தது கூட கிடையாது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. புருஷன் இழந்த பெண்ணாக இருக்கிறாளே, தனியாக இருக்கிறாளே, கேட்க ஆள் இல்லையே, இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தர வேணுன்றது உணர்வு இருக்கு பாருங்க, அவன்தான் சிறந்த மனுஷன். அவர்கள் அவர் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இவள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லை, வேற எங்கேயும் போயிடாத, இந்த வயல்லே ஏறி, என் வேலைக்கார பெண்களோடய ஏறி, உனக்கு பாதுகாப்பாக இருக்கும், இங்கே நான் கேரண்டி பண்ண முடியும் உனக்கு, உன்னுடைய சேஃப்டிக்கு. வெளியே போனால் வந்த வயலில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, பத்திரமாயிரன்னு சொல்லி தர்றான். சொல்லி தந்துட்டு அவள்கிட்ட சொல்கிறான், இவங்க பின்னாலேயே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சிட்டான், யாரும் தொடக்கூடாது, இவளை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வசனத்திலலாம் பார்த்தீங்கன்னா, கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். 14 வசனத்தில் இப்படி

தொல்லைங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது இன்றைக்கி. வெளிநாடுகள்லாம் ஏற்கனவே அது கொஞ்சம் வருஷமாக அப்படி இஷ்யூவாக இருந்துருக்கு, இப்போ தான் இங்கே அப்படி தலை தூக்கி இருக்குது. இதுக்காக சில கொள்கை வரைமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள், இப்படி இப்படி நடந்துக்கணும், இதான் ரூலு அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ சில கம்பெனிகள்லாம் ரூலே வச்சுருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரூலே வச்சுருக்காங்க. இந்த ரூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள், நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்களாம் இதை பார்த்தே எழுதிடலாம் பாலிசி, ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கிற பாலிசி. பாலியல் தொல்லைக்கு எதிராக வரைமுறைகளை வகுக்கும் போது இதை பின்பற்றலாம், அந்த அளவுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு தெரியுது இந்த விவசாய வேலை செய்கிறவங்கெல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் மோசமான ஆட்களாக இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்தால் அதில் 10 பேர் மோசமானவங்க இருக்க தான் செய்வான், இருப்பாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சு அவன் கட்டளையில் கொடுக்குறான் பாருங்கள், 22:22 பாருங்கள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோடு போகிறது நல்லது என்றாள். மாமியாருக்கும் தெரியுது டேஞ்சர் இருக்குதுன்னு, அந்த ஊரே அப்படிப்பட்ட ஊர் போல இருக்கு, டேஞ்சரை தெரியுது, இவனுடைய வேலைக்காரர்களோடையே நீ இருன்றா. இவனுடைய ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அதாவது பாலியல் தொல்லைக்கு எதிராக வகுக்கப்படும் வரைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப கிளியரா சொல்றான் பாருங்க, 1:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி தொடாதே. தொடாதேன்னு அர்த்தம் தவறான விதத்தில் தொடுவது மட்டும் இல்ல, அப்படி மட்டும் அபியூஸ் பண்றது இல்ல. தொடாதேன்னா வெறும் தொடாதேன்னு அர்த்தம் இல்லை. தொடாதேன்னு சொன்னா அடிக்காதே, துன்புறுத்தாதே, தொந்தரவு செய்யாதே, இப்படின்னு பல அர்த்தங்கள். டோன்ட் ஸ்ட்ரைக், டோன்ட் ஹராஸ், டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப், டோன்ட் மிஸ்ட்ரீட், தவறாக நடத்தாதே, தொந்தரவு பண்ணாதே, தொல்லை கொடுக்காத, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளாக பயன்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தொடாது என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்ப பாலிசி எப்படி இருக்கு பாருங்க, வேற வேலைக்காரர்கள் யாரும் இவளை தொடக்கூடாது என்ற ஒரு ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. ரெண்டாவது, அவளுக்கு மற்றவர்களோடு சமமாக, சரிசமமாக, உள்ளூர்காரங்களோடு சரிசமமாக தண்ணீர் குடிக்க உரிமை, குடிக்க உரிமை கொடுக்கப்படுகிறது. தண்ணீர் குடிக்க கூட அந்த அந்நியர்களுக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் நின்று அவங்க தனியாக தான் ஏதாவது பண்ணிக்கணும் பாருங்க அரேஞ்ச்மெண்ட். இவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு உரிமையை தரா, நீ இவங்களோட சேர்ந்து தண்ணியை குடிச்சுக்கோன்றான். 2:14 பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே அவளை கூப்பிடுறான், இவனும் அங்கேயே சாப்பிட்றான் பாருங்க. பின்னும் போவாஸ் 14:2 சாப்பிட்டு சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கை தோய்த்து கொள்ளுன்றான். இந்த ரொட்டியை கொண்டு வந்து இதில் டிப் பண்ணி நீ சாப்பிடு அப்படின்னு அவளை கூப்பிடுறான். இந்த கூப்பிடுறத பார்த்து என்ன சொல்றாங்க, நீ இங்கே வந்துருக்கு இல்லையா, அதை சொல்றாங்க. அவ ஒருவேளை தூரமாக நின்றுட்டு இருப்பா, ஏன்னா அந்நிய ஸ்திரீ, நமக்கு வர்றதுக்கு உரிமை கிடையாது, நமக்கு வர்றதுக்கு அதிகாரம் கிடையாது, இது உள்ளூர் ஜனங்க, இவங்க வேற ஜாதி வேற இனம், இதில் போய் நம்ம கலக்க முடியாது, நம்மளை கேவலமாக நினைப்பாங்கன்னு சொல்லி அவ தள்ளியே நிற்கிறாளாம். தள்ளியே நிற்கிறவள, நீ இங்கே வாழ்றான், இங்கே வா, ஏன் அவ்வளோ தூரத்தில் நிற்கிற, வேற ஆள் மாதிரி பயந்துட்டு நிற்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் இனம் பிரச்சனை இல்லை, உன் ஜாதி பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிட்டவா, இங்கே வந்து நீ தோய்ச்சிக்கோ, எங்கள் சாப்பாட்டிலே நீயும் உன்னுடைய ரொட்டி எடுத்துகிட்டு வந்து தோய்த்து நீ சாப்பிட்டு கொள்ளன்ற அவளை அழைக்கிறான் பாருங்க. அது மட்டும் இல்லை, இவனுடைய பாலிசியை பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் பாலிசி இல்லை, ரொம்ப பாசிட்டிவ் பாலிசி. நெகட்டிவ்னா இதை செய்யாத, அதை செய்யாதுன்னு, எதை செய்யக்கூடாதுன்ற சட்டம் மட்டும் இல்லை, அது எப்படியெல்லாம் பாசிட்டிவாக நடந்து கொள்ளணுன்றதை பற்றியும் அங்கே சட்டம் போடப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 15:16 பாருங்க, 2 அவர் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ்தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளில் சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். 9 சொல்லிட்டான் யாரும் தொடாதீங்கன்னு, தொந்தரவு செய்யாதீங்கன்னு அர்த்தம் ஜெனரலா, வெறும் தொடர்றது மட்டும் இல்லை, எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது, அவளை இம்சை பண்ணக்கூடாது அப்படின்ட்டான். இங்க இன்னும் 2 வார்த்தைகளை பயன்படுத்துறான். 15

0: ஈனம் பண்ண வேணான்றான், ரொம்ப கேவலமா நடத்த வேணாம், கேவலப்படுத்த வேண்டான்றான். 16 வசனத்துல அதட்ட வேண்டாம்னு சொல்றான், ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றான் பாருங்க. அதட்ட வேணாம், ஈனம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, வெறும் இதெல்லாம் பண்ண வேணாம் பண்ண வேணாம்னு சொன்னாதான் நெகட்டிவ். பாசிட்டிவா என்ன சொல்றான், கதிர் பொறுக்கிக் கொள்ள அவள் எழுந்தபோது போவாசன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவள் பொறுக்கி கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள். என்ன சொல்றான், நீ அறுக்கிறிய, அவ பொறுக்கிறதுக்கு பின்னாடியே வர்றா. எதை பொறுக்கிறதுக்கு, அறுக்கிறதுல ஏதாவது விழுந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் உரிமை அவளுக்கு, பின்னாடியே வர்றா. அவ எடுத்துக்கிட்டோம், ஆனா இன்னொன்னு பண்ண, அவ புழுகிறத மட்டும் எடுத்துக்காம நீ வெட்டுறதுலே கொஞ்சத்துக்கு கீழே போட, அவ எடுத்துக்கிட்டு வரட்டும் அப்படின்றான். இதான் பாசிட்டிவ்ன்ற, என்ன எவ்வளவு இறக்கம் இருக்குது பாருங்க. சொல்றான், வெட்டுறதுல கொஞ்சத்து நீயே கீழே போடுவேன்னு, ஏன்னா அவ கொஞ்சம் அதிகம் எடுத்துக்கொள்ளட்டும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல மனம்னு? வெறும் கீழே கிடக்கிறத பொறுக்கிட்டோம், சிலவனுங்க இருக்கானுங்க கீழே உழுவுறதையும் பொறுக்கி எடுத்துக்குவானுங்க, இல்லை இப்போ பொறுக்குனா அதை பிடுங்கிட்டு வருவானுங்க. இவன் எப்பேற்பட்ட மனம் உள்ளவனா இருக்கிறான் பாருங்க. அவன் சாப்பிட்டும்பா, இன்னும் கொஞ்சம் நீ வேணா அறுக்கிறதுலே கொஞ்சத்து போடு, நீ வேணுன்னு அவ அதை எடுத்துக்கொள்ளட்டும் என்கிறான். இவனுடைய பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட ஒரு பாலிசி சரியான விளைவுகளை அங்கே ஏற்படுத்துகிறது. நீங்க பார்க்கலாம், நவமி இவனை புகழுகிறாள். 2 21 23 21-23 வசனம். ஒரு நாள் வேலை செஞ்சுட்டு போறா திருப்பி ரூத்து, அங்கே என்ன சொல்ற பாருங்க நவமி. பின்பு மோபிய ஸ்திரியால் ரூத் அவர் என்ன நோக்கி, வீட்டில் போய் சொல்ற என்ன ஆச்சுன்னா, அவர் என்னை நோக்கி, என் அறுப்பெல்லாம் அறுத்து தீர் மட்டும் நீ என் வேலைக்காரிகளோட கூடவே இரு என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகி ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயல் மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது என்றாள். அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படி போவாசுடைய வேலைக்காரர்களோட கூடியிருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள் என்று வாசிக்கிறோம். அப்ப எவ்வளவு நல்ல ரிசல்ட் பாருங்க, வேலைக்காரெல்லாம் ஒத்துழைச்சிருக்கிறாங்க, இவளும் அங்கேயே அவர்களுடைய இருக்கிறா. இந்த மாமி அவரை அந்த ஆள் புகழ்றாள் பாருங்க, போவாச புகழுகிறாள். 20 வசனம் பாருங்க. அப்பொழுது நகோமி, ஒரு நாள் வேலை செஞ்சு வந்த உடனே சொல்ற, நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தாவே, அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அவ சொல்றா அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக, அவன் ஆசீர்வதிக்கிறா. பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கிய உறவன் முறையானும் நம்ம ஆதரிக்கிற சுதந்திரவாளியில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள். அதாவது இந்த இவன் செய்த நன்மையை கேள்விப்பட்டு அவள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறாள், அவனை ஆசீர்வதிக்கிறாள். அந்த அளவுக்கு இந்த இவனுடைய கொள்கை தேவனுடைய நாமத்துக்கு அங்கே மகிமையை அங்கே உண்டு பண்ணுகிறது. அவன் எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்தான்றதை பாருங்க, எந்த விதமான ஒரு சமுதாயத்தில் இருந்து எப்படி வாழுகிறான் என்பதை கவனிக்கணும். 4 போங்க, 11-12 வசனத்தை பாருங்க. கடைசியில் இவ்வளோ கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் பண்ண பிறகு அந்த ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும், 11:4-11, மூப்புறானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், அதாவது திருமணம் ஆயிடுச்சு, அது திருமணத்துக்கு நாங்கள் சாட்சிதான். உன் வீட்டிலே வருகிற மனைவி கத்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த ரெண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்தில் கத்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல கடவுது என்றார்கள். இப்போ பாருங்க, இப்பெல்லாம் மத நல்லிணக்கம், ஜாதி நல்லிணக்கம், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா, இதுக்காக நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க, இதெல்லாம் உண்டாக்கணும்னு. இவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி, மோவாபிய பெண்கள்னா அன்னைக்கு வந்து வெறுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இஸ்ரேல் ஜனங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இவன் மனைவியை ஏற்றுக்கொள்கிறான் அவளை, அப்பேற்பட்ட ஒரு பெண்ணை மனைவியை ஏற்றுக்கொண்ட உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஹார்மோனியே உண்டாகுது, சமுதாய நல்லிணக்கமே அங்கே உண்டாகிறது. அப்போ ஒரு வேலை ஸ்தலத்தில் அங்கே இருக்கிற முதலாளி அவனுடைய அதிகாரத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் ஆஸ்தியும் பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும் என்று பாருங்கள். இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். எத்தனையோ பேர் கம்பெனிக்கு தலைவராக இருக்கிறீங்க, சொந்தக்காரராக இருக்கிறீங்க, பெரிய பதவிகளில் இருக்கிறீங்க, அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆளுகிறவர்களாக இருக்கிறீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மண்டலத்தில். நான் சொல்லுகிறேன், அதில் போவாச போல் ஆள வேண்டும், இந்த மனுஷனை போல இருக்க வேண்டும். இருந்தால் அங்கே வேலை செய்கிறவர்களுடைய அந்த கலாச்சாரத்திலே பெரிய மாறுபாடு ஏற்படும், பெரிய மாற்றம் ஏற்படும். இங்கே இந்த பெத்லகேம் இந்த ஊரில் இருந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர்களே இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்கிறார்கள், அவளை ஆசீர்வதிக்கிறார்கள், அவளை அங்கீகரிக்கிறார்கள், எல்லாம் இங்கே நடக்குது. எப்பேற்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான்றது கொஞ்சம் கவனிக்கணும். நியாயாதிபதிகள் ஆண்ட காலத்தில் இந்த சம்பவம்லாம் நடக்குது. ரூத்தினுடைய கதை முழுவதும் நியாயாதிபதிகள் ஆண்ட காலத்தில் நடந்த கதை. அதனால்தான் நியாயாதிபதி புஸ்தகத்துக்கு அடுத்தபடியாக இந்த புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் ஆண்ட காலம் ரொம்ப மோசமான காலம். அதை பற்றி சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, அவனவன் நினைச்சதை செஞ்சானா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க, நாடு எதை நினைக்கிறானோ அதை செய்யறான், தனக்கு நல்லதுன்னு பட்டதை செய்யறான், அவ்வளவுதான். நியாய நீதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவனுக்கு இஷ்டப்பட்டதை செய்ய வேண்டியது. ஊழலும் அக்கிரமமும் அநியாயமும் பெருகி கடந்த ஒரு காலம். கர்த்தருக்கு பயப்படாத மக்கள், பின்வாங்கி போன மக்கள், மறுபடியும் பின்வாங்கி போய் மறுபடியும் ஒரு நியாயாதிபதி எழும்பி இவளை காப்பாற்ற வேண்டியதா போச்சு, அப்படிப்பட்ட ஒரு காலம். மறுபடியும் பின்மாற்றம், மறுபடியும் கர்த்தருக்கு பிரியமில்லாத நடந்து கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட ஜனம், முரட்டாட்டம் பிடிச்ச ஜனம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அவன் வாழுகிறான், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் வாழுகிறான். ஆனா அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து கொண்டு நல்ல ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணி நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் வர்றான். ஒரு பெரிய செல்வாக்குள்ள செல்வந்தனாக, ஆஸ்திகளுடைய மிகுந்த ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரனாக அவன் விளங்குகிறான். ஹலோ, நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கிறிஸ்தவனா இருந்தா நல்லவனுக்கு காலம் இல்லைங்க, இப்ப கெட்டவர்களுக்கு தான் காலம். அநியாயம் பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, அவங்களுக்கு தான் காலம், அவங்க தான் நல்லா இருக்க முடியும். ஊர்ல நல்லவனுக்கு நல்லா இருக்கவே முடியாது. இந்த பேச்சை மூலம் மாத்தணும் பாருங்க. டெய்லி அவன் ஆசீர்வதிக்க கூடாது. அக்கிரமம் பண்றவன அவன் தான் நல்லா இருப்பான், அவன் தான் பெரியவாளம் ஆளாவும், அவன் தான் வளர முடியும், அவன் தான் வாழ முடியும்னு நீங்களே அவன் ஆசீர்வதிச்சா அதனால அவன் நல்லா ஆகிட்டே போறான் வர வர. அதை முதல்ல நிறுத்துங்க. இந்த யூஸ்லெஸ் பேச்சு, அது வேலைக்கு ஆகாத பேச்சு, அது வேதத்துக்கு ஒவ்வாத பேச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எப்படி இருப்பான் வேதத்தில் சொல்லி வாஸ்து பாருங்க. அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால் ஓரத்தில் நடப்பட்ட இலையுறாது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அதுதான் நீங்க. அப்ப உலகம் எப்படி இருந்தா என்ன, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் பேரில் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எல்லாரை போல வாழக்கூடாது, எல்லாரை போல வாழணுன்ற முடிவில் வந்துடக்கூடாது. உலகம் எப்படி இருக்குதோ அப்படியே நான் இருக்கிறேன்ற முடிவு கிடையாது. நான் வேதம் எப்படி சொல்லுதோ, கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அதன்படி தான் செய்வேன், அந்த வழியில் தான் வாழ்வேன், அந்த வழியில் வாழ்ந்து நான் வெற்றி பெறுவேன்ற உறுதியோடு இருக்கணும். அப்படி தான் இவன் இருக்கிறான் பாருங்க. அந்த மோசமான ஒரு சமுதாயத்தில், ஒரு கேடுகட்ட சமுதாயத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இவன் வித்தியாசமானவனா இருக்கிறான் பாருங்க. சமுதாயம் எவ்வளவு மோசமா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இன்னும் ஒளி விட்டு பிரகாசிப்பீர்கள். ஏன்னா அவங்க எவ்வளவு மோசமா இருக்காங்களோ அவ்வளவு இருள் மாறியது. நாம எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமானவர்களா நடந்து கொள்றோமோ, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறோமோ, அவ்வளவு காலம் நாம் வெளிச்சமா இருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் சொன்னார் இல்லையா. அப்ப லைட்டை போட்டோன்னு இருள் ஓடி போயிடும். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட லைட்டு மாதிரி, நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கே இருள் ஒழிந்து போகும், இருள் இல்லாமற் போகும், இருளை ஒழிக்கிறவர்கள் நாம. ஆகவே எல்லாரும் இருக்கிறது போல நாமளும் இருக்கணுங்கிறத நம்ம குறிக்கோள் ஆக்கிக்க கூடாது. இன்னும் கேட்டால் நம்முடைய குறிக்கோள் வேற மாதிரி இருக்கணும். நான் எல்லாம் இருக்கிறது போல இருக்கவே மாட்டேன், வேதத்தில் சொல்லி இருக்கிறது போல தான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை உடையவர்களா இருக்கணும். பாருங்க, பெண்களை கேவலமா நடத்துறது, இன பிரச்சனை, வேற இனத்தை மோசமா நினைக்கிறது, ஜாதிய மோசமா நினைக்கிறது, இதெல்லாம் வந்து அங்க இருந்திருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் அவர்கள் மத்தியில தான் வாழ்றான். ஆப்போசிட்டா வேலை செய்யறான். மோவாபியரை கனம் பண்ணவே கூடாது, அவர்களை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அவர்களை ஏளனமா நினைக்கணும் அப்படிங்கறது அவங்க பாலிசி. ஆனா இவ கத்தர்கிட்ட வந்துட்டா, கத்தரை நம்புகிறா, கத்தருடைய பிள்ளை ஆயிட்டா. இவன் மனசார இவளை ஏற்றுக்கொள்கிறான், இவளை மனைவியாகவே ஏற்றுக்கொள்றான். ஆப்போசிட்டா இருக்கான், கல்ச்சருக்கு ஆப்போசிட்டா இருக்கிறான். ஹலோ, சிலருக்கு பாருங்க கல்ச்சர் வந்து பைபிளை காட்டிலும் பெருசா இருக்குது அவங்களுக்கு. அவங்க என்ன பைபிள் சொல்லுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, எங்க ஊர் பழக்கம் அப்படின்னு. ஹலோ, இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? எங்க ஊர்ல அப்படிதாங்க. நீங்க என்ன சொல்லணும், எங்க ஊர்ல அப்படிதான் ஆனா நான் அப்படி இல்லை. எங்க ஊர்ல அப்படிதான் ஆனா நான் அப்படி இல்லை. பேதுரு வந்து மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் எழுந்தின போது, இட் வாஸ் எ மேல் டாமினேட்டட் சொசைட்டி, ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயத்தமா தான் இருந்தது. பெண்களுக்கு மரியாதையே கிடையாது, பெண்களை என்ன கூட மாட்டாங்களாம். 5000 பேர் போஷித்தார்னு வருது பைபிள்ல, 5:2 மீனை வச்சு. அது வெறும் ஆண்கள் எண்ணி சொல்றாங்க நம்பரு. அப்ப பெண்களே இல்லையா? பெண்கள் இருந்தாங்களாம், பிள்ளைகளும் இருந்தாங்களாம், எண்ணல என்றது கூட அவ்வளவு கேவலம். பெண்ணும் பெண்களும் பிள்ளைகளும்னா நம்பர் கூட எண்ணி கூட பாக்குறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் நம்பர்ல கூட சேர்க்கறது இல்லை. இன்னும் எத்தனையோ நாடுகள்ல சமீப காலம் வரைக்கும் ஓட்டுரிமை கூட கிடையாது பாருங்க பெண்களுக்கு. அப்படியெல்லாம் இருந்தது அந்த காலத்துல, இன்னும் மோசமா இருந்தது பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில இருந்து பேதர் எழுதுறாரு. ஆணாதிக்கம் உள்ள சமுதாயத்துல பெண்களுக்கு எந்த கனமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில இருந்து எழுதுகிறார். அவர் சொல்றாரு, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இருக்கிறீங்களா? பெண் உரிமை இயக்கம் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்க நினைச்சிருக்காங்க இவங்க தான் எல்லாத்தையும் கொண்டாந்தாங்கன்னு. இல்ல இல்ல, பைபிள்ல ஏற்கனவே இருக்குது. பைபிள ஃபாலோ பண்ணா இதெல்லாம் தேவையே, இந்த அக்கப்போருக்கெல்லாம் இடமே கிடையாது. கனத்தை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்துட்டா போராட்டம் கொடி பிடிக்கிறதெல்லாம் வேண்டியது இருக்காது இல்லையா? இப்போ கொடி பிடிச்சி சத்தம் போட்டு கத்தி சண்டை போட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது சிலருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக இருக்குது. இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து, எங்கள் ஊர் அப்படி ஆனால் நான் இப்படி அப்படிங்கிறாங்க. எங்கள் ஊரில் இப்படி ஆனால் நான் வேற மாதிரி. எங்கள் ஊரில் அப்படி ஆனால் நான் அப்படி செய்கிறது இல்லை, நான் இப்படி தான் செய்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க அப்படிப்பட்ட ஆள் நீங்கள்? நம்முடைய கலாச்சாரம் வந்து ஊர் கலாச்சாரம் இல்லை, கிறிஸ்துவின் கலாச்சாரம் தான் நம்முடைய கலாச்சாரம் இல்லையா? அவ்வளோ நஷ்டத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் நவமியும் ரூத்தும் ஒரு அருமையான குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார்கள். ஒரு குடும்பம் உருவாகிறது. அழிவிலிருந்து சுக்குநூறு உடஞ்சு போச்சு, 3 ஆண்கள் செத்து போயிட்டாங்க குடும்பத்தில். இந்த மாமியாருடைய மாமனார் 2 பையனுங்க, 2 பேரும் அவுட்டு. அதிலிருந்து மண்மேடு மாதிரி இருந்த அந்த குடும்பம் திரும்பி கட்டி எழுப்பப்படுகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் இடிந்து போன நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கட்டி எழுப்புகிறவர்? அதுதான் நடக்குது இங்க பாருங்க. அப்ப வேலையில இந்த உலகத்துல பிரஷர் இருந்துகிட்டே தான் இருக்கும். அவங்கள மாதிரி இருக்கிறதுக்கு, அவங்களோட ஒத்து போறதுக்கு, அவங்கள மாதிரியே நடந்துக்கிறதுக்கு, அவங்கள மாதிரியே எல்லாத்தையும் செய்யறதுக்கு. ஏன்னா நம்மளை வேற மாதிரி ஆளுன்னு காட்டிக்க கூடாதுன்னு தெரியும். ஆனால் நம்ம ஒன்றும் காட்டிக்க வேண்டியது இல்லைங்க. நான் உங்களை பேஜா குத்திட்டு போங்கன்றேன், ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் ஹீல்ஸ் எல்லாம் கிடையாது. பேஜா பார்த்தே ஓடிடுவாங்க. நான் என்ன சொல்றேன், இயேசுவ மாதிரி இருங்க. வேத வசனம் சொல்றபடி நடந்துங்க. நடந்துகிட்டா உங்களுடைய ஒளி ரொம்ப தூரத்துக்கு வீசும், இருளை அது விரட்டும், இல்லாமற் பண்ணும். இருள் பயந்து ஓடும் வெளியே பார்த்து. எந்த இருளாவது நான் போக மாட்டேன் இருந்திருக்கா விளக்கேத்தின பிறகு? இல்லை நான் போக மாட்டேன், நீ என்ன விளக்கேத்தினாலும் நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கா. இல்லை, மரியாதை தானாக போயிடும். அது ஒளி ஏத்தினா இருள் தானா போயிடும். சரி, அப்போ போவாஸ் எவ்வளோ தலை சிறந்த ஒரு முதலாளின்றது பாருங்க. ரெண்டாவது, தேவனுடைய பிரமாணங்களை கவனிங்க. ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான விதத்தில் வேலை செய்து பிழைக்கக்கூடிய ஒரு பிழைப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று தேவனுடைய பிரமாணங்கள் வழிவகுக்கிறது. அதுக்கு பிரமாணங்கள்லே அதுக்கு வழிவகுக்குது. வாசிங்க பார்ப்போம். லேவியராமம் 19:2 வசனம் மட்டும் வாசிக்கிறேன். லேவியராம் 19:9-10, 19:9-10. நீங்கள் தேசத்தின் பயிரை அறுக்கும் போது உன் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை தீர அறுக்காமலும், சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும், உன் திராட்சை தோட்டத்தில் பின்னறுப்பை அறுக்காமலும், அதில் சிந்தி கிடக்கிற பர பழங்களை பொறுக்காமலும், அவைகளை எளியவனுக்கும் பரதேசிக்கும் விட்டு விடுவாயாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒட்ட அறுக்காத வலிச்சிடாத ஒண்ணு விடாத எடுத்துடாதன்றார். விடு சிலதெல்லாம் விடு. இன்னொரு இடத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாருங்க, உபாமம், உபாமம் 24 பாருங்க. கானான் தேசத்துக்குள்ள நுழையத்துக்கு முன்னால கர்த்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. 24 உபாமம் 24, பாலும் தேனும் போட போகுது அந்த தேசத்தில், அங்க போய் இருக்க போறாங்க. ஆனா புத்தி மாறணும் இல்லையா. 24:19 இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. உன் பயிரை அறுக்கையில் உன் வயலிலே ஒரு அரிக்கட்டை மறதியாய் வைத்து வந்தாயானால், மறந்துட்டு வந்துட்டா அதை எடுத்து வரும்படி திரும்பி போக வேண்டாம். என்ன கட்டளை பாருங்க, அந்த ஒரு இதை விட்டு வந்துட்டேன்னு எடுத்துட்டு வர்றதுக்கு போகாதுன்றாரு. உன் தேவனாய கர்த்தரும் கைப்பிரயாசத்திலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. நீ உன் ஒலிவ மரத்தை உதிர்த்து விட்ட பின்பு கொம்பிலே தப்பி இருக்கிறதை பறிக்கும்படி திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் விட்டுவிட. பரதேசினா ஃபாரினர், திக்கற்ற பிள்ளைனா ஆர்ஃபன்ஸ், விதவைனா விடோஸ் இல்லையா. நீ உன் திராட்சை பழங்களை அறுத்த பின்பு மறுபடியும் அதை அறுக்க திரும்பி போக வேண்டாம். அதை பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் விட்டு விடுவாயாக. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் எல்லாருக்கும் நிலம் இருந்தது. கானான் தேசத்தில் போன பிறகு எல்லாருக்கும் நிலம் கொடுத்தாரு கர்த்தர், எல்லாம் நில ஓனர்ஸ் ஆயிட்டாங்க. ஆனால் விதவைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அந்நியர்களுக்கும் நிலம் கிடையாது. அவங்க எப்படி பிழைப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் பயிரிட்டு சாப்பிடக்கூடிய உரிமை இருந்தது. ஆனால் இவர்களுக்கு அந்த உரிமை இல்லாமல் போயிடுச்சு, அந்த ஸ்லாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர்களை கவனிக்கிறதுக்குன்னு சட்டத்திலேயே ஒரு வழியை உண்டு பண்ணுறாரு, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள் மற்றும் பரதேசிகள். இவர்கள் நீ எகிப்திலே அடிமையாக இருந்ததை நினைப்பாயாக. 22, ஆகையால் இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இந்த கர்த்தருடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களை மனசில் வச்சுக்கிட்டு இயற்றப்பட்டது. பாலும் தேனை ஓடப்போது நல்ல ஆசீர்வாதம் வரப்போகுது, ஆனால் இவங்களை மறந்துடாதுன்றார். யார? திக்கற்றவர்களை, தாய் தோப்பம் இல்லாதவர்களை, விதவைகளை, பரதேசிகளை. அவர்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கத்தர் என்னையும் என் மனைவியும் ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சாரு சோத்திரன்னு படுத்துடக்கூடாது. அவங்கள கொஞ்சம் யோசித்து பாருன்றார். ஏன்னா அவர்களும் என் கணக்கில் இருக்கிறாங்க, அவர்களும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நான் அவர்களுடைய தேவையை சந்திப்பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீ இந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணணுன்றாரு. அது மூணு மோட்டிவேஷன்ஸ் கொடுக்குறாரு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஒன்று என்ன சொல்கிறாரு, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கத்தர் உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்றாரு. 24:19 மறந்ததை எடுத்துட்டு வர திரும்பி போகாது, அப்படியே விட்டு விடு. எதுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் பரதேசிக்கும் போட்டோம், அது அவன் வந்து எடுத்து சாப்பிட்டோம். கத்தர் நீ கையிட்டு செய்யற வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி இப்படி செய்கின்றாரு. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எல்லாருக்கும் கத்தர் கையிட்டு செய்யற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு இஷ்டம். ஆனா ஒரு சல்லி காசு கூட ஈயக்கூடாதுன்றது தான் அவங்க பாலிசி. கஷ்டம், இஷ்டம் இருக்கலாம், ஆனால் கஷ்டம்தான். இஷ்டம் இருந்த என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே நான் கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய கட்டளையே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். எப்படி கையிட்டு செய்யற வேலையெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும்படி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க. என்னைக்கெல்லாம் ஏழைக்கு இறங்குறோமோ, என்னைக்கெல்லாம் ஒண்ணு செய்யறோமோ, கொடுக்கிறோமோ, கர்த்தர் நம்ம பார்க்கிறார் பாருங்க. கையிட்டு செய்யற வேலையிலெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் அவர். எதுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு முதல்ல நினைவில் வைக்கணும். நம்மகிட்ட நிறைய இருந்தால் நம்ம நிறைய கொடுப்போங்கிறதுனால தான் நம்ம ஆசீர்வதிக்கிறார். மூட்டை கட்டி மூட்டையில் உட்காந்துக்கிறவனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டார், ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு யாருக்கும் கொடுக்கறது இல்லை. பதுக்கிறவனுக்கு, பதுக்கிறவனை நாட்டிலேயே பிடிச்சி உள்ளே தள்ளிடுறாங்க. இப்போல்லாம் பதுக்க முடியாது, கொடுக்கணும். ரெண்டாவது, ஒன்று கத்தர் கைட்டு செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கணுன்றாரு. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க சொல்கிறாரு. நீங்களாம் அடிமையாக இருந்தீங்க, அப்போ உங்களை எவ்வளோ துன்புறுத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் மற்றவங்களை அப்படி நடத்தாதீங்கன்றார். ஏன்னா நீ பட்டிருக்க பாடு, அண்ட ஒரு குடிசை அரை வைத்து கஞ்சின்னு வாழ்ந்துருக்கிற நீ அவன் இன்னொருத்தனை அப்படி பாடுபடுத்தாத, அவனை புளிஞ்சு எடுக்காத, கசக்கி புளியாத, அடிமையை போல நடத்தாத அப்படிங்கிறாரு. மூணாவது மோட்டிவேஷன் என்ன கொடுக்குறாரு, இது என்னுடைய கட்டளை. 22 சொல்கிறார், இப்படி செய்யும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். மூணு மோட்டிவேஷன், ஒன்று கையிட்டு சிறைவெல்லாம் ஆசீர்வாதம் வேணும், ரெண்டாவது நீ அடிமையாக இருந்தே நீ இன்னொருத்தன் அடிமைப்படுத்தாத, அதுலேருந்து கர்த்தர் உன்னை விடுவிச்சாரு. அதனால கர்த்தர் அடிமைத்தனத்தை விரும்புறதில்லை, ஏழ்மைத்தனத்தை விரும்புறதில்லை. நசுக்கிறத கசக்கிறத பிழியறத விரும்புறது கிடையாது. நீ யாரையும் நசுக்காத கசக்காத பிழியாதன்றாரு. மூணாவது என் கட்டளை இது. உங்களுக்கு தெரியுமா சரித்திர பூர்வமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி கட்டளைகள் பொருளாதாரத்தை குறித்து கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட கட்டளைகளை பெரும்பாலும் இஸ்ரவேல் மக்கள் பின்பற்றவில்லை. யூபிலி கட்டளை பற்றி வாசித்து பாருங்க. யூபிலி 25 லேவியராம 25 அதிகாரத்தில் எப்படி ஒருத்தன் போய் கடன் வாங்கினான சொத்தை வச்சு அதை கொடுக்க முடியலன்னா கூட 50 வருஷத்துக்கு அவனுடைய சொத்தை நீங்கள் வச்சுக்கலாம், அவனுடைய அறுவடையை நீங்கள் அனுபவிச்சுக்கலாம். அவன் வாங்கின கடனுக்கு அவனுடைய நிலத்தில் வர அறுவடையை விற்று சம்பாதிச்சுக்கலாம். 50 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு 50வது வருஷம் அதை திருப்பி தரணும்னு சட்டம் போட்டார். யூபிலி வருஷம் எக்காலம் ஊதும், எல்லாருடைய சொத்து அவனுக்கு திரும்ப கிடைக்கப்படும், அதுவும் அடிமையா போனவெல்லாம் திரும்ப வீட்டுக்கு ஃப்ரீயா அனுப்பப்படுவான். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வாஸ்து பாருங்க. இளவியராம் 20 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். யூபிலின்னு ஒரு சட்டம், எவனும் சொத்தையே இழக்க முடியாது. கர்த்தருடைய பாலிசி என்னன்னு, நான் கொடுத்தேன் சொத்தை, பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு போய் நான் கொடுத்தேன் அந்த சொத்தை. எவனும் புடுங்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது, நான் கொடுத்தது அவனுக்கு தலைமுறை தலைமுறையா இருக்கணும்ன்றாரு. உங்களுக்கு தெரியுமாண்ணா, நீங்க போய் எந்த காமெண்ட்ரி வேணா வாஸ்து பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க இத ஃபாலோ பண்ணவே இல்லை இஸ்ரவேல் ஜனங்க. ஏன் ஃபாலோ பண்ணல தெரியுமா? பேராசை. ஒருத்தன்ட்ட வீட்டையும் சொத்தையும் அடமானம் வாங்கி எழுதி வாங்கிக்கிறது, காசை கொடுக்கறது, அவன் தர முடியாம போனும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது. ஏன்னா வீடு அந்த அவன் கொடுத்த கடனை காட்டிலும் 5 மடங்கு பெருசா இருக்கும். அதனால அவன் தர முடியாம போனா இந்த சொத்து நம்மளது ஆயிடுமேன்ற ஒரு ஆசை. கத்தருடைய கட்டில எப்படிப்பா அதை எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காரு, கொடுத்துட சொன்னாரு. அந்த அறுவடையை மட்டும் அனுபவிச்சுக்கோ, மீதி கொடுத்துருந்தாரு. அதை கட்டளையெல்லாம் மறந்துடலாம், அதெல்லாம் தேவையில்லை. கட்டளையாவது கட்டளையாவது அப்படிதான் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தவன். நீங்க நினைக்கிறீங்களா இந்த கிளீனிங் லாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு? நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணவே இல்லைன்றாங்க அந்த காலத்தில். நிறைய பேர் இதை பின்பற்றவே இல்லையா, ஓரத்தில் விடுனா விடுறது இல்லை, ஒட்டாம ஒட்ட வலிச்சிடுறது எல்லாத்தையும், மரத்தை உலுக்கி உலுக்கி மீதி இருக்கிறதெல்லாம் ஏறி பறிச்சிடுறது, விடுறதில்ல. திக்கற்ற பிள்ளையாது, பரதேசியாவது, விதவையாவது, எவனுக்கும் ஒரு நியாய பேச செய்யக்கூடாதுன்ற பாலிசி. அப்படி வாழ்ந்தாங்க. அப்படி வாழுகிறவர்கள் மத்தியில கத்தர் சொன்னதை ஃபாலோ பண்றாங்க. இவன் ஃபாலோ பண்ணலன்னா ரூத்தினுடைய கதியும் நவமியுடைய கதியும் என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த கிளீனிங் லாஸ், அதாவது சிந்தனதை பொறுக்கிக்கிறது, மீதமுள்ளதை எடுத்துக்கிறது, ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சட்ட திட்டங்கள் ஏழை எளியனே வகுக்கப்பட்டது. அது என்ன பண்ணுதுன்னா, வேலை செய்யாம ஒருத்தனுக்கு மாசம் மாசம் காசு அனுப்பிச்சிருன்ற திட்டம் இல்லை இது. இது என்னன்னா, அவனே வந்து அவனே அவன் சொந்த அறுவடை ஒன்று நடத்திக்கிட்டோம், ஓரத்தில் அவன் அறுவடை பண்ணிக்கிட்டோம், அவன் பறிச்சுக்கிட்டோம், அவன் கிளீன் பண்ணிக்கிட்டோம், அவன் பொறுக்கிக்கிட்டோம். அப்ப என்ன ஆகுது, அவன் வந்து தான் வேலையை மறக்க மாட்டான், நாளைக்கு போய் விவசாயம் செய்யறதுனா கூட வேலையை மறந்துட மாட்டான், உடம்பு வளையும், டெய்லி வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறான், சும்மா அவனுக்கு காசு கிடைக்கல, போகணும், பொறுக்கணும், எடுக்கணும், பறிக்கணும், அறுவடை செய்யணும், அப்பதான் வீட்டுக்கு கொண்டாட முடியும். ரூத் அப்படிதானே பண்றா, போய் வேலை செஞ்சுதான் கொண்டாடுறா சொல்றாங்க. காலையில சாயந்தரம் வரைக்கும் இப்பதான் குடிசைக்கு வந்தான்றான் சூப்பர்வைசர், இவ்வளவு நேரம் பொறுக்கிட்டு இருக்கான்றான். வரும்போது நிறைய அள்ளிட்டு வர்றான், ஏன்னா அவன் தாராளமா தர்றான். அப்ப அவர் வேலை செஞ்சு யாருமே எனக்கு வேட்டி கொடு சட்டை கொடு அப்படின்னு கேட்கறது இல்லை. அப்படி பழக்கப்படுத்தி விடுறாங்க சிலர் எல்லாம் பாருங்க. சிலருடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கிறான், இந்த காசு தரேன், 500 தரேன், 1000 தரேன், 2000 தரேன், 4000 தரேன். ஆனா உண்மையாவே ஜனங்க வந்து வெட்கம் மானம் ரோஷம் உள்ளவர்கள். அவள் வந்து வேலை செஞ்சு உழைச்சு சம்பாதிக்கணும்னு பாக்குறாங்க. வேலை செய்ய வழி இல்லை, காசு இல்லை, ஒரு 50 ரூபாய்க்கு படாத பாடுபட வேண்டியதா இருக்குது. இவ்வளவு கஷ்டப்படுற நேரத்தில் ஒருத்தன் வந்து இந்த உனக்கு 5000 ரூபா தரேன்னா இவன் பின்னால ஓடக்கூடிய அப்படிப்பட்ட தரித்திர நிலை இருக்குது பாருங்க. யாரும் வந்து சும்மா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்க மாட்டாங்க. மானமுள்ள ஒரு மனுஷன் அப்படி கேட்கவே மாட்டான். அப்ப எல்லாம் என்ன கேட்கறாங்க, வேலை கொடுன்னு கேட்கறாங்க, எனக்கு ஒரு பிழைப்பு கொடுன்றாங்க, என் திறமையை யூஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்றாங்க, எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுன்றாங்க, நான் சம்பாதிக்கிறதுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு சோறு போடுறதுக்கு எனக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுன்றாங்க. கர்த்தருடைய பிரமாணங்கள், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய மனசு, அப்படிப்பட்ட வழியை உண்டாக்கி தர்றதுதான் கர்த்தருடைய மனசு. இதை கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ள வேணும் பாருங்க. ரூத்தும் நவமியும் வந்தப்போ போவாஸ் மட்டும் இதை ஃபாலோ பண்ணலன்னா என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்க. அவங்க வந்து ரூத் வந்து இப்படி பொறிக்க முடியாதுன்னு சொன்னா, ஒன்று ரெண்டு வழி தான் உண்டு, ஒன்று பசி பட்டினியில் சாக வேண்டியது தான், இன்னொன்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீம், இவனே ரொட்டி எல்லாம் சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம். ஹலோ, அப்படி அனுப்பிச்சு என்ன தெரியுமாவும், நல்லா உட்காந்து தின்னு போட்டு நாளைக்கு என்ன, இன்னும் ரொட்டியே வரலையே பாரு, ஏன்னு கேளு, நேற்று அனுப்பிச்சாரு இன்னைக்கு அனுப்பலையே அப்படின்ற மாதிரி பழக்கம் வந்துடும். டிபெண்டன்சின் வாங்க, அதுதான் மற்றவர்களை சார்ந்து வாழ்வது, உழைக்கிறது இல்லை, ஒன்றும் பண்ணுறது இல்லை, அவனுக்கு ஏன் கொடுக்கல, போன மாதம் அனுப்பினார், இந்த மாதம் ஏன் அனுப்பலை, மாதம் மாதம் உதவித்தொகை வரணுமே ஏன் வரல அப்படிங்கிற அந்த கெட்ட புத்தி வந்துடுது பாருங்க. அதனால பசி பட்டினிலையும் விட முடியாது, இப்படி உதவித்தொகை கொடுத்துக்கிட்டோம் இருக்க முடியாது. ஆனா வந்து பொறுக்கிக் கொள்வதற்கு, அறுத்துக் கொள்வதற்கு, வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தர முடியும். இருக்கீங்களா, ஒரு வாய்ப்பை தர முடியும். அந்த வாய்ப்பை தரும்போது அவள் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக்க முடிகிறது, ஒரு கனத்தோடு வாழ முடிகிறது, அந்தஸ்தோடு வாழ முடிகிறது. யார்கிட்டயும் கையை நீட்டி வாங்கலை, நம்ம போய் உழைச்சோம், வேலை செஞ்சோம், நமக்குரியதை எடுத்துக்கிட்டு வந்தோம், அன்னைக்குரிய சம்பளத்தை கொண்டு வந்தோம், சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்கலாம். கர்த்தர் நம்ம அப்படி செய்யும்போது பாருங்க, அப்படி போய் நம்மளால் என்றதை செய்யும்போது கர்த்தர் இந்த போவாஸ் மாதிரி சில ஆளுகளை ஏவுகிறார், நமக்கு உதவி செய்யும்படியாக, நமக்கு வாய்ப்புகளை திறந்து தரும்படியாக ஏவுகிறார் கர்த்தர். போவாசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் பொறுக்கிக்கன்னு சொல்லல, அரிக்கட்டுகளை கொஞ்சம் போடுன்றான், வேணும்னே தரையில் போடு, மேலால் போட அவத்து ஈஸியாக எடுத்துக்கிட்டோன்றான். அந்த அளவுக்கு போய் கர்த்தர் அவனை ஏவுனபடினால அவளுக்கு அளவு கடந்த விதத்தில் அவன் உதவி செய்கிறான். எப்படிப்பட்ட ஒரு மனதுள்ளவனாக அவன் இருக்கிறான்றத கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். அப்போ கேள்வி என்ன, இந்த சட்டத்தை நாம் எப்படி பயன்படுத்துறது? இப்போ மற்றவங்க வந்து பொறுக்கிக் கொள்ள, எடுத்துக்கொள்ள, பறித்து கொள்ள கொஞ்சம் விட்டு வைக்கினாரு. நம்ம என்ன விவசாயமாக பண்ணுறோம், இங்கே தோட்டமாக வச்சுட்டு இருக்கோம், மெட்ராஸில் கிடையாது. நாம் இப்போ எப்படி இந்த சட்டத்தை பின்பற்றுறது? நாம் எல்லாருமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இன்னொருவருக்கு ஒரு சரியான ஒரு வேலையை செய்ய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம், ஒரு வாசலை திறந்து விடலாம், ஒரு சின்ன உதவியை செய்யலாம், அவர்களுடைய தாளந்துகளையும் கிருபைகளையும் பயன்படுத்தும்படியாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி தர முடிந்தால் நம்மால் முடிந்த வரைக்கும் தரலாம். என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், அப்படி நடந்திருக்கிறது பல முறை பார்த்துருக்கிறேன். இப்போ இந்த வாரம் பாருங்கள், ஒரு ஆள் என்னை பார்க்க வந்தார், நான் எங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன், வந்தார் திடீர்னு. எங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்க போய் அவர்கிட்ட பேசினாங்க, நான் எதுக்கோ வந்திருக்காருன்னு நினச்சிட்ருக்கேன், அவரை பார்த்ததில்லை நான். அவங்க வந்து சொன்னாங்க, உங்களை பார்க்கணுன்றாரு, நீங்கள் இருக்குன்னு தெரிஞ்சு இருக்கீங்கன்னு தெரிஞ்சவொடனே உங்களை பார்க்கணுன்றாரு. சரி வர சொல்லுங்க என்ன, பேரை சொன்னார், பேரை சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இவர் யாருன்னு. ஏன்னா நான் எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும்போது எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர் கலிம்பாங்கன்ற ஊரில் வேலை செஞ்சுட்டு இருந்தார், டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் இங்கே லீவுக்கு வருவார், லீவுக்கு வரும்போது இப்படியே இந்த டவுட் அண்ட் டவர்கிட்ட போயிருக்கார். அங்கே ஒரு குடும்பம், ஒரு புருஷன் பொண்டாட்டி, ரெண்டு பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, ஒரு 6-7 வயசு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க உட்காந்துக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, வீடு இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் வந்து ஆள் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கான், ஆனால் குடியில் இறங்கி சுத்தமாக வாழ்க்கையை போச்சு, வீடு இல்லை, சம்பாத்தியம் இல்லை, ஒன்றும் இல்லை, பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இவர் அங்கே பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறார் பாருங்கள், அது வெள்ளக்காரங்க ரன் பண்ணுற பள்ளிக்கூடம். இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் சிலருக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய நிறைய பிள்ளைகளை இப்படிலாம் படிக்க வைக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பிரயாண செலவு முறுக்கொண்டு அங்கேருந்து வாங்கி கொடுத்து, இவர் போக வேண்டியதாக போச்சு ஸ்கூலுக்கு. கடைசியில் எங்கள் அப்பா தான் இங்கேருந்து அவங்களுக்கு டிக்கெட்டெல்லாம் வாங்கி, அந்த அவங்க அனுப்பிச்ச காசில் டிக்கெட்டெல்லாம் வாங்கி சொல்லிட்டாங்க, ட்ரெயினில் ஏற்றி ட்ரெயின் போகிற வரைக்கும் இருந்துட்டு போங்க, ஏன்னா அந்த இறங்கி டிக்கெட்டை திருப்பி விற்றுட்டு போய் குடிக்க போயிடுவார். இருந்தாலும் ட்ரெயின் போன பிறகு நல்லா ஸ்பீடு எடுத்த பிறகு தான் போகணுன்னாங்க. அதனால் ஏற்றி அனுப்பிச்சி விட்டோம். சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேர் போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து, அவங்க பிரமாதமான பள்ளிக்கூடம், நல்லா உதவி செஞ்சுருக்காங்க பாருங்கள். படித்து அதன் பிறகு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து, எங்கள் இன்னொரு சித்தப்பாவத்துக்கு யூனிவர்சிட்டியில் இருந்தார், அவர்கிட்ட சொல்லி இங்கே ஒரு காலேஜில், நல்ல காலேஜில் அட்மிஷன் வாங்கி கொடுத்து பிகாம் படிக்க வச்சு, அதுக்கும் அந்த ஸ்கூலே பே பண்ணாங்க. அப்புறம் அது முடித்த உடனே சென்னையில் ஒரு காலேஜில் எம்காம் படிக்க வச்சு, நல்ல காலேஜில், அதுக்கும் அந்த ஸ்கூலே பே பண்ணாங்க. பே பண்ணி இப்போ ஹெட்மாஸ்டராக வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். அன்னைக்கு காரில் வந்தார் என்னை பார்க்கறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்ன ரோட்டில் ஒன்றும் இல்லாமல் தெருவில் உட்காந்துட்டு இருந்த ஒரு ஆள், எங்கள் சித்தப்பா ஒன்றும் மாதம் மாதம் அவர் காசு அனுப்ப வேண்டியதில்லை, அனுப்பவும் அந்த மாதிரி இப்போ அவர்கிட்ட அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் தன்னால் இயன்றதை ஒன்று செய்கிறார் பாருங்க, தன்னால் முடிஞ்ச அவனுக்கு ஒரு வழி வாய்ப்பை உண்டு பண்ணி தர்றார், ஒரு வாசலை திறந்து தர்றார். அந்த எளியவனை, ஒன்றும் இல்லாதவனை, பசி பட்டினியில் இருக்கிறவனை, குப்பையில் கிடக்கிறவனை தூக்குறதுக்காக ஒரு சின்ன வாசலை திறந்து கொடுத்தா, அந்த சின்ன வாசலை கத்தர் பாருங்க ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி வேலை செய்கிறாருன்னு. கடவுள் தான் இவருக்குள்ளே வேலை செஞ்சுருக்கார் பிள்ளருக்கு. இந்த ரெண்டு பிள்ளைகளுமே நல்லா வந்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு பெரிய கம்பெனியில், இந்த நாட்டிலே இருக்க ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய வேலையில் இருந்து இப்போ லண்டனில் போய் அங்கே இருக்குதான். அது இவருடைய பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஜோராக இருக்கிறாங்க, பார்க்க வந்திருந்தாங்க. எப்படி சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. கண்ணார பார்த்துருக்குறோம் எப்படி இருந்தாங்கன்னு, இப்போ எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். நம்ம என்ன செஞ்சோம்? ஒன்றுமே செய்யலை. ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணிடும். அந்த நேரம் கடவுள் நம்மளை நடத்துறது மாதிரி நம்ம அவளுக்கு ஒரு சின்ன உதவியை செய்யும் போது போவாச மாதிரி ஒரு பெரிய வாசலை திறந்து விட்டுறோம். இந்த ஓரத்தா இருக்காமருன்றது தான் இது. இப்படிதான் சிலர் வந்து எல்லாத்தையும் வலிச்சிடுறது, கடைசி சல்லி காசு வரைக்கும் தனக்கு இருக்கிற எல்லா டைமு எல்லா இது எல்லா ஆதாரங்கள் எல்லாத்தையும் தனக்கே செலவழிச்சு கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும் கத்தர் ஆசீர்வதித்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஏப்பம் விட்டு போயிட்டு இருப்பாங்க. கிறிஸ்தவனே இல்லை பாருங்க, மெய்யான கிறிஸ்தவன் யார்? இவன் தான் போவாஸ் மாதிரி ஆள். எப்படி ஒரு வாசலை திறந்து விடுறான் பாருங்க. ஒரு எளிய ஒரு பெண்ணுக்கு, ஆதரவற்ற ஒரு பெண்ணுக்கு நம்முடைய தேவனை நம்பி வந்திருக்கிறாள்னு தெரிஞ்சுக்கிறான். உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன்னு சொல்லிட்டார் நவமி கிட்ட. சொல்கிறான், எங்கள் தேவன் நம்பி வந்திருக்கிற நீ, என் தேவன் உன்னை கைவிட மாட்டார். ஆகவே நீ நல்லா இருக்கிறது என்னுடைய பொறுப்பு. நான் நீ நல்லா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். என்னால் எல்லாம் செய்ய முடியாது, நான் செய்கிறேன், ஆனால் கடவுள் உனக்கு செய்வார்னு செய்கிறான் பாருங்க. கடைசியில் ஒரு மனுஷன் இப்படி கடவுளுடைய ஏவுதலின் படி நடந்து கொள்ளும் போது, ஒரு மனுஷன் கத்தர் மேலே நம்பிக்கை வைக்கும் போது, கடினமான சூழ்நிலையில் புருஷனை இழந்து எல்லாத்தையும் இழந்து கஷ்டமான உலகத்தில் கடினமான சூழ்நிலையில் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறான். இந்த மனுஷனும் கர்த்தர் சொல்படி நடந்து கொள்ளுகிறான். நடந்து கொள்ளும்போது எப்படி பாருங்க, ஆசீர்வாதத்தை டபுள் ஆக்கிறார் கர்த்தர். கடைசியில் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளை. ஹலோ, இருக்கிறீங்களா? என்னங்க தமிழ் சினிமா மாதிரி போதேன்றான். அதை விட பிரமாதங்க அது. அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான் இவளை. அவன் யாரு? மிகுந்த ஆஸ்தியுடைய ஒரு பெருமகன் அந்த ஊர்ல, பெரிய ஆள் பாருங்க. அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான். அவனே கல்யாணம் பண்ணி அவளுக்கு பெரிய அந்தஸ்தையும் உயர்வையும் கொண்டு வந்து, எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒன்றும் இல்லாத இருந்தவ, புருஷனை இழந்தவ, ஒன்றுமே இல்லாமல் இருந்தவ, வாழ்க்கைக்கு சாப்பாடு தேடி பசியில் வந்தவ, அப்படிப்பட்டவளுக்கு ஒரு நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை, மேன்மையான ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தர் தர்றாரு. இவனை கல்யாணம் பண்ணி கடைசியில் 13 வசனத்தில் பாருங்க, 4:13 வசனம், போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவி ஆனாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். இதுல வேற அவர் புந்து வேலை செய்யறார். இவள் அதோட விட்டுல, உனக்கு சாப்பாடு கிடைச்சதா, துணிமணி கிடைச்சதா, ஒரு புருஷன் கிடைச்சா சரி போ டாடா பை பைன்னு போயிடல. அவர் கல்யாணம் பண்ணி அவ பிரெக்னென்ட் ஆகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு தான் அவர் விடுறாரு, சந்ததியை உண்டாக்கிட்டு தான் விடுறாரு. கத்தர் அனுகிரகம் பண்ணினார். இந்த மாதிரி வேற எங்கேயுமே வரலன்றாங்க. இவ்வளவுதான், பிள்ளை பெறதுக்கு கத்தர் அனுகிரகம் பண்ணான்றது பேதத்தில் இருந்து ஒரு இடத்துல ரொம்ப அருமையா வந்திருக்குன்றாங்க. பிள்ளை படுறதுக்கு கத்தர் அனுகிரகம் பண்றாரு. முதல்ல இருந்தே கத்தர் தான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றான், நான் போற வயலுக்கு ஏதாவது வேலையை தேடி போறேன், யாராவது யார் கண்ணிலா தேவை கிடைக்கும்ன்றார். கத்தர் அங்க ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவன் இவளை பார்க்க, உதவி செய்ய, இரக்கம் கொள்ள ரெடி பண்ணி வச்சிருக்காரு. எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் உங்களுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு? நீங்க நினைக்கிறீங்க கத்தர் எங்கன்னு? கத்தர் இங்க தான் இருக்கிறாரு, உங்களோடய தான் இருக்கிறாரு, பின்னால் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இரவும் பகலும் உங்களுக்காக திட்டம் போட்டு அருமையா நடத்தி கொண்டு தான் இருக்கிறார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவர். எல்லாத்தையும் ஒன்று கூடி வர பண்ணுவார், பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் நான் சொல்றேன், கர்த்தர் மேல நம்பிக்கையை வையுங்க, கர்த்தருடைய வழியில நடங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், சரியான இடத்துக்கு கொண்டு போவார். கல்யாணம் பண்ணி 10 வருஷம் இருந்தா பாருங்க, அந்த நகோமியுடைய மகனோட 10 வருஷம் கல்யாணம் பண்ணி இருந்தா பிள்ளை பிறக்கல. அதனாலதான் கத்தர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியதா போச்சு. சிலர் நினைக்கிறாங்க நான் வைராதி வீரன், குழந்தை பெத்துட்டேன். கத்தர் உதவியில் சில தான் ஒண்ணும் நடக்காது. உங்க வீரம் இல்ல, கத்தர் பிள்ளை பெறதுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார், அனுகிரகம் பண்றார், உதவி செய்யறார். பிள்ளை பிறக்க முடியாம பிரச்சனை இருந்திருக்கும் போது கத்தர் அனுகிரகம் பண்றாரு. அவளுக்கு பிள்ளை பிறக்குது, சந்ததி உண்டாகுது. அந்த மகனுடைய பெயர் ஓபேத். அவனுடைய மகன்தான் ஜெசி. அந்த ஜெசின்ற மகன் தான் தாவீது. ஹலோ, அந்த தாவீது வம்சத்துல வந்தவர் தான் இயேசு. இயேசுனுடைய பாட்டிங்க புருஷனை இழஞ்சு இழந்து தவித்து போய் பிழைப்புக்கு வழி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த ஒரு பெண்ணை எடுத்து ஆண்டவர் இயேசுவின் வம்ச வரலாறு வம்ச வரலாறுலயே இடம்பெற செய்துட்டார். என்ன பெரிய ஒரு மரியாதை பாருங்க இந்த பெண்ணுக்கு. மோவாபிய ஸ்திரீ. நம்ம சர்ச்சில் சிலர்லாம் அப்செக்ட் பண்ணுவாங்க, அது எப்படி அந்த ஸ்திரீயை விடலாங்க? கத்தர் சொல்ற பரவாயில்ல வரட்டும். என் மேல நம்பிக்கை வச்சா கத்தர் வந்து ஜாதியை பார்க்கறது இல்லை, எந்த ஊர்னு பார்க்கறது இல்லை, கத்தர் விசுவாசத்தை தான் பார்க்கிறாரு. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கா வரட்டும். இயேசுக்கு பாட்டியா இருக்கிறான். இதை விட பெரிய கதை என்னன்னா, போவாஸ் எங்க இருந்திருமாவும் தான், போவாசனுடைய தாயார் யாருன்னு வாசித்து பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் போவாசனுடைய தாயார் எரிகோவில் இருந்தால வேசியாகிய ராகாப் அவள். ஹலோ, எருசலேம் இது அந்த எரிகோ சவுத் மேல குடியிருந்தாலே அவளை மட்டும் தப்பு வச்சாங்க. ஏன்னா உதவி செஞ்சா இஸ்ரேல் மத்தியிலிருந்து இஸ்ரேல் மத்தியிலிருந்து போன உளவாளிகளுக்கு, அதனால அவளை விடுவித்தாருங்க, எல்லாரையும் நாசமாக்கின போது. அவ ஒரு இஸ்ரேல் கல்யாணம் பண்ணி அவனுக்கு பிறந்த அவளுக்கு பிறந்தவன் தான் போவாஸ். வேசிக்கு இவ்வளவு ஒரு நல்ல மகன் பிறக்க முடியுமான்னு நினைக்கிறீங்களா? ஹலோ, சிலர் வந்து ஹிஸ்டரியிலேயே தான் இன்ட்ரெஸ்டட். உங்க அம்மா யாரு, உங்க அப்பா யாரு, அவ எந்த ஊரு, எங்க இருந்து வந்தா, அது குடும்பம் சரியில்லைங்க. நான் கத்த சொல்ற சரியில்லையா, நான் சரி ஆக்கி காமிக்கிறேன், அப்புறம் பாருன்ற. சிலர் சொல்றாங்க உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியாதுங்க. ஆடோட ஹிஸ்டரியை மாத்துறவர் கத்தர், சரித்திரத்தை மாற்றுகிறவர். ராகா வேசியா? ஆமா, வேசியா இருந்தா, ஆனா கிறிஸ்துவுக்கு இயேசுவுக்கே பாட்டியா இருக்கிறாப்போ. ஹலோ, வேசியா இருந்தவளை தூக்கி கொண்டு வந்து அவ்வளோ அற்புதமா ஒரு பையனை கொடுத்து, அந்த தான் போவாஸ். அவனை பெரிய பணக்காரனாக்கி அவனை ஆசீர்வதிச்சு எப்படி பண்றாரு பாருங்க கத்தர். அவன் இவ்வளவு கல்யாணம் பண்ணி வச்சு இது மூலமா தாவீது உண்டாகி தாவீதின் வம்சத்துல இயேசு வந்து நம்முடைய ரட்சகராக இன்றைக்கு இருக்கிறார். பெரிய உன்னதமான நிலை அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. நான் சொல்றேன், நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எல்லாம் போச்சு, நான் கீழே கிடக்கிறேனாக்கும், உடஞ்சி போயிட்டேனாக்கும், நொறுங்கி போயிட்டேனாக்கும் சொல்றேன் நானே. கத்தர் நொறுங்கி போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையை எடுத்து அற்புதமாய் கட்டி தருகிறவர் அவர், உருவாக்குகிறவர் அவர். அற்புதமா அதை செய்வார், உங்களுக்கு அதை செய்வார், இன்னைக்கு செய்வார் நான் நம்புறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கேட்ட வார்த்தைகளை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொள்ளும். இது நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னும் ஆன்லைன்ல டிவியில கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள், இந்த நிலையில் இருக்கிற மக்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள், பல்வேறு வாழ்க்கை பிரச்சனைகளை சிக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு எங்கள் உள்ளங்களை திறக்கிறோம். நீ நல்லவர், பெரியவர், அற்புதர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர், ஏழை எளியவர்கள் மீது கண்ணை வைத்திருக்கிறவர், அவர்களை தூக்கி எடுக்கிறவர், அவர்களை உருவாக்குகிறவர், அவருடைய நஷ்டத்தெல்லாம் ஈடுகட்டி அதற்கு மேலாக பல மடங்கு செய்கிறவர். ரூத்துக்கு செய்தது இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சபையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, தூரத்தில் இருக்கிற ஆன்லைன் வியூவர்ஸாக இருந்தாலும், டெலிவிஷன் வியூவர்ஸாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவர்களுக்கு எல்லாருக்கும் நீர் இன்றைக்கு உதவி செய்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் அவர்களுக்கு முன்பாக நீட்டப்பட்டிருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். நீர் அவர்களுக்காக இரவும் பகலும் சிந்தித்து வேலை செய்து கொண்டிருக்கிறபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல எதிர்காலத்தை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறபடி ஆளுமைக்கு ஸ்தோத்திரம். அற்புதமாய் அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியவராக இருக்கிறபடி ஆளுமைக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு செல்லட்டும். உம்மை நோக்கி ஒவ்வொரு கண்களும் ஏறெடுத்து பார்க்கட்டும். கர்த்தாவே, நீரே ஆண்டவர், உமக்கு நிகர் எவரும் இல்லை. நீர் அற்புதர், நீர் ஜீவனுள்ள தேவன். உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கே கனமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம்.
0: இன்றைக்கும்
1: ரூத்தின் புத்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போய்த்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணும்ங்கிறது முதல்ல போதிச்சேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனார், வைத்தார், கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு பாருங்க. இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் ஆதி ஆமத்தில் 14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டால் மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரம் மறிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மையாயிடுச்சு. அதனால் அநேகருக்கு இது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவும், இது யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னா யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்வித்துக்கும் ஸ்திரீயின்வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறார். உன்வித்துக்கும் ஸ்திரீயின்வித்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு பாருங்க. ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின்னு ஒருத்தன் ஆபேல், ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பிறந்துருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்த பண்ணிதான் போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போது வேறு எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால் நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டால் அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீ ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. அப்போ நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. அது அதை விட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்கள். மனுஷனை ஒன்றும் இல்லாமாக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்கள். ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார்.
0: அப்ப பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனால தான் வேலை கடினமா இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்துல சாபம்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமா வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனா ஆசீர்வாதம் என்று இன்னொன்ற கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி, இது இன்னும் அதிகமா வேலை செய்யுது. இந்த சாபத்தில மத்தியில வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு நாலு உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன். ஒன்னு யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில எத்தனை பயங்கர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குளியில தள்ளுறாங்க, வித்து போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, முன்னேறவே முடியாம 1008 தடைகள், அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றுறாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்றதுக்கு தயார். ஆனா இவனுக்குன்னே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு, வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்டை மட்டும் தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்ட்டையும் விண்ணப்பிக்க கூடாது. இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு அவங்க குறிக்கோள். ஆனா சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்துல நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்துல அடிமையா போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்துல போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையா போய் அந்நியர்கள் மத்தியில தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேல வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியல போலவும் தான் அந்த உலகத்துல இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள், அவன் மேல பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பாக்குறான், ராஜா கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க. இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரமா அவ்வளவு நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்போ ரூத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதனால ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை. இது ஒரு பெண்ணுடைய கதையாக இருக்கிறதுனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதில் நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்தில் வாழ்றா. மோவாபிய ஸ்திரீ இஸ்ரேவேலில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான். மோவாபில் வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமா அவனோட வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோட திரும்புறா இவன், மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, 2 பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கே தான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்கே வர்றாங்க, வந்து அங்கே பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கர்த்தர் எப்படி தயவு பண்ணுறாரு, கர்த்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கர்த்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால் கர்த்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறாருன்னு? நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்கள், கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கர்த்தர் எங்கே, அங்கே தான் இருக்கிறார். நீங்கள் பார்க்கல, சிலர் கேட்குறாங்க எங்கெங்க கர்த்தர், அங்கே தான் இருக்கிறார். நான் சொல்கிறேன் அங்கேயே தான் இருக்கிறார், உங்களுக்காக பேக்ரவுண்டில் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பேக் ஆஃபீஸும் செய்ய முடியாத வேலையை அவர் பிரமாதமாக செய்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்து முடிக்கிறாருன்னு பாருங்கள். இந்த கதை, ரூத்தின் கதை, நீங்கள் வாஸ்து பார்க்கணும் பாருங்கள். சின்ன கதை தான், ஆனால் அவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசலில் திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கர்த்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த பாவ உலகம் சாப உலகம், அதனால நான் இப்படி தான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இல்லை, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கர்த்தர் ஒன்றும் கஷ்டத்தை உண்டாகிறது இல்லை. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாகுது, அது உலகத்தில் நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்தில். ஆனால் கர்த்தர் மீட்பராக இருக்கிறார், நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்ப போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா வந்து கத்தர் எப்படி தெய்வாதீனமா காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமா காரியங்கள் அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமா போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் ரெண்டு காரியங்களை முக்கியமா உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போறேன். இந்த கதையில இருந்து ரெண்டு காரியங்கள் முக்கியமா. ஒன்னு, இந்த இது மூணு பேருடைய கதை. ஆக்சுவலா வெறும் ரூத்தினுடைய கதை இல்ல. ரூத்தின் தான் பேரு, புத்தகம் பேரு. இதுல மூணு பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ். போவாஸ் ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி. இந்த மூணு பேருடைய கதை, இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கி இருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாஸை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான். அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா அப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கத்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போறோம், எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குன்னே டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை, அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்று போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பார்க்க

அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் இந்த ரிவைவல் 99th பிரேயருக்கு வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தினிலே நாங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் செலுத்தி தேவ வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் சங்கமன் ரேடியோவோடு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மட்டுமாக எல்ஷடாய் டிவியின் மூலமாக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்து எல்லா உலகத்தின் எல்லா பாகங்களிலும் இருந்து ஜபிக்கும்படிக்காக ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரும் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் தாமே தம்முடைய கிருபையினாலே நடத்துவாராக. இந்த நாளிலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளை ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை தேசங்களிலே செய்கிறார், இன்னும் செய்வார். நாங்கள் விசுவாசிப்போம், தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கபடி வேதம் சொல்லுகிற பிரகாரம் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே காரியங்களை நடத்துவார். எழுப்புதல் நிச்சயம். ஆகவே கர்த்தரே மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு காலங்களாக, இவ்வளவு மாசங்களாக, இவ்வளவு வருடங்களாக நாங்கள் ஜபித்து வருகிறோம். நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுவே கர்த்தாவே, பூமியினிலே தேசங்களிலே ஆண்டவரே எல்லா பாகங்களிலும் ஒரு எழுப்புதல் உண்டு உண்டாகி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மக்கள் எல்லாம் ஆராதிக்கும் ஒரு காலங்கள் வர வேண்டும் என்று சொல்லி, வெகு சீக்கிரமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டுக்கும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே ஆண்டவரே மக்களை தொட்டு ஆண்டவரே மனம் மாறுதல் மக்கள் அடைந்து உம்முடைய சமூகத்தினிலே வந்து ஆராதிக்கிற மக்களாக ஏற்படுத்தும்படிக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தங்களுடைய மூடத்தனமான ஆராதனைகளை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஜீவனுள்ள தேவனே உம்மை ஆராதிக்கிற ஆராதனைக்குள் மக்கள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்வீராக. தேசங்களிலே எழுப்புதலும் உம்முடைய பிரசன்னமும் மகிமையும் கர்த்தாவே உண்டாகும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய நாமத்துக்கே துதி கன மகிமைகளை ஆண்டவரே ஏறெடுக்கிறோம். நாளிலும் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஆராதனையை மற்றுமாக தேவ வார்த்தையை கொடுக்கிற பாஸ்டர் பென்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாமே நீங்கள் நடத்துவீராக. உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய அன்பு பெரிது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் பெரிது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு முன்பாக பூமியிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம், மக்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய கூட்டம் ஒன்று எழும்ப வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சை. ஜெபிக்கிறோம் கர்த்தர் நீங்கள் செய்ய போறபடியினால் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.

நடத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த நெருக்கங்கள் எவ்வளவு சூழ்நிலைகள் அப்பா எங்களுக்கு எதிராக தோன்றினாலும் எங்களை குறுகாமல் நன்மையும் கிருபையும் தொடர செய்கிற

0: அமேன் அமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அமேன் அமேன்.
1: ஆமேன். பிரைஸ் காட். ஆமேன் ஆமேன். துதிகளின் நடுவிலே வாசமாக இருக்கிற கர்த்தர் நம்முடைய ஆராதனைகளிலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறபோது நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக வருகிற தேவன். ஆகவே இந்த 99வது கனடா ரிவைவல் பிரேயரிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் தேவ பிள்ளைகளையும் அதே போல சங்கமம் ரேடியோ கூடாகவும் எல்ஷடாய் டிவி கூடாகவும் வேவ்ஸ் ஆஃப் பவர் கூடாகவும் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளை மீண்டொரு விசை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நாங்கள் இப்பொழுதும் ஒரு ஜெப நேரங்களுக்குள்ளாய் கடந்து செல்லுகிற போது இந்த தேசத்துக்காக பாரப்பட்டு பரிந்து பேசி ஜபிக்கிற போது ஜப விண்ணப்பத்தை கவனித்து அதற்காக அவர்கள் ஜபிக்கிற போது நீங்களும் ஜபத்திலே இணைந்து கொள்ளுங்கள். கொடுக்கப்படுகிற விண்ணப்பத்தை நீங்களும் அறிக்கை செய்து ஜபியுங்கள். அப்பொழுது இந்த ஜப ஆவியினாலே நீங்களும் நிரப்பப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும், என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையிலே என்னை கொண்டு போய் விடுவீர். அதனால் தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். இந்த தேசத்துக்காக நாங்கள் இந்த 96வது தடவையாக மாசம் மாசம் ஜபித்து வருகிற ஜபத்தை கர்த்தர் நிச்சயமாக கேட்கிறவராகவே இருக்கிறார். அதற்குரிய மாறுதல்களை அவர் உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறார். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை பொழுதிலே நம்முடைய இலங்கை இந்திய தேசங்களினுடைய காலை பொழுதிலும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய சுற்ற கிருபை தாங்குவதாக. முதலாவது ஜப குறிப்பை நமக்காக பாஸ்டர் தனபால் அவர்கள் ஜபத்திலே நடத்துவார்கள். கனடா தேசம் அங்குமுள்ள திருச்சபைகள் எங்களுடைய ஆதி அன்புக்கு திரும்பும்படிக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நடந்த அடையாளங்கள் அற்புதங்கள் திருச்சபைகளிலே வெளிப்படும்படிக்காக விசுவாசத்திலும் பொறுமையிலும் சபைகள் வளர்ந்து பெருகும்படிக்காக பாஸ்டர் தனபால் வில் லீடர்ஸ் இன் ப்ரேயிங் ஃபார் த churches in Canada to return to the first love, return to their first love and return to the miracles time of the apostles, where the miracles confirming the word of God, so the multitude were brought to the church. Agave devan thammudaiya vaarthaiyai urudippaduthumbadi andaikku arpudangalai seidhar endru sollapattirukkirathu. Agave naam chemippom. பாஸ்டர் தனபால் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென்.
2: Thank you பாஸ்டர்.
1: ஆமென்.
2: கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் எங்கள் மத்தியில் இருக்கிறவராக இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இருந்தவரே, இனிமேலும் வரப்போகிறவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, ஐயா, அந்த தேசத்தின் குடி மக்களை உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர், அன்று ஆதி அப்போஸ்தலர் கரங்கள்னாலே நடந்த அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்கிறோம். ஆண்டவர், அடிப்படையாக இருந்த அப்பா காரணம் ஒருமனப்பாட்டை பார்க்கிறோம். ஆண்டவரே, தேவரே, அவர்கள் ஒருமனப்பட்டு ஜபித்தார்கள். ஆண்டவரே, அபிஷேகம் இறங்கியது. அவர்கள் ஒருமனப்பட்டு தேவர் ஊழியங்களை செய்தார்கள். அற்புதங்கள் நடந்தது. அதே வல்லமைகள், அதே அபிஷேகம் இன்றைக்கும் குன்றி போகவில்லை, குறைந்து போகவில்லை. தேவ ஆவியானவர் இன்றைய நாள் இந்த காலங்களிலும் ஆண்டவரே, ஐயா தேவர், இந்த கனடா தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆண்டவரே எழுப்புதல் தீ பற்றி எரியும்படியாக என் இயேசுவை வேண்டி நிற்கிறோம். ராஜா, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரியவன் சொல்லியிருக்கிற ராஜா. அதன் விரோதமாக இருக்கிற இருளின் ஆதிக்கங்களை நீக்கி தேவ ஆவியானவரை உமது ஆளுகைக்குள்ளே எங்களை கொண்டு வரும்படியோ அம்ம சமூகத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்றது. ராஜா, இது பலத்தினாலும் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்கள் ஆவியினாலே ஆகும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நினைவே பட்டணத்து மக்கள் ஒருமனப்பட்டு உபவாசித்து ஜபித்தார்கள். ஆண்டவரே, ஐயா, அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்ததை பார்க்கிறோம். தேசம் அழிவிலே இருந்து பாதுகாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதே வல்லமை அபிஷேகம் ஆண்டவர் இந்த நாட்கள் இந்த கனடா தேசத்தில் இறங்கும்படியாக தேவரே, திருச்சபைகள் மத்தியில் ஒரு ஒருமனப்பாட்டை கொண்டு வரும்படியாக என் இயேசுவை உண்மை சார்ந்து நிற்கிறோம். ஆண்டவரே, ஐயா, எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு தேவரே உண்மை சார்ந்து நிற்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவடைய சரீரத்திலே ஒரே அவயவங்கள் என்ற உணர்வோடு செயல்படத்தக்கதாக, ஒவ்வொரு அவயவங்களும் தன் தன் அளவுக்கு தக்கதாக செயல்படுவது போல நாங்களும் செயல்பட ஏற்படத்தக்கதான ஞானத்தையும் கிருபைகளை தந்துட முடியாம கருத்துல ஒப்புக்கொண்டுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா திரு அப்போஸ்தல கரங்களால் நடந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து அநேகருக்கு பயம் உண்டாயிட்டு பாக்குறோம் ஆண்டவரே. அநேக திருச்சபையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டதை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா சபைகள் பெரியதை பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே வல்லமை நாவியானவர் இன்றைக்கு கிரியைகளை நடப்பிக்க முடியாம சமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அழைத்தவர் உண்மை உள்ளவர் ராஜா. சபைகள் உயிர் மீழ்ச்சி அடையட்டும் ஆண்டவரே. தேவரை சபைகளில் ஒரு எழுப்புதல் காணத்தக்கதாக தேவரை இந்த சபைகளுக்கு விரோதமாக செயல்படுற இருளின் ஆதிக்கங்கள் நீங்கத்தக்கதான கிருபையை ஊற்ற முடியாம சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஐயா எங்கள் மாம்சமும் மனசும் விரும்பினவர்கள் அல்ல தேவரை, நீங்கள் விரும்பினவர்களை நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களை புதிதும் கூர்மையுமான போரடிக்கும் கருவிகளாக பயன்படுத்த முடியாம கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அற்புதங்களை செய்யற தேவக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தா இந்த தேசத்தின் மீது தேவரப்போ அந்த கரண் நீட்டப்படுவதாக. ஐயா அந்த தேசத்திலே தேவரப்போ அந்நிய விக்கிரகங்களை கொண்டு வந்து தேவரப்போ தேசம் சூரம் போகிறதை பார்க்கிறோம். இவர்களை இருந்து மீட்டெடுத்த ஆண்டவரே, நீர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை எல்லோரும் அண்டிக் கொள்ளத்தக்கதாக அறிந்து கொள்ளத்தக்கதான் கிருபையை ஊற்றும்படியாக உம் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உயிர் மீட்சியை நீங்கள் கொடுக்கும்படியாக வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.
1: ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். இந்த தேசத்தின் மேலே உம்முடைய பின்மாரியை ஊற்றும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் மேலும் உம்முடைய பின்மாரியை ஊற்றும் ஐயா. அல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ ஆயிரம் மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெபங்களுக்கும் இந்த மனதுருக்கமான ஜெபத்துக்கும் பதிலளிப்ப போறபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து பாஸ்டர் ஜோர்ஜ் அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அன்றைக்கு எருசலேமின் ஜனங்கள் துன்பங்களையும் பாடுகளையும் அனுபவிக்கிறார்கள் என்றும் எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டது என்றும் நெகேமியா கேள்விப்பட்ட போது அவன் எழுந்து கட்டுவோம் என்ற போது ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அதனாலே இப்பொழுதும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், ஒருமனப்பாட்டை தேவன் இந்த தேசத்தில் உள்ள சபைகளுக்குள்ளே கட்டளையிடும்படிக்காக. டாக்டிரினல் டிஃபரன்ஸ், டினோமினேஷனல் டிஃபரன்ஸ், வெற்றினாலே பிரிந்து நிற்கிற சபைகள் தேசத்தின் நிலை கண்டு ஒருமனப்படும்படிக்காக. அதிலும் இங்கே வந்து உண்டாகியிருக்கிற எல்லா தமிழ் திருச்சபைகளும் மற்ற இமிகிரன் சர்ச்சஸ் இவற்றிலே ஒரு ஒருமனப்பாடு காணப்பட்டு இந்த தேசத்தை தேவன் சந்திக்கும்படிக்காக. அங்கே பாஸ்டர் ஜார்ஜ் வில் லீட் அஸ் இன் டு ப்ரே ஃபார் த கனடா அண்ட் ஃபார் த யூனிட்டி ஆஃப் த சர்ச்சஸ் யூனிட்டி ஒன்னஸ் இன் த சர்ச்சஸ் அஸ் இன் த தோஸ் டைம் ஆஃப் நெஹேமியா த பீப்புள் தே பிகம் ஒன் டு ஜாயின் டுகெதர் டு பில்ட் தி The walls of Jerusalem. So let us unite our hearts beyond our denomination, beyond our doctrinal differences. May the Lord give us grace to see the revival as together as a church. Pastor George, Amen. Thank you, Amen. Jesus.
3: பிதாவே உம்மை துதிக்கிறோம் இந்த வேளையிலும். தகப்பனே அப்பா இந்த வேளையிலும் கர்த்தாவே, நெகேமியாவுடைய நாட்களில் நடந்த சம்பவம் எங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் செய்ய உங்களால முடியும் என்பதற்கு எங்களுக்கு ஒரு செய்தியை தருவதற்காக உமக்கு நன்றியப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே விசேஷமாக இந்த தேசத்திலே வந்திருக்கிற தமிழ் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் விசேஷமாக தமிழ் திருச்சபைகளால் இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரத்தக்கதாக இந்த தேசத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவரே இங்கே நாங்கள் வந்தது இங்குள்ள மக்களால் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிதாவே எங்களுடைய தமிழ் சபைகளுக்காக ஒரு விஷய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது தமிழ் சபை என்று நாங்கள் ஆண்டவரே சொன்னாலும் ஆண்டவரே பவுல் தன்னுடைய ஜனங்கள் மீது இருந்த ஆண்டவரே வாஞ்சையை போல நம்முடைய மக்களும் இந்த தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக விசேஷமாக தமிழ் சபைகளுக்காக வருகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த பிதாவே, நெகேமியாவுக்கு ஆண்டவரே அலங்கம் இடிக்கப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அவர் உம்முடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஜெபித்து ஆண்டவரே அதற்கு பின்பதாக ஆண்டவரே தன்னோட ஒரு கூட்டத்தை சேர்த்து இணைந்து கட்டத்தக்கதான அந்த உள்ளத்தை அவருக்குள்ளே கொடுத்தது போல ஆண்டவரே இன்றைக்கும் இருக்கிற சபை தலைவர்களுக்காய் வருகிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே குணப்பட வேண்டிய விஷயங்கள் ஆண்டவரே நீர் கண்டிப்பாய் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே தமிழ் சபைகள் இந்த தேசத்துக்கு வர இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு எழுப்புதலுக்கு தடையா இருக்காதபடிக்கு எங்கள் தகப்பனே ஒவ்வொரு சபை தலைவர்களுக்காகவும் இந்த வேளையிலும் இந்த இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தங்களுடைய குடும்பங்களை தங்களுடைய ராஜ்யத்தை கட்டாதபடி உம்முடைய ராஜ்யத்துக்காக தங்களை தாழ்த்தி வரத்தக்கதாக உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் பிதாவே நாங்கள் பூமியில ஒருமனப்படுகிற பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா கேட்டு அதை செய்கிற தெய்வமா இருக்கிறீங்க. இந்த வேளையிலும் நம்முடைய சபை நம்முடைய மக்கள் இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக கர்த்தாவே இந்த தேசத்திலே வந்து வாழ்க்கை கொடுத்த இந்த தேசத்துக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஒரு மனதை ஆண்டவரே ஒரு உணர்வை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நெகேமியாவோட வாழ்க்கையிலே 52 நாட்களில் அந்த மகா பெரிய அலங்கத்தை கட்டக்கூடிய ஆண்டவரே கிருபை கிடைக்குமானால் அது ஒரு மனப்பாடே முக்கிய காரணம் என்றதை பார்க்கிறோம் ஐயா. இந்த இடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறோம் முது பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே இந்த வேளையிலும் கத்தாவே தேவரீர் ஐயா அந்த ஆண்டவரே தேவரி திமிர்வாத காரணை 4 பேர் ஆண்டவரே கூரையை பிரித்து இறக்கின பொழுது அவருடைய விசுவாசத்தை பார்த்து அந்த திமிர்வாத காரணை எழுப்பினது போல நம்முடைய மக்களை எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். நம்முடைய திருக்கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபம் கேட்கிறோம் பிதாவே.
4: ஆமென்
3: ஆமென்
4: ஆமென் ஆமென். அப்போஸ்தல நடவடிக்கைகள் எல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடி வந்திருந்தார்கள், அவர்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி முன் அங்கே மன்றாடினார்கள் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த ஒருமனப்பாடானது அன்றைக்கு பெரிதான ஒரு எழுப்புதலை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த வேளையிலும் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போறோம். இந்த வேளையிலே சிஸ்டர் ஏஞ்சல் வில் லீட் அஸ் டு ப்ரே ஃபார் தி அன்சேவ்ட் யூத் த்ரூ ஆல் த கனடா டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அடிக்ஷன் such as drugs, alcoholism, adultery, social media, disobedience, and for them to have the knowledge of salvation, for them to have someone to bring them to the knowledge of salvation. Agave velayilum angel jomannuvargal ange sorry angel jomannuvargal rakshikkapadatha valivargalukkaga inda Canada muluvadum தேவனை அறியாத ஒரு இளம் சந்ததி உருவாகி கொண்டே இருக்கிறது. அவர்கள் எல்லா விதமான அங்கே ட்ரக்ஸுகளுக்கும் அட்கோலுக்கும் இளவயதின் பாலியல் இச்சைகளுக்கும் அகப்பட்டு அந்த பிடிகளிலே சோஷியல் மீடியா அடிக்ஷன்களுக்கு இருக்கிற இவர்களை தேவன் விடுதலையாக்கி அவர்களை விடுதலையாக்கும்படி தேவன் ஜனங்களை மற்ற வாலிபர்களை பயன்படுத்தும்படிக்காக ஏஞ்சல் வில் லீடர்ஸ் இன் ப்ரேயிங் ஃபார் த யூத் அன்சேவ் யூத் ஆஃப் கனடா. ஆமென். ஹல்லேலூயா. ரப குரியாந்தலவே. யெஸ் லார்ட்.
5: Thank you, Lord God, for this day. I thank you, bless us, Lord God. I thank you for bringing all these people here today, Lord God, to pray, Lord, and to come before you with all our prayers and petitions, Lord God. I pray for all the unsaved youths in Canada, Lord God, all the youths who do not know you, Lord God. I bring them before you right now, Lord God. I pray that they'll be set free from all forms of addiction, Lord God. Anything that is holding them back from you, Lord. Anything that is putting them in the ways of this world and not in the ways of you, Lord God. I pray that you will free them from that right now, Lord God. I pray that you will save them, Lord, that they will turn towards you, Lord God. I pray that their hearts will turn away from these addictions, Lord God, these things that they think will be a solution to their problem, Lord God. I pray that you will show them that you are the true way, Lord God. You are the true solution, Lord God, that you are exactly what they need, Lord God. I pray that they do not go into the ways of this world, Lord, that they do not follow the wrong friends, Lord God, the wrong principles, Lord God. I pray that they come towards you, Lord God. I pray that we as a community will be able to save them, Lord God. I pray that you will forgive them, Lord. I pray that they do not think that they are not worthy of your love or your salvation, Lord God. I pray that they will see themselves as you see them, Lord God, as clean, Lord God, and as worthy, Lord. I pray that you will come into their lives, Lord God, that you will rescue them, Lord. I pray that they will turn away from their ways, Lord God, that they do not keep on going into this pit that is hurting them, Lord God. They don't realize that it's hurting them, but they continue to do it, Lord. I pray that you will pull them out of it, Lord God. Your love is sufficient, Lord God. Your love is all that they need, Lord. I pray that you will pull them back towards you, Lord God, towards the path that they need to be on, Lord God. I pray that you will help us, Lord. Give us the knowledge and the wisdom that we need, Lord, to pull them out of these addictions, Lord God, out of these things, Lord, that are not of you, Lord God. That's not what you intended, Lord God. I pray that they come back to you, Lord. For you have a plan for them, Lord God. You have a purpose for them, Lord God. And it's for them to succeed, Lord God. And I pray that they see that, Lord. I pray that they find that path, Lord God, that they turn towards that, Lord, and not the ways of this world, Lord. Not the ways that the world is telling them what to do, or their friends, Lord God, or whatever the devil has planned, Lord. I pray that they turn away from that and they walk towards you, Lord God. I pray that you'll give them them situations in their lives, Lord God. You will put us in their lives, Lord God, so we can pull them towards you, Lord God. Let us be that testimony, Lord. Let us be that lead that they need towards you, Lord God. I pray that you will just bless them, Lord. I pray that you will forgive them, Lord. I pray that you will not turn your face away from them, Lord God, but I pray that you will pull them right back to you, Lord. Please, you be with them, Lord. Let them know that they are your child, Lord God, that you love them so much, Lord. I pray that you'll bless us. Please guide us through, Lord. Give us a knowledge that we need to bring them towards you, Lord God. We thank you for all that you have done and all that you're going to do. We praise your name and we thank you. In Jesus' name I pray.
4: Amen. Amen. Hallelujah. தேசத்தின் வாலிபர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜபங்களை தேவன் கேட்டு வாலிபர்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீரங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று தாவீது கதறி ஜபிக்கிறதை பார்க்கிறோம். தேவனே, பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படிக்காக இந்த தேசத்திலே எத்தனையோ கிட்டத்தட்ட 175 அதிகமான மொழி பேசுகிற மக்கள் அல்லது நேஷனாலிட்டிஸ் இந்த தேசத்திலே வந்து குடியேறியிருக்கிறார்கள். பெரும் கூட்டங்களாய் குடியேறியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் மத்தியிலே தேவனுடைய எழுப்புதல் வர வேண்டும். ஆகவே இந்த வேளையிலே தொடர்ந்து பாஸ்டர் ஜபம் பண்ணுவார்கள். கனடா தேசத்தின் பொருளாதாரம் கட்டியெழுப்பப்படும்படிக்காக, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும்படிக்காக, வேலை இல்லாத நிலைமைகள் மாறி இங்கே காணப்படுகிற எல்லா கரியர் கிரைசிஸ், ஜாப் கிரைசிஸ், ஹவுசிங் கிரைசிஸ் இவற்றில் இருந்து தேவன் இந்த தேசத்தை, இதனுடைய வளங்களை, இந்த தேசத்தினுடைய மேலே தேவன் நினைவு கூர்ந்து தொடர்ந்து இதனுடைய கனிவளங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக, இந்த தேசத்தின் தலைவர்கள் தங்கள் பொலிட்டிக்கல் அஜெண்டாவை அல்ல, தேசத்தையும் மக்களுடைய நன்மையையும் மையமாய் கொண்டு செயல்படும்படிக்காக, பாஸ்டர் ஜபா வில் லீடர்ஸ் டு ப்ரே ஃபார் த கண்ட்ரி ஆஃப் கனடா, ஃபார் த ஃபைனான்சியல் சிச்சுவேஷன், ஃபார் ஆல் த கிரைசிஸ் டு பி ரிமூவ்ட், அண்ட் த லார்ட் டு பிளஸ் திஸ் லேண்ட் அண்ட் கிவ் விஸ்டம் டு த லீடர்ஸ் டு கம் அப் வித் ப்ராப்பர் plan for this land and for the people of this land. Pastor Jabba, over to you. Thank you, Jesus.
6: Thank you.

0: பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல ஜெப வேளைக்காய் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே, கனடா தேசத்துக்காக உமது சமூகத்தில் விண்ணப்பித்து வேண்டுதலோடும் சோத்திரத்தோடும் வருகிறோம் கர்த்தாவே. பூமியும் நிறைவும் உலகமும் கொடிகளும் உம்முடையதப்பா. கனடா தேசம் கர்த்தருக்கு சொந்தமான தேசம். இந்த நாட்கள்ல பொருளாதாரத்துல வருகிற எல்லா நெருக்கடி காரியங்களையும் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மேல் நீ பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே, அவரே ஆதரிப்பார் என்ற வார்த்தையின்படி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பின் மாறி மழையை உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் வானத்துல மின்னல்களை உண்டாக்கி அவனவன் வயல்களில் பயிரை உண்டாக்குவதற்கு மழையை கட்டளையிடுகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. உம்மிடத்தில் தான் இந்த இந்த தேசத்துல தஞ்சம் அடைக்கலம் போதுமான காரியம் உண்டு வருகிறோம் அப்பா. தேசத்திலே ஆண்டவரே, அன்று யோவேல் தீர்க்கதரிசி கூடாக பச்சை கிளி தின்றது ஆண்டவரே, வெட்டுக்கிளி தின்றது, முசுக்கட்டை பூச்சி தின்ற காரியங்கள் எல்லாவற்றின் விளைச்சலை மீண்டும் கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை கனடா தேசத்துக்காக நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் அப்பா. தேவன் நீர் ஐஸ்வர்யத்தின் தேவன், உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேசத்தின் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்துவிற்குள் மகிமையாய் நிறைவேற்றுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாறுதல் வர வேணும் அப்பா. யுத்தங்களின் நிமித்தமும் இயற்கை அழிவின் காரணமாகவும் இந்த நாட்களில் நெருக்கடி வந்திருக்கிறது. ஆனால் அடைக்கப்பட்ட பாதைகளை திறந்து கொடுக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பூமியில உயர்ந்தவர், ஜாதிகள்ல உயர்ந்தவர், சின்னவன் ஆயிரவும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் இருப்பான், ஏற்ற வேளையில தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன தேவனே, ஒரு மாறுதலை கட்டளையிடும்படியார் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நாங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவை நீங்கள் நினைத்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் இந்த தேசத்தின பொருளாதாரத்தின் விருத்தியை கேட்டு நிற்பதை நீங்க அறிந்திருக்கிறோம். ஒரு மாறுதல்கள் அதி சீக்கிரத்தில் வரும்படியா ஜபிக்கிறோம். இந்த வேளையிலும் பொருளாதார நெருக்கடியினால கனடா தேசத்துல வேலை வாய்ப்பின்றி அநேகர் வேதனைப்படுகிற காரியங்களை நீங்க காண்றீங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் வேதனையோடு இருப்பது உமக்கு பெரியம் அல்ல. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மையும் பாக்கியத்தையும் உண்டாகிற தேவன் அப்பா. வேலை வாய்ப்பை இந்த தேசத்துல புதிய புதிய திட்டங்களை நீர் உருவாக்கும்படியாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பதைக்கப்பட்ட பாதைகள் திறக்கப்படட்டுக்கும். நீங்களே இந்த தேசத்தின் அடைக்கலமும் போதுமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான தெய்வமா இருக்கிறீங்க. புதிய திட்டங்கள் வரட்டுக்கும் அப்பா. தொழில் வாய்ப்புகள் இந்த தேசத்துல புதிதாக உருவாக்கப்படட்டுக்கும் ஆண்டவரே. நினைவு கூறும் இந்த தேசத்தின் மேல் நீங்க இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஆண்டவரே, சுயநலத்துக்காக அல்ல, அரசியல் தலைவர்களுக்காக வருகிறோம். தங்கள் சுய பத்தியில நின்று விடாதவாறு, தங்களை ஞானவான்கள் என்று அவர்கள் எண்ணி விடாதவாறு உமது திட்டங்களும் நீர் இந்த தேசத்தில் அவர்களுக்கூடாக செயல்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. மாலை ஆகும் ஆண்டவரே, கர்த்தர் ஒரு மாறுதலை கொண்டு வருவார் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து கணம் துதி மகிமை மாற்றுமை யாவற்றையும் செலுத்தி இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்
1: ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு என்று சொன்ன கர்த்தர் ஆமென். பின்மாரியையும் பின்மாரியையும் அனுப்புகிற தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தின் வளங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேசத்தின் மேல் தேவ கோபம் இல்லாதபடிக்கு, தேவ கிருவை தொடரும்படிக்காக நாம் தொடர்ந்து பாரப்படுவோம். தனியோ தேசங்களிலே இருந்து வந்த மக்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிற ஒரு தேசம். ஆகவே நாம் தொடர்ந்து செபிக்க போறோம். அங்கே இந்த வேளையிலே பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் தொடர்ந்து செபிப்பார்கள். அங்கே மக்கள் மத்தியிலே காணப்படுகிற மனச்சோர்வுகள், மன உளைச்சல்கள், பதற்றம், தற்கொலை எண்ணங்கள் இந்த தேசத்திலே அதிகரித்து வருகின்றன. ஆகவே இவற்றிலே இருந்து ஜனங்கள் விடுதலையை காணும்படிக்காக, இவற்றினாலே பாதிக்கப்படுகிற இளைஞர்கள் உண்டு, இந்த demanding expectation of the standard of life. அவர்களை என்ன செய்கிறது என்று சொன்னால் அங்கே ஒவ்வொரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு செல்லுகிறது. Therefore, Pastor Christy will lead us in praying for the people, those who are in depression, those who are in anxiety, those who are in, they call it as mental illness, those who are with the thought of suicide. There are so many Canadians, even Sri Lankans in this land, they go into suicide பண்ணுகிறார்கள். ஆகவே பாஸ்டர் கிறிஸ்டி will lead us to pray. இந்த தேசத்தில் அந்த ஆவிகளில் இருந்து ஜனங்களை தேவன் விடுவிக்கும்படிக்காக, சபையை பயன்படுத்தும்படிக்காய், விசுவாசிகளை பயன்படுத்தும்படிக்காய் பாஸ்டர் கிறிஸ்டி will lead us in prayer.
2: Amen. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் தொடர்ந்துமாய் உம்முடைய பரலோக கதவை தட்டுகிறோம் கர்த்தாவே. 99 தடவையாக பரலோக கதவு கனடாவுக்கு எழுப்புதல் வர வேண்டும் என்று தட்டி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, இங்கே கொடுக்கப்பட்ட விண்ணப்பம், மன சோர்வு, ஆண்டவரை ஒடுங்கின ஆவியோடு இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். போர்ந்து போயிருக்கிற, அதாவது ஆண்டவரை பொருளாதார பிரச்சனையினால், ஆண்டவரை வேலை வாய்ப்புகளை இழந்ததனால், படிப்பிலே முன்னேற முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிற இளைஞர்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர்தான் ஆண்டவரை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க வல்லவர் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 61 அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை நீர் லூக்காவிலே வாசித்து இந்த வார்த்தைகள் நிறைவேறினது என்று சொன்னீரே. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலே இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நோயாளிகளை குணமாக்க, கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, ஓ ஆண்டவரை ஒடுங்கின ஆவிக்கு பதிலாய் துதியின் ஆடையை கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த மன சோர்வுகள், மன உளைச்சல்கள், டிப்ரெஷன்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும் கர்த்தாவே. இந்த தேச மக்கள் எவ்வளவு ஆசீர்வாதம் ஆண்டவரே. கீழானவைகளை பார்க்காமல் மேலானவைகளை பார்க்க நாம் உயிரோடு இருக்கிறோம். தேவனங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், இவ்வளவுமாய் வாழ வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பல தேசங்களில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களை பார்த்து தங்களை தேற்றிக் கொள்ளக்கூடியதாய் ஆண்டவரே. இந்த வேலைவாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் அரசாங்க ஆண்டவரே சலுகைகள் இருக்கிறது, அவைகளை ஆண்டவரே பார்த்து நிம்மதி அடையக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஆண்டவரே, மன சோர்வுகளை உண்டாக்குறது பிசாசு சஞ்சலங்களை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து ஆண்டவரே ஒடுங்கின ஆவியை கொடுத்து, ஒன்றுமில்லை, நீ உன்னால் முடியாது, உன்னால் வாழ முடியாது என்ற சத்தத்தை மீண்டும் மீண்டும் காதுகளிலே போட்டு அவர்களை தற்கொலை உணர்வுகளை உண்டாக்குற எல்லா பிசாசின் கிரியைகளுக்கு எதிராய் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வருகிறோம். அவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும் கர்த்தாவே. இந்த நாளும் தகப்பனே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த தேசத்துக்கு நீர் சேமத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, சோர்ந்து போயிருக்கிற, வருத்தப்பட்டு அறம் சுமக்கிற, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சகல ஆறுதலின் தேவன் நீர் தேற்றும்படியாய் இவர்களை ஆண்டவரை தட்டி எழுப்பி, நீ நடக்க வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாய் இருக்கிறது என்று எலியாவுக்கு சொன்னதை போல இவர்களுக்கு சொல்லுகிற சத்தம் இவர்கள் காதலை கேட்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கெல்ல கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உடைய நாம மகிமைக்காய் இந்த பிள்ளைகளை நாங்கள் விடுதலையாக்குறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை என்று சொன்னீரே, அந்த விடுதலையோடு இந்த பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தேட எந்த சூழ்நிலையிலும் தேவனங்களுக்கு உதவி செய்வார் என்று தேவனை முழுமையாய் நம்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், அல்லேலூயா. நொந்த உள்ளங்கள் ஆயிரங்கள்

எம்மை மாற்றும் தேவனே. அல்லேலூயா. இந்த வேளையில் நாங்கள் தொடர்ந்து செபிக்க போகிறோம். கர்த்தர் நம்

0: especially those who are deciding their career path, for God to give them the clarity, wisdom, and direction of the Holy Spirit to choose the right field so that they can study, that they can use their career to influence the place where God is placing them. ஆகவே இந்த வேளையிலே அங்கே சிஸ்டர் ஷரோன் ஜபம் பண்ணுவார்கள். இந்த தேசத்திலே ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் ஒரு கரியரை தேடுகிற போது அந்த கரியர் பாத்துக்கு பின்பதாக ஃபைனான்ஸை மாத்திரம் மையமாக வையாதபடி அந்த கரியர் பாத்துக்கூடாக நாங்கள் எப்படி தேவனை மகிமைப்படுத்த முடியும், நாங்கள் எப்படி ஒரு கிங்டம் இம்பாக்டை கொண்டு வர முடியும் என்கிற ஒரு தோற்றப்பாட்டோடு, அந்த உள்ளான ஆதங்கத்தோடு அவர்கள் தங்களுடைய கரியர் பாத்தை சூஸ் பண்ண தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, ஞானம் கொடுக்கும்படி, வழிநடத்தல் கொடுக்கும்படி. அன்றைக்கு எத்தனையோ மிஷனரிகள் தங்களை மிஷனரிகளாய் ஒப்பு கொடுக்கிற போதே அதுக்குரிய திசையிலே தங்களுடைய கரியர் பாத்தை ஒப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கும் எத்தனையோ தேசங்களிலே அங்கே டென்ட் மேக்கர்ஸ் ஆகவே செல்ல வேண்டி இருக்கிறது, தொழில் மூலமாகவே ஊழியங்களை செல்லுகிற எத்தனையோ ஊழியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நாம் சோம் பண்ணுவோம். Pastor Sister Sharon will lead us to pray for the youth of the church. Amen.
1: We praise you, praise you, praise you, praise you, Lord Master. Yes, Lord, I thank you for this opportunity that you have given us to praise your holy name, to pray, to come as for Canada, for this prayer group, Jesus, that we are praying all our requests may be heard. Please remove any sins that could be hindering us, that our prayers may be heard as a fragrance through heaven, as a good fragrance for you, O Lord Master. Lord, now I pray for Canadian youths, O Lord Masters. These young people are trying to find jobs left and right, but they're getting cut on corners because there are a lot of immigrants in this land, Jesus, who are trying to find the same job. There are hundreds of applicants. They are competing with even thousands, O Lord Masters. But Lord, your youths, the churchgoers, O Lord Masters, help them to be different between the worldly people and the ones who are Christians, O Lord Master. Give them wisdom, strength, and strong abilities and skills to excel in the career paths that they have, you have chosen for them, O Lord Masters. Not just for money making, not just as money missions, O Lord Masters. Help them to glorify your name, Jesus. Lord, you have used so many people in the Bible, young people, David, Jacob, all the people that we have seen as examples that you have given us in from your word, from your very own word, O Lord Master. So you have used them from shepherd boy or someone who was in the prisons as kings, as rulers of this world, to use their wisdom to glorify your name ultimately, O Lord Master. Lord, in the Bible you have said, I will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my eye upon you, Jesus, on Psalms 32:8. Likewise, I ask that you may guide them and give them instructions for all the youths who are lost in their career paths, Jesus. They could be taking 2 degrees, 3 degrees, but still not haven't found their ideal job. Lord, I ask that you may give them the job that they desire right away. Help them to utilize all the skills and talents that you have given them, Jesus. Let them not be mediocres, Jesus. We didn't come here for mediocrity, Jesus. Help them to be the decision makers. Help them to be the CEOs, managers, directors, and whatever fields they're doing, Jesus. Even if it's a healthcare field, as simple as praying for the patients, help them to get healed, to be healers, miracle workers in the healthcare field, Lord. Lord, I ask that you may hear all of our prayers and you respond to us, and all our prayers may be heard. In Jesus' name I pray, amen.
0: Amen, amen, praise God, amen, thank you Lord, amen, amen. Devandame, Thirichabayile ulla valivargalukkuriya andha deiviga thodugiye தங்களுடைய வேலை ஸ்தானங்களை தெரிவு செய்கிற போது கொடுப்பாராக. ஆமீன். அதனூடாக அவர்கள் தேசத்தின் உயர்ந்த ஸ்தானங்களிலே வந்து கிறிஸ்துவின் பிரசன்னத்தால் அந்த இடத்தை இம்பாக்ட் பண்ணுவார்களாக. ஆமீன். இந்த வேளையிலும் பாஸ்டர் இஸ்ரேல் தொடர்ந்து ஜெபத்திலே நடத்துவார்கள். பாஸ்டர் இஸ்ரேல் இப்பொழுது அந்த தேசமெங்கும் பிரிந்திருக்கிற குடும்பம்

0: ஒன்று சேரும்படிக்காகவும், பெற்றோரை விட்டு தூரமாய் வாழுகிற பிள்ளைகள் மீண்டும் குடும்பங்களோடு சேரவும், பிரிவினையின் ஆவிகளை தேசத்தை விட்டு முற்றாக அற்றும்படிக்காகவும், விசுவாச குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக வாழும்படிக்காக, ரட்சிக்கப்படாத குடும்ப அங்கத்தினர்களுக்காகவும், பாஸ்டர் இஸ்ரவேல் வில் லீட் அஸ் டு ப்ரே ஃபார் த யூனிட்டி ஆஃப் த ஃபேமிலிஸ். தேர் ஆர் சோ மெனி டிவிஷன்ஸ் அண்ட் சோ மெனி டிவோர்சஸ். இங்கே அறிக்கைகள் சொல்லுகிறது, சில ப்ரொவின்சஸிலே 50% ஆஃப் த மேரேஜஸ் ஃபெயில்ஸ், அதாவது 50% திருமணங்கள் அவை டிவோர்ஸிலே எண்ட் அப் பண்ணப்படுகிறது இந்த கனடாவினுடைய சில ப்ரொவின்சஸிலே. ஆகவே நாம் ஜெபம் பண்ணுவோம், தேவன் தாமே இப்படிப்பட்ட பிரிவினைகளில் இருந்து விடுதலை கொடுக்கும்படிக்காகவும், தேவன் இந்த தேசத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி, டு பிளஸ் தி சில்ட்ரன், டு யுனைட் தி சில்ட்ரன் அண்ட் டு பிளஸ் தி ஃபேமிலிஸ். ஹல்லேலூயா. அண்ட் டு சேவ் தி அன்சேவ்ட். ஆமென். ரட்சிக்கப்படாத ரட்சிக்கப்படும்படி. பாஸ்டர் இஸ்ரேல், தேங்க் யூ லார்ட். ஆமென்.
1: பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தகப்பனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா, சர்வ வல்லவரே, மை நன்றியோடு மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, இந்த நேரத்திற்காக மை நாங்கள் நன்றியோடு மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த விண்ணப்பத்திற்காக உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிரிவினை என்னுடைய ஆவி தேசங்களில் இன்றைக்கு அழகழித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே. தேவனே, நீ சொன்னீரல்லவா, நான் தேசத்திற்குள்ளே அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னீரல்லவா. தகப்பனே, இந்த நாட்களில் இந்த கனடா தேசத்துக்காக நாங்கள் இப்பொழுது உடைய பாதத்துல நாங்கள் நின்று ஆண்டவரே, இந்த மாலை பொழுதல் இந்த 8:00 நின்று கர்த்தாவே, இந்த மாலை பொழுதல கர்த்தாவியமுடைய சமூகத்துல நின்று நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்க தேசத்தின் மேல ஒரு அக்னி அபிஷேகத்தை என் தேவன் ஊற்றுவீராக ஆண்டவரே. அபிஷேகத்தின் வல்லமையினால் இந்த தேசத்தை நிரப்பும் படிக்க செபிக்கிறேன் ஆண்டவரே. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னீர் அல்லவா. அந்த நிறைவான தேவனுடைய அபிஷேகம் இந்த தேச மேல் இறங்கி வரட்டும் ராஜா. ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த பிரிவினை இன்றைக்கு வந்த பிரிவினை அல்ல ஆண்டவரே, அது ஏதன் தோட்டத்துல வந்த பிரிவினை ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷனுக்கு தேவனுக்கு வந்த பிரிவினை ஆண்டவரே. அந்த பிரிவினையின் ஆவிகள் ஆண்டவரே கனடா தேசத்திற்குள்ள இன்றைக்கு அழகழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பிரிவினை ஆவிகள் கர்த்தாவே, இந்த நாட்களில தகப்பனே தேசங்களில தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இவைகளை அழிக்கக்கூடிய தேவத்தினுடைய அக்னி வல்லமை உம்மிடத்துல உண்டே. தகப்பனே, தரப்பில நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய மனிதர்களாக ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே முத்திரை போடப்பட்ட தேவனுடைய பாத்திரங்களாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் கர்த்தாவே உம்முடைய திறப்பில் தட்டி நின்று தேவ சமூகத்தில் கதறி ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடித்து ஆண்டவரே கதறும்படியான நேரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே ஏசப்பா. இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவரே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. நான் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னீர் அல்லவா. இப்பொழுதும் ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிற இந்த விண்ணப்பத்திற்காக ஆண்டவரே, அந்த பிரிவினையை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வசனத்தினாலே இந்த பிரிவினை உடைக்கக்கூடிய வல்லமை உம்முடைய இரத்தத்தில் இருக்கிறது இயேசுப்பா. அந்த இரத்தத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற அந்த வல்லமையானது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற வல்லமை ஆண்டவரே இங்க இருக்கிறதான ஆண்டவரே, 4 கோடி மக்களுக்கு மத்தியில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களிலே தெளிக்கப்படுவதாக அந்த ஒவ்வொரு ஆண்டவரே அரசியல் தலைவர்களுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, ஊழியர்களுக்குள்ளே, ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் மன்றாடுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமைய கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையை தேவன் ஊற்றும்படிக்க நாங்கள் உம்முடைய சமூகத்தில் போராடுகிறோம் ஆண்டவரே. அவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவரே சாத்தானை ஜெயித்தது போல ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் போராடி கொண்டிருக்கிற பிரிவினையின் ஆவியை ஆண்டவரே, பிரிவினையின் ஆண்டவரே பிரிவினையாய் காணப்படுகிற நடு சுவரை சிலுவையிலே நீ தகர்த்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த பெரிய பிரிவினையை அந்த சிலுவையிலே நீர் கொன்றீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா, கொலேசியர் சொல்லப்பட்ட 2 அதிகாரத்துல 14-15 சொல்லுகிறது போல கர்த்தாவே, ஆண்டவரே இந்த நாட்களில் பரிசுத்தம் உள்ள தேவனே, எபேசியர் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் 2:14-15 சொல்லப்பட்ட